0: சதகல்லாஹுல்லாலிம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் ஷேக் முகமது அய்யூப் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் பானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
1: அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஒரு மனிதர்கள் வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? எங்கள் எல்லோருக்கும் பயம் வருகிற விதத்திலே இருக்கிறது இந்த ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா என்று ஒரு மலை இருக்கிறது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற வழியிலே பெரிய ஒரு மலை தொடர். இந்த திகாமா மலை தொடர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அந்த மக்களுக்கு வழங்கி கொடுத்து, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுகிற நேரம் தயவு கூர்ந்து சொல்கிறேன், இது நானாக இருந்தால் என்று எண்ணிக்கொண்டு கேளுங்கள். அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? தொழாதவர்களை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அல்லாஹும் அவர்களுக்கும் நோன்பு பிடிக்காதவர்களை பற்றி பேசி வேலை இல்லை. அல்லாஹும் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். இது யாரு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்களாம் ஒரு கூட்டம்.
0: சதகல்லாஹுல்லாலியம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்து கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 6:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முஸ்லிம் வானொலி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் எமது முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வ ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனை இப்போது உங்களது இறங்கு தளங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய பொலிவுடனும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசி நேர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்களூடாகவும் முஸ்லீம் வானொலி கேட்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியில் சிறப்பு தப்சீர் வகுப்போடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: சூரத்துல் வாக்கியாவுடைய முதல் 40 வசனங்களை அல்ஹம்துலில்லாஹ் நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த சூராவுடைய ஆரம்பத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் காட்சிகளையும் மறுமையில் நடக்க இருக்கின்ற செய்திகளையும் மறுமை நடைபெறும்போது அல்லாஹ் மனிதர்களை 3 வகைகளாக பிரிக்கக்கூடிய நிலைகளையும் அந்த 3 வகைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக முந்தியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் வஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளையும் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். 3வது கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிமுகம் செய்கிறான். வஸ்ஸாபிகூன் முதல் கூட்டம், வஸ்ஹாபுல் யமீன் 2வது கூட்டம். வலதுபுற கூட்டம் என்றால் யார், முந்தியவர்கள் என்றால் யார், முந்தியவர்கள் ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆஹிரீன், அல்லாஹுடைய ரசூலுடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களும் பின்னால் வரக்கூடிய மறுமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சமூகங்களில் குறைவான மக்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள். அதில் குறைவான எண்ணிக்கை தான் இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் ஏடுகளை கொண்டு விசாரிக்க மாட்டான். அஸ்ஹாபுல் யமீன் வலதுபுற கூட்டம் ஏடுகள் வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படும். இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன் புத்தகத்தை நீ படித்து பார்த்து நீயே தீர்ப்பு செய்து கொள் என்று சொல்லப்படும். ஆனால் அஸ்ஸாபிகூன் முந்திய அந்த கூட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்க மாட்டான். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிகழ்வை சொன்னார்கள். எனக்கு காட்டப்பட்டது, நான் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு 8 to 10 தோழர்கள் அவரோடு அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு 1 or 2 இருந்தார். இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இல்லை. எனக்கு இன்னொரு தூரத்தில் ஒரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பெரும் கூட்டம். நான் எண்ணிக்கொண்டேன் இவர்கள் என்னுடைய சமூகம் என்று. ஆனால் எனக்கு காட்டியவர் சொன்னார், இது மூசா அவர்களுடைய சமூகம் என்று. இன்னொரு கூட்டம் காட்டப்பட்டது, மிக பிரம்மாண்டமான கூட்டமாக இருந்தது. அந்த மலக் சொன்னார், இதுதான் நபியே உங்களுடைய சமூகம் என்று. அதோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் 70,000 பேர் எது ஹுலூனல் ஜன்னத் பிகைர் ஹிசாபின் வலா அதாப், எந்த விசாரணையும் இன்றி எந்த வேதனையும் இன்றி சொர்க்கம் நுழைவார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே அல்லாஹுடைய தூதர் இதை கூறிவிட்டு அறைக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறார்கள். சிலர் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலோடு தோழமை கொண்டவர்கள் என்று. இன்னொன்று சொன்னார்கள் அவர்கள் ஷிர்கில் பிறக்காமல் இஸ்லாமிலேயே பிறந்தவர்கள் என்று. இன்னும் நிறைய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறையிலிருந்து வெளியே வந்தார்கள். சொன்னார்கள் எதை குறித்து நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த 70,000 பேரை குறித்தா? அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு நெருப்பை கொண்டு ஜோதிடம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹுவையே எல்லா காரியங்களிலும் நம்பியிருப்பார்கள், அல்லாஹுவையே சார்ந்திருப்பார்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தன்மைகளை எண்ணினார்கள். உக்காஷா எழுந்தார், அல்லாஹுடைய தூதரே என்னையும் அதில் உள்ளவராக ஆகுவதற்கு துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மின்ஹும் யா உக்காஷா, நீ அதில் உள்ளவர்தான் உக்காஷாவே. இன்னொரு தோழர் எழுந்தார், ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் அவர்கள் எதிலும் முந்துவார்கள். சொன்னார்கள் சபக்க கபிஹா உக்காஷா, உன்னை உக்காஷா முந்தி விட்டார் என்று சொன்னார்கள். மிகப்பெரும் கூட்டம், எல்லா இறை தூதர்களை விடவும் ஒரு பெரும் சமூகம் சொர்க்கம் செல்லும். ஃபுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ ஃபுல்லத்தும் மினல் ஆஹிரீன். ஆனால் அதில் குறிப்பாக 70,000 பேருக்கு அல்லாஹ் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் கொடுப்பான். இந்த ஒட்டுமொத்த சமூகத்திலும் 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள் என்றால் அது சொச்சம். நபித்தோழர்களே அதில் உள்ளடங்கி விடுவார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே அதிகப்படுத்தி கேட்டேன், யா அல்லாஹ் இந்த எண்ணிக்கை போதாதென்று. அல்லாஹ் அந்த 70,000 பேருக்கும் அதில் ஒவ்வொரு 1,000 பேருக்கும் அல்லாஹ் இன்னொரு 70,000 பேரை அதிகமாக்கினான் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில ஹதீஸ்களில் நமக்கு சொன்னார்கள். இவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், நல்லவர்களுடைய விசாரணை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் வாயிலாக ஒரு மனிதனை அழைப்பான் மஹ்ஷரில், அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் இருப்பவற்றை மஹ்ஷரில் யாரும் பார்க்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழைத்து கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா தஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான். அவர் சொல்வார், அறியும், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் அறிவேன் யா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்குவான். அவன் நினைத்துக் கொள்வான், அல்லாஹ் என்னை அழிக்கப் போகிறான் என்று. அவனை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான், கவலை கொள்ளாதே, சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா அனா குஃபிருஹா லகல் யௌம், அடியாணி நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன். அல்லாஹு அக்பர், நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுடைய கண்களில் இருந்து மறைப்பது நிஅமா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மனிதர்களுக்கு வெளிப்படுத்துவது அதாப். சத்தர்துஹ அலைக ஃபித்துன்யா முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் வலதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுபவர்கள், அவர்களுடைய அருக்கொடைகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் மூன்றாவதாக 41வது வசனத்திலே ஆரம்பம் செய்கிறான், இடதுபுற கூட்டம் நபியே. அந்த இடதுபுற கூட்டம் என்றால் என்னவென்று உமக்கு கூற, அவர்களுடைய தண்டனைகளை வேதனைகளை எதைவென்று நாம் கூற. 42வது வசனம் ஆரம்பமாகிறது, அல்லாஹ் வெப்பமான காற்றை நரகத்திலே ஏற்படுத்துவான், வஹமீம் சூடான கொதிக்கக்கூடிய குடல்களை வெட்டக்கூடிய நீரை, கொதிக்கக்கூடிய நீரை அல்லாஹ் கொடுப்பான். எதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்? அன்னார், நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அன்தர்துக்குமுன்னார், உங்களுக்கு நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹுடைய தூதருடைய சப்தம் சந்தையில் இருப்பவர்களுக்கு கேட்கும் அளவிற்கு உயர்த்தி சொன்னார்கள். அவர்கள் கூறியதில் அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய காலில் விழுந்து விட்டது. அதை கூட அறியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எச்சரிக்கையை திரும்ப திரும்ப கூறி கொண்டிருந்தார்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தேனும் தர்மம் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். எதை பார்த்தீர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, எதை அறிந்தீர்கள்? ரஐதுல் ஜன்னத வன்னார், நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்தீர் என்று சொன்னார்கள். லா தன்சுல் அதீமதைன், இரண்டு மகத்துவமிக்க விஷயத்தை மறந்து விடாதீர்கள். அல் ஜன்னத்து வன்னார் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹுடைய தூதருடைய முகங்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய தலையை தாழ்த்தினார்கள். அவர்களுடைய தாடிகள் நனையும் அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் சொர்க்கத்தை நினைத்தும் நரகத்தை நினைத்தும் அழுதார்கள். அல்லாஹு அக்பர். நரகம் சாதாரண நெருப்பா? அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள். அதை குறித்து அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், அந்த வேதனையை விட்டு என்னை பாதுகாக்க என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு இரவு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே கழியாது. அல்லாஹும்மா கைனி அஸாபக யௌம தப்அது இபாதக, உன் அடியார்களை எழுப்பக்கூடிய நாளிலே யா அல்லாஹ் அந்த நரக வேதனையை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள் என்று கேட்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் தூங்கும் போது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் பேசியதாக ஹதீஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எழுவதில் ஒரு பங்குதான். சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பே போதுமே, இல்லை அல்லாஹ் இதை 69 மடங்கு அல்லாஹ் சூடேற்றிருக்கிறான். இந்த நெருப்பு நரக நெருப்பை விட 69 மடங்கு, இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது. நரகத்திலே போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உஹுதுடைய மலையளவு இருக்கும். இரண்டு தோல் புஜங்கள், 3 நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு தொலைவு இருக்கும். எங்கே பயம் வருகிறது? எங்கே அச்சம் வருகிறது? எங்கே நரகத்தை கொண்டு அழுதவர்கள் நம்மில்? சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணை பேர்? என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்மில் எத்துணை பேர்? சொர்க்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை, அல்லாஹ்வின் அச்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்து விட்டது. இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. 42வது வசனம் சொல்கிறது, ஃபி சமூமி வஹமீம், ஃபி சமூம், சூடான காற்றை அல்லாஹ் கொடுப்பான் அந்த நரகவாதிகளுக்கு. நாலா புறமும் அவர்களுக்கு வீசக்கூடிய காற்றனைத்தும் நெருப்பாக இருக்கும். ஹமீம், நரகத்திலே இருக்கக்கூடிய சூடான பானம், நரக நெருப்பிலே சூடேற்றப்பட்ட பானம் அவர்களுக்கு உணவாக பானமாக கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், வெப்பம் அதிகமாக இருக்கும் போது துஹருடைய நேரத்தில் சூடு அதிகமாக இருக்கிறது, இது போன்ற சூடுகள் எல்லாம் நரகத்துடைய காற்றுதான், அதனால் தொழுகைகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு நரகத்தின் காற்றை பற்றிய நினைவை சூடான காற்றுகள் வரும்போது ஏற்படுத்தினார்கள். இல்லையா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இதை. 43வது வசனம் தொடர்கிறது, நிழல் கொடுக்கப்படும், யஹ்மூம், முழுவதும் கருப்பு நிறமாக மாறிய புகை, நெருப்பு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அதனுடைய வெப்பத்தால் அது கருப்பு நிற நெருப்பாக மாறி கரும் புகையாகவே அவனை சுற்றி கொண்டிருக்கும், அதுதான் அவனுக்கு நிழலே. லா பாரிதி வலா கரீம், அந்த குடிபோனம், அந்த குடிபாதமோ, அந்த நிழலோ அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சூடான காற்றோ குளிர்ச்சி அளிக்காது. ஒருபோதும் குளிரே கிடையாது, குளிர்ச்சியே கிடையாது. எங்கு பார்த்தாலும் அவனுக்கு சூடுதான். வலா கரீம், எந்தவித நிம்மதியும் இல்லாத, எந்தவித கண்ணியமும் இல்லாத, எந்தவித நலவும் இல்லாத காட்சியாகத்தான் இந்த காட்சிகள் அனைத்தும் அந்த நரகவாதிக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஏன் யா அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனை? 45வது வசனம் சொல்கிறது, இன்னஹும் கானு கப்ல தாலிக முத்ரஃபீன். இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருக்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீட்டான். இந்த உலகத்தின் செல்வங்களை வசதியான வாழ்க்கையில், சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான் முத்ரஃபீன். சுகபோகமான வாழ்க்கையிலே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். நிறுத்தவில்லை அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான். மகத்தான பாவங்களில் இணை வைப்பில் நிலைத்திருந்தான். உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கியிருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அஹி யா உஹ்தி, இந்த சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். நான் மேற்கூறிய பாவங்கள் இணைவைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண் மேல் சுமத்துவதை விட, இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குஸ்ஸலா தாரிக்குஸ்ஸலா, தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான், பிடிவாதமாக இருப்பான். அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுவின் அழைப்பை மறந்து குர்ஆன் சொல்கிறது, وكانوا يصرون على الحنث العظيم. 47வது வசனம் சொல்கிறது மீண்டும், وكانوا يقولون, இன்னும் அல்லாஹ்வர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், اذا متنا وكنا ترابا وعظاما ائنا لمبعوثون. எப்படி அப்பா சொல்கிறாய், மரணித்து மண்ணோடு மண்ணாக எலும்புகள் எல்லாம் மக்கி போனதற்கு பிறகும் ஐன்னா எழுப்பப்பட்டு விடுவோமா? உறுதியோடு சொன்னான், என்னை இறைவன் எழுப்பி விடுவானா, உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பப்பட்டு விடுவோமா? அவ ஆபா உன்னல்லவலூன், நானல்ல என் முன்னோர்கள் எல்லோரும் இறந்து மண்ணோடு மண்ணாக போகிவிட்டார்கள், அவர்களையும் இறைவன் உயிர் கொடுத்து முன்னால் உள்ளவர்களையும் எழுப்புவானா? இது சாத்தியமா? மண்ணோடு மண்ணாக மக்கி போனதற்கு பிறகு மறுபடியும் மனிதன் உயிர் கொடுத்து என்ன செய்ய போகிறான் இறைவன்? எப்படி முடியும் அவனால் என்று கேட்கிறான். 49வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் அவர்களுக்கு பதில், குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன். நபியே சொல்லுங்கள், இவர்களுடைய முதலாம் அவர்கள் இறுதியாம் அவர்கள், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லோரும் முடியாது என்றா கூறுகிறார்கள் இறைவனால்? லமஜ்மூஊன இலா மீகாத் யௌமின் மஅலூம், குறிப்பிடப்பட்ட அறியப்படக்கூடிய அந்த நாள் வரும்போது இவர்கள் எல்லோர்களையும், லமஜ்மூஊன், அல்லாஹ் எல்லோர்களையும் ஒன்று கூட்டியே தீருவான், ஒருவரை விட மாட்டான். குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அறிந்தவன், அந்த நேரத்தை யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. அந்த நேரம் வரும்போது இறைவன் அவர்கள் எல்லோர்களையும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அதற்கு பிறகு அல்லாஹ் கூறுவான், நேரடியாகவே அவர்களை பார்த்து இறைவன் பேசுகிறான். 51வது வசனத்தில் ثم انكم ايها الضالون المكذبون, இப்படி உலக காரியத்தில் மறந்து பெரும்பாவங்கள் செய்த வழிகேடர்களே, வழி தவறியவர்களே, அல் முகத்திபூன், இப்படி மறுமை மறுமையில் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம் என்பதை மறுத்த பொய்யர்களே, அல் முகத்திபூன், அஸ்ஹாபு ஷிமாலுடைய கூட்டம் இவர்கள், இடதுபுற கூட்டம் இவர்கள், பாலோன் அல் முகத்திபூன். என்ன கொடுப்பேன் தெரியுமா உங்களுக்கு? நிறுத்தவில்லை அல்லாஹ். அவனுடைய கோபம் பயங்கரமானது, அவனுடைய வேதனை பயங்கரமானது. உனக்கு கொடுப்பேன் என்ற மரத்தை, குர்ஆன் சொல்கிறது நரகத்துடைய அடித்தளத்திலிருந்து விளையக்கூடிய மரம் அது, ஷைத்தானின் தலைகளை போன்று கிளைகளை உள்ள மரம் அது, அது அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும். ஃபமாலிஊன மின்ஹல் புதூன், அதை கொண்டு அவனுடைய வயிற்றை அவன் நிரப்புவான். அதோடு மட்டுமல்ல, ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம், அதற்கு மேல் அல்லாஹ் ஹமீம் என்ற பானத்தை அவனுக்கு கொடுப்பான். ஹமீம் என்றால் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது வஸுகூ மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஹும், நரகத்திலே கொடுக்கப்படக்கூடிய அந்த சூடான நீரை அவன் அருந்தும் போது அவனுடைய குடல்களை அது வெட்டிவிடும். அந்த ஹமீம் என்ற பானம் அவனுக்கு கொடுக்க கொண்டு வரப்படும் போது அவன் குடிப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய முகம் அப்படியே கருகி அதில் விழுந்துவிடும். ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், அந்த ஜக்கூம் என்ற முள்ளாலான மரத்தை அவன் சாப்பிட்டு அதற்கு பகிரமாக இந்த ஹமீம் என்ற பானம் குடிக்க கொடுக்கப்படும் போது பாலைவனத்திலே தாகத்தால் திரிகின்ற ஒட்டகம் எப்படி தண்ணீர் கிடைத்தால் மலமளவென்று குடிக்க முன்வருவோ அது போன்று அவன் அந்த ஹமீம் என்ற பானத்தை குடிப்பான். அல்லாஹு அக்பர். ஹாதா நுஸ்லுஹும் யௌமத்தீன், அல்லாஹ்வை மறந்தவர்களே, வழி தவறியவர்களே, மறுமையை பொய்ப்பிப்பவர்களே அல்லது மறந்து வாழ்பவர்களே, இதுதான் விசாரணை நாளில் இப்படிப்பட்ட இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்பட்டு இடதுகரத்திலே ஒதுக்கப்படக்கூடிய இந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கின்ற விருந்தாகும், இழிவான கண்ணியமாகும். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹும் அக்கினி அதாபக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதனையிலிருந்து எம்மை பாதுகாத்து விடு. 57வது வசனம் சொல்கிறது, நஹ்னு கலக்னாகும், நாம் தான் உங்களை படைத்தோம், ஃபலவுலா துசத்திகூன், நீங்கள் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? நான் தான் உங்களை படைத்தேன், உங்களை படைத்த இறைவன் ஒன்றுமில்லாத ஒரு பெயர் கூற முடியாத இருந்த உங்களை படைத்தான், அந்த படைத்த இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் என்ற உண்மையை உங்களால் ஏற்க முடியவில்லையா? இதோ உதாரணங்கள். அஃபரஐதும் மா தும்னூன், உன் தாயுடைய கருவறையில் நுழைகின்ற அந்த இந்திரிய துளியை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா, பார்த்திருக்கிறீர்களா? அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன், இடதுகரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகின்ற வழிகேடர்களே, பொய்ப்பிப்பவர்களே, மறுமையை நீங்கள் படைத்தீர்களா இந்த இந்திரிய துளியிலிருந்து உங்களை, அல்லது நான் படைத்தேனா? என்ன கேள்வி பாருங்கள். நான் படைத்தேனா, நீங்கள் படைத்தீர்களா? அதற்கு உருவம் கொடுத்தவன் யார்? அதற்கு உயிர் கொடுத்தவன் யார்? 10 மாதங்கள் அந்த தாயுடைய கருவறையில் அதை பாதுகாத்தவன் யார்? வெளியே கொண்டு வர வைத்தவன் யார்? நீங்கள் நீங்கள் குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவத்தை அடையும் வரை உங்களை அந்த உருவமாக மனிதனாக மாற்றி வளர்த்தவன் யார்? நீங்கள் படைத்தீர்களா? நான் படைத்தேனா? நஹ்னு கத்தர்னா பைனகுமுல் மௌத வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அது மட்டுமல்ல, படைத்தவன் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்றையும் விதித்தான், நிலையாக்கினான், அது நடக்கும், நடந்தே தீரும். வமா நஹ்னு பிமஸ்பூகீன். படைத்தவன் உயிரை எடுக்கும் போதோ மரணத்தை ஏற்படுத்தும் போதோ எதுவும் அவனை இயலாமல் ஆக்கிவிடாது, எதுவும் அவனை முந்திவிடாது. அவன் நாடிய நேரத்தில், நாடிய நிமிடத்தில், நாடிய இடத்தில் அது நடந்தேறும். அது மட்டுமல்ல, அலா அன் நுபத்தில அம்சாலக்கும் வனுன்ஷிஅக்கும் ஃபீமா லா தஅலமூன். நீங்கள் இருக்கின்ற உருவங்களை அவன் மாற்றுவதற்கும், நீங்கள் இல்லாத, நீங்கள் அறியாத படைப்பை உங்கள் மூலமாகவே இறைவன் படைப்பதற்கும் அவன் ஆற்றல் உள்ளவன். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், அதில் எவரும் முந்த முடியாது, அதில் எவரும் அவனை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். எத்தனையோ சமூகத்தின் உருவங்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றினான். அது போன்று அவன் நாடினால் உங்களுடைய உருவங்களை மாற்றுவான். நாளை மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், இந்த உயிரோடுதான், ஆனால் உடம்பு வேறாக இருக்கும். சிலர் கழு தங்களுடைய முகங்களால் நடப்பார்கள், சிலர் வெண்மை முகத்தோடு இருப்பார்கள், சிலர் கருப்பு முகத்தோடு இருப்பார்கள், கரும் புகையோடு எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் நாடினால் உங்களுடைய நிலைகளை மாற்றுவான், உங்களை வேறொன்றாக மாற்றுவான். நீங்கள் அறியாத படைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பான். وَلَقَدْ عَلِمْتُمُ النَّشْأَةَ الْأُولَى وَلَقَدْ عَلِمْتُمْ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், النَّشْأَةَ الْأُولَى உங்களுடைய முதலை, உங்களை முதலாவதாக எப்படி படைத்தான் இறைவன் என்பதை. فَلَوْلَا تَذَكَّرُونَ இத்தனை உதாரணங்கள் கூறப்படுகிறது, இன்னுமா நீங்கள் விழிக்கவில்லை, இன்னுமா நீங்கள் நினைவுபெறவில்லை, எப்படி உங்களை முதலாவதாக உயிர் கொடுத்து எழுப்பினார், உயிர் கொடுத்து படைத்தானோ அதே இறைவன் மீண்டும் உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான். எதை மறந்து வாழ்கிறீர்கள், எதை பொய்ப்பிக்கிறீர்கள்? இன்னும் சிந்தியுங்கள் மனிதர்களே, வழிகேட்டில் செல்வதற்கு முன்னால், இறைவனை பொய்ப்பிப்பதற்கு, மறுமையை பொய்ப்பிப்பதற்கு முன்னால், அஃபரஐதும் மா தஹ்ருதூன், நீங்கள் விளைக்கின்ற அந்த விதைகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதில் நீங்கள் விளைச்சல் செய்கிறீர்களா அல்லது நாம் விளைச்சல் செய்கிறோமா? ஒரு விதையை நடுகிறீர்கள் நீங்கள், அது பயிராக மாறுவது உங்கள் கையிலா என் கையிலா? அதை உணவாக கொடுப்பது உங்கள் கையிலா என் கையிலா? அது பயிராக மாறுவதற்கு முன்னதாகவே லௌ நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன், நாம் நாடி இருந்தால் அதை காய்ந்த சருகுகளாக, அது பயிராக விளைவதற்கு முன்னதாகவே ஆக்கி இருப்போமே. ஒரு மழை வந்தால் என்னவாகும்? ஒரு வெள்ளம் வந்தால் உங்களுடைய உணவு என்ன? நீங்கள் ஆகிவிடுவீர்கள், ஆகிவிடுவீர்கள் ஆச்சரியத்தில், அல்லது உங்களை நீங்களே நிற்கக்கூடிய.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
4: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
5: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
3: எப்படி அந்த நரக நெருப்பை தாங்கிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். فسبح باسم ربك العظيم. நபியே, புகழுங்கள் உம்முடைய இறைவனின் பெயரை கொண்டவன் மிக மகத்துவமானவன், அவனை புகழ்ந்து விடுங்கள். படைத்தவன் அவன், உணவளிப்பவன் அவன், நீரை கொடுத்தவன் அவன், வழிகாட்டுவதற்கு உள்ள அனைத்தையும் கொடுத்தான் அவன், அவனை புகழுங்கள். புகழுங்கள் நபியை, துதியுங்கள். நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் நபியே. எப்படி தாங்குவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதுகிற கூட்டத்தார்களுடைய நிலைகளை கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நினைவூட்டுகிறான். இந்த இடதுபுற கூட்டத்தில் ஒருபோதும் அந்த தாலூன் அல் முகத்திபூன், வழிகேடர்களாக பொய்யர்களாக மாறிவிடாமல் முன்னால் உள்ள வஸ்ஸாபிகூன், முந்திய கூட்டத்திலும் வலதுகிற கூட்டத்திலும் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவன் ஒருபோதும் தன்னுடைய அடியார்களை நரக நெருப்பில் வீசுவதை இறைவன் விரும்ப மாட்டான். அதனால் தான் தெல்ல தெளிவாக அந்த நரக நெருப்பு யாருக்கு கொடுக்கப்படும் என்ற தன்மைகளை தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். அதில் நீங்கள் ஒருபோதும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஸுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு குழந்தையை துளைத்த தாய் வருகிறார்கள். ரசூலுல்லா தேடி கொடுக்கிறார்கள். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்து அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்கிறாள் அந்த தாய். ரசூலுல்லா சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், துறவுன, இந்த பெண் இந்த குழந்தையை இந்த நேரத்திலே நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், வல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய கருணையை விட அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். என்ன சொல்ல வருகிறார்கள்? தான் பெற்றெடுத்த குழந்தையை எப்படி தாய் நெருப்பில் வீசுவதை விரும்ப மாட்டாளோ, அது போன்று தான் படைத்து, தான் உழவணித்து, தான் நீரை கொடுத்த, தான் தன்னால் வளர்க்கப்பட்ட, தன்னால் படைத்து இந்த உலகத்திலே மரணத்தை அடைந்த ஒரு மனிதனை இறைவன் ஒருபோதும் நெருப்பில் வீசுவதை விரும்புவதில்லை. அதைத்தான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு சொன்னார்கள். 75வது வசனம் சொல்லுகிறது, ஃபலா உக்ஸிமு பிமவாக்கிஇ நுஜூம். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அதை சொல்வதற்கு சில சத்தியங்களை செய்கிறேன். நட்சத்திரங்களின் நிலைகளின் மேல், இடங்களின் மேல், உங்களை படைத்த இறைவன், நட்சத்திரத்தை படைத்த இறைவன் சத்தியம் செய்கிறான். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட போது இருந்த சமூகம் நட்சத்திரத்தை வணங்கிய சமூகம், நட்சத்திரத்தை கொண்டு நாட்களை முடிவு செய்த சமூகம், நட்சத்திரங்களை பாலைவனத்திலே பயணத்திற்காக பயன்படுத்திய சமூகம். எப்படி உங்கள் வாழ்வில் இருந்து இந்த நட்சத்திரத்தை பிரித்து பார்க்க முடியாமல் வாழ்ந்தீர்களோ அதே நட்சத்திரத்தின் மேல் நான் சவால் செய்கிறேன், சத்தியம் செய்கிறேன். எந்த சத்தியத்திற்கும் குர்ஆன் இப்படி சொல்லவில்லை, அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை. நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதுதான் மகத்தான சத்துவம், சத்தியம். எதை ரப்பே சொல்ல போகிறாய் இந்த மகத்துவமிக்க சத்தியத்திற்கு முன்னால்? பிறகு எந்த ஒன்றை இந்த சமூகம் புறக்கணிக்கிறதோ, எந்த ஒன்றை மறந்து வாழ்கிறதோ, எந்த ஒன்றை குறித்து நாளை வறுமையிலே இறை தூதர்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று, யா அல்லாஹ் என் சமூக மக்கள் அதை புறக்கணித்தார்கள், யா அல்லாஹ் அவர்களை விடாதே யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுவார்கள். அதை சொல்கிறான் அல்லாஹ், இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். நீங்கள் ஓதக்கூடிய, கேட்கக்கூடிய இந்த குர்ஆன் கரீம், அதிக நலவுகளை கொண்ட கண்ணியமிக்க புத்தகம் இது. மறந்து விடாதீர்கள் இதை, மறுத்து விடாதீர்கள் இதை, தூரமாகி விடாதீர்கள் இதிலிருந்து, நெருக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த குர்ஆனை. யாஹி யா உஹ்தி, இரண்டாவது முக்கியமான விஷயத்தை இந்த சபையில் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்குமானால் குர்ஆன் அவனோடு இருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்வு மரணமாகுமானால், மௌத்தாகி விடுவான் உலகத்தில் வாழும் போதே உயிரோடு இருந்தாலும், இறைவனின் வாசல்கள் அடைக்கப்பட்டு, அருளுடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு, எல்லா நிலைகளிலும் கஷ்டம், சிரமம், சோதனை என்று இருளால் சூழும் ஒரு மனிதனுடைய வாழ்வு மௌத்தாவான். குர்ஆன் அவனுடைய வாழ்வில் இல்லை என்றால், இன்னொரு நிகழ்வையும் சொல்கிறேன். ஒரு மனிதனுடைய மரணம் நல்ல மரணமாகும், குர்ஆனோடு அவனுடைய மரணம் அமைந்தால். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணமாகும், குர்ஆன் இல்லாமல் மரணமானால். இன்னும் ஓதத் தெரியவில்லை பலருக்கு குர்ஆனை, இன்னும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓதத் தெரியாது நம்மில் பலருக்கு. கேவலம் இல்லையா, முசீபா இது. வாழ்வில் எதை பெறப் போகிறீர்கள்? குர்ஆன். குர்ஆனை கூட ஓதத் தெரியாமல் இன்னும் பலருக்கு குர்ஆனுடைய சில சூராக்களை தவிர வேறு சூராக்கள் மனதம் இல்லை. இன்னும் சில ரமதானை தவிர மற்ற மாதங்களில் குர்ஆனை தொட்டதே கிடையாது. இது அழிவில்லையா, இது முசீபத் இல்லையா? ரப்புடைய கலாமை உங்களுடைய வாழ்வில் இருந்து தூரமாக்கி ரப்பை உங்களுக்கு அருகில் எப்படி நெருக்கமாக்குவீர்கள்? அல்லாஹ் என்று அழைக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களே, அல்லாஹுடைய வார்த்தை உங்களோடு உண்டா? எப்படி அல்லாஹ் பதில் சொல்வான்? குர்ஆன் என்ன படைப்பா? பூமியை போல், வானத்தை போல், மனிதனை போல் குர்ஆன் படைப்பா? குர்ஆன் கலாம் முல்லா, அல்லாஹுடைய வார்த்தை, அதை ரப்பிடம் இருந்து பிரிக்க முடியாது. குர்ஆன் இருந்தால் அல்லாஹ் இருப்பான், குர்ஆன் இல்லை என்றால் அல்லாஹ் இருக்க மாட்டான். தெளிவு பெற்றுக் கொள்வோம், நிலை பெற்றுக் கொள்வோம். ஃபி கிதாபி மக்னூன், நீங்கள் வைத்திருப்பது சாதாரண புத்திரம் புத்தகம் அல்ல, பாதுகாக்கப்பட்ட, எந்த கண்களும் தீண்டிராத மகத்துவமிக்க பாதுகாப்பில் அல்லாஹ் வைத்திருந்த புத்தகம் அது. லௌஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் உள்ளவது அது. யார் தொட முடியும் தெரியுமா அந்த புத்தகத்தை? லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், அந்த தூய்மையான அந்த வானவர்களை தவிர வேறு யாரும் அதை தொட முடியாது. தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அந்த லஹு மஹ்ஃபூத், அதிலிருந்து தான் ரப்பில் ஆலமீன் இந்த குர்ஆனை உங்களுக்கு இறக்கிறான். அஃப பிஹாதல் ஹதீஸி அன்தும் முத்ஹினூன், நான் கேட்ட கேள்வி அல்ல அது, குர்ஆன் கேட்கிறது. மக்களே, மனிதர்களே, இந்த ஹதீஸையா, இப்படி மகத்துவமிக்க பாதுகாப்பில் இருந்து யாரும் தொட முடியாத, சுத்தமானவர்களை தவிர யாரும் தீண்டாத வஹியின் மூலமாக அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த குர்ஆனின் செய்திகளையா நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்கள்? அல்லாஹ் அக்பர். வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாழ்வாதாரங்களை நீங்களே உங்களுக்கு முன்னாலாக்கி நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள். நிஅமத் குர்ஆன், ஆனால் நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்கள் அதை. அல்லாஹ்வுடைய உணவை, அல்லாஹ்வுடைய நீரை, அல்லாஹ்வுடைய நெருப்பை, அல்லாஹ்வுடைய படைப்பை. வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். மழையை நான் இறக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் அந்த நட்சத்திரத்தால் மழை வந்ததென்று. தஜஅலூன ரிஸ்க வதஜஅலூன ரிஸ்கக்கும் அன்தும் துகத்திபூன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 83rd வசனம், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும். எதை புறக்கணிப்பாய், இதை புறக்கணிப்பாயா? எவர் புறக்கணிப்பவர் உண்டு? ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கும், தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நிலையில் அடைத்துவிட்டால், உயிர் பிரியும் போது தொண்டை குழியில் வந்து உயிர் நிற்கும். இந்த உடலில் இருந்து, இந்த உடல், உடலில் உயிர் உண்டு. அது இல்லை என்றால் இந்த உடல் வெறும் சடலம். அந்த உயிர் வெளியேறும் போது தொண்டை குழியை அடைக்கும், அடைக்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன். மரணத்தை பொய்ப்பித்தவர்கள், மறுமையை பொய்ப்பித்தவர்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பொய்ப்பித்தவர்கள், ரப்பை பொய்ப்பித்தவர்களாக நீங்கள் இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தால், மகத்தான பாவங்களில் மூழ்கிக் கொண்டு நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், இதே நிலைமை உங்களுக்கும் வராது என்ற எண்ணத்தில் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருந்தால், வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன். அந்த நிலையில் உயிர் பிரியும் போது நாம் உங்களை விட அவர்களுக்கு அருகாமையில் இருப்போம், உங்களால் எங்களை பார்க்க முடியாது. அல்லாஹ் மலக்கை சொல்கிறான். ரசூலுல்லா சொன்னார்கள், ஒரு உயிரை கைப்பற்றும் நிலை வரும்போது உயிரை வாங்கிச் செல்வதுடைய மலக்குகள் அவனுக்கு முன்னால் வருவார்கள். நல்லவர்களுக்கு நல்ல மலக்குகள், தீயவர்களுக்கு தீய மலக்குகள். வெள்ளை நிறமோடு, நல்ல ஆடைகளோடு, மினுமினுவென்று நட்சத்திரங்களைப் போல் வெளிச்சத்தோடு நல்லவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். இருளடைந்து தீயவர்களுடைய மலக்குகள் வந்து உட்காருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் பார்வை எட்டும் தூரம் அளவிற்கு அந்த மலக்கு அமர்ந்து கொள்வார். உலகத்தின் திரைகள் அடைக்கப்பட்டு மறுமையின் திரைகள் திறக்கப்படும் போது மலக்கை அவன் பார்ப்பான். மலக்கை அவன் பார்த்து விட்டால் மலக்குல் மௌத் வருவார். இந்த காட்சி எனக்கு நடக்கும், இந்த கண்கள் அந்த இரண்டு மலக்கில் ஒரு மலக்கை பார்க்கும். வஅன்தும் ஹீனைதின் தந்துரூன் வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலாகின் லா துப்ஸிரூன் ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். என்ன சவால் இது! ஃபலௌலா இன் குன்தும் கைர மதீனீன். இவன் உயிர் கொடுத்து, இவன் உயிர் அளிக்கப்பட்டு மரணமடைந்து மண்ணோடு மண்ணாக மக்கிப்போக மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, அல்லது வறுமையில் எழுப்பப்பட்டு விசாரிக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்து, இவனுக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால், நீங்கள் பார்க்கக்கூடியவர்களில் தர்ஜிஊனஹா, உயிரை மீண்டும் கொடுத்து பாருங்கள். உலகத்தின் மருத்துவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள், தர்ஜிஊனஹா, உயிரை எடுக்கிறேன், என் மலக்கை கொண்டு மறுபடியும் அந்த உயிரை கொடுத்து பாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் சொல்வதில்லை.

இதோ முடிவு இதுதான். மேலே கூறிவிட்டேன், இதுதான் சுருக்கம் அதற்கு. ஃபஅம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன், நெருக்கமானவர்களாக இருந்தால் ஃபரௌஹுன், நிம்மதி, வரைஹானுன், வாழ்வாதாரங்கள் சொர்க்கத்தில், வஜன்னத்து நஈம், அருக்கொடையுடைய சொர்க்கம், கண்கள் பார்த்திராத, காதுகள் கேட்டிராத, உள்ளம் கற்பனை செய்திராத நெருக்கமான சொர்க்கத்தை, நிம்மதியான வாழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். நிம்மதிதான் அவர்களுக்கு எல்லா புறமும். இந்த மரணத்தின் நேரத்தின் போதும் ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் ஃபரௌஹுன் வரைஹானுன் வஜன்னத்து நஈம். அவன் சென்றதற்கு பிறகல்ல, அவன் இருக்கும் போதே, அந்த மரணத்தின் நிலையை அடையும் போதே ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் அப்படியும் சொல்லலாம். என்ன நிம்மதி, பயம் இல்லையா அவனுக்கு உலகத்தில் இருந்து பிரியும் போது? கவலை இருக்காதா? தன் மனைவியை, குழந்தைகளை, குடும்பத்தை, உறவுகளை, நண்பர்களை, தொழிலை, பொருளாதாரத்தை, வாழ்வை செலவழித்த நேரங்களை, அவனோடு இருந்தவர்களை எல்லோரையும் விட்டு பிரிகிறோமே, இனிமேல் அவர்களுக்கு யார் என்ற கவலை இருக்காதா? என்னாக போகிறது, இருளடைந்த உலகத்திலே செல்லப் போகிறோமே, ஆறடி குழிக்குள் நுழையப் போகிறோமே என்ற கவலை இருக்காதா? யார் அவனை சாந்திப்படுத்துவது? குர்ஆன் சொல்கிறது, ஃபஅம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் ஃபரௌஹுன், நிம்மதி. என்ன நிம்மதி?

இன்னல் லதீன காலு ரப்புனல்லாஹு தும் அஸ்தகாமு, ரப்பை இறைவனாக ஏற்று அல்லாஹுவை இறைவனாக ஏற்று யார் அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மரண நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு அருகாமையில் வருவார்கள். லா தகாஃபு வலா தஹ்சன், பயப்படாது கவலை கொள்ளாது, என்ன நிம்மதி உனக்கு. வஅபஷிரு பில் ஜன்னா, விசாரணை முடிந்தல்ல. ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன் ஃபஸ்ஸாபிகூன ஸாபிகூன், விசாரணை முடிந்தல்ல. வஅபஷிரு பில் ஜன்னா, உயிர் எழுப்பு உயிர் பிரிக்கப்படுவதற்கு முன்னதாகவே சொர்க்கம் உனக்கு நற்செய்தி உண்டு. நாம் உலகத்தின் தோழர்கள் உமக்கு. இறைவனை விசாரிக்கப்படும் போதும் நாம் தான் உமக்கு தோழர்கள். இறைவன் உங்களை விசாரிக்கும் போதும் இதுதான் மன்னிக்கக்கூடிய இறக்க குணமுடைய இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமாகும் விருந்தாகும். ஃபம்மா இன் கான மினல் முக்கர்ரபீன ஃபரௌஹுன் வ ரைஹானுன் வ ஜன்னத்து நஈம் வ அம்மா இன் கான மின் அஸ்ஹாபில் யமீன், நீங்கள் வலதுபுற கூட்டமாக இருந்தால் ஃபஸலாமுல் லக மின் அஸ்ஹாபில் யமீன், சலாம் உண்டாகும் அஸ்ஹாபுல் யமீனே உங்களுக்கு, உங்களுக்கும் தான் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்களை இறைவன் கேள்வி கணக்கை கொண்டு நெருக்குவான், ஆனால் கைவிட்டு விட மாட்டான். உங்களின் அந்தஸ்துக்கு ஏற்ப, உங்களின் கண்ணியத்திற்கு ஏற்ப இறைவன் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து, இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், எல்லா நிலையிலும் அமைதி தரக்கூடியவர்கள்.

0: அமைதி அளிக்க கூடியதாக முத்தக்கின்களுக்கு அதை மாற்றுவான். ஃபஸலாமுல் லக்க மின் அஸ்ஹாபில் யமீன் வ அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன். ஆனால் பொய்ப்பிக்கக்கூடிய வழிகேட்டில் உள்ள பெரும் பாவங்களை செய்யக்கூடிய மறுமையை மறுக்கக்கூடிய இறைவனின் நற்கொடைகளை மறுத்து வாழக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் ஃபனுஸுலும் மின் ஹமீம், நான் உங்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு விருந்தளிப்பது ஹமீமை கொண்டுதான், நரகத்தின் அந்த சூட்டான நீரை கொண்டுதான். வதஸ்லியத்து ஜஹீம், நீங்கள் எரிவது நரகத்தில் தான். அம்மா இன் கான மினல் முகத்திபீன தாலீன் ஃபனுஸுலும் மின் ஹமீம் வதஸ்லியத்து ஜஹீம் இன் ஹாதா லஹு ஹக்குல் ஹக்குல் யகீன். இவை அனைத்தும் தெளிவான உண்மைகளாகும், தெளிவான உண்மைகளாகும், பார்க்கக்கூடிய பார்த்தும் பார்த்தே தீரக்கூடிய உண்மைகளாகும், நடந்தே தீரும். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிகல் அஸீம். நபியே, உம்முடைய கண்ணியமிக்க மகத்துவமிக்க உம்முடைய இறைவனை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருங்கள். உங்களை இந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பதற்கு அல்லாஹுவை புகழ்வோம், அல்லாஹுவை கண்ணியப்படுத்துவோம். சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம். இதோடு சூரத்துல் வாக்கியாவுடைய விளக்கம் முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் எம்மை அஸ்ஸாபிகூனுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நுழைப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கருணையை, அவனுடைய அன்பை, அவனுடைய அருளை, அவனுடைய ரஹமத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது அல்லாஹ் தெளிப்பானாக. இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை விசேட தப்சீர் வகுப்பில் சூரா அல் வாக்கியா பகுதி 2 கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தூய வடிவில் இஸ்லாத்தை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தந்து கொண்டிருக்கின்றோம். உங்கள் முஸ்லீம் வானொலி பற்றிய உங்களது கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது 0974777166 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஊரில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய செய்திகள், இஸ்லாமிய நிகழ்வுகள், அது மட்டுமல்லாமல் உங்களது குழந்தைகளின் கசிதாக்கள், அல் குர்ஆன் கிராத் மற்றும் இஸ்லாமிய நாடகங்கள், இஸ்லாமிய சம்பாசனைகள் போன்றவற்றை எங்களோடு இணைந்து முஸ்லீம் வானொலியில் ஒலிபரப்பு செய்யலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், இலங்கை தொலைபேசி இலக்கமான 0974777166 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: தினமும் உங்கள் முஸ்லீம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் வடிவங்கள் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது, அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோமே, அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள், நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான், அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 7 மணி.
4: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது உண்டும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயதானதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொலாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது. குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய் விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள்.
2: You are listening to muslimvanoli.com.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் சிறப்புமிகு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நற்பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் எமக்கு வழங்கியிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பை கருப்பொருளாக வழங்கி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பவியலை பற்றி எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற மக்களுக்கு பொதுவாக எப்போதும் பேச வேண்டிய ஒரு முக்கிய செய்திதான் என்றாலும், நம்மை போன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழக்கூடிய நாம் அனைவரும் மிக தூங்கணுமா, நாம் அனைவரும் அதிகமாக பேச வேண்டிய, அதிகமாக கேட்க வேண்டிய, அல்லது பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பம் என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய சொத்து. குடும்பம் இல்லாதவர்களுக்குத்தான், சரியான குடும்ப அமைப்பு வாய்க்கப்படாதவர்களுக்குத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலிகளும் ரணங்களும் தெரியும். ஒரு சிறந்த கணவனுக்கு வாழ்க்கைப்படாமல், ஒரு குடிகாரனுக்கோ சம்பாதிக்க செல்லாதவனுக்கோ, ஒரு சோம்பேறிக்கோ ஒழுங்கினமாக வாழ்பவனுக்கோ ஒரு பெண் மனைவியாக வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்தினுடைய அருமையும் அவள் இழந்த அந்த பாக்கியத்தையும் அவளால் உணர முடியும். அதே போன்று ஒரு ஆண் பொறுமை இல்லாத, அதிகம் வாய் பேசுகிற, ஒழுக்கம் இல்லாத, எடுத்தறிந்து பேசுகிற, திமிராக நடக்கிற ஒரு பெண்ணோடு வாழும் ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் போதுதான் அவன் இழந்த பெருமதி என்னவென்று அவனுக்கு தெரியும். அதே போன்று திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த திருமணத்தின் பரிசாய் இறைவனவர்களுக்கு கொடுக்கிற வாரிசு நல்லொழுக்கம் இல்லாமல் ஊதாரித்தனமாக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு பெற்றோர்களின் கண்ணியமும் மரியாதையும் புரியாமல் பெற்றோர்களை உதாசீனப்படுத்த வாழுகிற பிள்ளைகள் அமைந்தால்தான் அவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை, குடும்பவியலை, குடும்ப அமைப்பை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் அம்சமாக அமைந்திருந்தாலும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் என்கிற அந்த சிறப்பு விருதை குடும்பத்திலே சிறந்தவருக்குத்தான் சொன்னார்கள். இப்படிதானா, உங்களிலே யார் போர்க்களத்தில் மிக பெரும் திறமைசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று எந்த நபிமொழியும் இல்லை. இருக்கா அப்படி? உங்களில் யார் பலசாலியாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் அப்படி இருக்கா? உங்களில் யார் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறாரோ, பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் இப்படி இருக்கா? இல்லை. நம்மத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியாக இருந்தால் நான் இந்த மக்களில் சிறந்தவன், ஒரு பெரிய 4 டிஜிட்டுகளில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு நான் வந்து விட்டால் நான் தான் சிறந்தவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறான நம்பிக்கை சகோதரர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் போது ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், மிக மிக நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு குடும்பம் சரியான முறையில் அமைய வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி. உலகத்திலேயே இப்படி சொல்ல முடிந்த ஒரே ஆண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உங்களில் சிறந்தவர் உங்களின் குடும்பத்திற்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்திற்கு சிறந்தவன். யாராவது சொல்ல முடியுமா அப்படி? ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு துறையில் குறை வைப்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மிக தெளிவாக என்றால் மிக தைரியமாக துணிவாக சொன்னார்கள், அதுவும் நம்மை போன்று ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு வாழவில்லை, 11 மனைவிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். இப்படி சொல்ல முடிந்த கட்ஸ் வழங்கப்பட்ட ஒரே ஆண் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலையாக என்ன கொடுத்தார்கள்? உங்கள் மனைவி இடத்தில் அல்லது நான் எனது மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால், போகிற இடங்களிலெல்லாம் என் மனைவி என்னை பற்றி, என் கணவர் உண்மையிலேயே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால், அதற்காக நான் பல விலைகளை கொடுக்க வேண்டும், அதற்காக நான் பல சுகங்களை, பல அசௌகரியங்களை, பல வசதிகளை அவளுக்கு நான் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி நான் அவரிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்றால் அதற்காக நான் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். எப்போதும் என் மனைவியை பற்றி மட்டுமே நான் யோசிக்க வேண்டும். அவள் விரும்பியதை அவள் கேட்பதற்கு முன்னாடியே நான் வாங்கித்தர வேண்டும். எதிலும் ஒரு சுகத்தை, எதிலும் ஒரு சௌகரியத்தை, எதிலும் ஒரு ஆனந்தத்தை, எதிலும் ஒரு மகிழ்ச்சியை, எதிலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை அவளுக்கு நான் உருவாக்கி தர வேண்டும். இப்படிலாம் செஞ்சா கூட பல பேர் பாராட்டு வாங்க முடியறது இல்லை. இப்படிதானே, ஏன் எங்காவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 11 மனைவிகளை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனைவிகளுக்கு செய்கிற சாதாரண சலுகைகளை கூட செய்யாமல், உல்லாச ரகமான வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவிகளை பவனி வர செய்யவில்லை, விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லவில்லை,
5: இன்னும் சொல்ல போனால் முழுமையாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவிற்கு கூட உணவுக்கான ஏற்பாட்டை கூட ரசூலுல்லாஹ் செய்யவில்லை. விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி தரவில்லை. இப்படி ஏதாவது ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் பல விஷயங்களை வரவழைத்து அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். நம்ம சொல்ல முடியுமா அப்படி? இதே அமீரகத்தில் 25 ஆண்டு காலம் கழித்த யாராவது இங்கே இருப்பீர்கள், 30 ஆண்டு காலம் கழித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள். உங்கள் மனைவியின் நலனுக்காக, உங்கள் மக்களின் நலனுக்காக, உங்களுடைய இளமையை, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய ஆசையை எல்லாவற்றையும் துறந்து மறந்து அவைகளையெல்லாம் அப்படியே தஃபன் செய்து கஃபன் செய்து விட்டு இங்கே எத்தனையோ பேர் நம்மிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய மனைவி நம்மை குறித்து முழுமையான திருப்தியில் இருக்கிறாளா என்று கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறியைத்தான் வைக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவிகளும் அவ்வளவு இன்பமான முறையில் தங்களுடைய குடும்பத்தை அமைத்தார்கள். எப்படி முடிந்தது என்றால், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் புரிந்தார்கள், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் உணர்ந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பிற்கு கொடுத்திருக்கிற கணப்பரிமாணத்தை அவர்கள் அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து வைத்திருந்ததன் விளைவுதான் இந்த உலகத்தின் சுகங்கள் எதை அவர்கள் அனுபவிக்காமல் போனாலும் ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு நிம்மதியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருப்தியான வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கிற சிறப்பு, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு திருமறையின் ஒரு வசனத்தை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். திருக்குர்ஆன் என்பது அகில மக்களுக்குமான ஒரு வழிகாட்டல். திருக்குர்ஆன் என்பது உலகத்தில் வாழுகிற எல்லோருக்கும் நேர்வழியை கொடுத்து இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி சாதனைகள் புரிந்து நிம்மதியாக வாழ்ந்து மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்தை பெறலாம் என்பது பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு அற்புதமான நூல். அந்த நூலின் ஒரு ஆயத், ஒரு வசனம் என்ன சொல்கிறது? வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் இனங்களில் இருந்தே உங்களுக்கு அவன் வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். உங்கள் திருமண வாழ்க்கையின் மூலம், உங்கள் துணைவியர்களின் மனைவியர்களின் மூலம் உங்களுக்கு அவன் பிள்ளை செல்வங்களையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்துகிறான். நன்மையானவைகளை உங்களுக்கு அவன் வாழ்வாதாரமாக வழங்குகிறான். அசத்தியத்தையா அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்? அல்லாஹ் இங்கே நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். எதை? உங்களுக்கு அமைக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாரிசு, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பேர குழந்தைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். அருட்கொடை என்று குறிப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த அருட்கொடைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். திருக்குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுகிறது என்று ஆனந்தப்படுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திர புதையல்களை எல்லாம், சரித்திர உண்மைகளை எல்லாம் பேசுகிறது என்று அதிசயப்படுகிறோம். அறிவியலே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, விஞ்ஞானமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல விஞ்ஞான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய வேதம் என்று அற்புதம் அடைகிறோம். ஆனால் அந்த வேதத்தில் அல்லாஹ் மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த குடும்ப அமைப்பு என்று. அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சக்கனா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம்? இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும். வீட்டுக்கு போனாலே ஏண்டா போனன்னு யோசிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனவொடனே எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிப்பதை போல் நமது வீடு அமைந்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த வீடு மார்க்கத்திற்கு முரண்பட்ட வீடு, அந்த வீடு குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரான வீடு, அந்த வீடு சாபத்திற்குரிய வீடு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே வந்த உடனேயே வெளியே போகுவதற்கே மனது வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய இடமாக அந்த இல்லம் ஒரு உள்ளம் போல் உங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மார்க்கத்திற்குட்பட்ட வீடு என்பதையும் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியலின் முக்கியத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்வதற்காக எவ்வளவு அற்புதமாக எச்சரிக்கை செய்யும் துணியிலே சொன்னார்கள். கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுதி அமன் யஊல், கஃபாபில் மர்இ இஸ்மன் அன் யுதீஅ மன் யஊல், குடும்பத்தை வீணடிப்பதே போதும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்பதற்கு. இங்கு பெரிய பாவத்தை பாவத்தாளி என்று அல்லாஹ்விடத்திலே பெயர் வாங்குவதற்கு, பாவம் செய்பவன் என்கிற பெயர் பட்டியலிலே இடம் பெறுவதற்கு நீங்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன மிகப்பெரிய பாவங்களை, பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. குடும்பமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருப்பதை வீணடித்து விட்டாலே போதும். குடும்பமாக உங்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறான், யாரையெல்லாம் உங்கள் ஃபேமிலி என்று நீங்கள் சொல்வீர்கள், யாரையெல்லாம் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்று சொல்வீர்கள், அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் மக்களாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம். இவர்களை யாரையாவது நீங்கள் வீணடித்து விட்டால், யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்திலே நீங்கள் நடந்து விட்டால், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் நீங்கள் இருந்து விட்டால், அல்லது அவர்களை பாழ்படுத்தி விட்டால், அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால், அதுவே போதும் நீங்கள் பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனாலதான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதல் இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகதிகளாய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரும் வல்லரசுகளை அன்றைக்கு அஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாலும், குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். குடும்ப வாழ்வாக எதையெல்லாம் நாம் தொடுவோமோ, அல்லது எதுவெல்லாம் நம்மை தொடுமோ, அதில் எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாமல் இல்லை. மனைவியின் உரிமைகளை பற்றி பேசினார்கள், மனைவியின் கடமைகளை பற்றி பேசினார்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசினார்கள். எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பிஸி மேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை போர்க்களங்களை கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் ஆன்மீக தலைவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறைவனின் தூதர், வஹியை வார்த்து வஹியை எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு, அந்த இஸ்லாமிய அரசாட்சிக்கு, சாம்ராஜ்யத்தின் தலைவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் போர்க்களத்திற்கு போகும் போது இந்த போர்க்களத்தின் தலைமை தளபதி. இவ்வளவு பொறுப்புகளையும் வைத்துக் கொண்டு, இவ்வளவு கடமைகளையும் வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மிகச்சரியாக இஸ்லாமிய வரலாற்றில் குடும்ப அமைப்பை குறித்த முக்கிய விளக்கங்களும் குறிப்புகளும் மதீனத்து வாழ்க்கையில் தான் ஆரம்பித்தது என்று பார்க்கும் போது, சுமார் 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, வேறு எப்படி 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, சற்றேறக்குறைய 10 ஆண்டில் சகோதரர்களே, 10 யுகங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டு போனார்கள். எப்படி சாத்தியம் இது? எப்படி சாத்தியம்? ஒரு தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தேதியில், இன்றைய காலத்தில் மிக உயரிய தேர்வாக மதிக்கப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ வந்து உங்களிடத்திலே குடும்ப விவகாரத்தை பேசுவாரா? வெளிநாட்டிற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், விசா ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஏஜென்ட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த டிராவல்ஸிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், பரபரப்பாக நீங்கள் இருக்கும் போது உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளையின் அட்மிஷனை குறித்து உங்களிடத்திலே பேசுவாளா? ஏன் ஹஸ்பண்ட் பிஸியா இருக்கிறாரு, மாப்பிள்ள பிஸியா இருக்கிறாரு, மிகப்பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த டைம்ல போய் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசலாமா என்றுதான் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நினைப்பார். ஆனா இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிநாட்டு வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் விட பல 100 மடங்கு உயர்ந்த பல விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் போகவே இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த இஸ்லாமிய கட்டமைப்பிலேயே நிறைய விஷயங்கள், அல்லது எல்லா விஷயங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும், ஆக பெரிய விஷயமாக அன்றைய தேதியில், அன்றைய சூழ்நிலையில் கருதப்பட்டது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக செல்வது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது உண்மையிலேயே அதுதான். இஸ்லாமிய தலைமைத்துவம் என்று அமையும் போது ஒரு அமீருடைய அழைப்பு என்கிற அடிப்படையில் அந்த ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வந்து பேரை பதிவு செய்கிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, ஒருவர் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார், அக்கவுண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார். அவரிடத்துல இன்டர்வியூ எடுப்பவர் எதங்க கேட்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, டேலி தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாக வேலை பார்த்துருக்கீங்களா, அதை தான் கேட்பார். இப்படிதானே கேட்பார். ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமுக்காக ஒருவர் வருகிறார், அவர்கிட்ட வந்து அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, டேலி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு இது ஜோலியே வேணாலும் போயிடும். அவர் அங்கே என்ன கேட்கணும், எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, எந்த மதரசாவில் ஓதிருக்கிறீங்க, வேற எங்கிட்டாவது இமாமா இருந்திருக்கிறீங்களா, இப்படி கேட்கணும். ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து பேரை கொடுக்கிறார், அவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்றால் எதை கேட்டிருக்க வேண்டும், உங்களுக்கு போர் தந்திரங்கள் தெரியுமா, ஏற்கனவே போர்க்களங்களிலே கலந்து கொண்டிருக்க முன்னனுபவம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு போய் வருவதற்கு வாகனம் இருக்கிறதா, ஆயுதம் இருக்கிறதா, கேடயம் இருக்கிறதா, தளவாடம் இருக்கிறதா, இவைகள் எல்லாம் கேட்டால் அது அந்த ஜிஹாதுக்கு தொடர்பான கேள்வி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே திருப்பி கேட்ட கேள்வி, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. எந்த இடத்துல எதை கேட்கிறாங்க பாருங்க, உமக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாய் தந்தையர் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, வயதான என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவனிக்க யாரும் இல்லை, நான் ஜிஹாதிற்கு வருகிறேன் என்கிற செய்தியை நான் சொன்னபோது என் பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, அந்த அழுகையை கூட நான் உதறிவிட்டு அல்லாஹ்விற்காக இதோ உங்களிடத்திலே வந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாஷ் அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இந்த லௌகீக மௌட்டிக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல அயோக்கியத்தனமான உலகமயமாக்கல் என்கிற ஒரு ரீதியில் அந்த உலகத்தை இன்றைக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருந்தால், மெட்டீரியலிசம் என்கிற ஒரு பார்வையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருந்தால் இந்த கேள்வி இன்றைக்கு தேவையில்லாதது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தையும் அந்த இஸ்லாத்திலே இருப்பவர்களையும் எப்படி வைத்தார்கள் என்றால், தான் இந்த உலகத்திலே வாழும்போது எதெல்லாம் அவனுக்கு துறைகளாக இருக்கிறதோ அத்தனையோடும் இணைத்து தான் அவனை பயணிக்க வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே திருப்பி சொன்னது, தோழரே, எப்படி உன் பெற்றோர்களை அழவைத்து விட்டு வந்தாயோ அதே போன்றவரை மகிழ்ச்சியாக்கு, நீங்கள் போருக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்கள் பெற்றோரை கவனிங்கள். நாங்கள் அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு மட்டும் ஜிஹாதிற்கு அனுமதி கொடுக்கிறீர்களே, எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள். அப்படிதானா பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துணிவு தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 50 பெண்கள் வந்தால் நமக்கு சப்போர்ட் தானே என்று அவர்கள் யோசிக்கவில்லை. 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 100 பெண்கள் கூட வந்தால் நமக்கு இன்னும் வீரர்களுடைய எண்ணிக்கை கூடும் தானே என்று யோசிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்னை அவர்களுக்கு சொன்ன பதில், ஜிஹாதுக்குன் அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ்ஜிலே இருக்குதுன்னு. நாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மெயின் வேலை எது, எது ஹஜ்ஜி மெயின் வேலையா, உங்க ஜிஹாது ஹஜ்ஜின்னு அப்படின்னா என்ன அர்த்தம், புரியல உங்களுக்கு, வீட்டை பார்ப்பது உங்களுடைய கடமை, அதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஆண்களுக்கு கடமை இல்லையான சண்டைக்கு வந்துடாதீங்க, அவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, கூடுதல் கவனம் இருக்கிறது. அதனால் தான் ஆண்களுக்கு ஜிஹாதை அனுமதி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு பள்ளியில் சென்று தொழுவதை கட்டாயமாக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பள்ளியில் தொழுவதை கட்டாயமாக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, எதற்காக இவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு உருவாக்கினார்கள் என்றால், குடும்ப அமைப்பின் கனப்பரிமாணத்தை இந்த சமூகம் புரிய வேண்டும். அதை புரியாததன் விளைவுதான் நேற்றைய தினம் வரை ருக்ஷானாக்களின் சம்பவங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா, உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா, இஸ்லாமிய சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்கிற கவலையில் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே சகோதரர்களை இஸ்லாமிய உணர்வு இருந்தால் ஒரு சொட்டு கண்ணீரையாவது விட்டிருப்போம். அந்த ருக்ஷானாவின் சம்பவத்தை நினைத்து மாடர்ன் கேளாக பரிணமிக்கிறாள், நவநாகரீக பெண்ணாக இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிறாள். இந்த நவீன உலகத்தின் அத்துணை விதமான டெக்னாலஜியையும் அறிந்து வைத்திருக்கிறாள். எப்படி ஏனைய மத ஏனைய சமூகத்து பெண்கள் இன்றைக்கு இந்த மாடர்ன் உலகத்திற்கு அடிமையாகிவிட்டு நவநாகரீக உடையோடு அடைவதையே இன்றைக்கு மிகப்பெரிய பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்தான் என்கிற ஒரு நவீன யுகத்திற்கு தள்ளப்பட்டு விட்டு அந்த பெண்ணியத்திற்கே இருக்கிற மரபு அதபு எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு பல சமூக பெண்கள் போய்கொண்டிருப்பதை போல் அந்த பெண்ணும் வளர்ந்து வந்தால், பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே கண்டிக்கவில்லை, அவள் போகிற போக்கு சரியில்லையே என்று உணரவில்லை, இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நவீன உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமக்குத்தாமே ஆறுதலும் இருந்ததன் விளைவு என்ன ஆனது சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனால் குடும்ப அமைப்பின் கனப்பரிமாணத்தை உணருங்கள். எல்லாமே அதற்கு பிறகுதான், தௌஹீதிற்கு பிறகு, ஈமானுக்கு பிறகு, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நாம் வைத்திருக்கிற முஹப்பத்திற்கு பிறகு குடும்பம் தான் மிகப்பெரியது என்கிற கொள்கையை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த குடும்ப அமைப்பினுடைய கனப்பரிமாணத்தை நம்மால் உணர முடியும். ஆனால் இன்றைக்கு எதை எதையோ முதல் விஷயமாக வைத்துவிட்டு நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும், மிகப்பெரிய பதவிக்கு வர வேண்டும், மிகப்பெரிய பட்டங்களை பெற வேண்டும், சமூகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அடைய வேண்டும் என்று அதை பிரதானப்படுத்தி அதை பிரமாதப்படுத்தி நம் வாழ்வை வேகமாக செதுக்கி செல்ல வைத்துக் கொண்டே இருக்கிறோமே சகோதரர்களே. 35 ஆண்டுகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள், வாலிபம் வந்து 40 ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள், 60 வருடத்திற்கு பிறகு நீங்கள் இணைத்த அத்தனையுமே கிடைத்து விட்டது என்று ஒரு இடத்திலே நீங்கள் உட்காரும் போது உங்கள் கடந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இதை பெறுகின்ற பாதையில் நீங்கள் இழந்தது என்னவென்று யோசித்து பாருங்கள். அந்த இழப்பு நீங்கள் பெற்றதை விட மிக கடுமையாக இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது, மனைவி மக்கள் என்று நாம் வாழக்கூடிய இந்த குடும்ப அமைப்பு என்பது மரணத்தோடு இந்த மண்ணோடு முடிந்து விடுவதல்ல, மரணத்தை தாண்டி மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் வரக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஜன்னாத்து அத்னின் யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம் வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப். ஜன்னாத்து அத்னின், சொர்க்கத்தின் சோலைகள், அதிலே நுழைபவர்கள் யார் தெரியுமா? நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மனைவியர்களும் உங்களுடைய சந்ததிகளும். யார் எப்படிப்பட்டவர்கள்? வமன் ஸலஹ, தூய்மையான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், தூய்மையான முறையில் ஈமானோடு வாழ்ந்த நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்கு நுழைய போகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நுழைவை பற்றி சொல்லுகிற போது, சொர்க்கத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் என்கிற பெயர் பட்டியலை வாசிக்கிறான் என்றால், இந்த குடும்ப அமைப்பு என்பது, மனைவி மக்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருட்கொடை என்பது இந்த மண்ணோடு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல, அது மரணத்தை தாண்டி மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் உங்களோடு வரக்கூடியது. அதை நினைத்தாலே போதும் இந்த குடும்பத்தினுடைய அமைப்பின் கனப்பரிமாணத்தை, குடும்ப அமைப்பிற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மதிப்பை கண்ணியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் சகோதரர்களே. என்ன பிரச்சனை? குடும்பத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோம், குடும்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து விட்டோம், குடும்பத்திலே சிறந்தவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதையும் புரிந்து விட்டோம். மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை சேர்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கம் அவனை சிறந்தவன் என்று சொல்லவில்லை. அதே போன்று அதிக அளவில் ஆரோக்கியத்தோடு ஆஜானு பாகுவான உடல் வாகை பெற்றிருப்பவன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மிலே போய் ஒர்க் அவுட் செய்து அவருடைய உடலை அப்படி கட்டுமஸ்தான முறையில் வைத்திருக்கிறார், அவரைத்தான் இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லவில்லை. யாரை இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லுகிறது? உங்கள் மனைவியரிடத்திலும் மக்களிடத்திலும் நற்பெயர் வாங்குகிற விதத்தில், அல்லாஹுவை அஞ்சிய விதத்தில் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தான் சிறந்தவர் என்று இஸ்லாம் சொன்னதை புரிந்து விட்டீர்கள். இப்போது அந்த குடும்பவியலை எப்படி கட்டமைக்க வேண்டும், அந்த குடும்பவியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும் சகோதரர்களே? முதலில் ஆணுக்கு சில உபதேசங்களை மார்க்கம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற குடும்ப அமைப்பை, நல்லதோர் குடும்பமாக, பல்கலைக்கழகமாக உங்கள் வீடு சிரிக்க வேண்டும் என்று, இனிக்க வேண்டும் என்று, இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடிய போதும் கூட இந்த மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய கணவரை உயர்ந்த புருஷராக எடுத்து, உயர்ந்த புருஷராக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அடிப்படையில் உங்கள் மனிதர்களும் உங்களை நினைத்து வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், முதலில் என் அருமை சகோதரர்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவிக்கென்று இருக்கிற மதிப்பை நீங்கள் முதலில் புரிய வேண்டும். மனைவிக்கென்று இருக்கிற நேசம் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற காதல் அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு அடுத்தது, அவள் மீது நீங்கள் வைக்கிற அக்கறை அடுத்தது, அவளுக்கு நீங்கள் ஆதரவாக ஆறுதலாக செயல்படுவது எல்லாம் அடுத்தது. முதலில் உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும். மனைவிக்கு மரியாதையா? எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது. உலமாக்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலில் கணவனே, தஅல்லம் கீமத் ஜௌஜா, மனைவிக்கென்று இருக்கிற கீமத், கீமத் என்றால் அந்த பெருமதி, அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும். இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்? ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது? நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன், நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன், நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தானே வெந்து பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதலால் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற, நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை, அந்த ஜீவனின் வெகுமதியை, அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே. எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ், ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான், ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்லுகிறான். ஹுன்ன லிபாசுன் லக்கும் வஅன்தும் லிபாசுன் லஹுன்ன, ஹுன்ன லிபாசுன் லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல. முதலில் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும், அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை, அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை. நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆணாதிக்க உலகு, நான் தான் மேல் இருக்கிறேன் என்கிற சிறப்பு என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது, அது தவறு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு பெண் அவள் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அடகு பார்க்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள். அவளை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது, பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அப்படிதான் குர்ஆனுடைய வசனம் வருது. எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வருதா? வருதாங்க. பெண்களே நோட் பண்ணி வைங்க, குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்லுகிறான். குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது, பிறக்கிற குழந்தை பிறக்கிற கரு மருவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆனே எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க? அடிச்சு அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள். அவளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ, அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால் அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள். எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ, யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ, வருதா? வருதாங்க. அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல? சரி, அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்பிற்கு வருகிறாள். அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது, அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அஸ்ஸௌஜது ஸாலிஹா. உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்பப் பொருட்கள் தான், அனுபவிப்பதற்குரியவையாக. உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருட்குடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்பப் பொருட்கள் தான். இந்த உலகத்தின் அருட்குடைகளிலேயே, இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே, இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே, இந்த உலகத்தின் இன்பப் பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல் மர்அத்துஸ் ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் இல்லை சாலிஹான கணவன் இருக்கா? இவ்வளவு நாள் பயான் கேட்கிறீங்களே, எங்கிட்ட எந்த ஹதீஸ் கேட்டிருக்கிறீங்களா? எந்த ஹதீஸ் உலகத்திலே இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்தது சாலிஹான கணவன் தான் ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதாங்க? இருக்குதா? இல்ல. ஆனா எப்படி இருக்கு, சாலிஹான மனைவிக்கு இருக்கு. அடுத்து அவள் தாய் என்கிற சிறப்பிற்கு வருகிறாள், அம்மா என்கிற சிறப்பிற்கு வருகிறாள். அம்மான்னு நம்ம அம்மாவுக்கு போயிடாதீங்க, அம்மா குட்டிமா புஜிமா அந்த அம்மா இல்ல, இது வந்து உண்மையிலேயே அம்மா, அதெல்லாம் சும்மா. சரியா, அம்மா என்கிற ஸ்தானத்திற்கு அவள் வரும்போது, தாய் என்கிற மகுடத்திற்குள் மாணிக்கத்திற்குள் அவள் நுழையும் போது என்ன சொல்லுச்சுங்க இஸ்லாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் வந்து கேட்டு கேள்வி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மன் அஹக்குன் நாஸி பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, என்னுடைய தோழமைக்கு, என்னுடைய நட்புக்கு, என்னுடைய அக்கறைக்கு, என்னுடைய அக்கறைக்கு, என்னுடைய அனுசரணைக்கு, என்னுடைய ஆயிரம் ஆனந்தத்திற்கு அன்புக்கு அதிக தகுதி வாய்ந்த படைப்பு யார் என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக் உன்னுடைய தாய், உன்னுடைய தாய், உன்னுடைய தாய் என்று மூன்று முறை தாயை சொல்லிவிட்டு நான்காவது தான் யாரை சொன்னாங்க, தந்தையை சொன்னார். இப்போ சொல்லுங்க, தாய் பெருசா தந்தை பெருசா? சொல்ல மாட்டீங்களே, ஆணாதிக்கம் சமுதாயம் சொல்ல மாட்டீங்களே, விளக்குதா? இப்போ பாருங்க, கருவாக, மருவாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக அவள் அடைகிற அத்துணை பரிணாமங்களிலும் என் அன்பு சகோதரர்களே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆண் என்கிற இனத்தை விட பெண் என்கிற அந்த இனத்தை தான் அல்லாஹ் மேம்படுத்தி சொல்கிறானே. ஏன் இதை நாம் உணர மறுக்கிறோம் சகோதரர்களே? ஏன் நாம் நான் உங்களை சொல்லலை, நீங்கள்லாம் ரொம்ப நல்ல கணவர்கள், பொதுவா சொல்றேன். ஏன் இதை நாம் புரியாமல் இருக்கிறோம்? இதை புரியாமல் இருப்பதன் விளைவுதான் பெண்ணுக்கு இருக்கிற சிறப்பை இன்றைக்கு நாம் உணராமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே. அந்த பெண்ணுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மகுடத்தை மாணிக்கத்தை புரியாமலேயே இருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்கிற அந்தஸ்திலே கொண்டு போய் கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு ஜீவனை தான், ஒரு உயிரை தான், ஒரு உடலை தான், ஒரு உணர்வை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவி என்று ஒரு அருட்கொடையாக கொடுக்கிறான் எனும் போது அதை எப்படி நாம் பார்க்க வேண்டும், அதை எப்படி நாம் பாவிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு பெரிய மதிப்பையும் மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும்? இப்போ உங்க இங்க உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். இப்படிலாம் சொன்னாலும் ஆண் குழந்தை பிறந்தா தானே ரெண்டு ஆடு, பெண் குழந்தை பிறந்தா ஒரு ஆடு, பிறக்கும் போதே நாங்க கெத்து அப்படி சில ஆண்கள் நினைக்கலாம். தெளிவா தெரிஞ்சு பிறக்கும் போதே நீங்க நிறைய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பொம்பளை புள்ள அது அப்படியே சாலிகா அப்படி பிறக்கிறதுனால ஒரு ஆடோட போதும்னு ரசூல் சாஹிப் என்ன பண்ணாங்க, அழகா நிப்பாட்டாங்க. ஆண் குழந்தை பிறக்கும் போதே நீ செலவு வைக்கிறதுனால ரெண்டு ஆடுன்னு அப்படிதானே எதுக்க மாட்டீங்களே. சரி, இப்படி சகோதரர்களே பெண்ணுக்கு அவள் எடுக்கிற அத்துணை பரிணாமங்களிலும் சிறப்பு கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பை தான் அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக கொடுக்கிறான். அதனால் தான் இந்த மனைவியின் சிறப்பை நீங்கள் புரிய வேண்டும். திருமணம் என்கிற வாழ்க்கைக்குள்ள நுழைந்ததற்கு பிறகு அவளும் படித்த பெண்ணாக இருப்பாளே, அவளும் கல்லூரியை கண்டிருப்பாளே, கல்லூரியில் படித்த அவளுடைய தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளும் சிறுபிள்ளையாக விளையாட்டு பருவத்திலே எத்தனையோ தோழிகள் நண்பிகள் இருந்திருப்பார்களே, அந்த தோழிகள் எல்லாம் என்ன ஆனார்கள், அவளுக்கும் உறவுக்காரர்களில் சொந்தக்காரர்களில் எத்தனையோ பேர் அவளோடு பழகிய பெண் நண்பிகள் எல்லாம் இருப்பார்களே, தோழிகள் எல்லாம் இருப்பார்களே, எங்கே போனார்கள் அவர்கள்? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, அவளுக்கென்று ஹாபிகளாக, அவளுக்கென்று ஹாபிட்டுகளாக எதெல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு கணவனுக்கு பிடித்த போலேயே, கணவனுக்கு எதை பிடிக்குமோ அதை தனக்கு பிடித்ததாகவே ஆக்கி கொண்டு வாழ்கிறாளே. வாழ்றாங்களா இல்லையா? அப்படி வாழ்றாங்க, வாழ்றாங்க. அப்படி வாழுகிற ஒரு பெண்ணுக்கு, அப்படி வாழுகிற ஒரு நீங்கள் முதலில் சகோதரர்களே மதிப்பை கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் குடும்பம் குதூகலிக்கும். நான் வருஷம் வருஷம் அவளுக்கு காஸ்ட்லியா சாரி வாங்கி தரேன், நான் வருஷம் வருஷம் அவளுக்கு விருமணதெல்லாம் வாங்கி தரேன், ஒவ்வொரு வருஷமும் நான் வெக்கேஷன் போகும்போது அங்கங்க டூருக்கு போறேன். அன்பு சகோதரர்களே, நீங்கள் டூருக்கு போனாலும் சரி, ஊருக்கு போனாலும் சரி, அவளுக்காக போருக்கே போனாலும் சரி, அவளை நீங்கள் மதிக்காவிட்டால் எல்லாமே மதிப்பு, அது எதுக்குமே யூஸ் இல்லை, எதிலுமே பயன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அந்த பெண்ணுக்குரிய சிறப்பை சொன்னார்கள், அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர, யார் அந்த மனைவி, நீ பார்க்கும் போதே உனக்கு மகிழ்ச்சியை தருகிற, நீ பார்க்கும் போதே உனக்கு ஆனந்தத்தை தருகிற, நீ பார்க்கும் போதே உனக்கு சந்தோஷத்தை தருகிற ஜீவன் அல்லவா அவள். வதுதீஉஹு இதா அமர, நீ கட்டளையிட்டால், நீ ஏவினால் கட்டுப்படுகின்ற ஒரு பொருள் அல்லவா அவள். வலா துகாலிஃபுஹு ஃபீமா யக்ரஹு ஃபீ நஃப்ஸிஹா வலா ஃபீ மாலிஹி, உன் பொருளாதாரத்திலும் அவள் விஷயத்திலும் நீ விரும்பாத எதையுமே செய்யாமல் இருக்கிறாள். அப்படிப்பட்டவளை மனைவி என்று சொல்லலாம் சொன்னார்கள். ஓர குறிப்பு, அப்படிப்பட்டவங்களா மனைவி இருக்க வேண்டும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிதானா? யார் சிறந்த பெண்? அல்லத்தி தஸ்ருஹு இதா நவர, அவளை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும். பேசுறது அப்புறம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம், உங்களுக்கு அவள் அக்கறையாக, ஆதரவாக, ஆறுதலாக, உங்களுக்கு உபசரிப்பாக, எல்லாமே அப்புறம். முதலில் சகோதரர்களே, ஒரு சரியான மனைவி யார் தெரியுமா? ஒரு அன்பான மனைவி யார் தெரியுமா? ஆக சிறந்த மனைவி யார் தெரியுமா? கவலையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது தஸ்ருஹு இதா நவர, அவளை பார்த்த உடனேயே உன் கவலைகள் எல்லாம் மறந்து போக வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மறுபக்கம் உங்களில் பல பேருக்கு தெரியாது. காலையில் போய்விட்டு மாலைக்கு வருகிறான் என்பதுதான் உனக்கு தெரியும். ஆனால் காலையில் இருந்து மாலை வரை உன்னுடைய மேம்பாட்டிற்காக, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, உனக்கு விரும்பதையெல்லாம் வாங்கி தருவதற்காக, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை அவன் படுகிற இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், மல்ல பள்ளங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எத்தனையோ தாங்கிக் கொண்டுதான் மாத சம்பளத்தை வாங்குகிறான். சும்மா அவங்க ஹஸ்பண்ட் துபாயில பெரிய கம்பெனியில் இருக்கிறாரு, பெரிய கம்பெனியில மேனேஜரா இருக்கிறார், அந்த மேனேஜர் என்கிற இடத்தை பிடிப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் என்பது அவனுக்கு தான் தெரியும். பிடிச்ச இடத்துல பிடிச்ச சீட்டில் அவன் ஸ்ட்ராங்காக அமர்வதற்கு எவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் திரும்பினா பாலிடிக்ஸ், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா டார்ச்சர். இவ்வளவுக்கும் நடுவில் தான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீட்டை அவன் அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா, எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? அச்சமே பயமே கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக, எந்த நேரத்திலும் தன் ஆத்திரத்தை கொட்டி தீர்ப்பவனாக இருந்திருப்பான். நான் எவனுக்கும் பணிந்து போக மாட்டேன், எவனுக்கும் குனிந்து போக மாட்டேன் என்று எத்தனையோ கம்பெனிகளை மாற்றி இருப்பான். ஒரு கல்யாணம் தான் ஆகும், ஒரு குழந்தை தான் பிறக்கும், அத்துணையும் அவனுக்கு அடங்கி போய்விடும். ஏன் டக்குன்னு வேலை போனா என்ன செய்யறது? அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு? திருமணத்திற்கு முன்னாடி இருக்காது. மனைவின் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் உன் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், பார்க்குற வேலைக்கு நீ சம்பளம் லா பாயிண்ட்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். உண்மைதானங்க, லவ் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் லா பாயிண்ட் எல்லாம் மறந்து வாழுகிற ஜீவன்கள் இந்த ஆண்கள் என்பதை மனதிலே வையுங்கள். அதனாலதான் ரசூலுல்லா சொன்னாங்க, தசுர்ருஹு இதா நவர, அவன் பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே அவன், அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால் மேலும் மேலும் அவனுக்கு நீ கஷ்டத்தை வீட்டிலே கொடுக்காதே. தசுர்ருஹு இதா நவர, அவன் உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. காரணம், அவன் கட்டுப்பட்டு கொண்டே ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏவரத்துக்கு ஆள் இல்லை, ஏவப்படுபவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு இப்படிதானே போடிக்கிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நமக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்படிதானே நீங்க நினைப்பீர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் HR மேனேஜர், அவனுக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும். அடுத்து சொன்னார்கள், அவன் வெறுக்கிற விதத்தில் எதிலும் நீ நடந்து கொள்ளாதே. அது உன் சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என் பர்சனல் இதுல நீ தலையிடாதேன்னு நீ கணவனை பார்த்து சொல்லக்கூடாது. ஏன் ரசூலா சொல்லிட்டாங்க, நப்ஸ் என்றால் என்ன? சோல், உன்னுடைய சோல், உன்னுடைய ஆன்மா இருக்கிறது பார், அந்த ஆன்மாவுக்கு கூட கட்டளையிடுகிற சக்தி அவனுக்கு இருக்கிறது. ஃபீ நஃப்ஸிஹான்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக, உனக்கு வெள்ளை நிறத்தில் தான் ஆடை அணிய பிடிக்கும் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் உங்கள் கணவருக்கு நீங்கள் கருப்பு நிறத்தில் தான் சாரி அணிய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், என் அன்பு சகோதரியே, உன் வெள்ளை நிற புடவையை தூக்கி எறிந்துவிட்டு உன் கணவனுக்காக நீ கருப்பு நிற புடவையை அணிய வேண்டும். இதுதான் மார்க்கம் உனக்கு சொல்லுகிற உபதேசம். காரணம், அவன் வெளியே அவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான். அவனுக்குத்தான் எல்லோரும் கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிறருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் விருப்பத்திற்கேற்ப வாழுகிற ஒரே ஜீவன் நீதான் என்பதை மறந்து விடாதே. இப்படிதானேங்க, வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, பெரிய வியாபாரியாக கூட அவர் இருந்து விட்டு போகலாம், மிகப்பெரிய தொழிலதிபராக கூட இருந்து விட்டு போகலாம், அவரிடத்தில் தொழில் முறையில் தொழில் முறைமையில் யாரெல்லாம் பங்கெடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பயனாளர்களாக இருக்கிறார்களோ, அவன் விரும்புகிற விதத்தில் அவன் நடந்து கொண்டால் மட்டும்தான் அவன் வியாபாரத்திலே பெரிய இடத்திற்கு போக முடியும். ஆக அவன் உன் வீட்டிற்கு வெளியே எல்லாருடைய விருப்பத்தையும் அவன் சரிகட்டி கொண்டு போகிறான். அவன் விருப்பத்தை சரிகட்டக்கூடிய ஒரே இடம் உன் வீடு தான் என்பதை நீ மறந்து விடாதே. அதைத்தான் இன்னைக்கு நம்ம பொம்பளைக்கு புரியறதில்லை, அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புரிவதில்லை. அயோக்கியத்தனமான இந்த உலக மயமாக்கலின் விளைவு ஒவ்வொரு இல்லங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் நஞ்சை போல், விஷத்தை போல் இன்றைக்கு இந்த சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் நுழைந்ததற்கு பிறகு அந்த டிவியில் எதையெல்லாம் நாடகமாக காட்டுகிறானோ, எதையெல்லாம் வேசித்தனமாக வேஷங்களாக காட்டுகிறானோ, அதையே நம் பெண்களில் சில பேர் உண்மை என்று புரிந்து கொண்டு அதே போன்ற ஒரு சூழ்நிலையில் அவன் கணவனையும் ஆட்டுவிக்க நினைப்பதன் விளைவுதான் குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை, வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய்கொண்டிருக்கிறது.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
6: கிழக்கிழங்கில் நவீன ஆடை வகைகளை வடிவமைத்து தருகின்றார்கள்
7: ஈஸ்டர்ன் டெய்லர்.
3: ஈஸ்டர்ன் டெய்லர், பிரதான வீதி மூதூர், தொலைபேசி இலக்கம் 077-6008-79.
8: ஆங்கில மருந்து வகைகளுக்கும் அழகு சாதன பொருட்களுக்கும் இன்றே முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி, கல்முனை.
9: ஹலோ மச்சான், எப்படி சுகமா இருக்கிறியா?
10: நல்ல சுகம். கன காலத்துக்கு பிறகு கால் பண்ணிருக்கேன்.
9: அது கிடக்கட்டும், நான் நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுறேன். யூஸ் பண்ணின நல்ல மோட்டர் பைசிக்கிள் எங்க வாங்கலாம்?
10: பாவிச்ச தரமான மோட்டர் பைசிக்கிளை வாங்கணுமெண்டா கல்முனைக்கு வா. கல்முனை புட் சிட்டி முன்பாக இருக்கிற சுகா மோட்டர்ஸுக்கு போனா தரமான மோட்டர் பைசிக்கிள் நியாய விலையில பெற்றுக்கொள்ளலாம் இல்ல?
9: சுகா மோட்டர்ஸ், பிரதான வீதி
3: கல்முனை.
8: வயல் வழியின் வாசத்தோடு பலம் பெறுகிறது. முஸ்லிம் வானொலி,
3: முஸ்லிம் வானொலி,
2: முஸ்லிம் வானொலி டாட் காம்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: குடும்பத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பெருமதியை, வெகுமதி இன்றைக்கு உணரப்படாமலேயே போய் கொண்டிருக்கிறது. அதனாலதான் சிறந்த பெண்ணுக்கு

உங்களுக்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். அன்பு சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு இந்த மேடையில் பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, மேலை நாடுகளாக இருந்தாலும் சரி, மேற்கத்திய நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளில் எல்லாம் இன்றைக்கு பெண்ணியம் பெரும் பொருளாக பேசப்படுகிறதோ, பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, ஆட்சி செய்யக்கூடிய அம்மாக்களாக கூட இன்றைக்கு பெண்கள், ஆட்சி செய்யக்கூடிய சின்ன மக்களாக கூட இன்றைக்கு பெண்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களோ, இதெல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பல நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு, அவர்களின் பல பேரை பறிகொடுத்து பழி கொடுத்ததற்கு பிறகு. அமெரிக்கா அல்லது மேலை நாடு மேற்கத்திய நாடு என்று பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாட்டிலே பெண்களுக்கு உரிமை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு சலுகை எப்படி வந்தது? அந்த நாட்டிலே பெண்களுக்கு ஒரு அங்கீகாரமும் பிரதிநிதித்துவமும் எப்படி கிடைத்தது? பல பேர் போராடினார்கள், பல பேர் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், பல பெண்ணி அமைப்புகள் உருவாகின, பல பேர் தற்கொலை செய்து தீக்குளித்து, பல போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்களுக்கு உரிமைகளும் சலுகைகளும் பிரதிநிதித்துவங்களும் பல இடங்களில் கிடைத்தது. ஆனா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு இப்படி ஒரு உரிமை இருக்குதா, எங்களுக்கு இப்படி ஒரு உரிமையை தந்தா நல்லா இருக்குமே என்று யாரையும் பேசக்கூட விடாமல், யாரும் கேட்க வேண்டிய ஒரு அவசியம் கூட இல்லாமல், பெண்ணே உனக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான், பிறந்தது பெண் என்று தெரிந்தால் உயிரோடு புதைத்த காலத்திலேயே அட பெண்ணுதான் நற்செய்தி என்று சொன்னது இஸ்லாம் சொல்லிச்சா இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தன் சொந்த அனுபவத்தை சொல்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் தான் ஜாஹிலியத்தையும் இஸ்லாத்தையும் கண்ணால் கண்டவர். ஜாஹிலியத்தில் மிகப்பெரிய கெத்தோடு வாழ்ந்தவர், இஸ்லாத்திலும் மிகப்பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர். அப்படிதானே அந்த உமர் ரதியல்லாஹு மதீனாவுல உட்கார்ந்து, மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம், ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தன்னுடைய குடும்ப வாழ்வின் அமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை இந்த உலகத்திற்கு பாடமாக நடத்துகிறார்கள். மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை, நான் இருக்கிற சபையில், நான் இருக்கிற அவை, அவையில் நான் இருக்கிற இருக்கைக்கு பக்கத்திலே கூட என் மனைவி வரமாட்டாள். உமர் ரலியல்லாஹு ஸ்டேட்மெண்ட், உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வாய்வழி வாக்கு மூலம், மக்காவில் நாங்கள் இருக்கும் வரை எப்படி, நான் இருக்கிற இடத்தில் கூட என் மனைவி வரமாட்டா, டென்ஷனா இருப்பாரு, கோபமா இருப்பாரு. ஆனா இன்றைக்கு மதீனாவில் என்ன நிலைமை? மதீன தன்சாரி பெண்களோடு இவர்கள் சேர்ந்து கணவனிடத்திலே அவர்கள் பேசக்கூடிய அளவிற்கு, அதாவது இதை அவங்க விமர்சனம் பண்ணி சொல்லல, இஸ்லாம் எப்படி அந்த பெண்களுக்கு வாழ்க்கையும் வசதியையும் கொடுத்திருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்கிறார்கள். அப்போ பெண்ணியம், பெண்ணுரிமை, பெண்களுக்கு சமூகத்திலே பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு பங்களிப்பு, இதெல்லாம் மேலை நாடுகள் உட்பட, மேற்கத்திய நாடுகள் உட்பட, ஏன் இந்தியா உட்பட சகோதரர்களே, பல போராட்டங்களுக்கு பிறகு, பல அமளி துமளிகளுக்கு பிறகு, பல பெண்கள் பறிகொடுக்கப்பட்டு பழி கொடுக்கப்பட்டதற்கு பிறகுதான் இந்த உரிமைகள் எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அட அறியாமை காலத்துல அரபு உலகத்துல பெண்களுக்கு எங்களுக்கு ஒரு உரிமையாவது தாருங்கள் என்று கேட்பதற்கு கூட வாய்ப்பு கொடுக்காம எல்லா உரிமைகளையும், கல்வி கற்கிற உரிமை, திருமணம் செய்கிற உரிமை, மகரை நிர்ணயிக்கிற உரிமை, மனக்கொடையை பெறுகிற உரிமை, பிடிக்காவிட்டால் கணவனை தூக்கி வீசுகிற ஹுலா செய்கிற உரிமை, சொத்துரிமை, பாடம் நடத்துகிற உரிமை, எல்லாம் கொடுத்தது இஸ்லாம் மட்டும்தான் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரிகளே. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஜீவனை எல்லாம் நமக்கு மனைவியாக கொடுக்கிறான். இந்த மனைவியின் பெருமதியை, மனைவியின் வெகுமதியை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு நபிகள் நாயகம் எப்படி சொல்கிறார்கள், அந்த பெண்களுக்கு ஆதரவாக சொல்கிறார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்ட கணவன் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மனைவியை வெறுத்து விட வேண்டாம். இதோட நிப்பாட்டிதா கூட பரவாயில்லை, அடுத்து சொல்ற விஷயம்தான், அவரிடத்திலே பிடிக்காத ஒரு குணத்தை இவன் கண்டால் என்ன செய்யணும்? பிடிக்காத குணம் ஒன்று இருக்கிறது, என்ன செய்யணும்? தரிசிதரும் கேட்கவில்லை, எனக்கு யாராவது சொல்லுங்க, பிடிக்காத ஒரு குணத்தை கண்டால் என்ன செய்யணும்? ரூம்ல போட்டு அடைச்சு வைங்க, எது பிடிக்குமோ அதை கொண்டு டேலி பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவரிடத்தில் உங்களிடத்திலே ஒரு குணம் பிடிக்கவில்லை என்றால் எது உனக்கு பிடிக்குமோ அதை நினைத்து திருப்தி அடைந்து கொள் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பெண்களுக்கு எவ்வளவு ஃபேவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றிருக்கிறார்கள். பெண் இயத்திற்கு, பெண் இனத்திற்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை சொன்னார் சொல்லிவிட்டு போனார்கள். இப்படி எக்காலத்தை கொண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த பெண்ணை, மனைவியை நீ வெறுக்கவே கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதே சகோதரர்களே. இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை குதூகலமாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள். அடுத்து
அடுத்து தான் எது அந்த பெண்ணுக்குரிய மதிப்பை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நீங்கள் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த பெண்

0: நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். மனைவியை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஒரு சபையில் இருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர் வருகிறார், அமரிபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள், அய்யுன் நாஸ் அஹப்பு இலைக்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு இந்த பூமியில் பிடித்தவர்கள் யார், இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களிலேயே பிடித்தவர்கள் யார். கேட்பது யாரு, கேட்கிறது யாருங்க, அமரிபுல் ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவரை பிடிக்கும். அந்த ஒருத்தரை பிடிக்குங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்னா, கேட்பவரை பொறுத்து. உதாரணமாக நீங்கள் எல்லாம் ஒரு உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், உலமாவிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருக்கிறீர்கள், மார்க்கறிஞர்களிடத்தில் கல்வி பயில்வது உங்களுக்கு ஒரு ஆர்வத்திற்குரிய ஒன்று. அந்த சபையில் ஒருவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டா நீ யார சொல்லுவீங்க, உங்களுக்கு டக்குன்னு சொல்ல யாரை ஞாபகத்திற்கு வரும் என்றார், ஒரு உலமாவின் பெயர் தான் உங்களுக்கு ஞாபகம். ஷேக் சாலிஹல் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஷேக் பின்பாஸ் ரஹிமஹுல்லா அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், அந்த கேட்கிற சபை என்பது மார்க்கத்தை தேடுகிற சபை. இப்படிதானா, உங்கள் உறவுக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், சொந்தக்கார பையன்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்கிறான் உங்களுக்கு யாரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, உறவுக்காரர்கள் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களை நீங்க சொல்லுவீங்க. நீங்கள் வேலை பார்க்கிற அலுவலகம் இருக்கிறது, அங்க வந்து ஒரு ஸ்டாஃப் உங்ககிட்ட கேட்கிறான் உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும், அப்ப கேட்பவனை பொறுத்து நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க. நீங்கள் அலுவலகம் பணியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய துறை ரீதியான ஆட்களில் உங்களை யாரு பிடிக்குமோ அவங்கள சொல்லுவீங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்பிலாஸ் என்கிற ஒரு ஆண் கேள்வியை கேட்கிறார். கேள்வி ஏற்கப்பட்ட சபை ராத்துசலாலில் என்கிற ஒரு போர்க்களம் நடக்கக்கூடிய போர்மயமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் போய் உங்களுக்கு யாரோ பிடிக்கும் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது டக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலே வந்த வார்த்தை யாரு, யாரோ யாரு, ஆயிஷான்னு சொன்னாங்க. நம்ம சொல்லுவோமா, அப்படி சொல்லுவோம், பொண்டாட்டி மட்டும் இருக்கும்போது சொல்லுவோம் அப்படிதானா. டக்குன்னு போய் உங்க வாப்பா அம்மா இருக்கும்போது, பாப்பா எனக்கு என் பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும், யாராவது சொல்லிருக்கீங்களா அப்படி, அம்மா எனக்கு என் ஒய்ஃப்னா ரொம்ப பிடிக்கும் சொல்லியிருக்கீங்களா, ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருப்போம், சொன்னதுக்கப்புறம் பல பிரச்சனை வரும் அது வேற. ஆனால் நம்முடைய தாயிடத்திலேயோ, நம்முடைய தந்தை இடத்திலேயோ, நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்திலேயோ நமக்கென்று ஒரு அந்த சர்க்கிள் இருக்குமே, உறவுக்காரர்கள் என்று ஒரு பட்டியல் இருக்குமே. இன்னைக்கு வீட்டில் நடக்கிற பெரிய யுத்தமே இந்த விஷயத்துல தான் நடக்கும், உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க இதில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். குறிப்பாக வெளிநாட்டிலே ஃபேமிலியோடு வாழ்பவர்கள் இதை ஒரு பெரும் யுத்தமாக சத்தம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வெக்கேஷனுக்கு போனால் எங்கே இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே, ஆமாவா இல்லையா, எங்க போறது, அங்க போறதா, இங்க போறது, அங்க போனா வாப்பா கோச்சுக்குவாங்க, உமா கோச்சுக்குவாங்க, இங்க போவாட்டா, இங்க பிரச்சனை வரும். இதற்காக அவர்கள் படுகின்ற பாடு இருக்கிறதே சகோதரர்களே, அவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம என்ன செய்யறது இல்லைன்னு சொன்னா, என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று என் தாயிடத்திலேயோ என் தந்தை இடத்திலேயோ என்னால் துணிவாக சொல்ல முடிவதில்லை, உங்களாலும் சொல்ல முடியாது என்றுதான் கருதுகிறேன். இப்படித்தான் இன்றைக்கிறபடி வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்பவர் ஒரு அந்நிய ஆணாக இருந்தாலும், ஒரு நபித்தோழராக இருந்தாலும், போர்மயமான ஒரு சூழலாக இருந்தாலும், டக்கென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவு உச்சரித்த வார்த்தை ஆயிஷான். இப்படி சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தை ஆக்கிரமிப்பவளாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே உங்கள் அடி, உங்கள் முடி முதல் அடி வரை முழுமையாக உங்களை ஆக்கிரமித்தவளாக, உங்கள் வாடையிலும் உங்கள் கோடையிலும் எப்போதும் உங்களுக்கு தென்றலாக வீசக்கூடியவளாக உங்கள் மனைவி இருக்க வேண்டும். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இருந்தாங்க. இத்தனைக்கும் அந்த மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாரிசை கொடுக்கவில்லை, அல்லாஹ் ஒரு வாரிசை கொடுக்கவில்லை. இத்தனைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த மனைவிக்கும் ஏகப்பட்ட வயது வித்தியாசம். இத்தனைக்கும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லம் பல நாள் பட்டினி கிடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வறுமையில் வாடிய சூழ்நிலையிலும், ஏழ்மையில் ஏங்கிய சூழ்நிலையிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று தன் போர் வீரர்களிடத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானாரின் குடும்ப அமைப்பு, அந்த குடும்ப கட்டியம் இருந்திருக்கிறது என்றால் அதுதான் சகோதரர்களே குடும்ப அமைப்பை அவர்கள் புரிந்த, உணர்ந்த, தெளிந்த, தெரிந்த, அறிந்த விஷயம். அதை நாம் உணராமல் இருப்பதன் விளைவுதான் நம்முடைய குடும்பம் அந்த சிறப்பான இடத்திற்கு போகவே மாட்டேன் என்கிறது. ஆனா உங்களுக்கு இந்த சம்பவத்திலே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி, அமர்பிலாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மனதிலே நினைத்து கேட்ட கேள்வி குடும்ப உறுப்பினர்களை பற்றி அல்ல, பொதுவாக உங்களுக்கு யார் பிடிக்கும்னு தான் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்று சொன்னவுடன் அவர்கள் அவதானித்துக் கொண்டு, இல்லையா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும். இந்த சம்பவத்தில் ஒரு சின்ன செய்தி ஒன்று இருக்கு, அகீதாவோடு தொடர்புடையது, நம்முடைய தலைப்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் அதை சொல்லி வைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இல்லை என்பதற்கு இந்த சம்பவம் என்னது, ஒரு ஆதாரம். ஏன் உள்ளத்தில் அமருமில்லாஸ் எதை வைத்துக் கொண்டு கேட்டார்னு தெரியல. ரசூல் சலாஸ் அவர்களுக்கு பொதுவாக கேட்கிறார் என்று நினைத்துக் கொண்டு ஆயிஷா என்று தன் அன்பு மனைவியின் பேரை சொல்லிவிட்டார்கள். அதற்கு இல்லை எல்லாவின் துதரே மினர் ரிஜால், ஆண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டபோது அப்போதும் கூட பாருங்கள் அபூபக்கர் என்று சொல்லாமல் அபூஹா என்று சொன்னார்கள் ரசூல் சலாஸ். அபூஹானா என்ன அர்த்தம்? அவங்க வாப்பான். அவங்க ஆயிஷாவை பார்ப்பதற்கு முன்னாலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் ஏனைய தோழர்களின் பலராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகியதற்கு பிறகு வஹியின் வார்ப்பிற்கு பிறகு தோழர்கள் பட்டியலில் இணைந்தவர்கள். ஆனால் அருமை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பொறுத்த வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால்ய கால சிநேகிதர். நபித்துவத்திற்கு முன்பே இருவரும் அன்பாய் இருவரும் நட்பாய் விளங்கியவர்கள். அப்படிப்பட்ட அருமை நண்பர், அப்படிப்பட்ட ஆருயிர் நண்பர், நபித்துவத்திற்கு முன்னமேயே தன் தோழமைக்கு பாத்திரமானவரை பெயரை சொல்லும் போது கூட அபூபக்கரின் அவருடைய இயற்பெயரை சொல்லாமல், அபூபக்கரின் அவருடைய புனைப்பெயரை சொல்லாமல் அபூஹா என் மனைவியின் தந்தை என்று சொன்னார்களே. அப்படியானால் அந்த மனைவி மீது ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருந்திருக்கும் சகோதரர்களே! இப்படிப்பட்ட அன்பு உங்கள் மனைவியிடத்தில் இருக்க வேண்டும். இங்கே ஓர குறிப்பாக சொல்ல வேண்டும், அதுக்காக சம்பாதிக்கிறத பூரா மனைவிக்கு மட்டுமே கொடுத்துட்டு வாப்பா அம்மாவுக்கு, தம்பி தங்கச்சிகளுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கச்சிகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. அந்த அர்த்தத்தில் அல்ல. கடமைகள் வேறு, உரிமைகள் வேறு. இதை புரியாமல் தான் சகோதரர்களை இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு வந்து பேலன்ஸ்டான லைஃபை நமக்கு பார்க்க தெரியவில்லை. குறிப்பாக இந்த தென்னகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சூழல், தமிழ் கலாச்சாரம் என்கிற வார்ப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு எதிர்நோக்குகிற பெரிய பிரச்சனையே கடமைகளுக்கும் உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு காட்ட, அரவணைக்க, ஆறுதலாக இருக்க உன் தாய் சிறந்தவள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நீ அருகில் இருக்க உன் மனைவி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. இப்படிதானா? அருகில் இருப்பது என்பது வேறு, அன்பு காட்டுவது என்பது வேறு. இதை நாம் புரியாமல், உணராமல், தெரியாமல், தெளியாமல் இருப்பதன் விளைவுதான் அந்த குடும்ப ரீதியான பிரச்சனையில் ஒரு ஒரு பக்கத்திலே அது நம்மை அரித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய அபிஷியல் விஷயத்திலே பிஸியாக நாம் பறந்து கொண்டே இருப்போம். ஆனால் அந்த பரபரப்பான வாழ்க்கையில் நம்மோடு தொற்றி கொண்ட ஒரு தொற்று நோய் போல இந்த குடும்ப ரீதியான பிரச்சனை நம்மை அரித்துக் கொண்டே இருக்கும். அதனுடைய விளைவு உன் உற்சாகத்தை நீ இழக்கிறாய், உன் ஆரோக்கியத்தை நீ இழக்கிறாய், உன் அழகை இழக்கிறாய், உன் அலங்காரத்தை இழக்கிறாய், உன் சிகை அலங்காரத்தை கூட இழக்கிறாய். நிறைய பேர் இப்படி யோசிச்சு யோசிச்சு யோசிச்சுதான் என்ன ஆகுது, மண்டையில முடி கூட கொட்டுது சகோதரர்கள். அப்போ அதனால்தான் மார்க்கம் குடும்பத்தின் வெகுமதிகளை புரி, குடும்பத்தின் வெகுமதிகளை அறிந்து வாழ், மனைவி இப்படி இருக்க வேண்டும், கணவன் இப்படி இருக்க வேண்டும், மனைவி நீங்கள் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மற்ற விஷயத்தில் தெளிவாக இருக்க முடியும், மற்ற விஷயத்தில் அவர்கள் உற்சாகத்தோடு இருக்க முடியும். ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் தங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதார வாழ்வில், சமூக வாழ்வில் சிறந்த இடத்தை அடைந்திருக்கிறார்களோ, அதில் பல வெற்றியாளர்களுக்கு பின்னால் இருப்பது யாரு? ஒரு பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறாள். அந்த பெண்ணாக நான் இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை எடுங்கள் சகோதரிகளே, சபதத்தை எடுங்கள். பிறரை பார்த்து பார்த்து உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இனிமையான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அடுத்தவர்களோடு கம்பேர் செய்து கம்பேர் செய்து உங்களுடைய ஆண்களை, உங்களுடைய கணவன்மார்களை ஒரு சங்கடத்திற்கு தள்ளாதீர்கள். இன்றைக்கு நாம் குறிப்பாக வெளிநாட்டிலே இருப்பவர்கள் எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனை அதுதான். சுபாயில போய் 25 வருஷமா இருக்கிறீங்க, என்னத்தை பண்ணீங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கு ஒரு சொல்ற உதாரணம் தான் நம்மள ரொம்ப அப்படி உயிர் நரம்பை உரசன மாதிரி இருக்கும். எப்படி? என் அக்கா மாப்பிள்ள 10-5 வருஷம் தான் வீடு கட்டிட்டார். என் தங்கச்சி மாப்பிள்ள இப்பதான் போனாரு இடம் வாங்கிட்டார். இப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வோம், அது அவங்கவுங்க பிரச்சனை. இப்படிதானே? இப்ப இப்படியே சகோதரர்களை பிறரோடு கம்பேர் செய்து கம்பேர் செய்து உண்மையை மட்டும் கொஞ்சம் புரியுங்கள். அன்னை ஆயிஷா வறுமையை பார்த்தது. அன்னை ஆயிஷா
1: நேர்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக காலை 8:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மாதிரி சிறப்பா இருக்கும். அதுக்கு முதலே நீ அழிகளை இல்லாத மாதிரி இருக்கணும். அப்படித்தானே ஐசா அலியல்லாஹ்வுடைய வரலாறு, கதிஜா அலியல்லாஹ்வுடைய வரலாறு படிச்ச உடனே அவருக்கு மைண்ட் செட்டு, சரி உள்ள பிறந்த கதிஜான் தான் பேர் வைக்கணும். ஏன்னா பொண்டாட்டிக்கு கதிஜான் பேர் வைக்க முடியாது. என்ன பேர் வீட்டில் இருக்க அந்த பேரோட தானே வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய மனைவி என்று வரும்போது மட்டும் அவள் ஒரு கதிஜா ரதி அல்லான்ஹாவை போல, ஒரு ஆயிஷா ரதி அல்லான்ஹாவை போல, ஒரு ஃபாத்திமா ரதி அல்லான்ஹாவை போல, ஒரு அஸ்மா ரதி அல்லான்ஹாவை போல ஒழுக்கத்தோடும் சிறப்போடும் மண்புயர் பண்புகளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமே, அதற்கு இணையாக நாமும் இருக்க வேண்டுமா இல்லையா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்மில் பல பேருக்கு நல்ல நட்புகள் அமைவதில்லை, நல்ல நண்பர்கள் அமைவதில்லை. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போல் நமக்கு ஏன் நண்பர்கள் அமைவதில்லை என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை போல் நாம் அந்த நல்லொழுக்கத்தோடு வாழ்வதில்லை. ஜாடிக்கேத்த மூடி இருந்தால் தான் சகோதரர்களே சரியாகும். ஜாடி ஒரு புறம் இருக்கிறது, மூடி இன்னொரு புறம் இருக்கிறது என்றால் அதை வைத்து நீங்கள் என்ன பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? அதனாலதான் இஸ்லாம் கணவனுக்கு சொல்லுகிற அறிவுரைகளோடு சேர்த்து மனைவிகளுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. அடுத்து என்ன செய்யணும்? அன்பு காட்டியாச்சு. அன்பு காட்டுகிறது என்றால் அதை எப்படி காட்டுவது அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்படிதானே அன்பு காட்ட வேண்டும். முதலில் மனைவியை என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? மனைவியினுடைய கண்ணியத்தை, மரியாதையை உணர வேண்டும். மனைவியை மதிக்க வேண்டும். மனைவியை என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். மதித்ததற்கு பிறகு என்ன செய்யணும்? அன்பு காட்ட வேண்டும். அந்த அன்பை வெளிப்படுத்தவும் வேண்டும். நிறைய இடங்களில் சகோதரர்களே, நிறைய இடங்களில் ஜப்பானில் இருக்கிற ரோபோட்டுகளுக்கு ரோல் மாடல்களை போல் சில பேர் வீட்டிலே கணவன்மார்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவனுக்காக அந்த அம்மா கஷ்டப்பட்டு பல ரெசிபிகளை பார்த்து பல முயற்சிகளை செய்து ரொம்ப முஸ்திபடுத்து சமையல் பண்ணி வச்சா என்னங்க நடக்குது? சொல்லுங்க சொல்லுங்க. கட்ட கட்ட கட்டணும் வாயில போட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த அம்மா அப்படியே உட்காந்து பாக்குது, இந்த ரசம் நல்லா இருக்கு, இந்த சாம்பார் நல்லா இருக்குன்னு ஏதாவது சொல்லுவாரு, இந்த பொரியல் நல்லா இருக்கு, அல்லது இந்த மசாலா நல்லா இருக்குது, அல்லது இந்த மட்டன் நல்லா இருக்கு, இந்த குருமா ஏதாவது நல்லா இருக்குன்னு சொல்லுவான்னு அந்த அம்மா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றது இல்ல. இதனால என்ன ஆகுது தெரியுமா? உங்களை சொல்ல வைக்கிற கலைகளை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு அப்படின்ட்டு போறோம். அவங்க முதல்ல அமைதியாகத்தான் இருக்கிறார்கள். நீங்களாக ஆரம்பிக்க வேண்டும் என்று, நீங்களாக அதை பாராட்ட வேண்டும் என்று, இருக்கக்கூடிய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று ஒரு வாட்டி பார்க்கறாங்க, ரெண்டு வாட்டி பார்க்கறாங்க, இல்லனா என்ன செய்றாங்க? அங்கீகாரத்தை கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். கேட்டு வாங்குகிறார்கள் என்பதை விட பிடுங்கி எடுத்துக் கொள்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய அமைப்பே சகோதரர்களை, அங்கீகார எதிர்ப்பு என்கிற நோய் எல்லாரையும் வாட்டி விதைக்கிறது. நான் பள்ளிக்கூடத்திலே ஒரு ஸ்கூலிலே 6 ஆண்டு காலம் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். நாங்கெல்லாம் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனல் டூரா பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டு போறோம். ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம். கூட்டு போனா இந்த பிளஸ் ஒன் படிக்கிற பசங்கள்லாம் மூட் அவுட்டாகவே இருக்கானுங்க. கொஞ்சம் பேர் ஆம்பளை பசங்க. ஏன்டா மூட் அவுட்டாக இருக்கிறீங்க? ஏன்டா ஜாலியாக இருங்கடா, சந்தோஷமாக இருக்குதானடா, நம்ம சுற்றுலா வந்திருக்கிறோம். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் பசங்களை எங்களோடய ஒன்றா கொண்டு வரீங்கிறான். 10th-க்கும் 11th-க்கும் என்னங்க டிஃப்ரெண்ட்டு? ஒரு வருஷம் இருக்கும் அதிகபட்ச டிஃப்ரெண்ட்டு. அதுவும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட் கொலாபரேஷன்லாம் பார்த்தா பெரிய வித்தியாசமே கிடையாது. எப்படி பிறந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஒன்றா போட்டுறோம். 6 மாதத்திலிருந்து 1 வருடம் தான் வித்தியாசம் இருக்கிறது. இருந்தாலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் ஹையர் செகண்டரி படிக்கிறேன், நான் +1 கிரேடில் இருக்கிறேன், என்னை நீங்கள் தனியாகத்தான் ட்ரீட் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு அமைப்பை, ஒரு நிலைமையை இந்த உலகமயமாக்கல் உருவாக்கிவிட்டது. எது? ஒரு நாள் தான் அவங்க டூருக்கு போறான். உங்கூட வாழ காலமெல்லாம் வாழக்கூடிய உன் மனைவி எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போடு இருப்பாள் என்பதை மட்டும் கொஞ்சம் புரிந்து வாடுங்கள் சகோதரர்களே. அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கிறது? அனாதிக்க உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் நான் சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்கிற விஷயம் மட்டுமே நம்முடைய சிந்தனையில் முக்கால்வாசி பகுதியை அது மூடி மறைத்து விடுவதனால் வாழ்வதற்கும் இன்பத்தை அனுபவிப்பதற்கும் ஆனந்தமாக செல்வதற்கும் மீதி 25% மட்டுமே தனியாக வைத்திருப்பதனால், அன்பு சகோதரர்களே, இயற்கையாக இயல்பாக நாம் அனுபவிக்க வேண்டிய பல இனிமைகளை பார்க்காமலேயே பலருடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. நிறைய பேர் குறிப்பாக 40-50 தாண்டியவர்களுக்கு தெரியும், அவருடைய மகனும் அவருடைய மருமகளும் அல்லது அவருடைய மகளும் அவருடைய மருமகனும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது. நான் இளமையோடு வாலிபத்தோடு இருக்கும் போது இப்படி வாழவே இல்லையே என்று பல பெரியவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை அதை அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள், அதை அவர்கள் வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தின் ஓரத்தில் ஓர் அறிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆஹா, யார் யாருக்காகவோ என்னுடைய வாலிபத்தை நான் துளைத்தேனே, யார் யாருக்காகவோ எனக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய ஆனந்தத்தை நான் இழந்தேனே, இன்றைக்கு பெரியவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதே போன்ற ஒரு இயக்கத்திற்கு இன்றைக்கு நம்மை போன்ற வாலிபர்கள் அல்லது நம்மை போன்ற இளைஞர்களும் நாளைக்கு கவலைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கே அதை குறித்து உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை ஒருமுறைதான். இந்த உலகத்தில் அல்லாஹ் குடும்ப வாழ்க்கை என்பதை ஒருமுறை தான் நமக்கு கொடுக்கிறான். இந்த உலக வாழ்க்கையே ஒருமுறை தான் இருக்கிறது என்பதை நாம் உணரும் போது அதில் எப்படியெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இனிமையாக இருக்க வேண்டும், மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிற, மார்க்கம் வரம்புகளாக ஏற்படுத்தியிருக்கிற விஷயங்களை சகோதரர்களே ஆனந்தமாக வாழ பழகுங்கள். வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. குடும்பம் மட்டும் நமக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் ஏனைய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு சாதாரணமாக தெரிந்துவிடும். நான் எப்படி வயதிலே மூத்தவர்கள், 60 தொட்டவர்கள், 70 தொட்டவர்கள் தன்னுடைய மனைவியரோடு ஆரம்ப காலத்தில் இப்படி நாம் வாழாமல் போய்விட்டோமே, இன்றைக்கு என் மகளும் என் மருமகளும் அல்லது என் மகளும் என் மருமகனும் இருப்பதை போல் குதூகலமாக நான் இல்லாமல் போய்விட்டேனே என்று ஏங்குகிறார்களோ, அதே போன்றுதான் பிள்ளைகள் வளர்ப்பு விஷயத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும் போது நம்மை பெற்றவர்கள், குறிப்பாக நம்முடைய தந்தைமார்கள் தூக்கி கொஞ்சுவதற்கு கூட அவர்கள் நேரம் இருந்திருக்கவில்லை. நம்மை எல்லாம் தூக்கி அவர்கள் ஒரு முத்தமிட்டிருப்பார்களா என்று கூட யோசித்து பார்த்தால் பல பேருக்கு அப்படி ஒரு சம்பவமே நடந்திருப்பதாக ஞாபகம் இருப்பதில்லை. ஆனால் இன்றைக்கு பேர குழந்தைகளை அவ்வளவு அவர்கள் தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், இந்த இன்பத்தை, இந்த குதூகலத்தை அன்றைய குடும்ப சூழல் அவர்கள் பிள்ளைகளுக்கு தரவில்லை. அப்போ குடும்ப அமைப்பை நீங்கள் உணராவிட்டால், குடும்பத்திற்கு இருக்கிற கனப்பரிமாணத்தை நாம் விளங்காவிட்டால் நிறைய இன்பங்களை நாம் இழக்க வேண்டி வரும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவியர்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்புப்படுத்தினார்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் சந்தோஷப்படுத்தினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவியர்களும் ஒன்றாக வாழும்போது பல இன்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிமாறியிருக்கிறார்கள். ஒரே கோப்பையில் பானத்தை அருந்தி இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாய் வைத்து அருந்திய அந்த இடத்தில் தாமும் வாய் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருந்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது, இதையெல்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால், குடும்ப அமைப்பை நீங்கள் பெரிதாக நினைக்க வேண்டும் என்கிற ஒரு செய்திதான் இதில் அமைந்திருக்கிறது. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய பிஸ்னஸ், இதை ஒரு பெரிய செய்தியாகவே பார்க்காதீர்கள். குடும்பத்தோடு ஒப்பிடும் போது குடும்பம் என்று வந்துவிட்டால் சகோதரர்களை வீட்டிலே புருஷனாக நுழையுங்கள், அரசனாக நுழையாதீர்கள். நான் கம்பெனியில் பாஸ், அதே போன்ற பாஸாக உள்ளே போகணும், மாசா உள்ளே போகாதீங்க. உள்ளே போனால் சாதாரணமாக உள்ளே போங்க. 1000 தான் நான் ஒரு பெரிய கம்பெனியின் முதலாளியாக இருந்தாலும், 1000 தான் நான் மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்தாலும், என் மனைவி எனக்கு தண்ணியோ டீயோ கொடுக்கும்போது என்னங்கன்னு கூப்பிட்டு கொடுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, உங்களுக்கு நான் தேநீரை கொண்டு வரட்டுமான் சொன்னா நல்லா வாங்க இருக்கும். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு இன்பமா? இது இது இந்த இன்பத்தை நீங்கள் வைத்து என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? வரட்டு கௌரவத்தை பார்த்து பார்த்து ஈகோ என்கிற அந்த ஒரு விஷயத்திலே தீவிரமாக இருந்து இருந்து குதூகலத்தை எல்லாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த மாமியார் வீட்டில் நாம் பண்ணுகிற சேட்டைகள் இருக்குதே, அல்லாஹு அக்பர். சரி, கல்யாணமான புதுசுல மாப்பிளம் முறுக்கு அப்படி இந்த 50 ஆனாலும் அதே முடுக்கோட தான் உள்ள போவார். இந்த பொம்பளை போடுற பாடு வீட்டில் நல்லா தெரிஞ்சுக்கிற, நம்ம ஒரு மருமகன் இல்லை, அந்த வீட்டில் 4 மருமகன், அதுல இவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். எனக்கு முன்னாடி அவங்களுக்கு டீ கொடுத்தாச்சா, அது கூட இவருக்கு ஒரு பிரச்சனை வரும். என்ன என்ன வாங்கன்னு கொஞ்சம் சவுண்டாவே கேட்கல, சின்ன மருமகன் ரொம்ப சவுண்டாக வாப்பா கூப்பிட்டாரு, எவ்வளோ மைனூட்டாக கவனிக்கிறான் பாருங்க. இந்த அம்மா நடுவில் உட்காந்துக்கிட்டு போறதே 10 போறதே 1 இங்கேயும் பிரச்சனை வராம இவனையும் சரி கட்டிக்கிட்டு இவன் எதிர்பார்க்கிற ஈகோவையும் கொடுத்துக்கிட்டு அல்லாஹு அக்பர் படுகின்ற பாடு தேவையா சகோதரர்கள்? சாதாரணமாக வாழ்ந்து விட்டு போங்க, சாதாரணமாக வாழுங்கள். சாதாரணமாக வாழ்வதில் தான் குடும்பத்தின் குதூகலமே இருக்கிறது. சொத்து எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? அட, குடும்பம் என்று அமையாவிட்டால் உன் சொத்தெல்லாம் வெத்து என்பதை தெளிவாக தெரிந்து கொள். 1000 நீ அதிபராக, 1000 நீ அதிபதியாக கூட இரு. உன்னை அரவணைக்க, அன்பை பரிமாற ஒரு அழகான மனைவி உனக்கு இல்லை என்றால், உன் பேர் சொல்லும் பிள்ளை என்றால், உன் 1000 வைத்து நீ என்ன சாதிக்க முடியும்? ஈகோவை தூக்கி எறியுங்கள் சகோதரர்களே, சர்வ சாதாரணமாக இருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நாம் சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அவர்கள் நபி தோழர்களை விட பெரிய சிறப்பை பெற்றுவிட முடியுமா? அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், எதையும் தாங்கு விதயம், கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க ஒரு ஆள் வருகிறார், அன்னி ஆள் வருகிறார், முதன் முதல் அல்லாஹ்வின் தூதரின் திருமுகத்தை பார்க்கிறார். பார்த்தவுடன் பேசுவதற்கு வாய் வராமல் நாக்கு குளறி வார்த்தைகள் தடுமாறி அவர் திக்கி திணறி கொண்டிருப்பதை பார்த்தபோது அகிலத்தின் அருட்கொடை பணிவோடு சொன்னார், அமைதியாக இருங்கள், சாந்தமாக இருங்கள், நானும் எப்படி? நானும் காய்ந்த கறித்துண்டை சாப்பிட்டு வந்த ஒரு குறைஷி கிழவிக்கு மகனாக பிறந்தவன் தான் சொன்னேன். இதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பேண வேண்டியது. எல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், நம்ம கெத்த விட்டோம்னா எவ்வளவு பிரச்சனை வரும் உங்களுக்கு தெரியாத சிறத் அப்படின்னு நீங்க பல பேர் நினைப்பீங்க. அப்படி அல்ல, நீங்கள் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த உண்மையான வாழ்க்கையை உங்கள் மனைவிக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்து பாருங்கள். இந்த வாழ்வின் ஆனந்தம் 1000 மடங்கு இருப்பதை நாம் உணர முடியும் சகோதரர்களே. இன்றைக்கு தேவையில்லாத அங்கீகார எதிர்பார்ப்பு என்கிற நோய் வியாதி நம்முடைய தலைக்குள் போய் எல்லா இடத்திலும் ஒரு வரட்டு கௌரவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து எந்த இடத்திலும் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், செத்த வீடாக இருந்தால் நான் தான் பிணமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த அனாதியத் என்கிற தன்மைதான் நம்முடைய வாழ்வின் குதூகலங்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறது. வீட்டுக்கு போனா வீடு வீடா இருக்கணும், காடை போன்ற அவன் பயப்படுறான் பார்க்காருங்கிறான். ஏன், எதுக்கு அப்படி ஒரு அச்சத்தை உருவாக்குகிறீர்கள்? அப்படி ஒரு அச்சத்தை அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி என்ன நீங்கள் சாதிக்க போகிறீர்கள்? கண்டிக்க வேண்டியதுதான், தண்டிக்க கூடாது. கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கண்ணாலேயே நீங்கள் கண்டிக்கலாம், சரியான ஆணாக சரியான ஆளுமை உள்ள ஒரு கணவனாக நீங்கள் இருந்தால் உங்கள் கண் பார்வை கூட உங்கள் மனைவியை கட்டுப்படுத்தும், உங்கள் கண் பார்வை கூட உங்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்தும். இன்னைக்கு நிலைமை தலைகீழ் ஆகி கொண்டிருக்கிறது. போகிற பக்கங்களில் எல்லாம் நான் ஒன்றை சொல்லுவது, பிரமாக்கள் குறிப்பிடுவார்கள், இன்னிகாசுல் உமூர் மின் அலாமாத்தி ஸாஆ, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலின் அடையாளம். சகோதரர்களே, அதைத்தான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, தகப்பனார் வீட்டிலே வரும்போது வீடே ஒரு நிசப்தமாக இருக்கும். ஏ வாப்பா வர்ற டைம் அம்மா ஒரு உசார்படுத்துவாங்க, உடனே கப்சுப் என்ற அமைதியாகுவோம். வெளியே போய் அங்கிட்டு விளையாடி கொண்டிருப்போம், மணலிலே விளையாடி கொண்டிருப்போம். நமக்கு தெரியும் 7:30 மணிக்கு வாப்பா உள்ள வரும்போது 7:20 சத்தம் இல்லாம உள்ள இருப்போம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு நிலைமை? பையனுடைய வருகையை வாப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு காலம் இருந்தது, தந்தையின் மூடுக்கேற்ப மகன் இருந்தான். இன்றைக்கு மகனின் மூடுக்கேற்ப தந்தை இருக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோம். ஆமாவா இல்லையா? இக்காசுல் உமூர்மின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாளம். எல்லா விஷயத்திலும் அப்படித்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதல் ரமதானுடைய இரவு தொழுகைக்காக 21 தொழுகை பள்ளியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்திய போது எவ்வளவு பேருங்க தொழுதாங்க? அந்த ஃபர்ஸ்ட் நாள் கூட்டமே இல்ல. ஏன்? ரசூலுல்லாஹ் செய்தி சொல்லலையா இருக்கும், சாதாரணமா தொழுகிறாங்க, அதை பார்த்த உடனே கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அடுத்த நாள் செய்தி அங்கும் இங்கும் பரவி பள்ளிவாசல் பாதியாகுது. அதுக்கு அடுத்த நாள் செய்தி பல இடங்களுக்கு போய் மீதி பள்ளிவாசலம் ஃபுல்லாகி வெளியே கூட்டம் நிற்கிது. அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பயந்து போய், ஆஹா இவ்வளோ மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்கிற சஹாபாக்களுக்கு பிரச்சனை இல்லை, பின்னாடி வர நம்மளை பற்றி ரசூலாக்கு முன்னாடியே தெரியும், அதனால என்னது இது அல்லாஹ் ஃபர்தாக்கிட்டான், ரொம்ப நம்முடைய உம்மத்துக்கு கஷ்டமாக போயிருமேனு சொல்லி ஜமாத்தாக தொழுவதற்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டு தமது ஜமாத்தை 3 நாளோடு முடித்தார்கள். நம்ம ஊருக்கு வாங்க, முதல் நாள் கூட்டம் எப்படி இருக்கு? பிச்சிக்கும். அந்த முத நாள் அல்லா அந்த பிறைய பார்த்துட்டு அந்த வெள்ளையும் சொல்லையுமா புது தொப்பியை தலையில போட்டுக்கிட்டு அல்லாஹு அக்பர், இந்த அன்றாட 5 நேரம் தொழுகிறவனுக்கு அச்சமே வந்துடும். நான் மூவினா இவன் மூவினான், நமக்கு இடம் கிடைக்காது. அப்படித்தானே? ஏன் அவனுக்கு அந்த டைமிங் எல்லாம் கரெக்டா தெரியும், நோம்பட்டையோட தானே அலையிறான் இவன். நோம்பட்டையை கரெக்டா வச்சுக்கிட்டு அந்த தராவி டைம் உனக்கு பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு அன்றாடம் தொழுகிற 5 நேரம் முசல்லிக்கு அன்னைக்கு ஸ்பேஸே இருக்காது. அப்படி போய் இடத்த ஆக்கிரமிப்பான் ஃபர்ஸ்ட் நாள். ரெண்டாவது நாள் என்ன ஆகும்? கூட்டம் பாதியாகும். 3வது நாள் மீதியும் காலியாகி இந்த ரிட்டையர் ஆனவங்க, இந்த ஆரம்ப காலத்திலிருந்து 5 நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறவங்க, குறிப்பாக இந்த வெளிநாடுகளிலே இருந்து வெக்கேஷன் செல்பவர்கள், இந்த தாவா சென்டர் அங்கிருந்து மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க, இந்த 10-15 பேர் தான் அந்த சஃபுல. அந்த காலியான கூட்டம் திரும்ப வரணும்னா நீ எவ்வளோ நாளாக காத்திருக்கணும்? இன்னும் ஒரு 23 தினங்கள் காத்திருக்கணும். ஏன் 27 நேரம் வந்து லைலத்திற்கு அதை வாங்கிட்டு போயிடணும்ல இவரு? இப்படி நமக்கெல்லாம் அச்சமா வரும். காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்து நாளின் அடையாளம். கோவம் வரும்போது ரசூல் என்ன செய்ய சொன்னாங்க? தண்ணி குடிக்க சொன்னாங்க. இவன் தண்ணியோட அடிக்கிறான். கோவம் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை குடிக்க சொன்னாங்க, இவன் தண்ணி டப்பா எடுத்து அடிக்கிறான். இன்னும் சொன்னாங்க ரசூல்லா, நின்றுகிட்டு இருக்க கோவம் தான் என்ன செய்யணும்? உட்காரணும். உட்கார்ந்துகிட்டு இருக்க கோவம் தான் படுக்கணும். இவன் என்ன செய்யறான்? படுத்துக்கிட்டு இருக்கும் போது கோவம் தான் எழுந்து உட்கார்றான். என்ன சொன்னேங்கிறான், என்ன பண்றான்? வாங்குறான். வாங்குறானா இல்லையா? ரசூல் ஐயாமுல் ஜாஹிலியாவிலே கூட இருந்த ஆண்மகன் கொடுத்து கல்யாணம் செய்தான். இன்றைக்கு நவநாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், பெண்ணிடத்திலே வாங்குகிறான். அதுவும் எப்படி, அவன் பயோடேட்டாக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறுது. 10 10 அப்படின்னா அது 10 10 டக்குன்னு சொன்னா நமக்கு என்ன யோசனை வரும், ஓ 10 10 ஏதோ இடத்துல முடிக்கிறாங்க போல. ஆனா நீங்க ஒரு சில ஊர்களில் போய் 10 10 20 20 சொல்லுங்க, என்ன 20 லட்சம் 20 பவுன். அதே வெளிநாட்டில் வேலை பார்க்கறதா இருந்தால் ஒரு காரு, அதே வெளிநாட்டில் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கிறவராக இருந்தால் அவருக்கு அந்த ஊரே கொடுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தனுக்கும் அவன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறது எங்கெங்க, கம்பெனியில் ஃபிக்ஸ் பண்ணணும். அதானே நீ வந்து பேச்சுலர் டிகிரி வாங்கியிருக்கிற, இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் எக்ஸ்பீரியன்ஸ் அது இதுன்னு வச்சு உனக்கு லகரம் நிர்ணயிக்கப்பட வேண்டியது எதா இருக்கணும், அலுவலகமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நயோக்கியத்தனமான உலகமயமாக்கலின் விளைவு, பெண் வீட்டிலே போய் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன் இக்காசல் ஊமூர்மின் அலாமாத்தி சா, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாலும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி, காரியங்கள் தலைகீழ் நடப்பது கியாமத்தினாலே நடையாலும். அதே போன்றுதான் சகோதரர்களே, அன்றைக்கு குடும்பம் ஆனந்தமாக இருந்தது, அமைதியாக இருந்தது. காரணம், கணவர் கணவராக மனைவி மனைவியாக இருந்தார். இன்றைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை, கணவன் கணவனா தான் இருக்கோமா, இருக்கிற வரைக்கும் நல்லது, சரியா? அப்போ சகோதரர்களே, எந்த விஷயத்திலும் காரியங்கள் தலைகீழ் நடந்தால் கியாமத்து நாள் வரும் என்பதை எதிர்பாருங்கள். அதனால் தான் அகிலத்தின் உட்கொடை அன்னலம் பெருமானார் மனிதரின் புனிதர் தீர்க்க தரிசி தீர்க்கமாக சொன்னார்கள், அன் தலிதல் அமச்சு ரப்பத்தகா. ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும், ஒரு தாய் தான் ஒரு மகளை பெற்றெடுக்க வேண்டும். ஆனால் கியாமத்து நாள் வரும்போது ஒரு அடிமை தன் எஜமானியை ஈன்றெடுப்பான்னு சொன்னாங்க. எஜமானி தான் என்ன செய்யணுங்க, அடிமையை பராமரிக்கணும். ஆனால் கியாமத்து நாள் நெருங்கும் போது என்ன நடக்கும், ஒரு அடிமை பெண் எஜமானியை பெற்றெடுப்பான்னு சொன்னாங்க. ஆக இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு வழிமுறைகளாக, அறவுரைகளாக, அறிவுரைகளாக, நெறிமுறைகளாக சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தில் இன்பத்தை தரக்கூடியது. மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து டிவிகளிலும் சினிமாக்களிலும் இந்த கூத்தாடிகள் ஷைத்தான்கள் காட்டுவதை பார்த்து மயங்கி விடாதீர்கள் சகோதரர்களே, மயங்கி விடாதீர்கள். சினிமா கூத்தாடிகளில் எவனுக்காவது நல்ல குடும்ப அமைப்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா, யாராவது ஒரு சிறந்த குடும்ப அமைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா, படத்தை காட்டுவார்கள். ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் வரும்போது, ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு பண்டிகை வரும்போது சும்மா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு டிவியில் காட்டுவானே தவிர, பேட்டி கொடுப்பானே தவிர, எவனுக்கும் நிம்மதியான வாழ்க்கை இல்லை. நம்ம தான் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம தான் அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கணவன் கணவனாக, மனைவி மகள் மனைவியாக, மக்கள் மக்களாக, அப்படியே ஒரு இஸ்லாமிய சூழலில் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை மட்டும்தான் சகோதரா உனக்கு நிம்மதியை கொடுக்கும். அந்த வரம்பை தாண்டி விட்டு, அந்த எல்லையை தாண்டி விட்டு எங்க போய் நாம் சந்தோஷத்தை தேடினாலும் அது இறுதியில் சமாதியை தான் தரும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் தெல்ல தெளிவாக ரத்தின சுருக்கமாக சிறுவில்லையும் விளங்கும் விதத்தில் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி அன ஹைருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிக்கு சிறந்தவர்னு சொன்னாங்க. எவ்வளவு விஷயங்கள் வருகிறது, இந்த குடும்ப சந்தோஷத்தை பாதுகாப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்னவெல்லாம் செய்தார்கள். அகிலத்தின் நற்கொடையாக அன்னலம் பெருமானாராக, ஆன்மீக தலைவராக, சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டிற்கு போய்விட்டால் கணவராக மாறுவார்கள். இத்தனைக்கும் உலகத்திலேயே இஸ்லாமிய வரலாறிலேயே ஒரு கணவரை என்னங்க என்றோ அல்லது பிள்ளையின் தந்தையோடு பேர் சொல்லி அழைக்காமல் யார் ரசூலல்லாஹ் என்று அழைக்கிற வாக்கியத்தை பெற்ற ஒரே ஜீவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும்தான். மற்ற எல்லாரும் கணவர்கள் இப்ப நம்ம எல்லாம் நம்ம ஊர் செட்டப்படி என்னங்கன்னு கூப்பிடுறோம், அரபு உலகத்துல எல்லாம் என்னங்கன்னு இருக்கிறான்னு தெரியாது. அவங்க பெருமாள் எப்படி கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடுறாங்க யாருக்கா தெரியுமா, எப்படி கூப்பிடுவாங்க, பேரை சொல்லி கூப்பிடுவாங்களா, சத்தம் போட்டு சொல்லிடாதீங்க, சரியா? அப்போ அபு அபு ஆயிஷாம்பாங்க, ஆயிஷான்னு எனக்கு ஒரு மகன் இருந்தா, என்ன என் மனைவி ஒரு அரபு உலகத்தை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா அவ என்ன எப்படி கூப்பிடுவா, யாபா ஆயிஷாம்பா அல்லது அபு அஹ்மத் இப்படி கூப்பிடுவார்கள். ஆனா சஹாபாக்களையும் அப்படித்தான், அவருடைய சஹாபிய பெண்களும் தங்களுடைய கணவன்மார்களை அப்படித்தான் கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனா ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் ரசூல்லா எப்படி கூப்பிட்டாங்க, யா ரசூலல்லாஹ். அட, மனைவியாக இருந்தாலும் அந்த அல்லாவின் தூதரே என்கிற பேர் கொண்டு அடைக்கிற பாக்கியத்தை பெற்ற பெருமகனாராக ரசூலுல்லாஹ் இருந்தாலும், அட பெருமானாராக இருந்தாலும், வீட்டுக்கு போனா கான யஸ்னஉ ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன் மனைவிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப விவகாரத்தில் உதவி புரிபவராக இருந்தார்கள். உதவி புரிபவராக, நோட் த பாயிண்ட், வீட்டுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சவராக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெளிவாக தான் சொல்லணும். இப்படிதான் இந்த அதிசயம் சொல்லி சொல்லியே பொம்பளைங்க நிறைய பேர் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா, நம்ம உதவி செய்யணும், தப்பு இல்லை, உதவி செய்தே ஆக வேண்டும். அது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரும். ஆனால் வீட்டுக்கு போனால் எல்லா வேலையும் கணவன் தான் செய்ய வேண்டும் என்று மனைவி எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்தா தப்பு இல்லை, செஞ்சுதான் ஆகணும்னு அடம்பிடிக்க கூடாது. ஏன்னா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா, அதே போட்டு சொல்லா எப்படி எல்லாம் தன்னுடைய மனைவியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், மனைவியை புகழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்ம யாராவது மனைவியை புகழ்கிறோமா? மனைவியை பொது சபையில் புகழ வேண்டிய அவசியம் இல்லை. குறைஞ்சபட்சம் நம்ம பாப்பா அம்மா கிட்ட, பாப்பா அம்மா கிட்ட புகழ முடியுமா? புகழும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்தார்கள். எப்படி பெருமானார் சொல்லுகிறார்கள், இன்ன ஃபத்ல ஆயிஷா அலன் நிசா க ஃபத்லி ஸரீதி அலா ஸாயிரி தாமி. ஆயிஷாவின் சிறப்பு ஏனைய உணவுகளில் சரீது எப்படி சிறப்பானதோ அதுபோன்று என் ஆயிஷா சரீதை போன்றவள் நான். சரீதுங்கிறது அந்த காலத்து பிரியாணி. உடனே அந்த காலத்து பிரியாணிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். சரீது என்பது பாலாடை கட்டி நெய் இதெல்லாம் போட்டு அரபு உலக பாரம்பரியத்தில் உயர்ரக உணவாக பார்க்கப்பட்ட ஒரு டிஷ். நம்முடைய இந்த கல்ச்சரில், இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு உயர்ந்த டிஷ்னா எதுங்க சொல்லலாம்? பிரியாணி சொல்லலாம். அஞ்சு கறி புலாவை விட்டுட்டீங்க அஜரத்துன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க யாரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ ஏனைய உணவுகளை விட சரீதுக்கு எப்படி தனிச்சிறப்பு இருக்கிறதோ அதுபோன்று என் ஆயிஷாவுக்கு இருக்கிறது. ரசூல் சலாஹ் சொன்னாங்களே, அதுபோன்று சகோதரர்களே, பாராட்ட தகுந்த விஷயத்தில் உங்கள் மனைவிகளை பாராட்டுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி இருக்கிறார்கள். அடுத்து என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தமாக இருந்திருக்கிறார்கள். எங்க நமக்கு நன்றாக தெரியும், இஹ்ராமுடைய ஹாலத்தில் நாம் நுழைந்து விட்டால் நமக்கு எது தடை? எது தடை சொல்லு, கொஞ்சம் கூட வாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். இஹ்ராமுடைய ஹாலத்திற்குள் வந்து விட்டால் தையலாடை அடிவது தடை, வேட்டையாடுவது தடை, அதோடு சேர்த்து அத்தர் போன்ற வாசனை திரவியங்களை பூசுவது தடை. ஆனால் அன்னையவர்கள் அன்னலாரை பற்றி சொல்கிறார்கள், அந்த இஹ்ராமுடைய ஹாலத்திலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த வாசனை திரவியத்தை நான் நுகர்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும். பாருங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயின்டைன் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய உடலியலை, தங்களுடைய அழகியலை, தங்களுடைய ஆரோக்கியத்தை, தங்களுடைய சுத்தத்தை வறுமையில் வாடினாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தத்தை கைவிடவில்லை. அதுக்காக இன்னைக்கே போய் 1000 திருகமுக்கு நான் பெரிய ஃப்ராக்ரன்ஸ் வாங்கிறேன் அப்படி அல்ல. எளிமையாக வாழ வேண்டும், அதே நேரத்தில் சுத்தமாக வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள் வந்தவுடன் செய்கிற முதல் வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. காலை எழுந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற வேலை பல் துலக்குவார்கள், ஹதீஸிலே இருக்கிறது. இப்படி சுத்தமாக எப்போதும் வைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு கணவனை மனைவி அவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த உயர்ந்த நிலையில் வைத்து பார்ப்பதற்குரிய அத்தனை தகுதிகளும் அத்தனை தகைமைகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அவெல்லாம் கல்லூரியிலே படித்தவர்கள், நம்மில் பலர் பல்கலைக்கழகத்தை கண்டவர்கள், நமக்கு பாடம் படித்துக் கொடுத்த எல்லா ஆசிரியர்களுமா நாம் நினைவிலே வைக்கிறோம்? எல்லாரையும் நம்ம நினைவில் வைக்க மாட்டோம். ஆனா யாரையாவது ஒருத்தரை நினைவில் வைப்போம். ஏன்? அவர்கிட்ட கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் இருக்கும், அவர்கிட்ட சில பாலிசிகள் இருக்கும், நாம் ஆச்சரியப்படுத்துகிற விதத்தில், நாம் ஆச்சரியம் அடைகிற விதத்தில் அவரிடத்திலே சில பண்புகள் இருக்கும். எப்போ எங்க டீச்சர் வந்தாலும் பாடம் நடத்தும் போது உட்காரவே மாட்டார் என்கிற ஒரு குவாலிட்டியில் ஒரு டீச்சர் இருந்தால் அந்த டீச்சரை மாணவர்கள் மறக்க மாட்டார்கள். எல்லா டீச்சர்களும் கோபப்பட்டு ஆத்திரத்திலே கெட்ட வார்த்தை பேசும்போது, எனக்கு ஒரு சார் இருந்தார், எனக்கு ஒரு டீச்சர் இருந்தார்கள், அவர் கண் பார்வையிலேயே கண்டிப்பாரே தவிர கொஞ்சம் கூட அநாகரிகமாக பிறர் முன்னிலையில் என்னை அவமானப்படுத்த மாட்டார், அப்படி ஒரு ஆசிரியர் அமைந்தால் நிச்சயம் நான் மறக்கவே மாட்டோம். அதே போன்றுதான் சகோதரர்களே, உங்கள் மனைவி பல பேரை கண்டு வந்தவள், தாய், தந்தை, சகோதரன், சகோதரி என்று அவளும் பல பேரை பார்த்திருக்கிறாள். அவர்கள் எல்லாரையும் விட நீங்கள் அவளுடைய சிந்தனையில், அவளுடைய மூளையில், அவளுடைய முழு உருவத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் அவள் கண்ட அனைவரை காட்டிலும் ஒரு கூடுதல் பர்சனாலிட்டி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தாதான் அவங்க எல்லாத்தையும் காட்டிலும் அந்த உங்களை பெருசா நினைக்க முடியும். இன்னைக்கு நமக்கு நாம் பார்க்கிற பெரிய சவாலே அதுதான். டக்குன்னு போய் கேட்டு பாருங்க, உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு. போய் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி போய் கேட்குறீங்க. நீங்கள் முதல் வேலை உங்களுக்கு அதுதான். ஃபேமிலி இங்கே இருந்தால் இங்கேயே கேளுங்க, ஊரில் இருந்தால் ஃபோனில் கேளுங்க. உன்னே உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? மார்க்கம் தெரிஞ்ச புள்ள அல்லாவை பிடிக்கும், ரைட். அல்லாவுக்கு அப்புறம் அல்லாவுடைய ரசூலை பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே தான் பிரச்சனை, இங்கே தான் என்னது பிரச்சனை. அவள் என்ன சொல்லுவாள், எங்கள் அப்பாவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பு இல்லை, அவள் அப்பா அம்மா பிடிக்கிறது நம்ம தடவை சொல்ல முடியாது. ஆனால் சகோதரர்களே, அது என்ன ரசூலாக சொல்லியிருக்கிறாங்க, உன்னுடைய ஹக் ஹுஸ்னின் நாசிமின் ஹக்கு, அதாவது சஹாபத்தி, அதிக தோழமைக்கும் அன்பு பாராட்டுவதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் தாய்னா ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கு அதுதான். ஆனால் ஆளுமை என்று வரும்போது, அன்பு என்று வரும்போது, அந்த அந்த அந்த உருவகத்தை ஒரு மிக உயர்வான ஒரு இடத்துல வைத்து கருதுதல் என்று வரும்போது சகோதரர்களே, அந்த எல்லாத்தையும் நீங்க ஃபிட் பண்ணி அந்த ரேஸில் நீங்கள் முந்தி இருந்தால் மட்டும்தான் எப்போதும் உங்கள் மனைவி உங்களை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பாள். அப்படித்தான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். ஒரு கணவர் எப்படியெல்லாம் நடந்து கொண்டால் அந்த மனைவி அந்த கணவன் என்கிற ஆளுமையை உறக்கத்திலே கூட மறக்க மாட்டாளோ, எப்படியெல்லாம் ஒரு ஆளுமை இருந்தால் துக்கத்திலே கூட தூக்கத்திலே கூட தன் கணவனை மட்டுமே நினைத்து பார்ப்பாளோ, அப்படிப்பட்ட ஆளுமைக்குட்பட்டவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே ஆளுமைக்குட்பட்டவர்களாக நாமும் இருந்தால் நிச்சயம் நம்முடைய மனைவியை நாம் வெல்லலாம். அதனால் தான் பாருங்கள் எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். மனைவியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி அடித்ததே இல்லை, கெட்ட வார்த்தைகளை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. தனிமையில் இருக்கும் போது போர்க்களத்திற்கு போனாலும் மனைவியோடு போட்டி போட்டு கொண்டு போனார்கள். போர்க்களத்துக்கு எப்போதும் ரசூலுல்லாஹ் முன்னாடி போறது வழக்கம். மனைவியோடு போறாங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடி அனுப்பிட்டு என்ன பண்ணுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியோடு ஓட்டப்பந்தயம் செய்தார்கள். நம்ம எல்லாம் செய்ய முடியுமா? செஞ்சிருக்கிறோமா? வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறையாவது எங்க ஓடனா மூச்சு வாங்குது நமக்கு தான். அப்படிப்பட்ட நிலைக்கில நம்ம வந்துட்டோம், ஓடுற நிலைமையிலயா இருக்கிறோம். கல்யாணம் பண்ணி வரும்போது 50 கிலோ, 3 வருஷத்துல 80 கிலோ. இப்படித்தான் இன்னைக்கு பல இடங்கள்ல பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அதனால அன்பு சகோதரிகளே, கணவன் எப்படி உங்களுக்கு தன்னை அழகுபடுத்தி ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவன் இருக்கிறானோ, அதே போன்று மனைவிமார்களும் தங்களுடைய உடலியல் விஷயத்தை பார்க்க வேண்டும். கரெக்ட். நீங்கள் கணவன்மார்களுக்காக பிள்ளைகளுக்காகத்தான் உழைக்கிறீர்கள். ஆண்களாவது வேலை நேரம் போக ஒரு டைமை ஃபிக்ஸ் செய்து நம்ம வாக்கிங் போக முடியும். இந்த பெண் எப்படி டைமை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நம்ம நிறைய பேர் மனைவிக்கு சதை போட்டு விட்டதே, உடம்பு வந்து விட்டதே என்று கவலைப்படுகிறோம். சில பேர் ஆத்திரப்படுகிறார்கள். ஆனால் நியாயத்தை யோசியுங்கள். அவளுக்கு ஏன் வெயிட் வந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளவு வெயிட்ல இருந்துச்சா? இல்லையே. உனக்காகவே உழைத்து உன்னோடையே இருந்து உனக்காகவே பல தேவைகளை செய்து அவளுடைய உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் மறந்து நீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சு, நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டு பல விஷயங்களை பார்த்து பார்த்து செய்து செய்து அவளுக்கு என்று முறையாக நேரத்தை முறைப்படுத்தி வாக்கிங் போவதற்கு கூட ஒரு ஷெட்யூலை போட முடியாத ஒரு அடாப்ட் ஆன ஒரு சூழ்நிலையில் அவள் இருந்ததன் விளைவுதான் அவளுக்கும் சதை போட்டுடுச்சு என்கிற ஒரு நியாயத்தை உணரக்கூடியவர்களாக கணவர் இருக்க வேண்டும். இருந்தாலும் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் என் கணவனுக்கு நான் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற சபதத்தை மனைவி எடுக்க வேண்டும். அதுதானே துஆவாவை வருது, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா. எல்லாத்துக்கும் மனப்பாடம் இருக்க பார்த்தா மஷாஅல்லாஹ் டெய்லி ஓதிக்கிட்டு இருக்கிறீங்க, வெரி குட். எங்கள் இறைவனே எங்களுடைய மனைவியர்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக ஆக்கு. எப்பவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாகும்? ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி கண்ணில் வைங்க, ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சியாயிடும். நக்கல் சொல்லக்கூடாது. நீங்கள் அவனுடைய பார்க்கும் போது சந்தோஷத்தை தர வேண்டும். எப்போ சந்தோஷம் வரும்? உன்னை பார்த்த உடனே அவனுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி நீ இருக்க. இப்படி எல்லா விஷயங்களிலும் இஸ்லாம் இரு பாலருக்கும் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வதை போல இரு பாலருக்கும் இணையான உபதேசங்களை இஸ்லாம் சொல்லி அவர்களை நெறிமுறைப்படுத்துகிறது. அப்படி நெறிமுறைப்படுத்தி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் குதூகலமாக இருக்கும் சகோதரர்களே. அடுத்து என்ன? இதையெல்லாம் செய்துவிட்டு அவளை நேசி மதிக்கக்கூடியவனாக அன்பு காட்டக்கூடியவனாக அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய காரியங்களை எல்லாம் செயல்முறைப்படுத்துவதாக இருந்து கொண்டு அவளை ஆளுமைப்படுத்துவதற்கு வர வேண்டும். இந்த மேல சொன்ன எல்லா விஷயமும் நமக்கு மறந்துடும். ஒன்னே ஒன்னு மட்டும் நமக்கு ஞாபகம், அர்ரிஜாலு கௌவாமூன. தெரியல உங்களுக்கு பல பேருக்கு, அர்ரிஜாலு கௌவாமூன அலன் நிசா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார், ஆண்கள் பெண்களை என்ன செய்யக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள். எப்போ? எடுத்த உடனே கிடையாது. இதெல்லாம் கரெக்டா நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதே மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி தேர்ந்தெடுக்க வேண்டும். தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அந்த மனைவிக்குரிய மதிப்பை உணர வேண்டும். மதித்ததற்கு பிறகு அவளை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசித்ததற்கு பிறகு அந்த நேசத்தை வலுப்படுத்துகிற காரியங்களை எல்லாம், அந்த காதலுக்குரிய காரியங்களை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்து கொண்டு அவளுக்கு நீங்கள் கட்டளை போட்டு பாருங்கள் சகோதரர்களே. ஒரு பூனை குட்டியை போல் உங்களுக்கு அவள் கட்டுப்படுவாள். அப்படித்தான்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்தன. நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான இடம் எலோலன் ஹோட்டல். கெட்டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஒரு ஏழையின் பசி போக்க செலவிட்டிருக்கிறாய், இன்னொரு காசை, இன்னொரு ரூபாயை உன் மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவிட்டிருக்கிறாய், உன் குடும்பத்திற்காக செலவிட்டிருக்கிறாய் என்றால், அவமுக அஜரன், நீ செலவு செய்த 4 ரூபாய்களிலும் 4 பொருள்களிலும் ஆக பெரிய நற்கூலியை வாங்கி தருவது உன் குடும்பத்திற்காக நீ செலவு செய்தாயே, அதுதான் உனக்கு பெரும் கூலியை பெற்றுத்தரும் என்றும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த குடும்பத்தை எப்படி பார்க்கணும், இந்த குடும்பத்தை எப்படி உணர வேண்டும், ருக்ஷா நாக்கள் வழி தவறி போவதற்கு காரணம் என்ன, இப்படியெல்லாம் குடும்ப அமைப்பு இருக்கிறது என்பதை அவள் தெரியாமல் இருந்து விட்டால் அவளுடைய குடும்ப சூழ்நிலை அவளுக்கு உணர்த்தாமல் போய்விட்டது. மிகப்பெரிய கொடூரங்களை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். மிக மோசமான சூழ்நிலைகள் நம்முடைய பெண் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் மகள் கல்லூரியிலே படிக்கிறாள், என் மகள் பல்கலைக்கழகத்திலே படிக்கிறாள், என் மகள் டாக்டருக்கு படிக்கிறாள், என் மகள் இன்ஜினியருக்கு படிக்கிறாள் என்று பெருமை பேசுகிற நேரம் அல்ல இது. இன்ஜினியரிங் படிக்கும் போதே சேர்த்தவனுக்கு மார்க்கத்தையும் கொடுங்கள், அதவையும் கொடுங்கள், மரபையும் கொடுங்கள். அதவை கொடுக்காவிட்டால் சகோதரா, அவன் அதாவை தேடிக்கொண்டு வந்து விடுவான். அதபுக்கும் அதாபுக்கும் சின்ன வித்தியாசம். அதவென்றால் ஒழுக்கம், அதாவென்றால் அல்லாஹ்வின் வேதனை. ஆக குடும்பம் என்பது மிக உயர்வான ஒரு விஷயம், குடும்பம் என்பது ஆக உயர்வான விஷயம். இறுதியாக ஒரே ஒரு நபிமொழியை என் அன்பு சகோதரிகளுக்கு சொல்லி இந்த உரைக்கு திரையிடுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்சஹா, ஒரு பெண் தன் ஐந்தால தொழுகையை சரியாக தொழுது, வசாமத் ஷஹ்ரஹா, தன் ரமதான் மாத நோன்பை மிகச்சரியாக வைத்து, வஹஸனத் ஃபர்ஜஹா, தன்னுடைய கற்பை பாதுகாத்து, தன் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தால், ஏதோ அல்லாஹ் எதை சேர்க்கிறான் பாருங்க, தொழுகை, நோன்பு, கற்பு என்று எதுவெல்லாம் அவளுடைய வாழ்வின் மிக மிக உன்னதமான விஷயமோ அதோடு சேர்த்து உன் கணவனுக்கு கட்டுப்படுவதையும் இணைத்து ரசூல் சொன்னார்கள். அப்படி செய்தால் உத்ஹுலி அல் ஜன்னத மீன் ஐ அபுவாபில் ஜன்னத்தி ஷிக்தி, சொர்க்கத்தின் வாசல்களில் எந்த வாசல் வழியாக வேண்டுமானாலும் நீ போகலாம். இப்படி ஒரு வாய்ப்பை ஆணுக்கு கூட, ஒரு கணவனுக்கு கூட ரசூல் சலாஹ் கொடுக்கவில்லை. ஆகவே குடும்பம் குதூகலமாக இருக்க வேண்டுமென்றால், குடும்ப அமைப்பு மிக சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால், அதில் மிகப்பெரிய பங்கல்ல, மிகப்பெரிய கடமை அன்பு சகோதரியே உன் தலையில் இருக்கிறது, உன் கையில் இருக்கிறது. நீ நடந்து கொள்கிற விதத்தில் தான் உன் குடும்பம் இருக்கும், நீ வளர்கிற விதத்தில் தான் உன் மகளும் மகளும் வளருவாள். தந்தையிடத்திலே கண்டிப்பையும் தந்தையிடத்திலே அறிவையும் பெற்றுக் கொள்கிற மகன் அன்னையிடத்தில் தான் அன்பையும் ஒழுக்கத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிதானத்தையும் கற்றுக் கொள்கிறான். ஆக ஒரு பெண் என்றாலே நீ பரிவு காட்டுபவளாக, அன்பு காட்டுபவளாக, அடக்கத்தின் மறு உருவமாக, அம்சமானவளாக, அத்துணையும் பொருந்திக் கொள்ளக்கூடியவளாக,
5: துணை சூழ்நிலைகளுக்கும் நீ அடைபட்டு அதை வென்றெடுக்கக்கூடியவளாக மிகச்சிறந்த பெண்ணாக நீ இருந்தால் மட்டும்தான் உன் குடும்பம் குதூகலமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்கு எல்லாவித ஒத்துழைப்பையும் தருவது தானுக்கு கடமை. இப்படி கணவனும் மனைவியும் இஸ்லாமிய சூழலில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாரிசுகள் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய சொத்துக்களாக இருப்பார்கள். இல்லையென்றால் உங்களிடத்திலே நல்ல குடும்பத்தை, நல்ல குடும்ப அமைப்பை, நல்ல குடும்ப சூழலை உங்கள் பிள்ளைகள் கண்ணால் கண்டு வளராவிட்டால் நாளைக்கு அவர்கள் இந்த தேசத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த கலாச்சாரத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வருவார்கள் என்பதை மனதில் வைத்து ஒரு நிம்மதியான ஆனந்தமான குடும்ப அமைப்பை உருவாக்குவதற்குரிய லட்சியத்தை பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் இன்றே எடுப்போம். இஸ்லாம் குடும்ப அமைப்பிற்கு கொடுக்கக்கூடிய கணப்பரிமாணத்தை முழுமையாக உணர்வோம். அல்லாஹ், ரசூல், மார்க்கம் என்பதற்கு பிறகு ஆக உயர்ந்த இடத்தில் குடும்பத்தை வைப்போம், குடும்பத்தை வைப்போம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நாம் சொல்லுகிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ அதன்படி வாழ்கிற பாக்கியத்தை தருவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அளவில் என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹ்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் பிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 24 மணி நேர இஸ்லாமிய விசேட ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி
6: muslimvanoli.com.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
7: ஹதீஸ் 545. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் எவருக்கு தம் பொருளை விட தம் வாரிசின் பொருள் மிக விருப்பமானதாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இறை தூதர் அவர்களே, தம் பொருளை தவிர வேறு எதையும் எங்களில் எவரும் தனக்கு விருப்பமானதாக ஆக்கிக் கொள்வதில்லை என நபி தோழர்கள் கூறினார்கள். அப்போது ஒருவரின் பொருள் என்பது அவர் முன்பு செய்திட்டவை, அதாவது நன்மையான வழியில் அவர் செலவு செய்தவையாகும். வாரிசின் பொருள் என்பது அவர் தம் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் பொருளாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6442.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
8: சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கணவனிடமே தன்னுடைய தாயை பத்தி, அவனுடைய தாயை பத்தி சொல்லுவோம். உங்களுடைய அம்மா சரியில்லை, உங்களுடைய அம்மா அப்படி இருக்காங்க, உங்களுடைய அம்மா இப்படி இருக்காங்க, அவங்க சரியே கிடையாது, அவங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அவங்களுக்கே எவ்வளோ பணம் அனுப்புறீங்க. சில பெண்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கே எவ்வளோ பணம் அனுப்புவீங்க, தேவையில்லையே, அவங்களுக்கு கொஞ்சம் அனுப்புனா போதும், நமக்கு தான் நிறைய தேவை இருக்குது. சுபஹானந்தா, இதெல்லாம் மிக மிக மோசமான ஒரு காரியம். ஒரு காலமும் செஞ்சிடாங்க சௌகரியம், இது ரொம்ப மோசமானது. மாறாக நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த உங்களுடைய கணவனை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும். உங்களுடைய தாய்க்கு நிறையா கொடுங்க, உங்களுடைய தாயை சந்தோஷப்படுத்துங்க, அவங்க உங்களுடைய சொர்க்கத்துடைய வாசல், அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்க, அவங்களுடைய மன திருப்திக்காக நீங்கள் வாழுங்க, அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி பேசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அப்படி தான் சொல்கிறான், தாயை கண்ணியப்படுத்த சொல்கிறான். தாயை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவியாக நீங்கள் இருக்கும்பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்வோம்.
6: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: கேட்டது சிந்தனை.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது
10: முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43வது தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
11: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبو الله سخودر غلي تايمار غلي إسلام كورم كدوم بويل إنجين را تلائي بيل நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலா, அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லுவனுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம். அதில் வந்து வக்து அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம், நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அப்துர் அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வளமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வளமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வளமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத்தை, அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள், ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள், ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணனே திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, லுஹாவுடைய நேரத்தில். லுஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் 5160 இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471 இலக்கம், இதில் அபு ஷத்தாத் என்றவர் வராரு, இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின்த் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அவர்களை என்ன செய்தேன், மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹா மணப்பெண், அது அஸ்மா பின்த் உமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான் அதை தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர, ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை, பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை. அப்போது அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள், பின்னர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவையுண்டு இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி, பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்மா அன் ஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம், கலக்க வேண்டாம் அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்னை பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று சொன்னார்கள் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தி பலகீனமானது.
12: இது வந்து தாயிஃபானது, பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்டதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் வந்து நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து, அபூபக்கர் அதெல்லாம் செய்திகளில் இன்னென்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும். இந்த ஒரு சஹாபிரசை நம்ம படுத்திருப்போம், அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியை குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார் அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த செய்தி பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது. அந்த செய்தி என்ன, ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதாவது இந்த அக்கது நிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதுலேயும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீல் புகாரில் 5187 இலக்கம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, ஹஸா நபியும் அம்பியா நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார். நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன், அதான் சரியானது. அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற, ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய் யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா. அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர

ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீல் புகாரில் 5159 இலக்கத்தில் வருது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி சொன்ன பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் திஹுயை, இந்த சஃபியாரில் அவங்களோட செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா, ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலஹி பி சஃபியா, சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க 3 நாள் அந்த இடத்துல. அப்படின்ட்டா தொடர்ந்து என்ன செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்ட்டு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும். அந்த செய்தி அந்த 3 நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம், புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன, ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து சஹீல் புகாரியில் 5166 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்பஹன் நபியு பிஹா அருசன், காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது அந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத புரியிற அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது, என்னென்னா அங்கே வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி மேலே முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து 10 பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து பேசிக்க நிற்கிறாங்க. ரசூல் அங்கே வராங்க, அப்போயும் அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்க நிற்கிறாங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டாங்க, அவங்க பேசிக்கின்றே தான் இருக்கிறாங்க, போகலை. இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கல்யாண வீட்டில் எரிப்பாங்க, பேசிக்கின்றே தான் இருக்கிறது, வேணுமென்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன அவங்க அந்த இடத்த விட்டு போகவில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து சலாம் சொல்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி என்ன சுகம் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அவர்கள் போன பின்னால் அந்த குர்ஆன் வசனம் இறங்குது சூரா அஹ்சாபில் வந்து, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போக வேண்டாம், அழைத்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்ட உடனே என்ன இதா தைம்தும் ஃபன் தஷிரும், நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுங்க வெளிக்கிளம்பி சென்று விடுங்கள். ஹைர முஸ்தனிதீலி ஹதீதின், நீங்கள் எந்த ஒரு கதைக்கும் என்ன அந்த இடத்துல உன்சடைந்து கொள்ளாமல், அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஆறுதலாக கதைச்சிக்கின்றிருக்காமல் அங்கிருந்து போய்விடுங்க. இன்னதாலிக்கும் காணையு உதின் நபி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஃபயஸ்தஹி மின்கும், அவர் உங்களுக்கு சொல்ல என்ன செய்கிறார், வெட்கப்படுகிறார் என்று அல்லாஹு தாலா ரசூலான கண்ணியத்தை சொல்லி என்ன செய்கிறான், அதை இருக்கிற அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல என்ன செய்ய மாட்டான், வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த குர்ஆன் வசனம் என்ன செய்து இறங்குது. அதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை தவிர்த்து கொண்டார்கள் என்றதை நம்ம புரிகிறோம். ரசூலாவுடைய மக்காம் ஒரு கண்ணியமான ஒரு இடம், எங்களுடைய இடம் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட ஒரு பேச்சொழுக்கம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பிட்டோமா அந்த இடத்துல என்ன செய்யணும் போய்விட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்லுதுன்னா, ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெகிங் என்ற பெயரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம். முதலாவது ஒரு மனநோயில் லெவல், இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒருத்தன் சந்தோஷம் அடை வந்திருந்த அதாவது அடையாளப்படுத்துவார்களை செடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறது இவன் மகிழ்ச்சி அடைகிறது சைத்தான் மனிதன்ட உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு. திடீர்னு ஒருத்தர் வலிக்கு விழுந்தோடனே யாருக்கும் இயற்கையாக என்ன செய்யும் கவலை வரும், ஆனால் முதலாக சிரிப்பு வருது, நண்பர் ஒருத்தன் கீழே விழுந்தால் நமக்கு என்ன செய்யுது சிரிப்பு வருது. அப்போ இயற்கையாக சைத்தான் அந்த சிந்தனை விதைக்கிறான்னு அர்த்தம், உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடணும், அதிலிருந்து வெளியே வந்துடும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது. அவரும் என்ன செய்வார்ன்றா அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார். ஏன்டா இதை சொன்னால் அல்லது இந்த நிகழ்வு நடந்தால் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என்ற வேதனையை புரிஞ்சிக்கொள்ள மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க. அப்போ இது ஒரு நோய். இந்த மனநிலை அதை உச்சகட்டமாக பார்க்க முடிஞ்ச இடம் உண்டு தான் இந்த திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த முட்டை அடிக்கிறது,
சரியா? அதாவது அந்த நாற்றமடைஞ்ச

0: கொண்டு அடிக்கிறது, அல்லது அவரை கொண்டு போய் என்ன இந்த மாட்டு வண்டியில் கொண்டு வரது, அல்லது இந்த இருக்கிறதுல அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ளவைகளில் கொண்டு வரது, அல்லது அவரில் என்ன இந்த இலை குலையெல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வரது, அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது, அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது, அடுத்த முகத்தில் என்ன கண்ட என்ன ஒரு பொருத்தம் இல்லாதவைகள்லாம் இந்த பூசி விடுறது, இது போன்ற அதாவது ஒரு கேவலமான நிகழ்வுகள். அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டு வந்து வச்சுட்டுக்கிறது, அல்லது ஒரு ரூமில் தனியாக என்ன செஞ்சு அடைச்சிடுறது. இப்போ பெண் ஆண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க, நாங்களும் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாதுன்னு பெண்கள் என்ன செய்கிறது அந்த மணப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது. இப்படி ஒரு மரண சம்பவமே இளைஞர் என்ன செஞ்சது நிகழ்ந்தது. ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சுது இப்படி நிகழ்ந்தது, இந்த மாதிரி நடத்தி. அப்போது இதெல்லாம் என்ன அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நட்புடைய வடிவமன்றி நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும், இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட்டு யாருக்கும் வந்திருக்காது. அப்படி வருதுன்னா உண்டில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம், கண்ணியமானவராக இருக்கலாம், முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை. நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை தெரியலை. இந்த அறியாமை, அதே நேரம் ஆளுமை போதாமை, ஆளுமையற்ற ஒரு தன்மை, இல்லைன்னா இது போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான் பார்ப்பான். இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படி என்ற மனநிலை ஷைத்தான் அடுத்த பாருங்கள் இன்னல்லது இந்த யுஹிபூன் தன் தஷி அல் ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களை பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டனை சொல்கிறேன் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த சைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து தான், அடுத்தவங்கள பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. சைத்தானிய தேகனவே இருக்குது, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவல்லையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்க்காரம் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் உடம்புல எல்லாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதனூடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் ஸ்டேஜுக்குள்ள என்னது பட்டாசை போட்டு விடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது, இவ்வளோ லட்சம் தான் இவ்வளோ பணம் தான் அப்போ தான் உனக்கு என்ன செய்வேன் அதை தருவேன்றது, அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இந்த அநியாயங்களெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஒரு இது அவன் பொறுத்துக்கொள்கிறான் அந்த நேரத்தில் நடக்கக்கூடியெல்லாம் அவரும் என்ன மானங்கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரிச்சுக்கண்டு இருக்கிறார். இப்படி ஒரு நட்பு வட்டம் நமக்கு இன்றையோடு தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் பொறுத்துட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான் பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான், அதனால் தண்டை டேர்ன் வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் பொறுப்பது மட்டுமல்ல ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா நீங்களாம் உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் கேட்குறான். அப்போ நடக்கலேன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான். அப்போ இது என்னென்னா அதை மெசோகிசம் என்று சொல்வார்களே, அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது இது அதைவிட கேவலம். எனக்கு வேதனை நடக்கிறதுல நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே இது அதைவிட கேவலமான ஒரு நிலை. எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்னா அதை நான் எப்படி ரசிச்சுட்டிப்பேன், எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்னா நான் ரெண்டு மூணுல ஒன்று வரணும், ஒன்று அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டி என்னை ஆளுமையை பாதுகாத்து கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது, இல்லைனா அவனை கண்டிக்கிறது, இல்லை அவனை தண்டிக்கிறது, இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது, இது இது நடக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பது எப்படி இருக்குது. இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைகிறாங்க தானே, ஒரு வார்த்தையை பொறுத்துக்கொள்கிறாங்கல்ல மனைவி பேசினா, கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறதில்ல, மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறதில்ல, கை நீட்டினா பொறுக்கிறதில்ல, வைஃப் கை நீட்டி பேசினா நீ கையை நீட்டி பேசாது அப்படி என்று சொல்கிறது, அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகிறது, ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கணாங்க இதில் இந்த வழி மாலை அக்கதினிக்கால அதை விட கேவலமானவைகள்லாம் பொறுத்துக்கொண்டாங்க, கண்ட கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க. அப்போ இயற்கை அதுதானே, மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டு அன்றைக்கு இரவு முழுதும் உன்னை அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜிர் போகிற கொண்டு போய் என்ன செய்யுது வீட்டில் விடுவது, ஒவ்வொரு ரேஞ்சிலும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ஒருத்தின் இந்த இவருடைய திருமணம் போல் அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறாங்க, இவருடைய திருமணம் போல் இவ தான் சத்தம் போட்டு போகிறாங்கன்னு பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சிக்கிறான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இந்த இது அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணா திடீர்னு மாப்பிள்ளையை காண கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ்மார் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படித்தான் நீ வளமை, இவன் பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அந்த தம்பதியினருக்கின்ற அமைப்பில், குர்ஆன் புரிகிற அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது. ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்யுங்க, பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது. இந்த இது இது எங்கிருந்து முதல்ல ஆரம்பிச்சிக்கு, இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கங்கிருந்து ஆரம்பித்தது, புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது. உண்மையிலேயே அதாவது ஒரு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய எத்திக்ஸுகளையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும், இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது அதை விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி, அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டான். இன்றைக்கி என்ன, ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்களோட என்ன அதை ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, ரேங்கிங் பண்ணுங்கள், பிரித்து கொடுத்துக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒழுக்க ஈனத்தில், ஒழுக்க ஈனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிஸ்ட படையில் நான் இருந்தேன், காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாண்டு அந்த, ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அதில் முன்னேறிக்கின்ற போகிற லெவலுக்கு இதாகிக்கு. அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுக்கு, சேர்ந்திருக்கு. மதரசாக்களில் வந்து என்ன செஞ்சுக்கு, சேர்ந்திருக்குது. சாதாரண ஹாஸ்டல்களில் வந்து என்ன செஞ்சுக்கு, சேர்ந்திருக்கு. இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஓலெவல் ஏலெவல் முடிக்கிற டைமில் எல்லோரும் மாணவர்கள் களைஞ்சி போகிறது, அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு, சேர்ந்திருக்குது. இங்குகள் அடிச்சுக்கிறது, என்ன ட்ரெஸ்ஸுகளை நாசமாக்கிக்கிறது, இது போன்ற லெவலெல்லாம் வந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறி பெண்ணை வந்து மாப்பிள்ளை மாதிரி ஜோடிக்கிறது, ஆ மாப்பிள்ளை வந்து பெண் மாதிரி ஜோடிக்கிறது என்று என்னென்ன விதமான, அதாவது அந்த ஒரு அறியாமை ஜாகிலியத்து அதே போல் கேவலமான சிந்தனைகள் வருதோ அவைகள்லாம் செய்கிறாங்க. இதில் வந்து பாதுகா, இது வந்து முதலாவது மன ரீதியான ஒரு ஒருவரோட இருக்கக்கூடிய ஒரு ஒரு நோய் இது. இரண்டாவது தண்ட வேதனையை வெளிப்படுத்துறதுக்கான ஆளுமையின்மை, பிறரை நோவினைப்படுத்தி சந்தோஷப்படுதல் என்பது நாளைக்கு எந்த லெவலில் கொண்டு வந்து விடுமெண்டா, ஏண்ட கவலை இவன்ட்ட சொல்கிறதா என்ற லெவலில் கொண்டு வந்து அதை என்ன செய்ய விடும், ஏண்டா சிரிப்பேன் எல்லாத்துக்கு. கவலை சொல்லுகின்ற பொழுது உண்மையிலே சோக
1: நேரம் சரியாக காலை 9 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: அதே மிகப்பெரிய வேதனை அவரை உயிரிழந்திருப்பார், அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டியிருக்கும், அவருடைய வேதனைகள் தாண்டிருக்கும், உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில். காரணம், எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல். இந்த நகைச்சுவை உணர்வுக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை உணர்வு எதை எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயத்தில், மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும், நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும், சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வரப்பார்க்கும். நம்ம எந்த இடத்துல எது செய்கிறன்னு தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு இது நகைச்சுவனோருடைய இது போயிட்டுன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூட ஒரு சீரியஸான விஷயம், ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது, அதில் கூட அந்த நகைச்சுவனருடைய அந்த பாதிப்பு அதை அப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி நினச்சி, எதில் ரசூலாக சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும். எதில் வந்து என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா அதில் தான் மகிழ்ச்சியை சொல்லணும். சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இதெல்லாம் இந்த நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. பரிகசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம். அது வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்களில் உண்டான இந்த திருமண நிகழ்வுகளை பாதிக்குதுன்னு சொன்னால், எப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு, இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு, அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்தது தான் ஆச்சரியம். இன்றைக்கு இது இல்லாத வீடுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வுகளை கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இதில் ஊர் பள்ளி வாயில்கள் இதில் ஒரு எக்ஷன் எடுக்கணும். இதால் என்னென்ன செய்யலாம் என்ன, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு என்றதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மணவரை, இந்த மணவரைக்குள்ளே போய் எல்லாருமே இது உட்கார்ந்துகிறான், மணவரைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும், எல்லை மீறலில் போய் என்ன செய்யும் இது முடியும். இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது. இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இதை தவிர்க்கப்பட வேண்டும். இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், உணர்த்தணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள். இன்ஷால்லா அடுத்ததாக நம்ம வந்து மணவரையுடைய சட்டங்கள், மனப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம்.
1: நேர்கள் இதுவரை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் சிறப்பு தொடரில் வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேயர்கள் உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எமது வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற முக்கிய மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இணைய இஸ்லாமிய செய்திகள், உங்களுடைய குழந்தைகளின் இஸ்லாமிய மார்க்க சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794-777-16167 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
3: சிந்தனை.
5: பலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம்தான், ஒருவர் தனது அவுரத்தை தொட்டுவிட்டால் ஒது முறிஞ்சிடுமா என்ற சந்தேகம். ஏனென்றால் வேணுமென்று அவுரத்தை ஒருவர் தொடுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது, அல்லது கை தவறிப்படுகின்ற சந்தர்ப்பமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வரக்கூடிய ஒரு ஆதாரமான ஹதீஸ், யார் ஒருவர் தனது அவுரத்தை தொட்டாரோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும், ஒது செய்து கொள்ளட்டும் என்கக்கூடிய ஹதீஸ் ஆதாரமான ஹதீஸ். மற்றொரு ஹதீஸ் வருகிறது, செல்லதாளி செல்லுகிறார்கள். அவுரத்தை தொடர்வது சம்பந்தமாக இருக்கிற போது அது உன்னுடைய உடம்பினுடைய மறு ஒரு ஒரு சத மாதிரி தானே, ஏனைய துண்டுகள் மாதிரி சதத்துண்டு மாதிரி ஒரு சதத்துண்டு தானே என்கிற மாதிரியாக சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஏனைய உடம்பில் உள்ள ஒரு சதை மாதிரி தானே எங்கக்கூடிய ஹதீதை ஹனை மதுஹபினர் அதை ஆதாரமாக கொள்கின்றதால் அதனால் அவர்கள் அவுரத்தை தொட்டால் ஒது தேவையில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனையவர்கள் இந்த ஹதீதை ஆதாரமாக கொண்டு இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறது, வெளிப்படையாக அவுரத்தை தொட்டால் ஒது முறியும் என்று வந்திருப்பதால் ஒது செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பல இமாம்கள் பெரும்பான்மையினர் சொல்கிறார்கள். இதில் ரெண்டு வகையான ஆய்வு இருக்கிறது. ஒன்று, இந்த ஹதீஸ் அபு ஹனிஃபா இமாமினுடைய மதுஹபுக்காரர்கள் கூடிய இந்த ஹதீதை இதை ஆரம்ப காலத்தில் உள்ள சில இமாம்கள் பலஹீனமானது என்று சொன்ன செய்திகளும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பலஹீனம் என்று அதை சொல்லிவிட்டால் நாம் ஆய்வு செய்தவரை நமது ஆய்விலே அதனுடைய அறிவிப்பாளர்களை மிக துல்லியமாக முடிந்த அளவிற்கு ஆய்வு செய்தவரையில் ஆரம்ப காலத்தில் இருந்த இமாம்கள் இமாம் அபு ஹாத்தம் இன்னும் சில இமாம்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு ஏற்ப நாம் அதனை நாங்கள் பலஹீனமாகத்தான் அதை காண்கின்றோம். அதனால் அது ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது விடயம், அப்படி என்றால் இந்த மத்த ஹதீஸின் அடிப்படையில் அது சஹியாக கொள்ள வேண்டி வருகிறது. ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் அவுரத்தை தொட்டவர் ஒது செய்யட்டும் என்று. இதிலே தொடுதல் என்பதும் கைப்படுதல் என்கிறதும் ஒரு ஒன்றிருக்கிறது. எனவே இதற்கிடையில் இந்த ரெண்டு ஹதீஸும் ஒன்று கொண்டு முரண்படுகிற மாதிரி இருக்கே என்று இரண்டையும் ஆதாரமாக கொண்டவர்கள் இன்னொரு கருத்தை வைக்கிறார்கள். அதாவது ஒன்று, ஒருவர் அவுரத்தை தொடுகின்ற மாதிரி அவர் வேணுமென்றே அவுரத்திடம் கையை கொண்டு போகிறார், தொடணும் என்றதற்காக போகிறார். அப்படியான நோக்கத்தில் தொட்டால் அவர் அது இச்சையோடு தொடுகிறது என்கிறதல்ல, அவர் எப்படியோ தன்னை தேவைக்காக தொடுகிறார். ஒருத்தர் கடிக்கிறது அங்கே, அந்த கடித்ததால் சொறியணும் என்று செய்கிறார், அது அவராக தொடுகிறது. இன்னொன்று இருக்கிற இப்படியாக தொட்டால் அவர் அவுரத்தை அவர் தொட்ட மாதிரியாகவும் ஒது முறிஞ்சிடும். இன்னொன்று இருக்கிறது, உதாரணமாக ஒருத்தர் வந்து குளித்து விட்டு தனது உடம்பை அவர் துரைக்கின்றார், அந்த வேளையில் தற்செயலாக கைப்படுகிறது, அப்போ நாம் அதை தொட்டென்று சொல்லாமல் படுகிறது என்று சொல்லுவோம். அப்படி தற்செயலாக பட்டுவிட்டால் அது வந்து ஏனைய உறுப்புகளில் பட்ட மாதிரி என்று மற்ற ஹதீஸில் ஏனைய உறுப்புகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற மாதிரியாக அந்த நிகழ்வுக்கு ஒப்பாகிறது. இப்போ நம்முடைய உடம்பில் மற்ற உறுப்புகளில் நம்முடைய கைப்படுகின்ற போது அந்த அவுரத்தை தொட்ட எண்ணம் அதாக பாறுபடாது. எனவே அவ்வாறான ஒரு நிலை வருகின்ற போது நாங்கள் என்ன செய்வோம், அது ஒரு உறுப்பை தொட்ட மாதிரி நினைச்சுக்கோம். அது மாதிரி ஏதோ கைப்பட்டுது ஆனால் அவுரத்தில் பட்டுது என்றால் அது கைப்பட்டது என்ற நிலவரத்திலே போய்கொண்டிருப்போம். எனவே இந்த மாதிரியாக இதில் பல்வேறுபட்ட கருத்துகள், சுமார் 6-7 கருத்துகள் இமாம்களுக்கு இடையிலே முறியிறா முறியிற மாட்டாதா, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் முறியும் என்கிற கருத்து வேறுபாடு இருக்கிறது. எனவே இதிலே நம் ஆய்வு செய்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டால் ஒது முறியும் என்று சொன்னதை அதனால் ஒருத்தர் தொடணும் என்ற நோக்கத்தில் தொட்டால் ஒது முறியும், தொழப்போரால் முறியும், ஆனால் படுதல் என்கிறது தச்சேலா படுதல் என்கிறது அந்த விடயம் அதற்குள் வரமாட்டாது என்கிற ஒரு விடயத்தின் அடிப்படையில் நாம் வந்து நம்முடைய உடம்பு கை தற்செயலாக படுகிறது, அது உட்பக்கம் என்றாலும் சரிதான் வெளிப்பக்கம் என்றாலும் சரிதான் தற்செயலாக பட்டுவிட்டால் ஒது முறியாது என்கிற ஒரு கருத்தை தான் நாம் அதை சரியாக காணுகிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். எனவே தற்செயலாக நாங்கள் அப்படியான நிலையிலே பட்டதற்காக வேண்டி மீண்டும் ஒது செய்துவிட்டு சிலர் பாத்ரூமில் இருக்கிற போது குளிக்கிற போது ஒது செய்துவிட்டு அவர்கள் வெளியிறங்குவார்கள், அப்படியே அவருடைய கை தற்செயலாக அவர்கள் உடம்பை துடைக்கிற போது பட்டுவிடும், அதற்காக திருப்பி ஒது செய்ய வேண்டும் என்றால் அவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டியதில்லை என்பதே நாம் அதை சரியாக காணுகிறோம். இதில் இன்னொன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதில் அவுரத்துங்கிறது அவருடைய மர்மஸ்தானத்தின் முன்னுறுப்பு, அவருடைய ஆண் உறுப்பை பற்றி தான் இங்கே பேசப்படுகிறது. சில இமாம்கள் பின்னுறுப்பின் பின்துவாரத்தில் கைப்பட்டால் ஒது முறியும் என்று சொல்லியிருக்கிறார்கள், அதற்கு ஆதாரம் இல்லை. அதே மாதிரி அவருடைய ஒரு ஆணை பொறுத்தவரை அவருடைய விதை பகுதி இருக்கிறது, அதிலே கைப்பட்டால் அது அதிலே உள்ளடங்குமா என்றால் அதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை. எனவே அவருடைய ஆண் உறுப்பில் அங்கே அரபியிலே வந்திருக்கக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய பொதுவான உறுப்பினர் நாங்கள் எதை சொல்வோமோ அந்த பகுதியை தான் தொடுவதால் தான் ஓத முடியும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் பெண்களுக்கும் அவர்களுடைய மர்ம உறுப்பில் அவர்கள் தொட்டால், அவர்களாக நாடி தொட்டால் ஓத முடியும், இல்லாமல் தற்செயலாகப்பட்டால் ஓத முடியாது என்கிற அந்த ஒரு விடயத்தையே நாம் சரியாக காண்கிறோம். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: சிந்தனை. முஸ்லிம் வானொலி, உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான்.
6: நினைத்தாலே அருள் கதவு திறந்து விடும், உன்னை துதித்தாலே அருள் மழை பொழிந்து விடும்.
3: வானொலி வரலாற்றில் விசேட முஸ்லிம் நிகழ்ச்சிகள்.
6: அல்லாஹு அக்பர் என்று முழங்கும் அழகிய தளமே பள்ளிவாசல்.
3: அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் முஸ்லிம் வானொலி.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காத்தலையில் ரமலான் வசந்தம். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள்.
7: நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ரத் உம்மு ஃபதல் ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபி அவங்க கடைசியாக தொழுவிச்ச தொழுக மஹ்ரிபுடைய தொழுக. நபி அவங்க கடைசியாக தொழுவிச்சது மஹ்ரிப் தொழுவதான். ஏன்னா இஷா தொழுக நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மயக்கம் வந்துட்டு, மூணு தடவை குளித்தாங்க, மூணு தடவையும் மயங்கி மயங்கி விழுந்துட்டாங்க. அப்போ மஹ்ரிப் தொழுக தான் கடைசியாக தொழுவிச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஹ்ரிப் தொழுகையில் இந்த சூராவை தான் ஓதினாங்க, சூரா முர்சலாத். இந்த சூரத்துல் முர்சலாத்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடியை நரைக்க வச்சுட்டு ஓதிட்டு போகக்கூடிய நரைக்க வைச்ச முடி சூறாக்கல்ல. இது முக்கியமான சூறா. இது இறங்கினது எப்பண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது. அப்துல்லா மசூத் ரழியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த சூறாவை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாவிலிருந்தே படித்தேன், நேரடியாக படித்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாய் காயல், அதுக்கெல்லாம் படிச்சுட்டேன். அப்படி அவங்க ஓதுவாங்க, நான் பாடமாக்கிட்டேன். ஏனெண்டா இதில் பாருங்க, பத்து தடவை அல்லாஹ் ஒரு வார்த்தையை மீட்டி மீட்டி கொண்டு வரான். என்ன வார்த்தை அது? وَيْلُ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ. உலகத்தில் உள்ள எல்லா பொய்யர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை தான். யார் அல்லாஹ்வை மறுக்கிறாங்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை மறுக்கிறாங்களோ, அவ்வளோ பேருக்கும் அல்லாஹ் பத்து எச்சரிக்கை சொல்லியிருக்கிறான். இதில் இதில் அல்லாஹ் மூணு கேள்வி கேட்குறான் எங்களை பார்த்து. இது குர்ஆன் வந்து சஹாபாக்களுக்கு இறங்கினது மட்டும் இல்லை, எங்களுக்கு சேர்த்தார். தற்காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு குர்ஆனுக்கு இருக்குதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பதில்? இருக்குது. அந்த தீர்வை தேடி எடுக்கிறது யார்? இதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் 10 லட்சம் முஸ்லீம்களை சேர்த்து நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேளுங்க, யாராவது ஒரு ஆள் எழும்புங்க பார்ப்போம். 10 லட்சம் பேரில் முழு குர்ஆனும் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்க. ஃபோன் லேப்டாப் ஒன்றும் இருக்கப்படாது. என்ன இருக்கப்படாது? ஃபோன் இருக்கப்படாது, லேப்டாப் ஒன்றும் இல்லை. உங்களுக்கும் இதுவரைக்கும் 50 வயது 60 வயது குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் எழும்புங்கண்டா எழுப்பாற்ற கஷ்டம்தான். கஷ்டமாக லேசா சொல்லுங்களே. நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் தலையில் ஏற்றின ஒரு ஆள் உங்களுக்கு தேடுறது கஷ்டம். என்ன குர்ஆன் லேப்டாப் அழிஞ்சிடும், ஃபோன் இதெல்லாம் போயிடுமே. குர்ஆன் ரெக்கார்டு இங்கே தான், இங்கேயும் இங்கேயும் தான். ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கற்றுக் கொடுத்த முறை அதுதான். குர்ஆன் எங்கட கல்பில் தலையில் ஓடிட்டிருக்கணும் குர்ஆன். அதனால தான் இந்த சூரத்துல் முர்சலாத்தையாவது இந்த ஒரு மணி தியாலத்துக்கு பிரயோஜனப்படுத்துங்க. ஏன்னா பயான இதால் கேட்டு இதால் விட்டுட்டு போய்த்துருவோம். இந்த குர்ஆன் உடையலை, குர்ஆன் உடையலை. எங்கட கடைசியாகவும் இதை ஓதிட்டு மௌத்தாயிட்டோம்னா பாக்கியசாலி ஆயிரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி தொழுகையில் ஓதின சூரா பாருங்க, வல் முர்சலாத்தி உர்ஃபா ஓதுங்க. فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نصفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين. எத்தனாவது? முதலாவது. என்ன சொல்கிறான் அல்லாஹ் இதுக்கிடையில்? தர்ஜுமா செஞ்சுட்டு போல சும்மா ஷார்ட் விளக்கத்தை சொல்கிறேன். காத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வல் முர்சலாத்தி உர்ஃபா ஃபல் ஆசிஃபா, ஒவ்வொரு காத்திருக்கு, காத்திட வகைகள் இருக்குது. காத்திட இப்போ உதாரணமாக தமிழில் சொல்கிறேன்னா ஸ்ரீலங்காவில் கச்சான் காத்தும்பாங்க. ஒரு காத்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கச்சான் காத்து. ஒரு காத்திருக்குது, எத்தனையோ காத்திருக்குது. அந்த காத்தெல்லாம் குர்ஆனில் இருக்குது. சபான்னு ஒரு காத்திருக்கு, சபா. அல்லாஹ் ஆத் கூட்டத்தை அழித்து தப்பூர் என்ற காத்தால், காத்துடைய வகைகள். சரி, அதில் அல்லாஹ் நாலு அஞ்சு வகையான அல்லது நாலு வகையான காத்தில் சத்தியம் என்றான். இதில் சத்தியம் செய்துட்டு அல்லாஹ் சொல்கிறான், வாக்களித்ததெல்லாம் நடக்கும். இன்னமா துவாதுனலவாக்கையா, அல்லாஹ் வாக்களிச்செல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த நட்சத்திரத்துக்கு ஒளி இல்லாமல் போகுமே. வானம் வெடிக்குமே. அப்போ எப்போ? எதிர்காலத்தில் நடக்கிறத குர்ஆன் சொல்லியிருக்கு. பயத்தாட்டு. நட்சத்திரம் ஒளியிலந்து போகும், வானம் வெடிக்குமெண்டா யாருக்கு பயம் வராது? அடுத்தது, ஒஇதல் ஜிபாலு நுசிஃபத், மலைகளெல்லாம் இருந்த இடத்தை விட்டு நகர்ந்துடும். அப்போ நடக்கும் இன்ஷா அல்லாஹ் சொல்கிறார். ஒஇதர் ருசுலு உக்கிதத், ரசூல்மார்களெல்லாம் வார நேரம் அது. குர்ஆன் இஸ்லாம் அல்லாஹ் பொய் என்று சொல்கிறவங்க முழிக்கிற நேரம். அல்லாஹ் சொல்கிறார், லி ஐயின் உஜ்ஜிலத், எந்த நாளைக்காக அல்லாஹ் பிற்படுத்தி வச்சிருக்கிறார்? அதுதான் லியௌமில் ஃபாசில், என்ன நாள்? தீர்ப்பு வழங்குற நாள். குர்ஆனில் கியாமத்துடைய நாளைக்கு 30 பேர் இருக்குது. எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? துன்யாவுக்கு ஒரே ஒரு பேர் தான், துன்யா தான். கியாமத்துடைய நாளைக்கு எத்தனை பேர் இருக்குது குர்ஆனில்? ஏன்? அது வந்து லேசான நாள் ஒன்று இல்லை. இன்றைக்கு உலகத்தை எவ்வளோ பேசுகிறோமோ அந்தளவு கூட கியாமத்தை பேசுகிறதில்லை. அது பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அது கியாமத்துடைய ஃபங்க்ஷனில் முழு உலக மக்களும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தான் ஃபங்க்ஷன் நடக்கும். ஹுசைன் ரதியல்லாஹ் தலையை வெட்டினாங்க, வெட்டி பிளேட்டில் அனுப்பினாங்களே இல்லையா? அல்லாஹ் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டானா கொடுக்கலையா? இன்னும் கொடுத்துட்டானா கொடுக்க இல்லையா? கொடுக்கல. அந்த ஹசரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தெரியும் உங்களுக்கு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டு கேட்டு கிடைச்ச புல்லு, பாப்பா உமானும் தொழுதுட்டு இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில். கடைசி காலத்தில் அல்லாஹ் சொன்னான், பிள்ளைய தாரன் நான் தான் பேர் வைக்க போகிறேன், யஹ்யான்னு அல்லாஹ் தான் பேர் வச்சது. ரெண்டாவது அல்லாஹ் சொன்னான், இவருக்கு பெண்களுடைய ஆசை இல்லை, இவர் ஹசூர், இவருக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய தேவை இல்லை, ஹசூர். ஆனால் அந்த காலத்தில் இருந்த பெண் இவரை விரும்பினார், இவரை முடிக்கணும், அவருக்கு ஆசை இல்லையே. அந்த பெண்ணு அந்த நாட்டு மன்னன் விரும்பினான், அவன் முடிக்கணும். அப்போ அந்த பெண் சொன்ன ஒரே ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைக்கு ஒன்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில் தொழுதுட்டு இருக்கிறாங்க, பின்னால் வந்து தலையை வெட்டிட்டு போயிட்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சலாம் கொடுத்துட்டு பார்க்குறாங்க, மகண்ட தலை இல்லை, எப்படி இருக்கு தலையை ஒட்டேலும் அது போகிறோம். அல்லாஹ் இதுக்கு இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, தீர்ப்பு இருக்குது. இப்போ இப்போ எங்கட காலத்தில் எத்தனை விஷயத்தை பார்த்துட்டோம் நாங்கள், எவ்வளோ அநியாயம் நடக்குது, நடக்குதா இல்லையா? அநியாயம், அநியாயத்தை கேட்கல, அப்படி அநியாயம் நடக்குது. அப்போ இதுக்கு தீர்ப்பு இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம், அதுக்கு தான் பதில் சொல்கிறேன், அதுக்கு தான் பதில் சொல்கிறேன். ஹுசைன் ரதியல்லான தலையை வெட்டினத்துக்கே அல்லாஹ் இன்னும் தீர்ப்பு கொடுக்கல, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய தலையை வெட்டினவனுக்கே தீர்ப்பு கொடுக்கல, மையத்தை பற்ற வச்சவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டான் அல்லாஹ். மையத்தில் பற்ற வச்சு தீர்ப்பு கொடுத்துட்டா நல்லா, ஆ தீர்ப்பு இருக்குது, இது தீர்ப்பு அல்ல. இதெல்லாம் பள்ளியை உடைச்சவனுக்கு தீர்ப்பு இருக்குது, நாங்கள் அப்போ இருந்தே அதானே சொல்லிட்டு வரோம், தீர்ப்பு இருக்குது, அவசரப்படாது. எப்போ தீர்ப்புடைய நாளண்டா என்ன? மா அதிராக கேள்விப்பட்டீங்க, மா அதிராகன்னு குர்ஆன்ல வருதா? லைலத்துல் கத்ருடைய சூறாவிலையும் இன்ன அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக அல் காரிஆ மல் காரிஆ. குர்ஆன்ல 13 வமா அத்ராகரி. ஏன் இதெல்லாம் சொல்றேன்டா? ஓதக்குள்ள கொஞ்சம் நோட்டை விட்டு ஓதுங்கன்னு சொல்றேன், சும்மா அந்த இங்கிலீஷ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி வாசிச்சிடாதீ. குர்ஆன்ல 13 வமா அத்ராகரிக்கு, அதில் ஒன்று தான் இது, வமா அதராக மா யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்புடைய நாளண்டா என்ன? முதலாவது நம்ம அல்லாஹ் சொல்கிறான், வைலு யௌம இதில் முகதிபீன், அந்த நாள் பொய்யர்களுக்கு நாசம் கிடைக்கிற நாள் அந்த நாள். முதலாவது இது மாதிரி சகோதர சகோதரிகளே 10 தடவை இந்த சூறாவில் பின்னால் வருது, அந்தந்த இடத்துல நிறுத்தாட்டினால் பாரு அப்படின்ட்டு அல்லாஹ் முதலாவது கேள்வி எங்களை பார்த்து கேட்குறான். எங்களை பார்த்து முதல் கேள்வி பாருங்க என்ன ஓதுங்க, அலம் நுஹ்லிகில் அவ்வலீன் ஓதுங்க, சும்ம நுதுபிஉஹுமுல் ஆகிரீன் كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين. இவ்வளோ கேள்வியை கேட்டுட்டு அல்லாட விட இத என்ன கேட்குறான் அல்லா? ஹிஸ்ட்ரி படிச்சு தானே எங்களுக்கு, என்ன ஹிஸ்ட்ரி? இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி எல்லாம் 60 வருஷம் 70 வருஷம் தான். எங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரியை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் பிறக்கோல ஜேஆர் ஆண்டார், அமெரிக்காவை டபிள்யூ புஷ்ஷாக இருந்தார், நாங்கள் பிறக்கிற நேரம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். அல்லது ஈராக்கில் சதாம் இருந்தார், லிபியாவில் கதாஃபி இருந்தார், இப்படி தான் எங்கள்ட ஹிஸ்ட்ரி தெரியும். அல்லாஹ் சொல்லித்தாரான், இந்த உலகம் படைக்கப்பட்டதுலேருந்து இதுவரைக்கும் உள்ள ஹிஸ்ட்ரி என்ன கேட்குறான்? அலம் நுஹ்லிகில் அவ்வலீன், இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்களை நான் அழிக்கலையா? அவர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட இப்போக்கு 6000 வருஷத்துக்கு முந்தி, ஃபிரௌன் நிம்ரூத் இவங்களெலாம் அழிக்கலையா? நான் அதுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு சமூகத்தை அவனை அழிச்சேன். அல்லாஹ் தான் அழிச்சது. எங்கட காலத்தை நாங்கள் கண்ட அழிவுண்டா எதை கண்டோம்? சுனாமி. சுனாமி அழிவா ரஹமத்தா? முஸ்லீம்களுக்கு ரஹமத், காஃபிர்களுக்கு அதா? அல்லாட அழிவோண்ட கண்ணால் கண்டோம் நாங்கள் சுனாமி. அல்லாஹு அக்பர், நடந்துடப்படாது அப்படி. எத்தனையோ பூமி அதிர்ச்சியை பார்த்துருக்கிறோம். நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு ஒரு நாட்டில் நான் தஹஜ்ஜத்துக்கு ஒரு சத்தம் ஒன்று, தஹஜ்ஜத்துக்கு எழும்பிட்டோம் சத்தத்துக்கு ஒரு நாட்டில் 2000 ஆண்டு இருக்கும் பொழுது சுபவுல கேள்விப்பட்டு அந்த ஊரே எல்லாம் அழிச்சிட்டேன். காலையில் போய் பார்க்குறோம், அந்த ஊருக்கு மேலே தண்ணி ஓடுது. இல்லை, ஊர் இல்லை. இரவு இருந்துச்சு ஊர், ரெண்டு மலை அந்த ஊரை சுற்றி, ரெண்டு மலையில் இடி உளுந்து ரெண்டு மலையும் அப்படியே ஊரில் உளுந்துட்டு. கண்ணால் கண்டம் இது, தண்ணி ஓடுது மேலே. அவ்வளோ பேரும் சரி ஊரே. அல்லாவுடைய எச்சரிக்கை, அல்லாஹ் சொல்ல அழித்தோம் என்று சொல்லிட்டு ஒரு வாக்கு தாரான். இப்படித்தான் பாவிகளைக்கு நாங்கள் அழிப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதை பொய்ப்பிக்க போறீங்களா? அல்லாட பதில் இதை பொய்ப்பிக்க போறீங்களா என்று கேட்டுட்டு எத்தனாவது தடவை? ரெண்டாவது தடவை. வயிலும் யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே அந்த நாளையில் உங்களுக்கு நாசம்தான். எந்த நாள்? எந்த நாள்? கியாமத். அப்போ எங்கட குர்ஆன் வந்து விளையாட்டு அல்ல, சும்மா அந்த தடம் படம் கடம் கண்டு ஓதிட்டு ஓடுறதுக்குள்ள ஒன்று அல்ல. நீ இந்த நோன்புல மிஞ்சி இருக்கிற 15 இந்த முருசலாத்தையாவது ரிப்பீட் பண்ணு, ரிப்பீட் பண்ணு. ஒன்று சார், உருப்படியாக ஒன்று சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் குர்ஆன் கையில் இருக்க இல்லையே, எழுத்துல இருந்துச்சா? சிலருக்கு சில சூரா தெரியும், சில ஜுசு தெரியும், அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையை மாற்றிட்டேரி. சார், ரெண்டாவது தடவை இது. அடுத்த கேள்வி கேட்குறான்லாம் ஒவ்வொரு என்ன உங்களை பார்த்து, ஒவ்வொருத்தரை பார்த்து என்ன கேள்வி? அலம் நஹுலு, ஓதுங்க, அலம் நஹுலு கும் மிம்மா இம்மஹீன் فجعلناه في قرار مكين إلى قدر معلوم فقدرنا فنعم القادرون ويل يومئذ للمكذبين. எத்தனாவது தடவை வந்திருக்குது? மூணாவது தடவை. என்ன கேட்குறான் அல்லாஹ்? எங்கள்ட ஒவ்வொருத்தரை பார்த்து இந்த கேள்வி வருது. இது சமூகத்துக்கு இல்லை. அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன், உங்களோட ஒவ்வொருத்தரையும் அற்பமான தண்ணியால் நான் படைக்கலையா? எப்படி அல்லாட கேள்வி? மஹீன் இந்திரியம், நாங்கள் கழுவிடுவோம். ஸ்பெர்ம், நாங்கள் கழுவிடுற தண்ணி அது. அதால் தான் உங்களை படைச்சு அல்லாஹ் சொல்கிறேன். ஏன் அல்லாஹ் இதை சொல்லணும்? இப்படி எங்களுக்கு பெருமை வரப்படாது. எங்களுக்கு என்ன வரப்படாது? அல்லாஹ்கிட்ட பணிஞ்சு சுஜூத் செய்யும். அலம் நஹ்லுக்கும் மிம்மா இம்மஹீன், அற்பமான தண்ணியால் உங்களை படைக்க இல்லையா? சரி, அந்த தண்ணி எங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சதா எங்க கொண்டே வச்சது? ஃபஜஅல்நாஹு ஃபீ கராரிம் மகீன், பாதுகாப்பான உங்களோட உம்மாவுடைய கற்பு இருக்குதே.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
3: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். Glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
8: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மருதான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 077-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
3: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07-5-57-57-560.
9: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
7: வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாதின்

எத்தனாவது போர்டர்? நாலாவது வை. இது என்ன ஆயத்து தெரியுமா? ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டில் ஒரு ஆள் கத்தினாரே, குர்ஆன்லே இல்லை மையத்தை அடக்கிறதுக்கு ஆதாரம் என்று. பார்லிமெண்ட்டில் ஒழுங்கான குர்ஆன் தெரிஞ்ச உத்தரவை நாங்கள் அனுப்பலையே, நாங்கள் செஞ்ச மிஸ்டேக் அதுதான். குர்ஆன் தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பலை, சும்மா அந்த பேர் ஆஃபீஸெல்லாம் அனுப்பி வச்சோம். ஒழுங்கான குர்ஆனை தெரிஞ்ச ஒருத்தனை அனுப்பியிருந்தால் எழும்பி சொல்லியிருப்பான், குர்ஆன் உனக்கு தெரிய நாங்கள் படிச்சு தார். சொல்யூஷன் கொடுக்க ஆக்கள் இல்லையே பார்லிமெண்ட்டில். அல்லாஹ் பூமியில் அடக்கணும்னு சொன்னதுக்கு ஆதாரம் இதுதான். என்ன கேட்குறான் அல்லாஹ்? அலம் நஜாலில் அர்தா கிஃபாதா, பூமியை ரெண்டு தட்டாக நாம் ஆக்கலையா? பூமி எத்தனை தட்டு? ரெண்டு தட்டு. இதில் அஹ்யா மேலே உயிருள்ள நாங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறோம், கீழே அம்வாதா மையத்துக்கு என்ன செய்யுது? தூங்குது. அல்லாட அந்த நுட்பத்தை பாரு. அப்போ மையத்தை பத்த வைக்கணுமா, மையத்தை அடக்கணுமா, என்ன செய்யணும்? ஏன் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டானு, பூமி ரெண்டு தட்டு, மேலே உயிருள்ள நீங்கள் கீழே மையத்தில் இருக்கணும். அஹ்யா அம்வாதா என்று சொல்லிட்டு அல்லாஹ் இந்த பூமியில் மலைகளை படைச்சிருக்கிறேன். வஜஅல்னா ஃபீஹா ரவாசிய ஷாமிஹாத், உறுதியான மலைகள். அது மாத்திரமல்ல, எவ்வளோ மையத்துகள் பூமிக்குள்ளே இருந்தாலும் தண்ணி எங்கேருந்து வாருது? குடிக்கிற தண்ணி எங்கேருந்து வாருது? பூமியிலிருந்து தானே. ஓ அஸ்கைனா கும்மாஃபுராத்தா, மதுரமான தண்ணி உங்களுக்கு குடிக்க தாரனே நான். அல்லாட குதிரத்தை பாரு. நீயே தண்ணி எடுத்து குடிக்கக்கொள்ள இதில் மையத்துகள் ஏதாவது கலந்திருக்காண்டு யாராவது ஆராய்ச்சி பண்ணாங்களா? எத்தனை கிணம் இருக்குது? நான் கிணத்தண்ணியில் வளர்ந்தாக்கள் தானே. இப்போ தானே நாங்கள் வேறு வேறு தண்ணி குடித்து பழகிட்டோம். இன்றும் உலகம் சொல்லுது என்ன, கிணத்து தண்ணியை போல் சுத்தமான தண்ணி இல்லை. குளோரின் கலக்கப்படாத தண்ணி தானே சிறந்த தண்ணீர். எவ்வளோ மையத்துகள் இருக்குது பூமிக்குள்ள, தண்ணியை தாரது அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இதையும் மறக்க போகிறீங்களா? பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். எத்தனாவது தடவை? நாலஞ்சா? நாலு. இப்போ அல்லாஹ் திரும்ப போகிறான் போர்டர். என்ன குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ மவுத்து வந்துடும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஓதினையோ ஓதல்லையோ என்ன வந்துடும்? இப்போ நீங்கள், இப்போ நான் வந்து குர்ஆனுக்கே என்ன நேரத்தை கொடுக்குறேன், நீங்கள் குர்ஆனுக்கே நேரத்தை கொடு. கொஞ்சம் பேர் குர்ஆனே தெரியாமல் மவுத்தாகிட்டாங்க, ஆனால் ரெண்டு பேரும் மவுத்தாக தான் போகிறோம். யார் புத்திசாலி? புத்திசாலி யார்? இந்த குர்ஆனுக்கு நேரம் கொடுத்துட்டு போனான் இவன் புத்திசாலி. இந்த குர்ஆன் மவுத்தானத்துக்கு போகிறவா மவுத்தா முந்தியா படிக்கணும்? பெரிய கவலை என்னண்டா, முஸ்லீம்களில் பலர் குர்ஆனுடைய ஒரு சூரா கூட தெரியாது. ஒரு சூரா வாழ்க்கையில் எல்லாமே செஞ்சிட்டாங்க, மாஷா அல்லாஹ். கல்யாணம் முடிச்சிட்டாங்க, ஆறு ஏழு பிள்ளை பெற்றுட்டாங்க, ஊடு வாங்கிட்டாங்க, வாகனம் வாங்கிட்டாங்க, வீட்டுக்கு மேலே ஊடு வாங்கிட்டாங்க, 65 வயசுலேயும் ஜாப் செய்கிறாங்க. இன்னும் ஒரு சிந்தனை வரல என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கு இறக்கின குர்ஆனை கொஞ்சம் படிப்போமே, வாசித்து பார்ப்போமே, என்ன இருக்குது, ஒரு ஆலிம்கிட்ட போவோமே. ஏன்னா குர்ஆனை தனியாக வாசித்து உங்களுக்கு விளங்கி முடிக்கல. அப்படின்னா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் தர்ஜுமத்து குர்ஆன் அடிச்சு அடிச்சு கொடுத்துப்பாங்க எல்லாரும். இந்த குர்ஆனுடைய ஒரு மெத்தட் என்னண்டா, ஒரு உஸ்தாத் படிச்சு கொடுக்கும். சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு கொடுத்தாங்க, நபி சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, சஹாபாக்கள் தாபியங்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க, தாபியின் தபாத் இப்படித்தான் வந்துச்சு இந்த வழிமுறை. இப்போ நீங்கள் குர்ஆன் எடுத்து இந்த சூரா முர்சலா எடுத்து பார்த்தீங்கன்னா விளங்காது உங்களுக்கு, ஏன் விளங்காது? நீங்கள் படிக்கல. உலகத்தில் பாருங்கள், சின்னொரு ஜிம் கூட போய் உங்களுக்கு என்னடா அது, ஜிம்மில் எவ்வளோ மெஷினரி. ஜிம்முக்கு போகிறீங்க, ஒவ்வொன்றுக்கு என்ன ஒத்தன்றிருந்து பழக்கினா முதலண்டு அதுக்கப்புறம் பழகுவீங்க. ஒரு சோறாக்குறது கூட யாராவது காட்டித்தர தானே உங்களுக்கு,
குர்ஆன் காட்டித்தரா போதேலுமா? வழிகாட்டி தேவை. அதனால் எஞ்சியுள்ள வாழ்க்கை பெறுமதியானது, எஞ்சியுள்ள ரமலான் பெறுமதியானது. ஒவ்வொரு சூறாவை ஒரு நாள் படிச்சிருந்தா சரி, அதை விடுங்களேன். ஒரு மாதத்துக்கு ஒரு சூறா படிச்சிருந்தா எங்களோட வயசத்தினுண்டி அந்நியமிக்க சகோதரர்களே, இன்னும் தாமதப்படுத்தாம உங்களுக்கு தெரியும், யகூதியல் 10 யகூதி இருந்தா உங்களோட இந்த ஏரியாவில் நல்லா கேளுங்க, யகூதிகிட்ட போய் உடனே ஒரு யகூதி ஆலிம் எடுத்துருவாங்க, கபாலான்றிக்கு அவங்களோட சூனியம் படிச்சிருவாங்க, உடனே படிச்சிருவாங்க. அந்தளவு அவங்கள்ட்ட முக்கியம் அது. எங்கள்கிட்ட குர்ஆன் முக்கியம். அதனால் மவுத்துக்கு இடையில் நீங்கள் எதை செய்யாட்டியும் பரவாயில்லை, இதை செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை படித்து கொள்ளுங்க. ஏன் அல்லாஹ் கியாமத்தில் சொல்லுவானா பாருங்க, ஓதுங்க. இன்தலிகூ இலா மா குந்தும் பிஹி துகதிபூன். انطلقوا الى ظل ذي ثلاث شعاب لا ظليل ولا يغني من اللهب انها ترمي بشرر قلقصر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين. எத்தனாவது அடை வருது? அஞ்சாவது. இது முக்கியமான ஆயத். இதுதான் சல்லல்லா அலை செல்லும் முடிய நரைக்க வச்சது முக்கியமான ஆயத். ஏன் இந்த இன்தலிய கூ ரெண்டு தடவை வருது பாருங்க. இன்தலிகூ கியாமத்தை நாம் எல்லாம் அல்லாஹ்கிட்ட எழும்புவோம், எழும்புவோமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். எங்கட சூரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் நான், எடுத்து வாய்ச்சி பாருங்க. ரெண்டாவது சூரை பற்றி தனியாக பேசணும், அது வாய்ச்சி பார்த்தா உங்களுக்கு தெளிவோண்டு கிடைக்கும். இங்கே இருக்கிட்டு ஒஷாவால் இருக்கு சூர், தமிழில் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் வாய்ச்சி பாருங்க. இந்த சூர் ஊதப்படுறது எப்படி? இந்த இஸ்லாத்தில் குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்குது. சூர ஊதினத்தோடு எழும்பிடுவோம் இன்ஷா அல்லாஹ், எழும்பிடுவோம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் கண்டிப்போம் என்ன, நைட்டுக்கு மழை பெஞ்சா ஒரு தாவரம் ஒன்று காலையில் முளைச்சிருக்கும், என்ன அது பேர் என்ன சொல்கிறேன், உதாரணமும் சொல்லுவாங்களே. அவசரமாக துள்ளினா நேற்று பெஞ்ச மழைக்கு இன்றைக்கு முளைச்ச காளான்பாங்க. யார் சரி ஒரு ஆள் தடமாடுறாரு பேசுகிறாரு அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவாங்க, என்ன நைட் பேஞ்ச மலைக்கு காலையில் முளைச்ச காளான். ஏன்னா காளான் வந்து இரவு மழை பெஞ்சிருக்கும், காலையில் முளைச்சிருக்கும். இதே மாதிரி தான் மழை பெய்யும், நாங்கள் கபறுகள்லேருந்து முளைச்சிருப்போம். எப்படி அல்லாட உதாரணம், ஒரு ஆள் மறுத்தா எப்படி வித்து விழணுமே மேலே வரணுமே? எலும்பினத்தோடு அல்லாஹ் ரூஹ் அனுப்புவான். ரூஹ் உடம்புக்கு வந்ததோடு அல்லாஹ் சொல்லுவான் காஃபீர்களை பார்த்து, இன்தலிகூ போங்க, நடைய கட்டுங்க, எங்கட பாச நடைய கட்டுங்க, போங்க எங்க, இலாமா குந்தும் பிஹி துகதிபூன். எந்த நரகத்தை பொய்ப்பித்தீங்களோ நரகத்துக்கு போ. திரும்ப இன்தலிகூ பாருங்க, அதே சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுதா இல்லையா? இன்தலிகூ நடங்க, இலா தில்லின் ஜி ஸலாத் ஷுஅப். நடக்கும் பொழுது நரகம் மூணாக வெடிக்கும். எத்தனை வெடிக்கும் நரகம்? மூன்றாக வெடிக்கும் நரகம். லா தலீல், நரகத்தில் நிழல் இல்லை. நரகத்துக்கு நிழல் இருக்குதா? இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணுமானா நிழலுக்கு போகும். லா தலீல், நிழல் இல்லை. லேடிஸும் குர்ஆன் எடுங்க, பேசிட்டீங்கன்னா பணியை போங்க தயவு செஞ்சு.
லா ظليل நிழல் இல்லை. வலா யுகுனி மினல் லஹப், லஹபன் என்ன தெரியுமா? லஹபுன்னு ஒரு பேர் யார் பேர் சொல்லுங்க பாபோ? அபு லஹப். லஹபண்டா என்ன? நெருப்பு கங்கு. நெருப்பு கங்குகளை விட்டு தப்பேல, அவ்வளோ நெருப்பு. இன்றைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ் தாயை விட இறக்கமுடையவர். கேள்விப்பட்டிருப்போம் தானே? உண்மை. எப்போ தெரியுமா? மௌத்துக்கு முன்னால் தான். கபிரில் அல்லாஹ் தாயோட இறக்கம் உள்ளவன் என்பது போய் அங்கே அல்லாஹு அக்பர். அந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அது இல்லை, அது குர்ஆன் சரியாக விளங்கல்ல. கியாமத்தில் அல்லாஹ் தாயோட இறக்கம் இல்லை, அல்லாஹ் கடின வேதனை செய்கிறவர். உலகத்தில் இறக்கம் அல்லாஹ். கண்ணை பொத்திரத்துக்கிட்ட களிமாவை சொல்லிடும், திருந்திரோம். கண்ணை பொத்திரத்துக்கு போகிற கிடைக்கிற ஒரு அடி போதும். கபருடைய ஹதீஸுகளை பாருங்கள், சக்கராத்துடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்க. ஏழு ஆயத்தை குருவான் சக்கராத்துடைய ஆயத். இந்த முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிரெடுக்கும் பொழுது மலக்குகள் கன்னத்திலையும் பித்தட்டிலையும் அடித்து அடித்து தான் உயிர் எடுக்கிறது, சும்மா எடுக்கிறல்ல உயிர். இது யாரோட கோபத்துக்கு நாங்கள் சொல்கிறது இல்லை, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறோம். முஸ்லீம் அல்லாத அவ்வளோ பேரை உயிரையும் எடுக்கிற எப்படி அல்லாஹ்? யத்ரிபூன வுஜூஹஹும் வஅத்பாரஹும், கன்னத்தில் அரைகிற சில மலக்குகள் பித்தட்டில் அடிச்சரிவா வெளியே வா. அல்லாஹ் இறக்கமுள்ளவனா? அப்ப இறக்கமுள்ளவன் எங்க? உலகத்தில். உலகத்தில் இறக்கம். கபிரில் கொண்டு போய் மூணு கேள்விதான், ரப்பு யாரு, தீன் என்ன, ரசூலுல்லா. எங்களுக்கு நாலு கேள்வி, முஸ்லீம்களுக்கு மூணு கேள்விக்கு பதில் சொல்லாட்டி முதல் கொடுக்குற அடி இந்த தலையில், அது மட்டும் போதும். இதை விட்டு பாதுகாக்கத்தான் மனித சமூகத்தை நாங்கள் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் விளையாட்டும் இல்லை, பொய்யும் இல்லை இது. அப்போ அல்லாஹ் சொல்லுவான்னு, இங்கே நிழலும் இல்லை, நெருப்பு கங்குகளை விட்டு தப்பவும் முடியாது. இன்னஹா தருமி பிஷரரின் கல்கசுர், நெருப்பு பத்துமம் கோட்டையை போல, கசுரண்டா கோட்டை. அல்லாஹ் சொல்கிறான், இதையும் பொய்ப்பிக்க போகிறீங்களா? வயலு யௌம இதில் முகதிபீன், எத்தனா தடவை? அஞ்சாவது தடவை. பொய்யர்களே, உங்களுக்கு நாசம்தான். வயல். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஓதுங்க, ஹாதா யௌமு லா யந்திகூன் வலா யுஸனு லஹும் فَيَعْتَذِرُونَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ. எத்தனை தடவை? உங்களோட கூட குர்ஆன் இருந்தால் அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு மார்க் பண்ணீங்கன்னா மவுத்து வரைக்கும் இருக்கும். அது தனியாக குர்ஆன் ஒன்று இருக்கும் உனக்கு கையில், ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி, வாகனம் இருக்கிற மாதிரி, வைஃப் இருக்கிற மாதிரி குர்ஆன் ஒன்று இருக்கும். அந்த குர்ஆன்ல எழுதும் சைடில், மௌத்துடைய நேரம் அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும். ஹதீஸில் வருது, அவ் முஸ்ஹஃபன் வர்ரஸவ், அந்த குர்ஆன் தான் தூக்கி மகனுக்கு கொடுக்குறேன். மகான் வச்சிக்க, மகன் பார்ப்பார், வாப்பா எழுதி வச்சிக்க. இப்படி குர்ஆன் மதீனாவில் இருக்கு. மதீனா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு, அந்த மியூசியத்தில் போய் பாருங்கள். நூற்றுக்கு மேலே குர்ஆன் இருக்கு. அதிகமான குர்ஆன் யாருன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எழுதின குர்ஆன் தான் இருக்கு. தங்கத்தால் எழுதிக்கா குர்ஆன், ஏன்னா தங்கத்தால் எழுதிக்கா குர்ஆன்.

சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, சஹாபாக்களே, நான் இரவு அபுபக்கர் உமர் ரதியல்லால கனவுல கண்டேன். சொன்னாங்க, அபுபக்கர் உமரும் என்னை பார்த்து, உஸ்மான், இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஃப்தாருக்கு ஷஹீத் ஆகிடுவாங்க. அசர் நேரம் குர்ஆன் எடுத்து ஓதிட்டு இருக்கிறாங்க, பின்னால் வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க. அந்த ரத்தம் அந்த குர்ஆனில் விழுந்துச்சு. உஸ்மான் ரதியல்லாஹு குர்ஆன், அந்த குர்ஆனை தான் துருக்கியில் வச்சுக்காங்க. இன்னும் இருக்குது, ரத்தத்தோடு இருக்கு குர்ஆன். இப்போ எத்தனை வருஷம்? 1300 குர்ஆன் இருக்கு. இங்கே அகாக்கான மியூசியம் ஒன்று இருக்கு, போய்ப்பீங்களோ தெரியா, நான் ஃபுல்லாக பார்த்தேன். நான் இதில் போய் சும்மா பாருங்கள், அகாக்கான் கொண்டு வந்தீங்கிற குர்ஆன்களை, கிதாபுகளை, இதெல்லாம் பழைய கையெழுத்துகள் முஸ்லீம்களுடைய. இவருக்கு எப்படி கிடைச்சோ தெரியா. ஹைர் அல்லாஹ் சொல்கிறான் இதில், ஹாதா யௌமுல யுத்திகூன், கியாமத்துடைய நாள் இருக்குது, யாருக்கும் பேசலாத. அப்போ என்ன, அல்லாஹ் தீர்ப்பை தருவான், பேசுகிற இடம் இல்லையா? வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கும் அனுமதி இல்லை. எப்படி? அப்போ தான் எல்லாம் மன்னிப்பு கட்டுருவான், என் குடும்பம், பிள்ளை, சொத்து, அதால் குர்ஆன் படிய கிடைக்கல, இஸ்லாத்த தழுவ கிடைக்கல. வலா யூதனு லஹும் ஃபயஅதிரூன், மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லை அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு வயலு யௌம இதில் முகல்லிபீன், 6வது தடவை, பொய்யர்களே, இன்று உங்களுக்கு நாசம்தான். அது பொருள்லா போதுங்க, ஹாதா யௌமுல் ஃபஸ்ல் ஜமஅனாகும் வல் அவ்வலீன் ஃபஇன் கான லகும் கைது ஃபகீதூன் وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ. எத்தனாவது தடவை? 7வது தடவை. இப்போ சொல்கிற அல்லாஹ், ஹாதா யௌமுல் ஃபாசில், இன்றைக்கு தான் தீர்ப்பு தரப்போகிறேன். அப்போ தீர்ப்பு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் தீர்ப்பு இருக்குது. எல்லா அநியாயத்துக்கும் தீர்ப்பு வரும். ஜமானாக்கும் வல் அவ்வலீன், உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் இவ்வளோ சேர்த்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறேன். எங்களோட வாப்பா, வாப்பாட வாப்பா ஆதம் அலை இஸ்லாம் இருப்பார், அவரது எல்லாரும் இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு சவால் ஒன்று விடுவா, என்ன தெரியுமா? ஃபஇன் கான லகும் கைதுன் ஃபகீதூன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு சூழ்ச்சி செய்யலும்னா செஞ்சுவார். யாருக்கு செய்ய சூழ்ச்சி? அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கைதுன்னா என்ன, சூழ்ச்சி செய்யலும்னா செய்ய பார்ப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் 7வது தடவை வயலு யௌம இதில் முகல்லிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நல்லடியார்களை பற்றி சொல்கிறார், முத்தகீன்களை பற்றி போதுங்க. இன்னல் முத்தகீன ஃபீ திலாலின் வஅயூன் வஃபவாகிஹ மிம்மா யஷ்தஹூன் குலூ வஷ்ரபூ ஹனீஅன் பிமா குந்தும் தஅமலூன் இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் வைலு யௌமஇதில் லில் முகத்திபீன். எத்தனாவது தடவை? 8வது தடவை. அல்லாஹ் சொல்கிறான், தக்குவா உள்ளவங்க, நோன்பு பிடிச்சி தக்குவாக்கு தான் நோன்பு பிடிச்சோம், நோன்பு பிடிச்சா அதுக்கு தான் தக்குவாக்கு தான். குர்ஆன் இப்போ ஓதிட்டு என்னத்துக்கு?
டைம் பாசிங் பண்ணேன். அசரத்

0: டைம் இருக்கி டைம் பாஸ் பண்ண பயமன்றாரா? இல்லை, ஒருத்தரும் டைம் பாஸிங் இல்லை இடத்துல. எல்லாம் தக்குவா வாடே, நோம்பால தக்குவா, ஹஜ்ஜி செஞ்ச எனத்துக்கு நாங்கள் ஹாஜின பேர் எடுக்கவா தக்குவா, தொழூர் எனத்துக்கு தக்குவா. அல்லாஹ் சொல்கிறான், முத்தகீன்கள் சொர்க்க நிழல்களிலும் ஊற்றுகளிலும் இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஊற்றுகள் இருக்கு. பழங்கள் இருக்கு, விருப்பமான பழம். என்ன பழம் வேணும் உங்களுக்கு? சொர்க்கத்துடைய பழம் தான் முக்கியம். அல்லாஹ் சொல்லுவான், குலு வஷ்ரபு ஹனீஆ. ஹனியான்னு பேர் இருக்குது அவங்கள பிள்ளைகளுக்கு, ஹனியான்னு பேர் வைப்பாங்களே ஹனியன்று, அதுதான் ஹனி. இந்த ஹனி தான் அது. சாப்பிடுங்க குடிங்க சந்தோஷமா. ஏன்? பிமா குந்தும் தஅமலூன். உலகத்தில் நோம்பே நீங்கள்லாம், உலகத்தில் சாப்பிடல குடிக்கல நோம்பு, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடல, எல்லாம் குடிக்க, இங்கே சாப்பிடுங்க குடிங்க, இதுதான் ஜாப் உங்களோட. குலு வஷ்ரபு ஹனீ அம்பிமா குந்தும் தஅமலூன் இன்னா கதாலிக்க நஜ்ஸில் முஹ்ஸினீன். நாங்கள் இப்படித்தான் நல்லவங்களுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதையும் பொய்ப்பிக்க போறீங்களா? வயலு யௌம இதில் முகதிபீன். எத்தனாவது தடவை? எட்டாவது தடவை. பொய்யர்களே, உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, உலகத்தில் காஃபிர்கள் முஸ்லீம்களோடு நல்லா இருக்காங்களே, ஜொலியாக இருக்காங்களே, முஸ்லீம்களே கவலை தானது. முஸ்லீம் நாடுகளை பார்த்தா எல்லாம் வங்குரோத்தில் இருக்குது, எல்லா முஸ்லீம் நாடுகளுடைய பணத்தை பார்த்தா கீழே இருக்குதே, என்ன சொல்கிறது? இதுதான் அல்லாஹ் பதில் சொல்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வை ரசூலை மறுக்கிறவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஓதுங்க, குலு வதமத்தஉ கலீலா இன்னகும் முஜ்ரிமூன் வைலு யௌம இதில் லில் முகதிபீன். ஒரு ஆயத்து தான், ஒரு ஆயத்தோட பதில் வந்துட்டு, குலு வதமத்தஉ, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அனுபவிங்க. தமத்தான்னு என்ன தெரியுமா? தமத்தோட வார்த்தை அரபில் பாவிக்கிற மாடு ஆடை மேய விடுற, நல்லா மேயுங்க. குலு வதமத்தஉ, அதுக்கப்புறம் என்ன வார்த்தை இருக்கு? கலீலா. அரபில் கலீலன்னு கொஞ்சம் நல்லா விலகி கொள்ளுங்க. தங்கத்தால் ஊடு கட்டி உலகத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் தான். எதால் ஊடு கட்டி வாழ்ந்தாலும்? கனடாவில் தங்க ஊடுன்னு கட்டியிருக்கார் ஒரு ஆள், அதுவும் அவர் கொஞ்சம் தான். ஏன்? ஆகரத்தை வச்சு பார்க்கும் பொழுது, குலு வதமத்தஉ கலீலா. ஏன்? இன்னகும் முஜ்ரிமூன், நீங்கள் பாவியலே, கொஞ்சம் அனுபவிங்க உலகத்தில் என்று சொல்லிட்டு அல்லாஹ் ஒன்பதாவது தடவை, வைலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான். அது பொருள்லா ஓதுங்க, வஇதா கீல லஹும் இர்காஉ லா யர்காஉன் வைலு யௌம இதில் முகதிபீன். எத்தனாவது தடவை? பத்தாவது தடவை. அல்லாஹ் சொல்கிறான், வஇதா கீல லஹும் இர்காஉ, அவங்கள பார்த்து தொழுங்கப்பா ருக்கு செய்யுங்கன்னு சொன்னால் லா யர்காஉ, தொழமாட்டார்கள். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படி? எங்கள் குடும்பத்தில் இருக்கிறார், கூட்டாளிமார் இருக்கிறார். வஇதா கீல லஹும் இர்காஉ லா யர்காஉன். அல்லாஹ் பத்தாவது தடவை சொல்கிறான், வைலு யௌம இதில் முகதிபீன், பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? ஓதுங்க, ஃபபி ஐ ஹதீஸின், بعدہو யூமினூன். இதுக்கு பிறகு எதைத்தான் உனக்கு சொல்லி நீ நம்ப போறாய்? இதை சொல்லி அல்லா முடிக்கிறேன். இந்த 10 தடவை எச்சரிச்சிட்டேன், இதுக்கு பிறகு நான் எதை சொல்லிதான் நீ நம்ப போறாய் என்று சொல்லி அல்லா என்ன சூரா முடிக்கிறார்? சூரத்துல் முர்சலாத் அல்லா முடிக்கின்றார். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூராவை மவுத்து வரை மறந்துடப்பட மறக்குமா? மறக்குமா? மறக்காது இன்ஷா அல்லாஹ், மறக்கக்கூடாது. இதை மக்களுக்கு சொல்லும், அதுதான் உங்களை குர்ஆன் எடுத்து உங்களை படிக்க சொன்னேன். இப்போ உங்களுக்கு இந்த சூறாவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளு, விளங்கி இருந்தால் சந்தேகம் வரும். இதுக்கு மேலே நீ பேச இயலாது. இந்த சூறாவுக்குள்ளே ரங்கலஞ்சால போய் தராதிங்க. இந்த சூரா முர்சலாத்துக்குள்ள உங்களுக்கு இது விளங்கல்ல அப்படின்னா கேளு. எல்லாரும் விளங்கிட்டாப்ப, கூடுதலாக விளங்கிட்டா இவ, சந்தேகம் இல்லை. இப்போ மக்களுக்கு இதை மக்களுக்கு சொல்லுவீங்களா? இன்ஷா அல்லாஹ், மனைவிமாருக்கு சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, கூட்டாளிமாருக்கு.
1: நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 10 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம். 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலையில் கேட்டது ரமலான் வசந்தம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
1: وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة من النار سرو بغلم بغلجيم எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉத் தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே சூரத்துல் ஜும்மா என்கிற அந்த அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டும்போது, ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கபல் லஃபீ தலாலின் முபீன். அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான், அவனே எழுதவும் படிக்கவும் தெரியாத அந்த மக்களிடத்திலிருந்து அவர்களிலிருந்து அவர்களுக்கு அவனுடைய அத்தா வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனையும், ஹிக்மத், ஹிக்மத் என்றால் அந்த குர்ஆனை விளங்குவதற்காக அல்லாஹ் அந்த நபிக்கு கொடுத்த பிற ஞானங்கள், அது ஹதீத் என்று நாம் சொல்வோம். அந்த குர்ஆனையும் ஹதீதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் அவனே அனுப்பினான் என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்கள் இதுக்கு முன்னால் தெளிவான வழிகேட்டிலே இருந்த போதிலும் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தூதரை அனுப்பினான் என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுகிறான். அது சூரத்துல் ஜும்மா 2வது வசனம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு ஆசிரியராக இங்கே அறிமுகப்படுத்துகிறான். இந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி காட்டி அவர்களை தூய்மைப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனையும் ஹதீதையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அல்லாஹ் அனுப்பினான். அப்படி என்று ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராக அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை இங்கே அறிமுகப்படுத்துகிறான். சூரா பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான், கம அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், அவ்வாறே உங்களிலிருந்தே உங்களில் ஒருவரை நாம் தூதராக அனுப்பினோம், அவர் எத்துலு அலைக்கும் ஆயாத்தினா, அவர் எங்களுடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுவார், வயு ஜக்கீக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், வயு அல்லிமுக்குமுல் கிதாப உல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், வயு அல்லிமுக்கும் மாலம் தகூனு தலமோன், மேலும் நீங்கள் அறியாமல் இருந்ததையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் என்று இந்த சூரத்துல் பக்கராவினுடைய 151வது வசனத்திலே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு வதஆலா மேலும் ஒரு விஷயத்தை, நீங்கள் அறியாமல் இருப்பதையும் அல்லாஹ் உங்களுக்கு இந்த நபி மூலமாக கற்றுத்தர இருக்கிறான் என்ற தகவலையும் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியராக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த ஆசிரியரை போன்று எந்த ஒரு ஆசிரியரையும் நாம் காண முடியாது. ஏனென்றால் முஸ்லிம் கிரந்தத்திலே 1478வது ஹதீதாக பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ யபஅஸ்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன், இன்னல்லாஹ லம் யபஅத்னி முஅன்னிதன் வலா முதஅன்னிதன் வலாகின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரன். அல்லாஹ் தஆலா என்னை உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடிய ஒருவனாகவோ சுமைகளை தரக்கூடிய ஒருவனாகவோ அனுப்பி வைக்கவில்லை. அல்லாஹ் என்னை உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் அல்லாஹ் உங்களுக்கு மிக இலகுவாக கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக என்னை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டப்படுத்தக்கூடியவனாக அல்லாஹ் என்னை உங்களுக்கு அனுப்பல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை எடுத்தாலும் அது ஒரு மனித சக்திக்கு அப்பால் அது இருக்காது, நமக்கு முடியுமான அளவுக்கு தான் அது இருக்கும். அப்படித்தான் அல்லாஹ் வந்து இந்த மார்க்கத்தையும் வச்சிருக்கிறான். இங்கே அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கராவில் சொல்லும்போது அல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான் கஷ்டத்தை விரும்பலைங்கிறான் அல்லாஹ். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை உங்களுக்கு ஒரு சிரமப்படுத்தக்கூடியவனாக கஷ்டத்தை சுமத்தக்கூடியவனாக அல்லாஹ் அனுப்பவில்லை, உங்களுக்கு இலகுவாக கற்றுத்தரக்கூடியவனாக அல்லாஹ் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சடங்குகளை எடுத்து பார்த்தாலும் நம்ம பிரயாணத்தில் இருக்கும்போது நமக்கு சேர்த்து தொழுகிறதுக்கு சுருக்கி தொழுகிறதுக்கு நமக்கு சலுகை தரப்படுது. நம்ம ஒரு பிரயாணத்திலேயே நோயில் இருந்தால் நோன்பை விட்டுட்டு பிறகு அதை கலா செய்வதற்கு நமக்கு சலுகை தரப்படுது. தயமம் செய்கிற சட்டங்கள், உட்கார்ந்து தொழக்கூடிய சட்டங்கள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப இலகுவாக நமக்கு சிரமப்படுத்தலை. சில சில மரங்களை எடுத்து பார்த்தா தன்னை கீறிக்கிறது, காயப்படுத்துறது, தீ மிதிக்கிறது, உடம்பில் ஊசி ஏற்றுறது தெரியாதனமாக நம்ம முஸ்லீம்களும் ஒரு சாரார் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராத்திம்பு வெட்டுக்குத்து அப்படின்ற பேரில் என்ன செய்யறாங்க, தீ மிதிக்கிற கலாச்சாரம் கூட முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளிடம் இருக்கத்தான் செய்கிறது. அப்படியான ஒரு கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஜும்மா ஓதிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வெயிலில் வெளியில் நிற்கிறதாக தான் நிற்கிறாங்க, ஜும்மா போசிட்டு பேசிட்டு இருக்கிறவங்க இடையில மக்களிடத்தில் பேசுகிறாங்க. ஒரு இமாமுக்கு தேவை வந்தால் மௌமும்ட்ட ஜும்மாவிலேயே இடையில பேச முடியும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டினாங்க. யார் அவர், ஏன் வெயிலில் நிற்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஜும்மாவை நிப்பாட்டிட்டு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இமாம் பேசினா மறுமொழி சொல்லலாம் மௌமும்களுக்கு, அவர் சொல்கிறாரு, அவர் வந்து அவர் பேர் அபு இஸ்ராயில், அவர் வந்து நேர்ச்சி வச்சுக்கிறார். என்ன நேர்ச்சி வச்சுக்கண்டா, உட்கார்றதில்ல, கீழே உட்கார்றதில்ல, நிழலில் இருக்கிறதில்ல, வெயில தான் இருக்கிறது, யார்கிட்டையும் பேசுறதில்ல, மௌன விரதம், அதோட நோன்பு இவ்வளவும் சேர்த்து அவர் வச்சுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்னு அந்த ஒரு ஒரு நபி தொழர் அவரை பற்றி விவரம் சொல்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அவரை வந்து நிழலில் உட்கார சொல்லுங்க, வெயிலில் நிற்கணுங்கிறது தன்னை வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்கிட்ட எந்த தேவையும் கிடையாது, பேசாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, அப்படி ஒரு மௌன விரதம் கிடையாது, மக்கள்கிட்ட அவரை பேச சொல்லுங்க, உட்கார சொல்லுங்க, நின்றுக்கிட்டு தன்னை வருத்தி கொள்ளக்கூடாது, உட்கார சொல்லுங்க, நிழல் எடுக்க சொல்லுங்க, நோன்பை மட்டும் தொடர சொல்லுங்க, அது இருக்குது, நோன்பு வைக்கிறதுங்கிறது இருக்குது, அதை மட்டும் தொடர சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து உட்கார்ந்துடுறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவைத்தான் நமக்கு தெரிவித்தாராங்க. ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு நடந்து, ஒட்டகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிறாங்க, ஒரு வாப்பாவும் மகனும் போகிறாங்க. உங்கள் விஷயம் என்ன, வயசானவர் நடந்து போகிறாரு, ஏன் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்ச்சி வச்சுக்கிறோம், ஹஜ்ஜிக்கு நடந்து போகிறதாக நேர்ச்சி வச்சுக்கிட்டோம், மதீனாவிலேருந்து மக்காவுக்கு நடந்து போகிறதாகவே நேர்ச்சி வச்சுக்கிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த நேர்ச்சி செல்லுபடியாகாது, ஏறிப்போங்க, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது, ஏறிப்போங்க, இலகுவான ஒன்று இருக்கும்போது சிரமப்படக்கூடாதுங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம கேள்விப்படுறோம், பாகிஸ்தான்லேருந்து நடையாக ஹஜ்ஜிக்கு வந்தார், அதை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கவர்மெண்ட்டு கூட அதை பெரிய அவார்டு கொடுத்து அவரை பெருசாக டிவியில் காட்டி நடந்து வந்தார், ஹஜ்ஜிக்கு நடந்த இந்தியாவிலேருந்து நடந்து வந்தாங்க, புஷ் சைக்கிள் ஐரோப்பாவிலேருந்து புஷ் பைக்கில் என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜிக்கு வந்தாங்க, இதெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா, இது இஸ்லாமே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லையே, லேசு ஒன்று இருக்கும்போது உன்னை யார் சிரமப்படுத்துச்சுன்னா, அல்லாஹ் அப்படி சிரமப்படுத்துச்சுன்னா, இன்றைக்கி நடபவனியாக அவங்க ஆலயங்களுக்கு வணங்கக்கூடிய அந்த கடவுள் இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் நடந்து போகக்கூடிய கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாம் இதை சொல்லித்தருதான், செருப்பும் போடாம இந்த சுடுமணலை நடந்து போச்சு இஸ்லாம் சொல்லுதா, உன்னி வருத்திக்க சொல்லுதா? இல்லை. அதுக்குள்ளே கொஞ்சம் பேர் ஃபேஸ்புக்கில் பேர் எடுத்துக்கிட்டு வீவஸை கூட்டிக்கிட்டு காசு எடுக்கிறதுக்காக வேண்டி இலங்கையை சுற்றி நடக்கிறான்னு கொஞ்சம் பேர். மகர் கொடுக்கறது, ஜனாதிபதிக்கு மகர் கொடுக்கறதுக்கு இங்கேருந்து நடைபகுதையாக புசைகள் ஓடிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதான். அதுக்கு பின்னால் கொஞ்சம் பேர் வீடியோ கேமரா, அது கொமெண்ட்ஸு, அதுக்கு வேறு லைக்கு, எங்கே இருக்குது? ஏன் அந்த மகஜரை வந்து போஸ்ட் பண்ண போய் சேராதா, இல்லை பஸ்ஸில் போய் கொடுத்தா போய் கிடைக்காதா? அது என்ன புசைக்கில் போகிறது? இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? நம்ம சிரமப்படுத்த சொல்லலையே. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான விடயம் ரெண்டு இருக்கும், ரெண்டும் ஹலாலாக இருக்குமா இருந்தால் அதில் ரொம்ப இலகுவானதை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, அது ரெண்டுமே ஹலாலு, அதில் ஒன்று ரொம்ப இலகுவானதுன்னா இலகுவானதை எடுத்துருப்பாங்க. சிரமப்படுத்த தேவையில்லையே, சிரமம் தேவையில்லையே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப இலகுவானது, மக்களுக்கு பின்பற்றத்துக்கு தகுதியானது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் வந்து முஅல்லிமன் முயஸ்ஸிரன், ரொம்ப லேசாக உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆசிரியராக வந்திருக்கிறேன்னு தவிர சிரமப்படுத்தலாம். அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, ஊசி இதுக்குள்ளால் ஏற்றி அதுக்குள்ளால் எடுங்க, நெஞ்சை ஒட்டிக்கோங்க, கத்தியால் குத்திக்கோங்க. இன்னைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரில் தலப்பா கட்டிக்கிட்டு ராத்திப் என்ற பேரில் தர்காக்களை வந்து ராத்தி போட்டு குத்து நடத்துகிறாங்க, இஸ்லாம் சொல்லித்தருதா? அப்படி எதுவுமே கிடையாது. அப்போ இலகுவாக நமக்கு விஷயத்தை சொல்லித்தராங்க. இஸ்லாமிய மார்க்கம் அழகாகத்தான் இருக்குது, நபிகள் நான் சொல்ல ஃப்ளெக்சிபிளாக அழகாக மக்களுக்கு அழகாக வந்து மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹு தஆலா ஆல இம்ரானினுடைய 110வது வசனத்தில் சொல்லும்போது, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ளேயும் நீங்கள் தான் ரொம்ப சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கங்க. தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினூன பில்லாஹ், நீங்கள் நன்மையே உறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, அல்லாஹ்வை ஈமான் கொள்றீங்க. ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون. الله تعالى தொடர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னால், இந்த வேதம் கொடுக்க, அதான் நபி வரும்போது ஏற்கனவே வேதம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்து இஸ்லாத்துக்கு ஏத்துக்கிட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தான் பண்றவங்கல்ல, வேதத்திலேயே பழைய வேதத்தில் இருந்தவங்க, கிறிஸ்தவர்களாக இருந்தவங்க. அந்த கிறிஸ்தவத்தின் வேதத்தின்படி இறுதி தூதர் வருவார், அவர்கிட்ட போகணும்னு இருக்குது, அது தெரிஞ்சவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்க. சிலர் பிடிவாதமாக இருந்தாங்க, சிலர் மாற்றப்பட்டு இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் சொல்லுது, ஒல வாமன அஹுலுல் கிதாப், இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் ஈமான் கொள்வாராக இருந்தால், லகான கைரன் லஹும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மின்ஹுமுல் மூமினூன், அவர்களில் மூமின்களும் இருக்கிறார்கள். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த வேதத்தை நம்பிக்கிட்டு இருந்துட்டு அல்லாஹ் சரியாக ஈமான் கொண்டு இறுதி நபி வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற மூமின்களும் இருக்கிறார்கள். வாக்சர்ஹுமுல் ஃபாசிக் என்றாலும் நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கக்கூடிய பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹாக்கு சுபஹானு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். இது வந்து ஆலி இம்ரானினுடைய 110வது வசனம். இதில் நம்மளும் கற்றுக் கொடுக்கக்கூடியவங்கிறத அழகாக சொல்லி காட்டுறான். நீங்கள் நன்மையை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க. நன்மை ஏவுதல் தீமையை தடுத்தல் என்பது ஒரு அழகிய ஒரு ஆசானுடைய ஒரு செயல். அந்த செயலை நம்மளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பண்பு இருக்குதுங்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவில் 128வது வசனத்தில் அல்லாஹு தஆலா அந்த நபி அந்த ஆசான் எப்படி இருப்பார் தெரியுமா? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், மூமின்களே நிச்சயமாக உங்களில் இருந்த ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அவர் அஜீசுன் அலைஹிமா அனித்தும், உங்களுக்கு துன்பமாகிவிட்டால் அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். இந்த மக்களுக்கு துன்பம் வரும்போது அது அவருக்கு வருத்தம் கொடுக்கும். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது நன்மைகள் நடக்க, நல்லது நடக்க வேண்டும் என்று அவர் பேராசைப்பட்டிருக்கின்றார். அதே மாதிரி பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது மிக கருணையும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹு தஆலா அவரை பற்றி ஊர்ஜிதப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசானாக, ஒரு இலகுவாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக, அதே மாதிரியாக அவர் ரொம்ப மக்களிடத்தில் இரக்கம் உள்ளவராக இருப்பார். ரொம்ப இரக்கம் உள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ ரஃபீகுன் யுஹிப்பு ரிஃப்க் ஃபில் அம்ரி குல்லி. அல்லாஹ் ரொம்ப மென்மையானவன், அவன் மென்மை எல்லா விடயத்திலும் மென்மையை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். மென்மையாக நடந்து கொள்வதைத்தான் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சொல்லி காட்டுறாங்க, அர்ரிஃப்கு லா யகூனு ஃபி ஷைன் இல்லா ஷானஹு வலா யன்ஸு மின் ஷைன் இல்லா ஷானஹு. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அது அழகாக ஆகிவிடுகிறது. மென்மை எந்த விடயத்தில் இருக்கிறதோ அந்த விடயம் எல்லாமே அழகாகவே ஆகிவிடுகிறது. இல்லை ஜானகுங்கிற அது ரொம்ப அழகாகி விடுகிறது. எந்த ஒரு விடயத்தில் மென்மை இல்லாமல் போய்விடுகிறதோ அது ரொம்ப கஷ்டமாகத்தான் போய்விடுகிறது அப்படிங்கிறாங்க நபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு கற்பித்தல் முறை, அது அழகாக இருக்கும். அதே நேரத்தில் மார்க்கத்தை தெரிஞ்சு பின்பற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய மூமின்கள் தெரிந்துகிட்டே தவறு செய்தால் அவர்கள்ட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, ஒரு ஒரு முஸ்லீம் அது தானிய வியாபாரி தானியம் வித்துக்கிட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் நேராக போய் அந்த தானியத்துக்குள்ளே கையை போட்டு கீழே குவியலுக்குள்ளே கையை போட்டு எடுக்கிறாங்க. ஈரமாக இருக்குது, இது என்ன ஈரம் அப்படிங்கிறாங்க. நலைச்சா வெயிட்டு கூடுமே, இது என்ன ஈரம் அப்படின்னா, மழை வட்டிருக்கார், மழை வட்டால் மேலே தானே நலையும், எப்படி கீழே நிறுவும். அப்போ அவடத்தில் கடுமையாக நடந்து கொள்கிறாங்க. அப்போ சொந்த வீட்டுக்குள்ளே சொந்த வீட்டு பிள்ளைகள் தவறு செய்யும்போது ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். எப்படி நீ இருக்கலாம், எப்படி நீ பள்ளிக்கு போகாமல் இருப்பேன், ரொம்ப ஸ்ட்ரைக்காக இருக்கணும். புதிதாக இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மற்ற மக்களிடத்தில் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, மிம்பரில் ஏறி மக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இது மோசடி, மோசடி செய்தவர் நம்ம சேர்ந்தவர் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த விடயத்தில் கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். தெரிஞ்ச அம்மா அவங்க தவறு செய்யும்போது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம முஸ்லீம்கள் தவறு செய்கிறாங்க, அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பேசணும். என்ன அது ரொம்ப ஹார்ட்டாக நம்ம இருக்கணும். ஆனால் மற்றவங்களுக்கு புதிதாக வரக்கூடியவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லும்போது அல்லது கற்பித்தல் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கும்போது ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு மென்மையாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபி தோழர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கடலில் பயணம் போகிறேன், நாங்கள் கடலில் பயணம் போவோம், எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை கொண்டு போவோம், அந்த தண்ணியை கொண்டு போய் அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டோம்ன்றா உள்ளு செய்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போகும், உழு செய்கிறதுக்கு எடுத்துக்கிட்டோம்ன்றா குடிக்கிறதுக்கு தண்ணி கம்மியாயிரும், கடல் தண்ணியில் உழு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கேள்வி என்ன, கடல் தண்ணியில் உழு செய்யலாமா, சூழ்நிலையை சொல்லி கேட்குறாங்க. எடுத்துகிட்டு போகிற தண்ணியே கடலில் போகும்போது ரொம்ப எடுத்துக்கு போக முடியாதுல்ல, எடுத்து போகிறத நாங்கள் குடிக்க பயன்படுத்திக்கிட்டோம்ன்றா உழு செய்கிறது கடலை எடுக்கணும், அது எடுக்கலாமா, சூழ்நிலையை சொல்கிறாங்க. இல்லை உழு செய்கிறதுக்கும் இதைத்தான் நாங்கள் பயன்படுத்தினா தாகத்தில் நம்ம மாட்டிக்குவோம், கடல் தண்ணியை குடிக்க முடியாது, உப்பு தண்ணி. அப்போ இந்த தண்ணியில் உழு செய்யலாமாங்கிறாங்க. அப்போ அவருக்கு டவுட்டு வந்துருக்குது, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமா. அப்போ ஒரு ஆசான்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, ஒரு ஆசான் எப்படி இருக்கணும், மாணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தையும் தீர்த்து அந்த சந்தேகம் வர்ற வழியை பார்த்து இதுக்கே இவ்வளவு டவுட் வந்தால் இன்னும் எவ்வளவு டவுட்டு இவருக்கு வரும் அப்படிங்கிறதையும் நாம் புரிஞ்சு அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லக்கூடியவராக இருக்கணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்கிறாங்க, அல் ஹில்லு மைத்ததுஹு, அந்த அல் மாஹு தஹூருன், அந்த கடல் தண்ணி இருக்குது இல்லையா சுத்தம், அதில் அழகாக நீங்கள் உழு செய்யலாம். கடல் தண்ணி இருக்குது தானே, அது சுத்தம், நீங்கள் அதில் உழு செய்யலாம், கொண்டு வர தண்ணியை குடிக்கிறதுக்கு எடுங்க. அவர் கேட்காத கேள்விக்கும் சேர்த்து ஒரு பதில் சொல்கிறாங்க, என்ன, உப்பு தண்ணியில் உழு செய்யலாமான்ற டவுட் உங்களுக்கு வருதே, நீங்கள் மீன் பிடிக்க போகிற, நீங்கள் கடலில் ஏதாவது மீன் செத்து கிடந்து அதை எடுக்கலாமான்ற அடுத்த கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஹெல்லு மைத்தத்துகு, கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தா கூட ஹலால் தான் போங்கன்றான். கடலில் உள்ளவைகள் எல்லாமே செத்தாலும் ஹலால் தான், அதையும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இப்படியான ஒரு கேள்வினை வந்து என்ன செய்யப்படுது, கேட்கப்படு, அதுக்கு சேர்த்து என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தர் தொப்பி அணியலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, ஆ அணியக்கூடாது அது மட்டும் சொல்லலை, தொப்பி அணியக்கூடாது, சேட்டு அணியக்கூடாது, தலப்பு அணியக்கூடாது, சிறுவல் அணியக்கூடாது, விளங்கிட்டா? இது மாதிரி அந்த தேவைப்பட்டது, இதுக்கே டவுட் வந்தால் இன்னெல்லாம் கேட்பார். உள்ளே வந்து என்ன செய்ய, சிறுவல் உள்ளுக்கு போடக்கூடிய அந்த ஆடை அது போடக்கூடாது அப்படி என்று சொல்லி, கால் மோசமும் போடக்கூடாங்கிறாங்க. கால் நீளமான ஷூ இருக்குது இல்லையா, அது போடக்கூடிய கூடாது. ஒருத்தருக்கு ஒன்று இல்லை என்றால் அவருடைய ஷூவை கரண்டை காலுக்கு கீழே வரைக்கும் வெட்டிட்டு போடலாம், நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வந்தால் அப்படி என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நேராங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேவைக்காக கேட்கக்கூடியவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருப்பாருங்கிறத பாருங்க, ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இடையில ஒருத்தர் வந்து, யார சொல்லா கயாமத்து நாள் எப்போ வருங்கிறாங்க, கயாமத்து நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிட்டு இருந்தாள்கிட்டயே தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். யாராவது ஒருத்தருக்கு கற்பித்தல் நடந்துகிட்டு இருக்கு, அவருக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இடையில குறுக்கால் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், கண்டுக்கல, அதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பேசிக்கொள்றாங்க, இவர் கேட்டது அவர் காதில் உள்ளல. கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, காதில் உளுந்தரிக்கும், அப்படி கேள்வி கேட்டது அவருக்கு பிடிக்கல. அது என்ன, ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது, அவருக்கு அது பிடிக்கல போல. இப்படி ரெண்டு விதமாக தோழர்கள் பேசிக்கிட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதை பேசி முடித்தார்கள். பேசி முடிச்சுட்டு திரும்பி மனிஷா இல்லை, யார் இப்போ கேள்வி கேட்டது யார் அப்படின்னு திரும்பி கேட்குறாங்க. நான் தான் யார சொல்லலா அப்படின்னாங்க. அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறார். அப்போ அந்த ஆசிரியர் என்ன விளங்கி வச்சுக்கிறான்னா, ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இடையில் ஒருத்தர் குறுக்க வந்தால் இவர் உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. அவர்கிட்ட பேசிட்டீங்க, அவரை விட்டுட்டு இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டேன் மன்ட்டேன் சொன்னால் இவர் மனசு நோவார், இன்னும் நம்ம குறுக்கால் வந்தவர்கிட்ட பேசுகிறாங்களே அப்படின்ட்டு. இப்போ இந்த தவறு இந்த ஃபோன் வச்சுட்டு இருக்கிறதால நடந்துக்கிட்டு இருக்கும். மனைவியோடு நம்ம பேசிட்டு இருப்போம், ரொம்ப அழகாக அன்பாக பேசி, இடையில ஒரு கோல் வரும், கணக்கெடுக்காமல் அதை விட்டுட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணால் பொண்ணுட்டு என்ன நினைப்பா, இவருக்கு நம்மளோட இறக்கம் இல்லை உழகிட்டா. அப்போ அதை கட் பண்ணி போட்டு பிறகு கோல் எடுத்து, என்னப்பா கோல் எடுத்துன்னு கேட்கணும். அதான் அந்த ஒரு ஆளோட பேசிட்டு இருக்கும்போது இடையில கோல் எடுக்கிறது. சிலர் ஃபோனில் பேசிட்டு இருப்போம், வெயிட்டிங்கில் இன்னொரு கோல் வரும், ஒரு கோல் பேசிட்டு இருக்கும்போது அடுத்த ஃபோன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும், பிரிண்டிங்க பார்க்க இன்னொரு கோல், முக்கியமான ஒரு ஆள் வருது வெய்யி அப்படின்னா அவர் மனசில் வந்துடுவார். முக்கியமான இன்னொரு கோல் வருது வெய்யனா, அப்போ நான்லாம் முக்கியம் இல்லையா, அவர் வந்தால் வச்சுக்கிட்டேன், அவருக்கும் சொல்லுமே வந்து பிஸியாக இருக்குது ஃபோனு, அதை வச்சுட்டு புறவை எடுப்பார். அப்போ ஒரு ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு பேசணுங்கிறது அழகான ஒரு விஷயம். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகாக சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள் கேள்வி கேட்டுறங்க அப்படிங்கிறாங்க, இடையில குறுக்க வந்தவர் எங்கிறாங்க, அப்படி குறுக்க வரக்கூடாது, வந்துட்டீங்க பரவாயில்ல, அதுக்கு பதில் இதுதான். என்ன சொல்கிறாங்க, அமானிதங்கள் மோசடி செய்யப்படும் போது கியாமத்து நாள் வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் திரும்பி கேட்குறாங்க, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் யார சொல்லலாம், இப்போ கேள்வி இங்கே தொடருது, அமானிதங்கள் எப்போ மோசடி செய்யப்படும் அப்படின்னு. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தகுதி இல்லாதவர்களிடம் ஆட்சி கொடுக்கப்படும் போது, பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது அமானிதங்களில் மோசடி நடக்கும், அமானிதங்களில் மோசடி நடந்தால் கியாமத்து நாள் நெருங்குங்கிறாங்க. அழகான ஒரு அரசியல் தத்துவம் அது, தகுதி இல்லாதவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, லுக்கா இப்னு லுக்கா என்ற காவலியின் மகன் காவலி உங்களுக்கு தலைவனாக ஆட்சி செய்யாதவரே கியாமத்து நாள் வராங்கிறாங்க. இன்னைக்கு பார்க்குறோம் சில நாடுகளை, சில நாடுகளின் தலைவர்கள் யாருன்றா, படு மோசமான கொலைகாரனா இருந்தவன், பெரிய ஒரு இன சுத்திகரிப்பு செஞ்சவன், அராஜகம் பண்ணினவன், படு மோசமான கொலைகாரன், அவன்லாம் இப்போ தலைவனாக இருக்கிறான். அப்போ இது கியாமத்து நாளுக்கான உடைய அடையாளம், படிப்பறிவில்லை, என்ன அரசியல் அறிவில்லை, ஒரு நீதி இல்லை, நியாயம் இல்லை, எல்லா மோசடிகளையும் செஞ்சுக்கிட்டு தோதுக்கு சட்டத்தை ஏற்றிக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து தகுதி இல்லாதவர்கள். அவங்களுக்கிட்ட ஆட்சி போனால் அமானிதத்தில் மோசடி, அமானிதத்தில் மோசடி வந்தால் கியாமத்து நாள் வரும். அழகான ஒரு கேள்வி, அழகான ஒரு பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இப்போ அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, நான் நபி அவர்களிடம் 10 வருஷம் ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அவருக்கு சீர் செஞ்சுக்கிட்டு அவருக்கு கீழே அவர்கிட்ட இருந்து கல்வியை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி மாணவனாக இருக்கிறேன். இந்த 10 வருஷத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலை, எப்பவுமே ஏன் இதை செய்தாய், ஏன் இதை செய்யலை, இப்படி செஞ்சிருக்கலாமே எப்படின்னு கேட்டது இல்லைங்கிறாங்க. அப்போ ஒரு மனுஷனும் ஓரளவுக்கு நெகட்டிவாக பேசலை. அப்போ எப்படி அவர் நடந்திருப்பார், ஒரு மாணவனிடம் எப்படி நடந்திருப்பார், அழகாக பாசிட்டிவாக பேசக்கூடியவர் தான் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சாப்பாட்டு தட்டில் அங்கே இங்கே கையை போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தைக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி புத்திமதி சொல்கிறாங்கன்னா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாத, எப்படி நீ கையை போட்டு அலைவேன், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெருமானா சல்லல்லாஹு மனசு நோகாமல் சொல்கிறாங்க, யா குலாம் குல் பிஸ்மில்லா, மகன் பிஸ்மில்லான்னு சொல்லுங்க, குல்பியை மீனிக்க வல கையால் சாப்பிடுங்க, இப்போ குல்பீமா எலிக்க உங்களோட சைட்டால் சாப்பிடுங்கிறேன். இதான் மேட்டரை, உங்களோட சைட்டில் எடுத்து சாப்பிடுங்கிறதான் விஷயமே, அதை சொல்கிறதுக்கு சுற்றி வளைக்கிறாங்க. பிஸ்மி சொல்லணும், வல கையால் சாப்பிடணும், உங்களோட பக்கத்தால் சாப்பிடணும். அப்போ அந்த சஹாபி பெரியவரானதுன்னு சொல்கிறாங்க, எல்லாவுடைய தூதர் எவ்வளவு நாசுக்காக எங்களுக்கு புத்திமதி சொன்னார் தெரியுமா, எவ்வளவு நாசுக்காக சொன்னார் தெரியுமா, அங்கே இங்கே கையை போட்டு அலையாதன்னு சொல்லலை, இப்படி சுற்றி வளை சொன்னார். அப்போ மனசு நொந்துடாமவும் விஷயமும் மறைக்கப்படாமலும் நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, மா தரப ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷேயன் கத் பியதிஹி, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையினால் எப்பவும் எதற்கும் அடித்தது கிடையாது. ஒலா இம்ராத்தன் ஒலா ஹாதிமன், மனைவிமார்களையோ அவருடைய அடிமைகளையோ ஒரு நாளும் அவர் அடித்தது கிடையாது. இல்லா யுஜாஹத் ஃபி சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போனால் தவிர, யுத்தம் என்று வந்தால் எதிரியை போட்டு தள்ள வேண்டியதான். அப்போ மென்மை பாவம் சாஃப்ட்டு கிடையாது, நாட்டில் அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு படை வச்சுப்பாங்க, இராணுவம் இருக்கும். அந்த இராணுவம் யுத்த காலத்தில் போனால் எதிரணியில் இருக்கிறவனு சுட்டு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கும். அப்போ பாவமே ஆளு பார்க்கறதுக்கு வெள்ளையாக எப்படியெல்லாம் பார்க்குமா, எதிரி என்று வந்தால் போட்டு, அது அது அரசியல் தர்மம், அதுதான் இயல்பு. அப்போ ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்பவுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கையினால் எதையும் அடித்தது கிடையாது. அவர் மனைவி அடித்ததில்லை, அவருடைய அடிமை அடித்ததில்லை. யுத்தம் கொண்டு போனால் தவிர, யுத்தம் கொண்டு போனால் அடி என்ன வெட்டுத்தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படி ஒரு மென்மையானவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ அழகான சாஃப்டானவராக இருக்கிறாங்க. மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கற்பித்தல் எப்படி இருக்குமென்று சொன்னால், ஒரு விஷயத்தை சொல்லும்போது மனசுக்குள்ள அதை பதிய வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு தடவை சொல்றாங்க, கலிமத்தானி ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஹஃபிஃபத்தானி ஃபில் லிசான், நாவில் அது ரொம்ப சாஃப்டானது, நாவில் சொல்றதுக்கு ரொம்ப லேசானது, சக்கிலத்தானி ஃபில் மீசான், மறுமையில் தராசில் வைக்கும்போது அது ரொம்ப வெயிட்டானது, ஹபீபத்தானி இல்ல ரஹ்மான், ரஹ்மான் கருணை உள்ளவன் அல்லாஹ் அவனிடத்தில் அது ரொம்ப விருப்பமானது, அப்படி ரெண்டு வார்த்தை இருக்குது அப்படின்ட்டு சஹாபாக்கள் சொன்னோன்னு, இப்போ சொல்லுங்க யார் சொல்லலாம் என்ன அது அப்படிங்கிற ஒரு தாகத்தை உண்டாக்குறாங்க, தேவையை உண்டாக்குதல். அந்த தேவையை உண்டாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதான் அந்த ரெண்டு வார்த்தை, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், இந்த ரெண்டு வார்த்தையும் பாருங்கள் சொல்ல லேசி, மறுமையில் வயிற்று கூட தராசில், அல்லாவிடத்தில் ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லாங்க. இது புகாரியில் முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆசை ஊட்டுறாங்க. அப்போ எப்பவுமே ஒரு கற்பித்தல் என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு லேசாக கற்பித்தல் எப்படி நடைபெற வேண்டும், ஹவு டு லேர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ப்ரோக்ராம், எப்படி லேசாக கற்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு உலக அரங்கிலேயே எடுகோலாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் SQ4R reading method.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0743.
3: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: நோன்பு வச்சிருப்பாரு, தர்மம் செஞ்சிருப்பாரு, பெரிய பெரிய வணக்கம் செஞ்சிருப்பாரு, அங்க போய் எல்லாமே போய் நிற்பாரு. ஏன்னா அவ்வளவு மக்களுக்கு அநியாயம் செஞ்சுக்கார். இன்னொருத்தன் எழும்புவான், இவன் எனக்கு ஏசிருக்காமா, இவங்க கொடுக்கறதுக்கு நன்மை இருக்காது, கொடுக்க நன்மை இல்லாட்டி என்ன செய்வான்ல, அந்த பாதிக்கப்பட்டவன் பாவம் செஞ்சிருப்பானான்னு பாரு. அப்படியே அவன் வழக்குமார்கள்ட்ட, அவன் பாவம் அந்த பாவத்தை தூக்கி வந்த அலையில வெளியே. அப்ப நன்மைகளோடு போனவன் பெரிய ஹாஜி, பெரிய ஊர்ல பெரிய தலைவர் என்று போனவர் ஆக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்தவங்க இங்க பாவத்தை சுமந்துக்கிட்டு நரகத்துக்கு இழுத்து கொண்டு போய் போடப்படுறாரே, அவன் தான் வங்குரத்துக்கு அரங்குறாங்க. அப்ப எவ்வளவு அழகான ஒரு கற்பித்தல். இன்னைக்கு நிறைய அப்படித்தான் இருக்குது. மச்சினமார சொத்தை சீதனமா வாங்கி அதுல வெள்ளாம செஞ்சு ஹஜ்ஜிக்கு போய் வந்து உம்ராக்கும் போய் வந்திருப்பான். அங்க மச்சினம் வந்து வழி இல்லாம இருப்பான். நாளை மறுமையில எல்லாரும் நிற்பான். எல்லாமே இங்க சொல்லலாம். நாம அன்பளிப்பு, விரும்பி கொடுத்தது, அவுக தந்தது, உங்களோட பிள்ளைக்கு கொடுக்கறத கொடுங்கன்னு கொடுத்தது எல்லாம் சீதன தான் மறுமையில வரும். இங்க வந்து பெரிய ஆளா இருப்பாங்க, ஏஜென்ட் வேலை செஞ்சுக்கிட்டு போராடு பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு அது ஒன்றும் செய்யணும்னா ஆண்டுக்கிட்டு அடுத்தவன் சொத்தை சுரண்டிக்கிட்டு. இன்னைக்கு வளவுகளுக்கு வேலிகள் எவ்வளவு நடக்குது தெரியுமா? உறுதிப்படி வளவை காணலை. அவன் சொல்லலாம், அதுக்கு ஒன்றும் செய்யணும், நீங்க போய் அங்க தேடுங்கண்டா, அங்க போனா ஆட்சியாளர் ஒன்றும் செய்ய முடியலை. உறுதியில இருக்கிறது 10 பாகம், வளவுல இருக்கிறது 8 பாகம், 2 பாகத்தை காணல. எல்லாம் மறுமையில் எல்லாம் விசாரிப்பான். அப்ப அடுத்தவனுடைய சொத்தை சுருட்டிக்கிட்டு, அடுத்தவன் மனசனும் அடிச்சுட்டு, அடுத்தவனை திட்டிக்கிட்டு, இன்னைக்கு மேட ஓட்டு அடுத்தவன் மானம் வாங்கப்படுது. மேட ஓட்டு அடுத்தவனை திட்டுறதுக்கண்டே அடுத்து திட்ட வருகிறார் என்றுதான் அடுத்த ஆள் அழைக்கிறதே, அடுத்தவன் மானம் வாங்கப்படுது மேட ஓட்டு. அப்ப இப்படி இன்னொருத்த மானத்தை வாங்கிட்டு இருந்தா மறுமையில திருப்பி கொடுக்க வேண்டி வரும். அப்படி திருப்பி திருப்பி கொடுக்கப்பட்டு அவன் வங்குரத்துக்கு அரண போவான். அப்ப இது வந்து கேள்வி கேட்டு கற்றுக் கொடுத்தல். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், அல்காரியா மல்காரியா உமா துராக்க மல்காரியா. அல்காரியாங்கிறது இன்ட்ரடக்ஷன், அல்காரியான்னு அல்லாஹ் சொல்றான். மல்காரியான்றது க்வெஸ்சன், அல்காரியாண்டா என்னன்னு கேட்கறான். உமா துராக்க மல்காரியா அதுவும் ஒரு க்வெஸ்சன், அல்காரியாண்டா என்னன்னு இதுக்கு முன்ன தெரியுமாங்கிறான். இப்ப தேவையை உண்டாக்குறான். இதான் எஸ்கியூங்கிறது. இதை உண்டாக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், கயாமத்து நடங்கிறான், மறக்குமா? மறக்காது. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கற்பித்தல் முறை. கேள்வியை உண்டாக்கி மக்களுக்கு விவரத்தை சொல்லி மனசுல பதிய வைக்கிறது. இன்னொன்னு காட்சிப்படுத்துதல். காட்சிப்படுத்த பல புலன்கள் பயன்படுத்தப்படும் போது ஞாபக சக்தி வரும். அப்போ இந்த கற்பித்தல் இன்னைக்கு ஸ்கூல்களில் லேபுகள் வச்சிருக்கிறது, அசைன்மெண்ட் கொடுக்கறது, அந்த நீங்களே செஞ்சுட்டு வாங்க என்று அசைன்மெண்ட்டை கொடுக்கறது, இது செஞ்சுட்டு வாங்க, இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு அஞ்சு வகையான இலையை கொண்டு வாங்கங்கிறது, இந்த பஞ்சால் ஒரு முயலை ஒட்டிக்கிட்டு வாங்கங்கிறது, காட்சிப்படுத்துது பிள்ளைகள் கையாலேயே அதை செய்ய வச்சு பாரு அப்படியே மனசில் பதியும். அப்போ மனசில் பதிய வைக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரோட்டில் போகும்போது சஹாபாக்களோட போகும்போது ஒரு செத்து போன ஆடு கிடக்குது, சின்ன ஆடு, சின்ன செவி உள்ள ஆடு, ஆட்டிலேயே வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம், அந்த வெள்ளாடு அது விலை குறையும், செவி பெருசாக இருந்தால் அது விலை கூடினது, செம்மறி ஆடு அது விலை கூடினது, இந்த சின்ன செவி உள்ள ஆடு வந்து செத்து கிடக்குது, அதுவும் சின்ன ஆடு செத்து கிடக்குது. ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க, தூக்கி பிடிச்சி சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இதை யார் ஒரு தீனாருக்கு வாங்க போகிறீங்கன்றாங்க. சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தாலே ஒரு தீனார் புரியாது, செத்து வேற இருக்குது, தோலையும் எடுக்கொண்டான் சின்ன ஆடு, இது எதுக்கு யார் சொல்லலாம் வேணாமே. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி சரி காசு வேணாம், சும்மா ஆருக்கு எடுக்க தேவைங்க, சும்மா தாரம் ஆருக்கு எடுக்க போகிறீங்க அப்படின்னா, சும்மாவும் வேணாமே யார் சொல்லலாம் இது எதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ தூக்கி போட்டுட்டு கையால் தூக்குறாங்க, காட்சிப்படுத்துகிறாங்க, மனசுக்குள்ளே கேட்குறாங்க யாருக்கு தேவை யாருக்கு தேவைங்க, இல்லையே வேணாமே தேவையில்லாதே அற்பமானதே, மனசுக்குள்ளே அதை சிறுமைப்படுத்திக்கிட்டாங்க. இப்போ தூக்கி போட்டு சொன்னாங்க, அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகம் செத்து போன இந்த ஆட்டை விட அற்பமானது, வாங்க போகலான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு கற்பித்தல், காட்சிப்படுத்துது, இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். அப்ப பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு ஆசிரியராக, ஒரு பிளஸ்பில் உள்ளவராக, ரொம்ப சாஃப்டானவராக இருந்திருக்கிறாங்கிறத நாங்கள் இந்த ஹதீஸ்களை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் அந்த ஆசிரியரை பின்பற்றி அவருடைய போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய மாணவர்களாக ஆக்கி, அல்லாஹ் நாளையில் சித்தப்படுத்தியிருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக அந்த கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்றால், காட்டுமிராண்டித்தனமாக வந்திருக்கக்கூடிய அவரை கோபப்படுத்துவதற்காக வேண்டிய திட்டம் திட்டி கேள்விகள் கேட்கக்கூடியவர்களையும், தான் கோபப்படாமல் அவருக்கு புரியும்படியாக அந்த விஷயத்தை எடுத்து வைத்து அந்த மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை பல ஹதீஸ்களிலே நாம் காணக்கூடியதாக இருக்கிறார். சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒருவர் வர்றார், ஒத்த கேள்வி கேட்குறார், நான் இஸ்லாத்தில் இருந்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன், விபச்சாரத்தை மட்டும் எனக்கு அனுமதிக்கணும் அப்படிங்கிறார். ஒரு அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்துக்குரியவர், உயிரை விட மேலாக மதிக்கிறவர், அவர்கிட்ட போய் நான் எல்லாம் செய்கிறேன் விபச்சாரத்துக்கு மட்டும் எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டால், அவர் தான் ஆட்சித்தலைவர். சில சஹாபாக்கள் இடுப்பில் இருந்த வாழ கையை வைக்கிறாங்க, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுங்க கரிபு ஹுயிலையே, அவரை எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு அவரை கூட்டிட்டு வராங்க, நபிக்கு பக்கத்திலே உட்கார வைக்கிறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல விபச்சாரத்துக்கு மட்டும் அனுமதி தாங்க, மற்றெல்லாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறத செஞ்சுக்கிறேன், முஸ்லீம் ஆகிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு நக்கல் பண்ண வந்தவர்கிட்ட, அவருக்கு அதான் விருப்பம், அவர் நான் விபச்சாரத்தை மட்டும் விட மாட்டேன், எனக்கு பல பெண்களோடு இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்க வந்தவர்கிட்ட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ அழகாக அவருடைய மனசுக்குள்ள ஆணி அடித்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார், தெரியுமா, உன் தாய் யாரோடையாவது விபச்சாரம் செய்யறத நீ விரும்புவியான்னு கேட்டா, இல்லை மாட்டேன் அப்படின்றாரு. உன் சகோதரி யார்டையாவது விபச்சாரம் செய்யறது விரும்புவியா, இல்லை என்றார். உன் சாச்சி மாமி இல்லை, உன் மகள் இல்லை, அப்போ நீ யார்கிட்ட விபச்சாரம் பண்ணுவேன், நீ போகக்கூடிய பெண் யாருக்காவது மகள், யாருக்காவது தங்கச்சி, யாருக்காவது மனைவி, யாருக்காவது தாய், அது இல்லாத ஒரு பெண்ணை எங்கே காட்ட முடியும் பண்ணால. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அவர் சொல்கிறாரு, பிறகு ஒரு தடவை சொல்கிறாரு, உலகத்திலே எனக்கு ரொம்ப விருப்பமானதும் அதுதான், நபி அவர்கள் இந்த வார்த்தையில் என்னை தீண்டி விட்டதுக்கு பிறகு உலகத்திலே எனக்கு ரொம்ப வெறுப்பானதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. புரிகிற மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைறாங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு வாசகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆசானுக்குரிய அழகான ஒரு டெஃபினேஷனே அதில் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒத்த வார்த்தை, எனக்கு விரும்புவதை என் சகோதரனுக்கு விரும்பாதவரை நான் உண்மை விசுவாசியாக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த சட்ட விருப்பம் நான் அதை மற்றவனுக்கு கொடுக்கணுமென்றதா, அது இல்லை, எனக்கு விரும்புகிறான்டா என்ன, என்னிட்ட அடுத்தவன் இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன், என்னொருத்தன் கிண்டல் பண்ணுறத நான் விரும்ப மாட்டேன், நீ ஒருத்தனை கிண்டல் பண்ணக்கூடாது, என் மனைவி ஒருத்தன் பார்க்குறத நான் விரும்ப மாட்டேன், நான் இன்னொருத்த மனைவியை பார்க்கக்கூடாது, என் மகளை ஒருத்தன் வந்து சைட் அடிக்கிறத நான் விரும்ப மாட்டேன், நான் எப்படி இன்னொருத்த மகளை சைட் அடிக்கிறது. இப்போ நம்ம ஆக்களை எப்படி தான், அவர் லவ் பண்ணுவார், நடிச்சாம போய் கழிச்சிட்டு அவரை தங்கச்சி ஒருத்தன் பார்த்தா அடிதான் ஹாஸ்பிட்டல்ல. அவர் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணக்கூடாதான், அவர் போவாராம் 12 மணிக்கு இறங்குவாரான். அப்ப ரசூல்லா எவ்வளவு அழகா சொன்னாங்க, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரே அவன் உண்மை விசுவாசியாக மாட்டான். அவ்வளோ அழகாக நாசுக்காக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க. இன்னொரு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க, அழகாக சொல்கிறாங்க, ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவர் யார் தெரியுமா, உங்கள் வீட்டுக்கார அம்மா கிட்ட வீட்டுக்காரர்கிட்ட சிறந்தவர் தான் சிறந்தவருங்கிறாங்க. ஒரு ஆள் சிறந்தவர்னு இந்த ஊர் சொல்லும், அந்த மனுஷன் அப்படி அவர் நல்லும் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அசல் மனைவி கிட்டே வழிபட்டுரும், ஒரு பெண்ணினுடைய உண்மையான அசல் புருஷன்கிட்ட வந்துடும். வெளியில் பர்தா போட்டுட்டு இல்லை சும்மா அழகா இருப்பா, ஆனால் புருஷனுக்கு தான் தெரியும் அவள் அசல். அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் தெரியுமா, ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்கறதா, அந்த பள்ளியால் இவரை பற்றி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா, இந்த கல்யாணம் முடிக்கணும்னா பள்ளி கரெக்டர் லெட்டர், இவர் சிறந்தவர். இஸ்லாம் என்ன சொல்லு தெரியுமா, உன் மனைவி சிறந்ததுன்னு சர்டிஃபிகேட் தரணும், அவன் தான் சிறந்தவன் சொல்லிட்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க, وانا خير لي اهلي, நான் என் மனைவிக்கு சிறந்தவர் தான். வேணும்னா கேட்டு பொண்டு அடி சொல்லணும் ஒரு ஆளை பத்தி, அந்த இடத்துல அடிக்கிறாங்க. அது அவ்வளவு அழகான ஒரு டெஃபினேஷன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா, மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வதியங்கிறான். ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா, அவன் நாவாலையும் கையாலையும் அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்காம இருந்தா அவன் தான் முஸ்லிம். ஜிப்பா போட்டு தாடி வச்சு பள்ளிக்குள்ளேயே நெத்தியை போட்டு தேய்ச்சி நெத்தியெல்லாம் கறுத்து இருந்தா முஸ்லீமா. அவ்வளவு செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணியிருப்பேன், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பொண்டாட்டிக்குரிய ஹக்கை செலுத்தலை, டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரு, அங்கே பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் சோத்துக்கு வழியில் மெடிக்கும், பிள்ளை செலவு கட்டாமல் போலீஸ் தேடும், அவரை ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு இருப்பாரு. சொந்த பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒழுங்காக கொடு, மனைவி மக்களை ஒழுங்காக பாரு, உன் தாய்கிட்ட மரியாதையாக நடந்துக்க, தகப்பனுக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க. அப்போ குடும்பத்தை எல்லாம் பார்க்கணும், ஊர் சேவையும் அதுலேயும் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்கில் போட்ட ஓடாட்டி கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேர், இப்போ கொடுக்கும்போது அப்படி பேஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை முஸ்லீம் என்றால் நாவாலும் கையாலும் அடுத்தவனுக்கு பிரச்சனை கொடுக்காமல் இருந்தால் தான் முஸ்லீம், அவ்வளோதான். அப்போ தொழுதுற நோன்பு பிடிக்கிறது அதெல்லாம் உன்னுடைய கடமை. முஸ்லீம் அப்படி என்றால் ஒன்னால் இருந்தவர்த்தனுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு முஸ்லீம்களை பற்றி தீவிரவாதிகள் அவங்க அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இதெல்லாம் தெரியாதனமா இருக்குது. உண்மையாக முஸ்லீமுக்கு டெஃபினேஷன், அவன் கையாலும் நாவாலும் அடுத்தவனுக்கு நாவாலும் கூட பிரச்சனை வரக்கூடாதுண்டா, எப்படி ஒரு தீவிரவாதி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனுக்கு எடுக்கிறவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், அடுத்தவனை கொலை பண்றவன் எப்படி முஸ்லீமா இருப்பான், தூள் அடிக்கிறவன் தூள் விற்கிறவன் வீடு சிகரெட் விற்கிறவன் கம்பெனி நடத்துறவன் லேபல் ஒட்டுறவன் வீடு போயில கொடுக்கிறவன் வீடு சுத்துறவங்கள்லாம் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும், இருக்காத. இலங்கையினுடைய சுகாதார அமைச்சியினுடைய புள்ளி விபரத்தின் படி வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால் மட்டும் சாவுறாங்க. அப்போ வீடு கம்பெனி நடத்துகிறார் ஹாஜியார், அவர் பள்ளிக்கு தலைவர். ஊருக்குள்ளே இருக்கிற நம்ம முஸ்லீம் பெண்கள்லாம் வீடு சுற்றுறாங்க, அது லேபல் கொடுக்கறது வீடு வாக்குறது வேண்டது கம்பெனி விற்கிற கடை இதெல்லாம் நம்ம ஆட்கள் எப்படி முஸ்லீமாக இருக்க முடியும், அவனால சாவுறாங்கடா. 25,000 பேர் இலங்கையில் சாவுறாங்க, ஒரு நாளைக்கு 70 75 பேர் சாவுறாங்க. கொரோனாவில் கூட இவ்வளவு சாவு கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் சாவு நடந்துட்டு இருக்குது. இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சினுடைய புள்ளி விபரம். அப்போ இதெல்லாம் செய்யறவங்க முஸ்லீமா இருக்க முடியுமா, அவ்வளவு லேசா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டெஃபினேஷன் சொன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதரை போல அழகான ஒரு கற்பித்தல் செய்யக்கூடிய ஒரு ஆசிரியரை காண முடியாது, அவர் தான் நம்முடைய ஆசிரியர், அவரையே நாம் பின்பற்ற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.
0: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள், வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம், உங்கள் முஸ்லீம் வானொலி.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நட்டத்தால் அல்லாஹ் அவனுடைய புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்ன அல்லாஹ யஃஅலு மா யஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை செய்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியதை படைப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததில் நாடியதை தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ்விற்கென்று தனிமுறை இருக்கிறது, யாரும் அந்த முறையில் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழு வானங்களை படைத்தான், அந்த ஏழு வானங்களில் அல்லாஹ் ஏழாவது வானத்தை விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோடான கோடி மலக்குகளை படைத்தான். பைத்துல் மஅமூர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழாவது வானத்தில் அல்லாஹ் பைத்துல் மஅமூரை வைத்திருக்கிறான். அந்த பைத்துல் மஅமூரில் 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் உள்ளே நுழைகிறார்கள் அல்லாஹ்வை தொழுவதற்காக. மீண்டும் அந்த இல்லத்திலிருந்து அவர்கள் திரும்பி வந்தால் மீண்டும் நுழைவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படாது. உலகம் ஆரம்பித்ததிலிருந்து உலகம் முடியும் வரை ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் செல்கிறார்கள் என்றால் மலக்குகளுடைய எண்ணிக்கை என்ன? அவ்வளவு கோடிக்கணக்கான மலக்குகளை அல்லாஹ் படைத்தாலும் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சாஹிபுல் வஹி, வஹிக்குரிய சொந்தக்காரர், அல்லாஹ்விடத்திலிருந்து வஹியை கொண்டு வருவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சாஹிபு சூர், சூரை ஊதக்கூடிய மலக். மீகாயில் யார்? சாஹிபுல் கத்தர், மலையை நிர்ணயிக்கக்கூடிய, மலைக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்ட மலக். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளில் மூன்று மலக்குகளை அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். ஏனென்று கேட்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து இனிமேலும் படைக்கப் போகிறான். அத்துணை பேரிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை, ரசூல்மார்களை அவர்களிடமிருந்தே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். வானத்திலிருந்து அவர்கள் அனுப்பப்படவில்லை. இந்த பூமியில் மனிதர்களும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்களும் ரசூல்மார்களும். அத்துணை ரசூல்மார்கள் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினாலும் அதில் ஐந்து பேரை மட்டும் அல்லாஹ் விசேஷப்படுத்தினான். உலுல் அஸ்மி மினர் ருசுல், ஐந்து நபிமார்கள் விசேஷமானவர்கள் எல்லா நபிமார்களை விடவும். யார் அவர்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா, நபி ஈசா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஐந்து நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக்கினான் எல்லா நபிமார்களை விடவும். அந்த ஐவரில் அல்லாஹ் இருவரை தன்னுடைய நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலிஹிஸ்ஸலாம், முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த இருவரிலும் அல்லாஹ் ஒருவரை மேலும் விசேஷப்படுத்தினான். அவரை போன்ற படைப்பை அல்லாஹ் இந்த பூமியில்

நான் காபா அல்லாஹ்வுடைய இல்லம். எத்தனையோ இல்லங்கள் இந்த பூமியில் அமைக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய இல்லமாக விசேஷமாக அல்லாஹ் காபாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனில் அதைத்தான் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உதியலின்னாஸ், மக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தில் முதலாவது இல்லம் எது? காபா, அல்லாஹ்வுடைய இல்லம். லல்லதி பி பக்கத்தம் முபாரக், பரக்கத் பொருந்திய இந்த மக்காவுடைய நகரில் அல்லாதை அமைத்தான். மக்காவுடைய இன்னொரு பெயர் இந்த மக்காவில் இந்த பரக்கத் பொருந்திய இந்த பூமியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கினான். ஹுதல்லில் ஆலமீன், அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், அந்த மக்காவில் அல்லாஹ் அமைத்த அந்த பரக்கத் பொருந்திய பூமியில் பல அத்தாட்சிகள் உண்டு. ஆயாத்தும் பையினாத், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் ஏராளம் இங்கே நிரம்ப கிடக்கிறது. அதில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்காம், அதற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனும் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை அமைப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்த அந்த கல் அது மக்காம் இப்ராஹிம், அவர்கள் நின்ற இடம் அது. அந்த இடத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தாட்சி என்கிறான். மேலும் சொல்கிறான், வமன் தஹலஹு கான அமினா, யார் அந்த பூமியில் நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்கள் அமைதி அளிக்கப்படுவார்கள், எந்த தீங்கையும் யாரும் அவர்களுக்கு அழித்துவிட முடியாது. சுபஹானல்லாஹ், இந்த மக்காவில் எந்த தீங்கும் நுழைய முடியாது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாக்கிறான். யாருக்கு வாய்ப்பு இருக்குமோ செல்வத்தாலும் உடலாலும் அவர் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்வது அவர் மீது கடமையாகும். ஒமன் கஃபர் ஃபஇன்ன அல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், யார் செல்வம் இருந்தும் உடல் வலிமை இருந்தும் ஹஜ்ஜை மறுக்கிறாரோ அவரிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகில உலகத்தாருடைய தேவையிலிருந்தும் தூரமானவன், அவர்களை குறித்த எந்த கவலையும் அல்லாவிற்கு கிடையாது, அவர்கள்தான் மறுப்பாளர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் பலத் என்று அழைக்கிறான் இந்த ஊரை. அல்லாஹ் இந்த பலதின் மீது தன்னுடைய சத்தியத்தை அல்லாஹ் ஆக்குகிறான். மேலும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி ஹரமன் ஆமினா, ஹரம் புனிதமாக்கப்பட்ட எல்லை அது, ஆமினன் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது, நிம்மதி அளிக்கக்கூடியது. யாருடைய துஆவால்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த இறை இல்லத்தை அமைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை அழைத்தார்கள். வ இஸ் கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த பூமியை நீ ஆக்கு அமைதி அளிக்கக்கூடியதாக. அல்லாஹ் அந்த துஆவை அங்கீகரித்தான். வ ஜுனூபனி வ பனிய அன் நஅபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கி விடு என்று கேட்டார்கள். அந்த துஆவிற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக புனிதமாக்கப்பட்ட பூமி இது, அவர்களுடைய பிரார்த்தனையின் மூலமாக அமைதியாக்கப்பட்ட பூமி, அவர்கள் வாழ்ந்த பூமி, அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததிகள் வளர்ந்த பூமி இது. அவர்களுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மக்காவுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். இந்த மக்காவை அல்லாஹ்வுடைய தூதர் நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்னும் பல இடங்களில் சொன்னார்கள், வல்லாஹி இன்னக்கி லகைரு அஹ்லில் அர்த், லகைரி வல்லாஹி இன்னக்கி லகைரு அர்த்தில்லா, நீதான் இந்த பூமியிலேயே மக்காவே அல்லாஹ்வுடைய பூமியில் மிக புனிதமான பூமி, மிக சிறந்த பூமியாவாய். வஹப்பு அர்த்தில்லாஹி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பூமிகளில் அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி அது, நீதான். மக்காவிடத்தில் பேசுகிறார்கள், வலௌல அன்னி உஹ்ரிஜ்து மின்கி மா கரஸ்து, உன் கூட்டம் என்னை வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியாகி இருக்க மாட்டேன். யாரை சொன்னார்கள்? உன் கூட்டம் குறைஷிகள், மக்காவாசிகள். உன் கூட்டம் என்னை மக்காவில் இருந்து வெளியாக்கி இருக்கவில்லை என்றால் நான் வெளியே போய் இருக்க மாட்டேன், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு விருப்பம், ஆனால் உன் கூட்டம் என்னை வெளியாக்கி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றியின் போது சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம மக்கத்த யௌம கலக ஸமாவாதி வல் அர்த், சுப்ஹானல்லாஹ், வானம் பூமிகளுடைய படைப்பின் போதே அல்லாஹ் இந்த மக்காவை புனிதமாக்கி விட்டான். வானம் பூமிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்த போதே இந்த மக்காவை அல்லாஹ் புனிதமாக்கி விட்டான். மறுமை வரை அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி மக்காவாகும். மறுமை வரை அதனுடைய புனிதத்தை யாரும் கெடுக்க முடியாது.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பாதுகாப்பான். லம் தஹில்ல லியஹதின் கபலி வலா தஹில்லு லியஹதின் பஅதி. எனக்கு

0: முன்னாலும் பின்னாலும் இந்த புனிதத்தை மீறுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அங்கு இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய விலங்கினங்கள் இருந்தால் அதை விரட்டாதீர்கள், அங்கு ஏதாவது பொருள் கீழே கிடந்தால் அதை அறிவிப்பவரிடத்தில் ஒப்படைக்காமல் நீங்கள் எடுக்காதீர்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு விளையக்கூடிய புற்புண்டுகளை நீங்கள் பிடுங்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹரமிற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பூமியில் எம்மை ஆக்கியிருக்கிறான், அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். எந்த பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்கினார்களோ, எந்த பூமியில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, எந்த பூமியில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்தார்களோ, அந்த பூமியில் வாழ்வதற்கு, அந்த பூமியில் சில நாட்கள் தங்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வாய்ப்பு அளித்திருக்கிறான். இது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள். இதில் நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான கண்ணியம் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது. இந்த ஹரமுக்கென்று கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹுவால் புனிதமாக்கப்பட்ட பூமி, யாரும் இதை புனிதமாக்கவில்லை, அல்லாஹுவை தவிர. அல்லாஹ் புனிதமாக்கினான் இந்த பூமியை. இந்த ஹரமிற்கென்று தனி கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை எல்லோரும் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். உள்ளத்தில் இரையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம் என்னவென்றால், அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பாதுகாப்பார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவர்கள் கண்ணியப்படுத்துவார்கள். ஆயாத்தும் பையினாத் ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பல இருக்கிறது. அதில் உள்ளது எது? மகாம் இப்ராஹிம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாஇரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது. இப்ப ஹரம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, கஅபா அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கே தவாஃப் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அங்கு இருக்கக்கூடிய இந்த பூமி முறுக்க மக்காவுடைய எல்லைப் பகுதியில் அனைத்தும் அல்லாஹுடைய அத்தாட்சிகள். இப்ப இதை பாதுகாப்பது உள்ளத்தில் இரையச்சம் இருப்பதற்குரிய அடையாளம். யாருக்கு இரையச்சம் இல்லையோ அவர்தான் இந்த பூமியுடைய கண்ணியத்தை பாதுகாக்க மாட்டார். இந்த பூமியில் பொய் பேசுவார், இந்த பூமியில் புறம் பேசுவார், இந்த பூமியில் தவறான காரியங்களில் ஈடுபடுவார், பாவங்களை செய்வார், குற்றங்களை செய்வார். இவர்கள் எல்லோரும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்காதவர்கள். இவர்களுடைய உள்ளத்தில் இரையச்சம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பாராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லா தஸாலு ஹாதிஹில் உம்மா பிஹைர். என்னுடைய உம்மம், என்னுடைய சமூகம் நன்மையில் நிலைத்திருக்கும் எதுவரை இந்த மா அஃதமு ஹாதிஹில் ஹுர்மா, இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கும் வரை என்னுடைய சமூகம் தொடர்ச்சியாக நன்மையில் நிலைத்திருக்கும். எப்போது இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதோ, பாதுகாப்பதை இழக்கிறதோ, ஃபஇதா தய்யஉ தாலிக ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ஹரமுடைய கண்ணியத்தை எப்போது என்னுடைய சமூகம் பாதுகாப்பதை தவறுமோ, ஹலகு, அவர்கள் அழிந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹரமுடைய கண்ணியத்தை உள்ளத்தாலும் செயலாலும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய நாவில் இருந்து வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஹரமின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். உள்ளத்தில் எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடையுடைய எட்டும் கூட ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். சத்தங்களை உயர்த்துவதாக இருந்தாலும் சரி, தாழ்த்துவதாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கண்ணியம் என்று எதுவெல்லாம் இருக்குமோ அதை அனைத்தையும் இந்த ஹரமில் பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட கடமையாகும். இரண்டாவது மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ, இந்த இடத்தில் அல்லாஹ் முழுமையாக்கினான். அரஃபாவில், அரஃபா எங்கே இருக்கிறது? மக்காவில். எந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமையாக்கினானோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னா அனுமதிக்காத செயல்களை செய்யக்கூடாது. மிக முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செயல் உறுதி அது. ஏன்? குர்ஆன் சுன்னா எதை சொன்னதோ அதுதான் நம்முடைய மார்க்கம். குர்ஆன் சுன்னா எதை சொல்லவில்லையோ, அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய வழிகாட்டல் அல்ல, நம்முடைய மார்க்கம் அல்ல. எவ்வளவோ புதுமையான இந்த மார்க்கத்தில் செய்யப்படக்கூடிய செயல்களை ஹரமில் பார்க்கிறோம், தவாஃபுடைய நிலையில் பார்க்கிறோம், மக்காம் இப்ராஹிமில் அவர்கள் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம், சஃபா மர்வாவில் செய்யக்கூடிய புதுமைகளை பார்க்கிறோம். தவாஃபில் முதல் சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், இரண்டாவது சுற்றுக்கு ஒரு துஆ ஓதுகிறார்கள், மூன்றாவது சுற்றுக்கென்று தனி துஆ ஓதுகிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதச் சொன்னார்கள் என்று கூறுகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அதீம். தவாஃபிற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு துஆவையும் கற்றுக் கொடுக்கவில்லை. ருக்னுல் யமானி ஹஜல் அஸ்வத், வரும் வரைதான் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வகினா அஸாபன்னார். ஹஜல் அஸ்வதை பார்க்கும் போது மட்டும்தான் கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டுமே தவிர ருக்குனுல் யமானியையோ அல்லது மற்ற இடங்களையோ பார்த்து சொல்லக்கூடாது. ஹஜல் காபாவை தொட்டால், காபாவை தேய்த்தால் உடம்பில் பரக்கத் என்று நினைக்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமால் சொல்லப்படவில்லை. காபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு துஆ கேட்பதால் துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. சஃபா மலைக்கு வந்தால் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கையை உயர்த்துகிறார்கள். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்படவில்லை. எந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதோ அந்த இடத்தில் இருந்து கொண்டே குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. நன்மை எது? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியதுதான் நன்மை. தீமை எது? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததுதான் தீமை. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக சொன்னார்கள், குல்லு பிதஅத்தின் தலாலா, எல்லா புதுமைகளும் வழிகேடுதான். வ இன் ரஆஹா அன்னாஸு ஹஸனா, மக்கள் அதை நன்மையாக பார்த்தாலும் சரி. எவ்வளவு நுணுக்கமாக சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள் அதை செய்தார்கள் என்பதை பாருங்கள். ஒரு தோழர் தும்புகிறார் இப்னு உமருக்கு முன்னால் ரழியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ் தும்பிரான் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வின் மீது ஸலவாத்தை சொல்கிறார் தும்பிய போது. இப்னு உமர் அழைத்தார்கள், ரசூலுல்லாஹ் தும்பிய போது அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டும் தானே சொன்னார்கள், நீங்கள் ஏன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சேர்த்து சொல்கிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், தவறாது. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்வது தவறா? ரசூலுல்லாஹ்வின் மீது தும்பினால் ஸலவாத் சொல்வது தவறா?
1: நேர்கள் முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக காலை 11:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நிகழ்ச்சிகள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: மார்க்கத்தில் எதை நன்மை என்று சொன்னானோ அதுதான் நன்மை. இந்த மக்களை பார்த்தால் எதை எடுத்தாலும் நன்மை என்று செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பார். இப்ப குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் தான் இங்கே நாம் வாழும் போது நன்மைகளை செய்ய வேண்டும். ஒருவர் ஒருவர் செயலை செய்கிறார், அதை சரி காண வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இருக்கிறதா இல்லையா என்று இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் இந்த ஹரமில் நாம் வாழ்வது. இந்த அருளை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரித்தே தீருவான். அருட்கொடைகளுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை வைத்தே தீருவான். உலகத்தில் எத்தனையோ பேர் செல்வம் இல்லாமல், வசதி இல்லாமல், உடல்நிலை சரியில்லாமல் ஹஜ்ஜுக்கு உம்ராவிற்கு வர முடியாத நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இங்கே வர வைக்க வேண்டும்? உங்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இங்கே வர வைத்ததற்குரிய காரணம் அல்லாஹ்விற்கு தெரியும். இந்த காரணத்தை குறித்து அல்லாஹ் விசாரிப்பான். உனக்கு ஏன் இந்த வாய்ப்பை கொடுத்தேன், இந்த வாய்ப்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை அல்லாஹ் விசாரித்தே தீருவான். என்ன அமல்களை செய்தாய், ஏன் இந்த அமல்களை செய்யவில்லை, நன்மைக்குரிய காரியங்கள் என்று உம்ராவிற்கு வந்தாயே எந்த நன்மைக்குரிய காரியங்களை செய்தாய்? இந்தியாவில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கும் ஹரமில் வந்ததற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் வணக்க வழிபாடுகளில் நஷ்டம் யாருக்குதான்? யாருக்குதான்? நமக்குதான் நஷ்டம். இந்த பயணம் நஷ்டமாக யாருக்கு மாறிவிடும்? நமக்கு மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணமாக இந்த பயணத்தை நாம் ஆக்கிக் கொண்டிருக்க வேண்டும். இபாதத்துகளில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பாக இந்த பயணத்தை நாம் கருத வேண்டும். ஏதோ காசு இருந்தது, செல்வம் இருந்தது, உம்ராவிற்கு கிளம்பினோம், உம்ராவை முடித்தோம், அவ்வளவுதான். அடுத்து நம்ம மற்ற வேலைகள் இருக்கிறது, ஊருக்கான சாமான்களை வாங்க வேண்டியிருக்கிறது, ஊருக்காக பக்கத்து வீட்டில் அது சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய உறவினர் அதை சொல்லியிருக்கிறார் என்பதை தேடி தேடி சென்று வாங்குவதற்காக நாம் இங்கே மக்காவிற்கு வரவில்லை. இபாதத்தை மட்டும் நோக்கமாக கொண்டுதான் இந்த பயணம். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மூன்று பள்ளிகளை தவிர வேறு எங்கும் இபாதத்திற்காக பயணம் மேற்கொள்ள கூடாது. லா தஷுத்து ரிஹால் இல்லா மின் தலாஸ், அதில் ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இப்ப இந்த பள்ளியில் அமர்ந்திருப்பது, இந்த பள்ளியுடைய எல்லையில் வாழ்வது இபாதத்திற்காக. அதில் குறிப்பாக பேணப்பட வேண்டிய இபாதத்தை தான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். நேற்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு ஒரு ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். உங்களை நான் சந்திக்கவில்லை, நீங்களும் என்னை பெரும்பான்மையாக சந்திக்கவில்லை. இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இனிமேல் ஒவ்வொன்றும் கண்காணிக்கப்படும், கவனிக்கப்படும். நீங்கள் இபாத செய்யவில்லை என்றால் வழிகாட்டப்படும், செய்யுங்கள் என்று. அதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. மூத்தவர்கள் இருக்கிறீர்கள், சின்னவர்களாக இருந்தால் கம்பை எடுத்து அடித்து இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் ஏராளம் சொன்னார்கள். இங்கே செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்னவெல்லாம், அதில் குறிப்பான இபாதா அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பு ஃபர்தான தொழுகைகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நிறைவேற்றுவது. அதுவும் யாருக்கு பின்னால்? குர்ஆனை ஓதி திறம்பட கற்று உலகமெல்லாம் அவர்களுடைய நாவிலிருந்து ஓதக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்பதற்காக தங்களுடைய வீடுகளில் டிவி ஆன் செய்து வைத்து அவர்கள் எப்போது தொழுகை ஆரம்பிப்பார்கள், எப்போது குர்ஆனை கேட்போம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதை நேரடியாக கேட்டு அவர்களுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுவதற்கு, அதுவும் காபாவை முன்னோக்கி அல்லது காபாவை பார்த்து தொழுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்தது மிகப்பெரிய அருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஐயுல் அமலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். எப்போ தொழுதல்? அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். தும்மா ஐ அல் பிர்ருல் வாலிதீன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல். தும்மா ஐ அல் ஜிஹாது ஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதை விட மேலான அமல் அது தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுதல். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம் அஃதலு மின் மீஅத்தி அல்ஃப் ஸலா, ஒரு லட்சம் நன்மைகளுக்குரியது. சலாத்துன் ஃபி மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமிலே தொழுவது ஒரு லட்சம் நன்மைக்குரியது. பரதான தொழுகையை தொழுதால் மற்ற தொழுகைகளை தொழுவதை விட 100,000 நன்மை அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தொழுகைக்கு கொடுக்கிறான். நேரம் தவறாமல் இக்காமத்திற்கு முன்னதாகவே பள்ளியில் ஆஜராகி பரதான தொழுகைகளை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக்கி நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் அதை இந்த நேரங்களில் ஆக்கிக் கொள்ள வேண்டும், உறுதியெடுக்க வேண்டும். இக்காமத்திற்கு முன்னால் இமாம் சஃபில் எழுந்து நிற்பதற்கு முன்னால் நான் பள்ளிக்கு சென்று சஃபில் ஆஜராகி இருப்பேன் என்ற உறுதியை நாம் எடுக்க வேண்டும். நம்ம எப்படி இக்காமத் எப்ப சொல்லுவாங்கன்னு சொல்லி ரூம்ல கேட்டுட்டு இருந்து இறங்கி வந்து கீழே தொழுதல் மேல போயிடக்கூடாது. அதற்காக நாம் இங்கே வரவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் வீட்டிலிருந்து உது செய்து அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஒரு இல்லத்தை நோக்கி நடக்கிறான் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக, ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எப்போ நடப்பான் வீட்டிலிருந்து? தொழுக முடிஞ்சதுக்கு பிறகா? உது செய்து கொண்டு தொழுகைக்கு அவர்கள் ஆஜராகுவதற்கு முன்னதாகவே அவன் ஃபர்தான தொழுகையை தொழுவதற்காக முன்னே செல்கிறான். அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு எட்டு அவனுடைய பாவத்தை போக்கும், அடுத்த எட்டு அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே உயர்த்தும். இது சாதாரண பள்ளிகளுக்கு செல்வது. இப்ப ஹரமில் செல்லும் போது அதுக்குடைய நன்மைகள் ஏராளமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்படும். முஃமின்கள் யார்? வல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் யுஹாஃபிதூன், தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளியில் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு யாரெல்லாம் பள்ளிக்கு அழைக்கப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வரவில்லையோ அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள். ஹரமில் இருந்து கொண்டே ஃபர்தான தொழுகைகளுக்கு பள்ளியில் சென்று ஹரமில் நுழைந்து தொழமுடிய வாய்ப்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் அது யாருக்கு தான் நஷ்டம்? எமக்கு நஷ்டமாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகையை பாதுகாக்கிறாரோ காணத்துலகு நூரன் வ புர்ஹானன் வ நஜாதன் யௌமல் கியாமா, அது சாட்சியாக வெற்றியாக வெளிச்சமாக நாளை மறுமையில் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவருக்கு அது வெளிச்சமாக உதவியாக வெற்றியாக வராது. நாளை மறுமையில் அவன் ஃபிரௌனுடன் காரூனுடன் உபை இப்னு கலப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு எழுப்பப்படுவான். தொழுகையை பாதுகாத்தல் என்றால் ஜமாஅத்துடைய நேரத்தை பாதுகாத்து தொழுதல், அதான் தொழுகையை பாதுகாத்தல். இமாம் ஜமாஅத்தை தவற விடாமல் தொழுதல் தான் தொழுகையை பாதுகாத்தல், அதுதான் வக்தில் தொழுதல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை கொடுப்பானாக. உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய பயணம் முடியும் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளால் ஒரு ஃபர்தான தொழுகையையும் கூட தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழக்கூடாது என்று. இமாம் தக்பீர் தஹ்ரீமா கெட்டியதோடு நானும் தக்பீர் தஹ்ரீமாவை கெட்ட வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். இமாம் ருக்குவுக்கு போனதுக்கு அப்புறம் வேகமா போய் இணைந்து கொள்ளலாம் விஷயம் எல்லாம் இனிமேல் நம்ம இடத்திலே நடக்கக்கூடாது. இது ஒரு ஆரம்பம், இது எதுவரை தொடர வேண்டும்? மறுமை வரை, நம்முடைய மரணம் வரை தொடர வேண்டும். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்குரியதாக மாறும். முனாஃபிக்குகள் தான் இரண்டு வேடம் போடுவார்கள். ஹரமில் வந்தால் ஃபர்தை தொழுவார், உம்ராவை விட்டு வெளியே சென்று விட்டால் தொழுவ மாட்டார். அவர் யார்? முனாஃபிக்காக மாறிவிடுவார். முஸ்லிம் யார்? எல்லா நிலையிலும் ஒரே மாதிரி இருப்பான். வணக்க வழிபாட்டுடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம், ஆனால் கடமை மாறாது அவனிடத்தில். ஃபர்தான தொழுகைகளை சரியான முறையில் சரியான நேரத்தில் ஹரமில் சென்று தொழுக வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு இந்த ஹரமுடைய எல்லையில் செய்யக்கூடிய இபாதா தவாஃப். தவாஃபுடைய வணக்க வழிபாடு அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எமக்கு வழிகாட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாத் ஸகீகா خلاص خلاص ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தாஃப பிஹாதல் பைத் உஸ்பூஅன், யானி ஏழு சுற்றுகள், ஒரு சுற்று ஏழு. யார் தவாஃபில் அல்லாஹ்வுடைய இல்லத்தை ஏழு முறை சுற்றி வருகிறாரோ கணக்கிட்டு கான கஇத்க ரக்பா, ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான். தவாஃப் ஏழு சுற்றுகளை கொண்டது. யார் ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றுகிறாரோ அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் அவருடைய பாவத்தை போக்காமல் இன்னொரு எட்டு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தாமல் இருப்பதில்லை. தவாஃபில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் பாவத்தை போக்கும், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை உயர்த்தும். ஏழு சுற்றுகளை கணக்கிட்டு சுற்றினால் அவருக்கு ஒரு அடிமையை விடுதலை செய்த கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தவாஃபு ஹவுலல் பைத் மித்லுஸ் ஸலா. மிஸ்லுஸ் ஸலா, தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். அல்லாஹ்வுடைய இல்லத்தை சுற்றக்கூடிய தவாஃபும் தொழுகையும் ஒன்றுதான். இல்ல அன்னக்கும் தத்தக்கல்லமூன ஃபி, அதை அதில் என்ன வேறுபாடு நீங்கள் அதில் பேசலாம். ஆனால் தவாஃபில் பேசினாலும் ஃபலய தக்கல்லமன்ன இல்லா பி ஹைர், நன்மையை தவிர எதையும் பேச வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பு தவாஃபை அதிகரித்தல், தவாஃபை செய்யக்கூடிய வாய்ப்பு. இப்போ ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மஸ்ஜிதுல் ஹராமில் இருக்கும் போது தொழுவது அதிகம், அதிகமான தொழுகையை தொழுவது சிறந்ததா அல்ல தவாஃபை அதிகமாக செய்வது சிறந்ததா? ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், இரண்டிலும் கருத்து வேறுபாடு உண்டு. நஃபிலான தொழுகை மேலானதா, தவாஃப் மேலானதா என்பதில். ஆனால் தவாஃபை எங்குதான் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய இல்லமாகிய காபாவிற்கு முன்னால் தான் தவாஃபை செய்ய முடியும். தொழுகையை எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு சில நாட்கள் தங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்தால் அவர் நஃபிலான தொழுகையை தொழுவதை விட தவாஃபை அதிகரிக்கட்டும் என்று சொன்னார்கள். மதீனாவில் சென்று கூட நீங்கள் நஃபிலான தொழுகையை அதிகமாக தொழுது கொள்ளலாம். ஆனால் மக்காவில் நீங்கள் இருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு வணக்க வழிபாடு மற்ற வணக்க வழிபாடுகளை விட தவாஃப் தான். இப்ப தவாஃபை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். முதலாவதாக ஃபரதான தொழுகையை ஜமாஅத்தோடு தொழ வேண்டும், தவாஃபை அதிகரிக்க வேண்டும். நம்மில் ஒருவரும் ஒரு நாளைக்கு ஒரு தவாஃபையாவது கண்டிப்பாக செய்தாக வேண்டும். நாம் நம் மீது சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு தவாஃபையாவது குறைந்தபட்சம் ஒரு நாளை கடக்கக்கூடாது. எம்முடைய அந்த நாளில் தவாஃபை நாம் முடிக்காமல் இன்ஷா அல்லாஹ் செய்வோமா? சிரமமான காரியமா? இன்ஷா அல்லாஹ். மூன்றாவது, நஃபிலான வணக்கங்களை பேணி பாதுகாத்தல். நஃபிலான வணக்கங்களில் மேலான வணக்க வழிபாடு தொழுகையுடைய முன்பின் சுன்னாக்களை பேணி பாதுகாத்தல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னத்தான தொழுகையை தொழுவாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னஹ், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு வீடு, சுப்ஹானல்லாஹ். நம்ம துபாயில அல்லது பல நாடுகளில் கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லே ஒரு வீடு தான் கட்ட முடியும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வீட்டை கட்டிடலாம் எங்க? நம்முடைய நிரந்தரமான பூமியில 12 ரக்அத்துகள் ஒரு நாளைக்கு தொழுதால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு வீட்டை அமைக்கிறான். பூனிய லஹு பிஹின் பைதுன் ஃபில் ஜன்னா. அந்த 12 ரக்அத்துகள் என்ன? ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத், ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்அத். அது மிக முக்கியமான சுன்னா. ரசூலுல்லாஹ் பயணத்தில் இருந்தால் கூட அந்த சுன்னாவை விட மாட்டார்கள். பயணத்தில் சுன்னாக்களை தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் பயணத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் விடாமல் தொழுவார்கள் ஃபஜ்ருடைய சுன்னாவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ருடைய 2 ரக்அத் خَيْرٌ مِنَ الدُّنْيَا مَا فِيهَا, துன்யாவில் இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. துன்யாவையும் அது உள்ளடக்கி இருப்பதை விடவெல்லாம் சிறந்தது. இதுவெல்லாம் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதைவிட மேலானது 2 ரக்அத் அவன் சுன்னத் தொழுதா போதும். ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள சுன்னா, துஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மக்ரிபுக்கு பின்னாடி 2, இஷாவுக்கு பின்னாடி 2. எத்தனை ஆச்சு? 12 ரக்அத். இந்த 12 ரக்அத்துகளை பேணி பாதுகாத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை பாதுகாத்ததாக ஆறும். ஃபரதான தொழுகை, தவாஃப், நஃபிலான வணக்க வழிபாடு. அந்த நஃபிலான வணக்க வழிபாட்டிலும் ஃபரதான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தது கியாமுல்லை, இரவுடைய தொழுகை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் நமக்கு கொடுத்த வாய்ப்பு அதற்கென்று ஒரு அதான், அது சுன்னாதான். மற்ற ஊர்களில் அது கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு அதான் சொல்லப்பட்டு நினைவு காட்டப்படுகிறது. அந்த வக்து வந்துவிட்டது, தொழுகைக்காக அதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். மூன்றாவது இரவுடைய ஆரம்பத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்தில் உதவி தேடுபவர்கள் யார், அவர்களுடைய உதவியை நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பை கேட்பவர்கள் யார், அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். எதுவரை அல்லாஹ் கூறிக்கொண்டே இருப்பான்? ஃபஜ்ருடைய வக்து ஆரம்பமாகும் வரை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து அழைத்துக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாமை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், மக்கள் உறங்கும் போது நின்று தொழுங்கள், சொர்க்கத்திற்கு எளிதாக நுழைவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், ஃபர்தான தொழுகைக்கு பிறகு மிகச்சிறந்த தொழுகை கியாமுல் லைலுடைய தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி கியாமில் லைல், கியாமுல்லைலுடைய தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபஇன்னஹு தப்பு ஸாலிஹீன கப்லகும், உங்களுக்கு முன் சென்ற நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு அது. ஒரு மனிதன் தன்னை நல்ல முஃமினாக கருத முடியாது அவன் கியாமுல்லைலை தொழாத வரை. இன்னைக்கு தாயிகளை தொழுறதில்லை. கியாமுல்லைலை தொழாத வரை அவன் தன்னை நல்ல முஃமினாக கருத வாய்ப்பே கிடையாது. ஒரு முஃமினுடைய வணக்க வழிபாடு சாலிஹீனான மக்களுடைய வணக்க வழிபாடு கியாமுல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹுவ குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும், உங்களை பாவங்களிலிருந்து அது தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல்லைலை தொழுபவன் பாவம் செய்பவனாக இருக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முஃமின்கள் யார் காணும் கலீலம் மின் அல்லைலி மா யஹ்ஜவுன், இரவில் குறைவாகத்தான் அவர்கள் உறங்குவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, யா அப்துல்லா லா தகுன் மித்ல ஃபுலான், இந்த மனிதரை போன்று இருக்காது. யார் அவன்? கான யகூமுல் லைல் ஃபதரக கியாமுல் லைல், இரவில் எழுகிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழுவதில்லை. அவன் இரவில் எழுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான் ஆனால் கியாமுல் லைலை தொழவில்லை. இவரை போன்று இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரபி தோழருக்கு சொன்னார்கள். இப்ப கியாமுல் லைலுடைய வணக்க வழிபாடு நேசர்கள் அல்லாஹுடைய இறை நேசர்களுடைய வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனித பூமியில் அதை நாம் முடிந்த அளவு இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு 5 வக்திற்கும் ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவது. ஜனாசா தொழுகை 5 வக்திற்கு பிறகும் இந்த ஹரமில் தொழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்றேமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, மன் ஷஹித் அல் ஜனாசா ஹத்தா யுஸல்லி ஃபலஹு கிராத், யார் ஒருவர் ஜனாசாவில் கலந்து கொண்டு தொழுகை நிறைவேற்றுகிறாரோ, தொழும் முறை அதோடு இருக்கிறாரோ, அவருக்கு கீராத்துடைய நன்மை கிடைக்கிறது. கீராத்துடைய நன்மை என்றால் உஹது மலையளவு உள்ள நன்மை. உஹது மலையளவு உள்ள நன்மை ஒரு ஜனாசா தொழுகைக்கு கிடைக்கிறது. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம், தவறில்லை. ஆண்களும் பெண்களும் ஜனாசா தொழுகை தொழலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை 5 வக்திலும் நிறைவேற்றுவதற்கு, 5 வக்திற்கும் மரணத்தை நினைவுபடுத்துவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக எமக்கு தருகிறான். அதற்கு பிறகு உள்ள ஒரு வாய்ப்பு ஜம்சம் நீரை அருந்துவது. ஜம்சம் நீர் அல்லாஹுவால் பறக்க செய்யப்பட்ட நீர். அதில் பசிக்கு உணவு இருக்கிறது, நோய்க்கு மருந்து இருக்கிறது. எதை நினைத்து ஜம்சமை கொடுக்கிறாரோ, மாஷூரி பிறகு எதை நினைத்து கொடுக்கிறாரோ அது அவருக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இருப்பது கொஞ்ச நாட்கள். அதில் இந்த நீரை பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய மற்ற நீர்களை அருந்துவதை விட ஜம்சமை எடுத்து அருந்துங்கள். வேறு எந்த நீரையும் அருந்த மாட்டேன் இந்த 7 நாளைக்கு ஜம்சமை தவிர என்று முடிவெடுங்கள். அதற்காக பாட்டிலை வாங்கியோ அல்லது விற்கக்கூடிய பைக்களை வாங்கியோ அதில் நிரப்பி எப்போதும் ஜம்சம் நீரை குடித்து பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆன் இறக்கப்பட்ட ஊர், எந்த ஊரில் குர்ஆனுடைய வசனம் ஆரம்பமானதோ அங்கிருந்து குர்ஆனை ஓதுவதை நாம் ஆரம்பிக்கவில்லை என்றால் அதைவிட நஷ்டம் எமக்கு எதுவும் இருக்க முடியாது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதுவது, இரவுடைய நேரத்தில் துஆக்களை ஓதி உறங்குவது, இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட சுன்னாவாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய இன்றைய உலகிலிருந்து நாம் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமானது ஃபரதான வணக்க வழிபாடுகளை மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்து தொழுதல். கீழே இறங்கி தொழுதாலும் மஸ்ஜிதுல் ஹராம் தான், ஆனால் அது ஒரு கண்ணியமாக இருக்காது. அது ஒரு கேளியாக நாம் ஏதோ பொதுபோக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாடாக அது மாறிவிடும். மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுதல் என்றால் தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால், அதான் சொல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு தயாராகி அதற்கு முன்னதாகவே பள்ளிக்கு சென்று தொழுகை எதிர்பார்த்து அதான் சொன்னவுடன் சுன்னத்தான தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஃபரதான தொழுகை நிறைவேற்றி அதற்கு பிறகு சுன்னாவுடைய தொழுகை நிறைவேற்றி ஒவ்வொரு வக்திற்கும் திரும்பி வருவதுதான் சிறந்ததாக ஆகும். அதுதான் கண்ணியமாக இந்த ஹரமுடைய பூமியில் நாம் வாழ்வதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுத்ததாக மாறும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் நன்மைகளை உயர்த்தும், அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை அளிக்கும். தவாஃப் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். தஹஜ்ஜத் கியாமுல்லைல் ஒரு நாளைக்கு கியாமுல்லைலே குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத் தொழுங்கள் போதும். இரண்டு ரக்காத் தொழுங்கள், ரொம்ப சிரமப்பட வேண்டாம். முடிந்தவர்கள் எட்டையும் முழுமைப்படுத்துங்கள். ஆனால் இரண்டு ரக்காத் தொழாமல் அந்த நாளில் என்னுடைய உறக்கம் இருக்காது என்று முடிவெடுங்கள். அல்லது உங்களுக்கு அசதியாக இருக்கிறது, கால் இரவில் கடைசி வரை எழுந்து தொழ முடியாது, ஃபஜ்ருடைய நேரத்தில் தான் விழிப்போரக்கூடிய வழக்கம் இருக்கிறது என்றால், முடியாத பட்சத்தில் இஷாவிற்கு பிறகு தொழுது, இஷாவிற்கு பிறகாவது தொழுது விட்டு தூங்குங்கள். அது முடியாத பட்சத்தில் இழ முடியாதவர்களுக்கு, வயதானவர்களுக்கு கியாமுல்லைல இழ முடியாது என்றால், இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு கடைசி தொழுகையாக கியாமுல்லைல ஆக்கிவிட்டு தூங்குங்கள். அதுவும் அதனுடைய நன்மையை எமக்கு தரும். ஆனால் அது சிறந்ததல்ல, யாருக்கு முடியாதோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். குர்ஆனை ஓதுவது, குறைந்தபட்சம் ஒரு ஜுசுவையாவது ஒரு நாளில் ஓதுங்கள். இபாதத்துக்காக தானே வந்திருக்கும். இந்த இப்படி வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தது எதற்காக? நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு இல்லையே, எதுக்காக வந்திருக்கும்? இபாதத்துக்காக. அந்த இபாதத்தில் நமக்கு வரக்கூடிய ஓய்வுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த வசதிகள். இந்த வசதிகள் எல்லாம் அதற்கு சாதகமாக நாம் ஆக்கி இபாதத்தை குறைத்து விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரியா? ஒரு தவாஃப், ஒரு ஜுசு குர்ஆன், ஜனாசா தொழுகைகளை முழுமையாக நிறைவேற்றுதல் ஐந்து வக்திற்கு பிறகும், அதற்கு பிறகு சுன்னாவான தொழுகைகளாகிய 12 ரக்காத்துகள் நிறைவேற்றுதல், காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், அதற்கு தான் ஹிஸ்னுல் முஸ்லிம் கிதாப் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள் என்று தனி பட்டியலே இருக்கும். அதை ஓதுங்கள். அரபியில் ஓத முடியவில்லை என்றால் தமிழில் வாசியுங்கள். அந்த துஆக்களை ஒருவர் ஓதினாலே அன்றைய தினம் பாவம் செய்ய மாட்டார். அதில் வரக்கூடிய வாசகங்களை அவர் படித்தாலே உள்ளத்தால் பாவம் செய்ய அவருக்கு மனது வராது. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் ஓதக்கூடிய துஆக்கள், இரவில் உது செய்து விட்டு ஆயத்தில் குருசி ஓதி சுன்னாவான முறையில் வலது கரம் திரும்பி வலது கன்னத்தில் கையை வைத்து உறங்குதல், இது போன்ற சுன்னாக்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக இதை கருதி இங்கிருந்து உங்களுடைய வாழ்வை மாற்றுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை மரணம் வரை நீட்டி தருவான் இன்ஷா அல்லாஹ். ஹைர் بارك الله فيكم أقول قولي هذا أستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
0: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்திருந்தீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com அண்ணல் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று. எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் முஸ்லிம் 149.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
3: அவர்கள். ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس صدق الله العظيم غني مكة பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10 மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சு என்று பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாப் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன், மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை.

முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம். யார் இந்த ஷைத்தான்? ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது. யார் இந்த ஷைத்தான்? ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் மனு வர்க்கத்தை இதுல வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லால் யாபுது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டார். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பிச்சார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த ஷைத்தான். அவனுடைய ஆரம்ப பேர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல், மண்ணாதி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானால் வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான்.
இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டாரு, அவளோட அலா ஒரு இருக்க.

0: இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. மலக்குமார்களே, நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்கப் போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு அதஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹையும் ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டே சொன்னா, وَإِذْ قَالَ لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ. மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாவுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான், ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலிஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டல பூசி மலக்கு மாரிய கூட்டுக்குள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்கு மார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான்னு சொன்னால் மாறு செய்த ஆண்டவன் உத்தரவு, ஆண்டவன் உத்தரவு. அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை, ஏலா என கேலா பாப்பமே என்றது சைத்தாண்டிய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப செயல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர் ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், பிர்தௌசுனும் ஜன்னத்துல் பிர்தௌஸ் சொருக்கத்தில பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர் லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃப்ரு, மாறு செய்த. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன் உனையால் என்றே செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃப்ரு. மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வி இப்படி செய்வ தானே வந்த. கால மாமனாக அல்லா தஸ்ஜுத இது அமர்த்துக்க. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? கால அன கைரும் மின்ஹூ خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல்க் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه. என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ், அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கனைதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தரி மின்னார், ஆண்டவனே நீ என்னை நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், ஹலத்தவமின் தீ, அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்தாக மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்ட ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் வைக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தில் ஆட்சியை கொடுக்கிறதுக்கா? பாப்பமே என்றேன். நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க, பாப்பமே. மனுஷன் நினைவு அப்படி, மனுஷன் நினைவானது நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு ஏட்டையாவேனா? எட்டை ஆவறதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம். இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விளங்கிக் கொள்ளணும்.
1: யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான். எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம். ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், கால ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் தத்தகப்பர ஃபீஹா. மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு செய்றவனுக்கும் அன் தத்த கப்பரன்ஸ்னால் பெருமடிக்கிற பெருமடிக்கிறவனுக்கும் இங்க இடம் இல்ல. போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான் அல்லாஹ். ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ்ஸாகிரீன். இன்றையில இன்றி நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வரார்கள். அது நான் அந்த நாள்லேருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்திலேருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்லை. அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம். எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம். அவர் அவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல. ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய் தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பிரு நீ இலா யௌமி யுபஅஸூன். ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே. உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன். சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தார போ. நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாயன்னு சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கடை ஒன்று இருக்கணும். எனவே அல்லாஹ் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றான், கால فَبِمَا أَغْوَيْتَنِي لَأَقُودَنَّ لَهُمْ صِرَاطَكَ الْمُسْتَقِيمَ. ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன் கெடுப்பு. லாகூதன்னு சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான்,
0: அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ومن خلفهم وعن ايمانهم وعن شمائلهم ولا تجد اكثرهم شاكرين எந்த அளவுக்கு சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னால்

எனவே நாசமா போனவனே நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, இந்த முன்னுக்கும் நிக்கவானாமல் சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆலா எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதுங்கண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆன் விளங்கின மாதிரி, குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், ஃபதகூனா மினல் காசிரீன், இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் என்றானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செஞ்ச யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையல் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானும், பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சாணையும் அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல, அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான், அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே, அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி, பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற, போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க, எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லா படைச்ச அப்பாட விழா எலும்பிலேது, ஆதம் அலை சலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை எல்லாம் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லா கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்கோ. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும், ஒரே அடியா நிமித்த போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில இருந்து நீ தாஜத் தொழணும் பரலு மாறி, குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் சரி ஓதணும், நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஏண்ட வீட்டுல கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா வீட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும், போ போ சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம விட்டு வைத்து மாப்பிள்ளைக்கு தெரியாம இந்தியாவுக்கு வைத்து இந்தியாவுக்கு, இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு, போ போ சரியா வரமா, இனி எங்க சரிவார வளைஞ்சு போயிருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலை

0: அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் அஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களுடைய ரப்புண்டா, ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவனா ரப்பு, கிளின்டனுக்கும் அவனா ரப்பு, ஃபஹதுக்கும் அவனா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியில் உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாதான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் ஹன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம், உள்ளங்களில் பதுங்கி அல் ஹன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்புல போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன் உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னினத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுருக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா, வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹா குமா ரப்புகுமா அன்ஹாதி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான், இங்க வாங்கோ. மா நஹா குமா ரப்புக்குமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும், அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம்னு நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு.
1: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக 12:00.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அடோ காட்டத மீன் இப்ப நீ கேண்டாவே மாத்த கண்ணோட கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய தமிழி கடைக்கு வருவான் அஜர் இல்ல சாம கொஞ்சம் இருக்குது ரெண்டு சென்ட் அறிக்கை உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு முறை என்னடா பாக்குறேன் இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானோ அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு இவர் பாப்பாரு அப்படியே ரகசியமா வந்து சொல்றானே என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல வாங்கி கட்டின போற பார்த்தா லொரி லொரியா ரோட்டெல்லாம் சீரழிவு ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் சொன்னான் தானே என்ன தெரியுமா அர்த்தம் இல்ல அந்த கூணா மலக்கை நீங்க ரெண்டு பேரும் மலக்கா ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியல மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறது தானே அது மாத்திரமல்ல மினல் காலிதீன் நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறது சொர்க்கத்தில் இல்லாமிக்கிறதுக்கும் மலக்கா போவாமிக்கிறதுக்கும் தான் இந்த பிளான் உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தாண்ட கோலம் எல்லாம் நடக்குது அம்மான நம்புக இது சத்தியமா சொல்றேன் உங்களோட தலையில சத்தியம் சொல்றான் சத்தியமா சொல்றேன் இன்னி லக்குமா மினன் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன் அம்மா உங்களுக்கு ஓடுமுன்னா நீங்க ஏத்து போங்க தாறு செல்லி தர மாட்டார் நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா உங்க தலைமையில சத்தியமா இவன் மனத்துக்கிட்ட போவான மண்டது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கு எவ்வளவு பெரிய பிளான் எவ்வளவு பெரிய பிளான் இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான் அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு அப்படியானால் அல்லாஹ்க்கு மாறு செய்யறதுக்கு அல்ல மரத்துக்கிட்ட போவோம் மரத்துக்கிட்ட போவோம் அப்ப எங்களுக்கு மலக்காவேலும் எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேலும் போனார்கள் மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள் அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் வ தஆலா மண்ணுலகத்துக்கே அனுப்பி வைக்கும் இப்ப தெரியுதா நம்பர் டேட் ஆஃப் பர்த் எங்க பிறந்த பதார் எல்லாம் சொல்லியாச்சு கொள்ளாதவன் இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அவன் எங்கிற ஷைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும் உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுறவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல அல்ல அக்கூதன்ன சிராத்தக்கல் முஸ்தகீம் போன்ற நேரான வழியில போவிடாம நான் நடுவுல உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன் முன்னாலும் குழப்புவேன் பின்னாலும் குழப்புவேன் இடதிலும் குழப்புவேன் வலதிலும் குழப்புவேன் அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே அதைத்தான் அந்த ஷைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான் எனவே ஷைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார் நக்கல் முகம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க அவுது பில்லாமின் ஷைத்தான் ரஜீம் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் கொட்டாவி போதிலையா கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார் ஷைத்தானே குணம் உடனே அவுது பில்லாமின் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லுங்கள் நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் சொல்லுங்கள் அவைகள் சைத்தானை பார்க்கின்றது கழுத கண்ணுக்கு தெரியும் நாய்க்கு தெரியும் சேவல் கூவுகின்ற போதே அல்லாவை புகழுங்கள். ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவனுக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. உனக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னாரு. பார்த்தார்கள், பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பிரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளண்டைக்கு வாழலாம் சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் எல்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ளப்பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவது பில்லாமின ஷைத்தான் ரஜீம், அவது பில்லாமின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்ல குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கள்ளனுக்கு இங்க வாரணும் இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வாரணும், அவன் வரப்போறோம் இல்லை பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு யஅதுக்கு முன் ஃபக்ர், இந்த வார்த்தையில அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யஅமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். ஷைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் ஷைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2-3 ஆவிட்டு, 3-4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க, ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்றக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பல போடுறதுமா வந்தான். படம் உண்டு பாப்பமா, பிலிம் உண்டு பாப்பமா, எடால் சொல்லி ஒன்று பாப்பமா, பாட்டு ஒன்று கேப்பமா, விஷல் ஒன்று அடிப்பமா, தராபி தொழுதுட்டு போற குட்டிக்கு கல்லொண்ட வீசுவமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான் நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல் சாராயமும் சாராயம் டோப் டோப் அதுவும், மைசிர் என்றால் சூதாட்டம், இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளப்பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றார். ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே. அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கு பிறகு அம்மனத்தோடு அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, அவன் தான் கூப்பிடுற, வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போயிட்டு வந்துடும் வாங்க கூட்டிட்டு போ. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, தான் ரெண்டாம் நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல ஈட்டு போய் அதுல குத்தும், என்ன கதை என்ன கதை ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்டு வேலை. எனவே ரிஜிசும் அமணி சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல் குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரை துஷைத்தானு ஐயோக்கிய பைனக்கும் அல் அதாவத்த வல்பகலாக வயசுக்கும் அந்திக்கிறாயி இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டே மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை எல்லாம் சொல்லுகின்றான். அதாவத்த உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான் பத்து பத்து ரூபாய், மொத்தம் இருபது ரூபாய், ஒன்ற பத்து அவன் பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுக்கும் அன்பிக்கிறில்லா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
2: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு, அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர் தான் இப்ப இருக்கார்கள். அப்ப
0: அவங்க நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானுரிக்கின்ற நேரம் இது.
3: அதான் ஒலிக்கும் நேரம் அன்னசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் இல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள். உணவருந்த மாட்டீர்கள், நீரருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்த அல்லா இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்துவிட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பயும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கு நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கு நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு? அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நஷ்டம் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹமத்துல்லாஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருநா சைத்தானு கேட்டாங்க, பேட்டி கண்டாரு. எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் ஷைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், ஷைத்தானே, உன்னுடைய படுக்கை தோழன் யார்? ஷைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன், அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்ற கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழையே புறவு தொழுவோமே என்று தொழுற சுனங்கி தொலை விடுறல்ல சுனங்கி தொழுற அவர் தான் என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே, அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல, என்னது 99, அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியமான பாட்டு. இவங்க சொல்றாங்க புரியமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோ. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும், இந்த வாப்பாவும், அவனை வெட்டாலும் அவனை, இந்த மம்மியும், இந்த நானாவும், இந்த உக்கும் தம்பியும். அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க, நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான், வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன் ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களே. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல 2 வாரத்துல ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு புரியமில்லாத ஒன்று, அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியமாட்டான். சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனம் ஆடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
3: For more lectures, visit slhub.com.
6: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com. You are listening to Muslim Vanuli.

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா

0: لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774 0565 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள், சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560.
4: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: அழுகையிலிருந்தே துவங்குகிறது மனிதனுடைய வாழ்வு. அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறார். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் துப்பத்தை சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பண கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மன கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த தகுதித்தங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒடு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பிடித்துவிட்டு பீடித்துவிட்டு, மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல், இன்றைக்கு எந்திரத்தனமாய் இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருக்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான், குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான். திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால் அதே திருக்குர்ஆனின் வேதவரிகள், அதே திருமறையின் வார்த்தைகள், அதே திருமறையின் சங்கநாதங்கள், அதே திருமறையின் எழுச்சி வரிகள், அதே திருமறையின் முத்தான துளிகள் ஒரு மலையின் மீது பட்டால் மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ், மலையே சுக்குநூறாகி விடும் என்கிறான் அல்லாஹ். எப்படி லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முத்தசத்தியா, மனிதா இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால், ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால் வேத வசனத்தின் கனப்பரிமாணங்களை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறான். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான் மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார், மலையை விட கடுமையானவனா, மலையை விட சக்தி பெற்றவனா, மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார், இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார், அன்தும் அஷத்து கல்கன் அமிசமாஉபனா, மனிதா நீ சக்தி உடையவனா, நீ ஆற்றல் உடையவனா, நாம் விரித்து வைத்திருக்கிற நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா, அந்த வானத்தையே படைத்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம் பூமி மலை இவைகளெல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கு அழுகை வருவதில்லை. தன்னகத்தை தாங்கி நிற்கிற மனிதனின் இதயம் இன்றைக்கு நொறுங்கவில்லை. ஆனால் கற்களாக இரும்புகளாக திரவங்களாக திடங்களாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருமறையை கேட்கிற போது, திருமறையின் கனப்பரிமாணத்தை தாங்குகிற போது, தாங்க முடியாத சக்தியினால், தாங்க முடியாத கனப்பரிமாணத்தினால் சுக்க நூறாகி நொறுங்கி விழுகின்ற போது இதயம் கொண்டிருக்கிற மனிதா நீ திருந்த மறுக்கிறாயே என்றுதான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. அதனால் தான் அகிலத்தின் அருக்கொடை அன்னலம் பெருமானாருக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய திருமறையின் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அலம் யஅனில் லில்லதீன ஆமனு, அலம் யஅனில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லா வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்திறங்கிய வசனம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? வமா நஸல மினல் ஹக், சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன? இறுகி இருக்கிற உள்ளத்தில், இறுகி இருக்கிற இதயத்தில், இரும்பை போல் இருக்கிற இதயத்தில் இருதயமாக இயங்க வேண்டிய இந்த இதயம் இன்றைக்கு இரும்பை போல் இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதே, அந்த உள்ளம் கொஞ்சமாவது இரக்க உணர்வை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது சிந்தனை தெளிவை பெறுவதற்கு, அந்த உள்ளம் கொஞ்சமாவது உருகுவதற்கு, அந்த உள்ளம் படைத்தவனோடு ஒரு தொடர்பை வைப்பதற்கு, அந்த உள்ளம் மறுமையை நினைத்து நினைத்து பார்ப்பதற்கு, அந்த உள்ளம் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே என்கிற மாண்புயர் சிந்தனைக்கு செல்வதற்கு இந்த வேதவசனம் தாக்கத்தையும் தாற்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனில் இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம், இன்னல்லதீன ஊதுல் இல்ம மின் கப்லிஹி, வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், இதா யுதுலா அலைஹிம், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், யஹிர்ரூன லில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வாது ரப்பினா மஃஊல மஃஊலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள், இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான், இயபுகூன் வயசீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கிற போது, திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது, அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள் சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனை வார்த்தையாக, வெறுமனை வாசகமாக, வெறுமனை எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்கதரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர், உருவா இபின் சுபைர், சுபைர் இபின் அவ்வாமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள். தங்களுடைய பாட்டியார் அஸ்மா பின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள், அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும். உடனே அஸ்மா பின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தத்மஉ உயூனுஹும், அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇரு ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுல்லாஹ், அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதை போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனைவியை மனைவியாக பார்ப்பதைப் போல், மக்களை மக்களாக பார்ப்பதைப் போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதைப் போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதைப் போல், திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்தீக் ஆரம்பித்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும் ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அபூபக்கரின் சித்தீக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று, கான பக்கா அன், எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார், எப்போதும் போதுகிற போது அழுவார்கள். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது, முடியாத பருவத்திலும் கூட முடியாத நிலையிலும் கூட கைத்தாங்களாய் தொழச் சென்ற ரசூலுல்லாஹ் அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது, பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது, தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் ஏவியது அபூபக்கரின் சித்திக். ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை. அந்த அபூபக்கரின் அவருடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்களே, என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழ வைத்து விடுவார்கள், அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள், தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நோய்வாய்ப்படுகிற போது, பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது, எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது, எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம், துன்பத்திலே உழண்டு விடுகிறோம். ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ, திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ, அந்த எண்ணங்கள், இந்த மாற்றங்கள், அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உமர் என்று சொன்னவுடனேயே உறுதிமிக்கவர் என்றுதான் பார்க்கிறோம். உமர் என்று சொன்னவுடனேயே கரடுமுரடானவர் என்றுதான் ஆரம்பத்தில் அறிந்து வைத்திருப்போம். உமர் என்று சொன்னவுடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்றுதான் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது வசனங்கள் சொல்லுகிற தத்துவங்களை, அந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை தாங்கி நின்றவர்களாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சூரா யூசுஃபை சுபுஹ் தொழுகையிலே ஓதுகிற போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சங்கடங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற போது ஒரு வார்த்தை ஒன்றை சொன்னார்கள். என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள். எந்த வயதில் மகனை தூக்கி வளர்க்க வேண்டுமோ, எந்த வகையில், எந்த வயதில் மகனுடைய அன்பும் அரவணைப்பும் தந்தை என்கிற ஸ்தானத்தில் அவர் இருக்கிற போது அவருக்கு கிடைக்க வேண்டுமோ, அந்த நேரத்திலேயே தனையனை இழந்த துர்பாக்கியவதியாக அவர்கள் வாழக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பெற்ற பிள்ளைகளாலேயே தான் பெற்றெடுத்த இன்னொரு மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கஷ்டங்களையும் கவலைகளையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். சங்கடங்களையும் நஷ்டங்களையும் அல்லாவிற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் அவர் மனமுருகி அல்லாவிடத்தில் சொன்ன வார்த்தை, என் சங்கடத்தையும் என் கவலையையும் அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கிறேன். அந்த வசனத்தை, அந்த செய்தியை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகிற போது, அந்த வார்த்தை ஏற்படுத்திய தாக்கம், அந்த வரலாறு அவர்களிடத்தில் ஏற்படுத்திய தாக்கம், நபியாக இருந்த அவரே, அவர்களே இப்படி வாழ்ந்திருக்கிற போது ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் என்கிற அந்த உள்ளாந்த அர்த்தத்தின் அடி ஆழம் சென்று தன்னுடைய அழுகையை வெளிப்படுத்துகிறார். அந்த அழுகையின் வீரியம் எந்த அளவிற்கு கேட்கிறது என்றால், கடைசி சஃபிலே தொழுது கொண்டிருக்கிற தோழர்கள் செவியில் விடக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் என்பதை இஸ்லாமிய வரலாறு என்பதை நாம் கொஞ்சம் படிக்க வேண்டும். அதனால் தான் திருமறையின் வசனங்கள் தோழர்கள் ஓதுகின்ற போது அழுகை அவர்களுக்கு வர வைத்தது. ஒரு நாள் தங்களுடைய வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். அப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ருஹ்பான்கள், துறவிகள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்கிறோம் என்று துறவரத்தை மேற்கொள்ளக்கூடிய துறவிகள் அவர்கள் இருக்கிற இல்லங்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது அவர்களுடைய நிலைகள் இவர்களுக்கு சிந்தனையில் வருகிறது. அந்த ருஹ்பான்கள் என்று சொல்லப்படக்கூடிய துறவிகளுடைய வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை யோசிக்கிறார்கள். அப்போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை கடந்து செல்கிற போது, ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா என்றாடும் ஓதக்கூடிய வசனம், அன்றாடம் ஓதக்கூடிய வசனம், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, சூழ்ந்து கொள்கிற வேதனையை பற்றி நபியே உங்களுக்கு செய்தி வந்ததா? உஜூஹும் யௌமைதின் காஷியா, இந்த நாளில் சில முகங்கள் இழிவுபட்டிருக்கும், அச்சத்தோடு இருக்கும். யார் தெரியுமா? ஆமீலத்துன் நாசிபா, அவர்கள் தவறான காரியங்களை நல்லவைகள் என்றே நினைத்து அதிலேயே பிடிவாதமாக செயல்பட்டவர்கள். யார் அவர்கள்? ஆமீலத்துன், அமல் செய்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே நன்மை கிடைக்கும் என்று நினைத்து செய்தவர்கள். ஆனால் ஆமீலத்துன் நாசிபா, தவறென்று நல்லதென்று நினைத்து தவறுகளில் பிடிவாதமாக இருந்த காரணத்தினால் தஸ்லா நாரன் ஹாமியா, கொழுந்து விட்டெறிகிற நரக நெருப்பிலே அவர்கள் நுழையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். யோசித்து பார்க்கிறார்கள், அட பாவிகளா, அட துறவிகளா, உலகத்திலும் நீங்கள் மனைவியை இழந்து, உலகத்திலும் இல்லறமெனும் பாக்கியத்தை இழந்து, உலகத்திலும் வாரிசு என்கிற பாக்கியத்தை இழந்து, உலகத்தின் இன்பத்தையும் இறந்து, மறுமையிலும் நீங்கள் பாவிகளாக, மறுமையிலும் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக நரகத்திற்கு நுழைய போகிறீர்களே என்கிற அந்த சிந்தனை அவர்களுக்கு வரும்போது அழுதினார்கள். அழுதினார்கள்

துறந்து செல்லுதல் என்கிற ஹிஜ்ரத் என்கிற கடமையை அறிமுகப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் தான் உலக வரலாற்றிலேயே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொள்கைக்காக பிரயாணம் செய்து போகலாம் என்கிற கொள்கை பிரயாணத்தை உலகத்திலே முதன் முதலாக பிரகடனப்படுத்திய தலைவர். அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஹபஷா மாநகருக்கு, அபிசீனிய மாநகருக்கு, இன்றைக்கெல்லாம் அபிசீனியா என்று சொன்ன உடனேயே காய்ந்த முகத்தோடும் தேய்ந்த முகத்தோடும் உள்ளே சென்ற வதங்கிய வயிற்றோடும் தான் இன்றைக்கு நமக்கு சிறுவர்கள் காட்சியளிக்கப்படுவார்கள். அபிசீனியா என்று சொன்னவுடனேயே பட்டினி சாவுகளில் கிடந்த குழந்தைகளின் போட்டோக்கள் தான் நமக்கு நினைவுக்கு வரும். அபிசீனியா என்று சொன்னவுடனேயே தகவல் தொழில்நுட்ப சாதனங்களோ, விஞ்ஞான சாதனங்களோ, அறிவியல் சாதனங்களோ எதுவுமே இல்லாத ஒரு மொட்டை காடை போல் யோசிப்போம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானாரின் காலத்தில் ரோமாபுரி பாரசீகம் என்கிற இருபெரும் வல்லரசுகளுக்கு சவால் விட்டு திகழ்ந்த ஒரு நகரம் அபிசீனியா என்கிற நகரம். அங்கே இருந்த சீமா நஜாஷி மன்னர் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் அநியாயங்களுக்கு துணை போகாதவர், அங்கிருந்த நஜாஷி மன்னர் நேர்மைக்கும் நீதிக்கும் தன் குரலையும் தன்னுடைய ஆதரவையும் தரக்கூடியவர். அதை கேள்விப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்கள் கூட்டத்தை இங்கே அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த போது தெரிந்து கொண்ட பாவிகள், இஸ்லாமிய வளர்ச்சியை மலர்ச்சியை எழுச்சியை பிடிக்காதவர்கள் எப்படியாவது இந்த அபிசீனிய மன்னரை இஸ்லாத்திற்கு எதிராக திசை திருப்பி விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு, திசை திருப்பி விட வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு இருவரும் வீரர்களை, இருவரும் சூரர்களை, இருவரும் தீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இங்கே இருக்கிற ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு கூட்டத்தை நஜாஷி மன்னருக்கு எதிராக உசுப்பி விட, திருப்பி விட, தப்பும் தவறுமாக சொல்லித் தருகிறார்கள். இவர்களெல்லாம் புதிய மதத்தை கொண்டு வந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட நஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்ன கொள்கையை கொண்டு வந்தீர்கள், உங்களுடைய தூதர் உங்களுக்கு என்ன கொள்கையை சொல்லிக் கொடுத்தார்? உடனே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொன்னார்கள், குன்னா நஅபுதுல் அஸ்னாம, நாங்கள் சிலைகளை வணங்கி வந்தோம், எங்களை ஏக இறைவனை வணங்க வைத்தார், எங்களுக்கு இடையில் அடித்தும் பிரித்துக் கொண்டிருந்தோம், எங்களிடையே ஒற்றுமையை கொண்டு வந்தார், செத்தவைகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், எங்களுக்கு ஆரோக்கியத்தை சாப்பிடும்படி சொன்னார், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த மக்களாக இருந்தார்கள், அவர்களிடத்திலே ஒழுக்கத்தை போதித்தார் என்றெல்லாம் இஸ்லாமிய செய்திகளை பட்டிகள் போட்டபோது, இஸ்லாமிய அதபுகளையும் மரபுகளையும் பட்டிகள் போட்டபோது ஆச்சரியப்பட்ட நஜாஷி மன்னர் அடுத்து கேட்ட கேள்வி என்பதனால் எதை சொன்னால் அவருடைய உள்ளம் உருகுமோ, எதை சொன்னால் கொள்கையின் தீவிரம் அவரிடத்திலே புலப்படுமோ உணரப்படுமோ, எதை சொன்னால் மார்க்கத்தின் சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுமோ, அதை புரிந்து கொண்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஓத ஆரம்பிக்கிறார்கள். எந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள்? எந்த சூராவில் அல்லாஹ் ஈசா நபியை பற்றியும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஏன் நமது உயிரினும் மேலான, உயிருக்கு உயிரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் எந்த சூரா பேசுகிறதோ அந்த சூராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். காஹா யா ஐன் சாத் ذِكْرُ رَحْمَةِ رَبِّكَ عَبْدَهُ زَكَرِيَّا. நபியே, நபியே, இது உம்முடைய இறைவன் தன் அடியாராகிய ஜக்கரியாவுக்கு அருளிய ரஹ்மத்தை பற்றியதாகும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் உள்ள முருக இறைவனிடத்தில் செய்த பிரார்த்தனையை கொண்டு துவங்குகிற அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய கஷ்டத்தை, தன்னுடைய பலகீனத்தை, தன்னுடைய உள்ளத்தின் ஏக்கத்தை, தாக்கத்தை, உருக்கத்தை இறைவரிடத்திலே வார்த்தைகளாக, வாக்கியங்களாக, பிரார்த்தனையாக எதை அவர் சொன்னாரோ அது குறித்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். இது நாதா ரப்பஹு நிதா அன் ஹஃபியா, மென்மையான குரலில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். என்னுடைய எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது அல்லாஹ், என்னுடைய தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது அல்லாஹ்.

வலம் அக்குன் பிதுஆயிக ரப்பி ஷகியா. ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் நான் இன்னும் சோர்ந்து போய்விடவில்லை. ஆனாலும் இறைவா உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்வதில் இன்னும் நான் பாக்கியமற்றவனாக மாறிவிடவில்லை என்று உள்ளம் உருக ஜெகரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஆரம்பித்து, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வலியோடு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வயிற்றிலே சுமந்தார்களே, ஒரு ஆணுடைய கைப்படாமல் ஒரு தந்தையினுடைய உதவி இல்லாமல் இறைவன் நாடினால் தந்தை இல்லாமல் கூட குழந்தையை பிறக்க வைக்க முடியும் என்கிற அதிசய வரலாற்றுக்கு சொந்தக்காரரான ஈசா நபியின் தாயார் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட துன்பம் வந்த வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனங்களை கேட்கிறார் நஜ்ஜாஷி மன்னர். இந்த வசனங்களின் ஆழங்களை அகலங்களை நீளங்களை உணர்கிறார் நஜ்ஜாஷி மன்னர். இந்த வேத வசனங்கள் அவரிடத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய இதயத்திற்குள் புகுந்து விடுகிறது. இந்த வேத வசனங்கள் அவருடைய நரம்புகளில் ஒரு நனைப்பை ஏற்படுத்துகிறது. உடனே அழுகிறார். எந்த அளவிற்கு அழுகிறார் என்றால் அவருடைய தாடி நனைகிறது. அழுகிறார். இவர் அழுவதை பார்க்கிறார்கள் மதகுருமார்கள். யார் அந்த மன்னருக்கு வலதுகரங்களை போன்று செயல்பட்ட மதகுருமார்கள் எல்லாம் தன் மன்னர் அழுவதை பார்க்கிற போது அந்த சபையே கண்ணீரில் மிதக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கையில் வைத்திருந்த வேத நூற்கள் எல்லாம் நீரால் நனையக்கூடிய அளவிற்கு அவர்கள் அழுத வரலாற்று சம்பவங்களையும் இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இப்படி அருமை சகோதரர்களே, வாழ்க்கையிலே முன்னேறியவர்கள், ஒழுக்க ரீதியாக பண்பட்டவர்கள், இறைவனுக்கும் இஸ்லாத்திற்கும் சேவைகளை செய்தவர்கள், இறைவனுடைய அன்புக்கும் உவப்பிற்கும் பாத்திரமானவர்கள், மறுமையின் பாக்கியத்தையே உலகத்தின் பாக்கியத்தை விட பெரிதாக நினைத்தவர்கள் இந்த திருமறை வசனங்களை கேட்கிற போது, திருமறை வசனங்களை படிக்கிற போது உள்ளத்திலே தாக்கம் ஏற்பட்டவர்கள். அதனால் தான் சகோதரர்களே, எல்லா சஹாபாக்களையும் திருக்குர்ஆன் அட வைத்திருக்கிறது. அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, வ இன் துபுது மா ஃபி அன்ஃபுஸிக்கும் அவ் துஃபூஹு யுஹாஸிபுக்கும் பிஹில்லா. சூரத்துல் பக்ராவில் அடிக்கடி ஓதுகிற வசனம், உங்கள் உள்ளங்களிலே உள்ளதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லது அதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் அதை குறித்தும் அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பான் என்கிற வசனம் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு அவர்களை திரும்ப திரும்ப ஓத வைத்து அட வைக்கிறது. அதே அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஒய்லுல்லில்

0: வியாபாரத்தை பற்றி பேசுகிற வசனம், வியாபாரிகளை பற்றி பேசுகிற வசனம், வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு முறையில் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதீன இதத்தாலு அலன்னாசியஸ்தௌஃபூன், அவர்கள் மக்களிடத்திலே நிரப்பி வாங்கும் போது, எடை போட்டு வாங்கும் போது நிறைவாக வாங்குகிறார்கள். வயதா காலூகும் ஆனால் இவர்கள் விற்கிற போது, இவர்கள் எடை போட்டு கொடுக்கிற போது அவர்களதிலே மோசடி செய்கிறார்கள். அலாயதுன்னு உலாயிக்க அன்னஹும் மபூஸூன், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா, அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் எழுப்பிடிப்பாட்டு வைக்கப்படும் போது, மகத்துவமான நாளுக்காக, மகத்துவமான நாளுக்காக, அகிலத்தின் அதிபதியாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முன் அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற போது என்ன நடக்கும் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உடனே அவருக்கு மஹ்ஷரின் ஞாபகம் வருகிறது, உடனே அவர்களுக்கு மறுமையின் ஞாபகம் வருகிறது, கேள்வி கணக்கு குறித்த ஞாபகம் வருகிறது, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் எப்படி விசாரிப்பான் என்கிற ஞாபகம் வருகிறது. தேம்பி தேம்பி எழுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இன்னொன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா? திருமறை குர்ஆனில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் வேத வசனம் ஒன்றிலே, ஆஃபா மின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஹகூன் வலா தபகூன், மார்க்கத்திற்கு முரண்பட்டு வாழ்பவர்களை நேரடியாக பேசுகிற வசனம் தான் இது. மார்க்கத்தின் தர்மத்திற்கு நேரடியாக முரண்பட்டு வாழ்பவர்களை பற்றி பேசுகிற வசனம் தான் எது. இந்த வேதம் இறங்குகின்ற போது, இந்த வேதத்தின் செய்திகளை நீங்கள் கேட்கிற போது ஆச்சரியப்பட்டு உங்களுக்குள் நீங்கள் சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அழாமல் இருக்கிறீர்களா? கேள்வி இதுதான். இந்த வசனம் இறங்கிய உடன் அன்பு சகோதரர்களே, பகா அஹ்லு சுஃபதி ஹத்தா ஜரத் துமுஹும் அலா ஹுதூதிஹிம், அவர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணங்கள் எல்லாம் தண்ணீரால், கண்ணீரால் நனையும் வரை அவர்கள் அழுதார்கள். இப்படியே சஹாபாக்களுடைய அழுகையை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிற நாம், அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாரும் பல வசனங்களுக்கு எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு வசனத்தினுடைய அழுகையை நாம் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தான் இன்று வரைக்கும் உணராமல் புரியாமல் இருக்கிறோம். எது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு பிடித்தமான வழக்கங்களில் ஒன்று, அழகிய முறையில் திருமறை குர்ஆனை ஓதுபவர்களை தன் பக்கத்திலே அமர வைத்து ஓத வைத்து கேட்பது ரசூலுல்லாஹ்வின் வழக்கம். எப்படி? மாநாட்டின் துவக்கத்தில் அழகிய குரலில் நம் அன்பு மாணவர்கள் அவர்களுடைய இலகுவான மிருதுவான குரல் வளத்தால் திருமறை குர்ஆனை ஓதிய போது இந்த உலகத்தையே மறந்து, நம்மை நாமே மறந்து, நம்முடைய கண்களில் வடிகின்ற கண்ணீரை பற்றி கூட யோசிக்காமல் கேட்டுக்கொண்டிருந்தோமோ? பேசி முடித்துவிட்டு, அவர்கள் ஓதி முடித்துவிட்டு மேடையில் இறங்கெங்கே போகும் போதே வயதான ஒரு பெரியவர் என்னை சந்தித்தார், என் கையை குலுக்கினார்.
1: நேர்கள், உங்கள் முஸ்லிம் வானொலி www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், அதே போல முஸ்லிம் வானொலியுடைய உத்தியோகபூர்வமான அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு இறங்குதளங்களில் இப்போது புத்தம் புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக பகல் 1:02.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: உம்மத்திற்கு நான் பொறுப்பாளராக கொண்டு வரும் போது எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற தன்னுடைய அந்த கடமை உணர்வை, தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் தம் உம்மத்தோடு தாம் வருகிற போது இருக்கிற அந்த வாரதூரமான சூழலை யோசித்து பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த மாநாட்டினுடைய தேதியை அறிவித்ததிலிருந்து இந்த மாநாட்டினுடைய பணிகளுக்காக பம்பரமாக சுற்றிய பலருக்கு தெரியும். மனைவி சொல்லுவார், மனைவி சொல்லி இருப்பார், என்னங்க செக்கப்புக்கு போகணும், மாநாடு கழிச்சு பார்த்துக்கலாம். வாப்பா கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கணும், மாநாடு கழிச்சு பாத்துக்கலாம். பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருந்தீங்களே, இன்னும் கடையை துறக்கலையா, மாநாடு கழிச்சு திறந்துக்கிறேன். வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, மாநாடு கழிச்சு போய்க்கிறேன். ஒரு பிரச்சனையை பத்தி பேசணும்னு சொன்னீங்களே, மாநாடு முடிச்சு பேசிக்கிறேன். அல்லாஹு அக்பர். எங்கே கன்னியாகுமரியின் கோட்டாறு முதல் கோயமுத்தூரின் கோட்டை மேடு உட்பட சென்னையின் புதுப்பேட்டை வரை சகோதரர்களே, தமிழகத்தின் அத்துணை பகுதிகளிலும் மாநாட்டு தேதியை அறிவித்ததிலிருந்தே மாநாட்டின் பொறுப்பாளர்களும் அதற்காக வேலை செய்ய நினைத்தவர்கள் ஒவ்வொரு அமைப்பினுடைய உறுப்பினர்கள் உட்பட இந்த மாநாட்டிற்காக வேண்டி அந்த எத்தனை விஷயங்களை நாம் பொருட்படுத்தாமல் விட்டோம், எத்தனை விஷயங்களை தியாகம் செய்தோம், எது இந்த உலகத்தின் ஒரு சாதாரண இந்த ஒரு நிகழ்வுக்காக. ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் நடக்கவிருக்கிற அந்த மிகப்பெரிய நிகழ்வை பற்றி அவர்கள் யோசிக்கிற போது அப்துல்லா பின் மசூத் அவர்கள் தங்களுடைய அழகிய குரலில் ஓதியதை அவர்கள் செவிமடுத்த போது தாங்க முடியாமல் அப்துல்லா பின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள், கண்ணீரை விட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களில் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக அருமை சகோதரர்களே, காலையிலிருந்து தொடர்ச்சியாக பல செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எவ்வளவு கேட்டோம் என்பது பெரிதல்ல, அதை எப்படி கேட்டோம் என்பதுதான் பெரியது. ஏதோ வந்தோம் கேட்டோம் சென்றோம் என்று ஒரு பத்தோடு பதினொன்னாக அத்தோடு இது ஒன்றாக இந்த மாநாட்டை நினைத்து விடாதீர்கள். இந்த மாநாட்டின் ஒவ்வொரு அமர்வையும் ஒவ்வொரு உரையும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நமக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் காலையிலிருந்து இன்றைக்கு இதோ இந்த இறுதி நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் அல்லாஹ் மார்க்கத்தை பற்றியும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பேசுவதோ கேட்பதோ பெரிதல்ல, ஆனால் பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் கேட்பவர்களாக இருந்தாலும் அந்த வசனம் நம்முடைய இதயத்திற்குள் நுழைந்து நம்முடைய இதயத்தை இயக்குகிற இயந்திரமாக மாறி இறையச்சம் என்னும் மருந்தை நமக்கு நம்முடைய உணர்விலும் நம்முடைய செயலிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் நம்முடைய அத்துணை அம்சங்களிலும் அந்த இறையச்சம் என்கிற மருந்து நம்மோடு கலந்து நமக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் அருமை சகோதரர்களே, எதையெல்லாம் நாம் சொன்னோமோ எதையெல்லாம் நாம் கேட்டோமோ அதை புரிந்து தெளிந்து உணர்ந்து மறுமைக்குண்டான ஒரு விளைநிலங்களாக அவைகளை பயன்படுத்தி உள்ளபடியே திருமறை குர்ஆனின் மூலம் என்ன ஒரு அம்சங்களையும் படிப்பினைகளையும் பாடங்களையும் உணர்வுகளையும் நாம் பெற வேண்டுமோ அப்படிப்பட்ட உயர்ந்த உணர்வுகளை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நாம் அனைவரையும் ஆக்கியருளட்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன்.
0: வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.

0: முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 645. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடந்து சென்று கொண்டிருந்தேன். அவர்கள் கழுத்தின் மீது ஓரப்பகுதி தடிப்பமாக இருந்த நஜரான் நாட்டு போர்வையை போட்டிருந்தார்கள். அப்போது ஒரு கிராம காட்டரபி வந்து அவர்கள் மேல் இருந்த போர்வையை கடுமையாக இழுத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையின் மேல் பகுதியை பார்த்தேன். அந்த காட்டரபி அந்த போர்வையை கடுமையாக பிடித்து இழுத்ததின் காரணத்தால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோள் பட்டையில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த காட்டரபியோ, முஹம்மதே, உன்னிடம் உள்ள அல்லாஹுவிற்குரிய அதாவது பைத்துல் மால் பொருளில் இருந்து எனக்கு தரும்படி கட்டளையிடுவீராக என்று கூறினார். அவரின் பக்கம் திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துவிட்டு பொது நிதியிலிருந்து அவருக்கு நன்கொடை கொடுக்கும்படி கட்டளையிட்டார்கள். புகாரி 5809, முஸ்லிம் 1057.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى أيضا أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم. الله بن الذي يارخلي அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹுவை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஃமீனுடைய ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக நீங்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு, ஏனென்றால் மனித உடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கு என்ன லாபம் இருக்கிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வராவுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது பல வகையான செய்திகள் அவருடைய காதிலே விழுந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் அழைத்து கொண்டு போனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், மக்களை உங்களை ஒதுக்கி வைப்பார்கள், மக்கள் உங்களுக்கு இன்னல் தருவார்கள், பல வகையான சிக்கல்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி சொன்ன சந்தர்ப்பத்தில் அன்சாரி சஹாபாக்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், இவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மைதானா என்று சொல்லி சொன்னார்கள், உண்மையாக நடக்கும். மக்கள் உங்களை கொஞ்ச காலத்துக்கு ஒதுக்கி வைப்பார்கள், உங்களுடன் உறவாட மாட்டார்கள், உங்களை சேர்ந்து வாழ மாட்டார்கள், இவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும். அதற்கு பிறகு கேட்டார்கள், மாலனா, நாங்கள் உங்களை அரவணைத்துக் கொண்டு போனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். சுவர்க்கத்துக்கு பகரமாகத்தான் இந்த டீலிங்கை நீங்க செய்வீங்க, என்ன அழைத்து கொண்டு போக போறீங்க என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு முன்வைத்தார்கள். சொன்னார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்றிருந்தால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கஷ்டமாக நாங்கள் பார்க்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலகத்தில் மனிதன் எதை செய்யும் பொழுதும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், என்னுடைய முதலீட்டுக்கு எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று பார்க்காமல் மனிதன் எதையுமே செய்ய மாட்டான். அது உலக இயல்பு. அதனால தான் எப்பொழுதுமே எதை எடுத்துக்கொண்டாலும் வியாபாரிகளை பொறுத்தவரையில் பல தியாகங்களை செய்வார்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து போவார்கள், பல நாட்கள் பிரிந்திருப்பார்கள், சில ஊர்களுக்கு போனால் ஹலாலான உணவு கூட கிடைக்க மாட்டாது, வீடுகளில் இருந்து சாப்பாடுகளை சமைத்து கொண்டு போய் அங்கே 10 நாள் 15 நாள் இருப்பார்கள், இருந்து வியாபாரம் செய்வார்கள். ஏன்? காரணம் என்றால் செய்யக்கூடிய முயற்சிக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே உலக வாழ்வினுடைய யதார்த்தம் என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் எனக்கு லாபம் கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் உலக வாழ்க்கையை வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றான். அப்ப வியாபாரம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வகையான முதலீடுகள் இருக்கிறது. ஒன்று, ஒரு குறுகிய காலத்துக்கான முதலீடு. உதாரணமாக சீசன் வருகிறது, சீசனுக்குரிய வியாபாரத்தை செஞ்சோம், அந்த சீசன் முடிகிறதோடு அந்த வியாபாரமும் முடிந்து போய்விடும். ஒரு தேவை, இப்போ ஒரு அவசரமாக இந்த கோவிட் காலத்தில் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும், அதனால ஒரு அவசரமாக ஒரு ஃபேக்டரியை திறந்தோம், கொஞ்ச காலத்துக்கு தான் இது நின்று பிடிக்கும், நீண்ட நாளைக்கு இது போக மாட்டாது தெரியும், ஆனாலும் கொஞ்ச காலத்தில் பெரிய லாபம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டாக நாங்கள் பல முதலீடுகள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் இது நிரந்தரமானதல்ல, இது நிலை தற்காலிகமானது. இந்த நோய் கோவிடுடைய இந்த வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதும் இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நடைபெற மாட்டாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் ஷார்ட் டேர்முக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னும் சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறது, அது லாங் டேர்முக்கு. நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது சோறு போடும், நாங்கள் இல்லா போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு அது வருமானத்தை ஈட்டித்தரும், நாங்கள் மௌத்தாகி கபருக்குள்ள போனதுக்கு பிறகும் எங்களோட பிள்ளைகள் அனந்தர சொத்தாக அதை பங்கு வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் முதலீடு செய்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட முதலீடுகள் எங்களுக்கு மத்தியில் எம்மாத்திரமோ இருக்கிறது. வாப்பா வாங்கிவிட்டு வைத்து விட்டு போன காணிப்பூவி, வாப்பா கட்டிட்டு போன பில்டிங், வாப்பா முதலீடு செய்து விட்டு போன ஷேர்ஸ் என்று சொல்லி பல வகையான வருமானங்களை, பல வகையான லாபங்களை எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன், இரண்டாவது மூணாவது ஜெனரேஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலக வாழ்க்கையிலும் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் ஷார்ட் டேர்முக்குரிய சில முதலீடுகளும் இருக்கிறது, லாங் டேர்முக்குரிய சில முதலீடும் இருக்கிறது. நாங்கள் தொழுகிறோம், இது ஒரு ஷார்ட் டேர்ம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் தொழ முடியும். நோம்பு பிடிக்கின்றோம், உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் தான் நோம்பு பிடிக்க முடியும். உடம்பிலிருந்து உயிர் பறிக்கப்பட்டு விட்டால் அந்த வணக்க வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு பிறகு இன்னமொத்தர் செய்த சுபஹானல்லாஹ், இன்னமொத்தர் தொழக்கூடிய தொழுக, நீங்க செய்ததை தவிர வேற எதுவுமே உங்களை வந்து சேர மாட்டாது என்பதை நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கின்றோம், நம்பி இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அனைத்தும் எங்கட வாழ்க்கையோட முடிந்துவிடும். ஆனா சில இபாதத்துகள் இருக்கிறது, சில நன்மையான கர்மங்கள் இருக்கிறது. நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் இறையடி சேர்ந்ததுக்கு பிறகும் அது நிச்சயமாக எங்களை பின்துயரும், எங்களை பின்துயர்ந்து வந்து கொண்டே இருக்கும், எங்களுடைய கபரை அழகுபடுத்திக் கொண்டே இருக்கும், எங்களுடைய கபர்களை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புதிய நாளாகத்தான் இருக்கும். சுபஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதமா தஇபுனு ஆதம், ஆதமுடைய மகன் மௌத்தாகிவிட்டால் அமல்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுவிடும், அதற்கு பிறகு எந்த அமலும் செய்ய முடியாது, அதற்கு பிறகு எந்த அமலும் யாரும் செய்து எனக்கு பலன் கிடைக்க போக மாட்டாது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்துன் ஜாரியா, நிலையான ஒரு தர்மம், அதுல ஒன்று சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன், சாலிஹான குழந்தைகள், குழந்தைகள் அல்ல சாலிஹான குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை இட்டிருக்கிறார்கள், வலதுன் சாலிஹுன், குழந்தைகள் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கபர் பிரகாசமாக மாட்டாது, அந்த குழந்தைகள் சாலிஹான குழந்தைகளாக இருந்தால் நிச்சயமாக பெற்றோருடைய கபர் மன்னரை பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக துல்லியமாக மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குழந்தைகள் என்பவர்கள் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய, கொண்டு தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடாகத்தான் நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ஆனால் சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறதா? குழந்தைகள் பெற்றோர்களுக்கு இடையிலே உறவு எப்படி இருக்கிறது? குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நாங்கள் பார்க்கலும் எங்களுடைய சமூகத்தில் நாலு வகையான பெற்றோர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு செய்யும், நான் எந்த வகுப்பாரை சார்ந்தவர். நாலு வகையான பெற்றோர்கள் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் யார் என்று சொன்னா, சர்வதிகார போக்குடையவர்கள். சர்வதிகார போக்கு, குழந்தைகளுக்கு முன்னால் அவர்கள் சர்வதிகாரிகள். நான் சொல்லுவதை மட்டும் நீ கேட்க வேண்டும், நான் சொன்னபடி நீ வாழ வேண்டும். அதுக்கு சொல்றது ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்தால தான் செய்தி போகும், வாப்ப சொல்றது மட்டும்தான். வாப்பான்னு சொன்னா புள்ளைக்கு பயம் வரணும், வாப்பான்னு சொன்னா புள்ள நடுங்கிடணும், வாப்பாட்ட சொல்லுவேன்டா புள்ளைக்கு வேறொரு சாய்ஸ் இல்ல. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சர்வதிகார போக்குடைய பெற்றோர்கள் எங்களுக்கு மத்தியில ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அதுக்கு நேர் மாத்தம். அவங்க யாருண்டா? அவர்கள் குழந்தைகளை மனம் போன போக்குல வாழ விட்டவர்கள். புள்ள எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுவாங்க, உனக்குத்தானே, எதை கேட்டாலும் சரி, தேவையா தேவையில்லையா, வயதுக்குரியதா வயதுக்கு இல்லாததா, சுபஹானதா, எதுக்குமே இல்லை. புள்ளேட விருப்பம் வாப்பட விருப்பம், புள்ள சொல்லுது இதை செய்யணும், வாப்ப ரெடி. அதுக்கு நேர் மாத்தம். மேல உள்ள வாப்ப சர்வதிகார போக்குடையவர், இவரு ஒரு வகையான துஷ்பிரயோகம். பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே பிள்ளைகள் தானே என்று சொல்லி என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, பிள்ளைகள் எதெல்லாம் கேட்குமோ அதெல்லாத்தையும் கொடுப்பார், எதெல்லாத்தையும் கொடுப்பார், எதை பத்தியும் வாழ்க்கை கொள்ள மாட்டார். பிள்ளைகளுக்கு தானே சம்பாதிச்சேன், பிள்ளைக்கு இல்லாதது யாருக்கு? பிள்ளைகளை திருப்திப்படுத்தாம யார திருப்திப்படுத்த, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தாம யார சந்தோஷப்படுத்த என்று சொல்லி கேட்டுக்கொண்டு என்ன செய்வாங்கடா பிள்ளைகளுக்கு? சுபஹானல்லாஹ். அது ஒரு உலகம். மூணாவது வகுப்பு இருக்கிறாங்க பெற்றோர்கள், அவங்க யாருண்டா? பிள்ளைகளை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் நல்லக போனாலும் சரி கெட்டு போனாலும் சரி, புள்ள ஒன்று இருக்கிறாரா இல்லையா என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. அவர் யாருண்டா? அவர் எப்படிப்பட்டவர்ண்டா? எங்களோட வீடுகளுக்குள்ள கரப்பத்தானும், எங்களோட வீடுகளுக்குள்ள அந்த பல்லி எலி வளர்வது போல எங்களோட வீடுகளுக்குள்ள புள்ள வளர்ந்து கொண்டிருக்குது. அந்த புள்ளைய பத்தி வாப்ப கொண்டுமே தெரியாது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறாரு, குர்ஆன் என்ன ஓதுறாரு, தொழுகைகள் எப்படி நடக்குது, பிள்ளைகளுடைய விடயத்தில் எப்படி விஷயங்கள் போய்கொண்டிருக்குது, பாடசாலைக்கு போறார்களா, எந்த பாடசாலையில் படிக்கிறார்கள், அந்த குழந்தைகளுடைய நண்பர்கள் யாரு, எதை பத்தியுமே தெரியாது. ஒரு பராமுகமான விடுபட்டு போன, அதான் பிள்ளைகளை பத்தி புள்ள வாப்பாட்ட பணம் கேட்கறதும் இல்லை, வாப்ப பணம் செலவழிக்கிறதும் இல்லை, அவருக்கு புள்ள இருக்குன்றே தெரியாது. அப்படிப்பட்ட பெற்றோரும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய செல்வந்தர்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைகளுடைய அறிவு, கல்வி, நடவடிக்கைகள், தேவைகளுக்கு பணத்தை கொடுக்காத பெற்றோர்கள். இந்த மூணு வகையான பெற்றோர்கள் போக நாலாவது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறாங்க. அவங்க நடுநிலை பேணக்கூடிய அதிகாரத்தையும் செலவழிப்பார்கள், அதிகாரத்தையும் பாவிப்பார்கள். பிள்ளைகளுக்கு ரெண்டு பக்க கம்யூனிகேஷன், பிள்ளைகள் செல்லுவதையும் கேட்பார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்பார்கள், பிள்ளைகளுடன் உரையாடுவார்கள், பிள்ளைகளுடன் விளையாடுவார்கள். பிள்ளைகளுடன் சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒன்று பிள்ளைகள் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்க மாட்டார்கள், சிந்தித்து தேவைதானா. பிள்ளைகளுடன் சேர்ந்து கம்யூனிகேஷன் உருவாக்கி ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், ஒரு அறிவுபூர்வமான ஒரு தொடர்பாடலினூடாக பிள்ளைகளுடன் கலைத்து பேசி சுபஹானல்லாஹ் உரையாடக்கூடிய பெற்றோர்கள், அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வகலீலும் மினல் ஆகிரீன். முந்தின காலங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருந்துச்சு, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். ஆனால் பின்னோர்களில் அவர்கள் மிக குறைவானவர்கள், மிக குறைவு, கொஞ்சம் பேர் தான். அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும், அதுக்கு சுபகு தொழுக சாட்சி சொல்லும். நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ முன்னோடிகள், தாவா களத்தில் உள்ள முன்னோடிகள், சமூக பெரியார்கள், சமூக தொண்டர்கள், அவர்களை கண்டால் சமூகமே எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்குரிய முன்னோடிகளை கூட பார்க்கலாம். சுபகுக்கு வரக்குள்ள தனியத்தான் வருவாங்க. அவர்களுடைய குழந்தைகளை காணும், வயது வந்த குழந்தைகள் இல்லை. ஏன் அந்த அளவுக்கு கூட அந்த வாப்பக்கு ஒரு அதிகாரம் இல்லை. தூங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எழுப்பி சுமகுக்கு கூட்டிக் கொண்டு வாரத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இல்லாத வாப்பா. நம்மள மாத்திரம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, பள்ளிக்கு போய் பார்த்தா பல நூறு பேர் பள்ளியில் இருக்கிறாங்க. ஒரு சொற்பமான கலீலும் மினல் ஆகிரீன், பின்னோர்கள் மிக சொற்பமானவர்கள் தான். தந்த பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு பள்ளி வாசலுக்கு வந்து சுபகுடைய தொழுகையை கூட தொழுதுட்டு போறதுக்கு நசீபு படைத்தவர்கள் மிக குறைவானவர்கள். வருத்தத்தோட சொல்லுகின்றேன், பிள்ளைகளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற வாப்பமார் வேண்டிய மட்டும் இருக்கிறாங்க சமூகத்தில். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்க இப்ப யோசிங்க, இந்த நாலு பெற்றோர்கள் நான் எந்த வகுப்பை சார்ந்தவன்? வக்கஃபா பினஃப்ஸிக்கல் யௌம அலைக ஹசீபா. இன்றைக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு கேள்வி கணக்கு புள்ளையாக இருந்து கொங்கோ, நீங்களே முடிவு செய்யுங்க, நான் எந்த வாப்பா? என் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு கூட்டிக் கொண்டு எனக்கு சுபகுக்கு பள்ளிக்கு போக இயலுமா? என் பிள்ளைகளுக்கு முன்னால நான் யாரு? நான் ஒரு சர்வாதிகாரியா? என் வீட்டுக்கு உதாரணமாக நான் கடையிலிருந்து ஆபீஸ்லிருந்து வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா என் பிள்ளைகள் என்ன வரவேற்கிறார்களா, அல்லது என்னை விட்டு விரண்டு ஓடுகிறார்களா? வாப்பா வந்துட்டார் என்று சொல்லி வீடு அமைதியாகி விட்டால் சர்வாதிகார வாப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வாப்பா வந்து விட்டார் என்று சொல்லி வீட்டுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் வெளியே வந்து வாப்பாவை வரவேற்பதற்கு, வாப்பாவை கட்டி அணைப்பதற்கு, வாப்பாவுடன் பேசுவதற்கு பிள்ளைகள் ஓடி வருவாங்க என்றிருந்தால் அந்த வாப்பா யாரு? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பெற்றோர்களை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், இந்த பெற்றோரை பற்றி குர்ஆனில் கதைத்திருக்கின்றான், பேசியிருக்கின்றான். நீங்க எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்க வேண்டும்? குர்ஆனில் பல பெற்றோர்கள், ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சுப்ஹானல்லாஹ், வாப்பா மகன். ஃபஃ வ குல்லன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா வ ஃபஹம்னாஹு சுலைமான். குர்ஆன் சொல்லுகிறது, இது குர்ஆனுடைய கதைகள் அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய ஸ்டோரி, நல்ல நல்ல பாடங்கள், படிப்பினைகள். மூணாவது ஒரு வாப்பா பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வாப்பா. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, சுப்ஹானல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய வாப்பா, அவர்களுக்கு இன்னும் 11 சகோதரர்கள், 11 குழந்தைகள், அவர்களுக்கு வாப்பா. இப்படியாக பல பெற்றோர்களுடைய வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. உங்களுக்கு வேணுமெண்டா நூஹ் நபியை போல ஒரு வாப்பாவாக இருக்கவும் வேணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பவ போல ஒரு வாப்பவாக இருக்கவும், மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பவாக இருக்கவும், மேலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போல வாப்பவாக இருக்கவும், மேலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து போல ஒரு வாப்பவாக இருக்கவும், மேலும் இந்த ஒவ்வொரு வாப்பாவுடைய குவாலிட்டியை பத்தி குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ளை இருக்கல்ல, ஒரு ஆம்பளை புள்ள, புள்ளை ஒன்று வேணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எதுக்கு புள்ள? ஏன் ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு அல்ல, ஏன் ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு கேட்கல, ஏன் சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்க இல்ல. அவங்க கேட்டாங்க, அதுக்கு தெரியுமா, யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், எனக்கு ஒரு மார்க்கத்தை, ஒரு தீனை எனக்கு நீ தந்திருக்கிறாய், அந்த தீன் என்னுடைய அப்பா யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து எனக்கு கிடைத்தது, அது எனக்கு பிறகும் தொடர வேண்டும், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசை தந்திடுவாயாக. சுபஹானல்லாஹ், என்னுடைய தீனுக்கு ஒரு வாரிசு. இன்னைக்கு எங்கள்கிட்ட கடைக்கு வாரிசு இருக்கிறாரு, வாப்பட தொழிலுக்கு வாரிசு, வாப்பட வீட்டுக்கு வாரிசு. குர்ஆன் பேசக்கூடிய அழகான மொழி இது. யரிசுனி வ யரிசு மின் ஆலி யாகூப், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் நான் வந்தேன், யாகூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதம், அந்த மார்க்கம் என் வரைக்கும் வந்து விட்டது, எனக்கு பிறகு இது தொடர வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாரிசு வேணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற தொழிலுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற எஸ்டேட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ், என்ற ஷயாஸுக்கு என்ற புள்ள வாரிஸ், சுப்ஹானல்லாஹ், எல்லாத்தையும் வாரிசாக்கிடுவாங்க. ஆனா நான் பள்ளி வாசல்ல கடைசி 10 வருஷம் முன் சஃபுல தொழுகிறேன், ஆனா அந்த சஃபுக்கு என்ற புள்ள வாரிசா? நான் ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஜகாத்து போக ஒரு 5% என்ற வருமானத்தில் சதக்காவாக கொடுக்கிறேன், அதே என்ற புள்ள கொடுக்குமா? அதே என்ற புள்ள பிரிச்சு கொடுக்குமா? சுப்ஹானல்லாஹ், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா ஒரு உதாரணம். அல்லாஹ் அப்படிப்பட்ட வாப்பா, அப்படிப்பட்ட பெற்றோரையாக அல்லாஹ் எங்களை ஆக்காம இருப்பானாக. அவங்க எப்படிப்பட்ட பெற்றோர் தெரியுமா? ஒரு சர்வாதிகார போக்கூடியவர், அடக்கி ஆளக்கூடியவர், சொன்னதைத்தான் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர், ஒன் வே கம்யூனிகேஷன், ஒரு பக்கத்து தொடர்பாளர் உடையவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்போட பேசினாங்க, யா அபத்தி யா அபத்தி யா அபத்தி லிம தஅபுது ஷைத்தான், யா அபத்தி லிம தஅபுது மா லா தஸ்மா வலா. சுப்ஹானல்லாஹ், வாப்போட கதைக்கிறாங்க, அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு உரிய வாப்பா வாப்பா வாப்பான்னு பேசுறாரு. ஆனா அந்த வாப்பக்கு அன்பு மகனேண்டு சொல்றதுக்கு வாய் வர இல்லை. வாப்பா வாப்பா வாப்பான்னு கெஞ்சுறாரு, கதைச்சுறாரு, பேசுறாரு, கூப்பிடுறாரு, ஏ மகனே என்ன அன்புக்குரியவனே என்று கேட்கறதுக்கு அந்த வாப்பக்கு வாய் வர இல்லை. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் என்ன உங்களை பாதுகாப்பானாக. அந்த வாப்பக்கு மகனை பார்த்து அன்பு மகனை என்ன வாப்பா சொல்லுன்னு கேட்கறதுக்கு வாய் வர இல்லை. அந்த வாப்ப என்ன தெரியுமா சொன்னாரு? சுப்ஹானல்லாஹ், அந்த வாப்ப சொன்னாரு மகனை பார்த்து, லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக், உன்னோட பேச்ச நீ நிப்பாட்ட இல்லண்டா கல்லடிச்சு கொள்ளுவனும். நீங்க யோசித்து பாருங்க, இந்த வாழ்க்கை என்ற வாழ்க்கையில் இருக்குதா? நான் இப்படியா பேசுறேன்? என்ற முகத்தில் முழிச்சாதே, வஹ்ஜுர்னி மலியா, என்ற முகத்தில் முழிச்சாம தொலைஞ்சி பேய்த்துடு. யார் சொல்றது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்ப சொன்ன வார்த்தை. மகன் சொல்றார், யாபத்தி யாபத்தி வாப்பா வாப்பா வாப்பா, ரொம்ப பணிவா கனிவா அன்பா இரக்கமா பேசுறாரு. ஆனா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வாப்ப எப்படி? பொத்துவாய, என்ன முகத்துல முழிச்சாதே, உன்னை கல்லடிச்சு கொலை செய்து விடுவேன். சுப்ஹானல்லாஹ், இது ஒரு வாப்பா. இன்னும் ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சொல்லுது, ஆச்சரியமான வாப்பா, அதுதான் சூரா யூசுஃபுடைய வாப்பா. சூரா யூசுஃபில் ஒரு தகப்பனாரை பத்தி, ஒரு வாப்பாவை பத்தி குர்ஆன் சித்தரிக்குது. யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எப்படிப்பட்ட வாப்பா, எப்படி அட்வைஸ் பண்றாரு பிள்ளைகளுக்கு, ஒரு மகன் கனவு கண்டு வந்து சொல்றாரு, அந்த கனவு கண்டு வந்து சொன்ன மகனுக்கும் பேசுறாரு, கனவு கண்டு சொல்றாரு, வாப்பா மகனே இந்த கனவை நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லாது, இந்த கனவை அடக்கி வாசி, இதை வெளியே சொன்னா உனக்கு பிரச்சனை வரும். சுபஹானல்லாஹ். இன்னொரு கட்டத்தில் இந்த வாப்பா அட்வைஸ் ஒவ்வொரு வகையான அட்வைஸ் பாடம் சொல்லிக் கொடுக்குது. இப்படித்தான் வாப்ப இருக்கணும். சர்வாதிகாரி அல்ல, அடக்கி ஆளக்கூடியவர் அல்ல, பிள்ளைகளுக்கு செவி சாய்க்கக்கூடியவர், பிள்ளைகளுடைய உறவாடக்கூடியவர், பிள்ளைகளுடைய கதைக்கூடியவர். குர்ஆன் சொல்லுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குழந்தைகள் எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் ஒரு பால் கிணத்துல தூக்கி வீசிட்டு வந்துட்டாங்க, போட்டுட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து சொன்னாங்க, வஜாஉ அலா கமீஸிஹி வஜாஉ அலா கமீஸிஹி பிதமின் கதிப், உடுத்திருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடுத்திருந்த ஷர்ட்டை கலட்டி ஒரு ஆட்டு அறுத்து அந்த ஆட்டுடைய ரத்தத்தை அதுல பூசி கொண்டு வந்து சொன்னாங்க. இந்த ஆய்க்கு இந்த எவிடன்ஸ் வாப்பா, எங்கட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த ஓடாய் சாப்பிட்டது என்று சொல்லி, வஜாஉ பிதமின் க அலா கமீஸிஹி பிதமின் கதிப், பொய் ரத்தத்தை கொண்டு வந்து காட்டினாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்ததுமே சொல்லிட்டாங்க, இது பொய், ஓனாய் இப்படி சாப்பிடாது, ஓனாய் சாப்பிட்டு இருந்தா ஷர்ட் கிழிஞ்சிருக்கோணும், ஏண்ட மகனை ஓனாய் சாப்பிட்டு இருக்குது, ஷர்ட்ல கிழிஞ்சொண்டும் இல்ல என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னாங்க. காலபல் சவ்வலத்திலக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸ்பரும் ஜமீல், பொறுமை காத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப நீங்களும் நானும் யோசிப்போம், எங்கட புள்ளையொண்டு இப்படிப்பட்ட ஒரு தவறை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா நாங்க எப்படி நடந்து கொள்வோம், எங்களுக்கு என்ன பொறுமை இருக்கும்? இங்க குர்ஆன் சொல்றது சபுர் அல்ல, சபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை. தவறு செய்து விட்டு வரக்கூடிய குழந்தைகளை நாங்க எப்படி அரவணைக்கோணும், நாங்க எப்படி கட்டிப்பிடிக்கோணும்? கொலை செய்து விட்டு வராங்க. இந்த யூசுப் எங்களுக்கு வானம், அவங்களோட உள்ளம் எப்படி இருக்கும்? சொந்த தம்பிய, சொந்த தம்பிய உடுத்திருந்த ஷர்ட்டையும் கலட்டி எடுத்துட்டு புள்ளைய தூக்கி தம்பியை தூக்கி ஒரு பால் கணத்துல போட்டுட்டு வாராங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த கடினமான உள்ளம் கொண்ட அந்த குழந்தைகளோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இது சம்பவம் அல்ல, இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு கண்ணாடி, இதை பார்த்து உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. சபருன் ஜமீல், அழகான பொறுமை. அதுக்கு பிறகு இன்னொரு கட்டமாக ஒரு முறை லைஃப்ல யூசுஃபை இழந்தாங்க, இன்னும் ஒரு கட்டத்தில் தனக்கு விருப்பமான யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர் புன்யாமீன் இழக்கிறாங்க, அவங்களையும் காணாமாக்கிட்டாங்க, ஒருக்க கொண்டேத்து கிணத்துல போட்டாங்க. இன்னும் ஒரு முறை புன்யாமீன், இந்த வரலாறை படிச்சா உங்களுக்கு விளங்கும், இது இது குர்ஆனுடைய வரலாறு. அந்த கட்டத்திலேயும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டும் செய்யலா, யா அஸஃபா அலா யூசுப் வபியத்த ஐனாஹு மினல் ஹு, சுப்ஹானல்லாஹ், கண்ணப்படியே வெள்ளையாகி விட்டது, கண்ணல வெள்ள படந்து விட்டது, அழுது அழுது அந்த அளவுக்கு அழுகிறாங்க. யூசுஃபையும் காணும், புன்யாமீனையும் காணும், என்ன நடக்க போகுது? அப்பேம் சொன்னாங்க, அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ ஃபஸ்பரு ஜமீல் பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுஸுக்கும் அம்ரா ஃபஸ்பரு ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் அஸல்லாஹு ஐயத்தியனி பிஹிம் ஜமீஆ. சுப்ஹானல்லாஹ். அங்கேயும் சொல்றாங்க, பொறுமை தான், பொறுமை, பொறுமை. புள்ள வளர்க்கறதுக்கு கேபிட்டல் பொறுமை, பெற்றோராக இருப்பவர்களுடைய கேபிட்டல் ரசுமால் மூலாதாரம் பொருள் பொறுமை. பொறுமை இல்லாதவனுக்கு இதை செய்ய முடியாது, பொறுமை இல்லாதவனுக்கு இதை நடத்தாட்ட முடியாது. குர்ஆன் மிக தெளிவாக இதைத்தான் சொல்றது. இந்த சூரா யூசுஃபுக்கு அடுத்த சூரா சூரத்து ரஅத், சூரத்து ரஅத் குர்ஆன படியுங்கள். சூரத்துர் ரஅத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்ன தெரியுமா? والذين صبروا ابتغاء وجه ربهم وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية ويدرعون بالحسنة السيئة أولئك لهم عقبى الدار جنات عدن تجري من تحتها الأنهار جنات عدن يدخلونها ومن صلح من آبائهم وأزواجهم وذرياتهم والملائكة يدخلون عليهم من كل باب سلام عليكم بما صبرتم. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுறான், நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கலோகத்தில் நீங்களும் நானும் என்னுடைய உங்களுடைய பெற்றோருடன் மனைவியுடன் சந்ததியுடன் சுவர்க்கத்தில் வீட்டிருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க பார்ப்போம். இந்த பக்கம் திரும்பி பார்த்தா உம்மா வாப்பா ரெண்டு பேரும் முன்னுக்கு நிற்கிறாங்க. முன்னால பார்த்தா வாழ்க்கையினுடைய துணைவி மனைவி முன்னுக்கு நிற்கிறா. இந்த பக்கம் பார்த்தா குழந்தைகள் பேர புள்ள எல்லாரும் நிற்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எப்படி இருக்கும் வீடு? அந்த காட்சி உலகத்தில் காணே இல்லாது. பேர பிள்ளைகளை பார்க்கக்குள்ள பெற்றோரை இழந்து விடுவோம். பிள்ளைகள் பெருக்க பெருக்க பெற்றோர்கள் நோயாளி ஆகிடுவார்கள். ஒரு பக்கத்தில் பெற்றோர்கள் கண்ணுக்கு முன்னால் அன்பு மனைவி, இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பேரப்புள்ள பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை சுவர்க்கத்தில் நாங்கள் அனுபவிப்போம். ஒமன் சலஹமின் ஆபாஇஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், நாங்கள் எல்லாரும் இப்படி இருக்கும் பொழுது வல் மலாஇகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், சுவர்க்கத்தினுடைய எட்டு கதவுகளினூடாக மலக்குமார்கள் சுவர்க்கத்துக்குள்ள வருவாங்க. வந்து எங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். சுபஹானல்லாஹ். ஒன்றே ஒரு சலாம் சொல்லுவாங்க சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள. وصيق الذين اتقوا ربهم الى الجنه زمرا حتى اذا جاءوها وفتحت ابوابها وقال لهم خزنتها سلام عليكم. ஒன்றே சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள மலக்குமாறு சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. சலாமுன் அலைக்கும் திபுத்தும், நீங்க மணக்கிறீங்க. இங்க சலாம் சொல்றது எங்களுடைய இபாதத்தை வச்சு, எங்களுடைய வணக்க வழிபாட்டை வச்சு, எங்களுடைய தொழுகையை வச்சு, எங்களுடைய தர்மத்தை வச்சு சுவர்க்கத்துக்குள்ள போகக்குள்ள சலாம் சொல்லப்படும். சலாமுன் அலைக்கும் திபுத்தும். ஆனா சுவர்க்கத்துக்குள்ள போய் ஃபேமிலியாக குடும்பமாக பிள்ளைகளோட மனைவி மக்களோட பெற்றோரோட குடும்பமாக சுவர்க்கத்தில் இருக்கக்குள்ள அங்க சலாம் சொல்லுவாங்க. திபுத்தும் அல்ல, அங்க சொல்லுவாங்க சலாமுன் அலைக்கும் பிமா சபருத்தும், நீங்க செஞ்ச பொறுமைக்கு அல்லாஹ் உங்களுக்கு சுபசோம், அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உங்களை மீது உண்டாகட்டும். ஏண்டா சுவர்க்கத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு, குடும்பத்தை கூட்டிக்கொண்டு, மனைவியை கூட்டிக்கொண்டு சுவர்க்கத்துக்கு போய் சேர்றா அதுக்கு பொறுமை வேணும். அவசரப்பட்டு செய்ய இயலாது, அவசரப்பட்டு முடிவெடுக்க இயலாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துக்குள்ள போட்டுட்டு வந்த பிள்ளைகளை கதவை திறந்து வெளியே தள்ளாம அரவணைத்தார்களோ, கட்டிப்பிடித்தார்களோ, சந்தர்ப்ப தமச்சு கொடுத்தார்களோ, தௌபாவுடைய கதவை திறந்து கொடுத்தார்களோ, இதே போல அந்த நிலைப்பாட்டை நாங்க எடுத்தா மட்டும்தான் நாங்க அந்த வெற்றியை அடைய முடியும், அந்த மலக்குமாருடைய சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் ஆக முடியும் என்பதை குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக, மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான வழிகாட்டலை எங்களுக்கு வழிகாட்டி தந்தார்கள். அதுல சொன்னார்கள், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானார். உலக வாழ்க்கையில் நீங்க மிச்சம் பெரிய பாவங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்ம எத்தனையோ பேர் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வாழ்க்கையில குடித்தில்ல, வாழ்க்கையில வட்டி வாங்கி இல்ல, வாழ்க்கையில ஜினா செஞ்சில்ல, வாழ்க்கையில சூது விளையாடு இல்ல, வாழ்க்கையில நைட் கிளப்புக்கு போய்த்தில்ல, வாழ்க்கையில இன்னமொத்த சொத்து அபகரிச்சில்லை, என்று சொல்லி எல்லாம் எங்களுக்கு மத்தியில் பல பேர் பல வகையான நன்மையான கர்மங்களை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு ஒரே ஒரு பாவம் மட்டும் போதும், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் ஒரு பாவம் உனக்கு போதும், வேற பாவம் செய்ய வேண்டிய தேவை இல்லை. உன்ட நாசத்துக்கு, உன்ட அழிவுக்கு, உன்ட மூதோவித்தனத்துக்கு உனக்கு ஒரு பாவம் போதும், ரெண்டு பாவம் தேவையில்லை. நாங்கள் நன்மையான கர்மங்களை பட்டு பெருமைப்படுகின்றோம், பாவமான கர்மம் செய்ய இல்லைன்னு பெருமைப்படுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனா சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் உனக்கு ஒரு பாவம் போதும். ரியாது ஸாலிஹீன்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிமுடைய ரிவாயத் இது, சுப்ஹானல்லாஹ், ஸஹீஹான ஹதீஸ் இது. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தெரியுமா அது? உன்ட குழந்தைகளை நீ நாசமாக்கி விடுவது, குழந்தைகளை பாலாக்கி விடுவது, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க இல்ல, பிள்ளைகளை சரியாக வளர்த்து விட இல்ல, பிள்ளைகளுக்கு குடும்ப வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்க இல்ல. திருமணம் முடித்து வைத்த வாப்பா, நிக்காக செய்து வைத்த தகப்பனார் குடும்ப வாழ்க்கையை பத்தி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க இல்ல. அவர் ஒன்று வாழ்ந்து காட்டவும் இல்ல. அவர் வெளிநாட்டில் வாழ்ந்தாரு, அவர் சமூக சேவை செய்தாரு, அவர் தீனுடைய வேலை செஞ்சாரு, அவர் உலகத்துக்கு பெரிய சேவை செஞ்சாரு. ஆனா தந்த குழந்தைகளுக்கு வாழ்ந்து காட்டவும் இல்லை. குடும்பமாக, மனைவியாக, பெற்றோராக இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டவும் இல்லை, அல்லது வாழ்வதற்குரிய ஒரு வகுப்பை, ஒரு பாடநெறியாவது சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. வயது வந்த குழந்தைகளுக்கு திருமணம் தான் முடித்து வைத்தாரு. இப்ப என்ன நடக்கும்? வாழ்க்கையை சொல்லிக் கொடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், உனக்கு பெரிய பிச்சம் பெரிய பாவங்கள் தேவையில்லை, ஒரு பாவம் போதும். ஏன் தெரியுமா காரணம்? அதுதான் உன் குழந்தைகளை நாசமாக்கி விடுவது, பிள்ளைகளை பாழாக்கி விடுவது. மார்க்கமும் தெரியாது, உலகமும் தெரியாது, குடும்ப வாழ்க்கையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கல்யாணம் முடிச்சு வச்சீங்க, கையில ரெண்டு புள்ளைய பெற்றெடுத்துட்டாங்க, நாளைக்கு அந்த புள்ள எப்படி வளர்க்கப்பட போகுது, நாளைக்கு இந்த புள்ளைக்கு என்ன வாழ்க்கை? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட வீடுகளுக்குள்ள வளரக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளாக மட்டும் பார்க்க வேண்டாம், அடுத்த தலைமுறையின் குலம் பெற்றோர்கள் என்ற பார்வை பாருங்க. இன்றைக்கு நீங்க புள்ளைய நல்லா வளர்த்தாத்தான் உங்களோட பேர புள்ள நல்ல புள்ளையாக வளர்க்கப்படும். அப்பத்தான் சூரத்து ரஅதுடைய ஆயத்து, வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம், ஏண்ட பரம்பரை, ஏண்ட பரம்பரை என்னோட சுவர்க்கத்துக்கு வரோணமுண்டா? ஏண்ட புள்ளைய நான் நல்லா வளர்த்துட்டாத்தான் ஏண்ட புள்ள அவண்ட புள்ளைய நல்லா வளர்ப்பார், அவருடைய புள்ளைய நல்லா வளர்ப்பாரு. எனவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், பெற்றோர்கள் என்பவர்கள் எப்பயுமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த பொறுப்பை நாசமாக்கிவிட்டால், இந்த பொறுப்பை பால்படுத்திவிட்டால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், ஆனால் அதனுடைய விளைவுகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அதனுடைய எதிரலைகள் உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கும், மறந்து விடாதீர்கள். எனவே பெற்றோர்கள் என்பவர்கள் பொறுப்புடையவர்கள், அந்த பொறுப்புக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். இன்னல்லாஹ ஸாயிலுன் குல்லரா இன் ஹதீஸ் இது, ஒவ்வொரு மேய்ப்பாளரிடத்திலும் அல்லாஹ் நிச்சயமாக விசாரிப்பான். அம்மஸ்தராஹு, அவன் எதை மேய்த்தானோ, எதுக்கு எதை பராமரிக்கிறானோ அதை பற்றி அல்லாஹ் நிச்சயமாக கேட்பான். இதை பாதுகாத்தானா, இதை பால்படுத்தினானா என்று சொல்லி அல்லாஹ் கேட்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யஸ்அல அர்ரஜுல அன் அஹ்லி பைத்திஹி, தன் குடும்பத்தை பத்தியும் அல்லாஹ் விசாரிப்பான். உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது லேசி, உலகத்துக்கு கலைப்பது லேசி, உலகத்துக்குண்டே சொல்லுவது லேசி, வீட்டுக்குள்ள சொல்லுவது கஷ்டம். அதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது, வஅன்ஸிர் அஷீரதக்கல் அக்ரபீன், உலகத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவது போல உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுங்கள். கூ அன்ஃபுஸக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களோட குழந்தைகளையும் உங்களையும் நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துக்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்தாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டிய நாலு வகையான பெற்றோர்கள், சர்வதிகார போக்கூடிய பெற்றோர்கள், எதையுமே கண்டுகொள்ளாத பெற்றோர்கள், மனம் போன போக்கில் பிள்ளைகளை வாழவிட்ட பெற்றோர்கள் என்று மூணு வகையான பெற்றோர்களை பற்றி சொன்னேன். இந்த பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் கவனம் செலுத்த வேண்டும், நான் எப்படிப்பட்ட பெற்றோராக இருக்கின்றேன். நாலாவது ஒரு வகையான பெற்றோர்கள் யாரு தெரியுமா? குழந்தைகளுடன் உரையாடக்கூடியவர்கள், உறவாடக்கூடியவர்கள், விளையாடக்கூடியவர்கள், எதையும் என்னுடைய குழந்தைகளுக்குடன் கலைக்க முடியும், பேச முடியும். எனக்கு விருப்பம் என்றால் என்னுடைய குழந்தைகளுடன் எனக்கும் எதையும் கலைக்க முடியும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுது என்றால், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, அந்த வாப்பவாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானா? யாகூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா, எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன், எந்த அளவுக்கு தொடர்பாடல், எந்த அளவுக்கு பிள்ளைகளுடன் உறவாடுகிறார் தெரியுமா? பிள்ளைகள் யாரு? ஆரம்பத்தில் துரோகிகள், ஆரம்பத்தில் பாவம் செய்தவர்கள், ஆரம்பத்தில் அநியாயம் செய்தவர்கள். அந்த குழந்தைகளுடன் எந்த அளவுக்கு உரையாடினார்கள் என்றால், குர்ஆன் சொல்லுகிறது, அம் குந்தும் சுஹதா இஸ் ஹதர யஅகூப் அல் மௌத், யாகூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், மரணப்படுக்கையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, புன்யாமீன் உட்பட அத்துணை குழந்தைகளும் யூசுப் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்தை சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் உரையாடுகிறார், மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள்? மௌத்து வரைக்கும் வாப்பா என்பவர் வாப்பா, மறந்து விடாதீர்கள். மரணப்படுக்கையில் இருந்து கொண்டும் குழந்தைகளுடன் உரையாடக்கூடிய, உறவாடக்கூடிய அளவுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய தொடர்பாடல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் மேலான அருள் செய்வானாக. அவனுடைய வழி நடந்து குழந்தைகளின் ஊடாக சுவர்க்கத்தை பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. எந்தெந்த குடும்பங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளூடாக பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன புத்திமதியை புத்தியாக்கி வைப்பானாக. வலா தக்னது வலா தயஸு இன்னஹு லா யயஸு மின் ரூஹில்லாஹி இல்லல் கவ்முல் காஃபிரூன். நேரம் இடம் கொடுக்காத்தினால் முடித்துக் கொள்கின்றேன். புள்ள வளர்க்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிராசையாகி விடாதீர்கள், ஆதரவற்று போய்விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சஞ்சலப்படாதீர்கள். உங்களுடைய வேலையை நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வழிக்கு திரும்பி வரும் என்பதையும் சூரா யூசுப் அல்லாஹ் சொல்லிவிட்டு தான் சூரா யூசுவை முடித்திருக்கின்றார். நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கோ, தேடி பாருங்கள், வாழுவோம் என்று சொல்லி பாசிட்டிவாக பேசின உரையாடலை குர்ஆன் சுட்டி காட்டி இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக, தௌஃபிக் செய்வானாக, நல்லருள் பாலிப்பானாக, பிள்ளைகளை கொண்டு கண் குளிச்சே நசீபாக்குவானாக, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையையும் மனமாக்கி வைப்பானாக. சுனலோகத்தில் பெற்றோர்களுடன், மனைவியுடன், குழந்தைகளுடன், பேரப்பிள்ளைகளுடன் வீட்டிற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். நாளும் ஓர் நற்சிந்தனை,
1: بسم الله الرحمن الرحيم. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளுமூர் நச்சிந்தனையினம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நச்சிந்தனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்கு அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவார்

0: அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராயி அவர்கள்.
1: وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سروا بغلوم بغلچيم எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபீன்கள் தபஈ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்தில் நாம் சிரியா உள்ளிட்ட பல வெளிநாடுகளையும் உள்நாடுகளையும் அவதானித்து பார்க்கின்ற போது முஸ்லீம்களுக்கு எதிரான காட்டுமிராண்டித்தனங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உலகத்திலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்து பார்த்தால், அது எந்த நாடாக இருந்தாலும், மலேசியாவாக இருந்தாலும், சவுதி அரேபியாவாக இருந்தாலும், குவைத்தாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு பங்களாதேஷை எடுக்கலாம். அதில் சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் பாதுகாப்போடு இருக்கின்றார்கள், சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய மதச்சடங்குகளை சம்பிரதாயங்களை அழகாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய சகல தேவைகளையும் அந்த நாடு செய்து கொடுக்கின்றது. ஆனால் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளை எடுத்தால், பர்மா, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளை எடுத்தால், நசுக்கப்படுவதும், அவர்களுடைய பள்ளிவாசல்கள் உடைக்கப்படுவதும், ஃபர்தா போட்டு ஹபாயா போட்டக்கூடிய பெண்கள் வீதியிலே வைத்து அதை கலட்டி அவர்கள் அடிக்கப்படுவது, தாடி வைத்தவர்கள் நச்சரிக்கப்படுவது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியே முஸ்லீம்கள் எவ்வளவு அமைதியை விரும்பக்கூடியவர்கள், சமாதானத்துக்கு சொந்தக்காரர்கள், நல்ல பண்பாடு உள்ளவர்கள் என்பதை கூட நாங்கள் பார்க்கலாம். சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்களை வைத்துக்கொண்டு பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய வரலாறை இந்தியாவிலே நாங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இத்தனைக்கும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் என்ன காரணம்? முஸ்லீம்கள் நம்பிக்கைக்குரியவர்கள், முஸ்லீம்கள் நீதமாக நடந்து கொள்வார்கள் என்பதனால்தான். அடுத்து நம்முடைய நாட்டிலே மன்னர்கள் வாழ்ந்த இடங்களாக இருக்கக்கூடிய இடங்கள் குளங்கள் கட்டப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியலாம். நீர்த்தேக்கங்கள், குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மன்னர்கள் வாழ்ந்த இடங்கள். கண்டி போன்ற இடம், அனுராதபுரம், புலனறுவை, இது மாதிரியான இந்த மன்னர்கள் வாழ்ந்த இடங்களில் குளங்கள் கட்டப்பட்டிருக்கும். நீர் வளம்தான் மனிதனுடைய பெரும் பலமாக கருதப்பட்டிருந்தது. அதனால்தான் மன்னர்கள் குளங்களை வெட்டினார்கள். நதிகளும் குளங்களும் நீரும் எங்கிருக்கிறதோ அங்குதான் மக்கள் குவிந்து தன்னுடைய குடியிருப்பை அமைத்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும், நீர் உள்ள இடம்தான் மனிதன் வாழக்கூடிய தகுமான இடமாக இருந்தது. அதனால்தான் நதிக்கரை நாகரீகங்கள் வளர்ந்தது. சிந்து நதிக்கரை நாகரீகம், அதே மாதிரியாக நதிக்கரை நாகரீகம் என்ற பெயரிலே வந்ததெல்லாம் அந்த நதிக்கரையிலே மக்கள் வாழ்ந்ததனால். இந்த எந்த நதிக்கரை எடுத்தாலும், இலங்கையில் வெட்டப்பட்ட பெரிய குளங்களை எடுத்தாலும், அதன் ஓரங்களில் குடியிருப்புகள் முஸ்லீம்களுக்காக இருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம். இலங்கையிலுடைய குளங்களை எடுத்து பார்த்தால், இலங்கை வரலாற்றிலே அந்த குளக்கட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கிராமங்கள் முஸ்லீம் கிராமங்களாக இருந்திருக்கிறது. காரணம் என்ன? அந்த குளங்களின் அணைக்கட்டுகள் தகர்க்கப்பட்டால் அன்றைய மன்னன் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான். அதனால் நம்பிக்கைக்குரியவர்கள் தான் அங்கே அமர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு

0: இருந்ததனால் முஸ்லீம்கள் அங்கு அமர்த்தப்பட்டார்கள். அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இவ்வளவுக்கு நம்பிக்கை, இவ்வளவுக்கு அமைதி சமாதானம் கொண்டவர்கள்தான் இந்த முஸ்லீம்கள். இஸ்லாம் என்றாலே சாந்தி, சமாதானம், அமைதி என்ற அர்த்தத்திலே இருக்கின்றது. அதனால் உலக வரலாற்றிலேயே முஸ்லீம்கள் சாந்திக்கு பங்கம் விளைத்ததாக, அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக, சமாதானத்தை உடைத்ததாக எந்த ஒரு வரலாறும் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஊடகங்கள், இந்த வேஷத்தனமான ஊடகங்கள் இஸ்லாத்தின் மீது கொன்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கேயோ ஒரு இஸ்லாமியன் தவறாக நடந்து கொண்டால் அல்லது தவறாக உருவாக்கப்பட்டால் அதனை வைத்து மதத்தோடு சாடி ஒரு தீவிரவாதம் பேசப்பட்டு மக்களுக்கு முஸ்லீம்களை கேவலமாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் வரலாற்று நடுகிலும் இருக்கின்றது. எல்டிடி பயங்கரவாதிகள் இந்து தீவிரவாதிகள் என்று உலகெங்கிலும் அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு முஸ்லீம் குண்டு வைத்தால் இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்று ஊடகங்கள் வாந்தி எடுக்கின்றது. இதுவெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் மீது கொண்ட கடுமையான காழ்ப்புணர்ச்சி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தபோதிலும் இஸ்லாமியர்கள் இவ்வளவு நெருக்கீட்டுக்குள்ளாய் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு நசுக்கப்பட்டாலும் அப்போது கூட அவர்களால் அடுத்தவர்களுடைய மத ஆலயங்களுக்கோ மத சடங்குகளுக்கோ எந்த ஒரு பங்கமும் ஏற்பட்டதாகவும் மீண்டும் வரலாறை புரட்டி பார்த்தால் இடம்பெறாது. இலங்கை வரலாற்றிலே இதுவரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு பன்சலை உடைத்ததாக, ஒரு கோயிலை தகர்த்ததாக ஒரு கதை கூட எழுதி வைக்க முடியாது. முஸ்லீம்கள் அடிக்க அடிக்க, நசுக்க நசுக்க எத்தனையோ பள்ளி வாசல்கள் உடைக்கப்பட்டாலும் அவர்கள் அமைதி காத்து அவர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அகிம்சை போராட்டங்கள் தான் செய்திருக்கின்றார்களே தவிர ஆயுதங்கள் ஏந்தவில்லை. இன்னொரு தீவிரவாதத்தை, இன்னொரு பயங்கரவாதத்தை இந்த நாட்டிலே உருவாக்கவில்லை. இந்து மதத்திலே இருந்து உருவான இந்த எல்டிடி பயங்கரவாதிகள் 30 வருடங்கள் ஆயுதங்கள் தூக்கினார்கள். 100,000 மேற்பட்ட உயிர்கள் இந்த இலங்கையில் பலியானது. இந்த எந்த ஒரு வேலையும் இஸ்லாமிய மக்கள் செய்யவும் இல்லை, செய்ய போவதும் இல்லை என்பதை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் என்ன செய்வது? சிந்தித்து பார்க்க வேண்டும். சூரா ஆல இம்ரான் 186வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறான், லதுபுலவுன் ஃபி அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். வலதஸ்மஉன்ன மினல்லதீன ஊதுல் கிதாப் மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும், ஒமினல்லதீன அஷ்ரகு, உங்களுக்கு இணை வைப்பாளர்களிலிருந்தும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும், அதன் கசீரா, அதிகமான வேதனையை நீங்கள் நிச்சயமாக செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூத கிறிஸ்தவர்களிலிருந்தும் இணை வைப்பாளர்களிலிருந்தும் நீங்கள் கடுமையான வேதனையை செவிமடுப்பீர்கள், அதிகமான வேதனையை செவிமடுப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இதுவெல்லாம் எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு புதிதானதல்ல. வரலாற்று நடுகிலும் அவ்வப்போது இஸ்லாத்தின் எதிரிகளால், இணை வைப்பாளர்களால், யூத கிறிஸ்தவர்களால் அதிகமான இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம். அந்த ஒவ்வொரு இழப்புகளிலும் லட்சக்கணக்கான மக்களை இழந்தாலும் யாரும் அதற்காக கண்ணீர் சிந்தி
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக நண்பகல் 2:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: அவ்வளவு மோசமானதாக இருந்தது. இப்படி வரலாற்று நடுகில் நாம் இவர்களால் கடுமையான வேதனைகளை செவிமடுக்கிறோம். நம்முடைய உடல் உயிர்களால் கடுமையான சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். 2வது அத்தியாயம் 155வது வசனத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான், உங்களை பசியால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பயத்தால் சோதிப்போம், பசியால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். நபியே, இதன் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்கள் என்கிறான். அதே மாதிரியாக ஆலே இம்ரான் 3வது அத்தியாயம் 186வது வசனத்திலே, உங்களுக்கு இவ்வளவு சோதனைகளும் வரும், நீங்கள் அப்போது பொறுமையாக இருந்தால், நீங்கள் அப்போது இரையச்சம் உள்ளவர்களாக இருந்தால், அஸ்மில் உமூர், அதுதான் தலை சிறந்த காரியம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போது கூட நாங்கள் பெரும் அணிச்சாட்டியத்தை செய்து பழிக்கு பழி வாங்குவதற்காக அதே காடைத்தனத்தை செய்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லவில்லை. இவ்வளவு நடந்த போதிலும் பொறுமையை கடைபிடிக்க அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இறையச்சத்தோடு இருக்குமாறு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுமை எப்படி கடைபிடிப்பது? அந்த பொறுமை என்பது எப்படி நமக்குள்ள வெறும், இது அத்தனைக்கு நமக்கு கூலி உண்டு என்ற நம்பிக்கை பலமானால் பொறுமை வரும். இது அத்தனையும் இறைவனுடைய ஏற்பாடு என்பது உறுதியானால் நமக்கு அந்த பொறுமை வரும். ஆனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அதே ஆலே இம்ரான் 177வது வசனத்திலே, நான் ஓதி காட்டிய வசனத்துக்கு முன்னால் உள்ள வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்லுகிறான், இன்னல்லதீன அஷ்தரவுல் குஃப்ர பில் ஈமான், நிச்சயமாக ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை கொள்முதல்வு செய்து கொண்டார்களே, ஈமானை விற்று குஃப்ரை எடுத்துக்கொண்டார்களே, அவர்கள் லை யதுர்ருல்லாஹ ஷையா, அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்துவிட முடியாது. இவர்கள் என்ன அட்டகாசம் செய்தாலும் இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. 1000 பள்ளிகளை உடைக்கலாம், 100,000 திருக்குர்ஆனை எரிக்கலாம், கோடிக்கணக்கான முஸ்லிம்களை கொளுத்தலாம், இவர்கள் அல்லாஹ்வுக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது. வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு எச்சரிக்கிறான். வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரூ அன்னமா நும்லி லஹும் கைரும் லி அன்ஃபுஸிஹிம், இந்த இறை நிராகரிப்பாளர்கள், உங்களுக்கு நமக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே, நாம் நன்றாகத்தானே இருக்கிறோம் என்று எண்ணிவிட வேண்டாம், அது நலவுதான் என்று எண்ணிவிட வேண்டாம். இவ்வளவு செய்தும் நமக்கு இவர்களுடைய அல்லாஹ் ஒன்றும் செய்யவில்லையே, நம் கண் குருடாகவில்லையே, நம் கால்கை முடங்கி போகவில்லையே என்று அவர்கள் நடப்பதையெல்லாம் நலவு என்று நினைத்து கொள்ள வேண்டாம், நாம் செய்வது நல்லதுதான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இந்த எண்ணம் முஸ்லிம்களிலும் வரலாம். இவ்வளவு செய்கிறார்களே, பள்ளிகளை உடைக்கின்றார்களே, இவர்களுடைய கண்கள் பழுதடைந்து ஊத்துனாதா என்று சாபமிடுகிறோம் மனதுக்குள். கால்கைகள் முடங்கி போகாதா, அழிந்து ஒழுக மாட்டார்களா, செத்து மடிய மாட்டார்களா என்றெல்லாம் நம்முடைய மனக்குமுறல்கள் சில வேளை வார்த்தைகளாக வெளிவரும். அல்லாஹ் இருக்கிறான் தானா? அல்லாஹ்வுடைய பள்ளி உதைத்து தள்ளப்படுகிறதே, உடைத்து தள்ளப்படுகிறதே, குர்ஆனை மிதிக்கிறார்களே, இவர்கள் அழிந்து போக மாட்டார்களா என்றெல்லாம் ஆதங்கப்படுகிறோம். ஆனால் இப்படி ஆதங்கப்படுபவர்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா, அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? அவர்கள் இன்னும் அதிகமாக பாவங்களை செய்து கொள்ளட்டும், உலகும் அதாபும் மொஹீன், அவர்களுக்கு படுகேவலமான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். இன்னும் இருக்கிறார்களா? ஏன் விட்டு வைத்து படிக்கிறார்கள்? இன்னும் 10 பள்ளியை ஓட, இன்னும் 100 பள்ளியை ஓட, இன்னும் எங்கள் முஸ்லீம்களை கொல்லு, இன்னும் பாவத்தை கூட செஞ்சுட்டு வா, எல்லாத்துக்கும் சேர்த்து தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டு விட்டு அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்தில் மவுத், அதே ஆலே இம்ரான் 184வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். கொல்லவன் கொன்றவனும் சாவான், கொல்லப்பட்டவனும் சாவான். பள்ளிகளை எல்லாம் உடைத்து விட்டோம், கடைகளை எல்லாம் கொளித்து விட்டோம், முஸ்லிம்களை எல்லாம் நசுக்கி விட்டோம் என்று சொன்ன நீயும் சாவாய், நாங்களும் மரணிப்போம். குல்லு நஃப்ஸின் தாயக்கத்தில் மௌத். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய கூலிகள் முழுமையாக கிடைக்கப்பெறுவது அந்த மறுமை நாளில், அதனால் நீங்கள் மரணிக்கத்தான் வேண்டும் என்கிறான். நசுக்கப்பட்ட நமக்கு பரிசு தருவதற்கும் மறுமை நாளில் வர வேண்டும். நாம் எல்லாம் மரணித்து அந்த மஹ்ஷரில் எழுப்பப்பட வேண்டும். அநியாயம் செய்த அக்கிரமங்கள் செய்த அவ்வளவு பேருக்கும் தண்டனை கொடுப்பதற்கும் இந்த உலகம் பத்தாது, அந்த மறுமை நாள் தான் வேண்டும். 100,000 பேரை கொன்ற ஹிட்லரை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். 10 பேரை கொன்றவனை இந்த உலகத்தில் ஒரு தடவை தான் கொல்ல முடியும். கோடிக்கணக்கான நம்முடைய சொத்துக்களை எல்லாம் தீக்கிரையாக்கிய இந்த கயவர்கள் இந்த உலகத்தில் கைது செய்யப்பட்டாலும் இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்கப்பட்டாலும் ஒரு தடவை தான் அவர்கள் தூக்குமிறையேற்றப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானம் நாளை மறுமை அதுதான் முழுமையான திருப்தியான தீர்ப்பு வழங்கும் நாள். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், வஇன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு முழுமையான தீர்ப்பு வழங்கப்படுவது அந்த மறுமை நாளில் தான். அங்கு வா, அங்கு நீ சாக முடியாது. மீண்டும் மீண்டும் நீ கொல்லப்படுவாய், மீண்டும் மீண்டும் நீ எரிக்கப்படுவாய், உனக்கு நசிப்பு ஏற்படும், பாதிக்கப்பட்ட மக்களின் பாவங்களை நீ சுமக்க வேண்டி ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமையிலே முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக மலைமலையான பாவங்களை செய்தவர்கள் வருவார்கள். இந்த முஸ்லிம்கள் கூட்டமாக வருவார்கள், ஆனால் அவர்கள் மலைமலையை போன்று பாவங்கள் செய்திருப்பார்கள். ஒரு கிராமமே அப்படியே வரும். ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? கௌமினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் இருந்த ஒரு கூட்டம் பெறும் என்றால் என்ன? ஒரு பகுதி மக்கள் அப்படியே வருவார்கள், ஆனால் அவர்கள் சொர்க்கம் போவதற்கு தகுதியற்றவர்கள். காரணம், மலைமலையாக பாவம் செய்திருப்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? இந்த பாவங்களை எல்லாம் எடுத்து இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய தலை மீது தூக்கி போட்டுவிட்டு அவர்களை நரகத்துக்கு அனுப்பான், இவர்களை மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பான். இந்த ஹதீதை நம்முடைய SLT சகோதரர்கள் குர்ஆனுக்கு மாற்றம் என்றெல்லாம் வாதிடலாம். யாரோ செய்த தவறை இன்னொருவன் ஏன் சுமக்க வேண்டும் என்று? மாற்றமே கிடையாது. அவர்கள் செய்ததுக்காகத்தான் பழி வாங்கினதற்காக இந்த முஸ்லிம் சமுதாயத்தை கிராமங்களை கொளுத்தியதனால் இன்றைக்கு சிரியாவிலே நுசைரியா என்ற படு கேவலமான ஷியாக்களில் படு மோசமான அந்த வழிகேடர்கள் முஸ்லிம்களை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள். முஸ்லிம் சிறுவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்முடைய நாட்டிலே முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருப்பதிலும் சிறுபான்மை, அதிலும் பெரும் இனத்துக்கு எதிராக அவர்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய சிறிய சிறிய கிராமங்களில் வாழக்கூடிய நம்முடைய முஸ்லிம்கள் நசுக்கப்படுகிறார்கள். கடைகள் எரிக்கப்படுகிறது, சொத்துக்கள் அழிக்கப்படுகிறது, முஸ்லிம்கள் தனியாகவும் கூட்டாகவும் தாக்கப்படுகிறார்கள், உயிரோடு கொளுத்தினார்கள், அழிக்கப்படுகிறார்கள். எல்லோரும் நாளை மறுமையிலே வருவார்கள். எப்படி வருவார்கள் தெரியுமா? அவர்கள் ஏற்கனவே தவறு செய்த பாவிகளாக இருந்தாலும் அவர்களின் பாவங்களை சுமப்பதற்காக இதையெல்லாம் செய்த அந்த அட்டூழியக்காரர்கள் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். இவர்களுடைய பாவங்கள் அவர்கள் மீது சுமத்தாட்டப்படும். எங்கள் முஸ்லிம் சமுதாயம் சொர்க்கம் நுழையும் சகோதரர்களே, சொர்க்கம் நுழையும். நம்முடைய முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள் என்பது ஒரு புறம் கவலைதான், அது வேதனைதான், அது ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு ஃபி குலூபில் இபாத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை போன்று மூமின்களின் உள்ளங்களில் ஏற்பட்ட ஒரு கருணை இரக்கம்தான், அதற்காக கண்ணீர் சிந்துவோம். ஆனால் ஒரு புறம் நாம் சந்தோஷப்பட வேண்டும், நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு குறுக்கு வழி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இலகுவாக சொர்க்கம் நுழையப் போகிறார்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழையப் போகிறார்கள். இழந்து போன ஒவ்வொரு சதத்துக்கும் நாளை மறுமையில் அவர்கள் நன்மை கொடுக்கப்பட போகிறார்கள். நாம் நம்முடைய கைகளால் இழந்த ஒவ்வொரு சொத்துக்களின் துளிகளையும் நாளை மறுமையிலே அடைந்து கொள்ளப் போகிறோம். அதனால் தான் அல்லாஹு தஆலா சொல்றார், உங்கள் கூலி நாளை மறுமையில் தான் நிரப்பமாக கிடைக்கும். சுபஹுக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத் தொழுதால் அதற்கு நன்மை. கைரும் மின துன்யா வமா ஃபிஹா, இந்த உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் சிறந்த கூலி என்றால் ஒற்று சுபஹுக்கு முன்னால் சுன்னத்து தொழுத நன்மை கூட இந்த உலகத்தில் வைத்து நமக்கு தர முடியாது. இந்த உலகம் தாங்காது. உலகத்தை விட பெரிய நன்மையை எப்படி இந்த உலகத்தில் வைத்து தர முடியும்? அந்த கூலிக்கே மறுமையில் என்றால் எவ்வளவு அமல்கள் செய்திருப்போம், எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டிருப்போம், அத்தனைக்கும் கூலி கிடைப்பதற்கு நாம் அந்த மறுமையை சந்திக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்க்கு சுபஹானு தஆலா ஆலே இம்ரான் 185வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். ஆலே இம்ரான் 196வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இந்த நிராகரிப்பாளர்கள் நாடு நாடாக சுற்றித் திரிவது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம். அதை கண்டு நீங்கள் அப்பா நல்லா தானே இருக்கிறான்னு நினைச்சு கொள்ள வேண்டாம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான், இவ்வளவு அட்டூழியம் செய்கிறாங்களே, இவங்களுக்கு பாதுகாப்பு. முன்னுக்கும் போலீஸ், பின்னுக்கும் போலீஸ், அநியாயம் செஞ்சவனுக்கு பாதுகாப்பு. மதகுரு என்ற பேரில் இருக்கக்கூடிய கேடுகட்ட காவாலி தூஷண வார்த்தைகள் சொல்லிக்கிட்டு அவங்க மதத்திலேயே இல்லாத அராஜகத்தை செய்து இரத்தத்தை ஓட்டி முஸ்லீம்களை படுகொலை செய்கிறான். முஸ்லீம்களை ஓட ஓட கொல்லுவேன் என்று பகிரங்கமாக ஊடகங்களுக்கு பேசுகிறான். மதகுரு என்ற ஒரு காரணத்தினால் அவனுக்கு ராஜ மரியாதையும் பாதுகாப்பு. எங்களுக்கு அது பற்றி கவலை கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இந்த இறை நிராகரிப்பாளர்கள் சுதந்திரமாக நாடு நாடாக சுத்தி திரிகிறார்களே, இதை உன்னை ஏமாற்றிவிட வேண்டாம். இதை நினைச்சு நீ என்னப்பா கைவிடப்பட்டோமே என்று நினைக்க வேண்டாம். மதாஉன் கலீல், இந்த உலகமே அவர்கள் கையில் இருந்தாலும் அத்தனையும் அற்பமானதுதான், அத்தனையும் அற்பமானது. சும்மா மஅவாஹும் ஜஹன்னம், ஆனால் பிறகு அவர்கள் வரும் இடம் நரகம். வபிஇஸல் மிஹாத், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? லாக்கின் அல்லதீன தக்கவ் ரப்பஹும், என்றாலும் யாரெல்லாம் அல்லாஹ்வை பயப்பட்டார்களோ, இறைவனை அஞ்சி நடந்தார்களோ, லஹும் ஜன்னாதுன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சுவனத் தோட்டங்கள் உண்டு. இப்படி ஊர் ஊரா பாதுகாப்பா சுத்துறவனுக்கு நரகம் உண்டு. அல்லாஹ்வை அஞ்சி நெருப்பு குண்டத்துக்குள் நீங்கள் குடியிருந்தாலும் உங்களுக்கு சுவன தோட்டங்கள் உண்டு. எதுவரை நம்மை நசிக்கலாம் இந்த உலகத்திலே? இந்த உயிர் விரியும் வரை, அவ்வளவுதான். இந்த உயிர் விரியும் வரை. அஸ்மார் அலி அல்லாஹு தாலான் அவர்களுடைய மகன் சுஹைபர் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் ஹஜ்ஜாஜ் மன்னன் படையெடுத்து சுற்றி வளைத்த போது தன்னுடைய தாய் கண் பார்வையை இழந்து வயதான நிலையில் இருக்கும்போது கடைசியாக ஒரு தடவை தாயை சந்திப்பதற்காக போகிறார். யுத்த சூழல், எதிரிகளினுடைய படையெடுப்பு நாட்டை சுற்றி வளைத்து விட்டது. எப்படியும் நம்மை கைது செய்ய போகிறார்கள், நம்மை கொல்ல போகிறார்கள் என்று தெரியும். தன் தாயை போய் பார்க்கின்றார். தாயிடத்திலே போய் சொல்கின்றார், தாயே, ஹஜ்ஜாஜினுடைய படையெடுப்பு அதிகரித்து விட்டது. அங்கிருந்து ஒரு தூது செய்தி வந்திருக்கிறது. நான் அவனிடம் போய் சரணடைந்தால் எனக்கும் ஒரு ஆட்சியின் ஒரு பகுதியை தருவதாக வாக்களித்திருக்கிறான் தாயே, என்ன செய்யட்டும் என்று. இதற்காகவா உன்னை வளர்த்தேன்? இரண்டு கண்ணும் போன அஸ்மா அலி அல்லாஹு தாலான் அவர்கள், அஸ்மா பின் அபிபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாலானுமா, அபுபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தாலானுடைய மகள் அஸ்மா அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், மகனே, இதற்காகவா உன்னை வளர்த்தேன்? எதிரிகளிடம் சரணடைந்து ஆட்சி பீடம் ஏறுவதை விட அவனுக்கு எதிராக வாளேந்தி போராடி செத்து மடி என்று சொன்னார்கள். சொன்னார்கள், தாயே, அந்த முடிவில் கடுகளவேனும் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. உங்கள் மனநிலையை சோதிப்பதற்காகத்தான் நான் வந்தேன். ஆனாலும் அவர்கள் என்னை கொல்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை துண்டு துண்டாக வெட்டி சிதைத்து விடுவார்கள். ஜனாசா கூட இல்லாமல் போய்விடுமோ என்று தான் அஞ்சுகிறேன். அஸ்மார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் சொன்னார்கள், மகனே, அறுக்கப்பட்டதற்கு பிறகு ஆடு துண்டாக்கப்படுவது அதற்கு வேதனை தராது மகனே, தைரியமாக போ என்றார்கள். எதுவரை நம்மை தாக்கலாம்? நம்முடைய உயிர் பிரியும் வரை, அவ்வளவுதானே. அந்த உயிர் பிரிந்தால் அடுத்த கட்டம் சுவர்க்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஃபிரௌனுடைய மனைவி தைரியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது கணவனே படை அனுப்பி அவரை சித்திரவதை செய்து கொல்ல பார்க்கிறார். அல்லாவிடம் அன்னை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து என்னை பாதுகாத்து. ரப்பிபினிலி பைத்தன் இந்த கஃபில் ஜென்னா, பாதுகாறு என்றால் என்ன அர்த்தம்? இதிலிருந்து தப்பவே என்றல்ல, என் உயிரை எடுத்துவிடு, என் உயிர் போகட்டும். யா அல்லாஹ், உன்னிடத்தில் எனக்கு ஒரு சொர்க்கத்தை கட்டு, உனக்கு பக்கத்திலே எனக்கு சொர்க்கத்தை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை கட்டு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். இந்த ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே உனக்கு பக்கத்திலே, அரிசிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய சொர்க்கம் என்றால் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ், அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே எனக்கு ஒரு வீட்டை கட்டு யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். எதுவரை நம்மை சித்திரவதை செய்யலாம்? உயிர் விரியும் வரை, அவ்வளவுதான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லாக்கின் அல்லதீன தக்கவ் ரப்பஹும், அல்லாவை பயந்து கொண்ட இந்த இறை விசுவாசிகளுக்கு, அல்லாவை அஞ்சு கொண்டவர்களுக்கு லகும் ஜன்னாத்துன் தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபிஹா, அவர்களுக்கு அடியே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனத் தோட்டங்கள் இருக்கும். அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒமா இந்தல்லா, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே, ஒமா இந்தல்லா, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே ஹைருல் லில் அபரார், அதுதான் நல்லவர்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறான். இந்த உலகமா, ஆட்சியா, அதிகாரமா, சுதந்திரமா, ஓடி ஒளிய போகிறோமா, இது ஒன்றும் ஹைர் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே இருக்குது ஹைர், மௌத்தாகி வாங்க அங்கே இருக்குது நல்லது என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சூரா இப்ராஹிம் 53 வசனத்தில் சொல்லி காட்டுறான், அநியாயக்காரர்கள் செய்கின்ற விடயங்களை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறான், காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய இந்த அழிச்சாட்டியங்களை எல்லாம் அல்லாஹ் மறந்து போயிருக்கிறான் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அபுசார், அவர்களை நாம் விட்டு வைத்திருக்கிறோம். எதுவரைக்கும் விட்டு வைத்திருக்கிறோம் தெரியுமா? பார்வைகள் பயத்தால் நிலை குத்தாகி தடுமாறி நிற்கக்கூடிய அந்த நாள் வரை நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். முஹ்தீன முக்னி ரூஸிஹிம் லா யர்தத்து இலைஹிம் தர்வுஹூன், வெட்டிய கண் பார்த்த கண் இமைவட்டாமல் தலை குனிந்து அவர்கள் ஒன்றும் செய்வதறியாது திகைத்து போய் நிற்கக்கூடிய அந்த நாள் வரைக்கும் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம். வஅஃஇதத்துஹும் ஹவா, அவர்களுடைய உள்ளங்கள் எதையும் யோசிக்காத பெற்று மனதாகும் நாள் அந்த நாள், அந்த நாள் வரைக்கும் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹாக்கு சுபஹானோ தாலா சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் தண்டனையும் இதற்கெல்லாம் பரிசும் நிச்சயமாக நமக்கு சொல்லப்பட்ட விடயம்தான். சூரத்துல் மூமினூன் 55 வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான், அவர்கள் பொருளாதாரமும் குழந்தை செல்வமும் தமக்கு குவிந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்மையாக நினைத்து கொண்டார்களா? அவங்கக்கிட்ட காசு பணம் இருக்கு, ஆட்சி அதிகாரம் இருக்குது என்பதை அவர்கள் பெருமையாக நினைத்து கொண்டார்களா? நுசாரிஉலஹும் ஃபில் கைராத், அவர்களுக்கு இன்னும் அதிகமாக வேகமாக நல்லதை கொடுக்கிறோம் என்று நினைக்கின்றார்களா? பல்லா யஷ்ஊரூன், இல்லை, அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இன்னல்லதீனஹும் மின் கஷியத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரப்பினுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய பயத்தின் பக்கம் ஆசை கொண்டவர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தான் நிச்சயமாக வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுகிறார். இவர்களுக்கு நலவு கிடையாது, இவர்களுக்கு தண்டனை தான் உண்டு என்பதை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்காட்டுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இது அத்தனையும் எதற்காக செய்கின்றார்கள்? சூரா அல் புருஜ், அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குதில அஸ்ஹாபுல் உஹுதுத், அந்த குழியுடவர்கள் கொல்லப்பட்டார்கள், அன்னாரி தாத்தில் வகூத், பெரும் நெருப்பு கிடங்கிலே அவர்கள் தூக்கி போடப்பட்டார்கள், இதுஹும் அலைஹா குஹூத், அப்போது அவர்களை எரிக்கும் போது அவர்கள் சுற்றி வளைத்து நின்று கொண்டிருந்தார்கள். யார் எரிக்கப்பட்டார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு பெரும் குழி வெட்டி அவ்வளவு பேரும் அதிலே தள்ளப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். இதை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்கும் போது, ஓஹும் அலாமா யஃபாலூன பில் மூமினீன ஷுஹூத், அவர்கள் மூமின்களுக்கு செய்த இந்த அநியாயத்துக்கு அவர்களே சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், இவ்வளவு தண்டனையும் அந்த முஸ்லிம்களுக்கு கிடைத்தது எதற்காக தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால்தான். புகழுக்குரிய அதிகாரத்துக்குரிய அந்த அல்லாஹ்வை அவர்கள் ஈமான் கொண்ட ஒரு காரணத்தினால்தான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்மை எதற்காக நசிக்கிறார்கள்? நாம் மூமின்கள், அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம் என்ற ஒரு காரணத்தினால்தான். சூரா அல் ஹஜ் அந்த சூராவிலே அல்லாஹ் தஆலா 39வது 40வது வசனத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லதீன உஹ்ருஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக்கின் இல்லா யகூலு ரப்புனல்லாஹ், எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் ஊரை விட்டு அகதியாக்கப்பட்டார்களே அவர்கள், அப்படி அகதியாக்கப்பட்டது எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. நாம் அல்லாஹ்வை நம்பிய ஒரு காரணத்துக்காகத்தான் நாம் நசிக்கப்பட்டோம் என்பதை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் ஹஜ் 39வது 40வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இவ்வாறு அவர்கள் நமக்கு எதிராக நடப்பார்கள், இதற்கு நமக்கு மறுமையில் கூலி உண்டு என்பது நமக்கு நன்றாக தெரியும். இதற்கு என்ன செய்யணும், இதுக்கு என்ன பரிகாரம் செய்வது? அன்புக்குரிய இஸ்லாம், நாம் ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தீர்வையே சொல்லி காட்டுகிறான். ஆலே இம்ரான் 186வது வசனத்திலே அல்லாஹ் தீர்வை என்ன சொல்கின்றான், பொறுமையாளிகளாக இருந்து நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் இதுதான் தலை சிறந்த காரணம் காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். எந்த ஒரு ஊர் மக்கள் அல்லாஹுவை நம்பி ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வானங்களில் இருந்து பரக்கத்தின் கதவுகளை, பூமியில் இருந்து வானத்தில் இருந்து பரக்கத்தின் கதவுகளை நாங்கள் திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். நாம் ஈமான் கொண்டு நாம் இறையச்சம் உள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தருவான். இன்று நம்மிடத்திலே ஈமான் இஸ்லாம் குறைந்து போயிருக்கிறது. நமது சாதி சனங்களிடத்திலே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அச்சம் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இளைஞர்கள் வெட்டக்கூடிய முடி, அவர்கள் அணியக்கூடிய ஆடை, காதுகுத்தி இருப்பதும், முடிகளை ஒரு ஓரத்தை சிதைத்து இன்னொரு ஓரத்தை வைப்பதும், மேற்கத்தைய காவிர்களை எதிர்க்கிறோம், காவிர்கள் நம்மை அழிக்கிறார்கள், அந்த காவிர்கள் போன்று நம்முடைய பிள்ளைகளின் முடி பட்டு மோசமானவர்கள் இவர்கள் இல்லையா? நாம் அழிக்கப்படுகிறோம், நாம் நசுக்கப்படுகிறோம். நாம் நசுக்கப்படுவதற்கு காரணமே இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்த படுமோசமானவர்கள். அவர்களை போன்று முடிவெட்டுவேன், அவர்களை போன்றுதான் கலிசன் போடுவேன், கரண்டை காலு கீழே போடுவேன், அவர்களை போன்று நான் தாடியை சிறைப்பேன் என்றால் போதா குறைக்கு நம்முடைய பெண்கள் கண்டி மாவட்டத்திலே முஸ்லீம்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள், இரவு நேரங்களில் காடுகளில் ஒளிந்து கொள்கிறார்கள். கேவலமான நம்முடைய முஸ்லீம்கள் சக்தி எஃப்எம்க்கு கோல் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள் குடும்பத்துக்காக, ரேடியோவுக்கு ஃபோன் பண்ணி பாட்டு கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் என்றால் எந்த நேரத்திலும் கேட்க முடியாது, இந்த நேரத்தில் கேட்பதற்கு எப்படி மனசு வந்தது, பாட்டு கேட்கிறார்கள். இந்த வேசத்தனமான ஊடகங்கள், முஸ்லீம்கள் இவ்வளவு நசிக்கப்படுகிறார்கள், இது பற்றி விலாவாரியாக மக்களுக்கு எடுத்து கருத்து சொல்ல முடியாத இந்த ஊடகங்களில் பாட்டு கேட்க தெரிகிறது நம்முடைய முஸ்லீம் சகோதரிகளுக்கு. யாருக்கு எதிராக போராடுவது, யாருக்கு எதிராக நாம் போராடுவது? நமது மக்களே இஸ்லாத்திலே இல்லை சகோதரர்களே. எந்த இஸ்லாத்தின் விரோதி நம்மை நசிக்கிறானோ அந்த விரோதியை போன்று நாம் நடக்கிறோம். தொழுகை இல்லை, பள்ளிவாசல்கள் காய்ந்து போயிருக்கிறது. அவனை போன்று முடிவெட்டுகிறோம், அவனை போன்று உடுக்கிறோம். இன்னமும் அனாச்சாரம், இன்னமும் அவனுடைய கலாச்சாரத்தில் பேர்தே கொண்டாடுகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நமக்கு பேர்தே கொண்டாட வருகிறது, நாம் கேக்கு வெட்டுகிறோம், அவனை போன்று வாழுகிறோம், கேடுகட்ட கேவலமான பாட்டு கேட்கிறோம், அதுவும் குடும்பத்தினருக்காக படத்தை சொல்லி, படத்தின் பாட்டை சொல்லி, நடிகரை சொல்லி. எவ்வளவு ஒரு மோசமான, யாரை நாம் இந்த நேரத்தில் எதிர்ப்பதை சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தீர்ப்பு என்ன, இந்த பிரச்சனை வருகின்ற போது நீங்கள் பொறுமையாளிகளாக இருக்க வேண்டும், இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சாதி சனங்களில் குடிகாரர்கள் வந்து விட்டார்கள், குடிக்கிறார்கள் நம்முடைய முஸ்லீம்கள் சகோதர்களே. முஸ்லீம் ஊர்களுக்குள் மது சாராய கடை இல்லை, ஆனால் சாராய கடையில் வியாபாரம் நம்முடைய முஸ்லீம்களால் என்றால் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். நம் ஊருக்குள் இருக்கக்கூடிய கடைகளில் சிகரெட் வைக்கிறோம், பள்ளியை பத்த வைக்கிறான் என்று நாம் குரல் வேறு கொடுக்கிறோம். எது பெரிது சகோதரர்களே, எது பெரிது? காவிர் பள்ளியை பத்த வைப்பான், ஏ அவன் காவிர, அவனுக்கு அதில் பொறுமதி தெரியாது. நாம் சீக்கிரத்தை பற்ற வைக்கிறோமே, அதில் பொறுமதி நமக்கு அல்லாஹ் சொல்லலையா? நாம் நம்முடைய நாசமான சொத்துக்களை நாசமாக்குவதும், நம்மை நாம் நாசமாக்குவதும், நம்முடைய மக்களை நாம் அழிப்பதும் ஆபத்து என்று தெரியாதா? எதற்காக காசு போடுகிறோம்? எதற்காக நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்கிறோம்? போராட்டம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும் சகோதரர், நம்முடைய சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், நம்முடைய மக்கள் மாற வேண்டும். ஆனால் ஒரு சிலர் இப்படியும் விமர்சிக்கிறார்கள், திகனையின் பிரச்சனை காரணம் நம்முடைய முஸ்லிம்கள் குடியோடு போய் ஒரு சிங்களவனை அடித்து கொலை செய்ததுதான் என்று சொல்கின்றார்கள். உண்மைதான், அதே காரணம்தான். அம்பாறைக்கு அம்பாறையில் எந்த அநியாயத்தை, என்ன நடந்ததுக்காக நம்முடைய முஸ்லீம் கடைகளை எரித்தார்கள், பள்ளியை உடைத்தார்கள்? இதை நம்மை சீண்ட வேண்டும், பள்ளியை உடைக்க வேண்டும், நம்மை தாக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் தவறுதான், செய்தவர்கள் தவறு செய்தார்கள். ஆனால் இன்னொரு கதை, அவர்கள் அடித்ததில் அவன் சாகவில்லை, அந்த குடிகாரன் அடித்ததில் அவன் சாகவில்லை, அவன் நன்றாக குணமடைந்து வந்தவனை மீண்டும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வைத்து இனவாதிகள் அவனை விச ஊசு அடித்து கொன்றுவிட்டு அதை காரணமாக வைத்து முஸ்லிம்களை இலங்கையில் இருந்து பூராக அளிப்பதற்கு திட்டம் திட்டியதாக பெரும்பான்மை சமூகத்தில் இருந்தே தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சரி, அவர்கள் அடித்துத்தான் அவன் செத்தான் என்றாலும் அதற்கு தீர்வு இதுதானா? நம்முடைய ஒரு முஸ்லீமை ஒரு சிங்களவன் அடித்து கொலை செய்தால் சிங்கள பள்ளிவாச அவனுடைய பன்சலையை எரிப்பதா? அவனுடைய பன்சலை எரிப்பதா தீர்வு? சிங்களவர்களுடைய வீடுகளை எரிப்பதா தீர்வு? பௌத்த இந்த இந்துக்கள் செய்தால் கோவிலை உடைப்பதா தீர்வு? நாட்டுக்கு முன்னால் நாம் எல்லோரும் இலங்கை பிரஜைகள், மதம் அங்கு பேசாது. தண்டனை சகலருக்கும் சமனானதுதான். குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டும், அவனை தூக்கு மரத்தில் ஏற்று, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதற்காக இன்னொருவனை கொல்ல வேண்டும்? எதற்காக இன்னொரு முஸ்லிம் கிராமத்தை நீங்கள் அழிக்க வேண்டும்? பள்ளிவாசல்களை ஏன் கொளுத்த வேண்டும்? குடித்தவன் அடித்தால் சாராயை கடையை எரி, ஏன் பள்ளிவாசலை எரிக்க வேண்டும்? குடிக்காதே என்று பிரச்சாரம் செய்யும் பள்ளி எதற்காக எரிய வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். காடையன் செய்த தவறுக்காக பள்ளி ஏன் அழிக்கப்பட வேண்டும்? இந்த பள்ளிதான் காடையர்களை திருத்தக்கூடிய இடம். இன்றைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் காடையர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்றால் இந்த பள்ளி வாசல்களில் நடக்கும் பிரச்சாரங்கள். எனவே சமூக சீர்திருத்தத்தை உருவாக்கும் கேந்திர நிலையம் எதற்காக எரிக்கப்பட வேண்டும்? சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள். இதுக்கு தீர்வு அது அல்ல, ஆனால் இது திட்டமிடப்பட்ட ஒரு சதி. இப்படி சதி செய்ததற்காக நாங்களும் அவனை போன்று சதி செய்ய மாட்டோம். எங்களுக்கும் எரிப்பதற்கு இடம் இல்லாமல் இல்லை, எங்களுக்கும் கொள்வதற்கு எங்கள் கைக்குள்ளேயே, எங்கள் தொழிலிடத்திலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே உங்கள் ஜாதி சனங்கள் இல்லாமல் இல்லை, இருக்குது, கை வைக்க மாட்டோம். அதுதான் எங்களுடைய மதம். நாங்களும் இதே அநியாயத்தை செய்ய மாட்டோம். இன்றைக்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை ஏன் இந்த அரசாங்கத்தால் அடக்க முடியவில்லை?
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள். www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள். 0577-101-0043.
3: ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்னஞ்சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
4: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கோடாரி, இஸ்குரைவர், உளி, வாள், சுத்தியல், இடியொறல் எல்லாம் நம்முடைய ஆயுதங்களாகும். அங்கே இருக்கக்கூடிய கற்கள் நம்முடைய ஆயுதங்களாகும். இந்த நாட்டு சட்டம் தந்திருக்கக்கூடிய உரிமை இது, இதையுமா சேர்ந்து இந்த கவர்மெண்ட் தடுக்கும்? சகோதர்களே, நம்முடைய வீட்டை உடைக்க வருகிறார்கள் என்றால், நம்முடைய கடைகளை கொளுத்த வருகிறார்கள் என்றால், நம்முடைய உயிரை பறிக்க வருகிறார்கள் என்றால், உயிர் போகும் வரை போராடுவது நாடு கொடுத்த அனுமதி மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அனுமதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் குத்தில தூன நஃப்ஸிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் உயிருக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத், தன் குடும்பத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய பொருளாதாரத்துக்காக ஒருவன் போராடி மரணித்தால் அவன் ஷஹீத். முதுகில் அடி வாங்க மாட்டோம், ஓட ஓட விரட்ட விரட்ட நாம் சச்சத்து தொலைய மாட்டோம். பர்மாவின் அப்பாவிகள் போன்று நாம் சுரிகளுக்குள் குப்பர விட மாட்டோம். நாம் எதிர்த்து நின்றுதான் சாவோம். நாம் நெஞ்சிலே அடி வாங்குவோம். குறைந்தது அவன் கோரை முதலையாவது கடித்துக் கொண்டுதான் நாம் சாக வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லோருமே நாம் தற்காப்புக்காக நடவடிக்கை எடுப்பது சட்டம் தந்த அனுமதி என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்காக நாம் ஆயுதம் தூக்குவதில்லை. கையிலே கிடைப்பதை எடுத்து நாம் நம்முடைய உயிரை பாதுகாப்போம், நம்முடைய சொத்தை நாம் பாதுகாப்போம். இவன் வந்து விட்டான் என்றால் நாடு நமக்கு பாதுகாப்பு தந்திருக்க வேண்டும். பாதுகாப்பு தரவில்லையா, நாம் நம்மை பாதுகாப்பது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை சகோதர்களே. அப்போதெல்லாம் இன்னொரு கன்னத்தை கொடுத்து அடி என்று கோழைத்தனமாக சாக சொல்லி மார்க்கமும் சொல்லவில்லை, இந்த நாட்டு சட்டமும் சொல்லவில்லை என்பதை நாங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் கோழைகளாக ஓட ஓடத்தான் நம்மை இந்த நாய்கள் விரட்டி கொண்டிருக்கும். சகோதர்களே, நாம் நிமிந்து நிற்போம், நாம் நிமிந்து நிற்போம். நாம் தைரியமாக நின்றால், நாமும் கண் விழித்திருக்கிறோம் என்றது தெரிந்தால், எந்த கள்வனும் நம்முடைய வீட்டு பக்கம் வர முடியாது, நம்முடைய ஊர் பக்கம் எந்த கள்ளனும் வர முடியாது. அவ்வளவும் அல்லாவின் அச்சத்தாலும் இறை பக்தியாலும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கூலிக்கு மாரடிப்பவர்கள் இந்த கயவர்கள், நாம் சொர்க்கத்துக்காக உயிரை விடக்கூடிய புனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, இதனால் நாம் இன்று மட்டுமல்ல என்றும் நாம் சுதந்திரமாக தைரியமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயிருக்கு பயந்து போகக்கூடாது. உயிர் என்பது எப்போதும் ஒரு நாள் போகத்தான் போகிறது, இன்றைக்கோ நாளைக்கோ போகத்தான் போகிறது. நாம் உயிர் போகக்கூடிய தினத்தில் ஒளிந்து கோட்டைக்குள் இருந்தாலும் போகும், நாம் உயிர் போகாது என்ற தினத்தில் யுத்த களத்தில் இருந்தாலும் போகாது. இந்த தைரியம் நம்மிடத்தில் இருந்தால், தவக்குள் நம்மிடத்தில் இருந்தால், கலாக்கதிரை நாம் நம்பினால் நாம் இதிலே இறங்குவோம். நம்முடைய உயிர் போய்விடுமே என்று பயப்பட தேவையில்லை, மறுமை வருகிறதே என்று சந்தோஷப்படுவோம். சொர்க்கம் நமக்கு இலகுவாக கிடைக்க போகிறதே என்று நாம் தைரியப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக. வாஹர தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்கள் இதுவரை மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் ஹமீத் ஜராய் அவர்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முஸ்லிம் வானொலி. இனமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில், நாளும் ஓர் உளவியல் தூறல்.
5: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதில் ஒரு மெத்தட் தான், வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில. அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் உள்ள ஒழிச்சு வச்சிருங்க, அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா, போற பொம்பளை என்ன ஆயிடுவா, போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா, நான் வந்தது உங்கள்கிட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோண்டி, அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க. அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும், காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1 லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்களில் ஒரு ஆளுக்கு நோய் இருந்தா, இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க, புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க, அவங்களுக்குமா எனக்கு மட்டும் நினைச்சீங்கன்னா அதுதான் நிம்மதியே கிடைக்கும். ரெண்டாவது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடி கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே. 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் என்று கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட், நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க, உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்சி கொஞ்சம் பாருங்க பாப்போம், சிரிச்சுட்டே இருப்பாங்க, மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமானா புத்தகத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தேரம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்ல பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன், அல்ல இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். போன 2013 ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல், நான் மசூரா சபையை கூப்பிட்டு அல்ல எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தர போறான் போலன்றேன். ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றே அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பா எடுப்பான் தருமா விடுவா, இதான் ஏதோ நடக்குதா கவலைப்படுறேங்க, தர போறான் மாஷா அல்லாஹ், ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகுது, அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கக்கிழமை, இன்னொரு திங்கக்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபஹ் தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் ஒரு புன்புருவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள், தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார், ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி இல்லை, எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள், அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கக்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள், ஃபாத்திமா ரழியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் 2 தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள், அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்ன தன்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாள், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துல் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி, வானத்தை நோக்கி அப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வாக் குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் கழுத்துக்கு கீழே தான் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். வர வர பாரமாக கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே, கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது. கையும் விரலும் கண்ணும் மேலே குத்திக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன். அல்லாஹ்மக்ஃபிர்லி, அல்லாஹ்மக்ஃபிர்லி, அல்லாஹ்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹும் அகஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும் யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹும் அகஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, மன்னிப்பதற்கு என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள் யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹும் அகஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது. ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வால் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள், நடுநிசி எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது? அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழுவான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம், அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில நபியே, நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய் விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னஹும் மய்யித், இன்னக்க மய்யித்துன், இன்னஹும் மய்யித்துன், நபியே நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமறை குர்ஆனில் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது. ரசூலுல்லாஹ் பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகுவார்கள். அந்த வேதனையை திருமறை குர்ஆன் அடக்கிறது. இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை, அதைவிட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்து கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவும் மையத்தா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இருக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை விட வேற இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்பக்கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள், ஆனால் நிச்சயமாக அந்த இலும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள், ஆனால் நிச்சயமாக அந்த இருவடி

0: நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபூ தல்ஹா சொல்கிறார், யார சொல்லல்லா, நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபூ தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபூ தல்ஹா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்கார்றார், சாப்பாடு எடுப்பதை போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபூ தல்ஹா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபூ தல்ஹா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார். விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார், இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதற்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், அபூ தல்ஹா நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். இன்னமா நுத்யமுக்குல்லி வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்குரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபூ தல்ஹா ஃபில் ஜன்னா, அபூ தல்ஹா சொர்க்கத்திலே. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத் இறங்கி இருக்கிறது, யுக்ரில்லாஹு கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார். ஓடி வருகிற நேரம் காஃபிர்கள் பேசுறார்கள், அபூ தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே, இதோ உங்க தூதர் சொல்கிறார், இதை விட கேவலம் உண்டா. ஓடி வருகிறார் அபூ தர்தா, யார ரசூலல்லாஹ் இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா, ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபூ தர்தா அவர்கள், யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யார ரசூலல்லாஹ். வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன், இந்த 600 பேரிச்ச மரத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறா, பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. கேட்க தவறாதீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله.

0: وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும்
1: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவில் பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்த மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்துவிட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும், நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம், அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை. இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண்ணியதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே. என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கை சேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் நஸை என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க அஹமத் என்கிற நபிமொழி தொகுப்பிலும், அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஅத் ரலியல்லாஹுனுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம், அதை தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வினுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்களா? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில், சாயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் மூன்று முறை சப்தம் போட்டார்கள். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சாதாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆறத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பு யார்? தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி, லா அதிரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அதிரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த மாணவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தாலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்கவுரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தாலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால் அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகி விடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் லாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மயக்கூல் உன்னாஸ் மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான், அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அபுதாவிதில் 4127வது நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு உழுவானாம். அவனை தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம் சாபம் அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு அஹமத் அபுதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது. அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமையின் நண்பர்களே இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு. அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உகது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உகது மலை. உகது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபரஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் நண்பர்களே? என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற்கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
2: தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
3: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدًا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. رب إني لما أنزلت إلي من خيرٍ فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها، أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: பாவமான காரியம், அந்த அருவருக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தாலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கடன காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தாலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தாலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமநாள் வரை. கியாமநாள் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததை போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இடம் எது? ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹு தாலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே அந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவரை காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷா அல்லாஹ் மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித்தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு அதாபுப்பட்டு வேதனைப்பட்டு நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தா என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர் உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹுத்தால் அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹுத்தால எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379வது நபிமொழி, இன்கான மின் அஹ்லில் ஜன்னத்தி வ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன் காணமின் அகலின் நாரி ஃபமின் அகலின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான், இனி உனக்கு எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்அதுக ஹத்தா யபஅதக அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தை உடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்தில இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு நாம் பார்த்தோம், எத்தனை வகையான அதாபு பார்த்தங்க. 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்துவிட்டால் சொல்லப்படும், அத்ஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மண்ணறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு தண்டனை, நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டே வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைன்னா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னா கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவாரு. நான் இறந்து போனால் அங்க சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்றது, இப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தாலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி. ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீர தீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்குத்தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மரத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்து அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது. அன்பர்களே, ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்லுகிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வக்கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபில இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி, அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த மூன்று கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது, என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபர்ஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹீயின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில், கடுமையான வெயில், தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளில் இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
3: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வது? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம்

இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடையவர். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளைய வைத்து நான் ஏன், இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல். நேரம் செலவழிச்சு வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனா எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்க நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபமுள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெறுமதியான சொத்து தான் குர்ஆன். ஆக பெறுமதியான சொத்து குர்ஆன். ஒன்றை விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தனம். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தனம். இந்த ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு 5 பேரை கூட்டிட்டு வர இருந்தேன் லீவில், எல்லாரும் அதாவது யூனிவர்சிட்டியில். எங்களோட சம்மாந்தூரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்கள் பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்குதோ சம்மாந்தூரம் என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆனை கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் புற 12 ஃபாத்திமாவில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, நீங்கள் எல்லோரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷனுண்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓ லெவலில் 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆனை முடிச்சிட்டு இப்போ அந்த பிள்ளை சொல்லுது என்னென்னா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்போ நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் போர்டால் ரபியுல் அவ்வல் 12 லீவு நாள். எங்களோட பில்டிங் ஃபாத்திமாவோட பில்டிங்கில், அதாவது இப்போ புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதில் ஸ்டேஜ் ஒன்று அடித்து முழு நிந்த ஒரு பெண்களுக்கும் அறிவிக்க போகிறோம் வாங்க ஸ்கூல்களில். என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ் ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போகிற ஆம்பளை இல்லை, பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூரில் இருக்குது. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப்போடு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓ லெவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ்,
கடைசியில் அஞ்சு பேரில் நாலு பேர்.

0: டாக்டர்மாரா இருக்கிறார். அதுல ஒரு ஆள், மூணு பேர் யூனானில் இருக்கிறாங்க, ராஜகிரியில். ஒரு ஆள் ரஜரட்டையில், ருக்கையாண்டு ரஜரட்டையில். அவ அவ ஹாஃபிஸா, எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாளில் ஃபுல்லாக ஓதி காட்டினா குர்ஆன் நினைட்டு. இன்னொரு ஆள் தாளங்கூடால இருக்கிற, அவன் டாக்டர். ரெண்டு அங்க மூணு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு டாக்டர்ஸ் மார், ஹாஃபிஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், சேரோட பேசி நிந்த ஊரில் 500 பிள்ளைகள் இருக்கு, ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்றை தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில் தான் இது நடக்குது. இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியாக முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா, இது பெருமை ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்தை பிள்ளைகள் அடையும். படிப்பும் ஒழுங்காகுது, ஓதலும் ஒழுங்காகுது. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா, 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓலவல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓலவல் ஏலவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும்? 30 ஜுசுவ தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயிட்டு இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பியை பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க, அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவ பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனால தான் அந்த பிள்ளைய சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்லை சார், 30 ஜுசுவ பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தை எடுத்தா 10 கொப்பி தான் வரும். இதை பாடமாக்குறேன்னு லேசிதார். எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்குவோம். இன்றைக்கு என்ன செஞ்சாங்கண்டா,
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கையிலும் இந்தியாவிலும் நேரம் சரியாக மாலை 4:01.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: ஆகப்பெரிய ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு இதெல்லாம் உலகத்தில இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு தாய்மார்களே சகோதரிகளே இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளில் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா என்ன? உங்களோட பிள்ளை குர்ஆன பாடம் ஆகிட்டு என்னடா என்ன பிள்ளை அல்லாஹ் விட்டுருவான், இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என்ன பிள்ளை ரெண்டு இடத்துலையும் முன்னுக்கு வரணும். ஏனண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம் 60 வருஷம், இது முஹர்ரம் தொடங்கி இருக்குது ஹிஜிரி 1440 சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம். உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 63 வருஷமும் 4 நாள். ஆனா மௌத்தாகி இன்றைக்கு 1400 வருடம். இன்னும் கபர் முடியல. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குர்ஆன். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்ல, ஹம்சீன அல்ஃபசனா, ஆகரம் 50,000 வருடம். 50,000 வருடம், 50 இடம். எப்படி உம்மாட வயிற்றுல ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தங்கும். ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க? குர்ஆன். 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது? எதுக்குள்ள இருக்குது? படிப்புள்ள இருக்கு. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்க சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லா இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லலை நான். எங்களோட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாபிஸாகவே வந்துடும். இல்லாட எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்யறோம் என்னண்டா, எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊர்ல எங்க போனாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஹாபிஸாக்கள் இருக்கும். நீங்க சொல்லலாம் ஆம்பளையில ஹாபிஸாக்கள், பொம்பளையில ஏன்? அதுக்கும் நான் சொல்றேன், ஏன் பொம்பளையில ஹாபிஸாக்கும்? ஆம்பளையில ஹாபிஸாக்குறது வேற, லேஸ். பொம்பளையில ஹாஃபிதாக ஆக்கினாதான் பரம்பரை ஹாஃபிதாக மாறும். ஏ, அந்த பிள்ளையுடைய மடியில தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. அந்த பிள்ளை தான் வளர்க்கப்போகுது, மடியிலிருந்து வளரப்போகுது. 5 பிள்ளைய பெத்திச்சா, 3 பிள்ளையா, 2 பிள்ளையா, எல்லாரும் ஹாஃபிஸ். அதுக்குத்தான் பெண்களை ஹாஃபிஸ் ஆக்குறது. ஜெனரேஷனே மாத்தி விட்டுரும் தாய்மார்களே சகோதரிகளே. ஆகவே இந்த தூர நோக்கத்தோட உங்களுக்கு தெரியும், ஃபாத்திமால பயான் இருக்குது, ஒவ்வொரு மாசமும் பயான், 5 வருஷமா செய்யறோம். உபயிபுனு அதாவது ரப்பானியாண்டு மினாஸ் குழு பக்கத்துல தொடங்கி இருக்கிறோம் புதுசா, அதுலேயும் பயான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். எங்கட தஃப்சீர் நடக்குது ஜும்மா பள்ளியில, லேடிஸ் வாராங்க, பெண்கள் வாராங்க தஃப்சீர். இப்ப என்ன செய்ய போறோம்டா, உம்மாமாரு கல்யாணம் முடிச்சவங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள முழு குர்ஆனையும் ஓதி கொடுக்க போறோம். முழு குர்ஆனை, அது 4 பாடத்தை போட்டு நாங்க என்ன செய்ய போறோம், முழு குர்ஆனை உம்மாமாருக்கு ஒரு ஆளாவது மீயப்படாது, குர்ஆன் தெரியாது. இதுதான் எங்களோட நோக்கம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தாய்மார்கள் தேவையாக இருந்தா நீங்க படிக்கணும்டா, ஒரு கஷ்டம் பட தேவை, எழுத தேவையில்ல, டியூட் வரும் கைக்கு. நாங்க ஃபாத்திமா மதரசால ஃபோம் இருக்குது, உம்மாமார் போய் அந்த ஃபோம் எடுங்க. நாங்க என்ன 100 பேர் தான் எடுக்கிறது, இப்பவே நிறைஞ்சிட்டேங்கள்ட்ட டீச்சர் மாரெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைஞ்சிட்டாங்க அவசரமா. உங்களை யாருக்காவது ஓதணும்னு விருப்பம் இருந்தா நீங்க மதரசால போய் அதாவது வளர்ந்தவர்களுக்கான குர்ஆன் பயிற்சி ஃபோம் தாங்கன்னு கேட்டெடுத்து நிறங்கினீங்க. இப்போ பிள்ளைகள் என்ன செய்யலாம் இவர்களை? இப்போ உங்களுக்கு தெரியும், நிந்த ஊரில் போன மாதத்துக்கு முந்தின மாதம் 3 தற்கொலை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 3. இப்போ தற்கொலை நடந்த உடனே பயான் 2-3 பயானை வச்சு அப்படியே மறந்தாச்சு. இத்தற்கொலை நித்தாட்டேலுமா? இப்போதான் நேற்று நாங்கள் என்ன செஞ்சோம் வேண்டா, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன எல்லாரையும் மதரசா கூப்பிட்டோம், அவங்கள வரவேற்று அவங்களோட பேசுறதுக்கு. இந்த வருஷம் ஹஜ்ஜி போனாங்களே அவங்க ஒரு 40 பேர் சார், 40 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எதிர்காலத்தை நாங்கள் நிந்தூரில் 15 வகையான சேவைகளை செய்கிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்யும்? அப்போ ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்லை, இந்த எல்லா முயற்சியையும் இந்த சின்ன வயசில் கொடுத்துரும், இந்த ஆள் பெருத்தத்துக்கு போகிறோம் பயான் ஏறுறது இல்லை. இந்த ஜும்மா எத்தனை ஜும்மா நடக்குது, எத்தனை பயான் நடக்குது இல்லை, சின்ன வயசுலே பிள்ளையுடைய உள்ளத்தில் மார்க்கத்தை கொடுங்க, எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நிந்த ஊரை ஆக்கலாம், நல்ல ஒரு மஷூரா. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். முதலாவது நாள் சேர் தான் இந்த ஸ்கூலில் உங்களை கூப்பிடுறோம், நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஹதீஸில் வருது, ஒரு உம்மா சொருக்கத்தில் இருந்து என்ன செய்வாவாம், அமல்களை பாப்பாவாம், அமல் எல்லாம் கூட செஞ்ச அமல் இல்லை, செய்த அமல் குறைய, ஆனா பார்த்தா கூட செய்யாத அமல் எல்லாம் இருக்குது. மலக்குகள்கிட்ட கேட்பாவாம் என்ன இது, அப்பதான் சொல்லுவாங்களாம், பிஸ்திகஃபாரி வலதி கலக், உன்ட பிள்ளை உனக்கு செஞ்ச இஸ்திகஃபார். யார் செஞ்ச இஸ்திகஃபார்? உன்ட பிள்ளை உனக்கு ஓதின குரான், உன்ட பிள்ளை உனக்கு செய்த துவா, அதுதான் உனக்கு வந்திருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளை வச்சு ஆகிரத்துல உம்மா மாற கௌரவப்படுத்துவார், வாப்பா மாற கௌரவப்படுத்துவார். நீங்க முழு முயற்சி செய்யும், இது வீணல்ல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறேன்டா, இந்த பிள்ளைகள் ஓத வந்துச்சேன்டா எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா, ஜமால் திசை நன்மை கிடைக்குமா இல்லையா, கூட்டிட்டு விடுற உங்களோட வாப்பா மாருக்கு மோட்டார் பைக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா, எல்லாருக்கும் நன்மை. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன், உங்களோட குடும்பத்தை முன்னேற்றணுமா பிள்ளைகளை ஓதுவீங்க. ஏன் குர்ஆனை விட சங்கையான ஒன்று அல்லாஹ் இறக்கல்ல, இறக்கிறீங்க அல்லாஹ் இறக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றார், சத்தியம் பண்ணி சொல்றாங்க, இந்த குர்ஆன் சங்கையானது, கௌரவமானது, உங்களோட பிள்ளைகளை சங்கைப்படுத்தும். இதை நான் லேசானாக்கள் கையில கொடுக்க இல்லை. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுக்காக நீயத்தை வைங்க. ஏண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்ஷா அல்லாஹ் நான் ஹாபிஸாக்குவேன். வைக்கணுமா இன்ஷா அல்லாஹ்? என்ன சத்தம் வருது இல்லை? கல்பால நீயத்தை வைங்க, பெற்றோர் துவா செய்யுங்க, துவா செஞ்சு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை நல்லா படிக்கட்டும், அந்த பிள்ளைகள் துவா செஞ்சு படிக்கட்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதட்டும், குர்ஆனுடையவர்களாக மாறட்டும். உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பத்துக்கு நன்மை, உலகத்தில் நன்மை, கியாமத்தில் நன்மை. ஒரு நாளும் உங்களால் இந்த பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பிள்ளை ஓதினத்துக்கு ஒரே ஒரு தடவை ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்டால் போதும். ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா, யா அல்லாஹ் எனக்கும் என்ன சின்ன வயசில் இறக்கத்தோட வளர்த்த என் உம்மா வாப்பாக்கு இறக்கம் காட்டியாள்லான்னு கேட்டாலே என்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் ஆக்கும். இன்றைய காலத்துடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல், ஆண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத சூழல். உலகத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை ஒன்று. ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா பிள்ளைக்கு மார்க்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கும். ஏந்த சின்ன வயசுல பிள்ளை எடுக்க பார்க்கிறோம்டா, ஓலவல் பிள்ளைகள் எங்கள்கிட்ட வருது, 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் வருது, வாப்பா கொண்டு வந்து மதரசாக்கு சேர்க்கிறார், எதற்கு சேர்க்கிறார் என்று பார்த்தா ஓதுரத்துக்கு அல்ல. நிர்வாகங்கள் இருக்கிறாங்க, ஓதுரத்துக்கு சேர்க்கிறாங்க இல்ல, எதற்கு சேர்க்கிறாங்க தெரியுமா? பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. ஏன்? பிள்ளைய யாரோ கெடுத்துட்டாங்க, சிந்தனைய மாத்திட்டாங்க, இப்ப கொண்டு வந்து மதரசால ஜெயில போடுற மாதிரி போட பாக்குறாங்க. இல்ல, அப்படி ஓதாது, அப்படி ஓதாது பிள்ளைகள். ஒரு பிள்ளை கெட்டதற்கு பிறகு திருத்த முடியாது. பிள்ளையுடைய கல் ஸ்பஞ்ச போலதான், ஸ்பஞ்சில பாலை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும், சிறுநீரை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன்? இப்ப ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோட கல்வில. முதல் முதலாக ஊத்துறது பாலாக இருக்கணும். பாலை ஊத்தினோம், குர்ஆன் சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லா. சிறுநீர் ஊத்தப்பட்டா இந்த கல்வில, ஸ்பஞ்சில, அதுக்கு பிறகு நீங்க டோன் கணக்கு பாலை ஊத்தினாலும் சிறுநீர் அதை விட்டு நீர். அதனாலதான் இந்த முறை கன்னி முயற்சியாக நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பிரயாணம் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், 100 பிள்ளைகளா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. ஃபாத்திமால போய் பாரு, எல்லா பிள்ளைகளையும் எடுத்து 2 மணித்தியால் அசருக்கு பிறகு அனுப்பலாம். அசர்லிருந்து 8 மணி வரையும் குர்ஆனுக்கு, அதுக்கு பிறவா படிப்போம். காலையில கிளாஸ் நாங்கள் முழு கிளாஸ் டியூட்டருடையும் பேசியிருக்கோம் எல்லாம். அவங்க அசரு பிறகு டியூட்டரை வைக்கவே மாட்டாங்க. ஓதல் அதுக்கு பிறகு சனி ஞாயிறு காலையில வைங்க. எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக. உங்களுக்கு தெரியும், ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் எத்தனை லட்சம் செலவழிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பார்த்தேன், போன்லாம் பார்த்தேன், கபடியில வெண்டன்னு முழு ஊருக்கும் என்ன சுத்தி பயிற்சி, நல்ல விஷயம், சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் தான் குர்ஆன் ஒரு புள்ள ஓதினா, ஒரு புள்ள ஹாஃபிஸானா, ஒரு புள்ள குர்ஆன மனனம் செய்து முடிச்சு ஊரே கொண்டாடும், சந்தோஷப்படணும். எங்கட ஊருக்கு ஒரு ஹாஃபிதா. ஏனண்டா, நிந்த ஊரை பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் 5 ஹாஃபிதாக்கு மேல இல்லை. எத்தனை பேருக்கு மேல இல்லை? 5 பேருக்கு மேல இல்லை. எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி நீங்க முழு தாய்மார்களும் ஒரு கவனம் எடுத்து நான் ஹாஃபிஸ் ஆக்கணும். சும்மா இருந்த தமிழ் குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை குர்ஆனை கொடுத்துட்டார். நாங்க பரம்பரை முஸ்லீம் பெண்கள். எப்படியாவது எந்த பரம்பரையில எந்த மடியில வளர்ந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன், குர்ஆனை கொடுப்பேன், அல்லாஹ்வோட பயத்தை கொடுப்பேன், தக்குவாவை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தா இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். கியாமத்துடைய நாள் இந்த ஹதீஸோட நான் முடித்துக் கொள்றேன். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களோட பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு உலக மக்களுக்கு முன்னால, நிந்த ஒரு மக்களுக்கு முன்னால அல்ல, ஒரு மெஸ்ல வெண்டா, ஒரு கோல் அடிச்சா, ஒரு சிக்ஸ் அடிச்சா அம்மாக்கு சந்தோஷம். மெச்ச பார்த்துட்டு இருக்கியா? ஃபுட்பால் மெச்ச மகண்ட. ஏ, ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டான் கிரிக்கெட்ல, உமாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? போட்டோ எடுக்கிறா எங்க? நிந்த ஊர்ல, அது மதீனா ஸ்கூலுக்குள்ள, அல் அஷ்ரக் ஸ்கூலுக்குள்ள பார்த்துட்டு இருந்த குடும்பம் சந்தோஷம் வருதா இல்லையா? உமாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு சந்தோஷம். நபியோங்க சொன்னாங்க, ஊரல்ல முழு உலகத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சு என்ன செய்வானாம்? உன மகனை எழுப்பாட்டி, மகளை எழுப்பாட்டி, இதால் உனக்கு கௌரவம் என்று அல்லாஹ் ஒரு கவசம், ஒரு கிரீடம் அணிவிப்பார். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் சூரியனை விட வெளிச்சமா. முழு உலக மக்களும் பேசுவாங்களாம், எவ்வளோ பாக்கியமான உம்மா இவ, எவ்வளோ சிறந்த வாப்பா இவரு. யாரால கிடைக்கும் இது? யாரால கிடைக்கும்? எங்கட பிள்ளைகளால, எங்கட பிள்ளைகளால. இதற்கு கஷ்டப்படும், எழுப்பாட்டி ஓதுவிச்சு இந்த பிள்ளைகளை உருவாக்கி அனுப்பி கஷ்டம்தான் கொஞ்சம். உலகத்துல உம்மாமார் செய்யற தியாகம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி, சுபோக்கு எழுப்பி, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த ஊராக இந்த நிந்த ஊரை நாங்க பார்க்கலாம். இதற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் தகப்பன்மாரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் வந்திருக்கிறாங்க, செயலாளர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகளோட ஃபோம் இருக்குது, எங்களோட ஃபாத்திமா மதரசாட ஃபோம் இருக்குது. இப்ப நீங்க அங்க வந்து ஃபார்ம் எடுக்காம நாங்க ஒவ்வொரு ஸ்கூலா, ஏன்னா எங்களுக்கு தேவை, எங்கட கபருக்கு தேவை, எங்கட கபருக்கு தேவை, எங்கட மகிஷருக்கு தேவை. இந்த 100 பிள்ளைகளையும் உருவாக்கி எடுத்தா நாங்க சும்மா சொர்க்கம் பேத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி உங்களுக்கு பங்கோ எங்களுக்கும் பங்கு இருக்குது, அதால ஃபோம் இருக்குது. நீங்க எவ்வளத்தே நிறைச்சியும் தரலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபோன் நம்பரையும் பேரையும் எழுதி தந்தா உங்களை கால் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. நாங்க இன்ஷா அல்லாஹ் எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் எடுக்கிறோம், ஏன்னா அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறோம். எங்கட நோக்கம் என்ன, எங்கட நோக்கம் நிந்த ஊர்ல இருக்கிற முழு பிள்ளைகளும் ஹாபிஸாம், இதுதான் எங்கட நோக்கம். 2030 நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம், 2030 நிந்த ஊருக்குள்ள 1000 பேர் எப்படியாவது ஹாபிஸ் ஆக்குறது, 1000 ஹாபிஸ் மாதிரி நாங்க காண்றது கண்ணால ஒரு திட்டத்துல இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா நீங்களும் உதவியாரீங்க, அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். ஃபோம் எடுத்து நிறைச்சி இப்பவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லா நாங்க கால் பண்ணுவோம். அந்த நேரம் உங்களோட பிள்ளைய கூட்டி நீங்க வாங்க இன்ஷா அல்லா. உங்களுக்கு காசி கட்ட வருமே பிரச்சனை இல்லை, காசி கட்டையில அதுவும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை பிள்ளை ஓதுறது தான், உழைக்கிறதுக்கல்ல நாங்க செய்யறோம். அதால எல்லா முறையிலையும் செய்யலாம் உங்களுக்கு, அல்லது பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஓதி கொடுங்க அப்படி ஓதி கொடுக்குறோம், இப்படி மாத்துங்க காலையில மாத்துங்க அப்படி செய்யறோம், எப்படி எப்படி வேணுமோ அப்படி செய்யறோம். ஆகவே எங்கட நோக்கம் பிள்ளைகளை ஓதுவிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முயற்சியை செய்து எங்கட பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக அல்லாஹுவ பயந்தவர்களாக ஆக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மாமாரடுத்து விருப்பம் உள்ளவங்க பெயரையும் போன் நம்பரையும் எழுதி கொடுத்துருப்போம்.
0: நேர்கள் இதுவரை பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: You are listening to muslimvanuli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ சையிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு வழங்கினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கூட்டத்தையும் இதில் வந்திருக்கக்கூடிய மக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த உலகத்திலும் மறு உலகிலும் அல்லாஹ் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத நிகழ்வுகள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களை படைத்தது, இந்த ஜின்களை படைத்தது, அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்த கோடான கோடி படைப்புகளை படைத்ததுடைய நோக்கம் எமக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகிறான், ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர, ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தவிர, ஒரே ஒரு லட்சியத்திற்காக தவிர. இல்லா லியபுதூன், அந்த லட்சியம் அந்த குறிக்கோள் அல்லாஹுவை வணங்குதல், இபாதத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறார். இபாதத் என்றால் என்ன? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், இபாதத் என்றால் இஸ்முன் ஜாமிஉன் லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹு வயர்தா மின் அல் அக்வாலி வல் அஃஆலி அல் ظாஹிரா வல் பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் விரும்புவானோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் பொருந்திக் கொள்வானோ, சொல்லாலும் செயலாலும் அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் இவை அனைத்தும் இபாதத்து தான் என்று இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இபாதத்திற்குரிய விளக்கத்தை எமக்கு எடுத்து சொன்னார்கள். அந்த இபாதத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் மறந்த ஒரு இபாதா, முஸ்லிம் சமூகம் தூரமாகிய ஒரு இபாதா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை தூரமாக்கிய ஒரு இபாதத்து தான் அல்லாஹுடைய அச்சத்தால் அழுதல். அழுகை அல்லாஹ்விற்காக அமைந்தால், இஹ்லாஸின் அடிப்படையில் அமைந்தால் இதுவும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இபாதத்து தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இபாதத்தை தங்களுடைய வாழ்க்கையில் பெரும் பகுதியில் செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் கூறுகிறான், வயஹிர்ரூன லில் அஸ்கான் யபகூன் வயஸீதுஹும் குஷூஆ. முஃமின்கள் யார்? அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வின் பயத்தால் முகம் குப்புற சுஜூதில் விழுந்து விடுவார்கள். விழுவதோடு மட்டுமல்லாமல் சுஜூதில் அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அந்த அழுகை அவர்களுக்கு இறையச்சத்தை குஷூஐ அதிகப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மரியமுடைய 58வது வசனத்தில் கூறுகிறார். இந்த வசனத்திற்கு முன்னால் பெரும்பான்மையான நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் கூறி அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து கூறி அல்லாஹ் கூறுகிறார், உலாஇகல் லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மின அன்நபியீன் மின் ذُرِّيَّةِ آدَمَ وَمِمَّنْ حَمَلْنَا مَعَ نُوحٍ وَمِنْ ذُرِّيَّةِ إِبْرَاهِيمَ وَإِسْرَائِيلَ وَمِمَّنْ هَدَيْنَا وَاجْتَبَيْنَا إِذَا تُتْلَى عَلَيْهِمْ آيَاتُ الرَّحْمَنِ خَرُّوا سُجَّدًا وَبُكِيًّا. அல்லாஹ் நபிமார்களின் தன்மைகளையும் முஃமின்களின் தன்மைகளையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். இந்த அருள் செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய அருளுடையவர்கள் நபிமார்களிடமிருந்து, ஆதமுடைய சந்ததியிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலில் சுமந்த அந்த கூட்டத்திலிருந்து, இப்ராஹிமின் சந்ததியில் இஸ்ராயலின் சந்ததியிலிருந்து இன்னும் அல்லாஹுவால் நேர்வழி கொடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் இதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேத வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய நிகழ்வு எப்படி ஆகும் என்றால், ஹர்ரு சுஜ்ஜதௌ வ புக்கியா, அழுதவர்களாக தங்களை பணிந்தவர்களாக சுஜூதில் அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்று குர்ஆன் முஃமின்களுடைய தன்மையை எடுத்து சொல்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை ஓதும் போது அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹுடைய நினைவால் உள்ளங்கள் அஞ்சி நடுங்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹ் கூறுகிறான், முஃமின்கள் யார்? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுடைய நினைவு காட்டப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் அவர்களுக்கு முன்னால் எடுத்துச் சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும்
4: அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே முஃமின்களுடைய தன்மையை எடுத்து கூறுகிறான். இந்த அழுகை அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை, குர்ஆனை ஓதும் போது அழுகை, அல்லாஹ்வுடைய பயத்தால் அல்லாஹ்வுடைய வேதனையை நினைத்து, அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருக்கொடைகளை நினைத்து அழக்கூடிய சமூகம் எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தில் எங்கே வாழ்கிறது? இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் அவரவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அரிஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் இருந்த அல்லாஹுவை நினைத்த காரணத்தால், தனிமையில் இருந்த அல்லாஹுவை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அரிஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, இரண்டு கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான், அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான். ஆனால் இம்முடைய சமூகத்தின் நிலைமை பாருங்கள், பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால், குற்றங்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்தில் இருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. இல்லாம அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன், ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹத்தியத்தி அமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று அலி பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லை, வலா அதிரி பிதாலிக சபபா, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை, ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன், இதற்குரிய பதில் எனக்கு இல்லை. உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால், ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை, ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை, ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் போது பயம் வருவதில்லை, ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை, என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை, என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் ஏன்.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 077-101-0043.
6: உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திடவழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் சுவாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றைய முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 77 34 05 965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
7: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள் சின்ன சிறுவர்கள் பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 07 5 57 57 560.
8: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இந்த உம்மா, இந்த சமூகம், நாளை மஹ்ஷரில் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு குத்துபாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறியவுடன், சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள். முன்னோக்கி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னி இமாமுக்கும், மக்களே, நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ருக்குவில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள். நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரஐத யா ரசூலல்லாஹ், தூதரே, எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஐதுல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள், ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள். நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை யாரெல்லாம் கேட்டார்களோ, நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை, நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை, சொர்க்கத்தின் அருக்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை. சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா முஃமினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள், நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள் எத்துணை பேர் எம்முடைய கண்களில் இருந்து கண்ணீரை சிந்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்து விடு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவீராக. இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? இப்னு மஸ்ஊதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் இப்னு மஸ்ஊத், பிறர் ஓதி அந்த குர்ஆனை நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். சூரா நிசாவுட் சூரத்து நிசாவுடைய வசனங்களை துவங்கி ஓதுகிறார். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிகா அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருக்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊதிடமிருந்து கேட்கிறார்கள். இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது, யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல. இப்னு மஸ்ஊத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர், தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார். அல்லாஹு அக்பர், அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர் அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது, உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறது. அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர், எம்மிலே யார் மறுமையை நினைத்து கலங்குவது? மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? சர்வ சாதாரணமாக பாவங்களும் குற்றங்களும் வாழ்க்கையில் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. மறுமையின் பயமோ அல்லாஹ்வின் விசாரணையின் பயமோ எம்மிலே பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யார் நபி இப்ராஹிம்? அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வின் நண்பர். இந்த பூமியில் இமாமாக கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பயந்தார்கள் மறுமையில், அல்லாஹ்வை நாளை மறுமையில் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். எதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள் தெரியுமா? இப்ராஹிம் இடத்திலே நாளை மறுமையில் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் எல்லோரும் செல்வார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே செல்வதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே நாளை மக்கள் செல்லுவார்கள். இப்ராஹிமே, அல்லாஹ்வின் நண்பர் நீங்கள், அல்லாஹ்வுடைய ஹலீல் நீங்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுங்கள். எங்களுடைய நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில் சொல்லுவார்கள் தெரியுமா? என்னால் முடியாது, இன்ன ரப்பி கதிபல் யௌம கதபன், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்க போவதில்லை. இந்த உலகத்திலே நான் மூன்று பொறிகளை கூறி இருக்கிறேன். இந்த மூன்று பொறிகளை குறித்து நாளை இந்த நாளில் அல்லாஹ் என்னை விசாரணை செய்தால் என் நிலைமை என்ன? யார் பயப்படுவது? அல்லாஹ்வுடைய கலீல் பயப்படுகிறார் மறுமையில். என்ன அந்த மூன்று பொய்கள்? அதில் இரண்டு பொய்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக சொல்லப்பட்டவை. சிலைகளை உடைத்து பெரிய சிலைதான் உடைத்தது என்று கூறியது. அந்த ஊர் மக்கள் விழாவிற்கு தன்னை அழைத்த பொழுது நோயாளியாக நான் இருக்கிறேன் என்று கூறியது. ஒரு நாட்டை கடக்கும் பொழுது அங்கே தங்களுடைய மனைவியை கைப்பற்ற வந்தவர்களிடத்திலே இவர்களின் சகோதரி என்று கூறியது. இந்த மூன்று பொய்களை நினைத்து அல்லாஹ்வுடைய தீனுக்காக அல்லாஹ்வுடைய முகத்திற்காக சொல்லப்பட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுகிறார்கள் என்றால் எத்துடை பாவங்கள் எம்முடைய வாழ்க்கையில், எத்துடை குற்றங்கள் எம்முடைய வாழ்க்கையில். இந்த நிலையில் அல்லாஹ் எம்முடைய மரணத்தை ஆக்கினால், இந்த நிலையில் முன்கர் நக்கீர் எம்மை விசாரித்தால், இந்த நிலையில் மஹ்ஷரிலே நாம் எழுப்பை விசாரிக்கப்பட்டால் அல்லாஹ்விற்கு முன்னால் என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வை எந்த நிலைமையில் சந்திப்போம்? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பொறுப்பை நினைத்து அழுதார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்களுக்கு சூரத்து நஜ்முடைய 59-60 வசனங்கள் இறக்கப்படுகிறது. அஃமின் ஹாதல் ஹதீஸ் தஅஜபூன் வதஃபஹகூன வலா தபகூன். இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், கேளுங்கள் முஃமின்களே, இந்த குர்ஆனை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் அளவில்லையா? நீங்கள் சிரிக்கிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் கேள்வி இதை கேட்டவுடன் அஸ்ஹாபு ஸுஃபா திண்ணை தோழர்கள் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த கேள்வியை அல்லாஹ் குர்ஆனிலே கேட்டவுடன் அஸ்ஹாபு ஸுஃபாவுடைய அழுகையின் சப்தம் தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. தூதரும் அழுகிறார்கள். தூதரும் அஸ்ஹாபு ஸுஃபாவும் அழுவதை பார்த்தவுடன் அங்கே கூடியிருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த வசனம் எமக்கும் இப்போது சொல்லப்பட்டது. என்ன மாற்றத்தை இந்த வசனம் எம்முடைய உள்ளத்திற்கு கொடுத்தது! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்கும் பொழுது கண்கலங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் அழக்கூடிய அழுகையின் சப்தம் அப்துல்லா இப்னு ஸுஹைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அந்த அழுகையின் சப்தம் ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்தால் அந்த சப்தம் எப்படி வருமோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் இருந்து அழுகை கிளம்பி வரக்கூடிய சப்தத்தை நாம் கேட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இரவுடைய நேரத்தை கழிக்கிறார்கள். ஆயிஷா விடத்திலே ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள், ஆயிஷா, இந்த இரவு என்னை விட்டுவிடு, இந்த இரவில் நான் உன்னை விட்டு ஒதுங்கி இருக்கிறேன், ஏன் அல்லாஹுவை இந்த இரவில் நான் வணங்கப் போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களின் நெருக்கத்தையும் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையும் நான் நேசிக்கிறேன் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உதூ செய்து விட்டு தொழுகைக்காக நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அழ ஆரம்பிக்கிறார்கள். தொழுகையில் குர்ஆனை ஓதி அவர்களுடைய கண்ணம் நனைகிறது, அவர்களுடைய தொடை நனைந்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உட்காருகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் அழுகிறார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் கண்ணீரால் சூழ்ந்து விடுகிறது. எதுவரை எழுகிறார்கள் தெரியுமா? இரவுடைய வணக்கத்தில் அழ ஆரம்பித்த அல்லாஹ்வுடைய தூதர் காலை பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அஸானுக்காக வரும் வரை அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் அழுவது? யார் அழுவது? எம்முடைய ஹபீப் அழுகிறார். யார் அழுவது? அல்லாஹ்வின் நேசர் அழுகிறார். யார் அழுவது? எந்த நபி சொர்க்கத்திலே நுழையாமல் யாரும் சொர்க்கத்திலே நுழைய முடியாதோ, எந்த நபி பேசாமல் நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டானோ, தன்னுடைய விசாரணையை தொடங்க மாட்டானோ, அந்த நபி அழுகிறார், குர்ஆனை ஓதி அழுகிறார். பிலால் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், தபிக்கி அழுகிறீர்களா? அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாலே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பிலாலை பார்த்து, அஃலா அகூன அபதன் ஷகூரா, பிலாலே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் மாற வேண்டாமா? யார் சொல்லுவது? ஒரு அப்துன் ஷகூரா, நன்றி உள்ள அடியார் சொல்லுகிறார். அல்லாவிற்காகவே தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையும் ஒப்படைத்தவர். இரவுடைய நேரத்தில் கால்கள் வீங்கும் அளவிற்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தி சொல்லுகிறார் பிலாலே, அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் மாற வேண்டாமா? நாமும் நீங்களும் எம்மாத்திரம் கண்ணியத்துக்குரியவர்களே. பிலாலே, இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினார். அதை ஓதி யார் சிந்திக்கவில்லையோ அவர் நாசமாகுவார். என்ன வசனம்? அல்லாஹ் கூறுகிறான், வானம் பூமிகளுடைய படைப்பில் இரவும் பகலும் மாறி வருவதில் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அட்டாட்சி உண்டு என்று. இந்த வசனத்தை ஓதி சிந்திக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகும் என்றால், இந்த வசனம் குர்ஆனில் இருக்கிறது என்பதை அறியாதவர்களுக்கு என்ன நிலைமை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பாடாக. அல்லாஹ்வுடைய தூதர் இரவில் சதா நேரமும் அல்லாஹுவை அழைத்து அழைத்து அழுது கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக மட்டும் குர்ஆனை ஓதும் பொழுதும், தொழுகையில் நிற்கும் பொழுதும், அல்லது தனக்கு அல்லாஹ் செய்த அருள்கொடைகளை நினைத்தும், மறுமையில் தன்னுடைய நிலைமையை நினைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய அழுகையின் நிகழ்வுகளில் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்று, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்காகவும், இங்கே நின்று பேசக்கூடிய எனக்காகவும், அந்த தூதருடைய உம்மத்தில் முதலாவது இஸ்லாமை ஏற்று இறுதியாக ஷஹாதத்தில் மரணமாக போகின்ற இந்த உம்மத்துடைய ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாசத்தோடு சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை தொழுகையில் ஓதுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் கூறுவதை, யா அல்லாஹ், ஷைத்தான் இந்த பூமியில் பல மக்களை வழிகெடுத்தான், அதில் யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் எம்மை சார்ந்தவர்கள், என்னை பின்பற்றாதவர்கள், எனக்கு மாறு செய்பவர்கள், அவர்களை நீயே மன்னிப்பவன், நீயே இரக்கம் காட்டுபவன். மேலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தையை ஓதுகிறார்கள், யா அல்லாஹ், நீ அவர்களை தண்டித்தான் அவர்களுடைய அடியார்கள் தான், நீ மன்னித்தால் நீயே மிகைத்தவன், நீயே மன்னிப்பாளன் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிவிட்டு அழுகிறார்கள். ஏன் இந்த அழுகை தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் தன்னுடைய கூட்டமாக ஆக்கி ஏற்றுக்கொள்ளாத பாவிகளுடைய நிலைமையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒப்படைத்தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உம்மத்தில் நன்மை செய்தவர்களும் பாவம் செய்பவர்களும் அல்லாஹுவால் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி இந்த வசனங்களை ஓதி தங்களுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். அல்லாஹும்ம உம்மதி உம்மதி, யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழுகையை செவிமடுக்கிறான். ஜிப்ரீலை அழைக்கிறான். ஜிப்ரீலே, அந்த தூதரிடத்திலே செல்லுங்கள். அந்த தூதர் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள். எனக்கு தெரியும் ஏன் அழுகிறார் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், தூதர் முஹம்மதை சந்திக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலே, ஏன் அழுகிறீர்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் இறைவன் அறிவான் நான் ஏன் அழுகிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு உரையாடல் பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை கொண்டு செல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீலுக்கு சொல்லி அனுப்புகிறான், தூதருக்கு சென்று சொல்லுங்கள், தூதரே, இந்த உம்மத்தை நாம் பொருந்திக் கொள்வோம், இந்த உம்மத்துடைய விஷயத்தில் நீங்கள் கவலை ஏற்படும் அளவிற்கு நாம் ஆக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், யார் வாங்கி கொடுத்தது இந்த சமூகத்திற்கு இந்த சிறப்பை? உம்மத்தி உம்மத்தி, இந்த உலகத்தில் தூதர் வாழும் பொழுதும் என் சமூகம் என் சமூகம், நாளை மஹ்ஷரில் ஒட்டுமொத்த மக்களும் அந்த தூதரை சந்திக்கும் நேரத்திலும் என் சமூகம் என் சமூகம். அல்லாஹ் கூறுகிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் உங்களிடம் இருந்தே அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை தன்னுடைய சிரமமாக உணரக்கூடியவர், உங்களுடைய வெற்றியின் மீது நன்மைகளின் மீது பேராவல் கொண்டவர், முஃமின்களின் மீது அன்பாளர், பாசத்துக்குரியவர், இரக்கமுடையவர் என்று தூதரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்மீது வைத்திருந்த பாசம் வார்த்தைகளால் சொல்லி அளக்க முடியாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை கேட்டார்கள், ஆயிஷா, உனக்காக அல்லாஹ்விடத்திலே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, அவள் முற்படுத்திய பாவத்தையும் பின்னால் செய்ய போகின்ற பாவத்தையும், வெளிப்படையாக அவர்கள் செய்த பாவத்தையும் மறைமுகமாக அவர்கள் செய்த பாவத்தையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள் தன்னுடைய மனைவிக்காக. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய மண்டியில் சாய்கிறார்கள். ஆயிஷா, என்னுடைய பிரார்த்தனை உனக்காக நான் கேட்ட பாவ மன்னிப்பு உன்னை மகிழ்ச்சி படுத்துகிறதா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பிரார்த்தனை என்னை மகிழ்ச்சி படுத்தாமல் எப்படி இருக்கும்? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, நீ அறிவாய், இதே பிரார்த்தனையைத்தான் என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு தொழுகையிலும் நான் கேட்கிறேன். அல்லாஹு அக்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பிரார்த்தனையை என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு என்னுடைய சமூகத்திற்காக ஒவ்வொரு

ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை நாளை மறுமையில் என் சமூகத்திற்கான ஷஃபாத்திற்காக பயன்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தூதருடைய அழுகை, பத்ருடைய போர்க்களம், சஹாபாக்கள் எல்லாம் களைப்பில் இரவுடைய நேரத்தில் நிம்மதியாக அல்லாஹ்வுடைய அருளால் உறங்குகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதர் எழுந்து அங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்காக, இந்த தலைமுறைக்கு பின்னால் வரக்கூடிய வெற்றியின் சமூகத்திற்காக அல்லாஹ்வை அழைத்துக் கொண்டிருக்கிறார். யார் அவர்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கைகளை உயர்த்துகிறார்கள், தங்களுடைய தோளில் உள்ள துண்டு கீழே விழும் அளவிற்கு கைகளை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களை நீ அழித்து விட்டால் இவர்களுக்கு பிறகு உன்னை வணங்கக்கூடிய மக்கள் இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள், இவர்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய தோளிலிருந்து துண்டு கீழே விழுவதை பார்த்தவுடன் அருகே வந்து தூதருடைய பின்னால் அந்த துண்டை வைத்து கட்டி அணைத்து சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, போதும் போதும், உங்களுடைய அழுகையை நிறுத்துங்கள். அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு வாக்களித்ததை அல்லாஹ் நிறைவேற்றுவான், கவலைப்படாதீர்கள் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக, எம்முடைய கண்ணியத்திற்காக, எம்முடைய உயர்வுக்காக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரே மனிதர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ். நேசத்தோடு உங்களுடைய நாவுகள் உச்சரிக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாளை வறுமையில் அந்த தூதரோடு எம்மை ஒன்று கூட்டுவானாக. சஹாபாக்களிடத்திலே ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை எப்போது வரும் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், மறுமை எப்போது வரும் என்று கேட்கிறாயே, அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறார், என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய்? அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, பெரும்பான்மையான தொழுகைகளோ நோன்போ என்னிடத்திலே இல்லை, நான் என்னிடத்திலே இருப்பதாக கருதுவது அல்லாஹ்வுடைய நேசமும் உங்களுடைய நேசமும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள். இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்ட நாள் நபித்தோழர்களுக்கு பெருநாளாக கொண்டாடப்பட்டது. ஏன்? அவர்கள் யாரை நேசித்தார்கள்? தூதரை. நாளை மறுமையில் அவர்களோடு இருப்பார்கள். நாம் யாரை நேசிக்கிறோம், யாருடைய வழியை பின்பற்றுகிறோம், யாரை எம்முடைய கண்ணியமாக, எம்முடைய உயிரை விட மேன்மையாக மதிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நிகழ்வுகளில் மிக முக்கியமானது, தூதர் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில், மதீனாவில் இருந்து மக்காவிற்கு திரும்பக்கூடிய பாதையில் அபுவா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கே ஒரு கபருக்கு அருகில் நின்று தூதர் அழுது கொண்டிருக்கிறார்கள். உமர் இப்னு அல்-கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகிலே சொல்லுகிறார்கள், தூதரே, இந்த கபரை பார்த்து அழுகிறீரே, ஏன்? இந்த கபர் யாருடையது, ஏன் அழுகிறீர்கள்? தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடையது, என்னுடைய தாயுடையது. அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், என் தாயின் கபரை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அனுமதி அளித்தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் என் தாய்க்கு மன்னிப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் என்னை தடுத்து விட்டான். தூதருடைய நிலைமையை பாருங்கள், ஹபீபுடைய நிலைமையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், தூதர் தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த கவலையுடைய தீர்வும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் தொழுவதிலும் தான் இருந்தது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் இழந்த இழப்புகளை போன்று இந்த உம்மத்தில் யாரும் இழந்திருக்க முடியாது. பிறப்பதற்கு முன்னாலே தந்தையின் மரணம், பிறந்து சிறிய சில ஆண்டுகளில் தாயுடைய மரணம், அதற்கு பிறகு தன்னை அரவணைத்த அபு தாலிபின் மரணம், அதற்கு பிறகு தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய மனைவியின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகன் இப்ராஹிமின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மரணம், அதற்கு பிறகு தன்னுடைய மகளின் மகனின் மரணம், எத்துணை மரணங்கள் ஒரு வாழ்க்கையில். ஆனால் ஒருபோதும் தூதர் அந்த கவலை

0: கிருபையின் வெளிப்பாட்டை தன்னுடைய முகத்தில் இந்த சமூகத்திடத்திலே காட்டியது கிடையாது. கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹுவை அழைத்து அழுவார்கள். தொழுகையை கொண்டு என்னுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று பிலாலுக்கு அதானை கூறுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிடுவார்கள். தொழுகையில் நிம்மதியை தேடியவர்கள், குர்ஆனை ஓதி நிம்மதியை தேடியவர்கள், அல்லாஹுவின் நினைவால் நிம்மதியை தேடியவர்கள். இப்ராஹிம் தன்னுடைய மகன் அவர்களுடைய மரணப்படுக்கைக்காக அல்லாஹ்வுடைய
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹ் ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பெங்கில் உரையாற்றி, இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த சபையில் பேசப்படுகிற, நாம் கேட்குகிற செய்திகளை உள்வாங்கி அதை பின்பற்றி நடக்கிற நசீபை உள்ள ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்ற துவாவோடும் ஆரம்பம் செய்கிறேன். இளைஞர்களின் பார்வையில் ஊடகங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் அவன் தந்திருக்கிற, அவன் படைத்திருக்கிற படைப்புகளில் அவன் தந்திருக்கிற அறுக்குடைகள் எண்ணற்ற விடயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவினுடைய அறுக்குடைகளில் நாம் அனுபவித்து வருகிற பல விஷயங்களில், அது அறுக்குடையா அல்லது அல்லாஹுவின் அருளால் அது பயன்படுத்துகிற முறையில் ஏற்படுகிற குழப்பமா என்பதையெல்லாம் பார்க்காமல், சர்வசாதாரணமாக இந்த ஊடகங்கள் இன்றைக்கு குழப்பங்களாக, ஃபித்னாக்களாக, மிகப்பெரிய பல பாதிப்புகளை சில நேரங்களில், சில சந்தர்ப்பங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் மூலமாக ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய வாழ்வில் மீடியா, ஊடகம் பின்னி பிணைந்திருக்கிறது. அவனை ஒரு காலம் அவனை விட்டு வெளியே தள்ள முடியாமல், பிரித்தெடுக்க முடியாமல், இன்றைக்கு அவனோடு சேர்ந்து சதா எல்லா நேரமும் அவனை ஆற தழுவி அதனோடே தன்னுடைய வாழ்வை முழுக்க கழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது. ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துவது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை உருவாக்கக்கூடிய உருவாக்கம் என்பது, இறைவனை அஞ்சி அல்லாஹுவை பயந்து அவனுடைய வாழ்வை கழிக்க வேண்டும் என்ற வசியத்தை நம்முடைய வாழ்நாளில் முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரம்ப பாடம் சகோதரர்களே. தனிமை கிடைத்துவிட்டால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ் அவ் லை அஸ்ஸிபன்னக், நானும் அனஸ் ரலியல்லாஹு அவர்களும், நானும் உமர் பின் கத்தாப் அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு இடத்திற்குள் நுழைந்தோம். பைனி ஓ பைனஹு ஜிதார், எனக்கும் அவருக்கு மத்தியிலே ஒரு சுவர் இருந்தது. அந்த சுவர் இருந்தபோது அந்த சுவருக்கு அருகாமையில் நின்று கொண்டு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நீ என்ன பெரிய ஹலீஃபாவோ, அந்த அமீர் முஃமினீன், வல்லாஹி ல தத்தகீன் அல்லாஹ், அல்லாஹ் மீது ஆணையாக நீ ரப்பை பயந்துகொள், அவ் அப்படி இல்லை என்றால் அந்த ரப்பால் நீ தண்டிக்கப்படுவாய். வாழ்நாளில் பயன்படுத்தக்கூடிய பயன்பாடுகளில் மிக முக்கியமான விஷயம் இறைவனை அஞ்சுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த ஊடகம் என்ற செய்திகளுக்கு போவதற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்வில் தனிமையிலே அவன் ரப்பை பயந்து கொள்ளக்கூடியவனாக இருந்து, அல்லாஹுவை அஞ்சி நடுங்கக்கூடியவனாக இருந்து, அவன் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு செயல்பாடையும் கொண்டு போக வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமையை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டு மனிதன் செயல்படுகிற பல செயல்பாடுகளிலே, ஷைத்தான் ஏற்படுத்துகிற பல வஸ்வாசுகளிலே இன்றைக்கு மிக அழுத்தமாக மாணவர்கள், இளைஞர்கள் சமூகத்தில் இன்றைக்கு ஊடகத்தின் வழியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், நீங்கள் இரண்டு பேர்கள் ரகசியம் பேசினாலும் மூன்றாவது ரப் இருக்கிறான், நீங்கள் மூன்று பேர் அமர்ந்தால் இல்லாஹு ராபிஉஹும் நாலாவதாக அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் நாலு பேர் அமர்ந்து ரகசியம் பேசினால் ஐந்தாவதாக அல்லாஹ் இருக்கிறான், எவ்வளவு கூட எவ்வளவு குறைச்சல் இருந்தாலும் அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கண்காணிக்கிறான், அந்த ரப்புக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஒரு சிறிது அளவுக்கு கூட இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சர்வசாதாரணமாக இன்றைக்கு இந்த நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். காவல்துறையுடைய பெயர் பலகையுடைய பட்டியலிலே சென்று அந்த வாரத்தில் காவல் ஆய்வாளருடைய தலைமையில் நடைபெற்ற திருமணத்தை ஒட்டி வச்சிருக்கிறான் ஒரு ஊரில். ஊர் பேர் சொல்ல அவசியமில்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காதல் ஜோடிகள் தஞ்சத்தினால் காவல் நிலைய ஆய்வாளருக்கு முன்னால் திருமணம் நடந்ததை ஒட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த போர்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதத்தில் நடைபெற்ற 9 பேருடைய திருமணத்தில் அவருடைய பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் 4 பேர்கள் யாருடைய பெயர் என்றால் இந்த உம்மத்துடைய பெண்கள். வேதனையிலும் மிகப்பெரிய உச்சகட்ட வேதனையை சகோதரர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதை பார்த்துட்டு தாங்க முடியலை. சர்வசாதாரணமாக இன்றைக்கு மாதத்திற்கு வாரம் வாரத்திற்கு மிக சாதாரணமாக இன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனுடைய பாடங்கள், இறையச்ச செய்திகள், அதை சார்ந்திருக்கிற ஒழுக்கங்கள், எப்படி வாழ வேண்டும், எப்படி ஒன்றை புரிய வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும், ஒரு மீடியாவை ஒரு மொபைலை கையில் எடுத்தால் எப்படி நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற எந்த விதமான அளவுகோலும் எந்த எல்லையும் எந்த ஹத்தும் இல்லாமல் மிக சாதாரணமாக இன்றைக்கு சிறுவருடைய கையிலே, பிள்ளைகளுடைய கையிலே, தனிமையிலே மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார். ஒரு எல்லை மீறி போகக்கூடிய சூழல் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். போடப்படக்கூடிய பட்டியலுடைய அந்த அறிவிப்பு பலகையில் போடப்பட்டிருக்கிற திருமணத்தினுடைய பெயரை படித்தால் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒரு மாற்று மத நபருடைய திருமண வாழ்வு. லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது. ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். வல அப்து முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் இந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கு லிவிங் டுகெதர் அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க, கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிக சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூலுல்லாஹி உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாகிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவிலே பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால் நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்தில் நின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது, அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக்கொண்டு ஹஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு, காபு இப்னு மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கு மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்ல போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூலுல்லாஹி அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூலுல்லாஹ் தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலுல்லாஹ், இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ அதே போன்று இந்த துனியா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துனியா லஐபுன் வலஹுவன், வீணும் விளையாட்டும், ஒத்த ஃபாஹுரும் பைனக்கும் ஒத்த கேசுரும் ஃபில் அம்வாலி உல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமையடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடல் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்ட், ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ளே இன்னொருத்தருக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்னு சொன்னால் பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தனது மாதிரி அப்படிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்புல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான், அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு அந்த பிள்ளைகள் வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய்
2: உள்ள போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியல, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூம்ல ஒருத்தன், மேல் ரூம்ல ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக, தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பில்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள். மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். இதுவும் ஒன்று, பல விஷயங்களில் இது ஒன்று. இன்னக்கும் ல தஅமலூன அமாலன் ஹிய அதக்கு ஃபி அயுனிக்கும் மின ஷஅரி. அனஸ் இப்னு மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா ல நஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிசா. எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன, எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கு நவ நாகரிகம், இன்றைக்கி இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்றைக்கி எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலத்தை அங்கே மாற்று என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையிலெடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியிலே, அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் வியாபாரியாக மாற்றுறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப்புடைய குழுவில் ஒருத்தர் யார், ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை, மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமாக இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள்ளே வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கிறான், மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமே. ஆனால் எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உம்மா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் அதற்கு அமானிதம் அல்லவா. பிள்ளைகள் குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையை ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பும் செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான், அவனுடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அதில் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் சைத்தான். அவன் சத்தியம் இடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு? சைத்தான். அந்த சைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன், ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள், ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மர்அத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜ்ஹு லி அஹி ஸௌஜ். சகோதரருடைய கணவனுடைய சகோதரர் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? ஷேக் பின்பாஸ் ரஹமஹுல்லாஹ்வுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலகின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால், அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால் அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றா? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா, அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ்களை எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம் அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மூத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இயாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களில் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இயாக்கும் ஒல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம். இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், இன்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷேத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு. 36 வயதில் மரணம், 6.5 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே, மிகச்சிறந்த ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளம் விட்டவர் யாரு? மக்கா என்ற மண்ணிலிருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு என்ற அற்புதமான ஒரு இளைஞரை மதீனாவுக்கு அனுப்பி ரசூல் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக அந்த இளைஞர் அந்த மண்ணையும் அந்த மக்களையும் சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி தாவாவுக்கான சிறந்த களமாக தளமாக ஆக்கி ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே அற்புதமான ஒரு களப்பணியாளராக ஒரு ஊடகவியலாளராக சிறந்து பணியாற்றிய முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹுடைய வயது மிகச்சிறந்த இளம் வயது. யமனுக்கு தலைநகர் அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது. சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசல்லே தூங்குவோம். இளைஞர்கள் நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலேயே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது. எப்படிப்பட்ட சமூகம் கண்முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது சாதாரணமாக எவரவருக்கு பின்னாலும் கை எப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹி அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவருக்கு முன்னால் மேடையில் பேசினால் அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோள் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான்? இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹி அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான். அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர்ற யார் வர்றா? முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறதை பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றான். அஸ்தக்ஃபிருல்லாஹி அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரழியல்லாஹுடைய வரலாறை அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரழியல்லாஹுவுக்கு அருகில் கூட அவருடைய பெயரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல் அதை படிக்காமல் அதை புரியாமல் எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல் எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில் அதை சார்ந்த ஆசையில் அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால் இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அர், அவர் எழுதுகிறார். அந்த யூதர் எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார். சரியான நேரத்தில் ஜமாத்து வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம். ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார். அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நசல கௌமும்பி அர்தீனா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது. தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க, குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டமும் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்கள் செய்யலை, பார்க்கறதில்லை. ஒரு கேவலமான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில்தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்தியில் நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தார் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம், அல்லாஹுத்தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளை கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை, ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாவுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள், குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். அந்த ஊடகம் என்ற மெம்பர் மேடையை பயன்படுத்தி மாபெரும் அற்புத புரட்சிகளை ஏற்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மிகச்சிறந்த ஒரு ஊடகம், ஜும்மாவுடைய மேடை. அப்டேட் வெர்ஷனாக இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஊடகம் திருமறை குர்ஆன், இந்த வேதம். இந்த வேதம் எந்த காலமும் மாற முடியாத, மாற்ற முடியாத ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு மீடியா, ஒரு உலகத்தில் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். திருட வந்தவர் ஃபுதைல் இப்னு இயாள், அலம் யஅனி அல்லதீன ஆமனு அன் தஹ்ஷா குலூபஹும் லிதிக்ரில்லாஹ். இந்த ஒற்றை வசனம் திருட வந்த ஃபுதைல் இப்னு இயாளை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி, ரெண்டு செய்தி இல்லை, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில், இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்க கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ولا تقربوا الفواحش ما ظهر منها وما بطن. ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி, அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின்னு பார்க்குறோம், யூடியூப், அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள், அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா? அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா? அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளவு நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் இஹ்திஸாப் செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாடப்பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நஊது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத் அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக் கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு, அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை, இது சர்வ சாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பு இல்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா? இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால், இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி. இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில், தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தொட்டான். அவர் குப்பை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா? மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம். ஒரு செய்தி, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால் அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில், தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3-4 குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாடம் நடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவில் கைகட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு, அஸ்தக்ஃபிருல்லாஹ், தப்பு செஞ்சுட்டு சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கிய இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால் ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்ல உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. நம்ம கவனத்தோடு உருவாக்கணும் சகோதரை, கவனிக்கணும். ஒன்றுன்னா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் கவனித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம். சகோதரர்களே, மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடி இருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து ஒஜாழ்நாளில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹு மாமீன் என்று கூறி வாக்கூலி கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லீ வலக்கும் வஸ்தஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் முஸ்லிம் வானொலி.
0: முஸ்லிம் வானொலி,
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
5: ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவனோ அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண். நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடுசாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுபஹானல்லாஹ். அந்த சுடுசாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய், அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும், ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும், துபாயிலே ஒரு ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இப்போ இந்த 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை கூட ஜெட் ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத்தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும். நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன், நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன், எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான் என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால், இந்த வாய்ப்பை ஒரு ஒரு கோல்டன் ஆப்பர்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறுசைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்மளுடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கல்லாம் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணிதான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி, குழப்பங்களை ஏற்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி, நம்மை நரகத்திற்கு அழைத்துச் செல்வது என்பதுதான். இன்னமா யுரீது, இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான். அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது, ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா, ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், சாதாரணமான சபதம் அல்ல, அல்லாஹுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான். உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். உன்னுடைய நேரிய வழியிலே, சிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்கிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே ஷைத்தானுடைய சதி பலவீனமானது, பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவருடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதை தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை, அந்துபுசத அலைக்கும் துன்யா. இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகி கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள், இந்த உலகம் அதிகமாக நம்முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன.
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
3: சிந்தனை வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது

0: قوما بيتا من بيوت الله اللهم ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள் يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَ بَيْنَهُمْ அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சக்கீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார் وَخَشْيَتُهُمُ الرَّحْمَةُ தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான் وَحَفَّتُهُمُ الْمَلَائِكَةُ தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறான் وَذَكَرَهُمُ اللَّهُ فِي مَنْ عِنْدًا இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டுமல்ல அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம் நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால் இஸ்லாம் அல்லாஹனுடைய நேசம் எப்பொழுது எமக்கு கிடைக்கும் நாங்கள் தொழுதால் அல்லாஹனுடைய நேசம் கிடைக்கும் நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹனுடைய நேசம் கிடைக்கும் இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால் அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை இணைதுணைகளை ஏற்படுத்தவில்லை அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான் எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான் இதல்ல இஸ்லாம் உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா ஹுஸ்னுல் குலுக் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள் நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும் நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள் இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார் குர்ஆன் பதிவு செய்கிறது இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஸ்ஸிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதினுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம் ஹுவல்லஸி பாஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும் நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும் கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் குறும் குடும்பவியல் தொடர் கேட்க இருக்கின்றோம். இந்த தொடரில் மணவரை சட்டங்கள் என்ற தலைப்பிலான மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن بل سهور غلي بيان عربي يردون على موبايل فون له لنتبين இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது மணவறை சட்டங்கள், இதுவரைக்கும் நம்ம வலிமாவுடைய சட்டங்களையும் அதுக்கு பின்னால் அலங்காரங்கள் தொடர்பான சட்டங்களையும் நம்ம பார்த்தோம். இப்பொழுது மணவறை சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மணவறை சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகிற சந்தர்ப்பத்தில் வந்து இதில் மூன்று நிலையில் என்ன செய்யலாம், இந்த தலைப்பை நம்ம பேசலாம். ஒன்று, மிகவும் விரிவாக பேசுகிறது, விரிவாக பேசுகிறது. அதில் சலஃப்களுடைய சில பாரம்பரிய நூல்கள், இந்த முசன்னஃப் அப்துல் ரசாக், முசன்னஃப் இபின் அபி ஷேபால் வரக்கூடிய நிறைய ஆசார்கள், இது தொடர்பான விஷயங்கள் என்று, அதாவது மக்கள் எதெல்லாம் கேட்காமல் புரிந்து கொள்ள முடியுமோ அவைகளெல்லாம் கேட்டிக்கிறாங்க. அவைகளெல்லாம் கேட்டு அதுக்கு பதிலெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த ஆரம்ப காலத்திலேயே அடைந்தும் இருக்கிறார்கள். அது மாதிரி விஷயங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி, என்ன எப்படி தனிப்பட்ட ரீதியாக கேட்டு பதில்களை அடைஞ்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அடைந்து கொள்வது தான் நல்லது. கேட்காமைக்கிறது அதை விட மிகவும் நல்லது. பொதுவாக ஜென்ரலாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்ச ஒரு விஷயம், சைத்தான் அந்த வஸ்வாசம் என்ன செய்வான், இதை கேளு அதை கேளு, அப்போ தான் கிளியர் ஆகும்ன்ற அடிப்படையில் கேட்க வைப்பான். அதில் நம்ம போனோம்னு சொன்னால் அது அப்படியே என்ன செய்யும், இழுபட்டு போய்கொண்டே இருக்கும். இந்த அளவுக்கு விரிவாக போகிறது, விரிவாக போய் நூட்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இமாம் சுயூத்திக்கு ஒரு நூல் நிஸ்பத்து செய்யப்படுகிறது, அந்த பேர் நான் சொல்லலை. அது இமாம் சுயூத்தி ஒரு நூலா அப்படி என்று சொல்லியும் என்ன, அதாவது கருத்து முரண்பாடு இருக்குது. இது சம்பந்தமான விரிவான முறையில் பேசப்பட்ட ஒரு நூல். அதுபோல் ஆரம்பகால அறிஞர்களில் சிலர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இந்த உடலுறவு தன்மைகளை பற்றியெல்லாம் என்ன, அதாவது ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணி ஹராமான வழிகள், ஹராமான அதாவது உறவுகள் எல்லாத்தையும் இதோடு கம்பேர் பண்ணி, இது எது இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, இதில் என்ன மைனஸ் இருக்குது, ஏன் இதில் ப்ளஸ் வந்துச்சு ஹராமாக இருந்தும், இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதே போல் வந்து அதாவது சுய இன்பம் காணுதல் அப்படின்ற தலைப்பில் இமாம் ஷவுகானி ஒரு புத்தகம் எழுதுகிறாரு, புலூகுல் முனாஃபி ஹுக்மில் இஸ்திமினா அப்படின்ட்டு, அப்படி ஒரு தனி ஒரு புத்தகமே என்ன செய்கிறாரு அவர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை வந்து தம்மாஜால் பிரிண்ட் பண்ணுற டைமில் அவங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. காரணம் அவர் ஒரு அறிஞருடைய நூல்ன்றதுனால அதில் அந்த சட்டங்கள் எழுதிக்கிறான்றதுக்காக பிரிண்ட் பண்ண நினச்சாங்க. ஆனால் அவர் அதில் வந்து லேசுப்படுத்தல் என்ற அமைப்பில் அது இருக்கிறதுனால துஹ்ஃபத்து ஷாபிர் ரப்பானி ஃபிர்ரத்தி அலல் இமாம் ஷவுகானி அப்படின்னு இமாம் ஷவுகானிக்கு மறுப்பு என்ற ஒரு பகுதியை கீழே சேர்த்தே அந்த புத்தகத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க பிரிண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரியான இப்போ சொன்னது ஒரு உதாரணத்துக்கு, இருக்கிறதுல ஒரு மிதமான ஒரு நூலை தான் என்ன செஞ்சேன், உதாரணத்துக்கு சொன்னேன். மற்ற பேர்கள் எதுவும் சொல்லவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவைகள்லாம் வந்து என்னது, துத்வா வலா துருவா, அதாவது அவைகள் சுருட்டப்பட வேண்டும். இமாம் தஹபி சொல்கிற மாதிரி அவைகள்லாம் மூடி, அதாவது இந்த ஒதுக்கப்பட வேண்டியவைகள் அறிவிக்கப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி இந்த இமாம் தபரியிட அறிவிப்புக்கு இமாம் தஹபி அவங்க சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பெல்லாம் இப்படி தொகுத்ததுக்கு பதிலாக இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், வந்து எரிக்கக்கூடாது என்ற அமைப்பில் மாதிரியான செய்திகளாகத்தான் இதை நான் என்ன செய்கிறேன் கருதுறேன். காரணம், ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளில் சிறந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவியர்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் உள்ள நபித்தோர்களை நிறைய பல திருமணங்களை முடிச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலையும் இவ்வளோ தான் எங்களுக்கு செய்திகள் கிடச்சிக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அது வந்து அது எங்களுக்கு அதில் தான் ஹயர் இருக்குது. மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கும் வசுவாசாகிக்குன்னா வசுவாசாவே இருந்துட்டு என்ன செய்யுங்க, மௌத்தா போங்க. அந்த லெவலில் நிற்கிறது தான் அதுக்கு பொருத்தமானது அப்படி என்ற அமைப்பில் இருக்கிற மாதிரி தான் விஷயங்கள். ரசூலாங்க எதை தெளிவுபடுத்திக்கிறாங்களோ அதை நம்ம மறைக்க வேண்டிய விஷயம் இல்லை, ஒளிவு மறைவு இல்லாமல் அதை சொல்லணும். மற்ற விஷயங்கள் இந்த அளவுக்கு விரிவாக போகிற தவிர்த்துக்கொள்ளணும். அதே மிதமான அளவில், ஒரு இடைநிலையான அளவுலையும் சிலர் பேசியிருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் சுன்னால் வந்ததை விட இடைநிலையான அளவுலேயும் பேசிக்கிறாங்க. அது ஓரளவு கூட பரவாயில்லைன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம இதில் பேச போகிறது ஃபஸ்ட் லெவலில் மட்டும்தான். அதாவது குர்ஆன்லேயும் சுன்னாலே என்ன வருது, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அந்த சட்டத்தை மட்டும் நம்ம சொல்கிறது. அப்போ எதெல்லாம் நமக்கு ஹலால், எதெல்லாம் ஃபித்ரத்துக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமானது என்றது அதை எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆன் சுன்னால் உண்டு, நேரடியாக தடுக்கப்பட்டால் அது கூடாது. அதில் வந்து பொதுவான அனுமதி, பொதுவான அனுமதி. இன்னொரு கட்டமைக்கு ஃபித்ரத்துக்கு மாற்றம். ஃபித்ர உதாரணமாக பாலியல் வயது திருமணம், சின்ன பிள்ளையில் திருமணம் முடிக்கலாமா, 9 வயசு 10 வயசுன்ட்டு உலக ரீதியாக சின்ன பிள்ளைன்னு இருக்கக்கூடியவர்களை திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம முடிக்கலாமன்டுவோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா, அப்போ 3 வயசு பிள்ளை திருமணம் முடிக்கலாம், அக்கதினிக்கா பண்ணலாம், குடும்ப வாழ்க்கையில் 3 வயசு பிள்ளை அப்படி. இது ஒரு அசிங்கமான ஒரு கேள்வி. காரணம், எங்களோட பேச்சு வந்து திருமணம் முடிக்கிற மாதிரி உள்ள பிள்ளைகளை பற்றி தான் பேச்சு. அந்த அதை வந்து வயசு பார்க்கணுமா, அதுக்கு ஒரு தேவை நிமித்தம், ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தால் தேவை நிமித்தம் இருந்தால் முடிக்கிறத பற்றி தான் பேச்சு. திடீர்னு இப்படி கேட்குறவங்க வந்து ஃபித்ரத்துக்கு மாற்றமான இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஏன்னா அப்படி ஒரு இடத்த மனித குலமே சொல்லாது. அப்படி இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு இந்த இஸ்லாத்தை வழங்கிய இறைவன் எப்படி சொல்லுவான், அப்படி சொல்ல இயலாது. அது ஃபித்ரத்துக்கு மாற்றமானது. எனவே ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதுக்கு வந்து குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் தேடிக்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு தெரியும் இது ஃபித்ரத்துக்கு மாற்றமான ஒரு அதாவது உணர்வு அப்படின்னா அது வந்து ஹராமட்டு நீ என்ன செய்யணும், முடிவெடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தஃப்தி கல்பக், உனது உள்ளத்துக்கு நீ ஃபத்துவா கேட்டுக்கொள் என்று சொல்லக்கூடிய மாதிரி என்ன செய்யணும், நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இதை நம்ம அணுகினோம்னா இதில் வந்து அதாவது இந்த சட்டங்களில் வந்து நம்ம சுருக்கமான சில விஷயங்களை பார்ப்போம். இப்போ முதலாவது விஷயம், மணமகளை வந்து மணவறையில் வைக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம எல்லா ஜோடனையை பற்றியும் பேசிட்டோம். அதில் மணவறையையும் ஜோடித்து வைப்பது, அழகுபடுத்தி வைப்பது இதெல்லாம் ஓகே. அந்நிய கலாச்சாரம் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். அந்நிய கலாச்சாரங்கள் வராத அமைப்பில் அது இருந்துகொள்ளணும். இந்த பெட்டில் பூவெல்லாம் தூவி வச்சுருப்பாங்க, விளங்கிட்டா இதெல்லாம் பிழை இல்லை. இதெல்லாம் அதில் அந்த அலங்காரங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அலங்கரித்து வைக்கிறது இதெல்லாம் பிழை இல்லை. அந்த அடிப்படையில் அந்த நம்ம அந்த மணவறையுடைய சட்டங்கள் அந்த அலங்கார சட்டத்துக்குள்ளேயும் நம்ம பார்த்துக்கிட்டா போதுமானது. அதே நேரம் இந்த அதாவது மணவறைக்குள்ளே உள்ள பெண்ணிடத்தில் கொண்டு போய் அந்த கணவனோ வழியோ கொண்டு போய் என்ன செய்கிறது, கையை பிடிச்சி விடுறது, இதெல்லாம் வந்து செய்யணுமென்ற கடமையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஊர்வலமையில் செஞ்சால் பிழையும் இல்லை. செய்யாட்டி அந்த திருமணம் செல்லாதண்டோ அல்லது ஒரு சுண்ணத்தண்டு நம்பிக்கையில் செஞ்சால் அது பிதாத்தான ஒரு செயல்பாடு. மற்றபடி சாதாரணமாக அந்த மாதிரி நடந்து கொள்றதுல பிழை இல்லை. மணவறைக்குள்ளே சென்று விட்டாலே முதலாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த செய்தியை சொல்லுவாங்க. இது வந்து பலகீனமான ஒரு செய்தி. அதாவது இப்னு அஜ்லான் வழியாக வரக்கூடியது, அவருடைய நம்பகத்தன் அவருடைய மனன சக்தி விஷயத்தில் கருத்து முரண்பாடு இருக்கின்றதுனால இது பலகீனமான ஒரு செய்தி. சுனன் அபூதாவூதில் 2160 இலக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ராஅத்தன் இஷ்தரா ஹாதிமன், உங்கள் ஒருவர் திருமணம் முடித்தால் அல்லது ஒரு வேலைக்காரரை வாங்கினால், ஒரு வேலை செய்யக்கூடிய அடிமையை வாங்கினால், ஃபல் யக்குல் அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன் எஸ் அலுக்க ஹைரஹா வ ஹைரமா ஜபல் தஹா அலை வவுதுபிக்க மின் ஷர்ரிஹா வ மின் ஷர்ரிமா ஜபல் தஹா அலை. அதாவது அந்த வல்லி எப்படி வருதுன்னா, இதை பிடிச்சி இப்படி முடிய பிடிச்சி, சும்மல் யஹுத் பி நாசியத்திஹா வல் யதுஉ பில் பரக்கத்து ஃபில் மர்அதி வல் ஹாதிம். அதாவது இந்த முடிய இப்படி இந்த பக்கத்தால் பிடிச்சி முடிய அந்த முன்னேற்று ரோமங்களை பிடித்து கொண்டு இந்த துவாவை ஓதட்டான். என்ன உங் அதாவது அல்லாஹுமின் எஸ் அலுக்க ஹைரஹா, யாழ்லா இவரது நலவை கேட்குறேன், வஹைரமா ஜபல் தஹா அலை, இவளை எந்த நலவில் நீ படைத்திருக்கிறாயோ அந்த நலவை நான் கேட்குறேன், இவருடைய தீங்கை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன், எந்த தீங்கின் மீது இவளை படைத்திருக்கிற அந்த தீங்கை விட்டு என்ன செய்கிறேன், நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாலோ ஒரு அடிமையை வாங்கினாலோ ஒரு வாகனம் வாங்கினாலோ ஏதோ ஒன்று புதுசாக நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. இந்த செய்தி வந்து பலகீனமானது, தயிஃபான ஒரு செய்தி. முன்னேற்றி ரோமத்தை பிடித்து இந்த துவாவை ஓதுதல் அப்படின்றது பலகீனமான ஒரு செய்தி. ஆனால் பல அறிஞர்கள் இதை என்ன செஞ்சுக்கிறாங்க, நம்பகமான செய்தி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பார்த்த அளவில் இந்த முஹம்மது இப்னு அஜ்லான் வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலகீனமானது, தயிஃபானது. இந்த அதாவது இது போன்ற சில செய்திகள் என்ன, அதாவது முஹம்மது இப்னு அஜ்லான் வழியாக நம்ம தொழுகை விஷயங்கள் அங்கெங்கெல்லாம் சிறப்பிரபரியமான செய்திகள் உண்டு, இவரை வச்சு தான் நம்ம பலகீனம்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் இந்த நடைமுறை தவறானது. அப்படியாக அந்த துவாவை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்டா, மாறியும் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன, இதை மனைவி கணவனுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். இப்போ ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினான்றது கணவன் கேட்குற மாதிரி மனைவி என்ன செய்யலாம், கேட்கலாம் தானே. அதே மாதிரி இதே என்ன செய்யணும், அவன் முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி முடிஞ்சோன்னே இவங்களை என்ன செய்யணும், முன்னேற்றி ரோமத்தை பிடிச்சி இவரும் என்ன செய்யணும், மனைவியும் துவா கேட்கலாம் அப்படின்னு சொல்லணும். இதை விளங்கி இது சகியன்னு விளங்கினவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்க என்ன அனுமதி உண்டு அப்படின்றதா என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனால் ரெண்டு பேருக்கும் அதே பிரச்சனைக்கு, அப்போ ரெண்டு பேருமே அந்த துவாவை என்ன செய்யணும், ஓதணும். வந்து கேட்கக்கூடிய எல்லா துவாக்களும் அப்படி தான் இருக்குது. உடற்பு சட்டங்களில் வரக்கூடிய துவாக்களாக்கி ஏதாவதுலாம் ரெண்டு பேரும் ஓதுற மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ இதை சஹின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேருமே ஓதுறதுக்கு என்ன செய்யணும், இதை சொல்லணும் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த செய்தி முகமது பின் அஜ்லான் வாராரு, பலகீனமான செய்தி முகமது பின் அஜ்லான். அடுத்தது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த அறையில் நுழைந்த பின்னால் இந்த செய்தி மோஜமுல் அவுசத்தில் வருது, இமாம் தபரானியுடைய மோஜமுல் அவுசத்தில் 4018 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதுவும் பலகீனமானது. அலி இபுனுல் ஹுசைன் இபுனு வாக்கித் அவர் தன் தந்தை வழியாக என்ன செய்கிறார், இந்த செய்தியை அறிவிக்கிறார். அதே போல் அத்தா இபுனு சாஹிப் இதில் வர்றாரு, இவர் வந்து இறுதி காலத்தில் குழப்ப நிலைக்கு என்ன செஞ்சார், ஆளாகினார். இந்த ரெண்டு பலகீனங்களும் இந்த செய்தியில் இருக்குது. அப்துல்லா இபுனு மசூத் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுஹும் இதா தகலத்தில் மர்அத்து அலா ஜௌஜிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மனைவி கணவனிடத்திலே நுழைந்து விட்டால், ஐயகூம ரஜுல் ஃபதகூமு மின் ஹல்ஃபிஹி, அவரு அந்த கணவர் எலும்பி நிற்கணும், அதுக்கு பின்னால் பெண் என்ன செய்யணும், எலும்பி நிற்கணும் தொழுகிறதுக்கு, சரியா? ஃபயுசல்லியானி ரக்காத்தை ரக்காத்தை, ரெண்டு பேரும் என்ன செய்யணும், இரண்டு ரக்காத்துக்கள் தொழ வேண்டும். அதாவது கணவன் கணவனுக்கு பின்னால் இருந்து மனைவி தொழுகிறது ஜமாத்து மாதிரி தொழ வேண்டும். வய கூல் அவங்க சொல்லணும், அல்லாஹும் அபாரிக்லி ஃபி அஹ்லி ஒபாரிக்லி அஹ்லி ஃபிய, அல்லாஹும் ருசுக்னி மின்னி வரசுக்னி மின்ஹும், அல்லாஹும் ஜுமா பைனனா மா ஜம்மா தஃபி ஹைர் வ ஃபர்ரிக் பைனனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர். நல்ல துவா, அந்த துவாவும் நல்லது, இந்த துவாவும் நல்லது தான், ஆனால் சுன்னால இல்லை. இந்த துவாவில் எப்படி வருதுன்னா, அல்லாஹும் பாரிக்லி ஃபி அஹ்லி, யா அல்லாஹ் என் குடும்பத்தில் நீ வரக்கத்து செய்வாயா, ஒபாரிக்லி அஹ்லி ஃபிய, அதாவது என் குடும்பத்துக்கு எண்ணில் பறக்க செய்வாயாக, அதாவது அவங்களுக்கு பறக்க செய்வனும் எனக்கு பறக்க செய்வாயாகும். அல்லாஹும் ருசுக்னி மின்ஹும் வரசுக்னி மின்ஹும் யாழ்லா, அல்லாஹும் ருசுக்ஹும் மின்னி யாழ்லா, அவர் அவர்களுக்கு எண்ணிலிருந்து என்ன செய்வார், ரிசுக்கு கொடுப்பாயாக. வரசுக்னி மின்ஹும் எண்ணிலிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாயாக, அதாவது ரிசுக்கு கொடுப்பாயாக, அவர்களிலிருந்து எனக்கு ரிசுக்கு தருவாயாக. அல்லாஹும் ஜுமா அபைனா மா ஜம்மா தஃபி ஹைர், எங்களை நீ சேர்க்கிற காலமெல்லாம் நலவிலேயே என்ன செய், எங்களை சேரு. ஒஃபர்ரிக் பைனா இதா ஃபர்ரக்த இலா ஹைர், எங்களை நீ பிரிச்சேன்னா நலவுக்காக பிரி, ஒரு நலவை நோக்கிய பிரிவாக அதை என்ன செய்யட்டும், அதாவது பிரிக்கிறதுல பிரித்தா அது நலவை நோக்கிய ஒரு பிரிவாக அது இருக்கட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தி எனது வருது. இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இமாம் தபரானி லம் யர் விஹாத் அல் ஹதீஸ் அன் அதா இல்லா இல்லல் ஹுசைன் பின் வாக்கித், அதா இபின் சாஹிப்ட் இருந்து இந்த செய்தியை ஹுசைன் பின் வாக்கிதை தவிர வேறு யாரும் அறிவிக்கவில்லை. அதா இபின் சாஹிப் வந்து முஹ்தலித், இறுதி காலத்தில் குழப்பநிலைக்கு ஆளானவர். ஸோ இந்த அதாவது ரூ அரைக்குள்ள நுழைந்த பின்னால் ரெண்டக்கா தொழுகிற வளமை வேண்டும், சிலருக்கு இருக்குது, அறையில் போய் கணவன் மனைவியாக ரெண்டக்கா தொழுகிறது, அப்படி தொழுது கொண்டா பிழை அல்ல. ஒருவர் வந்து இது சுன்னத்து, இது வந்து ஆதாபுள்ள பினா, இந்த மாதிரியான உறவு சட்டங்களில் உண்டு அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் சம ரெண்டு ரக்காத் என்ன செய்வோம், நம்ம தொழுது கொள்வோம், துவா செஞ்சு கொள்வோம் அப்படின்ற ஒரு வளமைக்கு இல்லாமல் அவங்க வந்து என்ன அதை ஒரு செஞ்சாங்கன்னா பரவாயில்ல, வளமைக்கு இல்லாமல் ஒரு முறை தான் கல்யாணம் முடிக்கிறது, நான் சொன்னால் ஊர் வளமைக்கு, சரியா? ஊர் வளமையில் அப்படி இல்லாமல் அப்படி அவங்க வந்து என்ன அதாவது தொழுது கண்டாங்கன்னு சொன்னால் அது வந்து பிழையல்ல, மார்க்க ரீதியாக பிழையல்ல. அதே நேரம் இதை சுன்னத் இப்படியான ஒரு ஒழுக்கத்தை ரசூலாக கற்று தந்திக்கிறாங்க, இந்த துவாவை சொல்லி தந்திக்கிறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு துவாவை பாடமாக்கி இந்த மாதிரி இதை சொல்லணும் அப்படின்னு விளங்குறது பிழை. மார்க்கத்தில் அப்படியான எந்த ஒரு ஒழுக்கங்களையும் நம்ம என்ன செய்யலை, இந்த மாதிரியான சப்ஜெக்டுகளை எந்த ஒரு ஒழுக்க வரையறைகளையும் நம்ம காணவில்லை. இதுவும் பலகீனமான செய்தி. நிறைய நலவுகள் செய்யலாம், நம்ம ஒரு ரெண்டு பக்கம் குர்ஆன் ஓதிக்கலாம்னு சொல்லலாம், அல்ல ரெண்டு ரக்கா தொழுதுகளான்னு சொல்லலாம், ஒரு தர்மம் செஞ்சுக்கலாம்னு சொல்லலாம், இந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யலாம், நல்ல விஷயங்களாக இருந்தால் அதுக்கெல்லாம் செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் பிழை இல்லை. ஆனால் இந்த சுன்னத்துக்களை சொல்லி கொடுப்பாங்க, ரெண்டு ரக்கா தொழுங்கன்னு சொல்லுவாங்க, துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் துவா கேட்க நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, முடிய பிடிச்சி துவா கேளுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்திகள்லாம் பலகீனமானது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், சஹிஹுல் புகாரியில் 5165 இலக்கத்தில் வருது, இந்த செய்தியை வந்து சொல்லி கொடுத்துல, மற்ற எல்லாமே சொல்லி கொடுத்தீங்கன்னா லைஃபான ஹதீஸில் வர்றது. புகாரில் வரக்கூடிய செய்தி இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 5165 இலக்கம். قال النبي صلى الله عليه وسلم رسول صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள், اما لو ان احدهم يقول حين ياتي اهله தன் குடும்பத்தினரிலே வருகின்ற பொழுது, அதாவது உறவில் ஈடுபடுகின்ற பொழுது, بسم الله அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யாலா ஜன்னிபினி அஷைத்தான, என்னை விட்டு ஷைத்தானை தூரமாக்கு, வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு தரக்கூடியதை விட்டும் ஷைத்தானை என்ன செய் தூரமாக்கு, அதாவது குழந்தையை விட்டும் ஷைத்தானை தூரமாக்கு. அப்படி துவா கேட்டால் சும்மா குத்திர பைனஹுமா ஃபீதாலி, அந்த உறவின் மூலம் அவர்களுக்கிடையில் அல்லாஹு தஆலா ஒரு தக்தீர் பண்ணியிருந்தா, ஒரு குழந்தையை தக்தீர் பண்ணியிருந்தான்னா, அவ் குதிய வலதுன், அல்லது அவர்களுக்கு என்ன ஒரு குழந்தை அதாவது எழுதப்பட்டிருந்தால், லம் யதுர்ரஹு ஷைத்தானுன் அபதன், ஷைத்தான் எப்பொழுதும் அவரை தீண்ட மாட்டார். இந்த தீண்டுதல் வந்து உடல் ரீதியான தீண்டுதலை தான் என்ன செய்யணும் என குறிக்கணும். மற்றபடியான தீண்டுதல் வந்து என்ன, ஷைத்தானுக்கு மனிதனுக்கு இருந்துகண்டே இருக்கும் வழிகெடுக்கிற மாதிரியான தீண்டுதல்கள். உடல் ரீதியான எந்த தீண்டுதலும் என்ன செய்யாது, அதாவது நடக்காது. வழிகெடுத்தல் என்ன செய்யும், எப்போ நடந்து கொண்டு இருக்கும், அது பாதிக்காதென்று கூட என்ன செய்யலாம் சொல்லலாம். வழிகெடுத்தல் என்ற முயற்சி என்ன செய்யும், நடந்து கொண்டு தான் இருக்கும். ஸோ இந்த செய்தி சஹல் புகாரில் 5165 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இந்த துவா, இந்த துவா வந்து உறவின் ஈடுபடுவதற்கு அந்த நேரத்தில் தான் சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் அல்ல. நம்ம அந்த உறவில் ஈடுபடுவதற்கான ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அல்லாஹும்ம ஜன்னிபிஷ் ஜன்னிபினி ஷைத்தான ஓ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. இந்த துவாவை வந்து முதலாக ஜன்னிபினிய ஷைத்தான், என்னை விட்டு ஷைத்தானை என்ன தூரமாக்கு, அதுக்கு பின்னால் ஓ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா. இதை ஆணும் சொல்லணும், ஒரு மனைவி என்ன ஒரு பெண்ணும் சொல்லணும். அவனுடைய அதாவது உறவுடைய ஆரம்ப நிலையிலிருந்தே இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒருத்தர் திருப்பி திருப்பி சொன்னால் கூட அதில் என்ன பிழை இல்லை. அப்போ இதுதான் அதாவது உறவின் பொழுது சொல்ல வேண்டிய துவா என்று சொல்லி ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான என்ன துவா. மற்றபடியான ஒழுக்கங்கள் எதையுமே என்ன செய்யலை காணலை. அந்த அதாவது பொதுவான வழிகாட்டல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ அதாவது அந்த மனைவியோட போகிற சந்தர்ப்பத்தில் போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படியான முறையில் நடந்து கொள்ளணும். சிலர் வந்து பொருளாதார மைண்ட் செட்டிலே இருப்பான், ஃபஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம பேத்து பேச போகிறோம்னு அங்கே உட்காந்துட்டு என்னது எல்லாம் சலாமெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ எல்லாத்துக்குன்னால முக்கியமான விஷயம் பேசிக்கலோன்னு என்ன எல்லோரும் ஃபீட் பண்ணிப்பான் பொருளாதாரத்தை பற்றி. என்ற செலவு வருமானங்கள் இப்படி தான், இந்த மாதிரி நபர்கள் வந்து என்னது பொருத்தமே இல்லாத ஒரு வார்த்தைகள் இதெல்லாம். என்ற செலவு வருமானங்கள்லாம் இப்படி தான், நம்ம கட்டுப்படியான மெத்தடில் வாழணும், ஃப்யூச்சரில் என்ன எப்படி போகணும், அப்படியே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை வளர்ந்தா அப்படின்னு. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு பெண்ணுடைய இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சென்ஸே இல்லாத ஒரு ஆளுண்டு ஃபீல் பண்ணுறதுக்குரிய மைண்ட் செட்டு தான் அது. பயோ மாற்றப்பட்டிருந்தாலே தவிர, ஏன்னா இப்போ பெண்களும் அந்த எஜுகேஷனுண்டு கொடுத்து தொழிலுண்டு கொடுத்து முன்னேற்றம் உண்டு கொடுத்து ரெண்டு பேரும் என்னது அதாவது ஹாஃப் ஆஃப் ஆஃப் போட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கோம். அதனால் இந்த ஃபஸ்ட்டுக்கு நம்ம இதை பேசிக்கிறோன்னு அவங்கள எஜுகேட்டட் அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி நபர்களை தவிர இயற்கையாக ஒரு பெண் அந்த நேரத்தில் வந்து இவன் என்ன செய்கிறான், பொருளாதாரத்தை விட நீ ஃபஸ்ட்டுக்கே உன்னோட கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிறணும், அப்படியே சுற்றி கையில் எடுத்துக்கண்டா தான் முழு கண்ட்ரோல் உன்னை கையில் வரும், இல்லை அவ்வளோதான் அப்படின்ற பண்ணியே அனுப்பினதுனால இவன் வளமையாக நல்லா சிரிக்கிறவங்க கூட அந்த இடத்துல சிரிக்கிறதுக்கு என்ன செய்வான் யோசிப்பான், ஒரு அளவாக தான் நம்ம என்ன செய்யணும். இந்த மாதிரி நபர்களால் வந்து அந்த வாழ்க்கையில் சந்தோஷமான நேரங்களில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் ஏன்னா ஃப்யூச்சர் பிளானில். அப்போது இப்படி இல்லாமல் நல்ல முறையில் பேசணுமென்றது, அதாவது அவங்களோட இங்கிதமாக நடந்து கொள்ளணுமென்றது, அதாவது மிச்சமே சீரியஸான முறையில் விஷயங்களை பேசிக்கலாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரம் சந்தோஷத்தை மட்டும் என்ன உட்படுத்தி பேசக்கூடிய என்று பொது ஒழுக்கங்கள் என்ன செஞ்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நம்ம வந்து என்ன மார்க்க ரீதியாக இதில் என்ன இருக்கு, மற்ற விஷயங்கள் பொதுவான வழிகாட்டல்களை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். யாராக இமாம்கள் சொல்லி தான் நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்த்துட்டு போவோம். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அம்சம். இது ஜென்ரலாக ஃபித்ரத்தில் எல்லாருக்கும் இருக்குது, இயற்கையாகவே வந்து எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் இப்படி தான் நம்ம பேசணும் இப்படி தான் பழகணும். ஆனால் இன்றைக்கி அந்த அறிவு கூட மங்கி போன ஒரு கட்டத்தில் இருக்குது, நிறைய பேர் வந்து அறிவு கூட மங்கி போன கட்டத்தில் இருக்குது. அல்லது இந்த இஷ்கண்டு சொல்லக்கூடிய காதல் நோயில் விழுந்திருந்தாங்கன்னா அவங்க ஏற்கனவே பேசி பேசி பேசி எல்லா ஹராமும் ஃபோனில் எல்லாம் நடந்து முடிஞ்சு அதுக்கு போகிற அங்கே போகிறதுனால அந்த ஒரு என்ன ஒரு ஆரம்ப உணர்வெல்லாம் வந்து இருந்தாலும் கூட அந்த ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலான அந்த உணர்வு அங்கே என்ன செய்ய போகிறது இல்லை, அவங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. இது ஒரு அடுத்த அந்த நேரத்தில் உள்ள பயங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. எனக்கு எனது உடல் ரீதியான பலகீனங்கள், அந்த பெண்ணுக்கு தனக்கும் இடையிலான பலகீனங்கள் இப்படி இதெல்லாம் வேறு தலைப்போடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நம்மளோட வழிகாட்டில் மருத்துவ வழிகாட்டலோடு சம்மந்தப்பட்ட நம்ம வந்து மார்க்க ரீதியான விஷயத்தில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பேசும். ஆனால் உலக ரீதியான வழிகாட்டல் யாராக இமாம்கள் எதுவும் பேசியிருந்தாங்கன்னா சில நல்ல குறிப்புகள் இருந்தால் நான் இறுதியில் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஹதீஸில் நம்ம வச்சுக்கிறோம். அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாது, ஃபித்ரத்துக்கு மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்ரத்ன்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் காலங்கள் நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே. அப்போது அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும். இதனூடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்களில் நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு. எங்களுக்கே இதுதான் வாழ்க்கை, இதுதான் சரியானது, இப்படி தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு வந்திருக்கு. சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும், அங்கீகரிக்கும், ஃபித்ரத்துக்கு ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும், சொல்லும். மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போகிறதில்லை, அங்கீகரிக்க போகிறது இல்லை. இது பேசிக்காக ஃபித்ரத்தை பற்றி விளங்கணுன்னா இதுதான் தலைப்பு. இதுக்குள்ளே நம்ம எதையும் விளங்கிக்கலாம். ஃபித்ரத் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொள்ளணும், ஃபித்ரத்ன்றது மனசு ஒத்துக்கொள்ளணும். அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்கிறதுக்கு அவன் சாலிகான பெண்ணாக இருக்கணும், ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒரு சாலிகான பெண்ணாக இருக்கணும், மனசு ஒத்துக்கொள்ளணும். சாலிகான பெண்ணாக இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா ஃபித்ரத்தில் என்ன செஞ்சிருக்கும், மாற்றம் இருக்கும். சாலிகான பெண்ணாக இருந்து பயோவெல்லாம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில் மைண்ட் செட்டில் இருந்தால், கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம். ஃபித்ரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க, அது பல காரணங்களால் மாறிப்போயிருப்பாங்க. இப்படி மாறிப்போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில் இந்த ஹதீஸில் எடுத்தோம்னா, அப்போ இது மட்டும் தான் கூடாது, மற்ற எல்லாமே என்ன செய்யும் கூடுமென்று எடுத்தால் ஃபித்ரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும், ஃபித்ரத்தெல்லாம் தாண்டி போகக்கூடிய நிலைமையில் இருக்கும். அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போகிறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும், அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் அது சரி வராது. ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா, நம்ம ஃபித்ரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது, நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம், மாறி இருக்கிறோம். இந்த படங்களை பார்த்து பார்த்து, சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கி சாதாரணமாக கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு, சின்ன பிள்ளைகள் அப்படின்னு என்ன செய்யுது வருது. அதாவது இந்த குடும்ப உறவு அப்படி என்று சொல்கிறதே, கணவன் மனைவி உறவு என்று சொல்கிறதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது, குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது. அப்படியான ஒரு நிலையை ரசூலுல்லாஹோட வாழ்க்கையிலே, சஹாபாக்கோட வாழ்க்கையிலும் நீங்கள் காணவே முடியாது. அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல இருக்கும், ரெண்டு பேரும் மனம் ஒத்த விஷயமாக இருக்கும், சாலிஹான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களாக இருக்கணும். எதுலேயுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும், மாற்றமாக அமையும், வெறுப்புகளை கொண்டு வரும், பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் இடத்துல சந்தேகம் இல்லை. அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும், ரெண்டாவது ஃபித்ரத்துக்கு என்ன, அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களா, இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு சரியான்ட்டா மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது ஒவ்வாமைன்றதுக்கு சாலிகான அவங்க உணர்வு அங்கே இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஓகே இருந்தால் மார்க்கிறது அது என்ன தடை இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அதாவது சஹீஹ் புகாரியில் 4528 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 223 வசனம், ஜாபிர் ரதியல்லாஹு அறிவிக்கிறாங்க, கானத்தில் யஹூது தகூல், யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதீனாவில், இதா ஜமஅஹா மி வராஹா ஜா அல் வலது அஹ்வல், ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள், அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அவன் அந்த குழந்தை வந்து என்ன, அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும், குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி, அது அஹ்வலுக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க, 4528 அதாவது அந்த குறையான ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும் வரும் என்று யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
3: முகமதுல்லா ஃபார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: பெண்ணுடன் உறவு கொள்கிற சந்தர்ப்பத்தில் எல்லா வகையிலும் என்ன செய்யலாம், அவர்கள் உறவு கொண்டு கொள்ளலாம். அதே நேரம் அந்த உறவு முறையில் இந்த சப்ஜெக்ட் என்ன, அதாவது எந்த வழியில் உறவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதியாக வச்சுக்கிறானோ அந்த வழியில் மாத்திரம்தான் நிறைக்க வேண்டும் என்பதற்கு இந்த செய்தி ஒரு ஆதாரமாக என்ன செய்து இருக்குது. அடுத்தது என்னென்னா, சஹி முஸ்லீமில் அதே போல் இன்னொரு ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சூரா பக்ராவில் 222 அந்த
6: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
7: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை கிளிட்ஸ் டோட்டல் கே. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிளிட்ஸ் டோட்டல் கே தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவறவிடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில். glitz.lk வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0043.
8: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சும் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0777-34-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
7: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் அண்ட்
3: பிரின்சஸ் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி தொலைபேசி தொடர்புகளுக்கு 0575 57 57 560
9: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம் காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி
6: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
5: சொல்லப்படுறது என்னென்னா உடல் உறவு, அதை நான் ஏற்கனவே சொன்ன நிக்காக என்பது உறவு தான், அண்டு திருமணம் என்பது உறவு தான். அதனால் இஸ்னாவு குள்ள செய்யின் இல்லைன்னு நிக்காக, நிக்காகை தவிர நீங்கள் எல்லாவற்றையும் செய்யுங்கள். அப்படின்னா அந்த பெண்களோடு நீங்கள் பேசலாம், பழகலாம், ஒன்றா தூங்கலாம், சமைக்கலாம், விளங்கிட்டா எல்லா உறவும் உங்கள்கிட்ட இருக்கலாம் உடல் உறவை தவிர அப்படின்னு. ஃபபலக தாலிக்கல் யஹூத், இந்த செய்தி வந்து யூதர்களுக்கு போய் சேருது. அப்போ அவன் ஃபக்காலு மாயூரீது ஹாதர் ரஜுல் ஐயதா அமி நம்பரினா செய்யன் இல்லா ஹாலஃபனாபி, இந்த மனிதர் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் வந்தாலும் எங்களுக்கு முரண்படத்தான் பார்க்குறாரு, எந்த ஒரு காரியம் வந்தால் எங்களுக்கு முரணாக செய்யணுமெட்டே என்ன செய்கிறாரு இவர் செய்கிறாரு அப்படின்றான். ஃபஜா உசைதிபின் ஹுதைர் அப்பாதிபின் பிஷர், உசைதிபின் ஹுதைர் சிறப்பான நபித்தோர், அப்பாதிபின் பிஷர் சிறப்பான நபித்தோர், ரெண்டு பேரும் வந்து ஃபக்கால யார சூழலா அல்லாவின் தூதரே இன்னல் யஹூத தகூலு கதா வக்கதா, யூதர்கள் வந்து நாங்கள் எல்லாத்துலேயும் முரம்படுறோன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, முரம்படுறதுல மகிழ்ச்சி, நமக்கு இன்றைக்கு உடம்படுறதுலான மகிழ்ச்சி, அடுத்த மதத்தினரோடு உடன்பட்டு நாங்கள் அவங்களுக்கு உண்டு என்று சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு போவோம். இஸ்லாம் தனித்து நிற்கிது அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிட்டு, மகிழ்ச்சி ஆகின உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அஃபலா நுஜாமி ஆகுன, அப்போ உறவுலே நம்ம ஈடுபட்டுறவான்னு கேட்குறான். அது மட்டும் தானே இப்போ யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, யூதர்களோட ஒத்து போகிற மாதிரி இப்போ அது மட்டும்தான், அதிலே நம்ம ஈடுபட்டுறவா அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் மிக முக்கியமான இடம். அதாவது நம் எங்கட உணர்வு எப்படி இருக்கேன், சஹாபாக்கள் கேட்டது சட்டத்துக்கு, இதே விஷயம் நம்ம கேட்டோம்னா நகைச்சுவை கேட்போம், இந்த நகைச்சுவை உணர்வை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம் அதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ சஹாபாக்களுடைய தோரணையே மாறும் எங்களுக்கு, அந்த இடத்துல சஹாபாக்கிட்ட தோரணையே மாறும். அப்போது இந்த இதுதான் முக்கியமான இடங்கள், நம்மளோட சிந்தனை போக்கு அங்கே அப்ளை பண்ணுற இடங்கள். உண்மையில் சஹாபாக்கள் கேட்குறது வந்து அவங்களோட முரண்படணும் என்பதற்காக இந்த மாதிரி நம்ம நடந்து கொள்ளவான்னு கேட்குறான். ஃபத்தகையர வஜுஹு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறிச்சு, அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மாறிவிட்டது. ஹத்தா தனன்னா அன் கது வஜத அலைஹிமாம், நாங்களாம் நினச்சோம் கடுமையாக ரசூல்லாங்க அவர் மீது கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சோம். ஃபஹரஜா அவங்க போயிட்டாங்க, ரசூல்லா பதில் சொல்லலாம் போயிட்டாங்க. ஃபஸ்தக்பலஹுமா ஹதியத்துன் மின் லபனின் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅர்சல ஃபி ஆதாரிஹிமா ஃபஸக்காஹுமா ஃபஅரஃபா அன் லம் யஜித் அலைஹிமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அவர் அன்பளிப்பு வருது, பால் அன்பளிப்புண்டு வருது. அப்போ ரசூல் அவங்கள கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, ரெண்டு பேரும் கூப்பிட்டு அனுப்பி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க குடிக்க கொடுக்குறாங்க, அதை பாலை குடிக்குமாறு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அறிஞ்சு கொண்டாங்க ரசூலாம் கோவப்படலை, ரசூலாங்க கோ பேர் ஒன்றும் சொல்லலை, ரசூலாம் கோவப்படலைன்னு அறிஞ்சுக்கணும். ஆனால் ரசூலாம் அந்த கேள்வியெலாம் முகம் மாறிட்டு, ஏன்னா அல்லாவுடைய சட்டம் அந்த சட்டம் அப்படியே இருக்கணும், மாற்றம் என்றதுக்காக வேண்டி சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம யூதமதத்துக்கு போய்த்துறல விளங்கிட்டா, மாற்றம் என்று செய்கிறதுக்காக வேண்டி அவன் இஸ்லாத்துக்கு வந்து நம்ம போய்த்து யூத மதத்தில் சேர்ந்துடுற, எப்படியும் மாற்றம் செய்யணும் அப்படி லெவலுக்கு போகக்கூடாது. அது அது அந்த அது ஃபிக்கு உண்டு, அதில் எங்களுக்கு என்ன செய்தி இதில் கிடைக்கிது, ரைட். அப்போ இதுலேயும் நம்ம அதை புரிஞ்சுக்கொள்கிறோம், இந்த அதாவது உறவு என்றது இந்த முறையில் மட்டும்தான் ஆகிக்கணும், மாற்று முறை ஒன்று இஸ்லாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல அனுமதிக்கவில்லை அப்படின்ட்டு. சஹீஹ் புகாரில் 314 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்னம்ராத்தன் சஅலத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஸ்லிஹா மினல் மஹீத், ஹைத் டைமில் எப்படி குளிக்கிறது, ஹைதில் சுத்தமாக இருந்து எப்படி குளிக்கிறேன்னு கேட்டாங்க. ஃபஅமரஹா கைஃப தக்தசில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வந்து என்ன அதாவது இந்த குளிக்கணும்ன்றதை சொல்லி கொடுக்குறாங்க, சரியா ஒரு அவர் என்னது கஸ்தூரி உள்ள துண்டெடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க தொடச்சிக்கோங்க பின்னர் குளிங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ரசூலாங்க. காலத் கைஃபாத்த தஹர், அவங்களுக்கு அது கிளியர் இல்லை, மறுபடி கேட்குறாங்க எப்படி முழுசாக சுத்தமாகறது. காலத் தத்தஹரி பிஹ, நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க சுத்தப்படுத்திக்கங்கன்றாங்க ரசூலாங்க. காலத் கைஃப் எப்படின்னு கேட்குறாங்க, காலத் சுபஹானல்லாஹ் ரசூலாங்க நல்லா தூய்மையானவன் தத்தஹரி இப்படி தான் நீங்கள் சொத்து. அதுக்கு மேலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அவங்களோட வெக்கம் அவங்களோட உடலை. அப்போ சொல்கிறாங்க ஃபஜ்ஜித்த தபுத்துஹா இல்லையே, பள்ளிக்குள்ளே வந்து ஆயிஷாரெலாம் அவங்க பிடிச்சி இழுத்து எடுக்கிறாங்க, அறைக்குள்ளே இழுத்து எடுக்கிறாங்க விளக்கிட்டா அறை அங்கே தான் எரிக்கும், இழுத்து எடுத்து சொல்கிறாங்க ஃபகுல் தூ தத்தபாயி பிஹா அசரத்தம், அதை எடுத்து ரத்தம் எங்கெல்லாம் பற்றிக்கிறோம் முதலாவது அதை என்ன செய்யுங்க நீங்கள் தொடச்சிக்கோங்கன்னு விளக்கமாக ஆயிஷாரெலாம் எப்படி குளிக்கிறன்னு முறையை சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு படிப்பினை பெற்றுக்கிறோம். இந்த சப்ஜெக்டில் பொறுத்தவரை ரசூலாக எவ்வளோ விளங்கப்படுத்துகிற நினச்சாங்களோ அவ்வளோதான் நம்ம நிற்கணும். அதுக்கு மேலே போகக்கூடாதுக்கு இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரம் இல்லைன்னா ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அதை தனிப்பட்ட ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஆயிஷாரெலாம் அந்த பெண்மணிக்கு என்ன தனிப்பட்ட ரீதியாக ஒரு விளக்கத்தை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த லெவலில் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ ஆயிஷாரெலாம் இழுத்தத்தை ரசூலாம் கண்டிக்கல, ஆயிஷாரோட விளக்கத்தை ரசூலாம் கண்டிக்கல. ஆனால் ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவங்களோட ஆயிஷாரை வாழ்ந்ததுனால அந்த விளக்கம் அவங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இதில் ரசூலாங்க அவங்க திருப்பி திருப்பி கேட்க சுபஹானல்லாஹ் தத்தஹரின்றாங்க, அல்லாஹ் தூய்மையானவன் நீங்கள் சுத்தப்படுத்திக்கங்க அப்படின்னு மட்டும்தான் என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த முறையை சொல்கிறாங்க. அவங்க அதை எப்படி அதை செய்கிறது சுத்தப்படுத்துங்க நீங்கள் சொன்னது ஓகே, அது எந்த மெத்தடில் சுத்தப்படுத்துறதுன்னு திருப்பி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ரசூலாங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்கான அந்த அவங்களோட வெட்கம் என்ன செய்யலை, அதை விடவில்லை. அதை ஆயிஷா அவர்களாங்க என்ன செஞ்சாங்க விளங்கப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது வந்து நான் இதை எடுத்ததுக்கான இந்த ஹதீஸ் அந்த சட்டத்தை குறிக்கலை, என்றாலும் விளங்கப்படுத்தல் எந்த அளவில் இருக்கணும் என்பதற்காக இந்த செய்தி. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அப்போ இது கூடாது அப்படின்ட்டு அதாவது எங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்போ மாதாவிடா நேரத்திலும் உறவு கொள்ளக்கூடாது, முறைகேடான வழியிலும் என்ன செய்யக்கூடாது உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு, அதாவது முறைகேடான பாதையிலும் உறவு கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது இந்த ரெண்டு செய்தியிலும் என்ன செய்யுது அதாவது எங்களுக்கு தெரியுது. அதே நேரம் யாராவது மாதாவிடாய் நேரத்தில் வந்து உறவு கொண்டு விட்டால், உறவு நடந்துட்டால் என்ன சட்டம் என்ன தௌபா செய்யணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும், பிழை செஞ்சேன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரெண்டு அவங்களும் ஒத்துழைச்சிருந்தாங்கட மனைவியும் தௌபா செஞ்சிடணும். ஆனால் ஒரு செய்தி ஒன்று வருது, ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னதா இப்னு அப்பாஸ்னா அறிவிக்கிறான். ஒரு தீனார் அல்லது அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னதாக அபூதாவுதில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி வந்து பெரும்பாலான அறிஞர்கள் இதை பலகீனமான செய்தி தாய்வான செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான். அபூதாவுதில் 264வது இலக்கமத் ஒரு தீனார் அல்ல அரை தீனார் என்ன செய்யணும் தர்மம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நடந்துட்டா அப்படின்றது தாய்வான செய்தி. அதே போல் சஹீஹ் முஸ்லீமில் வந்து இமாம் ஜுஹுரி 1435வது இலக்கத்தில் இமாம் ஜுஹுரி வந்து விளங்கப்படுத்துகிறாரு. அந்த யூதர்கள் ஒரு முறையை சொன்னாங்க, இந்த முறையில் உறவு கொண்டால் வந்து கண் வந்து அதாவது என்ன சொல்கிறது குறையாக வந்து வருமென்று சொல்லி, அதில் வந்து அந்த முறைகேடான உறவு அந்த சொல்லக்கூடிய அந்த உறவு முறையை பற்றி தெளிவாக வரக்குள்ள ஜுஹுரி சொல்கிறார் எப்படின்னா, இன்ஷா முஜப்பியத்தின் இன்ஷா கைர முஜப்பியத்தின், நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் அவங்களோட என்ன செய்யலாம் உறவு கொள்ளலாம், ஹைர் அன்னதாலிக்க ஃபீஸ் இமாமின் வாஹித், ஆனால் அது அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட அந்த பாதையிலாகவே என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு இமாம் ஜுஹுரி சொன்னதாக என்ன செய்யுது விளக்கம் வருது. ஏன்னா இந்த சப்ஜெக்டில் வந்து கூடாதுன்னு மட்டும் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொன்னால், இது வந்து பலத்த கருத்து முரண்பாடு கலந்த காலத்தில் இந்த தலைப்பில் மனைவியோடு வந்து என்ன அதாவது உறவு கொள்கிற அந்த வழிமுறை சம்பந்தம் மாதாவிட இல்லை மற்ற பகுதி சம்பந்தமாக பெரிய கருத்து. இமாம் மாலிக் இமாம் அது சஹாபி இப்னு உமர் ரதியல்லாஹு அவங்களுக்கெல்லாம் நிஸ்பத்து பண்ணப்பட்டிக்கு சில கூற்றுக்கள் அனுமதி அப்படின்னு விளங்கிட்டா. அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சம்மந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸிலுமே என்ன பலகீனமானது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் அப்போ அந்த கருத்து முரண்பாடு வந்து ஒரு பெரும் செல்வாக்கு செலுத்தின ஆதாரங்களெல்லாம் என்ன செய்யுது இருக்குது. அப்போ நம்ம தெளிவாக இருந்து கொள்றதுக்கு என்ன இந்த செய்திகள் போதுமானது அப்படின்றத நான் இந்த விஷயங்களை மிச்சம் அழுத்தமாக என்ன செஞ்சேன் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சேன். ரைட், அடுத்ததாக வந்து இதுதான் அந்த உடலுறவு சட்டங்கள் என்ற பகுதியில் நம்ம பார்க்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயங்கள். இந்த ரெண்டும் தான் தடை செய்யப்பட்டது, மற்ற எல்லாமே ஃபித்ரத்துக்கு மாற்றமாக இல்லாத வரைக்கும். ஃபித்ரத்துக்கு மாற்றம் என்றதுக்கு நான் வரைவிறக்கணும்னு சொல்லிட்டேன். ரெண்டு பேருடைய மனமும் சாலிஹானவர்களாக இருந்து ரெண்டு பேருடைய மனமும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அம்சமாக இருந்தால் அது என்ன கூடும் அப்படி என்ற அம்சத்தை நம்ம சொல்லிட்டோம். அது எல்லையை தாண்டி போகிறதுன்றது நம்ம வந்து ஏதோ ஒன்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதுக்கான ஒரு அடையாளம். அடுத்தது என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அதை ஜுனுபாளிகள் வந்து குளித்தல் இருக்கு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜுனுபாலி உறவில் ஈடுபட்டு விட்டால்னா ஜுனுபாலி ஆயிடுவாங்க. அவங்க குளித்தல் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து அதை தண்ணி அசுத்தமாக இல்லையான ஒரு பிரச்சனை உண்டு குளிக்கிற சந்தர்ப்பத்தில். சரியா, இன்னும் சில விஷயங்களுக்கு நான் அடுத்தது சொல்கிறேன். அதாவது இப்போ நம்ம குளிக்கிற தண்ணி அதில் என்ன செய்யும் விழும், நம்ம அள்ளி குளித்தோம்டா குளிக்கிற தண்ணி என்ன செய்யும் அதில் விழும். இது வந்து இப்போ பக்கத்தில் ஒரு ஜுனுபாலி இருந்தால் அவரும் குளிக்கிறான்டா அசுத்தம் சில அசுத்தமாக சுத்தமாகிற சிந்தனையால் அது அசுத்தமாகிற சிந்தனை வரும். அப்போ அதில் குளிக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆயிஷாலாம் சொல்கிறாங்க, குந்து அஹ்தஸிலு அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி மின் இனா இன் பைனி வ பைனஹு வாஹித், அதாவது வாஹிதின் ஒரு பாத்திரத்தை நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம், ஒரே பாத்திரத்தில் நானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்போம். ஃபயுபாதிருனி, எனக்கு முந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை எடுப்பாங்க சில டைமில் நான் அவங்களுக்கு முந்தைய என்ன செய்வேன் எடுப்பேன், எனக்கு தாங்க எனக்கு தாங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்களும் போட்டி போட்டு கொண்ட அடிப்படையில் நம்ம என்ன செய்திருக்கிறோம், அதில் அள்ளி குளித்திருக்கிறோம். நாங்கள் ரெண்டு பேரும் ஜுனுபாலியான நிலைமையில் ஆயிஷா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. எனவே ரெண்டு பேரும் ஒன்றாக குளிப்பதிலையும் தடை இல்லைன்னு இந்த சஹி முஸ்லிமுடைய இந்த ஹதீஸ் சொல்லுது. இதில் முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், ஒரு மனைவி கணவனும் வந்து உடலை பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டமெல்லாம் சொல்லி வச்சுக்கிறான். வணங்கிட்டா அது ஒரு பிழையாட வரும் சார். உடலை அதாவது நிர்வாணமாக ரெண்டு பேரும் ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவன் கண் குருடாயிரும் என்று சொல்லியும் வினையிட்டா அவனுக்கு புத்தி பேதளிச்சிரும் இந்த மாதிரியான சில ஹதீதெல்லாம் சொல்லி, இது கழுதை மாதிரி என்ன அதாவது உறவுண்டு சில லைஃபான ஹதீதெல்லாம் சொல்லி முடிக்கும். அப்படி எதுவுமே என்ன செய்யலை, செய்திகளில் வரவில்லை, அதில் எந்த தடையும் மார்க்கரீதியாக வரவில்லை. அப்போ இந்த செய்தி ஒரு ஆதாரமாக அதுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா குளிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆடையில் வந்து ஒரு குறைவு என்ன செய்யும், இருக்கத்தான் செய்யும். முழு ஆடையோடு யாரும் என்ன செய்யறதில்ல, குளிக்கிறது இல்லை. அப்படி இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா அவங்களும் குளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து மார்க்க ரீதியாக தடை உண்டு இல்லை அப்படி என்பதற்கு இந்த செய்தியை தான் ஆதாரமாக என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அது அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம், அசல்லையே தடை இல்லைன்னு விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இந்த செய்தி ஒரு மேலதி ஆதாரமாக என்ன செய்வாங்க சொல்வார்கள். அடுத்ததாக என்னென்னா, அதாவது அசல் தொடர்பான இப்போ இந்த உறவு என்ற அம்சத்தில் வந்து இதை முடிச்சுட்டு அந்த அசலுடைய பகுதிக்கு வருவோம். அதாவது இரண்டு முறை ஒருவர் மனைவியோடு என்ன செய்கிறார், உறவு கொள்ள போகிறார், ஒரு உறவு கொண்ட பின்னால் இரண்டு முறை உறவு கொள்ள போகிறார், அல்லது இன்னொரு மனைவி இருக்கிறார் ஒரே இரவில் வந்து அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் உறவு கொள்வதற்கான ஒரு சிந்தனை அவருக்கு வந்து என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் 308வது ஹதீஸில் வருது, அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அத்த அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத அய்யூத ஃபல்யதவல்லா, உங்களில் ஒருவர் மனைவியோடு உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள நினைத்தால் அவர் உதுவு எடுத்துக் கொள்ளட்டும், அவர் உதுவு எடுத்து கொள்ளட்டும் அப்படின்னு வருது. சஹிஹுல் புகாரியில் 288வது இலக்கத்தில் வருது. அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, காலத் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயனாம, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்க நினைச்சாங்கன்னு சொன்னால், வஹுவ ஜுனுபுன், அவர் ஜுனுபாலியான நிலையில் தூங்க நினைத்தார்கள் என்று சொன்னால், ஹஸல ஃபர்ஜஹு வதவத்த அலிஸ்ஸலா, தனது அதாவது உறுப்பை கழுவிக்கொண்டு தொழுகைக்கு உதுவெடுப்பதைப் போல உதுவெடுத்துக் கொள்வார்கள் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து வாஜிபான்னு கேட்டால் வாஜிப் இல்லை, ஒரு சுண்ணத்தாகத்தான் நம்ம இதை என்ன செய்யலாம் கருதலாம், கடமை இல்லை. இரண்டு உறவுக்கடையில் அதாவது என்னது உதுவெடுப்பதோ அல்லது இரண்டு உறவுக்கடையில் அந்த தூங்குவதற்கு முன்னால் ஒரு உறவுக்கு பின்னால் தூங்க பின்னால் தூங்கு அதாவது உறவுக்கு பின்னால் தூங்குவதற்கு உதுவெடுப்பதோ வாஜிப் அல்ல, சுன்னத். ஏண்டா சஹிபுன் ஹிப்பான்ல 1216வது இலக்கத்தில் வருது, உமர் ரதியுல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டதாக, அயனாமு வஹுவ ஜுனுபுன், ஒருவர் ஜுனுபாலியாக தூங்கலாமான்ற, ஃபகால நஅம் வயதவல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா அவர் உதவு எடுத்துட்டு என்ன செய்யலாம் அவர் தூங்கலாம். அப்போ கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, அதை சொல்லவில்லை. அடுத்தது இரண்டு உறவுக்கடையில் குளிக்கணும் அப்படி என்று சொல்லியும் சில செய்திகள் இருக்கிறதால இந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கோம். சஹி முஸ்லீமில் அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதூஃபு அலா நிஸாஇஹி பிஹுஸ்லின் வாஹித், ஒரே குளிப்பில் நபி அவர்கள் எல்லா மனைவிமாரிடத்திலும் என்ன செய்திருக்கிறார்கள், உறவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரே குளிப்பில் குடும்ப உறவில் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த மனைவிடத்தில் அதே இரவில், அதுக்கு பின்னால் அடுத்த மனைவிடத்தில், அடுத்த வீட்டில் என்னது அதே இரவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவில் என்ன ஈடுபட்டிருக்கிறார், ஒரே குளிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இடையில குளிக்கணும்ன்ற உதவு எடுக்கணும்ன்றது கடமை அல்ல, விரும்பினா என்னது உதவு எடுக்கிறது சுன்னத் அப்படின்றதை நம்ம புரிந்து கொள்கிறோம். சஹி முஸ்லீமில் அப்துல்லா பின் அபி கைஸ் செய்தி, சஅல் து ஆயிஷா, நான் ஆயிஷா ரலவனத்தில் கேட்டேன், அன் வித்ரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வித்ரை பற்றி, ஃபதக்கர் அல் ஹதீத், வித்ரை பற்றி முழுசாக சொல்கிறார், குல்து கைஃப கான யஸ்னா ஃபில் ஜனாபா, ஒரு மூமியின் வாழ்க்கையை பாருங்கள், இரவில் வித்ரு தொழுகையை பற்றியும் கேட்கப்படுது, கணவன் மனை உறவு பற்றியும் கேட்கப்படுது, சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் ஜனாபத் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வாங்க, அகான யக்தசில் கபில் ஐயனாம், தூங்குவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் குளிப்பார்களா, அம் எனாம் கபில் ஐ யக்தசில், அல்லது குளிப்பதற்கு முன்னாலே தூங்கிடுவாங்களா, காலத்து குண்டு தாலிக்க கதுக்கான எஃபால், இது எல்லாமே ரசூலுல்லாஹ் செஞ்சது தான். சில டைம் குளிச்சுட்டு தூங்குவாங்க, சில டைமில் தூங்கிட்டு எழுப்பி என்ன செய்வாங்க குளிப்பார்கள், ரொம்பமாக தசல ஃபனாம ரொம்பமாக தவல்லா ஃபனாம, சில நேரத்தில் உதவெடுத்துட்டு என்ன செஞ்சுருவாங்க தூங்கிடுவாங்க, குளிச்சுட்டு தூவாங்க உதவெடுத்துட்டு தூங்குவாங்க, சில டைமில் என்னது குளிக்காமலும் என்ன செஞ்சுருவாங்க தூங்கி விடுவார்கள் என்று வருது. குல் துவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபில் அம்ரி ஸஅதன், இந்த விஷயத்தில் வந்து ஒரு விசாலத்தை வைத்து அல்லாவுக்கே எல்லா புகழும், ஒரு விசாலத்தன்மையை வைத்து அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று அப்துல்லா பின் அபி கைஸ் சொன்னதாக இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதே நேரம் சில தாயிஃபான ஹதீஸ்கள் வருது, அந்த மூணு தாயிஃபான ஹதீஸ்களை நம்ம சொல்லிக்கொள்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சுனன் குப்ரா பைஹக்கியில் 968வது இலக்கம், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு இருந்தார்கள், இதா அஜ்னப ஃபராத ஐயனா ம தவத்தா அவ் தயம்மம, ரசூல் ஸல்லல்லாஹு தூங்கத்துக்கு நினைச்சால் உதவெடுப்பார்கள் அல்லது தயமும் செய்வார்கள் அப்படின்னு வருது. இந்த செய்தி சம்மந்தமாக நம்ம தேட கிடைக்கல. பெரும்பாலும் இந்த செய்தியுடைய தன்மையை பார்க்குற சந்தர்ப்பத்தில், அவருடைய அறிவிப்பாளர்களுடைய இதுகளை பார்க்குற சந்தர்ப்பத்தில், ஷாத்தாக தயமும் என்ற வார்த்தை ஷாத்தாக, அதாவது அரிதான ஒரு பலகீனமான ஒரு செய்தியாக இருக்கணும். உது மட்டும்தான் ஹதீஸ்கள் என்ன செய்தி வருகிறது, தயமும் சப்ஜெக்ட் என்ன செய்யல வரல. தண்ணி இல்லாட்டி தான் தயமம் என்ன செய்யலாம், அதில் வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாபுதில் வரக்கூடிய இன்னொரு செய்தி, அல்லாவின் தூதர் ரசூலாங்க ஒவ்வொரு மனைவியிடத்திலும், ஒரு மனைவியில் உறவு கொண்டால் மறுபடி குளிப்பாங்க, அடுத்த மனைவிட்ட அதே இரவில் போனாங்கன்னா மறுபடி குளிப்பாங்க, ஒவ்வொரு மனைவியிடத்திலும் குளித்தார்கள்னு ஒரு செய்தி வருது. அப்போது கேட்ட டைமில் இது ஒரே இது அபுராஃபி மௌலா அவருடைய வேலைக்காரர் கேட்குறாரு, இது வந்து அலா தஜ் அலு ஹுஸ்லன் வாஹிதன், இதே ஒரே குளிப்பாக நீங்கள் ஆக்க முடியாதா அப்படின்றதுக்கு ரசூலாங்க ஹாதா அஸ்கா வாத்தியம் வாத்துகர், இது சுத்தமானது நல்லது பரிசுத்தமானதுன்னு ரசூலாங்க சொன்னதாக இந்த ஒரு செய்தி வருது. ஆனால் இந்த செய்தி அனசருடைய செய்தி வந்து மிகவும் சரியானதுன்றாங்க. அப்போ இந்த செய்தி வந்து என்ன பலகீனமானது, இதில் அதாவது சல்மா என்றவங்க வராங்க, அதாவது அபுராஃபியுடைய அதாவது அந்த சகோதரி, அபுராபியுடைய சகோதரி வராங்க, அவங்க வந்து அறியப்படாதவங்க. அப்போ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், ஏன்னா இந்த செய்தியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் நம்பிக்கையில் இருக்குது. அடுத்தது வந்து சுனன் அபுதாவுதில் 4180 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, அம்மார் பின் யாசர் இல்லாமல் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தலாகத்தும் மூன்று பேர், லா தக்ரபுஹுமுல் மலாயிக்கா, மலக்குமார்கள் அவர்களை நெருங்க மாட்டார்கள், ஜீஃபத்துல் காஃபிர் காஃபிருடைய சடலம், வல் முத்ததம் மெஹ்பில் ஹலூக் அந்த குங்குமம் விளங்கிட்டா பூசியவர்கள், ஆண்களில் வந்து குங்குமம் பூசியவர்கள், வல் ஜுனுப் ஜுனுபாலி அதாவது குளிக்காமல் இருக்கிறாரு, இவர்களை மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள், இல்லா ஐயத்த வல்லா அவர் உதுவெடுத்தாலே தவிரன்னு இந்த செய்தி பலகீனமானது தாய்ஃபானது. மலக்குமார்கள் நெருங்க மாட்டார்கள் செய்தி நிறைய சில நம்பிக்கையில் இருக்குது, ஜுனுபாலியாக இருந்தால் மலக்குமார் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு, அப்படி எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஹுரைரா அவங்களுக்கு சொல்கிறாங்க, அதாவது சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமினலா யன்ஜுஸ், ஒரு முஃமின் என்றைக்கும் அசுத்தமானவனாக என்ன செய்ய மாட்டான், மாற மாட்டான், அவன்கிட்ட நஜாசத்துல் பதன் வரலாமே தவிர அவன் எப்பயும் உள்ளத்தால் என்ன சுத்தமானவன் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு தெளிவாக வந்து என்ன, அதாவது உறவு உடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அப்படின்றதுக்கான சில செய்திகளாக என்ன செய்தி இருக்குது. இதில் இறுதியாக, இதில் பகுதியில் இறுதியாக இமாம் இப்னு ஜௌசியுடைய சில உபதேசங்கள் அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார். அந்த உபதேசங்கள் அவருடைய சொந்த இஜ்திஹாத் தான், ஆனாலும் கடந்த கால ஒரு வாசிப்பில் உள்ள ஒரு அறிஞர் என்றதுனால அந்த விஷயத்தை நான் என்ன செய்யலாம் இந்த இடத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே ஒரு நடத்தப்பட வேண்டிய நூலாக நான் இதை நினைக்கிறேன், சைதுல் ஹாத்திர். அட ஒவ்வொரு தலைப்புமே, அதனுடைய ஒவ்வொரு தலைப்புமே எங்களுக்கு வந்து என்ன ஒரு அழகான ஒரு தலைப்பாக என்ன செய்யமிக்கும், எல்லா விஷயங்கள்லையும் ஒரு சிறப்பான அதாவது வழிமுறைகளாக இருக்கும். அது நான் கணவன் மனைவி புரிந்துணர்வு என்ற சப்ஜெக்ட்லையும் சில விஷயங்கள் அதில் நான் சொல்லுவேன். இன்னும் பல விஷயங்களில் அவருடைய அந்த தலைப்புகள் மிக அழகாக இருக்கும். சைதுல் ஹாத்திர் அவ்வப்பொழுது பிறந்த சிந்தனைகளெல்லாம் தொகுத்து அதை முறைப்படுத்தி எழுதினோம். அவர் அதில் ஒரு எப்பயும் கடந்த கால அறிஞர்களுடைய வழிகாட்டல் நம்ம எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ஏன் எடுக்கிறோம்னா, குர்ஆன் ஹதீஸ் என்பதற்காக எடுக்கலை, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாயிருந்தாலும் எடுக்க மாட்டோம், சொந்த இஜ்திஹாத்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய தாக்கத்தை விட அவர்கள் தூரமானவர்கள், எங்களுடைய இப்போ நம்ம பேசக்கூடிய நாங்களே பயோவை பற்றி பேசக்கூடிய நம்மளே சில வேளை அந்த இதெல்லாம் நடந்திருக்கலாம், நமக்கே தெரியாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்மெல்லாம் அதே செட்டப்பில் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கலாம். முன்னே ஒரு அறிஞர்களுடைய வழிகாட்டில் பார்க்குற சந்தர்ப்பத்தில் அப்போ விலங்கு நம்ம வந்து சில டைமில் இடிக்கும் அந்த வசனங்களில், அது பயோவாலேயும் இடிக்க வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்போ அவைகளை நம்ம படிக்கிறதுனால சில வழிகாட்டில் அதில் பிழைகள் கூட இருக்கலாம், அதில் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் குர்ஆன் சுன்னா அடிப்படல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சில முக்கியமான வழிகாட்டல்கள் கிடைக்குமா. இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறிய வயது காலத்திலிருந்தே இந்த அறிவை தேடுவதிலும் படிப்பதிலும் நிறைய நூல்கள் எழுதினதிலும் மிக முக்கியமான அறிஞர். அவர் வந்து ஃபஸ்ல் ஃபி முஆஷரத்தின் நிசா, பெண்களோடு வாழுகின்ற அந்த முறைக்கான ஒரு சின்ன உபதேசங்களை சொல்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதலாக சொல்கிறார், எம்பகிலில் ஆக்கில் ஐயத்த ஹையர் அம்ரஅத்தன் சாலிஹத்தன் மின் பைத்தின் சாலிஹின் யஹ்லிபு அலைஹில் ஃபக்ர் லிதராமா யத்திஹபிஹி கதீரம். எம்பகிலில் ஆக்கில், இதில் இதோட சம்மந்தப்படாத விஷயங்களும் இருக்கு என்றாலும் இதை பதிவு செய்கிறேன். எம்பகிலில் ஆக்கில், ஒரு ஒரு புத்திசாலிக்கு பொருத்தமானது சாலிஹான ஒரு பெண்ணை தெரிவு செய்வது, மின் பைத்தின் சாலிஹ், சாலிஹான ஒரு குடும்பத்திலிருந்து, சாலிஹான பெண்ணை சாலிகான குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து செலக்ட் பண்ணுறது. எஹ்லிபு அலைஹில் ஃபக்ர், வறுமை மிகைத்த அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வறுமை என்ன மிகைத்த குடும்பமாக இருந்தால் இன்னும் என்னது நல்லது. லித்தரா மாயத்திஹா பிஹி கசீரன், நீ கொண்டு வந்து சேர்ப்பது அதிகம் என்று அவள் புரிந்து கொள்வதற்காக. நீ வந்து குடும்பத்துக்கு செலவழிக்கிறது கொடுக்கறது அதெல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்து தாராய், நிறைய என்ன சேர்க்கிறாரு, நிறைய உழைக்கிறாரு, நிறைய எனக்கு தாராரு என்று அவள் அதை புரிந்து கொள்வதற்கு இதுதான் என்ன மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற நம்ம பொருத்த பாட்டில் சம்பந்தமாக கொஞ்சம் பேசினோம். வல்லியத் இது வந்து புரிந்துணர்வு பாடத்தில் நிறைய விளங்கப்படுத்தலாம். வல்லியத்த ஜவ்வஜ் மையு காரி புஹு ஃபிஸ்ஸின், வயசில் ஓரளவு நெருக்கமான பெண்ணை என்ன சேட்டும் திருமணம் முடிக்கட்டும். உதாரணமாக 25 கணவனிக்கிறார்னா ஒரு 23, 22, 20 இந்த லெவலில் என்ன சேட்டும் அவர் திருமணம் முடிக்கட்டும். அதே போல் ஃபம்ம ஷேக், ஃபம்ம ஷேக்னா வயதாளி முதிர்ந்தவர், 60, 65 இதெல்லாம் வந்து என்ன முதிர்ந்த பருவம். இவர் இன்னஹு இதா தசவோஜ சபியா, அவங்க ஒரு சின்ன இதில் வந்து அவர் முகாரபத்து சின்ன சொல்கிறது வந்து 5-10 வருஷம் வித்தியாசங்கள் இல்லை, பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கு 15-20 இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதா தசவோஜ சபியத்தன் ஒரு சின்ன அதாவது ஒரு 10 வயசு, 12 வயசு, 13 இந்த மாதிரி முடித்தாங்கடா சபியனா தான் அந்த வயசில் ஒரு வயதானவர் முடித்தாருடா ஆதாஹா, அவளுக்கு தொந்தரவு என்ன செய்வார் இவர் கொடுப்பார், வேதனைப்படுத்திடுவார். ரூபமா ஃபஜரத் அவ் கத்தலத்து, அவள் என்ன செஞ்சிருவாண்டா இவருக்கு எதிராக சில வேளை ஒழுக்க கேட்டில் ஈடுபடவும் வாய்ப்பு இருக்குது, அல்லது இவரையே கொன்றுவிடவும் என்னது வாய்ப்பு இருக்குது. இந்தால அவ் தலபதி தலாக், அது அவர் ஒவ்வொரு காலகட்டத்தையும் வச்சு பேசுகிறாரு. ஏண்டா அன்றைக்குள்ள காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. அவ் தலபதி தலாக், அல்லது ஒரு டைம்ல விவாகரத்தை கேட்க வாய்ப்பு இருக்கு. வஹுவ யுஹிப்புஹா, இவர் விரும்புகின்ற நிலையில், இவளுக்கு அவள் மீது விருப்பம் ஏற்பட்டு நேசம் ஏற்பட்ட நிலையில் அவள் தலாக்க கேட்டார்னா சோதனை தானாக வாங்கிக்கிண்டு கல்பில் பெரிய போராட்டமாகிடும். ஃபயத் அதுதா, அது அவருக்கு என்னது அசௌகரியமாக மாறிவிடும். வல் யுத்தம்மின்னா அப்படி முடிச்சிட்டீங்கண்டா, இவர் பெரியோர் ஏஜ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் முடிச்சிட்டீங்கடா, முக்கியமான விஷயம் வல் யுத்தம்மிம் நஃப்ஸஹு பிஹுஸ்னில் அஹ்லாக் வ கஸ்ரத்தின் நஃபகா, அந்த குறைபாட்டை நல்ல பண்பாடுகளாலும் அதிக செலவினங்களாலும் நிரப்பி விடுங்கள்ன்றார். எப்படி வல் யுத்தம்மிம் நஃப்ஸஹு, அந்த பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட்டை நஃப்ஸஹு பிஹுஸ்னில் அஹ்லாக், சிறந்த பண்பாட்டாலும் வ கஸ்ரத்தின் நஃபகா, அதிகமான செலவினங்களாலும் அதை என்ன செஞ்சுருங்க அந்த இடைவெளியை நிரப்பி விடுங்கள். யாரே இமாம் இப்னு ஜௌஸிரியே உபதேசம். வலம் வலாயம் பகிலில் மர் அத்தியன் தக்ரப மின் ஜவுஜிஹா கசீரன் ஃபத்தமல், மனைவி அடிக்கடி கணவனிடத்திலே நெருங்காமல் இருப்பது நல்லது. உறவு விஷயத்தில் நிறைய ஒரே என்னது நெருங்காமல் இருப்பது நல்லது. ஃபத்தமல் இவக்கே என்ன செஞ்சிருமா சோர்வு வந்துவிடும், சோர்வு என்ன செஞ்சிடும் வர ஆரம்பிக்கும். வலா தபோத அன், நிறைய தூரமாகாமல் இருப்பதும் நல்லது. ஃபயன்ஸாக, அவர் மறந்துடுவார், தூரமாயினா மறக்க ஆரம்பிச்சிருவான், இவளுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடம் வர ஆரம்பிச்சு, உறவு உடல் உறவு என்றது மிச்ச தூரம் ஒரு இடம் வர ஆரம்பிச்சு, உறவு உடல் உறவு என்றது மிச்ச தூரமாக தூரமாக

0: எப்பையும் காண்ற அமைப்பில் ஆனால் அதில் கணவன் மனைவி இருக்கக்கூடாது. முன்னங்கிட்டா அது அந்த குறிப்பிட்ட உறவு நேரத்தோடு அதை என்ன செஞ்சிடணும், அதை முடிச்சிடணும். இதில் மற்றபடி அவர் சொல்கிறார் என்ன, இன்ன ஜிஸ்மல் இன்சான் லைஸ பிஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் ஆடையற்று பார்ப்பதற்கு அழகற்றது. வணங்கிட்டா மனிதன உடல் ஆடை இல்லாமல் பார்க்கறதுக்கு என்ன அழகற்றது. ஏன்னா ஜீனத்து வந்து ஆடை தான், ஜீனத்து வந்து ஆடை தான். எனவே அந்த பார்வை அவர் என்ன செய்ய வேண்டாம், வளர்த்து கொள்ள வேண்டாம். ஒக்கதாலிக்க எம்பகை லஹூ அல்லா யூரிய ஹா ஜிஸ்மஹூ. அதே போல தான் ஆணும் என்ன செய்யணும், இது பெண்ணுக்கெல்லாம் சட்டத்தை போட்டுடுறது, இவர் வந்து துண்டு துணியோடு தெரிகிறது விளங்கிட்டா வீட்டுக்குள்ளே. அப்போ இது வந்து அதுவும் அவளுக்கு என்ன செய்யும் வேண்டாம், தெரியாமலே ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு வெறுப்புணர்வு என்ன செய்யும் ஏற்படுத்த காட்டிக்கல மாட்டான், அது ஆள் மனசில் அப்படியே பதிஞ்சிடும். கணவன் மனைவி என்ற அடிப்படையில் நெருக்கத்தில் ஏதாவது என்னை உனக்கு வெறுக்கிறதான்னு கேட்டால் மட்டும் உங்களை நான் வெறுப்பனான்னு சொல்லிக்கொள்வாங்களே தவிர, ஆள் மனதில் வந்து ஒரு வெறுப்புணர்வு பயந்துடும். உடல் வந்து எப்பொழுதுமே ஒரு மறை மேக்சிமமாக எவ்வளோ மறைக்கலுமோ அவ்வளோ மறைச்ச நிலையிலே நீங்கள் என்றைக்கு என்ன செய்யட்டும் இருங்க இருக்கட்டும். வஇன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான், உறவு வந்து விரிப்பில் மட்டும்தான். அவர் சொல்கிறார் எந்த நேரமும் இதே இதில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று யார் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார். மிக முக்கியமானது ஏன்னா இந்த விஷயத்தில் பெண்களை விட ஆண்கள் ஆக என்ன அதாவது ஒரு மோசமான நிலை அளிக்கிறாங்க. சில அருவறுப்பான செயல்பாடுகள்லாம் என்ன செய்வாங்க செய்வாங்க, கணக்கே இல்லாமல் போயிடுவாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் ஆகினதுனால இவள்கிட்ட நம்ம வேண்டிய மாதிரி என்ன செய்யலாம் பேசிக்கலாம், வேண்டிய மாதிரி நடந்துக்கலாம், உடல் உபாதைகள் அசௌகரியங்கள் இதெல்லாம் கண்ட இடத்துலலாம் என்ன செஞ்சுருவாங்க, அதாவது ஒரு சர்வசாதாரணமாக நடந்து கொள்வாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கக்கூடாதுன்றாங்க. நீங்கள் வந்து அதில் ஒரு மறைவை என்ன செய்யணும், எப்பொழுதுமே பேணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஃபைன் ஜிஸ்மல் இன்சான் லைசபி முஸ்தஹ்சன், மனிதனுடைய உடல் பார்ப்பு ஆடை இல்லாமல் பார்ப்பதற்கு அழகற்றது அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார் இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ். அதே போல் சில பலகீனமான என்னது அதாவது ஹதீஸுகளை கொண்டு வராரு. திருமிதியில் 2732 இலக்கம் ஆயிஷா ரதியுல்லாஹ் அறிவிக்கிறாங்க, மா ரஅய்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலா ரஆஹு மின்னி காம லைலத்தன் உரியானன் ஃபமா ரஅய்து ஜிஸ்மஹு கப்லஹம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணில் மறைவான இடங்களை பார்த்ததும் இல்லை, நான் ரசூலாங்கட மறைவான இடங்களை எனது பார்த்ததும் இல்லை, ஒரே ஒரு முறை நான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன் நான் கண்டிருக்கிறேன் அப்படி என்ற ஒரு செய்தி வருது. இது பலகீனமான திருமதியில் 2732 இலக்கத்தில் வரக்கூடிய அதாவது பலகீனமானது. இந்த செய்தி வந்து அப்போ வைன்னமல் ஜிமா ஃபில் ஃபிராஷ், உறவு என்பது விருப்பில் அப்படி என்ற அந்த நேரத்தில் இஸ்லாம் அனுமதித்தது அனுமதி தான். மற்ற இடங்களுக்கு இது அதாவது நம்ம நீடி போகக்கூடாது என்பதை தான் இந்த இடத்துல என்ன செய்கிறார் அதை சொல்கிறார். அதே போல் வஹாதா அல் ஹஸம், இதுதான் சிறப்பான நிலை. ஒபிதாலி கலா ஐபுர் ரஜுல் அல் மரத்தல் என்ன உலம் யாரா உயூபா, இந்த அடிப்படையில் ஒரு ஆண் வந்து ஒரு மனைவியை குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு, அவள் எப்பையும் அந்த ஒழுக்கத்தை பேணி நடந்து கொள்கிறதா இருந்தால் ஆடை மாற்ற விஷயங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி மறைச்சித்தான் என்ன செய்யணும் அதை பழகிக்கொள்ளணும். ஒரு மனைவி இப்போ கணவன் வந்து மனைவிக்கு முன்னால் நிற்கிறா அப்படி பழகிட்டான்றதுக்காக வேண்டி மனைவிக்கு முன்னால் ஒரு சகட்டு மேனி குடும்பமாக திட்டு போகிறது வணங்கிட்டா அது கணக்கே இல்லாத நிலைமை இருக்கிறது. நம்மளும் அவளும் ஒன்று கொண்டு பார்த்துக்கொள்கிறவங்க தானே நடக்கிறத பிழைன்றார், மார்க்கறதே பிழை இல்லை, அது வந்து உங்களுடைய ரெண்டு பேருக்கு உள்ள ஈர்ப்பில் பிள்ளை. நீ வந்து மறைவு மறைவாக தான் இருக்கேன் எப்பயுமே, மறைவில் நீ வெட்கப்பட்டுக்கனே என்ன செய்யணும் நீ இருக்க வேணும், அவளும் வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேணும், வெட்கம் நீங்கக்கூடிய இடமாக அந்த உறவு மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படி என்ன சொல்கிறார் அதை சொல்லி காட்டுறாரு. அப்படி இருந்தால் அந்த உணர்வு என்ன செய்யும் உங்களுக்கு மத்தியில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். வள்ளியக்குன் லில் மர் அத்தி ஃபிராஷ் வலகு ஃபிராஷ், இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் அவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்றார். தூங்குறதுக்கு மனைவிக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் இவருக்கு ஒரு வெறிப்பிரிக்கட்டும் என்ற இது வந்து கருத்து புறம்பாடுகள் போட ஒரு தலைப்பு இது. அதாவது உறவில் வந்து ஒரே வந்து விரிப்பில் இருவரும் தூங்குவது சிறப்பானதா, எப்பொழுதுமே கணவன் மணி அப்படி தான் இருப்பாங்க எப்பொழுதுமே அப்படி தூங்குவது சிறப்பானதா.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24

0: 4 மணி நேர சுவாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே வைத்து காலையில் ஆரம்பித்த இந்த மாநாட்டினுடைய இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பெரியவர்களெல்லாம் முன்னாடி பேசிவிட்டு சிறுபிள்ளை என்னை கடைசியாக பேச வைத்திருக்கிறார்கள். சிறுபிள்ளைன்னு சொன்ன உடனே சிரிச்சிடாதீங்க. ஷேக் அவர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளைதான். ஷேக் அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே ஆரம்ப கால தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய அந்த சிந்தனை இங்கு இருக்கிற பலருக்கு வந்து போயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேடைகள் தோறும் தெரித்த பேச்சுகள் அந்த பேச்சுகள். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹினுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த எந்த விவரமும் சரியான முறையில் போதிக்கப்படாத அந்த மௌட்டீக காலத்தில் தமிழ் உலகத்தில் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பே வான் சுடர் எனும் பத்திரிகையின் மூலம் தமிழ் உலகத்திற்கு தௌஹீத் பிரச்சாரத்தை தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஷேக் அப்துல் வஜீத் வதூத் ஜிப்ரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பேசியது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லா மிகுந்த ஆனந்தமாகவும், தௌஹீத் கொள்கை இந்த அளவிற்கு வீரியமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு காட்சியை அல்லாஹ் அவர்களுடைய இந்த ஹயாத்திலேயே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார் என்றுதான் உண்மையிலேயே நினைக்க தோன்றுகிறது. இல்லாம அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இறுதி வரைக்கும் ஈமானோடு இந்த கொள்கையில் அடிபுரளாமல் தௌஹீதை உள்ளார்ந்த முறையில் நேசிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற தலைப்போடு, என்கிற துவாவோடு என்னுடைய தலைப்பின் கீழ் நான் உடைய ஆசைப்படுகிறேன். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் அரசியல் என்று சொன்ன உடனேயே எல்லோரிடத்திலும் ஒரு ஆர்வம் எட்டி பார்த்துவிடும். குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்று சொல்லிவிட்டாலே அவர்களிடத்திலே ஒரு குதூகலம் கொஞ்சம் கொப்பளிக்கும். அதனால்தான் என்னமோ நடிக்க வந்தவர்களெல்லாம் கடைசியில் நுழைகிற ஒரு புகலிடமாக, அவர்களுக்குரிய முதியோர் இல்லமாக இருப்பது அரசியல். அதனால தான் இன்னைக்கு பார்க்குறோம் நம்முடைய தமிழகத்திலே பெயரே வைக்கப்படாமல் ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார், ஒருவர் மையம் என்கிற பெயர் வைத்து மையத்தாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலும் இன்றைய தேதியில் ஆசிஃபா எனும் 8 வயது சிறுமி காம கொடூரர்களால், அந்த காவிகளால் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டு வல்லுறவு காலாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொடூரமான முறையில் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற அடிப்படையை தகர்த்தெறிந்துவிட்டு, இஸ்லாம் என்கிற அகீதாவை தூர வைத்துவிட்டு, எதை மையமாக வைத்து அரசியல் நடத்தினாலும் அதன் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்றைய தேதி வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அரசியல் என்பது அதிகாரத்திற்கு அடுத்த பெயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது ஆட்சியாளர்களுடைய பெருமைக்கு, கௌரவத்திற்கு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரத்திற்குரிய அடையாள பெயராக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய வடிவில், இஸ்லாமிய ஒளிவில், இஸ்லாமிய வழியில் அரசியல் என்கிற வார்த்தையை ஆய்வு செய்து பார்க்கிற போது ஒரு அற்புதமான அர்த்தம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்கிற அடிப்படையை தூர வைத்துவிட்டு இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு கலையாக பார்க்கப்படுவதனால், அந்த அரசியல் என்று சொன்னாலே இன்றைக்கு சாக்கடை என்கிற பெயரோடு தான் அது இன்றைக்கு வளம் வருகிறது. மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள், மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் மலமாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள். கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா. பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களை நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். தசூசு என்கிற வினைச்சொல் சியாசத் என்கிற பெயர் சொல்லிலிருந்து பிறந்து வந்தது. அதனால்தான் இன்னைக்கு நம்ம அரபு நாட்டிலே இருக்கிறோம். சியாசத் என்கிற வார்த்தை நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கேள்விப்பட்டிருக்கிறோமா? சியாசத் என்போம், அரசியல்வாதிகளை சியாசி என்போம். இந்த சியாசத் என்கிற வார்த்தை உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாகத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்? நபிமார்கள் செய்து கொண்டிருந்தது தசூசுஹுமுல் அன்பியா. நபிமார்கள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். குல்லமா ஹலக நபியுன் கல்ஃபஹு நபியும். ஒவ்வொரு நபி இறந்ததற்கு பிறகும் அவருக்கு அடுத்து இன்னொரு நபி அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்களில் உண்டான அந்த பாரம்பரிய நடைமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் தான் இஸ்லாமிய பேரறிஞர்கள் அரசியல் என்கிற அந்த கலையை குறித்து, அரசியல் என்கிற பகுதியை குறித்து தனி தொகுப்புகளை நம்முடைய உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இப்னு கஸீர், இப்னு தைமியா ரஹிமஹுமுல்லாஹு அஜ்மயீன் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்களில், அவர்களுடைய நூற்களில் அரசியல் எனும் அந்த இயலுக்கு ஒரு தனி பக்கங்களை கொடுத்து தனி தொகுப்புகளாக இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அரசியல் எப்படி இருக்கிறது? குறிப்பாக தமிழ் உலகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் பணிக்கு, சமூக பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இன்றைக்கு எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், ஆள்பலம் கிடைக்க வேண்டும். நாம் போனால், நாம் வந்தால் நமக்கு பின்னால் ஒரு 10-15 பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடியாட்களாக கூட அவர்கள் மாற வேண்டும். நம்முடைய பேரை சொன்ன உடனேயே மக்கள் கரகோஷம் எழுப்ப வேண்டும், கரகோலி எழுப்ப வேண்டும், முஸ்லிம்களாக இருந்தால் நாரே தக்பீர் போட வேண்டும் என்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய அரசியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேதோ பேச ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு என்னென்னவோ பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியார், அண்ணா என்று மாறிவிட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல் களம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய விழுமியங்களில், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும், அரசியல் என்பது எப்படி இருந்தது? இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை தள்ளி வைத்துவிட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்துவிட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்துவிட்டு, அரசியல் என்கிற அந்த ஒற்றை இலக்கை மையமாக கொண்டு எல்லோரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர யாராலும் எவரையும் ஒன்றிணைத்ததாக சரித்திரத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம் என்பதை மட்டுமே மையமாக வைத்து, ஷரீஅத்தும் மினல் அம்ர், இறைவனால் வழங்கப்பட்ட ஷரியத்தை மட்டுமே மையமாக வைத்து, அரசியல் என்பதை இரண்டாம் கட்டமாக வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து காட்டினார்கள். அரசியலை முதலாக வைத்துவிட்டு, அரசியலை அடிப்படையாக வைத்துவிட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விடுங்கள், ஷரியத்தை தள்ளி வைத்து விடுங்கள், தௌஹீதை தள்ளி வைத்து விடுங்கள், தீனை தள்ளி வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் யாரையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம், தௌஹீத், அகீதா என்று இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்றிணைத்தார்கள். அதுதான் வரலாறு. எப்படி என்று கேட்கிறீர்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை அறிமுகப்படுத்திய போது, அந்த இஸ்லாமிய ஆட்சி எனும் ஒரே குடையின் கீழ் யகூதிகள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆராபுகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், என்னென்னவோ சாபியின்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மையமாக வைத்து அரசியல் செய்தார்கள். அந்த மார்க்கம் மையமாக்கப்பட்ட அரசியலில் எல்லாரும் இணைந்தார்கள். இன்றைக்கு மார்க்கம் என்று வந்துவிட்டால் நமக்கு மத அடையாளம் வந்துவிடும், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் நம்மை முஸ்லிம்கள் என்று முத்திரை குத்தி தனியாக வைத்து விடுவார்கள், நம்ம பொதுக்களத்திலே நின்று பொது நீரோட்டத்திலே நின்று எல்லோரையும் தேசியமாக மயமாக்க வேண்டும் என்று சொன்ன யாராலும் எதையும் ஒற்றுமையாக்க முடியவில்லை. இதைத்தான் இன்றைய நிகழ்கால இளைஞர்கள், வாலிபர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அரசியல் எனும் வார்த்தை நேரடியாக திருமறை குர்ஆனில் எங்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசியல் என்கிற ஒன்றை வைத்து செய்யப்படுகிற நிர்வாகம், ஆட்சி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசியல் என்கிற அர்த்தத்தில் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறான். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் வழங்கிய அருட்களை பற்றி சொல்லும் போது فَقَدْ آتَيْنَا آلَ إِبْرَاهِيمَ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَآتَيْنَاهُمْ مُلْكًا عَظِيمًا. நாம் இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு வேதத்தை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம், மேலும் அவர்களுக்கு பேராட்சியை வழங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் செய்த அருளை குறித்து சொல்கிறான். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ், எனது இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறாய், வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கம் எனும் அற்புத கலையை எனக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசியலின் மறுபிறவியாக இருக்கிற, அரசியலின் மறுபிழழ்வு வார்த்தையாக இருக்கிற அந்த முல்க், ஆட்சி அதிகாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. ஆக இப்படி ஏராளமான வசனங்களை மையமாக வைத்து பார்க்கிற போது ஆட்சி, அதிகாரம் என்பன போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் எதை மையமாக வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் சுமார் 13 ஆண்டு காலம் கழித்தார்கள். இந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதெல்லாம் தௌஹீத், போதித்ததெல்லாம் அகீதா, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க கூடாது என்கிற தௌஹீதையும் ஷிர்க்கையும் மாறி மாறி சொல்லி எந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களோ அந்த கூட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் மதீனாவினுடைய இஸ்லாமிய ஆட்சி. ஒரு இஸ்லாமிய அரசியல் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த ஆட்சியின் அம்சங்கள் என்னவாக இருக்கும், அந்த ஆட்சியின் அம்சங்கள் எப்படி இருக்கும்? அடிப்படையாக திருமறை குர்ஆன் 5 அம்சங்களை நமக்கு இஸ்லாமிய அரசியலாக சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிற போது, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உருவாக்கப்படும் போது, மக்கா நகரில் தௌஹீதை கட்டி அமைப்பதற்காக, தௌஹீதனும் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கே பிரம்மாண்டமாக போடப்பட்ட 13 ஆண்டு கால களப்பணியை மையமாக வைத்து கட்டியமைக்கப்படுகிற தௌஹீதின் கோட்டையாக வெளி உலகம் தெரிந்து கொள்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற இஸ்லாமிய ஆட்சியில் 5 அம்சங்கள் அடிப்படையாக இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் ஸ்லோகன்களை போல் வார்த்தைகளை அலங்காரமாக எழுதி வைக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள், திருப்பி அடி, திமிரி எழு என்பார்கள். இப்படியெல்லாம் விதவிதமான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை தங்களுடைய போஸ்டர்களிலே ஒட்டிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட வாசகங்கள் அல்ல திருமறை குர்ஆன் சொல்கிற அந்த 5 அம்ச திட்டங்கள். இஸ்லாமிய அரசியல் எதன் அடிப்படையில் கட்டியமைக்கப்படுவது? இஸ்லாமிய ஆட்சியாளர் எதன் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை நடத்துவார்? இஸ்லாமிய அரசியல்வாதி எப்படிப்பட்ட அடிப்படையில் இருப்பார்? முடப்பாக வேட்டியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு கரண்டை காலுக்கு கீழ் கரை வேட்டிகளை கட்டிக்கொண்டு முன்னாடி பத்து கார், பின்னாடி பத்து கார், கொடிகள், ஆபரண ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆர்ப்பரிப்புகள் என்கிற அடிப்படையில் போவதை இஸ்லாமிய மார்க்க அரசியல் என்று சொல்லவில்லை. எதை சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்க அரசியல் என்று? எந்த அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள்? எளிமையின் சிகரமாய் விளங்கிய அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தாண்டு காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்தார்களே, எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளவு பொன்னான ஆட்சி! இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்டுகொண்டிருக்கிற இந்த கற்பழிப்பு அசிங்கங்களில் ஏதேனும் ஒன்றாவது அன்றைக்கு அங்கே நடந்ததா? பட்டினி சாவுகள் நடந்ததா? பட்டினி போராட்டங்கள் நடந்ததா? கல்விக்காக வேண்டி போராட்டங்கள் நடந்ததா? வேலையில்லை என்கிற போராட்டங்கள் நடந்ததா? வறுமையில் அவர்கள் வாடினார்களா? முகம்மது மதத்தை எங்கள் மீது துஷ்பிரயோகம் செய்கிறார், சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் உரிமைகள் இல்லை என்று எந்த யூதனாவது எந்த கிறிஸ்தவனாவது குரல் எழுப்பினானா? மதீனாவில் மனித உரிமை மீறப்படுகிறது என்று ரோமாபுரியில் இருந்தோ பாரசீகத்தில் இருந்தோ எவனாவது மதீனாவிற்கு அதனாக கண்டன குரல் எழுப்பியிருப்பானா? அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்து விட்டது என்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்கிறோம், ஐநா சபை வந்து விட்டது என்கிறோம், உலகத்தில் அமைதியை உருவாக்கி விட்டோம் என்கிறார்கள். இரண்டாம் உலக போருக்கு பிறகு இனி உலக யுத்தம் நடக்கவே கூடாது என்பதற்காக சர்வதேச தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். பட்டினி சாவில்லாத ஊரியது, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத ஊரியது, கற்பழிப்பு அசிங்கங்கள் நடைபெறாத நாடுகள் எது? அல்லாஹ் நாடிய இஸ்லாமிய நாடுகள் சிலதை தவிர. அப்ப என்ன அர்த்தம் இதை நமக்கு சொல்லுகிறது? இஸ்லாம் எவைகளை மையமாக வைத்து, எவைகளை அடிப்படையாக வைத்து அரசியல் என்னும் கட்டிடம் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை இன்றைக்கு அந்த கட்டிடத்தின் கட்டமைப்புகளை தகர்த்து விட்டதன் விளைவு இவ்வளவு கொடூரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அசிங்கங்களையும் மறுவறுப்புகளையும் இன்றைக்கு சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய அரசியல் அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் ஐம்பெரும் அம்சங்களில் முதலாவது அம்சம் என்ன? அல் ஹாகிமியத்து லில்லாஹ். ஆட்சி ஏற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் எதை ஆட்சி என்று இந்த மக்களுக்கு சொல்கிறானோ, அல்லாஹ் எதை அரசாட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஷரியத் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நபிமார்களின் மூலம் சொல்லி இருக்கிறானோ, அந்த ஷரியத் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வகையிலே நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் திருமறை குர்ஆனில் சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்து யபகூன், அறியாமை கால ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, தீர்ப்பு வழங்குவதில் நீதி செலுத்துவதில் அல்லாஹுவை விட சிறந்தவன் யாராக இருக்க முடியும்? லி கௌமி யுக்கினூன், உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு. இன்னொரு வசனம் எப்படி சொல்கிறது? சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், நபியே தெளிவான முறையில் விளக்கப்பட்ட ஒரு ஷரியத்திலே உம்மை நாம் வைத்திருக்கிறோம், ஃபத்தபிஹா, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாமல் இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய மனு இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள், சற்றறக்குறைய சுமார் 200 வசனங்கள், அல்லாஹ் எதை இந்த உலகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்குரிய அரசியல் சாசனமாக இறக்கி வைத்திருக்கிறானோ அதை வைத்து தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். இரண்டாவது என்ன? அல் அதில், நீதி. யாராக இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி சொல்லும் போது பீதி கொள்ள கூடாது. நீதி என்று சொல்லுகிற போது உற்றார், உறவினர், பெற்றோர் என்று யாரையும் பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது ஆட்சியாளன் சாதாரண என்று பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்று பார்க்க கூடாது. அல் அதில், பரிபூர்ணமான நீதி நிலைநாட்டப்படுவதை இரண்டாம் அம்ச அரசியல் சாசனமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. எப்படி சொல்லுகிறது திருமறை குர்ஆன்? இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வ ஈதாஇதில் குர்பா என்ற அந்த வசனம் நீளுகிறது. இந்த வசனத்தின் முதல் அம்சமாக இறைவன் கட்டளையிடுவது, நிச்சயமாக இறைவன் நீதியை கொண்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில், நீதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான், ஆணையிடுகிறான் என்று நீதியின் அம்சத்தை இரண்டாவது விஷயமாக திருக்குர்ஆன் சொல்கிறது. மூன்றாவது என்ன? அல் முசாவாத், பரிபூர்ணமான முறையில் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும். எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். கருப்பன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. நீ மேலிருந்து வந்திருக்கிறாய், இவன் இடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் தொடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் அடி பாதத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று வர்ணங்களை காட்டி மக்கள் கூறு போடப்பட்டு விடக்கூடாது. இறைவனின் முன்னிலையில், படைத்தவன் முன்னிலையில், அல்லாஹ்வின் மாளிகையில் அனைவரும் சமம்தான் என்கிற கொள்கை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது உயிரோட்டமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அல் முசாவாத் என்கிற அந்த சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் மூன்றாவது அடிப்படை அம்சமாக சொல்லித் தருகிறது. இதையே திருமறை குர்ஆன் ஆழமாக விளக்குகிற போது, யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஜகரின் வ உன்ஸா, உங்களை ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. நான்காவது அரசியல் சாசனம் என்ன? அஷூரா. எந்த விஷயமாக இருந்தாலும் தாண்டுவண்டித்தனமாக முடிவெடுக்க கூடாது. வெளிநாடுகளுக்கு சென்று ஏர்போர்ட்டுகளில் மட்டுமே நின்று கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து இரவோடு இரவாக 1000 ரூபாய் செல்லாது, 5000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று ஆணையிடக்கூடாது. அல் மஷூரா, அல் முஷாவரா, மிக தெளிவான முறையில் ஆலோசனை பெறப்பட்டு, மிக தெளிவான முறையில் அறிவுள்ளவர்களிடம் ஆலோசனைகள் கருத்துக்கள் கேட்கப்பட்டு தான் எந்த சாசனமாக இருந்தாலும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே, எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த விவகாரமாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஇதா அஸம்த, உறுதியான முடிவெடுத்து விட்டால், ஃபத்வக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டி விடுங்கள் என்று இஸ்லாமிய அரசியல் நான்காவது அம்சமாக ஷூரா என்பதை சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவது என்ன? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து, குர்ஆனையும் சுன்னாவையும் மையமாக வைத்து, இறைவனுக்கு கட்டுப்படுகிற விதத்தில் அவர் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சியாக பிறப்பித்து விட்டால், அதிகாரமாக பிறப்பித்து விட்டால், ஆணையிட்டு விட்டால், அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக கொந்தளிக்க கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொந்தளிக்க கூடாது என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இந்த ஐந்து அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் பிரிவுகளின் அற்புத மூலக்கூறுகளாக இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லித் தருகிறது. இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். இதை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை இந்த பூமியிலே தந்தார்கள். யார்? பாரம்பரியமாக, பரம்பரை பரம்பரையாக நாங்கள் எல்லாம் ஆளுகிற வம்சம் கொண்டவர்கள் என்று ஆணவத்தோடு இருந்த ரோமர்களும் பாரசீகர்களும் பாடம் கற்கிற விதத்திலே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல். எப்படிப்பட்ட அரசியல்? அகிலத்தின் அருட்கொடை என்னென்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக இந்த பூவுலகில் சுமார் 23 ஆண்டு காலம் இருந்தார்களே, 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு தலைவராக இருந்தார்கள். 13 கழித்து மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலமும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இஸ்லாமிய அரசாட்சியை நிறுவிய ஒரு மாபெரும் ஆட்சியாளராக மதீனாவில் விளங்கினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட அரசியலை இந்த பூமிக்கு தந்தார்கள்! இன்றைக்கு மலம் வீசுகிற, இன்றைக்கு நாற்றத்தை எடுக்கக்கூடிய இந்த சாக்கடை அரசியல் இன்றைக்கு இருந்ததா? எப்படிப்பட்ட அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள்! அந்நியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில், ரோமர்களும் பாரசீகர்களும் அதிசயப்படக்கூடிய விதத்தில், இப்படியெல்லாம் இவரால் ஆட்சி செய்ய முடிகிறாரா என்று அவர்கள் வியக்கிற விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அகிலத்தின் அருட்கொடை அண்டல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான ஆட்சியாளராக இருந்திருக்கிறார். உலகத்தில் இதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இனி ஆட்சி செய்கிற எவனுமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இப்படி ஒரு வார்த்தையை வரலாறுல யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை எந்த அரசியல் கட்சி தலைவராலும் எந்த ஆட்சியாளராலும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இஸ்லாமிய அரசியலை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதாவையும் மன்ஹஜையும் அடிவேராக போட்டு அதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட அந்த அரசியல் எனும் கட்டிடத்தின் சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமை யஅதில் இதா லம் அதில், நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும்? நாங்க இங்க சொல்லிட முடியுமா? இன்றைக்கு ஆட்சியாளர்கள் யாராவது அப்படி சொல்லிவிட முடியுமா? கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாவம், 8 வயது சிறுமி அநியாயமான முறையில் நசுக்கப்பட்டிருக்கிறாள், அநியாயமான முறையில் அந்த காவிகளின் காம பசிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாள் என்று பகிரங்கமான முறையிலே வெளிக்கு வந்ததற்கு பிறகும், வெளியே செய்து வந்ததற்கு பிறகும் சரியான நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு தான் இன்றைய ஆட்சியாளர்களின் அவல நிலை இருக்கிறது.
2: திட்டமிட்டே இனக்கலவரங்களை செய்கிறார்கள், திட்டமிட்டே இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, திட்டமிட்டே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மோசமான முறையில் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வீடியோ ஆதாரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டதற்கு பிறகும் அந்த ஆட்சியாளர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்குத்தான் இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் முஸ்லீம்கள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி எப்படி இருந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி எப்படி இருந்தது, நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும் என்றார்கள். அது மட்டுமா, உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத வார்த்தை அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருடினாலும் லகதா முஹம்மதுன் யதஹா, அவளுடைய கரத்தை கூட முஹம்மத் துண்டித்து விடுவார் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எந்த ஆட்சியாளராவது சொல்ல முடியுமா, இப்படி எந்த ஆட்சியாளராவது சொல்லி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கும்போது மகன் மருமகன் என்று தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லோருக்கும் பதவிகள் கொடுத்துவிட்டு, பேரப்பிள்ளை அவனுக்கு பிறந்த வாரிசு என்று அவர்களுக்கும் சொத்துக்களை சேர்த்துவிட்டு இன்று வரைக்கும் அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய தலைவர்களைத்தான் சமுதாயம் கண்டுகொண்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையில் நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியும் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லீம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimwanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
2: இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையில் நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான அரசியலாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் சாதாரணமாக இருந்ததா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அரசியலை பார்த்து மக்கள் சொன்ன கருத்து என்ன, மக்களின் வாக்குமூலம் எப்படி இருந்தது? வமா நீல மின்ஹு ஷைஉன் கத், யாரும் இந்த இறை தூதரால் பழிவாங்கப்படவில்லை, யாரும் இந்த இறை தூதரால் பாதிக்கப்படவில்லை. இப்படி எந்த ஆட்சியாளரை பற்றியாவது சொல்ல முடியுமா? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, கைத்தட்டினால் நமக்காக குரல் எழுப்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எவ்வளவு கேவலங்களை இந்த தலைவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு மோசமான தடங்களை இந்த தலைவர்கள் உருவாக்கிவிட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை கொடுப்பதற்கும் பெருங்கொண்ட கூட்டம் தயாராக இருந்த போதும், அகிலத்தெருக்கொடை அண்டன பெருமானார் கண் சிமிட்டினால் போதும் தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு பெருங்கொண்ட கூட்டம் தயாராக அவருடைய வீட்டு வாசலில் இருந்த போதும் கூட அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் பழிவாங்கப்பட்டதில்லை, யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் தண்டித்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வின் வரம்புகள் மீறிவிட்டால் அல்லாஹ்விற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் கண்டிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்லாமிய அரசியல். இவரைத்தான் இஸ்லாமிய நிர்வாகி, இவரைத்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று சொல்ல முடியும். அகிலத்தின் அருண்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சொத்தை பங்கிடும் போது எப்படி இருந்தார்கள், பொது சொத்தை பங்கிடும் போது எப்படிப்பட்ட ஒரு பண்புகளை கடைபிடித்தார்கள், நான் உங்களுக்கு கொடுப்பவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நான் உங்களிடையிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். பார்க்க முடியுமா அப்படி, இன்றைக்கு பார்க்க முடியுமா அப்படி, பதவிகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, இலாக்காக்கள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, அமைச்சரவை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, எந்த அந்த இலாக்காவில் லாபம் கூட வருகிறதோ, எந்த இலாக்காவில் லஞ்சம் அதிகம் பெற முடியுமோ அங்கே தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி அமைச்சரவை ஆரம்பித்து தேர்தலில் நிற்பதற்குண்டான சீட்டுகள் ஆரம்பித்து ஒரு சாதாரண வார்டு பதவி வரைக்கும் இன்றைக்கு லஞ்சத்தை மையமாக வைத்து, பெட்டிகளை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு அந்த இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாகியாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தார்கள், நான் உங்களுக்கு தருபவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்கள் மத்தியிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பதவியை பெறுவதற்காக, ஆட்சியை அடைவதற்காக ரோட்டிலே இறங்கி வீதி வீதியாக சென்று எனக்கு அம்மா தாயே என்று பிச்சை கேட்பதற்கு இணையாக இன்றைக்கு பொறுப்புகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஓட்டுகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாக நடைமுறையை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள், பொறுப்பை யாரும் கேட்டு வாங்க கூடாது என்றார்கள், பதவியை யாரும் கேட்டு பெறக்கூடாது என்றார்கள். தன்னிடத்திலே யாராவது பொறுப்பையோ பதவியோ கேட்பார்களாயின் அவர் அல்லாஹ்வின் தூதர் சிலாசுவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான தோழராக இருந்தாலும் பதவியை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல்வாதி எங்க பார்க்க முடியும், இப்படிப்பட்ட ஆட்சியாளரை இந்த உலகம் எங்கே பார்க்க முடியும், இப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நாம் கண்டுகொண்டிருக்கிறோமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அடிப்படையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தாமிலுனி, எனக்கு நீங்கள் பொறுப்பு தர மாட்டீர்களா அல்லாஹ்வின் தூதரே? வாயை விட்டு கேட்கிறாங்க, வாயை விட்டு கேட்கிறார்களா, தஸ்தாமிலுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் பொறுப்பிலே நியமிக்க மாட்டீர்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு கொடுக்கிற வாய் வழி வாக்கு மூலம் இப்படி நான் சொன்னவண்ணே அவர்கள் தம் கரத்தால் என் தோளை தட்டிவிட்டு சொன்னார்கள், அபூதரே நீர் பலஹீனமானவர், இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்று சொன்னார்கள், இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்றார்கள், நீர் பலஹீனமானவர், இந்த பொறுப்பு அமானிதம், வஇன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வநதாமத்துன், நிச்சயமாக இந்த பொறுப்பு என்பது மறுமை நாளில் இழிவாக வரும், மறுமை நாளில் மிகப்பெரும் வருத்தமாக வரும், இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்த சிலரை தவிர எல்லோருக்கும் இந்த பொறுப்பு நாளைய மறுமையில் மிகப்பெரிய இழிவாய், மிகப்பெரிய சோதனையாய் வந்து நிற்கும் என்று சொன்னார்களே. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல முடியும், யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? இன்றைக்கு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிப்பவன் கூட நாளைக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் என்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் தானே இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உருவாக்கியது இன்றைய சாக்கடை அரசியல், இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கியது இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி என்னை உங்களுக்குரிய ஆட்சியாளராய் நியமிங்கள், என்னை உங்களுக்குரிய பொறுப்பாளராய் நியமிங்கள் என்று பொறுப்பை கேட்டு பெறக்கூடியதை உருவாக்கியது லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனால் கேட்பவர்களுக்கு பொறுப்பை தரமாட்டேன் என்று சொன்னதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது பைத்தியக்கார அரசியல், ஆன்மீக அரசியல் என்கிற பேர்ல இன்றைக்கு சிலர் உளறி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக அரசியலை சொன்னது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம் என்றால் என்ன? உன் ஆன்மா இறைவனுடைய விஷயத்தில் அச்சத்தோடு பொறுப்பாளர்களுடைய, உன் பொறுப்புக்கு கீழ் நியமிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளை புரிந்து ஆட்சி நடத்துகிறாயே, அதுதான் ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை இந்த உலகத்திலே நிறுவியது, நடத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது மட்டுமா, எப்படிப்பட்ட ஆட்சியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி காட்டினார்கள். தன்னால் நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள எந்த ஆளுநராவது, எந்த பொறுப்பாளராவது.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
4: அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: எந்த வாரிசையும் நான் எந்த விதமான கட்சி பதவிக்கோ அரசியல் பதவிக்கோ தரமாட்டேன், அப்படி தந்தால் என்னை நடுரோட்டிலே வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் சவால் விட்ட தலைவர்களுடைய பிள்ளைதான் நான் முதல்வரானால் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு நான் யாரை சொல்றேன். என் வீட்டில் இருந்தோ என்னுடைய வாரிசுகளில் யாரையாவது கட்சி பணிக்கோ அல்லது ஆட்சி பணிக்கோ நான் நியமித்தால் என்னை நடு ரோட்டில் சவுக்கால் கட்டி வச்சு அடிங்கன்னு பீலா விட்டார் ஒரு காலத்தில். இன்னைக்கு அவர் வீட்டு வாரிசு தான் அன்புமணியாகிய நான் முதலமைச்சர் ஆனால் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒபாமாவை பார்த்து. இதுதான் இன்றைய மௌட்டிக அரசியல், இதுதான் இன்றைய லௌகீக அரசியல். ஆனா அண்ணலார் கொடுத்த இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆட்சித் தலைவராக இருந்தாரே, அவருடைய வாரிசுகளுக்கு அந்த அமைச்சரவையில் என்ன இடம் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அண்ணலாரின் அன்பு வாரிசு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார்கள்? போர்க்களம் ஒன்று வருகிறது, நிறைய கனிமத்து கிடைக்கிறது, பொதுமக்கள் எல்லாம் கனிமத்தை வாங்கி பயன்பெறுகிறார்கள், எல்லோருக்கும் தந்தையவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். பெற்ற பிள்ளை நான் வேலை செய்து செய்து அழியவர்களுக்கு சேவகம் செய்து செய்து வீட்டிலே மாவை குழைத்து குழைத்து கையெல்லாம் இறுக காய்த்து விட்டது. ஒரே ஒரு பணியாளரை கேட்டு விட்டு வரலாம் என்று போனவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அரசியல் குல வாரிசுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி என்ன? போறாங்க, வீட்டில் ரசூலா இல்லை, ஆயிஷா ரழியல்லாஹு இருக்கிறாங்க, விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி உங்க மகன் வந்தாங்க, ஒரு பணியாளரை கேட்டார்கள் என்று சொன்ன உடனே நேராக வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருக்கும் மனைவிக்கும் அலிக்கும் ஃபாத்திமாக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் இருவருக்கும் நீங்கள் இருவரும் கேட்ட ஒன்றை விட சிறப்பான ஒன்றை உங்கள் இருவருக்கும் அறிவிக்கட்டுமா? அதுதான் அன்னைக்குள்ள அரசியல், அதுதான் இஸ்லாமிய அரசியல். இன்றைக்கு பிள்ளைகள் வாய் திறந்து கேட்க வேண்டாம், பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு கட்சியில் பதவி, பிள்ளை பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு அமைச்சரவைகளிடம், பிள்ளை பிறந்து விட்டால் பேரன் பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு ஆட்சியில் இடம். இதுதான் இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனா அன்னைக்கு இருந்த ஆன்மீக அரசியல் எப்படி இருந்தது? அன்றைக்கு இருந்த அறம் கூறும் இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்துச்சு? பெத்த உள்ள ஒரே ஒரு வேலைக்காரனை கேட்ட போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து மகனையும் மகளையும் மருமகனையும் உட்கார வச்சு உங்கள் இருவருக்கும் நீங்கள் கேட்ட ஒன்றை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு சுபஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுங்கள். இது நீங்கள் இருவரும் கேட்கக்கூடிய காதிம் என்கிற அந்த பணியாளரை விட உங்களுக்கு சிறந்தது சொன்னாங்களே. இப்படி ஒரு அரசியல் தலைவரை இந்த உலகத்தில் யாராவது பார்க்க முடியுமா? இதுதான் இஸ்லாமிய அரசியல். இதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பை தான் நபிகள் நாயகம் சல்லாசர்கள் உருவாக்கினார்கள். ஏங்க, இன்றைக்கு சாதாரணமான ஒரு பதவியில் இருந்து விட்டாலே எப்படி ஆட்டம் போடுகிறார்கள், எப்படி குதிக்கிறார்கள், எப்படி கர்ஜிக்கிறார்கள், எப்படி உல்லாசரகமான வாகனங்களிலே பவடி வருகிறார்கள், எப்படி ஆடம்பரத்தோடும் படாட்டோபத்தோடும் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகர் என்கிற மிகப்பெரிய நகரமே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. எந்த இடத்திலிருந்து அடித்து துரத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அதே இடத்தின் ஆட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கைக்குள் வருகிறது. அதே அந்த நாட்டின் அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணசைவிற்குள் வருகிறது. ஆனால் உள்ளே போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனார்கள்? மக்கா நகருக்குள் நுழைகிற போது அந்த மாபெரும் இஸ்லாமிய தலைவர், அந்த மாபெரும் அரசியல் சக்கரவர்த்தி எப்படி உள்ளே போனார்? வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள், மக்கா நகருக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் போது போன அந்த வர்ணனையை தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபத்ஹை ஓதிக்கொண்டு வெற்றி, அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு ஒட்டகத்தினுடைய அந்த வாரை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையிலேயே போகிறார்கள். பெருமானாரின் மீது ஒரு பெருமை வந்து விட்டது என்பதை யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு, சொல்லிவிட முடியாத அளவிற்கு பணிவின் சிகரமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் குனிந்து போனதை வர்ணிக்கிற போது சொல்கிறார்கள், கொஞ்சம் இருந்தால் பெருமானாரின் தாடி அந்த ஒட்டகத்தின் மீது ஒட்டி இருக்கும் என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையில், பணிந்த நிலையில் போனார்களே. அது தலைவரா? சும்மா ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட கூட்டு வந்துகிட்டு இவர்கள் சொல்லுகிற கருத்து சரியா இருக்குதோ சரியா இல்லையோ எதை கேட்டாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எதை சொன்னாலும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கோமாளி கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இது அரசியலா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அதுதான் அரசியல், அதுதான் ஆன்மீக அரசியல், அதுதான் இஸ்லாம் சொல்லித்தந்த அரசியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியல் அதுதான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அரசியலை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள்? போர்க்களம் என்று வரும்போது பின்னாடி நிற்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏசி அறையில் இருந்து கொண்டு ஆணைகளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. படை என்று வந்து விட்டால், போர் என்று வந்து விட்டால் முன்னாடி வந்து நின்று அனன் நபியுல் அகதீப் அனபின் அப்துல் முத்தலிப் என்று சொல்லி வீரியமாக போவார்கள். நான் நபி பொய்யர் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு என்று சொல்லி போர்க்களத்திலே முன்னாடி போய் நின்றார்களே, அது அரசியலா? அவர்கள் தலைவரா? அவர்கள் அரசியல் தலைவர்களா? வெறுமனே குளிர்ச்சாதன பெட்டைக்குள் உள்ளே இருந்து கொண்டு கட்டளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களா? இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இன்னும் உச்சகட்டமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? நடைபெறுகிற எந்த காரியத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த திறமை அவனுக்கு இருக்கிறதோ அவனைத்தான் இந்த உலகம் அரசியல்வாதியாக பார்க்கும். சாதாரணமா ஒரு செய்தி நடக்கும், நடக்கிற அந்த செய்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய மௌட்டீக லௌகீக அரசியல்வாதிகளின் அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ரசூலுல்லா உருவாக்கி வைத்த அரசியல் எப்படி தெரியுமா? இயற்கையாகவே பெருமானாருக்கு புகழ் சேர்க்க எந்த விஷயம் நடந்தாலும் அதை ரசூல் சலாலை சொல்லும் எந்த வகையிலும் தனக்கு சாதகமாக்கிக் கொள்ளாமல் பணிவாக போனார்களே, அதுதான் ரசூலுல்லா உருவாக்கி தந்த ஆன்மீக அரசியல். ஆமாம் சகோதரர்களே, பெருமானார் சல்லாலுடைய வாழ்க்கையில் அகிலத்தின் நறுக்கொடை, கண்களில் கண்ணீர் விட்டு தன்னுடைய உலக விஷயங்களுக்காக, இந்த உலகத்தில் பெருமானார் சல்லாலை செல்லம் தம்முடைய உறவுகளின் பிரிவுகளுக்காக அழுத சம்பவங்களை அளவாக பட்டியல் போட்டு விடலாம். அதிலே உள்ள முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் சல்லாலை செல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் வாரிசு ஒன்று இறந்து போகிறது. இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சோதனைகளை கண்டுதான் களத்திலே வென்றிருக்கிறார். சாதாரணமான சோதனைகள் அல்ல, பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாம் இள வயதிலேயே பால்ய பருவத்திலேயே மரணிக்கிற மிகப்பெரிய சோதனையை கண்டுவிட்டு தான் களத்தில் ஜொலித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு பிள்ளை இறந்து விட்டால் இன்றைக்கு நம்மால் தாங்க முடிவதில்லை, பிள்ளை பேர் கொஞ்சம் தள்ளி போய்விட்டால் துடித்து விடுகிறோம், திருமணமாகி சில ஆண்டுகள் கொஞ்சம் ஆண்டுகள் தள்ளி போனாலே நாம் எல்லாம் வளவளத்து போய் விடுகிறோம். ஆனா பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாரையும் பால பருவத்திலேயே பால்ய பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துதான் அந்த களத்திலே ஜொலித்தார்கள் சகோதரர்களே. இப்ராஹிம் என்கிற ஆண் வாரிசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிகிறது. பொதுமக்கள் பேசுகிறார்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் வந்த போது இறை தூதரின் மகன் இறந்து போய்விட்டார், அதனால் தான் இதோ இன்றைக்கு கிரகணம் வந்து விட்டது என்று சொல்கிறார்கள். இது மட்டும் இன்னைக்கு நடந்திருந்தா அதை பெரிய போஸ்டர் ஆக்கி நம்மளுங்க, அதையே பெரிய டைட்டில் ஆக்கி இருப்பாருங்க. தலைவரின் குழந்தை இறந்ததற்கு சூரியனே கண்ணீர் வடித்துருச்சுமா, டே சூரியனாலே ஹார்ட் அது எப்படி கண்ணீர் வடிக்கும், அதெல்லாம் பேசக்கூடாது, டைட்டில் போட்டு விடுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய ஆண் வாரிசு இறக்கிறது, அந்த இறந்த அன்று பாருங்கள் சகோதரர்களே சூரிய கிரணகம் இருக்கிறது, உடனே மக்கள் தாமாக பேசுகிறார்கள், காசு கொடுத்து பேச வைக்கவில்லை, யாரும் விளம்பரம் தேடுவதற்காக பேச வைக்கவில்லை, தாமாக பேசுகிறார்கள். கஸஃபத்தி ஷம்சுலி மௌத்தி இப்ராஹிம், நபியின் வாரிசு இறந்த காரணத்தினால் இதோ சூரியனுக்கே கிரகணம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு போகிறது. பிரபலம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பி இருந்தால், பொதுமக்கள் அனைவரும் தன்னை ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சமூகத்திலே ஏழாவது நடைபெறாதா, அதை வைத்து அரசியல் களம் கண்டு தன் பேரை தனியாக காட்டி விடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை, ரசூலுல்லாஹ் தானாக வந்து மாட்டுகிறது, தானாக மக்கள் பேசுகிறார்கள், அதை மறுத்து பேசாவிட்டால் கூட பரவாயில்லை, மௌனமாக ஆமோதித்து விட்டிருந்தாலே டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கும். இன்னைக்கு அதுதானே எல்லாம் பண்றான், இன்றைக்கு அதுதானே பண்றான், மீடியாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் தூக்கி எறிகிற எச்சில் இலைகளை பொறுக்குவதற்கு சமமாக டிஆர்பி ரேட்டிங் எகிர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதையெல்லாம் காட்சி ஊடகப்படுத்துகிறார்கள், எதை எதையெல்லாம் எந்தெந்த அசிங்கங்களை எல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தியை எவனும் பேச மாட்டான். ஒரு சின்னஞ்சிறு பெண்மணி, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை, அது கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு தூக்கி போடப்பட்டாலும் அதை காட்சி ஊடகப்படுத்த மாட்டார்கள். ஆனா சினிமா நட்சத்திரம் ஒருவன் வந்து விட்டால், சினிமா நடிகை ஒருவன் வந்து விட்டால் அதை திரும்ப திரும்ப பேசி, வந்த நடிகை சாராயம் குடித்து செத்து போனாலும் என்னவோ இந்த தேசத்திற்கே அவள் ஒரு ஷஹீத் அடைந்ததை போல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய தியாகியை போல அவளை தேசிய கொடி போத்தி போத்தக்கூடியதையெல்லாம் இன்றைக்கு மீடியா படம் பிடிச்சு காட்டும். ஏன், விளம்பரம் என்கிற பித்து பிடித்து இன்றைக்கு மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கீகாரம் என்கிற அந்த ஒன்றை தேடி இன்றைக்கு நெருப்பாய் மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பேஸ்புக்கிலே ஒவ்வொன்றையும் போட்டுவிட்டு, இன்னைக்கு 100 லைக், இன்னைக்கு 200 லைக், பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். காலைல எந்திரிச்ச உடனே பேஸ்புக்கை பார்க்க எத்தனை லைக் அப்படிங்கிற, நிறைய பேர் அடிக்ட் ஆகி வந்திருக்கிறான் இன்னைக்கு, அடிக்ட். எப்படி வாட்ஸ்அப்லேயே நம்ம போட்டோம்னா அது எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்க்குறான், 10 பேர் பார்த்துட்டான், 20 பேர் பார்த்துட்டான், 30 பேர் பார்த்துட்டான், 40 பேர் பார்த்துட்டான். இப்படி சகோதரர்களே, விளம்பரத்திற்கு பின்னால் அங்கீகாரம் என்கின்ற அந்த பித்தை பிடித்த பைத்தியங்களை போல் இன்றைக்கு மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களே கொண்டு வந்து சேர்த்தான் புகழை, பாருங்க நபியின் வாரிசு இறந்துருச்சு, அதனால சூரியனுக்கே கிரகணம் வந்துருச்சு. அகிலத்தின் நெருக்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிமானி யௌமி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, சூரியன் மட்டுமல்ல சந்திரனையும் சேர்த்து சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அரசியல்வாதி, மக்கள் பேசுறது சூரியன் தான், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனையும் சொல்லி சந்திரனையும் சொல்லி சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கஸிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, நிச்சயமாக சூரியனோ சந்திரனோ யாருடைய இறப்பிற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ கிரகணம் கொள்வதில்லை. ஃபஇதா ரஐதும் ஃபஸல்லு, எனவே கிரகணத்தை பார்த்து விட்டால் தொழ போங்கயா, தேவையில்லாத பேச்ச பேசாதீங்க. இது அரசியல், எப்படி மக்கள் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறான், புகழை தூக்கி போட்டு விட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துடும் போது பிசாம போய் எல்லாம் தொழுவுங்க, அந்த கிரகணம் முடியும் வரைக்கும் சொன்ன அவங்க தலைவரா, சும்மா ஒன்று நடந்தா காவிரியின் நாயகனேன்னு போட்டுருவான், சும்மா ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார், ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார், காவிரியின் நாயகனேன் என்று ஃப்ளெக்ஸ் போர்டை அடித்து அலைந்து கொண்டிருக்கிற இவர்கள் தலைவர்களா. சகோதரர்களே, குப்பைகள் இது, இது குப்பைகள், இந்த குப்பைகளை கிளற கிளற நாத்தம் தான் அடிக்குமே தவிர, மலம் தான் வீசுமே தவிர, மனம் ஒரு காலமும் வீச போவதில்லை. தௌஹீதின் பக்கம் வாருங்கள், அகைதாவின் பக்கம் பாருங்கள். இப்படி ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிலைநாட்ட முடிந்தது, இப்படிப்பட்ட ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிறைவேற்ற முடிந்ததுன்னா, அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் போட்ட அடித்தளம், அந்த அடித்தளத்தை போடுவதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள், மீதி எல்லாம் தானா நடக்கும், மீதி எல்லாம் தானா நடக்கும். அன்பு சகோதரர்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகளுடைய வயிறில் புயலியை கரைப்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு எதிராகத்தான். நான் பல கூட்டங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆனாலும் ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த காவி கயவர்கள் அஞ்சுவதும் நடுங்குவதும் ஜாகீர் நாயக்கை போன்ற இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்துதான். ஏன் அவனுக்கு தெரியும், இவர்களுடைய கடுகு சிறு சென்றாலும் காரம் பெருசு. நல்லா புரிஞ்சுக்க, இஸ்லாமிய அடைப்பு என்பது கடுகை போல், அது சிறுசாகத்தான் இருக்கும், ஆனா அதன் காரம் ரொம்ப பெருசு. அதனாலதான் ஃபிரோன் பயந்தது மூசா நபி என்கிற இஸ்லாமிய அழைப்பாளருக்காக. வரலாறை படியுங்கள். இஸ்லாமிய அடைப்பு எங்கே ஓங்கி ஒழிக்கப்படுகிறதோ, அந்த இஸ்லாமிய அடைப்பை மையமாக வைத்து எங்கே அரசியல் அமைப்பு கட்டியமைக்கப்படுகிறதோ அதுதான் நிற்கும், அதுதான் நிலைக்கும். தௌஹீத் என்பதை, அகீதா என்பதை ஓரமாக வைத்துவிட்டு எத்தனை அரசியல் கட்டடங்களை நாம் கட்டி எழுப்பினாலும் சகோதரர்களே, அது சுக்குநூறாக போகும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தௌஹீத் அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அகீதா அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. அல்லாஹ்வின் மார்க்கத்தை பூமியில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பூமியை தாராளமாக தந்து விடுவேன் என்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 13 ஆண்டு கால இஸ்லாமிய அழைப்புப்படியில் அல்லது 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தில் எங்கேயாவது யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா, அதிகாரத்தை தா என்று கேட்டார்களா? சஹாபாக்கள் கேட்டார்களா? எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் மக்கா நகரில் மார்க்கம் பேச ஆரம்பித்த போது ஒரு இருக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருந்திருக்கவில்லை, ஒரு அறை ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டியமைக்கப்பட்ட காபாவின் ஆலயம் கூட ரசூலுல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் தௌஹீதை சொன்னார்கள், ஷிர்கை எதிர்த்தார்கள், அகீதாவை போதித்தார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். கடைசியில் இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராது கைலா மஆத், நபியே குர்ஆனை உம்மீது இறக்கியவன் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட மக்காவிற்கு மீண்டும் உங்களை கொண்டு செல்வான் என்று அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி மக்கா கிடைத்தது, மதீனா கிடைத்தது, கலீஃபாக்கள் வந்தார்கள், அதற்கு அடுத்தடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பூமியின் மூன்று பகுதியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய அடையாளமாக. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் யுத்தத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அடையுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியதை அவர்களுக்கு அறிவியுங்கள். யாருக்கு சொன்னாங்க? யுத்தகலத்திலே சொன்னார்கள், கைபர் என்கிற யுத்தகலத்திலே சொன்னார்கள், யூதர்களை சந்திக்க போகும் போது சொன்னார்கள், அலியே நீங்கள் அவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அடையுங்கள், உங்களுடைய அழைப்பை கேட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டால் அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதனாலதான் அங்க தாவாவை மையமாக வைத்து, அழைப்பை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த வீரியமான நடையை போட்டார்கள். எந்த திசையிலும் இஸ்லாமிய கொடி பறந்தது, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய நெடி அடித்தது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை தள்ளி வச்சுட்டு, அகீதாவை தள்ளி வச்சுட்டு, தௌஹீதை தள்ளி வச்சுட்டு, தீன் என்கிற பிரச்சாரத்தை தள்ளி வச்சுட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு சகோதரர்களே, ஆயிரம் கரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அது இறுதியில் முடிவது பூஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் வையுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? அகீதாவை எடுத்து சொல்லுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா? தௌஹீதை எடுத்து சொல்லுங்கள். அல்லாஹ்வின் அருள் வேண்டுமா? தௌஹீதை நிலைநாட்ட பாடு

0: வழங்கியிருந்தார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
0: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: ஹதீஸ் 548. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா, உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா, செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அடிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010.
0: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
1: You are listening to
0: முஸ்லிம் வானொலி.

0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: மன அழுத்தங்கள் அதிகமாகி இன்னைக்கு அதிகமானவர்கள் சூசைட் பண்ற அளவுக்கு போய் ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிச்சு வாழ்க்கை பிரிஞ்சு போய் தன்னந்தனியா உட்கார்ந்து இப்படி இது சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுறாங்க. இதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நமக்கு காரணமா இருக்குது. இன்னைக்கு தலைவலி, பிடரி கடுக்கிறது, முடி கொட்டுறது, ஞாபக மறதி ஏற்படுறது, கேஸ்டிக் உடைய அந்த சிம்டம்ஸ், அடி வயிற்றுல வலி இருக்கிறது, குதிகால் கடுக்கிறது, அதே மாதிரியாக சத்தங்கள், இறைச்சல்கள் பிடிக்காம இருக்கிறது, ஷோல்டர்ல பெயின் இருக்கிறது, லோ மூடா இருக்கிறது, வாழ பிடிக்கல, சமைக்க பிடிக்கல, ஒழுங்கா உடுக்க பிடிக்கல, அப்படி என்று இருக்கிறது, ஏதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேலைய செய்ய முடியல, இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதும், அதே மாதிரி ஆண்கள் அவங்க வந்து ஆண்மைக்குறைவற்றவர்களாக அவங்களை அவங்க தாழ்த்தி கொள்றது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படி என்று அவங்க நினைக்கிறது, பிள்ளைகள் முகத்தை பார்த்து பேச முடியாம இருக்கிறது, வீட்டுக்கு போறதுக்கே விருப்பம் இல்லாம இருக்கிறது, நண்பர்களை வந்து சந்திக்க முடியாம இருக்கிறது, வியாபாரத்துல எப்பவுமே பின்னடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட பல காரணங்கள் ஏற்பட்டுட்டே இருக்குது. ஒட்டு மொத்தமா இந்த காரணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் தான் காரணம். இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே ஏற்படாம இருக்கணுமா அப்படி என்று சொன்னா முடியவே முடியாது. ஏன்னா மனுஷனா பிறந்தா ஸ்ட்ரெஸ் இருந்துதான் ஆகும். அது இல்லாம ஒரு மனுஷனும் வாழ முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் தொழுக. அல்லாஹ் உடன் நெருங்குறோம். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, நபியே, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் விசாரித்தால் இன்னி கரீபுன் உஜீபு தஅவத்து தாயி என்று சொல்லுங்கிறான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பாங்க, கேட்டா என்னை எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படி என்று சொல்றான் அல்லாஹ். இன்னி கரீபுன், நான் ரொம்ப அருகில இருக்கிறேன். உஜீபு தஅவத்து தாயி, என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படி என்று அல்லாஹ்க்கு சுபஹானத்தலா அவனுடைய திருமறையில சொல்லி காட்டான். மனுஷனுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். சிகரெட்டு குடிச்சு, சாராயம் குடிச்சு, டிஸ்கோவில் கலந்துக்கிட்டு, மியூசிக் கேட்டு, ஆடல் பாடல் செய்து, வெளியில போய் ஒரு நதிக்கரையில் உட்கார்ந்து, நதியில

0: கல்லறிஞ்சி கடற்கரையில் உட்கார்ந்து காற்று வாங்கி ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கலாம் அப்படின்னு நினைச்சா அது நாம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு. மனசுல உள்ள பாரங்களை கீழே எடுத்து வைக்காம எப்படி நம்ம அதுல இருந்து வெளியில வர முடியும்? அல்லாஹு தஆலா இந்த மனுஷனை படைச்சிட்டு இந்த மனுஷனுக்கு இறைவனை அறிமுகப்படுத்துற விதம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன், என்னட்ட கேட்டா நான் அதுக்கு கொடுக்குறேங்கிறான், என்னட்ட கேளு நான் அதுக்கு பதில் அளிக்கிறேங்கிறான். அப்ப இறைவனை நாம நெருங்குறது இல்லை. இன்னைக்கு தொழக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சிக்கிட்டு போகுது, இறை தொடர்பு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. எப்ப இந்த தொலைத்தொடர்பு சாதனம் வந்துச்சோ, எப்ப இந்த போன் வந்துச்சோ, எப்ப இன்டர்நெட் டிவி இதெல்லாம் வந்துச்சோ, வேறு ஒரு தொடர்புல நம்ம மைண்டை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இன்னொரு தொடர்புல இருந்துட்டே இருக்கிறோம். இறை தொடர்பு அப்படியே குறையுது. அல்லாவை நெருங்கிறது, அல்லாஹ் கிட்ட ஓடி போய் கேட்கறது நம்மகிட்ட குறைஞ்சிட்டே இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரைவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ யாருடைய பிறப்புக்கோ சாவுக்கோ வாரது கிடையாது, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்து ரெண்டு அத்தாட்சி, அது உங்களுக்கு ஏற்பட்டால் தொழுகையின் பக்கம் விரையுங்க, அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க அப்படிங்கிறாங்க. நபி அவர்கள் மனசுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா எங்க போவாங்க? தொழுகைக்கு போவாங்க. நம்ம பிரச்சனையை முறையிடுறதுக்கு அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கிறா? சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வை தவிர வேறு யார் இருக்கா? அவனால மட்டும்தானே முடியும். நம்ம ஏதாவது சொல்லுவாங்க, உடுத்து கழிச்சு வந்துட்டு போகணும், உடுப்பு பிச்சைக்கு, திண்டு கழிச்சு வந்துட்டு போகணும், சோத்து பிச்சைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கேட்டா தரக்கூடிய ஆளுகிட்ட போய் கேட்கணுங்க, அவனுக்கே ஒண்ணுமே இல்லாம லாட்ரி அடிச்சுட்டு அவன்கிட்ட போய் நீ என்ன கேட்கறது? நம்ம என்ன பிரச்சனையை கேட்கிறோம்? மனசு நிறைய பிரச்சனை, கஷ்டம், மனசுல ரொம்ப வேதனை, வாழ்க்கையில ரொம்ப சோதனை, குடும்பம் சரியில்லை, புருஷன் சரியில்லை, பிள்ளை சரியில்லை, வாழ்க்கை சரியில்லை, வருமானம் சரியில்லை, ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே சக்தி அல்லாஹ் மட்டும்தானே, வேற யாரு இருக்கிறா? அந்த அல்லாஹ் கிட்ட தானே கேட்க முடியும், வேற யார்ட்டுமே கேட்க முடியாது. இன்னொருத்தர்கிட்ட கேட்கும் போது அவன் நம்ம பிரச்சனையை தெரிஞ்சு வச்சு அவன் தலையில வச்சிருக்க முடியாம இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது நாலு பேருக்கு தெரிஞ்சு நாசமா போனதுக்கு பின்னால அது இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரே ஒரு விஷயம், நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கறோம், கண்டிப்பா அவன் தருவான், அவன் தீர்ப்பு தருவான், வேற வழியே இல்லை. எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இப்ராஹிம் நபி கேட்ட துவா, நெருப்பை நெருங்கும் போது ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், வ நிஅமல் வக்கீல், அவனை விட வேற யாருக்கிட்ட முறையீடு செய்ய? அதை நாம செய்யணும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தொழுகையின் பால் நடக்கணும். இன்னைக்கு ஃபர்ல தொழுகை தொழுகிறதுக்கு ஆள் இல்லைங்க, தொழுகிறதுக்கு ஆள் இல்லை. துவா கேட்கறது ரொம்ப குறைஞ்சு போச்சு, திக்ர் செய்யறது, துவா கேட்கறது, தொழுகையில ஈடுபடுறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. அந்த தொழுகையும் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அது வேற, பள்ளி வாசல்லாம் இழுத்து முடியாச்சு, ஜும்மாக்கள் இல்லை, ஜமா தொழுகைகள் இல்லை, தொழுகக்கூடிய அந்த வழிகள் எல்லாம் இழுத்து முடியாச்சு, தொலைத்தொடர்புகள் எல்லாம் கையில வந்தாச்சு. தொடர்பு அல்லாஹ் கிட்ட வைக்காம இன்னொரு கருவி கிட்ட வைக்க வைக்குது இந்த உலக வலை, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி அல்லாஹ் கிட்ட கேட்கணும். நம்ம இப்ப நல்ல நேரத்தோட இருக்கிறோம், நல்ல நேரங்கள் நமக்கு இருக்குது, அல்லாஹ் கிட்ட கேட்போம். சுஜூதுல நேரத்தை நல்லா கூட்டும், துவா கேட்கக்கூடிய ஒரு இடம் சுஜூது. அத்தஹியாத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால் அல்லாஹ் கிட்ட கேட்போம். துவா கேட்கறதுக்கு ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாவை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் புகழுவோம், நபி மீது சலவாத்து சொல்லுவோம், அல்லாஹ் கிட்ட கேட்போம். நம்ம என்ன தேவையா இருந்தாலும் கேட்போம். இதெல்லாம் சாத்தியமானு யோசிக்காதீங்க, கேளுங்க, அல்லாஹ்க்கு முடியும், எதை வேணும் கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நம்ம கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், குழந்தை குட்டிகளை நல்லா வைக்கணும், நமக்கு நல்ல நிம்மதியை தரணும். உங்க மனசு விட்டு அல்லாஹ் கிட்ட அழுங்க. இறை அச்சத்தால் அல்லாவை நினைத்து அழக்கூடிய அந்த தண்ணீர், அந்த கடைசியா வரக்கூடிய கண்ணீர் இருக்குது இல்லையா, அந்த கண்ணுல இருந்து வரக்கூடிய கண்ணீர், அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எப்பவுமே அது நரகம் நுழையாது, அது மடியிலிருந்து கறந்த பால் எப்படி திரும்ப போகாதோ அப்படி ஒரு மனிதன் கண்ணீர் விட்டுட்டான்னு சொன்னா அது நரகம் போகாதுன்னா. அப்ப கண்ணீர் விட்டுட்டோம்னா அவ்வளவுக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அதுக்கு பிராயச்சித்தம், அதுக்கு பதில் தாரம். நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்போம், நம்ம பிரச்சனைகளை முறையிட்டு கேட்போம். ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு தீர்வு வருது. ரெண்டாவது, நம்ம மனசுல இருக்கிற பாரம் கீழே வைக்கப்பட்டாச்சு. மூணாவது, நமக்கும் இறைவனுக்கும் இடையில நெருக்கம் நெருங்க நெருங்க இந்த உலகத்துல எதை இழந்தாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லாமல், ஒன்றும் தேவையில்லை, போ அல்லாஹ் இருக்கிறான் என்னோட, நீ யாரு என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையை நெருங்கணும், தொழுகையோடு தொடர்பு இருக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் தொழணும், நமக்கு பிரச்சனை வரும்போது தொழுகையில இன்னும் டைம் எடுக்கணும், கஷ்டம் வரும்போது இன்னும் தொழணும். தொழுகையில தான் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கணும். அந்த தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நாம அல்லாவிடத்துல உதவி தரோம், அல்லாவிடத்துல உதவி தரோம். எதை வச்சு உதவி தரோம்? வஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, பொறுமை தொழுகை, இதை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள். அப்ப முதல்ல நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு பொறுமை, அல்லாஹ்வுடைய எழுத்து அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏத்துக்கிறேன். ரெண்டாவது தொழுகை, போய் தொழுகையில நின்று அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யாரெல்லாம் என் கஷ்டத்தை போக்கு கேப்போமே. இதுதான் ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு உலகத்திலேயே சிறந்த வழி. மற்ற எல்லா வழிகளும் ஃபெயிலியர் தான். தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நெருங்கி நம்முடைய கஷ்டத்தை போக்குவோம். இது இன்னைக்கு தொடர்பில்லாம போகுது. அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு ஸ்லீப்பிங் டேப்லெட் பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அனைவரையும் தொழுகையாளிகளாக ஆக்க வேண்டும். தொழுகைதான் ஒரு மனிதனுக்கு மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் கேள்வி, தொழுகையை பற்றிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நானும் நீங்கள் நிறைவேற்ற அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்கள் இதுவரை மன அழுத்தம் வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்ற தலைப்பிலான ஒரு சிறிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்களின் நாளும் ஓர் உளவியல் கூறல் கேட்டீர்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த இஜ்திமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசீர் அவர்கள்.
3: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

sabr wa ila rabbika farghab. Sadaqallahu al-azim. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam: laqad uzitu fillahi wa ma yuza ahad wa ukhiftu fillahi wa ma yukhafu ahad. Sadaqa rasulullah sallallahu alayhi wa sallam. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவால ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கு இருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்தளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன், சுவரின் மீதுள்ள அன்போ நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன், அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

0: இராக் நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சு. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இகாமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துபாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன்னூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன்னூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில். காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத், 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்க, கும் எலும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே, அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக ஃபக்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக ஃபக்பிர் வஸியாபக ஃதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் இரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். இரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதல் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே. இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சஅத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத்தை, அதாவது அழைத்து வந்த தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் முக்காவாசி பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40 மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒன்று, ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட இதேனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள், ஃபாத்திமா உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டுதானே மகளுக்கும் விருப்பம்? ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பேசினான், இதுக்கப்புறம் என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜைனப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜைனப் நீ போய் பேசு. ஜெயினப் பின் ஜஹ்ஷ் வாராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ் நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லாஹ் பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜெயினப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால ஒன்றும் பேசல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லிவிட்டார்கள். நபியுடைய 43.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
2: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தரம், வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0771 0043.
3: எருளின் ஹோட்டல் பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எருளின் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்கும் இடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலைன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலைன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலைன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தரிப்பிடம்.
2: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம், பிரின்சஸ் குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நீங்களும் நாடுங்கள் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம் இலக்கம் 460 பிரதான வீதி காத்தான்குடி தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775 57 57 560
3: வானலியில் ஒரு புதிய ஒலி நயம் காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம் உங்கள் முஸ்லிம் வானொலி
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
0: இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும்மா ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொல கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூ லஹபுக்கு ரெண்டு ஆம்புல புள்ளைகள், ஒரு பெண் புள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா, ஒரு பொம்புல புள்ள துர்ரா, துர்ரா என்ற பொம்புல புள்ள. அல்லாஹ் அபூ லஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அகனா அன்ஹு மாலுஹு வமா கஸப. உனது செல்வமோ, நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூ லஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவன் மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூ லஹபுட மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க, நீங்கள் தானே அபூ லஹபுட மகள். சொன்னாங்க, துர்ரா ரசூலுல்லா கிட்ட போயிட்டு, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லேயே ஏறிட்டான். மிம்பர்ல ஏறினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவுதுனாங்க. சொன்னாங்க, சீதேவியான ஒரு பிள்ளைய போட்டு குழப்புறீங்களே, நீங்க முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு புள்ள சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூறால், அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபூ சுஃபியானுடைய தங்கச்சி, அபூ சுஃபியானுடைய தங்கச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம், உனக்கும் நாசம் தான். இவன் என்ன செய்யறா, இவட தொழிலே முள் எடுத்துட்டு வாரு, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்துல, அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, நபி அவர்களுடைய கல்வில் ஆசையை ஊட்டி சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது, இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான், இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லா அண்டைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாவோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலேயும் மற்ற சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபு தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபு தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூப்பிட்டார், இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. சொன்னாங்க, லவ் வதஉ ஷம்ஸ ஃபீய மீனி வல் கமர ஃபீய ஸாரி, எனது வலது கையில சூரியனையும் இடது கையில சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். இங்க வலது கையில கொண்டு சூரியனை வைங்க, இடது கையில சந்திரனை வைங்க, ஆனா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க. ரசூலுல்லா அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபு தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட பேச இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபு தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசிச்சு பாருங்கள், முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வர்றது, என்ன அடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்காலே இருந்து மதினாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத், ஹிஜ்ரத் போனாங்க. மக்காலே இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேற என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்கா வாசிகளை தனித்தனியே ஜோடியாக போட்டிருக்கலாமே, மதீனா வாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாசிகளையும் மதீனா வாசியையும் ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, அப்படி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை ஓட, ஏன், அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, யா இப்னு ஸௌதா, கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ் வைத்த செய்தி. கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்பயும் நீ ஜாஹிலியத்திலேயே இருக்கிறாய், காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபூ தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க, இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதில் தான் நாங்கள் படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே. நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்தில் கொண்டு வந்து அப்படி ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும் இவரை, மௌத்தாக்க இயலுமா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முசாப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன் ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால், இரும்பை கரைச்சி தலையில் ஊற்றினார், இரும்பை கரைச்சி தலையில் ஊற்றினார். சொல்கிறாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசுக்குள்ள பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடியை பார்க்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன் சித்திக், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன் போய் கேட்டாங்க, எஜமான்கிட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு. அவன் சொன்னால் ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பிலாலத்தார் உரிமைகள், ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால உரிமையிட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன். அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு வாரான். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, பிலால் நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நீங்க பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்க மதீனால பாங்கு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு. பிலால் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நீங்க என்ன உரிமையிட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லை, நீங்க சொல்றத நான் கேட்கணுமென்றதுக்காக வேண்டி உரிமையிட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நான் உரிமையிட்டது அல்லாஹ்வுக்கா. பிலால் ரதியல்லாஹு போய்த்தாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அவங்களை உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முசாப் பின் உமைர் ரதியல்லாஹு. முசாப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முசாப் பின் உமைரை சொல்றது அபரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்ல போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால், ஏன் அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30,000-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க. முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால. மன்னரை பிள சிரிக்குது மக்கால, சபாமலை பக்கத்தில் மன்னருடைய பிள சிரிக்கு, அதுதான் அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க, முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத், 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்ட விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரர்களே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னென்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாசியை போய் சந்தித்தார். நஜாசியோட பேசி பேசி நஜாசியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். இதே இவ்வளோ பெரிய வேலை. இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர். இவ்வளோ கேள்வி கேட்டார், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. 46வது வயது, துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு அன்ஹு தனது மகளை புதைத்த கதை ஒன்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபர் வெட்டினார்களாம், கபர் வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம், அந்த அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது. உமர் ரதியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரதியல்லாஹுவன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரதியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரதியல்லாஹுவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரதியல்லாஹுவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரதியல்லாஹுவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவர்களுக்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னார்கள், மகளே, உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரதியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபையுடைய அந்த பச்சை குப்பா இருக்குது பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரதியல்லாஹு அன், உமர் ரதியல்லாஹு அன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டா சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப் ரதியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட்ட போய் சொன்னா, சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உன்னை முகம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஹைபருடைய யுத்தம் நடந்தது, அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரதியல்லாஹுவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹுவர்களுக்கும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன். அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது. சகோதரர்களே, ஹம்சா ரதியல்லாஹு அன், உமர் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போய்த்தாங்க. இப்போ பார்த்தாங்க காஃபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கு மக்கால மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு ஒரு லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்து அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்தில்

0: சொல்றாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம் எங்களுக்கு டாய்லெட் போகும் எப்படி தெரியுமா? ஆடு மாட்டுக்கு போகுமே இலைய திண்டான், அது போலதான் எங்களுக்கு டாய்லெட் போகும். இந்த மூணு வருஷம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 47, 48, 49 சகோதரர்களே அடைச்சி வச்சிட்டான், அடைச்சி வச்சிட்டாங்க. உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பசியால் ஆடும், எழுதி காபத்துள்ளால் தொங்க போட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனா நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலையும் இஸ்லாத்துடைய தாவத்தை உடல் ராவுல வெளியில வருவாங்க. வெளியில வந்தா அந்த காலம் காபத்துல்லாக்கு முழு உலகத்தில இருந்து மக்கள் வார போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பேசுவாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்கிறதும் சூனியக்காரனுங்கிறதும் ஆனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டே இருந்தான். இதுல முக்கியமான ஒரு ஆள் தான் துஃபைல் பின் அம்ரத் தௌசி ரதியல்லாஹு அன், யமன்ல இருந்து வந்திருந்தார், பெரும் கவிஞர். ஒரு பஞ்சண்ட கொடுத்தாங்க, துஃபைல் இதை காதில் வச்சுட்டு போய் தவாஃப் செய். தவாஃப் செய்யும் பொழுது துஃபைல் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய கவிஞன், இவ்வளோ பெரிய அறிஞன், நான் கேட்டு பார்ப்பமேண்டு காதிலேருந்து பஞ்ச எடுத்தது தான். ரசூலுல்லாஹுடைய பேச்சு துஃபைலுடைய காதிலே விழுந்தது, உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவின துஃபைலுக்கு இப்போ ஆசை வந்துட்டு சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் நின்ற முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வரேன் யார் ரசூலுல்லாஹ், முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போகிறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தார். அதில் ஒரு ஆள் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன். அப்போ போனவர் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார், ரசூலுல்லாஹ் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குறது சொன்னாங்க, ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணும். சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம். நபி அவங்க சொன்னாங்க, தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட இது என்ன, இது திரும்ப சொல்லு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்
1: மூன்று வசனங்கள். சூரத்துல் அன்பாலுடைய இரண்டாவது வசனம், சூரத்து ஜுமருடைய 23rd வசனம், சூரத்து ஷூராவுடைய 52rd வசனம். இந்த வசனங்களை கொஞ்சம் ஓதி பாருங்கள். நாம் எந்த குர்ஆனை இப்போது செவிமடுத்தோமோ அதே குர்ஆனைத்தான் சஹாபாக்களும் செவிமடுத்தார்கள். இந்த வசனங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்கள் என்ன? ஓதுவது வேண்டுமானால் சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம். நீங்கள் எண்ணின் புறத்திலிருந்து கேட்டிருக்கலாம், அல்லது குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளுடைய வார்த்தைகளிலிருந்து இந்த வசனத்தை கேட்டிருக்கலாம். இதற்கு விளக்கத்தை அறிஞர்களிடமிருந்து நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் வசனங்களும் வார்த்தைகளும் ஒன்றுதானே? இதே வார்த்தைகளையும் வசனங்களையும் சஹாபாக்கள் கேட்டபோது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது? இந்த குர்ஆனை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? யார் அந்த சஹாபாக்கள்? இந்த குர்ஆன் அவர்களை போற்றுகிறது. சூரத்து தௌபாவிலே 100th வசனத்தில் அவர்கள் முந்தியவர்கள் முதலாமவர்கள், முஹாஜிர்களிலும் அன்சாரிகளிலும் யார் அவர்களை நேர்வழியில் பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்படுவார்கள். அவர்களும் அல்லாஹுவால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள். அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்கின்றான். அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பான் என்று குர்ஆன் அவர்களை பெருமைப்படுத்தி சொல்கிறது. குர்ஆனுடைய மக்கள் வஹிக்கு நேரடியாக இருந்து சாட்சி கூறியவர்கள். குர்ஆன் இறங்க இறங்க தங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியை

0: உணர்ந்தவர்கள், இதை பின்பற்றுவதையே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவர்கள், குர்ஆனின் சொந்தக்காரர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பலரை குறிப்பிட்டு சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன மின் அர்பா, இந்த நான்கு பேரிடமிருந்து குர்ஆனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, முஆத் இப்னு ஜபல், உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹும், இன்னும் ஏராளமான சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனோடு இணைத்துச் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கியதை போன்றே அப்படியே தெளிவாக நேரடியாக அப்படியே புதுமையாக நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இப்னு மஸ்ஊதிடம் இருந்து குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வஹியின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரசூல், இந்த சஹாபாக்கள் குர்ஆனை ஓதி தான் கேட்க வேண்டும் என்பதில் இன்பம் காண்பவர்கள். இப்னு மஸ்ஊதை அழைத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், நீங்கள் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னபோது, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இந்த குர்ஆனை பிறர் ஓத நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்னு மஸ்ஊதே சூரத்து நிசாவுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார், فكيف اذا جئنا من كل امه بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. சூரத்து நிசாவுடைய 41வது வசனம் வருகிறது, நபியே, எப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொருவரை சாட்சியாளராக ஆக்கி இவர்கள் எல்லோருக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் போது எப்படி இருக்கும் என்ற குர்ஆனுடைய வசனம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு மஸ்ஊதை பார்த்து சொன்னார்கள், ஹஸ்புகல் ஆன், போதும் இப்னு மஸ்ஊதே என்று சொன்னபோது இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், என்னுடைய முகத்தை நான் நிமிர்ந்து பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு தோழர் உபையை பார்த்து சொன்னார்கள், உபை, அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீ குர்ஆனை ஓத நான் கேட்க வேண்டும் என்று. சூரத்துல் பையினாவை குறிப்பாக இந்த சூராவை நீ ஓது, நான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான். உபை கேட்டார்கள், அல்லாஹு சம்மானி லக், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை உங்களிடத்திலே சொன்னானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு சம்மா கலி, ஆம், அல்லாஹ் உன்னுடைய பெயரை என்னிடத்திலே கூறினான். உபை அவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னவுடன் அந்த உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்கள் நனைந்து விடுகிறது. உபை அவர்கள் ஓதுகிறார்கள், லம் யகுனில் லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப். சூரத்துல் பையினாவுடைய வசனங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் வாசிகள் அவர்கள், குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் அந்த வஹியை அனுபவித்து வாழ்க்கையிலே செயல்படுத்திய கூட்டம் அவர்கள், குர்ஆன் வாசிகள், குர்ஆனை பாதுகாத்தவர்கள். இன்றையமிடத்திலே இந்த குர்ஆன் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே குச்சாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்களாக இருந்து அதை பாதுகாத்து உள்ளத்திலே மனநமிட்டு ஹலீஃபாக்களுடைய காலத்தில் எந்த ஒன்றும் விடுபடாமல் மாறிவிடக்கூடாது என்று குர்ஆனை பாதுகாத்து பாதுகாத்து ஒன்று சேர்த்து இந்த ஒட்டுமொத்த சமூகமும் உலகம் அழியும் வரை குர்ஆனோடு தங்களுடைய வாழ்வை இணைப்பதற்காக அர்ப்பணித்த கூட்டம் சஹாபாக்களுடைய கூட்டம். மேலே குறிப்பிடப்பட்ட அந்த மூன்று வசனங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்கள் யார், அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு காட்டப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும். وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டால், زَادَتْهُمْ إِيمَانًا, அது அவர்களுடைய ஈமானை அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. இந்த வசனத்தை என்றைக்காவது நம்முடைய வாழ்வோடு இணைத்து பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் இறக்கிய இந்த குர்ஆனை முஃமின்கள் ஓத ஆரம்பித்தால் தக்ஷஇர்ரு மின்ஹு ஜுலூதுல் லதீன யக்ஷௌன ரப்பஹும், அல்லாஹ்வை அஞ்சிய உள்ளங்கள் இதை ஓத ஆரம்பித்தால் அவர்களுடைய தோள்கள் எல்லாம் சிலிர்த்துவிடும். அதை ஓத ஓத ஈமானால் அவர்களுடைய தோளும் உள்ளமும் தொடர்ந்து நிரம்பும் என்று அல்லாஹ் சொல்கின்றானே. அல்லாஹுடைய நினைவால் இந்த வசனங்களின் தாக்கம் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதுண்டா? குர்ஆனை படித்து பார்த்து அழுதவர்கள் எம்மிலே எத்துணை பேர்! கடைசியாக குர்ஆனை திறந்து அல்லாஹுடைய அன்பிற்காக மறுமையின் வெற்றிக்காக படித்தவர்கள் எம்மிலே எத்துணை பேர்! இன்னும் இந்த சமூகத்தில் 40-50 வருடத்தை கடந்திருந்தும் குர்ஆனை எழுத்து கூட்டி ஓத தெரியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர்! யோசித்து பாருங்கள், 3 சூராக்கள் தெரியும், அதை தொழுகையில் திரும்ப திரும்ப ஓதி வருவார்கள். எத்தனை ஆண்டுகள் கழிந்தாலும் சரி, குர்ஆனுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்காத சமூகம், குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்காத சமூகம், குர்ஆனை ஓதுவதற்கே தங்களுடைய நேரத்தை கொடுக்காத சமூகம், அல்லாஹ்விடத்திலே எந்த வெற்றியை எதிர்பார்க்க முடியும்? மறுமையின் எந்த வெற்றியை நோக்கி அவர்கள் செல்ல முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை இணைத்து பாருங்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சமூகத்தில் மதிக்கத்தக்க மிகச்சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மரண நேரத்தின் போது தன்னுடைய அவர்களுடைய மனைவியை அழைத்து ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள். அப்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? யா ரசூலல்லாஹ், அபூபக்கரின் தந்தை மென்மையானவர், அவர் ஓதினால், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓத ஆரம்பித்தால் அவருடைய அழுகை மிகைத்துவிடும் யா ரசூலல்லாஹ். அதனால் அபூபக்கர் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கட்டளையிடுகிறேன், அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு தபிஈங்கள் சொல்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் தொழுவோம். தொழுகையில் குர்ஆனை அவர் ஓதுவார். ஓதும்போது அவருடைய கவலை அதிகரித்து அழ ஆரம்பிப்பார். அந்த அழுகையின் தேம்பல் எங்களுடைய கடைசி சப்தம் வரை, சஃபுகளில் கடைசி வரிசை வரை அவர் தேம்பக்கூடிய சப்தம் கேட்கும் என்று தபிஈ அவர்கள் சொல்கிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் யார்? சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்டவர். எனக்கு பிறகு ஒருவர் நபியாக வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட தோழர். இந்த உம்மத்தில் குர்ஆனுடைய வசனங்கள் அவருடைய சொற்களுக்கு ஏற்ப இறங்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நற்செய்தி கொடுக்கப்பட்ட மனிதர். அந்த உமர் குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டால் நடுங்குவார். அந்த அபூபக்கர் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அழுவார். அந்த அழுகையை பார்ப்பதற்கே மக்காவாசிகள் ஒன்று சேர்வார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழக்கூடிய அந்த காட்சியை, உமர் அவர்களுக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நின்று விடுவார். அப்படியே வக்காஃபுன், அப்படியே நின்று விடுவார். குர்ஆன் எதை சொல்கிறதோ அதை செவிமடுப்பதற்காக உமர் அவர்களுக்கு முன்னால் சூரத்து தூருடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படுகிறது. இன்ன அதாப ரப்பிக லவாக்கி, அல்லாஹ்வுடைய வேதனை நிறைவேறியே தீரும். இந்த வசனம் வந்தவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள், அழ ஆரம்பிக்கிறார்கள். நபித்தோழர்கள் சொன்னார்கள், இந்த வசனத்தை கேட்டு அழ ஆரம்பித்த உமர் அந்த அழுகையின் காரணமாகவே நோய்வாய்ப்படும் அளவிற்கு அழுகை அவர்களை மிகைத்து விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனை ஓதி அழுதவர்கள் எம்மில் எத்துணை பேர்! அல்லாஹ்வுடைய வசனங்களால் ஈமான் அதிகரித்த கூட்டம் எம்மில் எத்துணை பேர்! குர்ஆனால் எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் நிறைந்திருக்கிறதா? குர்ஆனால் எம்முடைய கண்கள் அல்லாஹ்வுடைய அன்பால் கண்ணீர் வடித்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ஷூரா 52 வசனம், அல்லாஹ்வின் கட்டளையில் இருந்து அல்லாஹ் இறக்கி இருக்கின்ற ரூஹ் இது. குர்ஆனை அல்லாஹ் ரூஹ் என்று அழைக்கிறான். ரூஹ், குர்ஆன் எதற்கு ரூஹ்? உள்ளத்திற்கு ரூஹ். உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் வேண்டும். எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்து விட்டது, அந்த உள்ளம் மடிந்து விட்டது. அதற்கு அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலும் அந்த உள்ளத்திற்கு உயிர் இல்லை, குர்ஆன் இல்லை என்றால். அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் பார்த்தால், நபியே இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் உங்களை நேர்வழிப்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த குர்ஆன், எம்மில் எத்துணை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் அறிந்த ஒரு நபி தோழர், எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் என்று எமக்கு தெரியும். சூரத்து தாஹாவுடைய வசனங்களை அவர்களுடைய சகோதரி அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டில் செவிமடுத்த உமர் ஒரு வசனத்தை, இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதுனி, இந்த வசனம் வரும்போது ஷஹாதத்தை மொழிந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் உமர் அவர்கள் குர்ஆனை கேட்ட நிலைமை இது மட்டுமல்ல. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டு ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த போது அவர்களை பற்றி அவர்களே சொல்கிறார்கள், நான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன், ஒவ்வொரு இரவும் மது குடிப்பேன், போதையில் இருப்பேன், யாராவது எனக்கு துணையாக இல்லை என்றால் அந்த இரவு மட்டும் வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவேன். அப்படி ஒரு நாள் யாரும் எனக்கு மது குடிப்பதற்கு துணை இல்லாத போது கஅபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன். அப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதி கொண்டிருந்தார்கள். அவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக கஅபாவின் திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து அல்லாஹுடைய தூதருடைய முகத்திற்கு நேர இருக்கும்படி என்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டேன். சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்களை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்தார்கள். அதை கேட்க கேட்க என்னுடைய உள்ளம் மாறிக்கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் உணர்ந்து சொன்னேன், இவர் கவிஞராக இருப்பார் என்று. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவா பிகவுலி ஷாயிர், இவர் ஓதக்கூடிய அல்லாஹுடைய கண்ணியமிக்க வசனங்களை ஓதக்கூடிய கண்ணியமிக்க ரசூல் அவர்கள், இவர் கவிஞர் அல்ல, குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள். நான் கூறினேன், இவர் கவிஞர் அல்ல, இவர் சூனியக்காரர் என்று. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள், வலா பிகௌலி காஹின் கலீலம் மா தத்கரூன், இவர் சூனியக்காரர் அல்ல, சூனியக்காரரின் வார்த்தை அல்ல இது, குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறீர்கள், இது ரப்புல் ஆலமீனிடம் இருந்து இறக்கப்படக்கூடிய வசனங்கள், இவர் தாமாக ஒன்றை கூறியிருந்தால் இவர்களுடைய வலதுகரத்தை பிடித்து அவருடைய நாடி நரம்பை தரித்திருப்பேன், ஒருவரும் அதற்கு தடுப்பவர் இருக்க மாட்டார் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியது. இந்த வசனங்கள் கேட்டபோதுதான் இஸ்லாமினுடைய உள்ளத்தில் நிலையானது என்று உமர் அவர்கள் பின்னால் காலத்திலே இதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள், உமரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், ஏன் பிலாலை, அம்மாரை, யாசிரை, சுமையாவை, இன்னும் எத்துணை லட்ச சஹாபாக்களை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள், அவர்களை இந்த தீனிலே நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹுடைய அன்பில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், மறுமையின் நம்பிக்கையில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், நரக பயத்தில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள், சொர்க்கத்தின் ஆதரவில் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, தயக்கம் என்ன? குர்ஆனை கேட்பதில் இன்பம் கண்டவர்கள் நபித்தோழர்கள், குர்ஆனுடைய வஹியின் பிரிவால் கவலை கொண்டவர்கள் நபித்தோழர்கள். ஆனால் ரமதானில் மட்டும்தான் எமக்கு குர்ஆன், அல்லது ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் என்றால்தான், நன்மை வேண்டுமென்றால் குர்ஆன், கவலை நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன், கடன் நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்று ஒரு மந்திர புத்தகமாக அதை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பாடாக. அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது எப்படி சந்தித்தோமோ அது போன்று. உம் ஐமனை பார்ப்பதற்காக அபூபக்கரும் உமரும் செல்கிறார்கள். அபூபக்கரையும் உமரையும் பார்த்த மாத்திரத்தில் உம்மு ஐமன் அழ ஆரம்பிக்கிறார்கள். சொன்னார்கள், உம் ஐமன் அவர்களை ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹுடைய தூதர் நாம் நினைப்பதை விட அல்லாஹ்விடத்திலே மேன்மையான இடத்தில் இருக்கும் போது. உம் ஐமன் சொன்னார்கள், நான் அறிவேன். ஆம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைப்பதை விட மேன்மையான இடத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். ஆனால் நான் அழுவதன் காரணம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குகின்ற வஹி நின்றுவிட்டதே என்பதற்காகத்தான். அல்லாஹு அக்பர். குர்ஆனுடைய பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில் கவலையை ஏற்படுத்துகிறது. குர்ஆனுடைய பிரிவு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு எத்துணை முறை நாம் குர்ஆனை ஓதுகிறோம்? ஒரு நாளைக்கு எத்துணை முறை குர்ஆனை திறந்து நாம் படிக்கிறோம்? அதனுடைய வசனங்களை ஆராய்கிறோம், சிந்திக்கிறோம். சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வின் நிலைமையை பாருங்கள். குர்ஆனோடு அதனுடைய சூராக்களோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதரை ஒரு கூட்டத்திற்கு தலைவராக அனுப்பி இருந்தார்கள். அவர் தொழுகை நடத்துவார். ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இஹ்லாஸை ஓதி முடிப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த கூட்டம் திரும்பி வந்த போது இந்த மனிதரின் செயலை சொன்னது, யா ரசூலல்லாஹ், இவர் ஒவ்வொரு ரக்அத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இஹ்லாஸை ஓதி முடிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், ஏன் இப்படி செய்கிறாய் தோழரே என்று. அந்த தோழர் சொன்னார், இன்னஹா ஸிஃபத்துர் ரஹ்மான், யா ரசூலல்லாஹ், இந்த சூரா ரஹ்மானுடைய தன்மைகளை விவரிக்கிறது, இதை ஓதி முடிப்பதை நான் விரும்புகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எத்துணை முறை நாமும் இந்த சூரத்தில் இஹ்லாஸை தொழுகையில் ஓதி இருப்போம்? அல்லாஹ்வின் அன்பால் என் உள்ளம் நிரம்பி இருக்கிறதா? உங்களுடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த சூரத்துல் இஹ்லாஸை கூட இதுவரை பொருள் தெரியாமல் ஓதக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர்! அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்பிரூஹு, அந்த தோழருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள், அவர் எப்படி இந்த குர்ஆனுடைய இந்த சூராவை ஓதி முடிப்பதை விரும்பினாரோ அது போன்று அல்லாஹும் அவரை விரும்பினான் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஹாபாக்களுக்கு குர்ஆனோடு இருந்த தொடர்பை பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவோம், 10 ஆயத்தை ஓதுவோம், அதை தாண்ட மாட்டோம், அதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாத வரை. குர்ஆன் அவர்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக அவர்கள் உணர்ந்தார்கள். இன்று குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம், ஒரு சமூகத்திற்கு இறக்கப்பட்ட புத்தகம் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக நான் உணர்ந்திருந்தால், எனக்கு அனுப்பப்பட்ட செய்தியாக நான் உணர்ந்திருந்தால், என்னை படைத்த இறைவன் எனக்கு நேர் வழி காட்டுவதற்காக குர்ஆனை இறக்கி இருக்கிறான் என்று நான் உணர்ந்திருந்தால், அந்த குர்ஆனை விட்டு என் வாழ்க்கை தூரமாக இருக்குமா? யோசித்து பாருங்கள். ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார், அந்த செய்தியை பார்க்காமல் நீங்கள் கடந்து செல்வீர்களா உங்களுடைய மொபைல் போனில்? ஆனால் படைத்த இறைவன் எமக்கு கொடுத்த செய்தியை இதுவரை என்னவென்றே அறியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர்! பிற மதத்தார்களுக்கு குர்ஆனை கொடுத்து படியுங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் ஏராளம் நாம் பார்க்கிறோம். ஆனால் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே சென்று கேளுங்கள், நீங்கள் அவருக்கு குர்ஆனை கொடுத்தீர்களே, ஒரு முறை குர்ஆனை முழுவதுமாக நீங்கள் படித்து பார்த்தீர்களா என்று. பலருடைய கேள்வியுடைய பதில், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களுடைய வாழ்வை கவனியுங்கள். சாபித் இப்னு கைஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அன்சாரி தோழர், குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌதி நபி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற பொருள் பட சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது வசனம் இறங்குகிறது. இந்த வசனம் இறங்கிய போதிலிருந்து சாபித் இப்னு கைஸ் ரசூலுடைய சபையை புறக்கணிக்கிறார். இவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இவர் இயற்கையாக பேசினாலே அவருடைய சப்தம் உயர்ந்திருக்கும். ஒருவேளை அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல், என் உயர்ந்த சப்தம் ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் உயர்ந்து விட்டதை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான், என் அமல் அழிந்து விட்டது என்று அவர் அந்த வசனத்தை தனக்காக பொருத்தி கொண்டு சபையை புறக்கணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅதை அனுப்புகிறார்கள். சஅத் போ, சாபித் ஏன் சபைக்கு வருவதில்லை என்று கேட்டுவா. சஅத் அவர்கள் சென்றபோது சாபித் சொன்னார்கள், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி விட்டான், என் அமல்கள் அழிந்து விட்டது, அன மின் அஹ்லின் நார், நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் சஅதே என்று அழுகுகிறார். சஅத் அவர்கள் சாபித் அவர்களுடைய அந்த கூற்றை அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்துச் செல்கிறார்கள். யா ரசூல் அல்லாஹ், இந்த வசனத்தை அவர் தனக்காக பொருத்தி கொண்டார், தன்னுடைய அமல் அழிந்து விட்டது, நரகவாதி என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சஅதின் மூலமாக செய்தி சொன்னார்கள், சஅதே சென்று சொல், பல் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, சாபித் நரகவாதி என்று சொல்கிறாரே, அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், ஒருபோதும் இல்லை, அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சஅத் அவர்களுக்கு, சாபித் அவர்களுக்கு எடுத்து வைக்குமாறு. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அபூ தல்ஹா வசனம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 92வது வசனம், உங்களில் யாரும் நன்மையை அடைந்து விட முடியாது, அவர் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை. அபு தல்ஹா ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், பைருஹா தோட்டம், மதினாவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு விருப்பமானது, நன்மை அடைய முடியாது, விரும்பியதை சதக்கா செய்யாத வரை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஹா, எவ்வளவு அருமையான செல்வத்தின் பங்களிப்பு இது, செல்வத்தின் பங்களிப்பு இது. அபு தல்ஹா, இந்த பங்களிப்பை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பங்கு வைத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, அபு தல்ஹா அப்படியே அதை செய்து முடிக்கிறார். இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இணைத்து சொல்லலாம். குர்ஆன் சஹாபாக்கள், குர்ஆனுடைய வாழ்வை பார்க்க வேண்டுமா, சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்கள் யாரை பார்த்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. குர்ஆனாக ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களிடத்திலே அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து கேட்டபோது சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன், அவ்வளவுதான், எளிதாக முடித்தார்கள். ரசூலுடைய வாழ்க்கை எப்படியா, குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி, அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது, அவர்களுடைய மாற்றத்திற்கு காரணமானது, வாழ்வை திருப்பியது, அபூபக்கரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், உமரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்நற்செய்தியை பெற்று தந்தது குர்ஆன். நமக்கு எதை பெற்று தந்தது, நமக்கு எதை நினைவுபடுத்தியது, நம்முடைய வாழ்க்கையின் எந்த அங்கத்தை அல்லாஹ்வை நோக்கி மாற்றியது, யோசித்து பாருங்கள் எந்த அளவு குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் அடிக்கடி கேட்கக்கூடிய துஆ, கவலைகள் நீங்குவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஓதுவார்கள், ஓதுமாறு கட்டளையிடுவார்கள். துஆவில் ஒரு பகுதி, அல்லாஹும்ம அன்தஜ்அல் அல்குர்ஆன ரபீஅ கல்பி, என் உள்ளத்தின் பசுமையாக ஆக்கு குர்ஆனை யா அல்லாஹ், என் உள்ளத்தின் வெளிச்சமாக ஆக்கு யா அல்லாஹ், என் கவலைகளை நீக்கக்கூடிய, பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய மருந்தாக ஆக்கு யா அல்லாஹ், கவலைகளை நீக்கக்கூடியதாக மாற்று, வெளிச்சமுடையதாக மாற்று, என் உள்ளத்தின் பசுமையாக மாற்று, குர்ஆனை கேட்க கேட்க என் ஈமான் அதிகரிக்க உதவி செய். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை செயல்படுத்தியவர்கள், தங்களுடைய வாழ்வின் கவலைகள் நீங்குவதற்காக குர்ஆனை பயன்படுத்தியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் சஅத் இப்னு அபி வக்காஸ், உமர் அவர்களுடைய ஆட்சி காலம் வருகிறார்கள், வந்து மதினாவிற்குள் நுழைந்து பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். உஸ்மானை பார்த்தவுடன் அஸ்ஸலாமு அலைக, அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்மான் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் அவர்கள் ஏதோ ஒரு சிந்தனையில் இருப்பவர்கள், அந்த சலாமிற்கு பதில் கூறவில்லை. பதில் கூறாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இரண்டாவது முறை சொன்னார்கள், பதில் கூறவில்லை. சாத் அவர்களுக்கு, சாத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு கவலை மேலோங்குகிறது. உமரிடத்திலே சொல்லுகிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, யா அமீர் அல் முஃமினீன், உஸ்மானை சந்தித்தேன், சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சலாம் சொன்னேன், பதில் சொல்லவில்லை. ஏதாவது இஸ்லாம் மாறிவிட்டதா? ஏதாவது தடை ஏற்பட்டு விட்டதா? உமர் சொன்னார்கள், அப்படி ஒன்றும் இல்லையே, ஏன் அப்படி உஸ்மான் மறுத்தார்? வாருங்கள் கேட்போம் என்று உஸ்மானை சந்திக்கிறார்கள். உஸ்மான், சாத் சலாம் சொன்னார், ஏன் நீங்கள் சாதிற்கு பதில் சொல்லவில்லை? உஸ்மான் சொன்னார்கள், ஒருபோதும் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லையே, சாத் சலாம் கூறி நான் பதில் சொல்லவில்லையா? அப்படி இருக்க வாய்ப்பில்லையே. நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன். அல்லாஹுடைய தூதர் கவலைகள் நீங்குவதற்கு ஒரு வசனத்தை சொன்னார்கள், ஒரு துஆவை சொன்னார்கள். அந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரித்து கவலையை நீக்குவான் என்று சொன்னார்கள். அது என்ன துஆ என்று ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளத்திலே அது எனக்கு தோன்றவில்லை. அதனால் சாயது சலாம் கூறும்போது என்னுடைய சிந்தனை அதன் பக்கம் செலுத்தவில்லை, கேட்கவில்லை. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்று சொன்னார்கள். சாயத் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்களுக்கு இருந்த அந்த தொடர்பை பாருங்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, நான் அறிவேன் அந்த துஆவை. ஆம், நாம் இருந்த சபைதானது. அந்த சபையில் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை கூறி, யார் இதை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்குவதற்கு அது மருந்தாகும், அது அவர்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொன்னார்கள். அப்போது ஒரு அரபி வந்து விட்டார். வெகு தூரத்தில் இருந்து வந்தவர். வந்தவுடன் அந்த பேச்சு மாறிவிட்டது. அல்லாஹுடைய தூதரை பின்தொடர்ந்தே நான் சென்றேன். அதற்கு பிறகு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டின் அருகே வந்தபோது அவர்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஒரு சப்தமிட்டேன். ரசூல் திரும்பினார்கள். சாதை பார்த்து கேட்டார்கள், சாதை ஏன் பின்தொடர்கிறாய்? யா ரசூலல்லாஹ், ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அது உங்களுடைய கவலைகளை நீக்கும் என்று சொன்னீர்களே, அந்த துஆ எது யா ரசூலல்லாஹ்? சாத் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர் யூனுஸ் மீன் வயிற்றிலே இருந்தபோது தன் கவலையை அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு விடுதலை பெற்றாரே, அந்த குர்ஆனுடைய வார்த்தை தானது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன். படைத்த இறைவனே, வணங்க தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன், நாங்களோ பரிசுத்தம் இல்லாதவர்கள். இன்னி குன்து மினல் ஜாலிமீன், அநீதம் செய்பவர்கள் நாங்கள். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன். யா அல்லாஹ், உன் மீது இப்போதும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். யா அல்லாஹ், உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை, நாங்கள் அநீதம் இழைத்தவர்கள். யா அல்லாஹ் என்று யூனுஸ் எப்படி கூறி அவருடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்த்தானோ, அது போன்று யார் கவலையில் இந்த துஆவை ஓதுவாரோ அவருடைய கவலைகள் நீங்கும் என்று பொருள்பட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த துஆ தானே உஸ்மான் என்று சொன்னார்கள் ஸஅத் ரழியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த நிகழ்வை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது? குர்ஆனை எம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக, எம் பிரச்சனைகளின் மருந்தாக, என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹ்விடத்திலே. எப்போது குர்ஆனை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். ஒருவருடைய கபரின் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குர்ஆன் தீர்மானிக்கும். மன் ரப்புக என்று கேட்கும் போது, குர்ஆனை படிக்காதவன், குர்ஆனை அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும்? ரப்பி அல்லாஹ் என்று எப்படி சொல்லுவார்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை அறியாதவர் குர்ஆனில் இருந்து. எப்படி என் தூதர் ரசூல் என்று சொல்லுவார், மார்க்கத்தை குர்ஆனில் இருந்து படிக்காதவர் எப்படி என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லுவார். நாளை மஹ்ஷரில் வெளிச்சம் தரும், குர்ஆன் தீர்மானிக்கும். அல்லாஹுடைய விசாரணை எளிதாகும், குர்ஆன் தீர்மானிக்கும். சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன். குர்ஆன் மஹ்லூக் அல்ல, குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல. குர்ஆன் கலாம், கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன். ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம். வேண்டாம் எனக்கு, என்னிடத்தில் இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்று அர்த்தம். முஃமின்களே, முஸ்லிம்களே, குர்ஆனை திறந்து ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள். அந்த கல்விலே அந்த குர்ஆனுடைய வசனம் பேச பேச ஒளியால் அந்த கல்பு நிரம்பும். அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும், நன்மைக்கு தயாராகும், அல்லாஹ்வின் நினைவுக்கு தயாராகும், சொர்க்கத்திற்கு தயாராகும், நரக விடுதலைக்கு தயாராகும். யார் அதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ, வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்க, யார் நினைவிலிருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில் தான் இந்த பூமியில் வாழ்வார். குர்ஆனை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை. குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கை தான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. குர்ஆனை படித்து படித்து இன்பம் கண்ட உள்ளம்தான் சொர்க்கத்தில் இன்பம் காணும். குர்ஆனை விட்டு தூரமாகி ஷைத்தானுடைய வழிகளில் இன்பத்தை கண்ட உள்ளம் நரகத்தில் தான் தங்களுடைய இன்பத்தை அமைத்துக் கொள்ளும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குர்ஆன் மேன்மை, குர்ஆன் உயர்வு, குர்ஆனுடைய நம்முடைய வாழ்வு இருக்கும் வரையும் வாழ்வு நிச்சயம் வெற்றிக்கான வழியில் தான் சென்று கொண்டிருக்கும். அல்லாஹுடைய அன்பில் தான் இணைந்திருக்கும். அல்லாஹோடு ஒரு மனிதன் தன் இணைப்பை ஆக்கிக் கொள்வதற்கு அவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்தால் எப்படி நடக்கும்? குர்ஆனை வாழ்வோடு இணையுங்கள். காலை மாலை இரவு என எல்லா நேரமும் அல்லாஹுடைய வசனங்களை முஃமின்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட முஃமின்களாக மாறுங்கள். முனாஃபிக்குகளை போன்று குர்ஆனை ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிடாதீர்கள். குர்ஆன் வாழ்க்கைக்கானது, குர்ஆன் என் வாழ்க்கைக்கானது, உங்களுடைய வாழ்க்கைக்கானது. குர்ஆன் எனக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது, உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறக்கப்பட்டது. ذلك هدى الله يهدي به من يشاء, இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் இதை கொண்டு வழிகாட்டுவான். ஒரு மனிதர் தடுத்து கொண்டால் அல்லாஹ் அவர்களை வழிந்து வர வைப்பான். அல்லாஹ் வழிந்து வர வைத்தவர்களை யாரும் உலகத்திலே நேர்வழி காட்டிவிட முடியாது. குர்ஆன் ரூஹ், அந்த ரூஹை உள்ளத்திலே இணைத்து உள்ளத்திற்கு உயிர் கொடுங்கள். எம்முடைய வாழ்வும் உயிராகும், இறந்ததற்கு பிறகும் எம்முடைய கல்பும் உயிரோடு இருந்து எம்முடைய மறுமையுடைய வெற்றிக்கு வழியை ஏற்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய நம்முடைய வாழ்வை நிலைப்படுத்துவானாக. குர்ஆனை நம்முடைய உள்ளத்தின் பசுமையாக அல்லாஹ்வாக்குவானாக. அல்லாஹ் இந்த குர்ஆனோடு தொடர்பு பட்ட நிலையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.

0: வயல் வழியின் வாசத்தோடு வலம் வருகிறது. உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் ரமலான் சிந்தனை.
1: நேர்கள் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியில் ரமலான் சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். ஆயத்துல் குரிஷியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்கின்றார் மௌலவி அஷேக் அலி அகமது ரஸ்ஸாதி அவர்கள்.
2: சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான், அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி என்ற ஆயத். ஆயத்துல் குர்சி என்ற இந்த ஆயத் இருக்குதே, இந்த ஒரு ஆயத் அல்லாஹ் தன்னுடைய 10 விடயங்களை தெளிவுபடுத்தியிருக்கும் ஒரு ஆயத். அதனால தான் இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு அன் அவர்களிடம் கேட்டார்கள், யா அபா முந்திர் அதத்ரி ஐயு ஆயத்தின் மின் கிதாபில்லாஹி மஅக். அபு முந்திரே, உங்களிடம் இருக்கக்கூடிய ஆயத்துகளில் அல்லாஹுடைய ஆயத்துகளில் மிக சிறந்த ஆயத் எது தெரியுமா? சொன்னார்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். குர்ஆனிலே 6666 வசனங்களுக்குள் மிக பிரம்மாண்டமான ஆயத்து தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஏன்? அல்லாஹ் தன்னை பற்றி அதிலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இரண்டாவதாக அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இருக்கிறது. அல்லாஹுடைய இஸ்முல் அஸம் என்ற பிரம்மாண்டமான பெயர் இந்த ஆயத்துல் குர்சிக்குள்ளதான் இருக்கிறது. மூன்றாவது, யார் இந்த ஆயத்துல் குர்சியை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மன் கரா ஆயத்துல் குர்சி ஃபி துபுரி ஸலாத்தில் மக்தூபா கான ஃபி திம்மத்தில்லாஹி இலா ஸலாத்தில் உக்ரா. யார் ஃபர்தான தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் ஆகிவிட்டார். ஒரு ஆயத்து தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆயத். நான்காவது சகோதரர்களே, அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் கரா ஆயத்தல் குர்சி ஃபி துப்ரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத். யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம்தான். அவர் மரணித்தால், அவர் மௌத்தானால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார். சகோதர சகோதரிகளே, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆயத்துக்குள் அல்லாஹ் எதையும் பேசவில்லை, அல்லாஹ் தன்னை பற்றி தான் பேசுகிறார். உலகத்திலே ஆகப்பெரிய அறிவு தான் அல்லாஹுவை விளங்குவது, அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது. அதனால்தான் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்தினானோ அவ்வாறு அறிமுகப்படுத்துவதுதான் ஆக சிறந்தது. அதில்தான் இந்த ஆயத்துல் குர்சி. ஐந்தாவது சிறப்பு தான், இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் ஷைத்தான் அந்த இடத்துக்கு வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜகாத்துல் ஃபித்ருடைய ரமலானுடைய காலத்திலே ஜகாத்தை பாதுகாப்பதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்காக நியமித்திருந்தார்கள். ஒரு நாள் இரவு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் மனித தோற்றத்திலே வருகிறார். வந்து அந்த ஈச்சம்பழங்களை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிடுகிறார். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உடனே அவனை பிடித்தார்கள். பிடித்ததோடு அவன் சொன்னான், நான் பெரிய குடும்பக்காரன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறது, என்னை விட்டு விடு, நான் திரும்பவும் வரமாட்டேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இறக்கத்திலே விட்டு விட்டார்கள். இவன் போய்விட்டான். அடுத்த நாள் காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, அபூ ஹுரைரா, கைதியுடைய நிலைமை என்னவாக ஆனது? யா ரசூலல்லாஹ், தன்னுடைய தேவையெல்லாம் முறையிட்டான், இரக்கம் வந்தது, அவனை விட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, அவன் இன்றும் திரும்ப வருவான், இன்றும் திரும்ப வருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எனக்கு உறுதியாகி விட்டது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே அவன் வருவான் என்று, நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவன் வந்தான். வந்து சாப்பிடும் பொழுது அவனை பிடித்து கொண்டேன். பிடித்ததோடு அவன் திரும்ப அதே தன்னுடைய கஷ்டங்களை முறையிட்டான். அபூ ஹுரைரா, என்னுடைய பெரிய குடும்பம் அபூ ஹுரைரா என்றெல்லாம் முறையிட்டான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் திரும்ப அவனை விட்டு விட்டேன். மூன்றாவது நாளும் வந்தான். மூன்றாவது நாள் அவனை நான் பிடித்து சொன்னேன், இதற்கு பிறகு உன்னை விடமாட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் உன்னை நான் எடுத்து செல்ல போகிறேன். இது மூன்றாவது நாள். அப்பொழுதுதான் அவன் சொன்னான், அபூ ஹுரைரா, நான் என்னை விட்டு விடு, தஅனி உஅல்லிமுக கலிமாத், என்னை விட்டு விடு அபூ ஹுரைரா, உனக்கு நான் சில கலிமாக்களை கற்றுத்தருகிறேன், அதை வைத்து அல்லாஹ் உனக்கு பிரயோஜனம் தருவான். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்வி தாகமுடையவர், அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர் அவர்தான். அவனிடம் கேட்டார், என்ன விடயம்? அவன் சொன்னான், இதா ஆவைத இலா ஃபராஷிக் ஃபக்ரா ஆயத்தல் குர்சி, சொன்னான், நீ விரிப்புக்கு சென்றால் ஆயத்துல் குர்சியை ஓதிவா, ஃபஇன்னஹு லயஸால அலைக மினல்லாஹி ஹாஃபித், நீ ஆயத்துல் குர்சியை ஓதினால் உன்னிடம் ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமித்து விடுவார், காலையாகும் வரை ஷைத்தான் உன்னிடம் நெருங்க முடியாது. இதை கற்றுத்தந்ததோடு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அவனை விட்டு விட்டேன். விட்டு விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு சென்றேன். நபி அவர்கள் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, சிறை கைதியுடைய நிலைமை என்னவாக மாறியது? அபூ ஹுரைரா, யா ரசூலல்லாஹ், அவனை பிடித்தேன். அவன் சொன்னான், உனக்கு ஒரு விடயத்தை கற்றுத்தருகிறேன், விட்டு விடு என்று கற்றுத்தந்தான், விட்டு விட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூ ஹுரைரா, அது என்ன விடயம்? சொன்னான், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொன்னார்கள், அவன் ஆயத்துல் குர்சியை ஓதும்படி சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமா இன்னஹு கத் சதக வஹுவ கதூப, அபூ ஹுரைரா, அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன், அவன் சொன்னது உண்மை ஆனால் அவன் பொய்யன். அபூ ஹுரைரா, கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஐந்து சிறப்புகளும் உள்ளடக்கியதுதான் இந்த ஆயத்துல் குர்சி.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவில் ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகள் பற்றிய மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
3: உங்கள் முஸ்லீம் வானொலியில் கேட்டது
0: ரமலான் சிந்தனை.
4: You are listening to Muslimvanoli.com.

0: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷீக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உதுவான இல்லா அலல் ظாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசிக்கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறு வயதிலேயே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பிம்பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மூத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மூத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னமொரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வசுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து, சுன்னாவிலிருந்து, இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம், ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா வக்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற

0: இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றியெல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வ சுன்னா சஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மினஷ் ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக் நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வ தத்ஹீன் அலா தோ இத்திப்பி வ தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மத் பின் ஜமீல் ஜெயினு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர்
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுல் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
1: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த இடம், அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே

0: இரண்டு சூறாக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், 1வது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துக்கள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது இந்த தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால், இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும்போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃப்னா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குர் அல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்ஸிது, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலை. அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டுப் பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்றாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு. ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போ முதலுக்கு முரண்பட்டு இருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லா, அல்லாவுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த அழைப்பாளரை அப்போ அவரை நம்புங்க, நபி அவங்கள குர்வான் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஃபிர் லக்கும் மின் நூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வயஜிருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். இது யார் சொன்னது? ஜின்கள், ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது? நபி அவங்க தாயிப்பிலிருந்து அந்த செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குருவான இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி, இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 72 ஆயத்திலே சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹய் அறிவிக்கப்பட்டது. அன்னஹு ஸமா நஃபரு மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். யஹதி இலர் ருஷ்தி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ், ஜின்களே சொல்கிறது, அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும், நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று. இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் 2 இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன் 2 இந்த இனங்களுக்கும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துர் ரஹ்மானில் சொல்றான், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் என்று நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே செயலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபுரம் மினல் ஜின்னி யஸ்தமி உனை குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன் ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அன்னஹு ஸமா குல் உஹிய இலைய அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமியனா குர்ஆன் அஜபா, ஜின்கள் கேட்டார்கள்னு எனக்கு வஹி வந்திருக்குது நபி அவங்க சொல்லாங்க. அப்போ நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன் ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காஃபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, ஒமல்லா இஜிபு தாயி அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைசலஹு மிந்தூனிஹி அவுலியா உலாயிக ஃபீ லலாலி முபீன் வஅன்னா வனன்னா அல்லன் நுஜிஸல்லாஹ ஃபில் அர்தி வலன் நுஜிஸஹு ஹரபா. நாங்கள் அல்லாஹுவை பலஹீனப்படுத்த முடியாது என்றும், இந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாய்ப்பிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய் செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை, இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகமடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைத் இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்கள். ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்ப்புலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளை விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விடமாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம் என்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்திலே இந்த செய்தி அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிபுன் அதி என்கிறவருக்கு அனுப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன். யார் அது? முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார், நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார்? பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தலிம் இப்னு அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகமதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லாஹ் அவங்களுக்கு இது புறவு செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித் இப்னு ஹாரிதாவோடு என்ன செய்றாங்க, வருகிறார்கள். மஸ்ஜிதுல் ஹராம் வரைக்கும் வந்துட்டாங்க. அங்கே முத்தலிம் இப்னு அதி அவர்கள் தன்னுடைய வாகனம், அந்த இருந்த வாகனம் என்ன, ஒட்டகம், அதன் மேலே ஏறி நின்று, குரேஷி மக்களே, நான் முகம்மதை முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன், யாரும் உங்களில் அவரை பழிக்கக்கூடாது, அவருக்கு நோவினை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அந்த அடைக்கலம் பெற்றதற்கு பிறகு காபாவுக்கு வந்து அஜல் ரசத்து கல்லை முத்தமிட்டு அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்ட சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தலிம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தலிமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தலிம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒருமுறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தலிம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கித்தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளோ கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல்ல திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷாஅல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷாஅல்லாஹ். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மளை தெரியாது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேர்கள் இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை தொடரான ஸீரத்துன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
1: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது, யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம். யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம். யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம். யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பு, அல்லாஹ்வை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவதென்றில்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஃபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், தாடியிலே தண்ணீர் தட்டினார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், என்ன இவர் யார்? முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய் இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இரவு பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை, அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, நாலு ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பிட்டு ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம், அவர்கள் ஆசாபாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, வணக்கம் தொழுவது, தஹஜ்ஜத்தில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டும் என்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்து கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டு சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி துனியாவிலே ஆசாபாசங்கள் எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாஹ்வின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் ஸஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போன்று இரக்கமானவர் தான் ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம், அன்சாரிகளுக்கு பேசுங்கள் பேசுங்கள் பேசுங்கள் என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடத்துவதா என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினா தெரியுமா? இந்த ஸஅத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் ஸஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறதே, அன்சாரிகளிடம் பேசுவது போன்றிருக்கிறது, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
5: உங்கள் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே ஆன்லைன் சந்தை Glitz.lk. வீட்டில் இருந்தபடியே பாதுகாப்பாகவும் எளிதாகவும் வாங்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் Glitz.lk தான் உங்கள் சரியான தேர்வு. மின் சாதன பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், விளையாட்டு உபகரணங்கள், உணவுகள், வெளிப்புற உபகரணங்கள், செல்ல பிராணிகளுக்கான பொருட்கள், சிறந்த விலை, உயர்ந்த தர, வேகமான டெலிவரி சேவை, எளிதான ஆன்லைன் ஆர்டர் முறை, நம்பகமான வாடிக்கையாளர் சேவை, புதிய சலுகைகள் மற்றும் சிறப்பு தள்ளுபடிகளை தவற விடாதீர்கள். இப்போதே விரையுங்கள் www.glitz.lk. நீங்கள் தேடும் அனைத்தும் ஒரே இடத்தில் Glitz.lk. வாட்ஸ்அப் மற்றும் ஆன்லைன் ஆப் ஊடாகவும் ஆர்டர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Glitz.lk. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0777-101-0143.
6: பண்டிகை காலத்தை உங்கள் குடும்பத்தினரோடு மகிழ்ச்சிகரமாய் அமைத்திட நேர்வழி மாநகரில் நம்பிக்கையான ஓர் இடம் எலோலன் ஹோட்டல். கெட் டுகெதர், பர்த்டே பார்ட்டி மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் குறுகிய கால மற்றும் நீண்ட கால பாதுகாப்பான தங்குமிட வசதிகள். இயற்கை எழில் கொஞ்சம் கடற்கரை அருகில் அமைந்த அமைதியான சூழலில் அழகிய நீச்சல் தடாக வசதிகளுடன் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு ஏற்ற தனிப்பட்ட மற்றும் பாதுகாப்பான சூழலில் நேர்த்தியான அறைகளுடன் முற்றிலும் ஹலால் முறையிலான சுத்தமான சுகாதார முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். உங்கள் எண்ணம் போல் உங்கள் தங்குமிடத்தை அமைத்திட நாம் தயார். இன்றே முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் எலோலன் ஹோட்டல். தொடர்புகளுக்கு எலோலன் ஹோட்டல், இலக்கம் 211 மர்தான வீதி, வேர்வள. தொலைபேசி இலக்கம் 0774-05-965. எலோலன் ஹோட்டல், உங்கள் நம்பிக்கையின் தலைப்பிடம்.
5: காத்தான்குடி மண்ணில் குழந்தைகள், சின்ன சிறுவர்கள், பெண்களுக்கான ஆடையகம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். குழந்தைகள் சின்ன சிறுவர்களுக்கான சிங்கார ஆடைகளின் சாம்ராஜ்யம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். நீங்களும் நாடுங்கள். பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் நிறுவனம், இலக்கம் 460 பிரதான வீதி, காத்தான்குடி. தொலைபேசி தொடர்புகளுக்கு 0775-57-57-560.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
4: இது அடர்த்தியான ஈச்சப்பர தோட்டம், அங்கே கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளில் யூதர்கள் வாழ்றார்கள், பனு குறைலாக்கள். இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரையும் அனுப்பிராத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10,000 பேர் வரப்போறார்கள், 3,000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பதிரை தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிரில் 300,000 இப்ப 3,000 10,000, 10 மடங்கு. 300,000 என்றால் பரவாயில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3,000 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300-க்கு 1,000-க்கும் 300-700 தான் டிஃபரண்ட், 3,000-10,000 என்றால் 7,000 டிஃபரண்ட் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பெர்சியாவிலே, பாரிசு நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்று அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார் ரசூலுல்லா குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாவும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம் அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது, அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் சல்லா அலிசலத்தை பார்க்க போனால் ரசூல்லா கூட மண்ணெல்லாம் அள்ளி, இங்கே எல்லாம் வருத்தம், ரசூல்லாவுக்கும் கடுமையான வருத்தம். மண்கள் அவர்கள் கூட குழியை தோண்டியிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூல்லா சுருங்கி சூங்கி கொண்டிருக்கிறார்கள். ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார் ரசூலுல்லா ஒரு கல் இருக்கிறது உடைபடுவதில்லை, யார் ரசூலுல்லா கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லா வந்து அல்லாஹ் அக்பர் என்று அடித்தார்கள், 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லாவுடைய அந்த வயிறிலே ஒரு கல் தொங்குது. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1,000-க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயம் அடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாது ரழியல்லாஹு அன்ஹு கையிலே படுகிறது. அந்த நேரத்தில் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை, மக்காவிலிருந்து மக்கா திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. சாது ரழியல்லாஹு அன்ஹு என்ன துஆ கேட்டிருந்தார்கள், யா அல்லாஹ் குறைஷிகளோட யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ் பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாவுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குறைச்சை ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த விஷயத்தில் எனக்கு கண்குறைச்சை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாத யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அதிசயமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாது பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிகப்பெரும் ஆயுதம் இந்த துஆ, மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் எதையும் அது முறியடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ் தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லா முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும் ரசூலுல்லா முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும். அன்சாரிகள் வந்து சொன்னார்கள் சில பேர், யா ரசூலுல்லா, பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள், எங்களோட பிசினஸ் பண்றவர்கள் யா ரசூலுல்லா, அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், எங்களோட நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள் அந்த இடத்திலே அன்சாரிகள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், பேச்சுவார்த்தையிலே எது முடிவுக்கு வருகிறதோ அதை செய்வோம். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பனு குறைலாக்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கோட்டையிலிருந்து யகூதிகள் ஒளிந்து கொண்டிருக்க தலைவர்களை கூப்பிட்டார்கள். கம்ப்ரமைஸ் பண்ணுற பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன முடிவு வந்தது தெரியுமா? எங்களுடைய தலைவர் அல்லது உங்களுடைய தலைவர், யகூதிகள் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் சாது பின் முஆத், பெருமானார் பேச வேண்டாம், சாது பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்று நடப்போம். அன்சாரிகளும் சொன்னார்கள், அது சரி என்றார்கள். அந்த நேரத்தில் கைகளில் இரத்தம் ஓடுகிறது. கோவேரி கழுதைக்கு மேல் சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு, ஏனென்றால் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வேதனையோடு வருகிறார். கோவேரி கழுதையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவர்களுக்காக, உங்கள் தலைவனுக்காக எழுந்து போய் அவரை எடுத்துட்டு வாங்க. இதை சில பேர் ஆதாரமாக காட்டி ஜனாதிபதிக்கு எழுந்து நிற்கலாம், பிரதமருக்கு எழுந்து நிற்கலாம், ஏனென்றால் பாருங்களேன் கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவனுக்கு எழுந்து நிற்க சொன்னார்களே ரசூலுல்லாஹ். சகோதரர்களை எழுந்து நிற்க சொல்லவில்லை, அவரால் நடக்க இயலாது, கையில் அவ்வளவு வேதனை, அந்த அளவுக்கு இயலாது, அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்பதுக்குத்தான் எழுந்து நில்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தப்பாக சில ஜமாத்தினர்கள் சித்தரித்து எழுந்து நிற்கலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எழுந்து நிற்க முடியாது அல்லாஹ்வுக்கு தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு உங்கள் கையிலே சாது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். சாது ரழியல்லாஹு அன்ஹு திரும்பினார்கள் யகூதிகளை பார்த்து, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று யகூதிகள் தலையாட்டினார்கள். யகூதி தலைவர்கள் அன்சாரிகள் பக்கம் திரும்பினார்கள், கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யார சொல்லலாம்? ஆம், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார சொல்லலாம், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். அன்சாரிகள் பிசினஸை பத்தி பேசுற நேரம் அன்சாருடைய தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? யார சொல்லலாம், இவர்கள் துரோகிகள் யார சொல்லலாம். உடைய பெண்களை கைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவருடைய ஆண்களை எல்லாம் தலையை அறுத்து சீவுங்கள் யார சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாது சாது, ஏழு வானத்தில் என்ன தீர்ப்பு வந்ததோ உன் நாவில் இருந்து அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நீ வெளியாக்கி விட்டாய் சாதே என்று சொன்னார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? யகூதி ஒருவர் ஒருவராக மறைத்து மறைத்து கூட்டி வந்து களத்து அறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகூதி, போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள், பக்கத்தில் உள்ளவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் சாது பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹுல் புகாரியை பரட்டி இந்த ஹதீஸ்களை பரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. சாது பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குறைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த சாது வாழ வேண்டிய தேவையில்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாத பாடுபடுகிற நேரம் சாது ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லா, உங்களை மதீனமா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லா, உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லா, உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே, அவருக்குள்ள ஒரே கோபம். ரசூலுல்லா மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும் அல்லாஹ்வுடையார்களே. அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ்? இப்படி சொன்னவர் சாது. அல்லாஹ் மீது ஆணையாக சாது ரழியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிகப்பெரும் தோல்வியோடு மக்கத்து காஃபிர்கள் திரும்ப ஓடினார்களே, அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறார். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000 10,000 என்று உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது, இந்த அஹ்ஸா போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். சாது ரழியல்லாஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். கண் குருச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடையாளாண்டு ஒரு துவா கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாவுக்கு துரோகம் செய்தார்கள், அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண் குருச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை. இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால், உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால், நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய உதவியை பொறுத்து, அல்லாஹுடைய திருப்பொருத்தை பெற்ற அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த இறை நெருக்கம் இல்லாமல் இந்த துனியாவில் நானும் நீங்களும் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைத்தால், நானும் நீங்களும் கை சேதப்பட வேண்டிய நிலைமை அதுதான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னும் தாமதம் இல்லை, இன்னும் தாமதம் இல்லை. இந்த இரவுகள் அலங்கரிக்கக்கூடிய இரவுகள். இரவுகளில் தூங்கிக் கொண்டு நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிற நேரம் அவருடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அரவணைத்துக் கொண்டால், இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்குகிற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்துக் கொண்டே.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
8: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
9: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா பப்ளிங் எனும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர்.
10: இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன் மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
11: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கியிருக்கின்றான். அந்த பொறுப்புக்கள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள். ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வான்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வஅன்ன அல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் 27-28 வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களாகிய நமக்கு பிள்ளைகள் என்ற இந்த செல்வத்தை அல்லாஹ் அன்பளிப்பாக அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். திருமணம் முடித்தவர்கள் ஓரிரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வ யஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜாலுகும் ருக்குரானோ வைநாசா, சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை, வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குர்ஆனில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கூ அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள், கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க, லா யஸூன் அல்லாஹ் மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், வஅஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், நாரன் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள், நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாஅத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன்ற ஐயத்திஹி, ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஈயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஈயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடிய நம்மளாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையில் பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லாம் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை

0: இடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய், எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிட்ட தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கா. எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய
1: பிள்ளைகள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்க

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا انك انت العليم الحكيم. ربنا زدنا علما وفهما وانت خير الحاكمين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள்.

0: அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு? இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. இப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம்னு ஒருத்தர் வாழ்ந்தார். அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணுவிஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்? அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறினாரு போனாரு, அவ்வளவுதான். அனுப்ப அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணுவிஞ்ஞானியாக இருந்தார். வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார், இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லணும்? அல்லாவின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க? பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏத்தி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும். அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி, ஓர்முகப்படுத்தி, வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும், பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்கன்னா அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருக்கீங்க, அதனால எனக்கு தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன சொன்னா, இப்போ நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம், அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில் எடுக்கிறாங்க? அரபி மொழியில் எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய சவுதி கொஞ்சம் கொஞ்சம் தான், யாரு? ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸாக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகுமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமின்னா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாபு வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதுனுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீதை பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம் ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள்? எம்மா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க. பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க? அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை. சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை. ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன? இணை வைப்பினுடைய வகைகள் என்ன? எதெல்லாம் இணை வைப்பு? அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குல் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ண இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீதை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிகிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள். சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க? நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு அதுக்கு அவங்க ஷேக் வர நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாபுது இலாஹக்க இலாஹ ஆபாய்க்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஒரு நபி. அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாடைய வாப்பா யாரு? டெக்னிக்கலா டவுட் வருதா? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தோட வாப்பா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாடைய மகனார் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி நான்கு தலைமுறையாக நபியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாக்கூப் நபி, யூசுப் நபி, இப்படி நான்கு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தாபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாம் இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே, வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார்? அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ, அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது. வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வ பனிய அன்னஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும்? சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக்கூடாது, நடந்துவிடக்கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா? அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ அது மீன் அழுகுதோ சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க? இணை வைப்பை பயப்படுறாங்க. இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதில் இருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இன்னொரு விஷயம் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டுமொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளையும் சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்கிகள் யாரு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டுமொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அலம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அலம். இறைவா, நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க? நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க. இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனைன்னு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக நுஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு. ஒவ்வொருத்தரும் இந்த துவாவை மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன? இறைவா, நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதில் இருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன், நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதில் இருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளி வாசலில் தர்ஸ் எடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷாஅல்லாஹ் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானே, இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைதளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகலு சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்வாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்களையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அகலு சுன்னாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியா இசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியா இசம் தவறு, ஷியா இசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னாஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியா இசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் சிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும் அவசியம் இல்லை, சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, சிர்கு தௌஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல உள்ள. அப்ப சுப்ஹானல்லாஹி அலீம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கிறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான் பெரும்பாலும். நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரிலே பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு? தௌஹீத பத்தியோ சிர்க பத்தியும் தானே இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு? அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க? யாருக்கு எழுதிருக்கிறாங்க? இவங்கதான் சிர்க்கே இல்லையா, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிஸுல்லாஹ் தர்ஜுமா பண்ணிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிஸுல்லாஹ் உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு ஸலாஸா, மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும், பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது, இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பா இருந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும் அப்படி செய்வாங்க, இல்லை. யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள், அகில சுனாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் அன்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின் தங்களுடைய இளம் சமுதாயத்தின் இளம் பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனா நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 4 விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில் அதிகாலையில் ஒரு 3 நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்கு தான் அப்படி இருக்கா? என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயான் நடக்கும், இங்க ஒரு பயான் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்மா, ஒரு 10-15 ஒரு 20 முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்றேன் நினைக்காதீங்க, தலைப்புக்கு உட்பட்டது தான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு 3:45 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மளை எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா? ஓரமானில்லு ஓரமானில்லுமா, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க. அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான்? அப்பவுமே 2-3 வாட்டி செக் பண்ணுவான். அது பொதுவா நடக்கிறது. அது இல்லாம வேற என்ன அனுபவம்? சிலைகள், வெரி குட். சிலை அப்படி போகும்போது கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான். அது ஒரு அனுபவம். வேற என்னத்தா? ஆட்டோக்காரனா? அது ஒரு பக்கம். வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்னன்னா, இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மளை வரவேற்குது. கேட்டிருக்கீங்களா? போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம பேகேஜோட வெளியே வரும்போதே அதிகாலையில் என்ன ஆகும், சுத்தி கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், அதிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, அதிகாலையில இறங்குறோம், அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது. எங்க விடுது? மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல, மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், சைதாப்பேட்டையை தாண்டற திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல் உழுது, அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜில் ஏறோம், அங்கிருந்து ஒரு பாட்டு உழுது, நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம், அங்கேயும் பாட்டு. அல்லாஹு அக்பர் எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள். நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது, ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா, அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகி கிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும்போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னு. நீங்க மேடையில ஏறி இன்னல் ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவன அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மைக் ஆப் பண்ணிடுவாங்க, திரும்ப நம்ம தொழுந்துட்டு போனவன அவங்க போடுவாங்க. அதே மாதிரி கிடந்துச்சு, அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்து நம்ம ஏறி இன்னல் ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆப் பண்ணி போட்டாங்க, திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுக முடிச்சுட்டு அப்படி இறங்குறோம், திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படியே நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததிலிருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன உழுந்துகிட்டு இருக்கு, என்ன உழுந்துகிட்டு இருக்கு, இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதத்தை, எல்லா மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு, நான் ஏற்கனவே இன்னொரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது சரியா முறையா என்று தெரியவில்லை, இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும், எந்த ஊர்ல படிச்சோம்? நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான் அல்ல முதல்ல நாங்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன்னௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல் எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம், நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆயிப்போச்சு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்டை போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு பார்மெட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான், எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு, அங்கே என்ன நடக்குது, தமிழ்நாடு அரசும் தான் போட்டிருப்பாங்க, எந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்கும். சரி, ஏறி போறோம், இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான், ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்ட கிண்ண குத்திர கூடாது, வண்டிக்கு பாதிப்பு ஏற்படுத்திட கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நெஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். இதுதான பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹு அக்பர், ஒரு மதங்கிறீங்க இந்து மதங்கிறீங்க எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை, ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும், ஒவ்வொரு மாதத்தில் ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்போ நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா. ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா? ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்கள் பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு. இப்பதான் அங்கங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கையெல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தரிசுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, சிர்க்கினுடைய அபுவாபு ஷிர்க், சிர்க்கினுடைய பாதைகள் என்ன, சிர்க்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம். நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவன், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கமெல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதிலே இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயரை சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும் அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்தில் இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு ஏசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவனிடத்துல போய் ஏண்டாடி இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டுல முஸ்லீம் ஸ்கூல்ல கிறிஸ்டியனோ அப்படிங்கிற. இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா பேசக்கூடாதாத்தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறது, இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய. ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவிற்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும், பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன், சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிடக்கூடாது. நாம சலஃபியத்துக்கு சப்போர்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த, அதாவது வேர் இணை வைப்பினுடைய வேற ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காம இருக்கிறாங்க. அதனால நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன, தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸ் ஆக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாவுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாவிடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாவின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்போ கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்திக்கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திருந்திருவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திருந்திருவோம், இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிற்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியா அல்லாஹ், மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதயா அல்லாஹ் என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ்ன்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும் இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகை பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையில இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹும்ம பாயித் பைனி وَبَيْنَ خَتَايَايَ كَمَا بَاعَتَ بَيْنَ الْمَشْرِقِ وَالْمَغْرِبِ கேக்குறோம். யா அல்லாஹ், எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்திய அல்லாஹ்ன்னு கேக்குறோம். கேக்குறோமா இல்லையா? அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் சைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு யாவனா ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க, அது ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம் அதெல்லாம் நமக்கு கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது அருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால்தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லா இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தான் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம், அல்லா கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லா இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறத தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு பாதுகாப்பை கொடு. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை, அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன, நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது, அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது, அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ள கூடாது. அது பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே, அப்படியே என்ன செய்வாங்க அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க, அப்படி தூக்கி வச்சு ஊட்டி விட்டு அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்ல. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான், யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு தூங்குவான், யூடியூப போட்டு விடு அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதைப் போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதைப் போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீத் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்து விட கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுபிள்ளைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ஒரு வைஸ் பர்சன், ஒரு ஹிக்மத்துள்ள ஒரு ஒரு ஞானி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குர்ஆன் வர்ணிக்கும் போது அவரை ஞானி என்கிறது. அந்த லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்கிறார். இது கால லுக்மானு லி இப்னிஹி வ ஹுவ யஇதுஹு யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம். லுக்மான் தனது மகனுக்கு உபதேசம் செய்யும் போது சொன்னார், மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே, இணை வைப்பது என்பதுதான் அநியாயத்தில் எல்லாம் பெரிய அநியாயம். இபினிஹி சிறு பிள்ளையாக இருக்கும் போது சொன்னார். ஆனா நம்ம 15 வயசு பையனை வச்சிருக்கிறோம், 20 வயசு பையனை வச்சிருக்கிறோம். என்றைக்காவது பெற்றோர்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு அம்மா தௌஹீது, தௌஹீதுனுடைய வகைகள், ஷிர்க், ஷிர்கினுடைய விபரீதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களுக்கு தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பாடம் நடத்தும் போது 6 வயசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போதே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 10 வயசுக்குள்ளதான். அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லி கொடுக்கிறார்கள். இதஸ்தஇன் தஃபஸ்தஇன் பில்லாஹ், நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்லுகிறேன். இந்த நான்கு நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரோஸ் இருக்காருல்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லா அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிரதோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி அஞ்சு மணிக்குள்ள போயிட்டோம், அஞ்சு அஞ்சே காலுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்கு ரெண்டு ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரி பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படிதான் இருக்கும், பத்து பன்னெண்டு வயசு இருக்கும், எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீதை பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க, தௌஹீதை பத்தி சுபானல்லா ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. நாற்பது நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுளை தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும், அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும்போதே பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு பார்த்திருப்பீங்க, நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூலு, இந்தியன் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ ஃபாலோ பண்ணுது, நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லயே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்மளது பிரைவேட் இந்தியன் ஸ்கூல், அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான் சிபிஎஸ்இ. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல் வந்து சிபிஎஸ்இ பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைல சேர்த்து நீ என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம்னா கிட்ட வந்தா நேரம், நீ இந்தியா தானே? ஆமா நான் இந்தியா தான். இந்தியாவில் உள்ள விஞ்ஞானிகள் தான் உலகம் பூரா இருக்கிறான். இந்தியாவில் உள்ள முகந்தி, தகவலுக்காக, இந்தியாவில் உள்ள இன்ஜினியர் தான் பெரிய பெரிய நிறுவனத்தில் இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவன் பிள்ளைய போட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூல், அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீத் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை, தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்கான்னு கேட்டான். அப்படிலாம் இல்ல, எனக்கு இந்த ஸ்கூலே வேணான்ட்டு போயிட்டான். வல்லாஹ், அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சீர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும், அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்னு சொல்ல வர எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம். எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும் இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லா வ உக்குல் வாலிதெயின், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது அப்படின்னு சொன்னார். அப்போ பெற்றோர்களுக்கு நோவிடை செய்வது என்பது எவ்வளவு காட்டுமராண்டித்தனமான செயல். அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான்? இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா? என்னதா? ரியா. ரியானா என்னது? முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்களை செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக் கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பில் உடைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம் அல்லாஹ் அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேகு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறீர்களே. தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பாட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூடிய எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ ரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ் எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள், சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள், ஓய்வின்றி, உணவின்றி, உறக்கமின்றி, குடிநீரின்றி, கழிவறையின்றி படும் துயரம், துன்பம், இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நமது உறவுகளுக்காக. அமைதி போராட்டம்.
2: நபியின் அழகிய பொன்மொழிகள்.
3: ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போடும் பொழுது அந்த அந்த எண்ணம் நமக்கு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளையாடி அணியுங்கள் சொன்னாங்க. ஏன்? மரணிக்கும் பொழுது அதே கலரோட தான் மரணிக்க போறீங்க. கஃபன் அதே கலரோட தான் இருக்கு. அது உங்களுடைய மரணத்தை ஞாபகம் காட்டும். தூய்மையான ஆடை, அது இஸ்ஸத்தான ஆடை. சுப்ஹானல்லாஹ். தலையை மறைக்கிறது, தலப்பாகி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மறைச்சிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகி கட்டிருக்கிறாங்க. ஃபத்ஹ் மக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஃபீச்சர் அவங்க எப்படி இருந்தாங்கிறது தெளிவாக ஹதீஸ்கள்ல வருது. தலப்பாகி கட்டிருந்தாங்க, ரைட். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கெட்டணும் தலைப்பாகின்னு சொன்னால் அது சுன்னாவாயிரும். தொழும் போதெல்லாம் நீங்கள் தலையை மறைக்கணும்னு சொன்னால் அது சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக தலையில் எந்த எதுவுமே இல்லாமல் தொழவும் செஞ்சுருக்காங்க. அப்போ தொழும் போது தலையை மறைக்காமையும் தொழலாம், தலையை மறைத்தும் தொழலாம். ஆனால் ஜீனத் என்ன, நபி ஸல்லல்லாஹு பிடிச்சது என்னன்னு பார்க்கும்பொழுது என்னது, மறைக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிடிக்கிறது நமக்கும் பிடிக்கணும். அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான அட்டையரில் நம்ம இருக்கிறது இது இது கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்ச்சரை விரும்பி இருக்கிறாங்க. இது கல்ச்சர் தான், அதெல்லாம் நம்ம பண்ண தேவைன்னா அதை கொச்சப்படுத்த தேவையில்லைங்கிறாங்க. இது கல்ச்சர் தானே, அதெல்லாம் தேவையில்லை, இந்த ஆடை உடுக்க தேவையில்லை, சோபா அதெல்லாம் அது கல்ச்சருங்க, அதெல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா குத்ரா போடுறதா அதெல்லாம் கல்ச்சர் தான், போட தேவையில்லை. தலையில் தலப்பாக கட்டுறதா அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுருக்கிறாங்களா, அவங்க விரும்பி தானே செஞ்சாங்க. அப்போ நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரி இருக்க ஆசைப்படுறேன், சஹாபாக்கள் மாதிரி இருக்க ஆசைப்படுறேன். ஒருத்தருடைய ட்ரெஸ் இப்படி தைமி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, ஒருத்தருடைய ஆடை அவருடைய இன்டர்னல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நல்ல இல்ம் இருக்கக்கூடியவராக எப்பொழுது மாறுறாருன்னா, இல்ம் இருக்கக்கூடியவர்களுடைய சாவகாசம் இருந்தாதான். அப்படின்னா அவர்கள் எப்படி ஆடை உடுத்திருப்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறது மாதிரியே அவரும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் மாற்றிக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அவர் அழிமுடைய மக்களோடு சேருவார், அவருடைய இல்ம் அதிகப்படும். அப்போ ஆடைங்கிறது ரொம்ப முக்கியம், ஆடை ஒழுங்குங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்த ஆடை நம்ம பார்க்குறோம். ஷமாயில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோற்றம் எப்படி இருந்துச்சுன்னு வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை கிளியராக வருது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹமீஸ் பெரிய ஆடை, ஜில்பா இது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரிய ஆடைக்கு ஒரு இது சொல்லுவாங்க, இசார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய ஆடை உடுத்திருப்பாங்க கையில், அப்புறம் அந்த கால் வந்து கரண்டைக்கு மேலே இருக்கும், பெரிய சட்டையாக ஒரே சட்டையை போட்டிருப்பாங்க, சில நேரங்களில் ரெண்டு சட்டையை போட்டிருப்பாங்க, உள்ளுக்கு ஒரு ஆடை உடுத்திருப்பாங்க, அந்த வேஷ்டி நம்ம சொல்லுவோம்ல அது மாதிரி ஆடை உடுத்தி இப்படிலாம் வருது இல்லை. அப்போ அதெல்லாம் நாம் இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இருக்கக்கூடிய அன்பினால் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதில் நன்மை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே இல்லை அன்புனால் அதை நம்ம பயன்படுத்துறதுக்கு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹு அலம். ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பேணி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா இது அடிப்படை ஆதாரங்களில் ஒன்று, முக்கமாத்துகளில் ஒன்று.
2: கேட்டது அண்ணன் நபியின் அழகிய பொன்மொழிகள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
4: எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் மறுமையை மறக்கச் செய்யும் உலக மோகம் என்ற தலைப்பினூடாக உங்களுக்கு மத்தியிலே ஒரு சில விடயங்களை சொல்லுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். உண்மையாக இப்படியான தலைப்புகள் கீழ் மக்கள் மன்றத்தில் பேசுவதற்கு ஏன் சொல்லப்படுகிறது என்று கேட்டால், உலகம் அவர்களை மறுமையை மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு உலக கவர்ச்சியால் மக்கள் மதிமயங்கக்கூடிய நேரத்தில், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த லாபங்களை எல்லாம் மனிதன் மறந்து உலகத்திலே நல்ல வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அநியாயத்தையும் துணிந்து செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் முன்னே வருகிறான். இந்த காரணத்துக்காக வேண்டி தான் உலக மோகம் என்றால் என்ன, ஏன் மனிதர்கள் மறுமையை மறக்கிறார்கள் என்ற சிந்தனையை உங்களுக்கு மத்தியில் ஒரு சில அடிப்படைகளை உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக ஒரு மனிதன் கொண்டு போய் ஒரு அழகான ஒரு வீடை காட்டி இது டெம்பரரி அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு வாஸ்தவம் நியாயம். ஒரு மனிதன் இது ரெண்டையும் பார்த்து யோசிப்பான், ஆமா தற்காலிகத்துக்கு போகுமா நிரந்தரத்துக்கு போகுமா? நிரந்தரம் வந்து குடிச்சேன், தற்காலிகம் ஒரு மாளிகை. இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தால் மனிதன் கொஞ்சம் நின்று சிந்திப்பது நியாயம், வாஸ்தவம். ஆனா ஒரு தற்காலிகமா ஒரு குடிசையை கொடுத்துட்டு நிரந்தரமா ஒரு மாளிகையை கொடுத்தா நிரந்தரம் என்ற மாளிகைக்கு வந்து யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. தற்காலிகமா இருக்கலாம் ஒரு குடிசையை காட்டுறான், நிரந்தரமா வேணுமா இந்த மாளிகை அடிக்கலாம்? யாராவது யோசிப்பார்களாம்? புத்தி உள்ள எவனும் யோசிக்க மாட்டான். என்ன எதுக்கு அவ்வளவு சிந்திக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் கல்பு நேரடியா சொல்லும், நிரந்தரமா எல்லா வசதியும் உள்ள அந்த மாளிகையை தேர்ந்தெடு, இது குடிசை. ரெண்டையும் பார்த்தோம்னா அதுதான் பெருசு, மாளிகையில தான் வசதி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்டா இது ரெண்ட், கொஞ்ச காலம்தான், அது பெர்மனன்ட், நிரந்தரமா வாழலாம். சாதாரணமா இதை விளக்க வைப்பதுக்கு எந்த தேவையும் இருக்காது. இப்படி ஒன்றை சொல்லி பாடம் நடத்தி அதை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா? சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இது சொல்லி கொடுத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு மெட்டீரியல், அதுதான் இன்றைக்கு தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. என்ன மறுமையை மறக்க செய்யும் உலக மோகம் என்று முஸ்லீம்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று ஏன் தரப்படுகிறதுனா, குடிசை வேணுமா மாளிகை வேணுமா, அதுவும் தற்காலிகம் வேணுமா நிரந்தரம் வேணுமான்னு கேட்டா, இதை பாடம் நடத்துங்கள் என்று தரப்படுகிறது என்று சொன்னா இங்க என்ன பிரச்சனை என்று கேட்டீங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக இது தற்காலிகம் தான், இது குடிசைத்தான், அது மாளிகைத்தான், அது நிரந்தரம் தான். மறுமை என்பது அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் கொடுக்கறது வந்து நினைச்சு பார்க்கல அது மாளிகைகள். இது ரொம்ப ஒரு சின்ன ஒரு துனியா, இது தற்காலிகமா போயிருவோம். இந்த துனியா வேணுமா மறுமை வேணுமான்னு கேட்டா அறிவுபூர்வமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மறுமைத்தான் வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு முஸ்லீமும் உட்கார வச்சுட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து ஒரு புத்தகத்தை எடுத்து எழுதிட்டோன்னா பலங்குடையில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுதான் வேணும்ன்பாங்க. அது வேணுமெண்டா என்ன செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் வேணுமெண்டா இவ்வளவு தொழணும், இவ்வளவு நோம்பு பிடிக்கணும், இந்த மாதிரி தர்மம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண இயலாது. மனிதனுடைய செயற்பாடுகள் வந்து அவன் எதை விரும்புறான் எதை நம்புறான்னு காட்டும். ஒரு மனுஷன் வாயால சொல்லுவான், ஆனால் கல்பால் எதை நினைக்கிறான் என்பது என்ன காட்டும். ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பாடுபடுறாரு, அவர் பாடுபடுவது எதை எடுத்து காட்டுதுன்னா அவர் கல்வியில் ஒரு லட்சியம் இருக்குதுன்னு எடுத்து காட்டுது. ஒரு ஆள் கோடீஸ்வரன் ஆகணும்ன்றாரு வாயால, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தூங்கி மறுபடியும் ராத்திரியிலிருந்து காலை வரைக்கும் தூங்குறாரு. இவன் ஒன்னா நம்பர் சோம்பேறி. இவர் வந்து என்ன நினைக்கிறாரு, அவருடைய மனசுல வந்து வாயால கோடீஸ்வரன் ஆகணும்னு சொன்னதுக்கு அவர் கல்வியில் அது இடம் பெறவில்லைன்னு பார்ப்போம். இதே மாதிரிதான் முஸ்லீம்களுக்கு மத்தியில் போய் மறுமையை நேசிக்கணும், மறுமைத்தான் நிரந்தரமான வாழ்க்கை என்பதை புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. புரிந்திருக்கிறார்கள், ஆனால் நம்பவில்லை. இங்கதான் பிரச்சனை. நம்பிக்கை தான் ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை டோட்டலா மாத்தும். இந்த நம்பிக்கை கல்வியில் ஒழுங்காக இறங்கினால் அவன் என்ன பண்ணுவான், அந்த நம்பிக்கை கேட்பனுடைய ஒவ்வொரு புலன்களும் மாற ஆரம்பிக்கும். அவன் கண்ணு மாறும், மூளை மாறும், சிந்தனை மாறும், ஒவ்வொன்றும் மாற ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை எப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது பலங்குட சந்தியில போயாச்சு, ஜங்ஷன்ல பலங்குடையை சேர்ந்த ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா ஒரு அதிசயமான ஒரு விஷயம் சொல்றாரு. ரெண்டு வாகனங்கள் வரும், ரத்னபுர சைட்ல இருந்து ஒரு வாகனம் வரும், பண்டாரவேல சைட்ல இருந்து இன்னொரு வாகனம் வரும், ரெண்டுமே இன்றைக்கு ஒரு 12 மணி 12:30 ரெண்டும் மோதி கொள்ளும்ன்றாரு, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆயிரும்ன்றாரு. அதுல நம்பர் பிளேட் இதுதான், அப்படி யாருமே இல்லை. ஒரு கற்பனைக்கு நான் சொல்றேன், சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பக்கத்துல வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட்ன்றாரு, அந்த பக்கத்துல இருந்து வர்ற வாகனம் இந்த நம்பர் பிளேட், ரெண்டும் மோதி ஒரு ஆள் இறந்துருவார்ன்றார். எல்லாரும் போறோம், முழு பழங்குட வாசிகளும் போய் நிற்கிறோம். சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வாகனமும் வருகுது, ரெண்டும் மோதுது, ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாருன்னு வைங்க, ஊர்ல உள்ள 75% என்ன பண்ணிருவாங்க, இவருக்கு எப்படி இது தெரியுது, இவர் எப்படி இதை சொன்னார், இந்த ரெண்டு வாகனம் மோதும் என்று சொன்னாரு, அதுவும் 12:32 நேரம் 12:32 சரியாவே நடந்துச்சு, இவர் எப்படி இதை சொல்லுவார்னு யோசிப்பாங்களா? ஒரு 25 என்ன பண்ணுவாங்கன்னா 25 டவுட் படுவாங்க. இவரே ஊர்ல பெரிய ஆள் ஆகிறதுக்காக எல்லாருடைய கவனத்தையும் திருப்புறதுக்கு இவரே ரெண்டு வாகனத்தை அனுப்பி பிளான் பண்ணி ஏதோ மோத வச்சு செட்டிங் நடத்தி மக்களுடைய கவனத்தை திருப்ப போறாரோ தெரியல. இவருடைய பிளான் ஒரு 25% சந்தேகம் வரும், 75% நம்பிடுவாங்களா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சந்தேகிக்கிறீங்களா அப்படின்னா, சனிக்கிழமை சனிக்கிழமை 10:59 நீங்க பாருங்க, பழங்குடையில பூமி குலுக்கம் வரமாட்டாரு.

0: பதினோரு மணி இல்ல, பத்து ஐம்பத்தெட்டு இல்ல, பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு பழங்குடையில பூமி கொடுக்க வரமாட்டார். சொல்லியாச்சா, பழங்குடையே நட்டுக்கு நிக்குது பூமி குலுக்கத்துல, பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு எல்லாரும் பாக்குறோம். அப்ப அந்த இருபத்தஞ்சு வீதம் சந்தேகப்பட்டாங்களே, அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, சுதாகரிச்சுட்டு இல்ல இல்ல இவருக்கு என்னமோ தெரியுது, என் பூமியை பிடிச்சி ஆட்டுவாரு, ரெண்டு வாகனத்தை செட்டிங் பண்ணி அனுப்பலாம், பூமியை பிடிச்சி அப்படி ஆட்டுவாரு, இது இவருக்கு என்னமோ தெரியுது என்று ஒரு முடிவுக்கு வருவார்களா இல்லையா? அப்படி யாருமே இல்லை. நான் ஒரு உங்க அதாவது நான் எதுக்கு இதை சொல்றேன்டா, அப்பதான் முஸ்லீம்கள் நிலம உங்களுக்கு புரியும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படி ஒரு ஆள் சொல்லிட்டாருன்னு வைங்க, அவரை எப்படி நம்புவாங்க? அப்படி யாரும் இல்லை. அப்படி ஒருவர் சொன்னால், அப்படி அவர் சொல்லி பூமி குலுக்க நடந்தா, நீங்க கையில ஒரு உங்க குழந்தைய வச்சுட்டு நிக்கிறீங்க, உங்க மகன் செல்லமா பாசமா அற்புதமா உங்களை சுத்தி சுத்தி வர்றவர், செல்லமா பேசுறவர், அந்த சொன்னவர் ஆக்சிடென்ட் ஆக மாட்டாரு, பூமி குலுக்க வரமாட்டாரு. அவர் சொல்றாரு, உங்க குழந்தைய பார்த்து இப்ப எத்தனைன்னு கேட்கிறாரு. இப்ப நீங்க சொல்றீங்க மூணு வயசு, ஆறரை வயசுல உங்க குழந்தை மௌத்தாபம் பண்றாரு, ஆறரை வயசு பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி மௌத்தாபம் பண்றாரு, இன்னொரு மூன்றரை வருஷம் இருக்குது, இப்பதான் குழந்தை மூச்சை பாக்குறீங்க நீங்க, உங்களுக்கு சிரிப்பு வருமா அழுக வருமா? வீட்டுக்கு போனா உங்க பொண்டாட்ட மெட்ரு சொல்லுவீங்களா மறப்பீங்களா? வந்துடும், என்னமோ மாறி இருப்பீங்க, மனைவி கேப்ப என்ன ஒரு மாறி இருக்கிறீங்க, உங்க வாயிலிருந்து பாஞ்சிரும், உங்களுக்கு வேர்வை கொட்டும், உங்க மனைவிக்கு சாப்பாடு அடைக்கும், ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டீங்க, ரெண்டு பேரும் முகத்தை முகத்தை பார்த்து தேம்பி தேம்பி அழுவீங்க, குழந்தை தூங்கின புறம் பெட்ல போய் மோந்து கொள்வீங்க, குழந்தை முகத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. இன்னும் மூணரை வருஷம் இருக்குது, மூணரை வருஷம், மூணரை நிமிஷத்தை விட உங்களுக்கு நெருக்கமா இருக்கும், ஒவ்வொரு இரவுகளும் பதறி எழும்புவீங்க, உங்க மேல் வேர்வையால தொப்பாக இருக்கும், எங்க மகன் மௌத்தாயிருவாரே, பிப்ரவரி மாசம் பத்தாம் தேதி அவர் சொல்றார் 2025 அல்லது 2023 என்னாச்சு, 2023 பிப்ரவரி நெருங்கும் வரைக்கும் நீங்க நிக்க மாட்டீங்க, உங்களால சாப்பிட முடியாம இருக்கும், ஒவ்வொரு இரவும் தலை வலிக்கும், நீங்கள் உங்க மனைவியும் அதிகமா அழுவீர்கள், சிரிக்க மாட்டீங்க, அதிகமா அழுவீங்க, குழந்தை ஏதாவது ஒன்று கேட்டா வேகமா போய் என்ன வாப்பான்னு கேட்பீங்க, குழந்தை உளுந்தா அதை விட உங்களுக்கு வலிக்கும். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய நல்லடியால நீங்க நம்பிட்டீங்க, குழந்தை உங்களை விட்டு போற டேட் அதுண்டு. என்ன சொன்னவர் எப்படி சொன்னார், ரெண்டு விஷயத்தை சொன்னார், நிரூபித்து காட்டினார், இப்படி ஒரு வாகன விபத்து நடக்கும், நடந்தே ஆகும் பாருங்கண்டார். அப்படி அல்லாமீதானே யாரும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அது நடந்தே தீர்ந்துச்சு, அடுத்தது பூமி குலுக்க வரமாட்டார் சொன்ன மாதிரி வந்துச்சு. உங்க கல்பு 99.99 உங்க கல்பு என்ன சொல்லும்டா, சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், சொன்ன டேட்டுக்கு குழந்தை மௌத்தாகும், ஆனால் அதை எதிர்பார்க்கிறவங்க கல்பு அதை தாங்க முடியல, கண் அதை சொல்லி காட்டும், தேம்பி தேம்பி அழுவீங்க, ரெண்டு பேரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு மிச்ச காலம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை ஒரு மனிதன் நம்பினால் லஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா, கொஞ்சமாக சிரிப்பார்கள் அதிகமாக அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு ஆப்போசிட், அதிகமாக சிரித்து கொஞ்சமாக அழுகிறோம், லஹிக்தும் கலீலன் வல பகைதும் கதீரா, கொஞ்சமாக நீங்கள் சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நம்பினால், வல்லாஹி சொல்கிற இந்த உம்மத் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அளவுக்கு நம்பவில்லை. அதனால் தான் மறுமையை மோகம் கொள்ளாமல் துனியாவை மோகம் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் தெரியுமா, சும்மா வந்து மறுமையை நம்புகின்ற ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் சொல்லல. தலாயில் நுபுவா, இமாம் பைஹக்கி எழுத கிதாப், கிட்டத்தட்ட 12 வாலியங்கள், 1200 சான்றுகளுக்கு மேல முன்வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிதான் என்பதற்கான சான்று ஒன்று ரெண்டு அல்ல, சஹியான சனதுகளோடு எக்கச்சக்கமான சான்றுகள். நான் சொன்னேன், பலங்கட டவுன்ல ஒரு மனிதர் வந்து இப்படி விபத்து நடக்கும், இப்படி பூமி குலுக்க நடக்கும், இப்படி ரசூலுல்லாஹ் பேசினது இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பேச முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் பேசின எக்கச்சக்கமான சான்றுகள் வைக்கிறார். நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டு எப்படி இந்த துனியா எங்களை மோகம் கொண்டது என்று வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார்கள், இதை மாதிரி ஒரு மனிதனுக்கு பேசவே இயலாது. எப்படி பேசினார்கள் தெரியுமா, சொன்னார்கள், காலையில எழும்பி விட்டு ஐயோ அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாசி மரணித்து விட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ், நஜ்ஜாசி மரணித்து விட்டாங்க ரசூலுல்லாஹ், எல்லோரும் வாங்க ஜனாசா தொழுவிக்குது, அப்துல் சாலிஹ் என்றாங்க ரசூலுல்லாஹ், சாலிஹான ஒரு அடிமை, சாலிஹான ஒரு அடியான் இன்றைக்கு மரணித்து விட்டார். நீங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க இந்த ஹதீஸை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாலிஹான அடியார் இன்றைக்கு மரணித்து விட்டார், அவருக்காக ஜனாசா தொழுவதற்கு எல்லோரும் வாருங்கள் நாங்க ரசூலுல்லாஹ், நாங்கள் அணிவகுத்து நின்றோம் ரசூலுல்லாஹ், அவருக்காக ஜனாசா தொழுவித்தார்கள் நாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எதுக்கு தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், அந்த ரசூலுல்லாஹ் ஒன்று பேசினா அதை பிடிச்சி ரசூலுல்லாஹ் நோவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக நின்றாங்க. ஏன் தெரியுமா? குஃபார் குறைசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு அவ்வளவு எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க எங்க பிளவரும் என்று தேடுவார்கள். எதுக்கு தெரியுமா? அவரை பிடித்து நோண்டுவதற்காக வேண்டி. ரசூலுல்லாஹ்வோட இருந்தவர்கள் கொஞ்ச நெஞ்ச பேரில் எதிரிகள், இங்கால குஃபார் குறைசிகள், அங்கால யாரு? யகூதிகள். மதீனாவுக்கு போனா பின்னாடி உள்ள அதாவது யகூதிகள் எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹ்வை நோயிப்பதற்கே இருக்கிறார்கள். நஜ்ரான்ல இருந்து வந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் எப்படி என்றால் காலையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், மாலையில் முர்த்ததாகி விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செட்டிங் பண்றார்கள் நபியை பொய்ப்பிக்கிறதுக்கு. காலையில இஸ்லாம், மாலையில முர்த்தத். பார்த்தீர்களா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தின் வெளியே போனவர்கள் இஸ்லாம் பொய்யப்பான்னு நிரூபிப்பதற்கு சூரா ஆலே இம்ரான் பேசுது. அப்படி நாடகம் போடுறவர்கள் யகூதிகள் இன்னொரு பக்கம், குஃபார் குறைசிகள் இன்னொரு பக்கம், எல்லாத்துக்கும் மேலாக பள்ளிவாசலில் தொழுகிற முனாஃபிக்கள் இன்னொரு பக்கம். பள்ளிவாசலிலே தொழுது விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி முஸ்லீம் மாதிரி நடித்து வெளியே போய் பிரச்சனை படுத்துவார்கள். சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், ரசூலுல்லாஹ் தபூக் முடிந்து வருகிற நேரம் தொழுவிப்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுறார்கள். பெருமானர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? சூரத்து தௌபாவை பிறட்டுங்கள், ஜமாத்துக்காக வேண்டி இமாம் ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அழைக்கப்படுகிற நேரம் ஒடைங்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் உடைத்து தரமட்டமாக்கினார்கள். ஏன் தெரியுமா? முனாஃபிக்கள் அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் நோபு பிடித்தார்கள், அவர்கள் எல்லாத்தையும் செய்தார்கள். அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுத்த நபியே, இவர்கள் நடிக்கிறவர்கள், இவர்கள் நடிப்பார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியிலே முனாஃபிக் என்றா எங்களோட பள்ளியில முனாஃபிக் கேட்க மாட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எல்லா இப்படி இங்கால் முனாஃபிக் பக்கத்திலே வந்து ரசூலுல்லாஹ்வை சீண்டி பார்த்தார். அல்லாஹ் இஸ்லாத்தில் எக்கச்சக்கமான முனாஃபிக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு இருப்பார்கள், முஸ்லீம்கள் மாதிரி இருப்பார்கள். எல்லா பிரச்சனையும் அவர்கள் முஸ்லீம் தான், அவர்கள் தொழுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடையார்களே, உமர் பின் கத்தாப் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ்? நான் முனாஃபிக்கான்னு கேட்டார். நான் முனாஃபிக்கா? ஒவ்வொரு தோழர்களும் கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரம் அல்லாஹ்வுடையார்களே நிஃபாக். இப்படி யாரு பிளவுட்டாலும் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை ஸ்லிப் ஆகி சொன்னால் அதை பிடிப்பதுக்கு இங்கால முனாஃபிக், அங்கால நசாரா, இங்கால யகூதி, அங்கால குறைசிகள். சும்மா பகை இல்ல, சும்மா பகை இல்ல, சண்டை பிடிச்சி வெட்டி வாழால் கொள்ளுகிற அளவுக்கு பகை, கொஞ்ச நெஞ்ச பகை இல்ல. எங்க வாப்பா செத்து போனால் உங்களை சாகடிப்போன் என்று அபூஜருடைய மகன் இக்ரிமா இருந்தான். இப்படிப்பட்ட பகை இருந்தா பெருமாள் சொன்னதை எப்படி பிடிப்பார்கள்? எவ்வளவு நிதானமா பேச வேண்டியிருக்கிறது, எவ்வளவு கவனமாக பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, தௌஹீத் ஜமாத்தில் நாங்க ஏதாவது பேசினால் நாலு பேர் பிடிக்கிறதுக்கு புல பிடிக்கிறதுக்கு நின்றா அப்படி நிற்பார்கள். இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இன்னொரு ஜமாத்தில் நாங்கள் பார்ப்போம். அதனால் கவனமாக பேச ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் விட ரொம்ப கவனமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனித்துக் கொண்டிருக்கிற நேரம் பெருமாள் திடீரென்று ஒரு நாள் காலையில் சொன்னார்கள், எத்தியோப்பியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 1000 கிலோமீட்டர் கங்கால உள்ள நஜ்ஜாஷியுடைய மரண செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் ஏதோ சும்மா சொல்லிட்டாருன்னு விட்டுருவாங்களா? நஜ் அபிசீனியாவுக்கு இவங்க போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க, அபிசீனியாவுக்கு போவாங்க, ஷாமுக்கு போயிட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. ஒரு பிரயாண கூட்டம் வருகுது, மாதங்கள் கடந்து அவங்கள்ட்ட கேட்கிறாங்க குஃபார் குறைசிகள், கேட்பாங்களா இல்லையா, உங்க மன்னர் செத்துட்டாரா, என்னாச்சு? கவனமா நிற்கிறார்கள் அந்த விஷயத்துல. அல்லாஹ் அக்பர், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, இன்றைக்கு எங்களுக்கு ஜும்மா நாள் என்று தெரியுது, ஜும்மாக்கு வந்திருக்கிறோம், ஜும்மா தொழுகிறோம். இது யோமுல் ஜும்மா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். யோமுல் சபத், சனிக்கிழமை நாள்ல போய் ஜும்மா தொழுது ஒரு நாள் காட்டுங்க பார்ப்போம். மிஸ் ஆகிட்டு கேலண்டர் எல்லாம் மிஸ்ஸிங், நாங்க சனிக்கிழமை தான், சரி நேத்து தான் ஜும்மா, பரவாயில்ல இன்னைக்கு ஜும்மா தொழுது காட்டுக்கு பார்ப்போம். இல்ல, காட்ட மாட்டீங்க. அவங்க நல்ல நாட்களை கவனிச்சாங்க, இது யோமுல் அஹத் இது சொன்னார்கள், இது யோமுல் ஜும்மா, கவனமா நாட்கள் தெரியும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நேரம் தெரியும். நீங்க ஃபஜ்ர வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இஷாவை வானத்தை பார்த்து சொல்லுவீங்களா, இது இஷா நேரம், டைமை பார்த்து சொல்லுவீங்க, கேலண்டரை பார்த்து இஷாண்டுவீங்க, சஹாபாக்கள் வானத்தை பார்த்து இஷாண்டுவாங்க, மகரிப் பண்ணுவாங்க, சுபஹான் வாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா தெரியும். என்ன சொன்னாங்கன்ற ரசூலுல்லாஹ் சொன்ன டைம்ல, சொன்ன நேரத்துல காலையில சொன்னாங்களே, அதே நாள்ல தான் ஆள் போனாருண்டா, அதே நாள்ல தான் செத்து போனாங்க. இதுல அனுப்பினாங்க டெக்ஸ்ட் மெசேஜா, ஏதாவது வெப்சைட்ல போட்டாங்களா, இன்டர்நெட்ல போட்டாங்களா, எதுல தெரியுது? நஜ்ஜாஷி மன்னன் இறக்குறார், ரசூலுல்லாஹ் இறந்த உடனே, அதாவது ஒரு மாசம் கழிஞ்சு அவங்க தொழல்ல. சரிப்பா, எத்தியோப்பியால இருந்து வர்றதுக்கு எத்தனை நாள் பிடிக்கும்? அவங்க வேகமா என்ன ஜெட்டா வச்சிருந்தாங்க. இந்த காலத்துல இந்தியாவுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு மெசேஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு அவ்வளவு நேரம் பிடிக்குது, பக்கத்து நாடு இந்தியா அங்கிருந்து வர்றதுக்கே டைம் எடுக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துல ஃபிளைட்டா வச்சிருந்தாங்க, குதிரையில வந்தாலும் எவ்வளவு நாள் பிடிக்கும்? பெருமானர் சொன்னது காலை நேரம், வாக்குமூலம் கொடுத்தவர்கள் சொன்னது காலை நேரம், மன்னர் செத்து போனது காலை நேரம், ரசூலுல்லாஹ் சொன்ன டைம் மேட்ச் ஆகுது, சொன்ன டேட் மேட்ச் ஆகுது. பிடிக்க பார்த்தார்கள், அசந்து போனார்கள். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை ரசூலுல்லாஹ் சும்மா அனுப்பி மர்மையை சொல்லுங்கப்பா, மர்மை வீடு இந்த மாதிரி, நீ என்ன பைது வீடு, அப்படி இஸ்லாம் பேசவில்லை. ஆனால் முஸ்லிம்கள் அப்படித்தான் நம்புறார்கள். எப்படி நம்புறாங்க தெரியுமா? மர்மையா அதெல்லாம் இருக்குதா, வயசாளி நாளைக்கு மூத்தா போயிருவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் படத்தை கூத்த பாக்குற நேரம் வேணா எல்லாம் பாக்குறான், விட்டுருங்க இது பிள்ளைன்னு சொன்னா அது அப்ப பாப்போமே, மர்மைய அப்ப பாப்போம்னா என்ன அர்த்தம்? அது வருமா? டவுட்ல தான் நிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, எல்லாத்தையும் தாண்டி புகாரியில் ஒரு பகுதி வருகிறது, மற்ற நினைக்கிறேன் அபூ தாவூத்ல அஹ்மதுல வருகிறது இந்த ஹதீஸ். ரசூலுல்லாஹ் மீராஜ் போறாங்களே, மீராஜ் டவுட்டா எடுத்து நிறைய பேர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேள்வி பண்ணாங்க, இந்த பாருங்க போயிட்டு வந்தாராமே பேசினாங்களே, அந்த நேரம் அல்லாஹ் ஒரு ப்ரூஃப் வச்சான், அல்லாஹ் ஒரு சான்றை வச்சான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா ஹிஜ்ர ஹிஜ்ரா காபத்துல்லாவுல முன்னாடி ஒரு பாதி வளையம் இருக்கும், ஹிஜ்ர், நான் ஹிஜ்ரில் போய் நிற்கேன், என்னை கொண்டு வந்து அப்படி நெருக்கிட்டார்கள், எல்லா காபிர்களும் நெருக்கி என்னை பிடிச்சிட்டாங்க. எதுக்கு பிடிச்சா? கையும் காலுமா மாட்டிட்டார். எதுக்கு பிடிச்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நெருக்கி கொண்டார்கள், நான் ஹிஜ்ரிலே நின்றேன், ஷாமில் இருந்து வந்த ஒரு பிரயாண கூட்டம் என் முன்னாடி வைத்தார்கள். என்னண்டா ஒரு பிரயாண கூட்டம்? ஷாமில் நீங்க வியாபாரத்துக்கு இன்னைக்கு துபாய்க்கு போயிட்டு வராங்களா? அது மாதிரி இவங்க ஷாமுக்கு போவாங்க, ஷாமில் இங்க வருவாங்க, பிரயாண கூட்டம் வருகிறது. வந்தா இவர் வந்து பைத்துல் மக்தஸ் போனாரா? அவங்க பைத்துல் மக்தஸ் ஏறி ஆட்கள் சஹியான சனதோட வர செய்தி என்னண்டா, பைத்துல் மக்தஸ்ல இருந்து வர்றவங்க பிரயாண கூட்டம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னை நெருக்கி விட்டால் நான் நெருங்கி இப்படி சுருங்கி விட்டேன், என்னை பிடித்து நெருக்கி விட்டு வியாபார கூட்டத்தை கூப்பிட்டு விட்டு கேட்டார்கள். இவர் பைத்துல் மக்தஸ் போனாராம். கேளுங்கள் கேள்வியை, இவர் சொல்லுவது சரியாக பதில் சொன்னால் இவர் போனது சரி என்று சொல்லுவோம், இல்லை என்றால் பிழை என்போம். என்ன கேட்டான் தெரியுமா கேள்வி? எத்தனை கலவன் கேட்டான் பைத்துல் மக்தஸுக்கு, எத்தனை கலவன் கேட்டான். நான் பழங்கூட பள்ளிவாசலுக்கு வந்து திரும்பி போனா எத்தனை ஜனலு கேட்டா சொல்லுவானா? அது ரசூலுல்லாஹ் போனது நைட்ல, அதே அவர் மனுஷன் என்னவா? இப்படித்தான் படித்தார்களா? இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு விட்டு கப்சாக்களையும் கதைகளையும் சொல்லி ஜும்மாக்களில் தூங்க விட்டிருக்கிறார்கள். அவங்களெல்லாம் உட்கார வச்சு போய் கதைகளை சொல்லி, நாங்க எல்லாம் சின்னத்துல ஜும்மாக்கு போறது வல்லாகி நான் சொல்கிறேன் என்னுடைய உணர்வை, வல்லாகி இவ்வளவு போய் இப்படி நடக்குமா என்று சந்தேகப்பட்டு ஜும்மா கேட்டிருக்கிறோம், வல்லாகி சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் எவ்வளவு சிறப்பான ஒரு வாய்ப்பு, அரசியல் மீட்டிங் போடுவதற்கு பஸ் பஸ் ஆயிடுப்பார்கள், போத்தல் வேணுமா, சல்லி வேணுமா, அது வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து தான் அரசியல் மீட்டிங் போடுவாங்க, அவ்வளவு செலவு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை உலகம் எங்கும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம அவ்வளவு ஆண்களும் வசூல் போய் வியாபாரத்தை நிப்பாட்டி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் சேர்ற மகா பெரும் மாநாடு, அமெரிக்கா ஜனாதிபதி நினைச்சாலும் இந்த மாநாட்டை செய்ய இயலாது. அப்படிப்பட்ட அற்புதமான மாநாடு, ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் களம் இறங்கி அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கு வர்ற நேரம், இதுல எப்படி சொல்லணும், எது ஈமான் எது நபி, இது எப்படி நம்பணும், உட்கார வச்சு இல்லாத புள்ளாத எல்லாம் சொல்லி தூங்க விட்டால் ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டு வந்தேன் என்று சொல்கிற நேரம், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் விடமாட்டான். ஜும்மா என்பது நான் சிறப்பாக தூங்கி விட்டேன், தூங்குற நேரமாக மக்கள் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இளைஞர்கள் ஏன் இப்படி மர்மையை மறந்து நிற்கிறார்கள், ஏன் போதையில நிற்கிறாங்க? அவங்கள்ட்ட போய் இவர் யாரு தெரியுமா, இவர் நாவசித்து பேசினால் போய் வராது தெரியுமா என்று ப்ரூஃப் பண்ணினா சுதாகரிச்சு, இப்படியா நபி, நாங்க வாப்பா நபி என்றார நம்பிட்டோம், இந்த நபி இப்படி எல்லாம் செஞ்சாரா, அதனாலதான் பைஹக்கி எழுதுறார் தலாயிலு நுபுவா, ஆயிரமா ஆயிரத்துக்கு மேல சான்று, நபி என்ன என்ன எல்லாம் செய்தார், சும்மா இல்ல, சஹியான செய்திகள் எவ்வளவு, ஒன்று ரெண்டு அல்லாஹ் காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்றால் இப்படி ஒரு மனிதன் இப்ப நம்பிட்டான் வைங்க, இப்ப உலகம் என்ன ஆயிரும், உலகம் அற்பம் என்று எல்லாருக்கும் தெரியுது, இது அற்பமான வாழ்க்கை, ஒன்னு இல்லைன்னு தெரியுது. என்ன அல்லாஹ் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறான், என்ன மறைச்சிட்டான் தெரியுமா, மவுத் ஆகிற டேட்டை தந்தான்னு வைங்க, ஒவ்வொரு நாளும் செத்து போயிருவோம், இதுதான் நான் மவுத் ஆகிற டேட்டுன்னு தந்தா நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு கேட்கறேன். அல்லாஹ் மறைச்சிட்டான். ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இன்னைக்கு ஒரு ஆள் போயிட்டாரா, இன்னொரு நாள் நான் போறேன், இன்னொரு நாள் நீங்க. பலங்கொடையில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள், பலங்கொடியில் மண்ணுக்கடியில் போக நாங்கள் அவர்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கூட்டம் வரும், எங்களை கீழே போட்டு விட்டு அவர்கள் மேலே நடப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் இது மாறி மாறி நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இலங்கையில் ஆதி மனிதனை இந்த பலங்கொடையில் தான் கண்டுபிடித்தார்கள். பலங்கொடமானவை என்று சொல்வார்களே, ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்தார்களா, இங்கே தான் மனுஷ ஆரம்பத்தில் வந்த வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியில் எத்தனையோ ஜெனரேஷன்களை தாண்டி இன்னொரு ஜெனரேஷன் மேலே நிற்கிறோம். நாங்க டெம்பரரி என்பது எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லா ஒரு நாள் வந்தார்கள் மிம்பருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லா சஹாபாக்கள் சொன்னார்கள், ஜலச ரசூலுல்லா மிம்பரில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார்கள். நாங்கள் ரசூலுல்லாவை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் ஒரு உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். நீண்ட உரை அல்ல, என்னுடைய மரணத்துக்கு பிறகு உங்கள் விஷயத்தில் நான் பயப்படுகிறேன் மக்களே என்று ரசூலுல்லா பேச ஆரம்பித்தார்கள். ஒத்துக்கு துனியா ஒத்துக்கு நிசாண்டாக, துனியா உங்களுக்கு திறந்து தரப்படும் மக்களே, அதை நினைத்து நான் பயப்படுகிறேன். துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நிலையில் ஒரு பொம்புல எப்படி ஒரு ஆம்பளை பயப்படுவானோ ஜினா நடந்துரும் என்று அதே பிளாட்ஃபார்ம்ல கொண்டாந்து ரசூலுல்லா துனியாவை வச்சாங்க. ஆடம்பர வாழ்க்கை அல்லாஹ் நிறைய தந்த உடனே அதுல பிஸியாகி அல்லாஹ்வை மறந்துடுவீங்க, அல்லாஹ்வுடைய பாதையில படிப்புரி என்று மறந்துடுவீங்க. நீங்க காலையில் இருந்து தாவா செய்ய ஆரம்பித்தவர், அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பு விடுத்தவர், அல்லாஹ் துனியா உங்களை திறந்து தந்த உடனே கொஞ்சம் அதை நிப்பாட்டிட்டு துனியாவை கொஞ்சம் எடுப்புமே டேஸ்ட் ஆயிரும். துனியா எப்படி ஒரு பெண்ணை கண்டால் ஒட்டுமொத்த உலகம் உங்களுக்கு மதிமயங்கி போயிருமோ, அந்த பெண்ணோடு தான் வாழணும் என்ற ஒரு இளைஞன் எல்லாத்தையும் மறந்து ஓடுவானோ, துனியா அப்படிப்பட்டது. துனியா உங்களை கவர்ந்த எல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்ல வைக்கிறாங்க. ஒத்தக்கு துனியா ஒத்தக்கு நிஷா, பெண்களை பயந்து கொள்ளுங்கள், துனியாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. துனியா உங்களை கவர்ந்தால் ஒரு டைல்ஸ்ல ஆரம்பிப்பீங்க, டைல் பிடிக்க வேணாம்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கும் துனியாவை தந்திருக்கிறான், உங்களுக்கும் அல்லாஹ் துனியாவை தந்திருக்கிறான், அதுலயே டிசைனிங் போய் கொண்டிருக்கும். குர்ஆன் ஓத மறந்திருப்பீங்க, அது என்ன டிசைனிங், எப்படி அதுலயே கல்வி ஓடும், அதுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை சில வேளை பிற்போற்றிருப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மோமினுக்கு இந்த துனியா அதோட வைக்கிற உறவை பத்தி இஸ்லாம் சொல்லி தருகிறது. வேண்டிய மாதிரி வாழலாம், அப்படி இல்லை, துனியாவோட என்ன உறவு வைக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை மிக சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே சொல்வதற்கு ஜும்மா இடம் தராது. புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த அடிப்படையை போட்டேன். ஈமான் இல்லை என்றால் ரசூலுல்லாஹ் பேசினால், அவர் தான் பேசினார். நஜ்ஜாஷி மன்னனுடைய மரணத்தை பேசின ரசூலுல்லாஹ், பைத்துல் மக்தசுடைய கதவுகளை பற்றி சொன்ன ரசூலுல்லாஹ், எக்கச்சக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கபிரிலே வைத்த பிறகு நடப்பதை சொன்னார்கள், செலுவுலஹு தஸ்பீத், உங்க சகோதரனுக்கு துவா செய்யுங்கள், அவர் கேள்வி கேட்கப்படுகிறார், மறுமையிலே எழுப்புவான் அல்லாஹ், அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்கும் என்று பயங்கரமான காட்சிகளை சொன்னது ரசூலுல்லாஹ். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிற்கும் உடைய ரப்பு வருவான், வஜீஅ யௌமைதின் பி ஜஹன்னம், நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உலகத்திலே எல்லா மனிதர்களும் அல்லாஹ் எழுப்புவான் சன்னிதானத்துக்கு வந்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலில் எழுப்பப்படுவார், ஆடை அணிவிக்கப்படுவார், மக்காம மஹ்மூத் என்ற ஒரு இடத்தில் நான் எழுப்பப்படுவேன் என்ற ரசூலுல்லாஹ், அல்லாஹ் உயர்வான இடத்தில், யாருக்கும் பேச இயலாது, ரப்புல் இஸ்ஸத் ஜுல் அரிஷில் மஜீத் ஃபஆலுல் லிமா யுரீத், இந்த கண்ணு பார்க்குதென்றால் இந்த கண்ணை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹார்ட் துடிக்குதென்றால் இந்த ஹார்ட்டை தந்தவன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டாக்டருக்கு ரிப்பேர் பண்ணலாம், ஹார்ட்டை செய்ய இயலாது, டாக்டர் ரிப்பேர் பண்ணுவார், ஹார்ட்டை ப்ரொடக்ட் பண்ண இயலாது, இதை ப்ரொடக்ட் பண்ணின ரப்புல் இஸ்ஸத் அத்தனையும் பண்ண அல்லாஹ் வருவான். யாருக்கும் பேச இயலாத நேரம் பெருமானார் மட்டும் அல்லாவிடம் கேட்பார்கள், யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பான், யா முஹம்மத் முஹம்மத், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் என் பேரை சொல்லுவான், என் பேரை சொல்லுவான், முஹம்மத் பேசுங்கள் என்பான். அந்த நேரத்திலே நான் அல்லாவிடம் அப்படியே சஜதாவிலே விழுந்து, யா அல்லாஹ், அவர்களை மன்னிங்கள், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ், அந்த கூட்டத்தை மன்னித்து விடு என்று நான் சஜதாவிலே விழுந்து விடுவேன், என்னுடைய ரப்புல் இஸ்ஸத் நான் அப்படியே விழுந்து விடுவேன். அது ஒரு நீண்ட நேரம் தலையை தூக்குங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுவான், அல்லாஹ் சொல்லுவான், அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன், என்னுடைய ரப்புக்கு முன்னாடி விழுந்து விடுவேன், மக்காம மஹமூத் என்ற உயர்வான இடத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி அந்த இடத்தில் தான் நான் விழுந்து விடுவேன், என் ரப்பு என்னை எழுப்பி, முஹம்மத்
1: அவர்களை மன்னித்தேன் என்று சொல்லுவான். அது வரைக்கும் நான் சஜிதாவில் இருப்பேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காட்சிகள் எல்லாம் சொல்லப்படுகிற நேரம் ஒரு மோமினுக்கு என்ன வர வேண்டும், என்ன வர, அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய இது சற்பமான வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, அது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை இப்படித்தான் ஆரம்பிக்கப்படும். ரப்புல் இஸ்ஸத் திறந்து கொடுப்பான், அடியார்களோடு பேச ஆரம்பிப்பான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவர்களை அல்லாஹ் பார்ப்பான், அவர்களோடு அல்லாஹ் பேசுவான், அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை அல்லாஹ் கொடுப்பான், ஆறுகளோடு இன்பமான வாழ்க்கை. இந்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் படைத்த துனியா இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா எவ்வளவு இன்பமாக இருக்கு, அதுதான் கால்குலேஷன். அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, துனியாவுடைய ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இன்பம் என்றால், அல்லாஹ் இன்பம் என்று சொல்கிற ஆகிரா இப்படி இருக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை புரிந்தார்கள் ஜசீரத்துல் அரபில் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த மக்கள். ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோழரை சந்திக்கிறார். அவர் யார்? ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு. ஷஹீஹுல் முஸ்லிம், திருமிதி, இந்த ரெண்டுலையும் சேர்ந்த ஹதீஸ் ஷஹியான சனதோடு வருகிறது. ரசூலுல்லாஹ் ஜுலைபி ரழியல்லாஹு கேட்குறாங்க, ஜுலைபி கைஃப், எப்படி அப்பா, எப்படி ஜுலைபி என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய இந்தியாரிலே ஹதீஸை கொஞ்சம் பரட்டுங்கள். வல்லாஹி அந்த ஹதீஸ் மிகவும் கவலையான ஹதீஸ். ஏனென்றால் ஹதீஸுடைய துவக்கம் மிகவும் அலங்கோலமானவர். பழங்கொடையிலே நீங்கள் மக்களை கண்டிருப்பீங்க, சத தொங்கும் சில பேருக்கு, கையெல்லாம் குஷ்டமாக இருக்கும். சில பேருடைய பரவாக்காலன்றவங்க யானைக்கால் ஒரு மாதிரி, அவங்கள பார்க்கறதுக்கே இயலாது. அல்லாஹுடைய நல்லடியார்களை இன்றைக்கு சலாம் சொல்வதாக இருந்தால் மோமீன்கள் இந்த பண்புகளை மாற்றிக்கொள்ளணும். மோமீன்கள் எப்படி சலாம் சொல்கிறாங்க? அவர் ஹாஜியார், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் பெரிய பேர் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. அவர் புகழ் பெற்றவர், அவருக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு மோமீன் சஜதாவில் நிற்கிறார், அவர் பார்க்க இயலாது, முகமெல்லாம் அலங்கோலமாக நிற்கிறது, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பேர் முசாஃபஹா செஞ்சுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை பாருங்க, இன்னக லஅலா குலுக்கின் அலீம். அவர் மிக உயர்வான பண்பில் இருக்கிற, அல்லாஹ் கேரண்டி பண்ணுகிறார், என்னுடைய நபி, என்னுடைய தலைவர் அப்படிப்பட்டவர். கேட்கிறார், ஜுலைபி எப்படி அலங்கோலமானவர் என்று ஹதீஸ்ல வருது, முகமா எப்படி என்று தெரியல, அவ்வளவு அலங்கோலம், அவ்வளவு அலங்கோலம், மக்கள் உறவு வைக்காத அளவுக்கு அலங்கோலம். அவர் பட்டும் படாமல் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூருல் ஹீன்களை எனக்கு வைத்திருப்பான் தானே யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில். என்ன சொல்ல வர்றார்? இந்த உலகத்தில் எனக்கு யாருமே பிள்ளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு யாருமே பெண்களை தரல யா ரசூலுல்லாஹ். சொல்லாம ரசூல எப்படின்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம என்ன சொல்றாரு? மனக்குமுறல் அல்லாஹ்வுடைய நல்லடியார், ஒவ்வொரு இளைஞனுக்கும் அந்த வயசு வர நேரம் அந்த ஆசை வந்துடும். அவர் முகம் பத்தி இருக்கிறா, அவர் கையில குஷ்டமா, அது கையில தான், காலில் பரவாவா, அவருடைய கல்புல அந்த உணர்வு வந்துடும், அவருடைய இளமையுடைய உணர்வு வரும், ஒரு யுவதிக்கு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை வல்லாஹி சொல்கிறேன், எனக்கு தெரியும். ஒரு 32 வயசு கன்னிக்குமரி, ஒரு 10 ஆண்டுகள் அழகான ஒரு பெண், இந்த உம்மத்தில் கொஞ்சம் கால் கட்ட திருமணம் பேசுவதற்கு இந்த உம்மத்தில் ஆண்கள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி விலை கேட்கிறார்கள், கால் கட்டியண்டா இத்தனை லட்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு கன்னிக்குமரிகள் தேங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு என்ன என்னை போன்று உங்களை போன்ற உணர்வுகள் இல்லையா? அவர்களுக்கு என்ன ஆசை இல்லையா? குழந்தைகளை பெற்றெடுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கணும் என்ற ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வறுமை என்று கொஞ்சம் வந்த பிறகு அந்த மக்கள் தள்ளப்பட்டு முஸ்லீம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் பேசுவது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹுவுக்கும் அதே உணர்வு. இளமை வந்தால் அந்த இளமையில என்ன உணர்வு மனிதனுக்கு வருமோ, அவருடைய தோற்றம் எப்படியும் இருக்கலாம், காலால் ரத்தம் போகலாம், மேல் பத்தி இருக்கலாம், ஆனால் கல்வி எல்லோருக்கும் ஒரே மாதிரி. அடுப்பம் கரையிலே எக்கச்சக்கமான பெண்கள் அழுது அழுது காய்கறிகளை வெட்டி சமைக்கிறார்களே, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் அழுது கொண்டு தான் சமைக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சீதனம், இந்த டௌரி அவர்களை எல்லாம் திருமணத்தை வைத்து அப்பாலாக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தூரம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆச்சரியம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் இது நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் எப்படி என்ன நினைத்த என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலும் ஒரு மனைவி இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் நபி சொன்னால், ரசூலுல்லாஹ் சொன்னால் ஒரு நாளும் அது மாறாது. பெருமானார் சொல்லி அது நடக்கலன்னு வைங்க, இவர் நபியாண்டு சந்தேகம் வந்துடும். வஹி ரசூலுல்லாஹ் பேசுவது வஹி. என்ன ஆச்சு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அன்சார்களுடைய வீட்டை காட்டினார். அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிற, போய் பெண் கேளுங்க, அவங்க தருவாங்கண்டா. அவர் போறார் ஆசையோடு. இவ்வளோ ஆசை இருக்கும், ஒரு பொடி எனக்கு சொன்னால் உலகத்தில் அந்த ஆசை ஹலால் ஆக்குவதுக்கு, ஹராத்திலே இருப்பது கஷ்டம், ஹராத்தில் போகாமல் இருப்பது அதை விட கஷ்டம். அல்லாஹ்வுடைய ஹலால் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு மனுஷன் துடிப்பான், அவர் ஓடி போய் கேட்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் அனுப்பினாங்க கல்யாணம் பேச, உங்களுக்கு ஜுலைபி இல்லைன்ட்டாங்க. இல்லை ஜுலைபி, நீங்கள் போய் சஹீஹுல் முஸ்லிம் திருமதி இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த ஹதீஸை படித்தால் விளங்கு. நீண்ட ஹதீஸ் இல்லைன்ட்டாங்க. அவர் ரசூலாட்ட வந்தார், யா ரசூலுல்லாஹ் ஏலான்ட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இது வளமையானது, அவருக்கு யாரும் அவ்வளோ அலங்கோலம் என்றா அர்த்தம், அவ்வளோ அலங்கோலம் யாருமே கொடுக்க மாட்டேங்க. இந்த ஹதீஸை பேசுகிற நேரத்தில் வல்லாஹி ஒவ்வொரு நேரமும் எனக்கு இந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கும் பிள்ளைகள் இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு அலங்கோலமான ஒரு மனிதனை சோதனையாக அனுப்பினால் எங்களுடைய முடிவு என்ன? அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய மீமான் இருந்தால், அவருடைய அதாவது அல்லாஹ்வை நேசிக்கிற அத்தனை பண்புகளும் இருந்தால் அவருடைய தோற்றத்தை தான் பார்ப்போமா? அல்லாஹ்வா, அல்லாஹ்வா என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் இல்லை என்றார். எந்த பள்ளிவாசல் ஜமாத்து தலைவரும் செய்யாத ஒரு காரியம் அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம், நான் போகிறேன் ஜுலைபி பண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேச எத்தனை பள்ளிவாசல் தலைவர்கள் போனார்கள், எத்தனை பேர் போனார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய வீடு, தன்னுடைய வாசல், இந்த துனியா அவர்களை மோகத்திலே இழுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிராவுக்கு வாழ்கிற ரசூலுல்லாஹ் இதுதான் மைக்கேல் சாட் அசந்து போகிறான், இவரை போன்று ஒரு மனிதர் இந்த உலகத்திலே எல்லோரும் சலாம் சொல்லுவதாக இருந்தால் சில தினார்களுக்கு, ரியால்களுக்கு சலாம் சொல்லலாம், சில டாலர்களுக்கு சலாம் சொல்லலாம், சில பெருமைகளுக்காக வேண்டி நீங்கள் பே அதாவது லைன் அப் பண்ணி சலாம் சொல்லலாம். உலகத்தில் யாரும் கணக்கெடுக்கான மனிதரோடு ஒரு தலைவர், ஒரு தலைவர் நிப்பாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீ அவரோடு தோழமை கொண்டால் ரசூலுல்லாஹ் என்ன குரோம பாரசீக தலைவர்களோடைய தோழமை கொண்டிருக்கிறார்? யார் இவர்? யாருமே பேசாத ஒரு மனிதர். ஜுலைபீ உங்களுக்கு நான் பேசுகிறேன் என்றார். ரசூலுல்லாஹ் போனார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார். வீட்டிலே நான் பெண் பேசி வந்திருக்கிறேன், உங்களுடைய மகளுக்கு திருமணம், சந்தோஷப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எங்க பிள்ளையா? ரசூலுல்லாஹ்வுக்கு முழு ஜசீரத்துல அரபிலே மதீனாவிலே மூமின்கள் தயாராக இருந்தார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு, தன்னுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு. அவர் சொன்னார், இல்லை. ஜுலைபீவுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலான்னு சொல்லல, என் பொண்டாட்டியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, என் மனைவியோட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா யார் ரசூலுல்லாஹ்? வீட்டுக்குள்ள போறாரு, மாப்பிள்ளைக்கு ஏலாண்டா என்ன சொல்லுவார்? சொல்லு ஏலாட்டி, கொஞ்சம் இருங்க வைஃபோட பேசிட்டு வரும். அவர் மஷூராவுக்கு போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுவதி அங்க நிக்கிறார், கணவனும் மனைவியும் பேசுறார்கள், எவ்வளவெல்லாம் வந்துச்சு ஜுலைபிப்புக்கு எங்க புள்ளைய கொடுக்கறது, அது நியாயமான பேச்சு, அது நேர்மையான பேச்சு. எக்கச்சக்கமானவர்கள் வந்தார்கள், இவருக்கு கொடுப்பதா? அவங்க ஒரு தாயின் தகப்பன அப்படி பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியால் அந்த யுவதி கேட்டுவிட்டு ஒரு வார்த்தை கேட்ட உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, ரசூலுல்லாஹ் எனக்கு பொன் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீப் ரலியல்லாஹு ஜுலைபீப்புக்கு ரசூலுல்லாஹ் கேட்டு வந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு உங்களுக்கு ஏலாண்டு சொல்ல முடியுமான்னு கேட்டார். சுபஹானல்லாஹ், அழகாக பாசமாக வளர்த்தெடுக்கிறோம், எல்லாத்தையும் கொடுக்கிறோம், நாங்க சாப்பிடாம எங்க குழந்தைகளுக்கு கொடுக்கிறோம், நாங்க ஊட்டி விடுறோம், அழகா நல்ல பாடசாலைகளுக்கு அனுப்புறோம், நல்ல கல்விகளை எல்லாம் கொடுக்கிறோம். ஒரு பருவம் வருகுது, அந்த நேரத்தில் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது, புள்ள தப்பான ஒரு மாற்றுமத அன்பரோடு சில வாப்பா மார்கள் அழுகிறார்கள், சில உமா மார்கள் துடிக்கிறார்கள். அந்த பிள்ளையிடம் சொன்னா, விட்டுட்டு வந்த பிள்ளைகள் எத்தனை பேர் மாற்றும இஸ்லாத்தை விட்டு மாற்றுமத அன்பர்களோடு ஓடியவர்கள் எக்கச்சக்கமாக பார்க்கலாம். காதல் காதலிலே சிக்கி கொண்டா உம்மா அழுது சொன்னாலும், வேணாம் அவன் கெட்டவன் என்று சொன்னாலும், இவன் சரியில்லைன்னு சொன்னாலும், இந்த திருமண பந்தத்தை உடைக்காத பிள்ளைகளை வேணுமானால் உங்களுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க, அதான் குடும்பம் குடும்பமாக பார்த்திருப்பீங்க. ஒரு அன்சார் யுவதி ஜசீரத்துல் அரப், என்ன நடந்தது தெரியுமா மதீனாவில்? அவர்கள் கல்விலே சுமந்தது உலகத்தை அல்ல, துனியாவை அல்ல, ஆகிராவை அல்லாவுடைய நல்லடியார்களே, அவருடைய கல்வி பறிப்போயிருந்தது அல்லாவுக்காக வேண்டி. அல்லாவுடைய தூதருக்கு தான் அந்த கல்விலே பெரிய இடம், அல்லாவுக்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதருக்கு, அதுக்கு பிறகு தான் மற்றவர்களுக்கு. அந்த பெண் சொன்னா, வல்லாஹி நான் ஜுலைபீபை திருமணம் முடிக்க போகிறேன், ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்தார், ரசூலுல்லாஹ்வுக்கு ஏலாண்டு சொல்ல இயலாது. இப்படி யுவதிகளை நீங்கள் பார்க்க இயலாது. நீங்கள் உலகத்துள்ள மிக சிறந்த பல்கலைக்கழகத்தில் உங்க பிள்ளையை போய் படிக்க வச்சாலும் வல்லாஹி இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் உருவாக்க முடியாது. ஜசீரத்துல் அரப் நடுங்கி நின்றது, ரசூலுல்லாஹ்வுடைய பின்னாடி போன கூட்டம் அப்படி மாறி இருந்தார்கள். திருமணம் நடக்கிறது, அவர் சந்தோஷமாக அந்த பெண்ணோட வாழ்ந்தால் எப்படி? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ராணி அல்ல, ராணியை விட மேலான ஒரு பதவியை வைத்துத்தான் அந்த பெண்ணை அவர் பார்க்கணும். ஏன் தெரியுமா? எனக்கு விருப்பப்பட்ட ஒரு யுவதி, உலகத்தில் எல்லோரும் வேணாம் என்று சொல்கிற நேரம் ஜுலைபீபை ஆசைப்பட்டு வந்த யுவதி என்று சொன்ன அந்த பெண்ணை எப்படி அவர் பார்க்கணும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படி நேரத்தை கொடுக்கவில்லை, அப்படி கொடுக்கவில்லை. வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான ஜிஹாதுக்கான அழைப்பு வருகிறது. அல்லாஹ் சோதிக்கிறான் இப்ராஹிம் நபிக்கு, குழந்தை இல்லை, குழந்தையை கொடுத்துட்டு இப்ராஹிம், குழந்தை வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், மனைவி வேணுமா நான் வேணுமா இப்ராஹிம், அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சோதிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையை கொடுத்தார், அற்புதமான மனைவியை கொடுத்தான், கொடுத்து விட்டு அல்லாஹ் கூப்பிட்டான் வஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், இந்த ஜிஹாதுக்கு மட்டும் வேணாம், துனியாவிலே ஒரு மனைவி, அழகான ஒரு மனைவி, என்ன விருப்பப்பட்ட மனைவி, ஆசையோட இன்றைக்கு ஒரு பத்து நாளைக்கு ஜிஹாத மறந்துடுவோம், ஜிஹாது வேணாம் என்று ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில் இருக்கலாம். அல்லாஹ் சோதிக்கிறான், ஜுலைபி சுதாகரித்து கொண்டார், அல்லாஹ்வுடைய பாதையிலே போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சு, ஜுலைபி ரழியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜிஹாது முடிந்தால் பெருமானர் போவாங்க, போய் பார்ப்பாங்க, யாரும் மரணித்தாங்க, ஐன ஜுலைபி, ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க, ஜுலைபி எங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, சஹாபாக்கள் ஒவ்வொரு இடத்துலயும் போய் பார்க்கிறாங்க, ஒவ்வொரு ஜனாசாவையும் பார்த்துட்டு ஜுலைபி எங்கன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வஹி வந்திருக்கு, ஜுலைபி மரணித்து விட்டார் நம்புறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீரென்று ஒரு ஷஹீதாக்கப்பட்ட உடம்பு, எப்படி ஹதீஸில் வருகிறது, கத்தல ஜுலை கத்தல ஷபஅத்து மினல் கத்தல ஜுலைபி ஷபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வக்குத்தில், ஏழு முஷ்ரிக்கீன்களை கொண்டு விட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய ஜனாசாவுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருந்தார், ஏழு பேர் அவரை கொல்ல வந்திருக்கிறார், அவர் ஏழு பேரையும் காலி பண்ணி அவருடைய ரூஹ் அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரிந்திருந்தது. ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், பார்த்து விட்டு சொன்னார், கத்தல ஜுலைபி ஷபஅத்து மினல் முஷ்ரிக்கி வக்குத்தில, அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிற ஏழு பேரை, அல்லாஹ்வுடைய விரோதிகள் ஏழு பேரை காலி செய்து விட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். இது கதை அல்ல, இது கதை அல்ல. பலங்கொடையில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி துடிச்சு போய் பார்ப்பீங்களோ, இப்ப இது கதை அல்ல, நடந்த நிஜ சம்பவம். அல்லாஹ்வுடைய நல்லடியால ரசூலுல்லாஹ் தன்னுடைய கைகளை ஜுலைபி ரழியல்லாஹு அன்ஹு அப்படியே உள்ளே அனுப்பினார்கள், அனுப்பிவிட்டு அப்படியே அடவணைத்துக் கொண்டார். ஒரு குடும்பத்திலே பாசமாக ஒரு குழந்தையை அரவணைப்பாங்களே, நாங்க பார்த்தோம் சிரியாவுடைய வீடியோ, சிரியாவில் பம் பிளாஸ்ட் ஆக்கப்படுகிறது, ஒரு வாப்பா ஒரு குழந்தையை கையில வச்சிட்டு இருக்கிறாரு, அந்த குழந்தைக்கு உயிர் அல்ல, ஜனாசா அப்படியே இருக்க பிடிச்சி முத்தம் கொடுக்கிறார். அந்த நேரத்தில் ஜனாசா மீட்பு விடந்து வாப்பாட்ட கேட்கிறாங்க, ஜனாசாவை தாங்க, சுபஹானல்லாஹ், அது மிக உணர்வாக இருந்தது. அவர் கையை கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குழந்தை என்னோட வாழுது என்று சொல்ல போகல, எவ்வளவு இறுக்கமாக நீங்க முத்தம் கொடுப்பீங்களோ, குழந்தையுடைய கடைசி பயணம் என்றா, நீங்க சீவி சிங்காரிச்சு அழகு பார்த்து வளர்த்த புள்ளே திடீரென்று உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா அந்த நெருக்கம் எப்படி இருக்கு, அது எவ்வளவு இறுக்கமாக நீங்க பிடிப்பீங்க, அவ்வளவு எவ்வளவு மோந்து கொள்வீங்க, இதுக்கு மேல இந்த துனியாவில் உங்க புள்ள உங்களோட பேசாது. அப்படி சிரியாவிலே நாங்க பார்த்தோம், பஷார் அல்அசாதுடைய இந்த வார்ல ஒரு வாப்பா மோந்து கொண்டு அழுகிறார், ஜனாசா மீட்பு படை படை கேட்குது, அவர் கொஞ்ச நேரம் என்று கேட்கிறார், இன்னும் கொஞ்ச நேரம் இந்த துனியாவில் என்னுடைய பிள்ளையோட என்னை விடுங்களே, அவர் இப்பொழுது பேசவில்லை, ஆனால் அவருடைய உருவம் என் முன்னாடி இருக்கிறது, அவரை கொஞ்சம் மோந்து அவருடைய அரவணைப்பது கொஞ்சம் விடுங்களே. இது ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய குழந்தைகளை விட்டு பிரிகிற நேரம் ஏற்படுகிற உணர்வு. ரசூலுல்லாஹ்வுடைய உணர்வை பாருங்கள், ஜுலைபி ரழியல்லாஹுடைய அந்த ஜனாசாவை கைகளுக்குள் போட்டு உள்ளே எடுத்து நெருக்கிக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நெசுக்கிக் கொண்டு நெருக்கிக் கொண்டு ரசூல் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்து நல்ல வாழணும் ஆசைப்பட்ட ஒரு ஆள் அப்படி நடக்கிறாங்க. நீங்கள் எனக்குள் நான் உங்களுக்குள் ஜுலைபி. பெருமான சல்லாவுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உமர் பின் கத்தாப் ஒரு வார்த்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த இடத்துல இந்த ஜுஹாதிலே நான் ஷஹீதாக்கப்பட்டு என்னுடைய ஜனாசாவை நீங்கள் இப்படியே பிடித்து நீங்கள் அரவணைத்து எனக்கு இதை நீங்கள் சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், உங்கள் கையிலே நான் இப்பொழுது இருக்கக்கூடாதா யா ரசூலல்லாஹ். இவர்கள் மறுமையை மோகம் கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா அவர்கள் பக்கத்தில் கூட இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. என்ன சொன்னார், தப்பினோம், இன்னொரு நாள் போய் குடும்பத்தோட வாழலாமே, இன்னொரு நாள் வாழலாமே. யா ரசூலல்லாஹ் ஜுலைபியை தூக்கிய மாதிரி உமரை, உமருடைய உடம்பில் உயிர் இல்லாத நேரத்தில் உமர் ஷஹீதாக்கப்பட்டு உமரை நீங்கள் தூக்கி கொண்டு உமர் எனக்குள் நான் உனக்குள் என்று சொல்லக்கூடாதா யா ரசூலல்லாஹ், அதை இந்த உமருக்கு நடக்க கூடாதா யா ரசூலல்லாஹ், உமர் இப்பொழுது ஷஹீதாக்கப்பட்டிருக்க கூடாதா யா ரசூலல்லாஹ். உமர் ரழியல்லாஹு ஒரு பக்கத்திலே ரசூலல்லாஹ்வுடைய கண்ணு என்னமோ ஒரு தூரத்தை பார்க்கிறது போன்று பார்த்த ரசூலல்லாஹ் சிரித்தார்கள், புன்முறுவல் புகுத்தார்கள். ரசூலல்லாஹ் திரும்பினார்கள், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது, இப்பொழுது நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் யா ரசூலல்லாஹ்? ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நாள் ஜுலைபி பிரதர் உயிரோடு இருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஜுலைபி எப்படி? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களை வைத்திருப்பான். சொல்லாமல் சொன்னார், இந்த துனியாவில் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு. ஆனால் ரசூலல்லாஹ் இப்பொழுது சொல்கிறார்கள், பாருங்க, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே ஜனாசா, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஜுலைபிபுடைய மாளிகையை கண்டேன். அல்லாஹ் சொன்ன மாளிகை எனக்கு காட்டினான். ஜுலைபீபை நோக்கி ஓடுகிற அவருடைய மனைவி ஹவுருலீனை பார்த்தேன். அவருடைய கால் தெரிய பார்த்து நான் தலையை திருப்பிக் கொண்டேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், முஃமின்களுக்கு அல்லாஹ் அந்த நபி பேசினால் நாவசித்து பேசிய எல்லா வார்த்தைகளும் உண்மை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஜுலைபி பிரதனுடைய ஜனாசா கையிலே, அவருடைய மறுமையில் உள்ள அவருடைய அரண்மனை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டுகிறார். அவரை நோக்கி ஓடுகிற அவருடைய அற்புதமான ஹவுருலீன், அவருடைய மனைவி அல்லாஹ் காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆஸத் இந்த துனியா என்ன, ஆஹிரா எப்படிப்பட்டது என்று மிகவுமே புரிந்து நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிய புரிவான கோசம். அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபல ஹாதிய லஹு, வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு வ லா ஷரீக லஹு, وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، الله உடைய நல்லடியார்களே, உலக மோகம் மறுமையை மறந்த முஸ்லிம்கள் உலகத்தில் எவ்வளவு மோகமாக நடக்கிறார்கள் என்றால் வல்லாஹி அதை ஒரு உரையில் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் தொழுகிற தொழுகை, அவன் பிடிக்கிற நோன்பு, அவன் இறைவனோடு கொஞ்சி குழாவது இரவிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இவைகள் எல்லாம் அவனுடைய ஈமானை அதிகமான பிறகுதான் இந்த உணர்வுகள் வரும். இது உட்கார வைத்து பயான் செய்து உலக மோகத்தை விட்டு மனிதர்களை பாதுகாக்க முடியாது. அவன் எவ்வளவு அல்லாவை நெருங்குறானோ, அல்லாஹ் எவ்வளவு அவனுக்கு அந்த கல்பு கதை நசீபாக்குறானோ, அவன் உளப்பூர்வமாக அந்த உணர்வை உணர்ந்து கொள்வான். அல்லாஹுடைய நல்லடியார்கள், உஹது போர்க்களம் அதிபயங்கரமான ஒரு நாள். ரசூலுல்லாஹ் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார்கள். மெசேஜ் எப்படி போகுதென்றால், ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற விஷயம் மதீனா எங்கும் போகுது. சஹாபாக்கள் அசந்து போய்விட்டார்கள். ரஹமத்துல்லில் ஆலமீனை விட்டும் அவளுக்கு இந்த வாழ்க்கையும் எதிர்பார்க்க. அந்த நேரத்தில் ஒரு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மிகவுமே பிரபலியமான ஒரு ஹதீஸ் சஹியான சனதோடு வருகிறது. ஒரு பெண் யுத்த களத்தை நோக்கி வருகிறார். யுத்தம் முடிந்து சஹாபாக்கள் போகிற நேரம் உஹதை மலையை நோக்கி ஒரு பெண் ஓடி வருகிறாள். வந்து கேட்குறாங்க, அறிமுகமான ஒரு பெண் கேட்குறாங்க, ரசூலுல்லாவுக்கு எப்படி, ரசூலுல்லாவுக்கு எப்படி? அந்த நேரத்தில் அந்த சஹாபி, அவருக்கெல்லாம் கட்டம் கட்டம் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, யுத்தம் முடிச்சு உங்க வாப்பா மௌத்தாயிட்டார், இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அந்த கல்பு, எப்படி ரசூலுல்லாஹ்வை நேசித்திருக்கேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா ஆகிரா, ஆகிராவை போதித்தவரை நேசித்தால் ஆகிராவை நேசிப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க வாப்பா மௌத்தி ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? அவங்க கேட்கிற கேள்வி என்ன, அன்னபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த நபி மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் வந்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் சொன்னாங்க, உங்க மாப்பிள மௌத்து, உங்க மா இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? உங்க புள்ள மௌத்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது கதையாக கேட்காதீங்க. அதுவாக உங்களுடைய மனைவியாக இருந்தா, நீங்களாக இருந்தா, ஒரு யுத்த களத்தில் இந்த ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தா, சர்வசாதாரணமாக தாங்கலாமா? ஒரு மனிதனை காட்டுங்க, இதை தாங்க முடியுமான ஒரு மனிதனை காட்டுங்க. நான் ஒரு பெண்ணை காட்டுகிறேன், ஜசீரத்துல் அரபுல ஒரு பெண்ணை. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுகமாக இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, குல்லு முசீபத்தி பஅதுஹு ஜலல், எல்லா முசீபத்தும் அதுக்கு பிறகு எனக்கு நார்மல் ஆகிட்டு, எனக்கு ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ் நல்லமா, ரசூலுல்லாஹ் நல்லமா, அதுக்கு மேல் ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சும்மா ரசூலுல்லாஹ்வை நேசிக்கவில்லை. மறுமை அவர்கள் நேசிப்பதற்கு காரணம் என்ன, ரபியா இப்னு, அதாவது கஃப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன், ரபியா இப்னு கஃப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வுடைய நைட் தங்குறாங்க. தங்கினா தஹஜ்ஜத் வேளை ரசூலுல்லாஹ் எழும்பிட்டாங்க. எழும்பினா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு உதவு எடுப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன வேணும் சொல்லுங்கள் ரபியா, என்ன வேணும் கேளுங்கள். கேட்பது நபி, கேட்பது நபி. அவர் கேட்க ஒரு தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அவ்வளவு நேசிக்குது, அவரிடம் கேட்கிறார், ரபியா இப்னு கஃப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு பத்தி என்ன வேணும், ஸஹீஹுல் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா, யா ரசூலுல்லாஹ், ஒரு நபி கேட்டா, எனக்கு வீடு வேணும் யார் சொல்லலா, எனக்கு தோட்டம் வேணும், எதுவும் அல்லாஹ் கபூலாக்குவான். நபி நபிக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சும்மா கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? துனியாவை கேட்பதற்குரிய எல்லா வாசலும் தரப்பட்டிருந்தது. தஹஜ்ஜத்துடைய வேலை, நானும் நீங்களும் தஹஜ்ஜத்துக்கு எழுமினா துனியாவை கேட்க எழும்புவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன கேட்டார்? யார் ரசூலல்லாஹ், உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், உங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், எப்படி மறுமையமாக கொண்டார்கள். ரசூலல்லாஹ் முஸ்லிம் ஹதீஸை பரட்டி பாருங்க. ரசூலல்லாஹ் அதோட நிக்கல நிக்கலாம், நபியா வேற எதையாவது வேற எதையாவது கேளுங்க. சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பில். அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்திருக்கிற நபியா, தஹஜ்ஜத்துடைய வேலை முதல் வானத்துக்கு அல்லாஹ் வந்திருக்கிறான், நபி கேட்கிறார் எல்லாம் திறந்து கொடுக்கப்படும். ரபியா வேற எதையாவது கேளுங்கள், ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க ஆப்ஷன். அதுதான் என்றார், அதுதான் என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்றார். ரபியா எனக்கு உதவி செய்யுங்க என்னன்னு கேட்டார். அதிகமாக சுஜூது செஞ்சு மறுமையில் எனக்குரிய பாக்கி என்னோடு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவதற்கு அதிகமாக சுஜூது செய்யுங்கள் ரபியா ஆண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவில் நீங்கள் ஜசீரத்துல் அரபில் இப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தீர்கள். வல்லாஹி எந்த பல்கலைக்கழகத்தாலும் இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்க முடியாது. இது ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாசறையில் வளர்த்த மனிதர்கள். சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வருகிறார்கள். முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறது. சௌபான், என்ன சோமில்லையான் ரசூலுல்லாஹ் கேட்டார். இல்லை யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வேறு எதுவுமே இல்லை, எனக்கு நான் நல்லா இருக்கிறேன் யார சொல்லலாம். ஏன் வாடி போயிருக்கிறது முகம் யார சொல்ல? எனக்கு திடீரென்று ஒரு சிந்தனை வந்து விட்டது, நான் உங்களோட பேச வேண்டும் என்று வந்தேன். என்ன சௌபான்? வல்லாஹியா ரசூலல்லா, வல்லாஹியா ரசூலல்லா, உங்களோட இருந்தால் எனக்கு அமர்கலமாக இருக்கும், நான் உங்களை விட்டு வீட்டுக்கு போய்விடுவேன் யார சொல்லல்லா, எனக்கு தனிமைப்பட்ட மாதிரி இருக்கும் யார சொல்லல்லா, எனக்கு வேணும் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கிற நேரம் நான் ஓடி வந்து உங்களை பார்த்து விடுவேன் யார சொல்ல. வல்லாஹி இது என் நிலைமை யார சொல்லல்லா, உங்களோட இருந்தால் எனக்கு என்னமோ எல்லாம் கிடைத்த மாதிரி, நான் அப்படியே உங்களை விட்டும் கொஞ்சம் நகர்ந்து போனால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குது யார சொல்லலாம். இது கல்பு ஒருவரை நேசித்தால் அப்படித்தான் இருக்கும். காதலன் காதலிக்குள் இப்படி பேசிக் கொள்வார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. காதலன் காதலிக்குள் ஜசீரத்துல் அரபில் மதீனாவில் இது நடந்தது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. யார சொல்லல, எனக்கு திடீரென்று சிந்தனை வந்து விட்டது. என்ன சிந்தனை தெரியுமா? இந்த துனியாவிலே எனக்கு உங்களை பார்க்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் யார சொல்லலாம். இவர் யார்? ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தோழர் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு. நான் வேண்டும் என்றால் உங்களை வந்து பார்த்து விடுவேன் யார சொல்லலாம். அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்கி எனக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கினால் யார சொல்லலாம், சொர்க்கத்தில் நீங்கள் நபிமார்களோடு இருப்பீர்கள் யார சொல்லலாம். சௌபான் நபிமார்களுடைய அந்தஸ்தோடு இருக்க முடியாது, நான் சாதாரண ஆள் யார சொல்லலாம். அல்லாஹ் எனக்கும் சொர்க்கத்தை தந்தால் நீங்கள் நபிமார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறனர் இந்த சௌபான் உங்களை பார்க்கணும் என்று ஆசைப்பட்டால், யார சொல்லலாம் உங்களோடு பேசணும் என்று ஆசைப்பட்டால், எப்படி யார சொல்லலாம் உங்களை வந்து பார்ப்பது, எப்படி யார சொல்லலாம் உங்களோடு பேசுவது, இந்த சௌபானுக்கு எப்படி யார சொல்லலாம் அது முடியும்? ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகை அறிவிக்கிறான், ஏழு வானத்துக்கு மேல இருந்து வகை வருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு யாரோடு அவர்கள் தோழமை வைத்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அந்த நேசத்தோடு அவர்கள் என்ன தோழமையில் இருக்கிறார்களோ அந்த தோழமைக்கு அவர்களோடு அல்லாஹ் வைப்பான், அவர்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியா என்ன ஆகிரா என்ன, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மூமின்கள் ஆகிராவுடைய வாழ்க்கை இன்னும் முஸ்லிம்கள் அதிகமான முஸ்லிம்கள் நம்பவில்லை. இது ஒரு கதையாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மறுமையில் சொர்க்கத்திலே வீடா, சொர்க்கத்திலே பெரிய மாளிகையா, ஹூருல் ஈன்களா, அப்ப பாப்பமே. இது முஸ்லிம்களுடைய சிந்தனை, இது மாற்றப்பட வேண்டும். மறுமையை நேசிக்கக்கூடிய மூமின்களாக முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றிட புரிவானா.
2: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும், ஆண்ட்ராய்டு கையெடுக்க தொலைபேசி நேர்கள் நேரடியாக உங்களது டவுன்லோட் ஸ்டோரில் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்பிள் மற்றும் இணைய கையடக்க தொலைபேசினர்கள் எல்லா ரேடியோ அப்ளிகேஷன்கள் ஊடாகவும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்கக்கூடியதாக இருக்கும். இடைநிகழ்ச்சியில் அடுத்ததாக நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
1: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபியவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்து சேர்த்துச்சு. கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுப்பானவர்களே. அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாஹ்வுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்ல, ஒன்றுமே இல்ல, மரம் இல்ல, கனி இல்ல, தோட்டம் இல்ல, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணி கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்துல இருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் உள்ளுக்கு. அன்னாலக்கிஹாதா, இங்க மரம் இல்ல, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்ல, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலக்கிஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதுதான் குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு? அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சார். ஒரு நாள் ரசல்லா அலிசல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை. நபிக்கும் பசி, அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபியவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா? இது அல்லாடப்புறத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, என்ற மகளையும் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சந்தோஷப்பட்டான். என்ற மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான்னு சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வரத்துக்கு யாரும் இல்ல, ரூம் உள்ளுக்கு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க எல்லாத்தால கனியை கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமில்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லா தாலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லா தாலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாம அல்லா தாலா கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு அன்ஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கீன் வந்து கேட்டாரு, கொண்டு போயிட்டு கொடுத்துட்டாங்க. மகன்ட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தான் இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க. கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும் பொழுது அவர் கேட்கிறார், எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் தாங்க வாங்கிக்கோங்க. 140 வாங்கினாங்க, 200க்கு வித்தாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மன்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாட பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்வுக்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறத கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டிருக்குது, அல்லாஹ்ட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இத பல சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, நபியவங்க கேட்பாங்க தபூக்குக்கு, நபியவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபியவங்க கேட்பாங்க உஹதுக்கு, எதுவும் கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறா, மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலை, என்ன கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹான் அல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மையத்தன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல், அல்லாட பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார், ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தான். என்ன அவர் நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருகிட்ட எடுப்பேன், அல்லாஹ் கிட்ட, அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிட்ட கொடுக்கறேன், அவருக்கு கொடுக்கறேன், இவருக்கு கொடுக்கறேன்ன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ் தல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அனாதைகள், குமர் புள்ளைகள், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமரிகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில இவர்கள் இருக்கிறாங்க. அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிக்கிட்ட வந்து சொன்னாங்க, அரசு நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன், அப்ப இக்கிரன் செய்யுமன் யார முடிச்சா, கன்னிய பெண்ணை முடிச்சியா, விதவைய முடிச்சியா? அரசு இல்ல, விதவை தான் முடிச்சேன். அல்ல விக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுதான் சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, வீட்டில் வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்தில் குமரிகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்துற சேர்த்து தானே அரசு அடைக்கணும், என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனி அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களா, தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபர தோண்டினா பல பல மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோடு மட்டும் ரசூலுல்லாஹி அதுக்கு அனுமதி கொடுத்தான். இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனையை போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல அந்த பேரிச்சப்பழத்தை அப்படியே குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன் சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளின் கடனையும் அல்லாஹ் தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபை கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்க இருந்து தருவான் தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபு ஹுரைரா ஒரு கிளாஸ் பால அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபு பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில், விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல, பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதுபிறகு அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு 10 பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன் அல்லாஹ் தஆலா. ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன் அல்லாஹ் தஆலா.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: தருவான் இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது. அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்துல நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
0: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
3: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள். நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்து இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்மிரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். இதா சஅலூஹு, அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்டால்

0: அல்லாஹ் அதை கொடுப்பார். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ் செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாவிற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் இரண்டு மூன்று உம்ராக்களை செய்துவிட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதீனாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவில் இஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதீனாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம், தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதீனாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். ஐந்தாவது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. நான்கு எல்லைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும், அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நீயத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதீனாவிலே நாம் இருக்கிறோம், நம் மதீனாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி, அபியார் அலி கான யுஸம்மா தில் ஹுலைஃபா, தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதீனாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் நான்கு மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று எஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும், அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உதூ செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது, அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான் மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்அத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்அத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹிய மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் இஹ்ராமை அணிந்தால் இஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல்ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் இஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நியத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னா தான். ஆனால் இந்த துல் ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து எங்களுடைய நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன் அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து முழிந்தவுடன் இஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். இஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில தொப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் இஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை முழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் இஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். என்ற நீயத்தை மொழிந்துவிட்டால் இஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சுன்னா, மதினாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாய்க்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில், அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜித் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் எம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து எம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடையை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ இரண்டு மூளையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது. அதற்கு குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாது. ஆனால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமை நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்மா ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்மா ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாபு உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும் அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம், நேரடியாக காபாவை நோக்கி செல்வோம். தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம், தவாஃபை ஆரம்பம் செய்வோம். தவாஃபை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், பெண்கள் 3 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் 2 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், ஆண்கள் 4 சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள், தங்களுடைய உடல் முழுக்க மூடி. சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரியற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் இஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டு இருக்க கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய காபா இடதுபுறம் இருக்கும், தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லி. சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா, தவாஃபுல் குதூம் 7 சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? 7 சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த 1 7 சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது 7 சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப 7 சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் 3 சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்லுவார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும். முடிந்தால், அதுவும் முடியவில்லை என்றால் வலதுகரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜ்ரத்துடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த 3 முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இந்த 3 முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் இன்னக ரஜுலுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜ்ரத் ரசூலுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு, ஆண்களை உரசிக்கொண்டு, ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜ்ரத் ரசூலுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், 3-4 முறை ஹஜ்ரத் ரசூலுடைய கல்லை தொடப்போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உம கல்லா கூலி தர மாட்டான், ஆண்களை முந்த போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவருடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜ்ரத் ரசூலுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அந்த துஆவை அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது ஒரு முதல் தவாஃபை முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? எத்தனை முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா ஹஜல் அஸ்வதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி. ஹஜல் அஸ்வதுக்கு முன்னால வரக்கூடிய ருக்னுல் யமானி அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜல் அஸ்வதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனா வக்கினா அதாபன் நார் இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் நான்கு சுன்னாக்கள், இரண்டு சுன்னா ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா இந்த நான்கு சுன்னாக்களும், நான்கு சுன்னாக்களும் ஆண்களுக்கு, இரண்டு சுன்னா பெண்களுக்கு. சரியா? முதல் தவாஃப் முதல் சுற்று முடியும். பல சொல்வதை போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன்? அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதல் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும். எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா? அதனால் இன்னொரு ஆள் துஆ செய்தார், அதனால் ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை, தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா? தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும். இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜல் அஸ்வதுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜல் அஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா? ஆறு முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா? இப்ப தவாஃப் உடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும். திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன? எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃப் முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா? அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோயுள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது உது, உது பிரியலாம். உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம், அல்லது சிரமம் இருக்கும், வெளியே சென்று உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரிப் தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம், அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உது செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. தவாஃப் முடியும், இஹ்ராம் அணிந்தோம், மீக்காத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மகாம் இப்ராஹிம், வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால், அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ, எங்கிருந்துமோ, மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்காத் தொழ வேண்டும். முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அவுது எந்த புத்தகத்தில் படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் சுன்னா சூரத்துல் இக்லாஸ். சரியா? அது தெரியாத பட்சத்தில் நீங்க குல் அவுது பிறப்பின் நஸ் தான் தெரியும்னா ஊதிக்கொள்ளுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது. என்ன சந்தேகம் இருக்கா? படிச்சது தப்பு, இதுதான் சரியானது. சரியா? இரண்டு ரக்காத் சுன்னா தொழ வேண்டும். மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால் இடமில்லை என்றால் பள்ளியில் எங்குமோ அங்கதான் தொழணும் சொல்லி சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது யாருக்கும். சரியா? எங்கேயா தொழுது கொள்ளலாம். தொழுது முடிச்ச உடனே இடத்துல இருந்து எழுந்துடணும். துவா கேட்கிறோங்கிற பேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. தவாஃப் செய்யறவங்களுக்கு சிரமமா இருக்கும். பின்னால் மக்காம் இப்ராஹிம் முன்னாடி தொழ முடியாது, கூட்டம் அங்கே தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. பின்னால் தான் மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் அந்த பள்ளியில் எங்குமோ. மக்காம் இப்ராஹிமில் இரண்டு ரக்அத் தொழுததற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை, ஜம்ஜம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்ஜம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்ஜம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்ஜம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவில் இருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாகிருன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் என்ற ஒரு பகுதியை மட்டுமே ஓதிக்கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அதை ஓதின உடனே அப்தஉ பிமா பதா அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? இன்ன ஸஃபா, ஸஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப ஸஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், لا إله إلا الله وحده لا شريك له لا إله إلا الله وله الحمد وهو لا إله إلا الله له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده أنجز وعده ونصر عبده وهزم الأحزاب وحده وهزم الأحزاب وحده ذكري وذي كل من لا إله إلا الله والله أكبر لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا إله إلا الله وحده صدق وعده أنجز وعده وهزم الأحزاب وحده ذكري وذي كل من مدلعوذ وذي ذلك بره برم بي دعاء كليس يمن يبولو نيرم مريمو أبولو نيرم دعاء سيلا அவசர அவசரமா சஃபாலிருந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம், ஏதோ துஆக்களை கேட்டோம், எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துஆ செய்யலாம். துஆ கேட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும், மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். மூன்றாவது முறை திக்ரை ஓதியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மருவாமலையை நோக்கி செல்ல வேண்டும். போகக்கூடிய வழியில் ஒரு கிரீன் லைட் இருக்கும், பச்சை லைட். அந்த இடம் வரும்போது தொங்கோட்டு மூட வேண்டும். ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவின்படி அவர்களுடைய வழக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஓடியதற்கு ஏற்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். ஓட்டப்பந்தை வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மருவாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. விரும்பிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மருவாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர نصر عبدا انجز لا اله الا الله وحده انجز وعدا ونصر عبدا وهزم الاحزاب وحده ذكري ஓதி கொள்ள வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் இந்த ذكرை ஓத வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் ذكرை ஓதி அங்கிருந்து கிளம்பி சஃபாவுக்கு வரணும். சஃபாவுக்கு வரக்கூடிய வழியில் மீண்டும் அந்த பச்சை லைட் வரும், அங்க மறுபடியும் மான்கள் தொங்கோட்டம் ஓடணும். இங்கேயும் தனிப்பட்ட দোয়া எதுவும் கிடையாது. இப்ப சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா. கடைசி எங்க முடியும்? ஏழாவது ஓட்டம், ஏழாவது துங்கு ஓட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மருவாவில், மருவாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை, சரியா? கத்தரிக்கோல் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க முடிய. பள்ளிவாசல் நின்று முடிய வெட்டி கீழே போடாதீங்க, சுன்னா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அதனால எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி, ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள், விரல் நுனி அளவு, விரல் அளவு. இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம், சரியா? அங்க இருந்துதான் வெட்டணும் அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இஹ்லாஸ் விளையாடும், சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம். உம்ராக்கு வந்துட்டோம், முட்டடிக்காம போனா ஊர்ல உம்ரா செஞ்சீங்களா இல்லையான்னு கேட்பாங்கிறதுக்காக முட்டடிக்க கூடாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டடிங்க, சொல்றேன் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை அடிங்க, உங்களுக்கு விருப்பம் இல்ல முடி அதிகமா இருக்கிறது, அடிக்கடி உம்ரா செய்ய போறீங்க, ரமதான்ல உம்ரா வர போறீங்க, அப்பவும் முட்டடிக்கணும், இப்படி அடிக்கடி முட்டடிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல முடிய கத்தரித்துக் கொள்ளுங்க. முழுவதுமான பகுதியில், சும்மா ஒரு முடி எடுத்தா பெண் பொம்பளை புள்ள மாதிரி கத்தரிக்க கூடாது. எங்கெல்லாம் முடி இருக்கோ எல்லா பகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி சொன்னா. சிறந்தது முடியை மழிப்பது. ரசூலுல்லாஹ் இரண்டு முறை அவர்களுக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே முடியை மழிப்பவர்களுக்கு இரக்கம் காட்டு. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் வெட்டுபவர்களுக்கு ரசூலுல்லாஹ் இரண்டாவது முறையும் சொல்றது, இரண்டாவது முறையும் சொன்னார்கள், மழிப்பவர்களுக்கு யா அல்லாஹ் இரக்கம் காட்டு, யா ரசூலுல்லாஹ் முடியை வெட்டுபவர்களுக்கு மூன்றாவது முறை சொன்னார்கள், யா அல்லாஹ் வெட்டுபவர்களுக்கும் இரக்கம் காட்டு, சரியா? அல் இஹ்லாஸ் அதுல பேணிக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்காக முட்டடிக்காது, மற்றவங்களுக்காக முட்டடிக்கிறதை விட முடி வெற்ற சிறந்தது, புரியுதா இல்லையா? ஊர்ல போனா கேட்பாங்களே, அல்லது யாராவது முட்டடிக்கல உம்ரா நிறைவேறல நிறைவேறலன்னு சொல்லுவாங்களுங்கிறதுக்காக கடைசியில வந்து இஹ்லாஸ் அழைச்சு போடாதீங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ இதுதான் செய்யணும், இதான் செய்யக்கூடாது, ரெண்டே வருஷம் சாய்ஸா கொடுத்துட்டா. உங்களுக்கு நன்மை வேணும்னா முடி வெட்டு, நல்ல நன்மை அதிகமா வேணும்னு சொன்னா முடிய மன்னிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா முடிய வெட்டி கொள்ளுங்க. இக்லாஸ் உங்களுக்கு எதுல பேர முடியுமோ அதை நீங்க செஞ்சு கொடுங்க, அது உங்களுடைய விருப்பம். இதுதான் உம்ரா, இதோடு உம்ராவுடைய காரியம் நிறைவேறும். அதுக்கப்புறம் உம்ராவுக்கு கண்டு தனிப்பட்ட காரியமோ துஆவோ உம்ரா செஞ்சதுக்கு பிறகு தொழுகையோ எதுவும் கிடையாது. சரியா? இப்ப நம்ம எல்லாம் ஜமாஅத்தாதான் உம்ரா போறோம். யாருக்காவது உம்ரா செய்ய தனிப்பட்ட முறையில தெரியும் சொன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் செய்யுங்க, ஜமாஅத்தை செய்ய வேணாம், அதான் சிறந்தது. அப்பதான் இக்லாஸ் அதிகமா அதிகமா அமல் செய்வீங்க, உங்களால முடிஞ்ச அளவு அமல் செய்வீங்க. சரியா? ஆனால் ஜமாஅத்தா வரும்போது சீக்கிரம் முடியும் எதிர்பார்க்காதீங்க. சரியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஜமாஅத்தா போகும்போது அதிகமான துஆக்கள் செய்யப்படும், கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட ஆகும். உம்ரா செய்யணும்னா அரை மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடலாம். உம்ராவை நிறுத்தி நிதாரணமா துஆவோட ஒரு பலனுள்ள உம்ராவை செய்யணும்னா நீண்ட நேரம் எடுக்கணும். அதுக்கான முழு தயாரிப்போடு நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்துருங்க. சரியா? அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகுதான் உம்ரா போக போறோம். அதனால சொல்றேன், அதிகமான நேரம் தவாஃபிலும் சஹிலும் துஆவிலும் அதிகமா இருப்போம், அதனால தயாரா வந்துருங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக நினைத்து இந்த உம்ராவை செய்யுங்க. இனிமேல் உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்போ அல்லது மக்காவுக்கு போய் உம்ரா செய்வோங்கிற உறுதியும் நமக்கு கிடையாது. எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் மூத்து வந்துடலாம். அல்லாஹ் நாடுனாதான் இந்த உம்ராவை கூட நம்மளால செய்ய முடியும். உம்ராவுக்கு வந்துட்டு செஞ்சுதான் போகணும்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வே சஹாபாக்கள் அழைச்சிட்டு போய் அல்லாஹ் காஃபிர்களை வச்சு தடுத்துட்டான், காஃபிர்களை தடுத்துட்டாங்க. ஹுதைபியா ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யல. புரியுதா இல்லையா? அதனால நம்ம செய்வோங்கிறதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் எமக்கு வாய்ப்பு கொடுத்தால் இதுதான் இறுதியாக உம்ராவாக இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு உம்ரா செய்யுங்க. நம்ம 10 உம்ரா செய்ய போறோம், முதல் உம்ரா தானே, சாதாரணமா செஞ்சு போடலாம், இருந்துடாதீங்க. அது உங்களுடைய விருப்பம் மற்ற உம்ராக்கள் அதிகப்படுத்துவது. ஆனா சிறந்தது ஒரு உம்ராவில் ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா தான் சிறந்தது. ரெண்டாவது உம்ரா மூன்றாவது உம்ரா செய்ய ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா அதுல குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க செய்யும், அது உங்களுடைய விருப்பம். அது இஃத்திலாஃபான விஷயம், ஹராம் ஹலாலுடைய விஷயம் அல்ல. மார்க்க கருத்து வேறுபாடு, அது சிறந்தது எது சிறந்தது இல்லை எது என்று தான் சொல்ல முடியுமே தவிர இது ஹலால் இது ஹராம் என்று சொல்ல முடியாது. அதனால் ஒரு உம்ரா ஒரு பயணத்தில் ஒரு உம்ரா சிறந்தது. இரண்டாவது உம்ரா செய்ய வேண்டும் என்றால் மீக்காத்திலிருந்து மறுபடியும் வந்து செய்யுங்க. ஆயிஷா பள்ளியிலிருந்து அடிக்கடி போயிட்டு வர்றது சிறந்ததல்ல. அது உங்களுக்கு ஏற்றமாதாக நீங்கள் தெரிந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அதுல நம்ம தடை செய்ய மாட்டோம். சரியா? சில அறிஞர்கள் அதற்கும் அனுமதி கொடுப்பதால் ஹைர். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உம்ராவுடைய பயணத்துல? ஆமா, தவாஃப்ங்கிற நம்ம மக்கால செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு அதிகமானது எது? தவாஃப் தான். நஃபிலான வணக்கங்களை விட அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மக்காவில் இருக்கக்கூடிய நேரத்தில் நஃபில் அதிகமா தொழுவதை விட அதிகமா செய்ய வேண்டிய தவாஃப். ஏன்னா நஃபில் எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், தவாஃப மக்கால மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நஃபிலான வணக்கங்களை விட அதிகமாக தவாஃபில் ஆர்வம் கொள்ள வேண்டும். தவாஃப் ஒரு தவாஃப் தான், 7 சுற்றுகளை சுற்றணும். ஒரு தவாஃப் செய்யும் போது 7 சுற்றுகளை முடிச்சாதான் ஒரு தவாஃப் முழுமையாகும். சரியா? 2.5 சுற்றுகள் சுற்றிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு 3-3 சுற்று வரணும் வரக்கூடாது. ஆரம்பிச்சா முடிச்சிடணும், எத்தனை தவாஃப் வேணாலும் செஞ்சு கொள்ளலாம். ரசூலுல்லாஹி சொன்னா கிளம்பும் போது தவாஃபில் விதா, இறுதியான தவாஃபை செய்வது, அது போகும்போது சொல்லித்தர. இருக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமான நேரத்தை தவாஃபில் கழிச்சு கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நம்முடைய மக்காவுடைய பயணத்தை பொறுத்தவரை 8 நாள் பயணம். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள் என்று தனிப்பட்ட முறையில் நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஓதி முடிக்கணும். டெய்லி கேட்பேன், ஒரு ஜுசுவுடைய குர்ஆனாவது ஒரு நாளைக்கு ஓதி முடிச்சிருக்க வேண்டும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை, காலை சுபஹுடைய தொழுகை முடிந்தால் அல்லது மாலை மகரிபுடைய தொழுகை முடிந்தால் துஆவுக்கு அதுக்கு தான் கொடுத்திருக்கோம், தொடர்ந்து ஓதுங்க. காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை அரபியில ஓதிட்டு தமிழ ஓதுங்க. சரியா? காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதணும், ஒரு ஜுசு குர்ஆன் ஓதணும். ஃபர்தான தொழுகைகளை ஹரம்ல தான் நிறைவேற்றணும், ஹரம்ல தான் நிறைவேற்றணும். சில ஹோட்டல்ல கீழே பள்ளி இருக்கும், முசல்லா இருக்கும், அங்க தொழக்கூடாது. தொழுதா கூலி கிடைக்காதுன்னு சொல்லல, அங்க தொழுறது சிறந்தது இல்ல, ஹரம் இருக்கு. நம்ம தொழுறது வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்தது 8 நாள் நமக்கு, அதுலயும் போய் மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழாம ரூம்ல உட்காந்து தொழுதுட்டு இருந்தா அது சிறந்தது இல்ல. மஸ்ஜிதுல் ஹராம்ல பள்ளிக்குள்ள போய் துழுவ முயற்சி பண்ணுங்க. இக்காம சொன்ன உடனே, அதான் சொன்ன உடனே ரூம்ல இருந்து கிளம்பி எங்க வரிசை கிடைக்குது அங்க நின்று தொழுதுட்டு மறுபடியும் ரூமுக்கு வரணும்னு சொல்லி இந்த முயற்சியை வச்சு கொள்ளாதீங்க. முடிஞ்ச அளவு உங்களுடைய அறைகள் பக்கத்துல தான் இருக்கும் சில ஹோட்டல்ல தவிர, அவங்க சீக்கிரமே கிளம்பி ஹரமுக்குள்ள போயிருங்க. எல்லா வக்துகளையும் ஹரம்ல தொழுறதுக்கு முயற்சி செய்யுங்க. யாரும் ஃபர்த விட்டுறாதீங்க. ஃபர்தான தொழுகையை ஹரமில் விட்டவன் வாழ்க்கையில் எங்க போனாலும் ஃபர்தான தொழுகையை நிறைவேற்ற மாட்டான். புரியுதா? ஹரம்ல ஃபர்தான நிறத்துடைய தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுங்க. நான்காவது எல்லா சுன்னா கழிவு போயிடுங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னா, துஹருடைய முன் சுன்னா, பின் சுன்னா, மக்ரிபுடைய பின் சுன்னா, இஷாவுடைய பின் சுன்னா. இந்த 12 ரக்அத்துகளை ஒவ்வொரு நாளும் பேணி தொழுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒவ்வொரு நாளைக்கு 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை தொழுகிறாரோ இவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை அமைக்கிறான். பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா. சரியா, ஒரு வீடு கட்டுறதுக்கு துபாயில வாழ்க்கை அளிக்க வேண்டியதா இருக்கு, அல்லது ஊர்களில் சொத்து அளிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 12 ரக்அத்தோடு அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கட்டுறான், ஒரு நாளைக்கு ஒரு வீடு. சரியா, அதனால 12 ரக்அத் சுன்னாவுடைய தொழுகையை பேணி நிதானமா நிறுத்தி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னொரு வாய்ப்பு ஜனாசா தொழுகை. 5 வக்துக்கும் ஜனாசா தொழுகை நடக்கும், அல்லா நாடினால் சில வக்து தவிர. ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளுங்க. ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதுடைய கூலி மழையளவு, இவ்வளவு பெரிய மழை பார்த்தமா இல்லையா, அவ்வளவு பெரிய மழையளவு நன்மையே அல்ல. அந்த 2-3 நிமிடத்தில் தொழக்கூடிய ஜனாசா தொழுகைக்கு அல்லா கொடுப்பான், அதை பேணி தொழுதுட்டு வாங்க. சரியா, ஒரு ஜுசு குர்ஆன் முடிக்கணும். ஃபரதான தொழுகைகளை ஜமாஅத்தோட பள்ளியில சென்று ஹரம்ல சென்று பேணிதான் தொழணும். சுன்னாவான தொழுகைகளை தொழுது கொள்ளணும். காலை மாலை ஓதக்கூடிய துஆக்களை ஓதிக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையை தொழணும். தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணணும். சரியா, ஃபர்தன ஃபஜ்ர் அதானுக்காக தூங்கிட்டு இருக்காது. எவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்துருங்க, எவ்வளவு சீக்கிரம் தூங்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தூங்கிருங்க. சரியா, இந்த வழக்கத்தை கடைபிடிச்சு கொள்ளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மாற்ற வேண்டியது, நம்ம யாருமே இன்னும் யார் யார் யாருன்னு நம்ம பழகல. இன்னும் 100 பேர் இருக்குமா, இங்க 100 பேருடைய பேராது நமக்கு தெரியுமா? எல்லாம் குடும்பத்தோட குடும்பத்தோட ஒதுங்கி ஒதுங்கி போயிடுறீங்க. கொஞ்ச நாள் 8 நாளைக்கு இந்த கணவன்மார்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, ஒரு ஒய்ஃப் மார்கெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இபாதத்தில் ஆர்வம் செய்யறதுக்கு பெண்கள் பெண்களா போகட்டும், ஆண்கள் ஆண்களா வரட்டும். சரி, அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஆனாதான் இபாதத் செய்யறதுக்கு, நேரத்துக்கு ஹரமுக்கு போறதுக்கு, இல்ல பிள்ளைக்காக வெயிட் பண்ணணும், வாப்பாக்காக வெயிட் பண்ணணும், மனைவிக்காக வெயிட் பண்ணணும், இதுல நம்மளுடைய நேரம் போயிடும். சரியா, கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. எல்லாரையும் ஒதுக்கி வச்சு அவங்க அவங்களை ஹரமுக்கு அவங்க அவங்களே போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஆளுடைய பழகிக்கோங்க, பேரை தெரிஞ்சுக்கோங்க, ஊரை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாம கொடுத்த ஒரு வாய்ப்பு அது, நமக்குள்ள அன்ப பாசத்தில் கஷ்டங்களை பரிமாறதுக்கு அந்த செயல்பாடுகள் அமைச்சுக்கொள்ளும். சரியா, ஹரம பொறுத்த வரைக்கும் பெண்கள் தனியா தான் தொழணும், ஆண்கள் தனியா தான் தொழணும். அதனால குடும்பத்தோட போய் தொழணும் ஆசைப்படாதீங்க. முடிஞ்ச அளவு பெண்கள் பெண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க, ஆண்கள் ஆண்களோட சேர்ந்து சீக்கிரம் போங்க. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவர் எங்க போனாரு? தவாப் செய்யும் போது உது கடமை, வாஜிப். தவாப் செஞ்சிட்டு இருக்கும் போது உது முடிஞ்சிச்சுன்னா மீண்டும் போய் உது செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்ல, தவாப தொடரலாம். தவாஃபுக்கு தான் உது கிடையாது, ஃபர்தான தொழுகைக்கு உழு இதையா இல்லையா? குழந்தை போட்டா கூட தெரியும். இந்த கடையும் இருக்காரு, தொழுகைக்கு ஜமாஅத்துக்கு உழுவு செஞ்சுதான் ஆகணும். அந்த கடமையை நிறைவேற்றாம இருக்க முடியாது, உதவி செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாட்டர் இருக்குல்ல, கொஞ்சம் வெளியே போனீங்கன்னா தண்ணி கிடைக்கும். நீங்க தவாஃபில் தொழுன்னு ஆசைப்படுறீங்க. ஃபர்த் தொழுகை நடக்கும் போது உதவு முடிஞ்சிருச்சுன்னா வெளியே போய் உதவி செஞ்சுட்டு உள்ள வரணும். உங்களுக்கு உம்ரா செஞ்சிட்டீங்கன்னா மரணித்தவர்களுக்கு உம்ரா செய்யலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கும், 5 நிமிஷம் பஜந்து முடிச்சிடலாம். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ், உங்க துஆ புக்கில் இருக்கு, உங்க துஆ புக்கில் இருக்கு, அதை நான் சொல்லி தரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
2: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யார் ரசூலல்லா? உம்முக உன்னுடைய தாய். பிறகு யார் யார் ரசூலல்லா? உம்முக உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், Luhuru tulud bete, kadamai yai mudit bete, beli ilai pona yenudaya kanaban, pada salai kupona yenudaya pillai, bertik kubarwar, awar ikinan sampad koduk kubandam, awar ikawanik kubandam mengera, tuhya ennat thodu, ungaludaya beli kalai cewir kalake irindal, attenai sunnat kaludaya nanmai kalum, ungalud kikadek mendo sollegera markam, puni damikadinul Islam. Ramadhan udah ya kalam, sahur neeram, ulund tahajjud tu tulud binti, prathana isai badarko, Quran wadu badarko, neeram illamal, umgal udah ya kanaban kagabum, pelikal kagabum, kudumbattir kagabum, sahur unave yer padu seidi, nonbu not padar kagah, ninggal yer padu seigera bodoh, anda sunnat tahana, wanakenggal, attena ini udah ya nanmayum, umgalukum seribu sama makuk kadekum, endu sollegera markam, punidamikkedinul Islam. உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம் உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கு இருக்கிறது என்று சொல்கிறது நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலமெல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் ஒரு பெண்மணி ஐந்து நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வழியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய எட்டு வாயில்களில் இருந்து அழைக்கப்படுவாள் விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம் எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள் கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் அன்புக்குரிய சகோதரிகளே
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம் வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு வித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், வித்தியத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்திக் கொள்வதற்காக அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக நாம் எல்லாம் இந்த உலக வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் கூலியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறைவாக நீங்களும் நானும் பெற வேண்டும். இந்த சபையை பொறுத்தவரையில் நேற்று காலையிலிருந்து எனக்கு முன்னால் அன்பர் ஹாசிக் அவர்கள் உரை நிகழ்த்துகிற வரை ஒவ்வொரு தலைப்புகளில் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு பல நாட்கள் தொகுத்து வழங்கிய தொகுத்து அவர்கள் படித்த சம்பவங்களை இங்கே நமக்கு வழங்கியுள்ளார்கள். கூர்ந்து கவனித்தவருக்கு நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் ஒவ்வொரு அழைப்பாளர்கள் தாயிகளுடைய பேச்சுகளிலும் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதிப் பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியைப் போல. இதுதான் உதாரணம். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உதாரணத்திற்கு விளக்கம் என்ன என்று யாருக்காவது தெரியுமா? ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்ணாடியை கொண்டு வந்து ஒரு சகோதரனுக்கு இன்னொரு சகோதரன் இப்படி இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அருமையான ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நினைவு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணாடிக்கு பொதுவாகவே ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு முன்னிலையில் யார் போய் நிற்கிறார்களோ அவர்களுடைய குறையை மட்டுமே தான் அது பிரதிபலிக்கும். அப்படித்தானே? நீங்கள் பார்த்து விட்டு போன பிறகு நான் போய் நின்றால் இதற்கு முன்னால் இன்னார் வந்தார் அவரிடத்து என்ன குறை உண்டு என்று கண்ணாடி பேசுமா? பேசாதே. யார் அதற்கு முன்னால் போய் நிற்கிறார்களோ அவருடைய முகம், அவருடைய உடல் அமைப்பு முறை, அதில் இருக்கக்கூடிய குறைகளை அவர்களுக்கு மட்டுமே பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியதுதான் கண்ணாடி. அதானே? இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களுக்கு உதாரணமாக சொன்னார்கள். இந்த உதாரணத்தை நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், இந்த சபையில் திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம் இப்படி பல பகுதிகளிலிருந்தும் சகோதரர்கள் இங்கே வருகையிருந்திருக்கலாம். உரை நிகழ்த்துகிற அன்பர்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கூட சுட்டிக்காட்டி இங்கே பேசியிருக்கலாம். அதே நேரத்தில் அந்த குறை பெயர் குறிப்பிடப்படாமல் இன்னார் என்றும் சொல்லாமல் வந்திருக்கிற சபையில் பொதுவாக எடுத்துச் சொல்லும் போது குறைக்குரிய நபர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. தர்பியாக்கள், ஜுமா உரைகள், பொதுவாக மார்க்க உபதேச கூட்டம் என்பது நம்முடைய தவறுகளை நாம் திருத்துவதற்காக வேண்டிதானே நமக்கு போறோம். நம்முடைய அமல்களை அதிகப்படுத்துவதற்காக வேண்டிதான் அங்க போய் உட்கார்றோம். அந்த அடிப்படையில் இந்த இறுதி நிகழ்ச்சியினுடைய இந்த இறுதி அமர்வில் பெரும்பான்மையால் இஸ்லாமிய சமூகத்தால் கைவிடப்பட்டிருக்கின்ற பொடும்போக்காக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக அல்லாஹும் அல்லாஹுனுடைய ரசூலும்.
4: நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை இப்போது சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 2 மணி.
5: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது மாஸ்டர் மிஷன் ஈவென்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث

சதக் அல்லாஹுல் அலீம். நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் ஓத கேட்டீர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உலகம் முழுவதும் முஸ்லீம் வானொலியை www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் முஸ்லீம் வானொலி .com என்கின்ற இணையதளத்திலும்

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: ولا يشرك بعبادة ربه أحد.
1: صدق الله العليم. நீங்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். இலங்கை இந்திய நேரம் சரியாக அதிகாலை 4 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.

0: சதகல்லாஹுல்லாலிம். நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

أن أباكم قد أخذ عليكم موثقا من الله ألم تعلموا أن أباكم قد

0: تذكر يوسف حتى تكون.
1: صدق الله العليم. நேர்கள் இதுவரை அல் குர்ஆன் முரத்தில் கேட்டீர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளலாம். நேரம் சரியாக அதிகாலை 5 மணி.
2: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
3: மாஸ்டர் மிஷன் ஈவன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் அல் குர்ஆன் ஓத கேட்போம்.
1: الكيل وتصدق علينا إن الله يجزي المتقين.